0: கர்த்தருக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 9:9-20 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருவையும் யாக்கோபையும் எருசலேமிலே சந்தித்ததை குறித்து சிந்தித்தோம். மேலும் எந்த ஒரு மனிதனும் தேவனையும் மனுஷனையும் ஒரே நேரத்தில் பிரியப்படுத்துகிறவனாக வாழ முடியாது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 9:21-2:10 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையின் காலகட்டத்தை எத்தனை கட்டங்களாக பிரிக்கலாம்? அவை எவை? இயேசுவோடு இருந்த சீடர்கள் பிரசங்கித்த சுவிசேஷமும் பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கித்த சுவிசேஷமும் ஒன்றுதானா? இளம் போதகரான தீத்து ஒரு யூதரா? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் கலாத்தியர் 9:21-2:10 வரை சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன் கலாத்தியர் 1:21-24 வரை. பின்பு சீரியா சிலிசியா நாடுகளின் புறங்களில் வந்தேன். மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனாயிருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சுவிசேஷத்தை புரட்டுவதை குறித்து அப்படிப்பட்ட வித்தியாசமான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொன்ன பவுல் தொடர்ந்து தனது தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். அரபு தேசத்திலே மறுபடியும் தமஸ்கு பட்டணத்திலே மேலும் 3 வருஷம் சென்ற பிறகு பேதுருவையும் யாக்கோபையும் எருசலேமிலே சந்தித்ததை குறித்தும் கடந்த நிகழ்ச்சியிலே அவர் கூறியதை நாம் சிந்தித்தோம். நான் சொல்வது பொய் அல்ல, தேவனுக்கு முன்பாக உண்மையை மாத்திரமே கூறுகிறேன் என்று கூறினார். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வசனங்களிலே தொடர்ந்து அவர் எங்கெங்கே பணி செய்தார் என்பதை குறித்து சொல்கிறார். எருசலேமிலே உள்ள திருச்சபை மக்கள் அப்போஸ்தலனாய பவுலை ஏற்றுக்கொள்வதிலே அத்தனை உற்சாகம் காட்டவில்லை. பர்னபா மட்டும் பவுல் அப்போஸ்தலனுக்கு உதவி செய்யாமல் இருந்திருப்பார் என்றால் மிக நீண்ட காலம் அவர் எருசலேமிலே திருச்சபை மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள காத்துக் கொண்டிருந்திருக்க வேண்டும். அவர் திருச்சபையை துன்பப்படுத்திய ஒருவராக இருந்தபடினாலே அவரை ஏற்றுக்கொள்வதை குறித்து ஐயப்பட்டார்கள். என்றாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் ஏற்படும் என்றால் அது எப்படி இருக்கும் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். இருந்தாலும் தரிசு பட்டணத்து சவுல் எப்படி மாற்றமடைய முடியும் என்ற கேள்விக்குறி அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. அது முடியுமா என்ற கேள்வி அல்ல, அது முடியவே முடியாது என்பது போல எண்ணிக்கொண்டிருந்தார்கள். 21-24 வரை உள்ள பகுதியிலே அவருடைய மனம் திரும்புதலை தொடர்ந்து ஓராண்டு காலம் அவர் செய்த காரியங்களை குறித்து சொல்கிறார். அது அவருடைய வாழ்க்கையிலே மிகவும் சந்தோஷமான ஒரு காலம் என்று சொல்ல முடியாது. சொல்லப்போனால் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே ஏற்பட்ட தோல்விகளை குறித்து ரோமர் 7 அதிகாரத்திலேயும் எழுதியிருக்கிறார். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையின் காலகட்டத்தை 3 வெவ்வேறு காலங்களாக பிரிக்கலாம். முதல் 2 காலகட்டங்களையும் குறித்து கவனியுங்கள். முதலாவதாக பவுல் பெருமை மிகுந்த ஒரு பரிசேயனாய் இருந்தார். மிக திடகாத்திரமான ஒரு மனநிலை அவருக்கு இருந்தது. மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே திறமை வாய்ந்தவராயிருந்தார். அவருடைய வாழ்க்கையை குறித்து எழுதுகிற பலர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அவர் மனம் திரும்பாமல் இருந்திருப்பார் என்றாலும் அன்றைய உலகத்திலே எல்லாரும் அவருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்கிறவர்களாய் இருந்திருப்பார்கள். அந்த அளவு அறிவு பெருத்தவராய் இருந்தார் என்கிறார்கள். அதை குறித்து நாமும் கேள்வி கேட்க முடியாது. உண்மையாகவே அவர் ஒரு குறிப்பிடத்தக்க மனிதர். என்றாலும் அவர் ஒரு பெருமை நிறைந்த பரிசேயனாய் இருந்தார். தனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் உள்ளவராயிருந்தார். இயேசு கிறிஸ்துவை வெறுத்தார். திருச்சபையையும் வெறுத்தபடியினாலே அதை பூரணமாக அழிக்க திட்டமிட்டார். திருச்சபையை துன்புறுத்துவதிலே எந்த கட்டுப்பாடும் அற்றவராக முழு வேகத்திலே செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையின் 2வது காலகட்டம் தமஸ்கோவிற்கு செல்லும் சாலையிலே ஆரம்பமானது. தனது சுய வாகனத்தின் மேலே சென்று கொண்டிருந்த அவர் கீழே புழுதியிலே தள்ளப்பட்டார். அறிவு மிகுந்த பரிசேயனான அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் அறிந்து கொள்ளவில்லை என்பதை அறிந்து கொண்டார். வாழ்க்கையிலே யாரை முதன்மையாக அறிந்திருக்க வேண்டுமோ அவரை அறியாதவராயிருந்ததை கண்டுகொண்டார். இயேசு கிறிஸ்து மரித்துவிட்டார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். எனவேதான் தன்னோடு பேசிய குரலை குறித்து ஆண்டவரே நீர் யார் என்று பவுல் கேட்டார். அதற்கு அவருக்கு கிடைத்த பதில் என்ன? அப்போஸ்தலர் 9:5. அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இவ்வாறாக பவுல் கிறிஸ்துவை சந்தித்த பிறகு அரபு நாட்டிலே சில காலம் கழித்தார். அந்த முதல் சில ஆண்டுகளிலே அவர் ஊழியம் செய்ய முற்பட்டார். ஆனால் தான் எதை செய்ய வாஞ்சித்தாரோ அதை செய்ய முடியவில்லை என்பதையும் கண்டுகொண்டார். இறுதியாக, நிற்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலை செய்வார்கள் என்று கதறினார். இரட்சிப்பை பெறாத ஒரு மனிதனுடைய கூக்குரல் அல்ல அது, இரட்சிக்கப்பட்ட பவுலப்போஸ்தலனுடைய ஆரம்ப நாட்களின் கூக்குரல். 3, ஆவியினாலே நடத்தப்பட்ட மகிமை நிறைந்த ஒரு காலகட்டத்தை பவுல் தனது வாழ்க்கையிலே அனுபவித்தார். அந்த காலங்களிலேதான் கிறிஸ்துவுக்காக அவரால் வாழ முடிந்தது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நம்மிலே பலர் இப்பொழுது பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். இன்றைக்கு துக்கத்திலே வாழ்கிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்டவர்களை குறித்து டிஎல் மூடி என்ற தேவ மனிதர் சொல்லும்பொழுது, சிலர் துக்கத்திலே வாழும்படியாக சமய வாழ்க்கையை குறித்து சிறிதளவு அறிந்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எருசலேம் நகரத்திலே அப்போஸ்தலர்களோடு அவர் செலவு செய்த காலங்களை குறித்த விபரமான அனுபவம் நமக்கு கிடைத்திருக்கும் என்றால் நன்றாயிருந்திருக்கும். இதை நான் கூறின உடனேயே உங்களுடைய உள்ளத்திலே ஒருவேளை ஒரு கேள்வி எழும்பலாம். மற்ற அப்போஸ்தலர்கள் மூலமாக அல்லாமல் வேறொரு வகையிலே அவர் சுசேஷத்தை பெற்றிருப்பார் என்றால், இயேசுவோடு இருந்த சீஷர்கள் பிரசங்கிக்கிற சுசேஷமும் இவர் பிரசங்கிக்கிற சுசேஷமும் ஒன்றுதான் என்று எப்படி கூற முடியும் என்று கேட்கலாம். இந்த நேரத்திலே இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் இயேசுவோடு இருந்த சீடர்கள் பிரசங்கிக்கும் அதே சுவிசேஷத்தை பவுலப்போஸ்தலன் பிரசங்கியாதிருப்பார் என்றால் உண்மையாகவே அங்கே பெரிய ஒரு தவறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அடுத்த அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது, இயேசுவோடு இருந்த சீடர்கள் பிரசங்கித்த சுவிசேஷமும் பவுலப்போஸ்தலன் பிரசங்கித்த சுவிசேஷமும் ஒன்றுதான் என்பதை நாம் கண்டுகொள்ளப் போகிறோம். இப்பொழுது நாம் கலாத்தியர் 2 பிரவேசிக்கிறோம். இந்த அதிகாரத்திலே எருசலேமிலே அப்போஸ்தலர்களோடு பவுலப்போஸ்தலன் பெற்ற அனுபவங்களை குறித்தும், அந்தியோகியாவில் இருந்த காலங்களிலே பேதுருவோடு கிடைத்த ஒரு அனுபவத்தை குறித்தும், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதை குறித்தும் மிக திட்டமாக பவுல் எடுத்து கூறுவதை பார்க்கப் போகிறோம். கலாத்தியர் நிருபத்திலே பவுலப்போஸ்தலன் தன்னை குறித்து சொல்லும் 2 பகுதிக்குள்ளே இப்பொழுது கடந்து வருகிறோம். 1 இயேசு கிறிஸ்து எப்படி நேரடியாக தனக்கு சுவிசேஷத்தை கொடுத்தார் என்பதை கூறினார். இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து மற்ற சீஷர்கள் பெற்றுக்கொண்ட அதே சுவிசேஷத்தை தான் பவுலப்போஸ்தலரும் பெற்றுக்கொண்டாரா? கவனியுங்கள், கலாத்தியர் 2:14. 14 சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். பவுல் தீத்துவை அழைத்து சென்றது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம். தீத்து ஒரு இளம் போதகர் மட்டுமல்ல, அவர் யூதர் அல்லாத புறஜாதியானவர், அதாவது ஒரு கிரேக்க மனிதன். அப்போஸ்தலர் 15 நாம் பார்க்கிற ஆளுகை குழு முதலாவது எருசலேமிலே கூடிய திருச்சபையின் ஆளுகை குழு என்று எண்ணுகிறேன். அந்த கூட்டத்திலே முடிவு செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய கிருபையினாலேயே மனிதர்கள் ரட்சிக்கப்படுகிறார்களா அல்லது அவர்கள் மோசேயின் பிரமாணத்திற்கு கீழேயும் வர வேண்டுமா என்பதுதான் பிரச்சினை. உதாரணமாகத்தான் தீத்துவை பவுல் தன்னோடு வைத்திருந்தார். தீத்து விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒருவர் அல்ல. அவரை விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று கட்டாயப்படுத்த வேண்டுமா? இது முக்கியமான ஒரு கேள்வியாக அந்த நாட்களிலே இருந்தது. யூத ஜனங்கள் பல இடத்திலே சிதறி சென்று எருசலேமிலே உள்ள சபையின் சட்டப்படி விசுவாசிகளும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழேதான் இருக்க வேண்டும் என்று கூறி வந்தார்கள். எருசலேமிலே இருந்த எல்லா விசுவாசிகளும் யூதர்களாகவே இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே நியாயப்பிரமாணத்திற்கு கீழாயிருந்தார்கள். அந்த விசுவாசிகளிலேயும் பலர் தொடர்ந்து தேவாலயத்திற்குள்ளே போய் தேவனை தொழுது வந்தார்கள். ஒருவேளை அந்நாட்களிலே அங்கேதான் கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களும் ஒன்றாக கூடியிருக்க வேண்டும். பவுலும் பர்னபாவும் நியாயப்பிரமாணத்தை குறித்தும் கிருபையை குறித்தும் சரியாக அதிகாரப்பூர்வமான செய்தியை பெற்றுக் கொள்ளும்படியாக வந்திருந்தார்கள். கலாத்தியர் 2:2. நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். பவுலப்போஸ்தலன் வித்தியாசமான ஒரு நற்செய்தியை பிரசங்கித்துக் கொண்டிருப்பார் என்றால், அதிலே பெரும் தவறு இருக்கிறது என்பதை உணர்ந்தபடியினாலே அதை குறித்து தெளிவாக எருசலேமிலே சபை தலைவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்பினார். பொதுவாக தெருவிலே நின்று எல்லாரிடத்திலேயும் அவர் பேசவில்லை. எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாக விபரித்து காண்பித்தேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் எந்த காரியத்தை எந்த இடத்திலே யார் யாரிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்த தெளிந்த அறிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சில இடங்களிலே சிலர் பேசும் வார்த்தைகளை கேட்கும் பொழுது இந்த இடத்திலே இவர்கள் இதை குறித்து பேசுவது சரியா என்று எண்ண தோன்றுகிறது இல்லையா? தலைமைத்துவத்திலே இருக்கிறவர்கள் குறிப்பாக இந்த காரியத்திலே மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நான் தவறான சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருப்பேன் என்றால் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகிவிடும் என்பதனாலே தான் பிரசங்கிக்கும் சுவிசேஷம் மற்ற அப்போஸ்தலர்களின் சுவிசேஷத்தோடு ஒத்து பார்க்க மனம் திறந்து வருகிறார். கலாத்தியர் 2:3-4 வசனங்கள், ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக் கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படியாயிற்று. தூரமான இடத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்து கொண்டிருந்த இடத்திலே உருவான திருச்சபைக்குள்ளே வித்தியாசமான எண்ணங்களோடு சிலர் நுழைந்தார்கள். அவர்கள் உண்மையான விசுவாசிகள் அல்ல. அவர்கள் வந்த நோக்கம் கிறிஸ்துவுக்குள் இளம் விசுவாசிகள் பெற்றிருந்த சுயாதீனத்தை உளவு பார்ப்பதற்காக வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவர்கள் வந்தபொழுது இளம் ஊழியரான தீத்து ஒரு கிரேக்கனாய் இருக்கிறார் என்றும் அவரை விருத்த சேதனம் பெற்றுக் கொள்ளும்படியாக பவுல் அப்போஸ்தலன் கட்டாயப்படுத்தவில்லை என்பதையும் அறிந்து கொண்டார்கள். எனவே இதை குறித்து எருசலேம் திருச்சபையானது என்ன முடிவெடுக்கப் போகிறது? அவர்கள் தீத்துவை விருத்த சேதனம் பெற்றுக் கொள்ளும்படியாக கட்டாயப்படுத்தவில்லை. தவறான போதனை செய்யும் சகோதரர்களுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அப்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து தீத்து விருத்த சேதனம் செய்யப்பட்டிருப்பார் என்றால் மீண்டுமாக மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக அவர்கள் மாறியிருப்பார்கள். ஆனால் அதற்கு மாறாக கிறிஸ்துவிலே தேவனுடைய ஆவியானவர் கொடுத்த விடுதலையை சுயாதீனத்தை அனுபவிக்கிறவர்களாக வாழ்ந்து வந்தார்கள்.

0: கலாத்தியர் 2:5 பாருங்கள். சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. பவுலப்போஸ்தலன் உறுதியான ஒரு காவலாளியாய் நின்றார். தவறான போதனை செய்யும்படியாக வந்த சகோதரர்கள் இங்கே திருச்சபையின் அங்கமாயிருக்கிற கிரேக்கரான தீத்து விருத்த சேதனம் பெறவில்லையே என்று சொன்னார்கள். அதற்கு பவுல், இல்லை, அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட போகிறதில்லை. உங்களைப் போல அவனும் ஒரு விசுவாசிதான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவன்தான். நியாயப்பிரமாணம் இல்லாமலேயே ரட்சிப்பிற்குள்ளே கடந்து வந்தவன்தான். ரட்சிப்பிற்காக அவன் நியாயப்பிரமாணத்தின் எந்த பகுதியையும் பின்பற்றவில்லை, பின்பற்றப் போவதும் இல்லை என்று பவுல் உறுதியாய் கூறினார். கலாத்தியர் 2:6 அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாயிருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. இங்கே அவர் சொல்வது என்ன? நாங்கள் எருசலேமிலே ஆதி திருச்சபையின் தலைவர்களோடு அமர்ந்திருந்தோம், அப்போஸ்தலர்களோடு அமர்ந்திருந்தோம், நாங்கள் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை குறித்து பேசினோம். அங்கே கலாத்திய நாட்டிலே என்ன நடந்திருக்கும்? பவுலப்போஸ்தலன் கடந்து சென்றிருக்கும் பொழுது, சகோதரர் பவுலே, உங்களை குறித்தும் உங்கள் ஊழியங்களை குறித்தும் நாங்கள் பல செய்திகளை கேட்கிறோம், நீங்கள் என்ன பிரசங்கிக்கிறீர்கள் என்பதை குறித்து சற்றே எங்களுக்கு சொல்லுங்களேன் என்று கேட்டிருப்பார்கள். அதற்கு பவுல் விபரமாக சொல்லியிருப்பார். அது மட்டுமல்ல, தான் அதை விவரித்து முடித்த பிறகு தான் பிரசங்கிக்க வேண்டிய வேறு எந்த ஒரு சத்தியத்தையும் ஏற்கனவே பிரசங்கித்ததோடு சேர்த்துக் கொள்ள வேண்டியதில்லை என்பதையும் அவர் கண்டுகொண்டார். தேவனுடைய கிருபையை குறித்து தான் அவர் பிரசங்கித்தார். அப்போஸ்தலர்களும் தேவனுடைய கிருபையை குறித்து தான் பிரசங்கித்தார்கள். எனவே அவர்கள் ஒரே காரியத்தை பிரசங்கித்திருக்கிறார்கள் என்பதை குறித்து பூரணமாக அறிந்து கொண்டார். இது எத்தனை அற்புதமான, மகத்துவமான ஒரு சரித்திர உண்மை இல்லையா? பவுலப்போஸ்தலன் மற்ற சீஷர்களைப் போல இயேசு கிறிஸ்துவோடு 3.5 காலம் வாழவில்லை. என்றாலும் இயேசு அவரை தனியாக சந்தித்து பேசிய பொழுது சரியான சத்தியத்தை பவுல் சரியானபடி அறிந்து கொண்டிருந்தார். அதையே அவர் பிரசங்கிக்கிறவரானார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனை சகோதரியே, வேத வசனங்களை குறித்து சரியான சத்தியங்களை அறிந்து கொள்ளும் பொழுது மற்றவர்களிடத்திலே அதை சரியானபடி பகிர்ந்து கொள்ள நமக்கு உதவியாக இருக்கும். வேத வசனங்களை முறையாக எங்களோடு சேர்ந்து கற்றுக்கொள்கிற பல சகோதர சகோதரிகள் இதை செய்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்காம் கர்த்தரை துதிக்கிறோம். வேதத்தை அதிகமாக கற்றுக்கொள்ள வாய்ப்பில்லாத பலருக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டு குறிப்பெடுத்து வாரந்தோறும் போய் பகிர்ந்து கொள்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் முயற்சிகளை ஆசீர்வதிப்பாராக. கலாத்தியர் 2:7 அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புரஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால். பிரியமானவர்களே, பவுலப்போஸ்தலனுடைய சுவிசேஷம் பேதுருவினுடைய சுவிசேஷம் என்ற இரண்டு சுவிசேஷங்கள் இல்லை. அவர்களுக்குள்ளே நல்ல ஒருமனப்பாடு இருந்தது. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு என்று சொல்லும்பொழுது யூதர்களுக்கு பேதுரு அப்போஸ்தலனாயிருக்கிறார், விருத்த சேதனம் பெறாத புரஜாதி மக்களுக்கு பவுல் அப்போஸ்தலனாயிருக்கிறார். பவுல் புரஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவே தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று அப்போஸ்தலர் 9:15 மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். கலாத்தியர் 2:8 விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு அவருடைய பிரசங்கங்களினாலே ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பது மிக முக்கியமானது. பேதுரு பிரசங்கித்த பொழுது அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். பவுலப்போஸ்தலனும் பிரசங்கித்த பொழுது பலர் ரட்சிக்கப்பட்டார்கள். இரண்டு பேருமே ஒரே சுவிசேஷத்தையே பிரசங்கித்து வந்தார்கள். பிரியமானவர்களே, எந்த ஒரு கிறிஸ்தவ ஊழியத்தின் உண்மையான சோதனையும் அந்த ஊழியத்தின் விளைவு என்ன என்பதிலேயே தெரிய வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் தாங்கள் உதவி செய்கிற தாங்குகிற ஊழியங்களிலே உண்மையாகவே பயன் இருக்கிறதா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். பயன் அளிக்காத நல்ல விளைவுகள் இல்லாத ஊழியத்திலே உதவி செய்ய யார்தான் முன் வருவார்கள்? கலாத்தியர் 2:9 எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் வலது கை கொடுத்து. கவனித்தீர்களா? பவுலப்போஸ்தலனுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை சீஷர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதை குறித்து சொல்லும் பொழுதுதான் அந்யோனிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவிற்கும் வலதுகை கொடுத்து என்று குறிப்பிடுகிறார். இந்த ஐக்கியம் என்பது கொய்னோனியா என்பதாகும். நற்செய்தியை குறித்து சொல்லப்படும் ஒரு உன்னதமான வார்த்தை இது. நற்செய்தி தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, மனிதனுக்கும் மனிதனுக்குமே சரியான உறவை ஏற்படுத்துகிறது. கிறிஸ்துவின் காரியங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் ஐக்கியத்திற்குள்ளே கடந்து வருகிறார்கள். கலாத்தியர் 2:10 தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். ஞாபகம் இருக்கிறதா, கொரிந்தியர் நிருபத்தை படிக்கும்பொழுது பவுல் எருசலேமிலே தருத்தரத்தில் இருந்த விசுவாசிகளுக்கு உதவி தொகையை சேகரித்து வந்ததை குறித்து படித்தோம். ஒரு காலத்திலே பவுல் சவுலாக இருந்த நாட்களிலே எருசலேம் சபையை அவர் மிகவும் துன்பப்படுத்தினார். எனவே திருச்சபையில் உள்ள அநேக விசுவாசிகள் மிகவும் தருத்திரமான ஒரு நிலைமைக்கு வந்தார்கள். அவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று எருசலேமிலே இருந்த சபை தலைவர்களான யாக்கோபு, கேபா, யோவான் இவர்கள் பவுலப்போஸ்தலனிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். சபை துன்பப்படுவதற்கு தான் காரணமாக இருந்தபடியினாலே தேவை நிறைந்த சபைக்கு உதவி செய்வதும் தன்னுடைய கடமைதான் என்பதை அவர் உணர்ந்து ஏற்கனவே அதை குறித்து தனது மனதிலே தீர்மானித்திருந்தார். எனவேதான் முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன் என்று சொல்கிறார். இதுதான் சமூக பணி. பிரியமானவர்களே, விசுவாசிகளான நாம் தேவை உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதோடு கூட தேவை உள்ளவர்களின் தேவைகளை சந்திப்பதிலேயும் அக்கறை உள்ளவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இருக்கும் திருச்சபையிலே மிக ஏழ்மையான நிலைமையிலே யார் யார் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை கண்டு தியாகத்தோடு அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு காரியமாய் இருக்கும். திருச்சபையிலே மக்கள் ஆலயத்திற்கு வரும்பொழுது ஒருவேளை அவருடைய தேவைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் தனிப்பட்ட விதத்திலே அவர்களோடு பழகுவதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளும் பொழுதுதான் ஒவ்வொருவருடைய ஆழமான தேவைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு பல திருச்சபைகளிலே, ஆலய ஆராதனைகளிலே தங்களுக்கு பக்கத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிப்பது யார் என்பதை கூட அறியாதவர்களாய் ஆராதனைக்கு போய் வருகிறவர்களாய் இருக்கிறார்கள். நம்மோடு தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு தனி நபர்களையும் குடும்பங்களையும் குறித்து நாம் அறிந்தவர்களாய் இருப்பது உண்மையான ஐக்கியத்தையும் உண்மையான சகோதர சிநேகத்தையும் ஒருவருக்கொருவர் செய்யக்கூடிய உண்மையான படிவடையையும் செய்ய நமக்கு உதவியாயிருக்கும். யாக்கோபு என்ன சொல்கிறார் கவனியங்கள். யாக்கோபு 2:15-17 வரை வாசிக்கிறேன். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். இந்த அப்போஸ்தலர்கள் எருசலேமிலே இருந்தார்கள். பவுலப்போஸ்தலன் பல இடங்களிலே பிரயாணம் செய்து ஊழியம் செய்கிறார் என்பதை அவர்கள் அறிந்தபொழுது எருசலேமிலே உள்ள தரித்திர நிலைமையிலே உள்ளவர்களை நீங்கள் மறந்து போக வேண்டாம், அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யுங்கள் என்று பவுலப்போஸ்தலனிடத்திலே அவர்கள் கேட்டுக் கொள்கிறதை குறித்து அவர்கள் வெட்கப்படவில்லை. அதற்கு பவுலப்போஸ்தலன் சொன்ன பதில் என்ன? இப்படி நானும் செய்யும்படியாக ஏற்கனவே கருத்துள்ளவனாக இருக்கிறேன் என்று தனது விருப்பத்தையும் வெளிப்படுத்தினார். இன்று நாம் கேட்ட சத்தியத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கற்றுக் கொடுத்த காரியங்களை மனதின் ஆழத்திலே பதித்துக் கொள்வோம். அதை குறித்து செயல்பட ஆவியானவரின் துணையை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் வாசித்த வேத வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பவுலப்போஸ்தலனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் தன்னை தாழ்த்தி மற்ற அப்போஸ்தலர்களோடு இணைந்து தன்னுடைய விசுவாசம் என்ன என்பதை அறிந்து கொள்ள மனம் திறந்தவராய் இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கும் பற்பல விதமான ஊழியங்கள் செய்யப்பட்டாலும் பல்வேறு ஊழியக்காரர்களுக்கு இடையிலே நல்ல அன்பையும் நல்ல ஐக்கியத்தையும் கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒரே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக கரம் கோர்த்து ஒரே விசுவாசத்தை அறிக்கை செய்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஐயா. நாங்கள் மனமுவந்து யார் யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, யார் யாரோடு இணைந்து ஊழியத்திலே கரம் கோர்த்து செல்ல வேண்டுமோ, எங்களை நேரே அது குறித்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியத்தோடு கூட இணைந்து நாங்களும் செயல்படுகிறோம் என்று முன் வந்திருக்கிற ஒவ்வொரு ஸ்தாபனங்களுக்காகவும் விசுவாச ஐக்கியங்களுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதோடு நின்று விடாமல் யார் யாருடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அனுதன தேவைகளை சந்திக்க வேண்டுமோ அதை குறித்தும் அக்கறை உள்ளவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க நீரே எங்களுக்கு துணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் பவுல் அப்போஸ்தலனின் வாழ்க்கையை எத்தனை வெவ்வேறு காலகட்டங்களாக பிரிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் பவுல் அப்போஸ்தலனின் வாழ்க்கையை எத்தனை வெவ்வேறு காலகட்டங்களாக பிரிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ, ரெண்டு காலகட்டங்களாக. ஆப்ஷன் பி, மூன்று காலகட்டங்களாக. ஆப்ஷன் சி, ஐந்து காலகட்டங்களாக.
2: அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்டது என்ன? நாம் எந்த காரியத்தை எந்த இடத்திலே யாரிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தெளிந்த அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் மற்ற சீஷர்களைப் போல இயேசு கிறிஸ்துவோடு 3.5 ஆண்டுகள் வாழவில்லை என்றாலும், இயேசு கிறிஸ்து தனியாக பவுல் அப்போஸ்தலனை சந்தித்து பேசிய போது சத்தியத்தை சரியானபடி அறிந்து கொண்டார். அதை அவர் பிரசங்கிக்கிறவர் ஆனார். வேத வசனங்களை குறித்து நீங்கள் சரியான சத்தியங்களை அறிந்து கொள்ளும் போது மற்றவர்களிடத்திலே அதை சரியாக பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு உதவியாக இருக்கும். பவுல் அப்போஸ்தலனுடைய சுவிசேஷம், பேதுருவினுடைய சுவிசேஷம் என்ற இரண்டு சுவிசேஷங்கள் இல்லை. அவர்களுக்குள்ளே நல்ல ஒரு மனப்பாடு இருந்தது. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு என்று சொல்லும் போது, அதாவது யூதர்களுக்கு பேதுரு அப்போஸ்தலனாய் இருக்கிறார், விருத்த சேதனம் பெறாத புறஜாதி மக்களுக்கு பவுல் அப்போஸ்தலனாய் இருக்கிறார். பவுல் புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவே தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று அப்போஸ்தலர் 9:15 மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
4: அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:7.

ஐயான்னு சொல்றோம், ஐயான்னு சொல்றோம், ஐயான்னு கூப்பிடுற அப்பா நீங்க, ராசான்னு கூப்பிடுற அம்மா நீங்க. எங்களை பத்தியே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களை பத்தியே நாங்க நினைச்சுக்கிட்டே இருக்க உதவி செய்யுங்க. நாங்க நினைக்க நினைக்க, நீங்க எங்களை நினைக்க நினைக்க, இளம் பயிரின் மீது காலைதோறும் இறங்குகிற பனியை போல அப்பா, அந்த பனி பெய்து பெய்து பெய்து உங்களுக்கு பணி செய்ய எங்களை உத்வேகப்படுத்துகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ராஜா நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கேதுரு மரம் அடர்ந்த பனி பிரதேசத்துல பனி பெய்ய பெய்ய பெய்ய பெய்ய பெய்ய ஆழம் 140 அடி உள்ள போக மேல 120 அடி மேலே வளர 22 அடி பருமன் கொண்ட கேதுரு மரம் போல அப்பா நீதிமானை வைத்திருக்கிறீரே. அது பனியோ வெயிலோ, வெயில் காலத்துல ஆண்டவரே பனைமரம் செழிக்கும், டேட் பாம் செழிப்பது போல, பேரிச்ச மரம் செழிப்பது போல, அது பனியோ வெயிலோ எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய மக்கள் தழைப்பார்கள், திகைக்க மாட்டார்கள் அப்பா. மனதார ஆசீர்வதிக்கிறப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற உங்க அன்பின் கரங்களில் தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதையும் நாங்க அர்ப்பணம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொண்டு யோபு பக்தன் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை சூழல் மாறிக்கிட்டே இருந்துச்சு. கூட இருந்த நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா தூஷிக்கிறாங்க, நீங்க ஒரு தப்பு பண்ணாமையா கர்த்தர் இப்படி உங்களை அடிச்சிருப்பாரு அப்படின்னு மனைவி சொல்றாங்க. நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு எத்தனையோ காரியம் சொன்னாலும் யோபு அசரவே இல்லை, அவர் செய்யறத செஞ்சுக்கிட்டே இருந்தார். பக்கத்துல பா சொல்லுங்க, என்ன சூழ்நிலை மாறினாலும் நீங்க அவரோடு பழகிறத பழகிக்கிட்டே இருங்க. அப்புறம் என்ன, 42 அதிகாரம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் உண்டு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவரே செய்கிறார். 8:8 வாசிக்கிறது கடைசியாய், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். 5:9 8 இருக்கு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார்னு கடைசியில தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைச்சது தடைபடாது. உங்களுக்கு ஒரு முன்னந்தொடைய கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். அல்லேலூயா. போன வாரத்துல அதாவது இந்த பாடல் அண்ணன் ஆல்வின் தாமஸ் அவர்கள் தேவ சமூகத்திலிருந்து இயற்றிய பாடல். போன வருஷம் இந்த ஏப்ரல் மாசம் இந்த பாட்டு நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. அப்புறம் அதை பாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சமீபமா 2-3 நாளைக்கு முன்னாடி டெல்லு அந்த ஷார்ட்ஸை கட் பண்ணி போடும்போது ஆண்டவர் இந்த பாடலை மீண்டும் பாடும்படியாக என் உள்ளத்துல ஒரு அருமையான ஒரு ஜாய் சாங்கு. துறையூர்ல இருக்கிறப்ப இந்த பாடல் எனக்கு மிகுந்த ஊழியம் செய்தது. இந்த காலை வேளையில இந்த பாடலை பாடி சந்தோஷமா அப்பாவை நாம உயர்த்து போகிறோம். எல்லா கவலைகளை மறந்து அப்பா நீங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறீர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய நினைச்சது ஒண்ணு கூட தரையில விழாது. இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆண்டவர் என்னென்னலாம் சொன்னாரோ பக்கத்துல பசங்க ஒரு வார்த்தை கூட தரையில விழாது, எல்லாம் நிறைவேறும். அது உங்க கண்ணு பார்க்க போது அதை நிச்சயமாய் நீங்கள் காண்பீர்கள், சந்தோஷப்படுவீர்கள். சந்தோஷமாய் அப்பா சமூகத்துல

அவ்வளவுதான். பக்கத்துல பார்த்து கை பிடிச்சுங்க, எல்லாம் நிறைவேறும், எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்றது உண்மை. அப்படின்னா எல்லாம் நிறைவேறும் என்பதும் சத்தியம் தானே. கல்வாரி சிலுவையில் அப்பா நான் முடிஞ்சிட்டேன் அப்படின்னு இயேசு சொல்லல, இட்ஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது. அவர் சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேற்றி மகிழ போதுமானவர். அப்பா சமூகத்துல அப்படியே எழும்பி நின்று ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், உங்க மைண்டுக்கே அடைபடாத பெரிய காரியம், அடைபடாத பெரிய காரியம், உங்க வாழ்க்கையில தடைபடாத பெரிய காரியம். அதை தான் செஞ்சு தம்முடைய பிள்ளைகளுடைய தலையை நிமிர பண்ணுகிறவர். இப்பதான் இயர் எண்டிங்ல ஆண்டவர் சொல்றாரு, இப்பதான் ஆரம்பமே அப்படின்னு. அல்லேலூயா. எதுமே முடிவுல வந்து ஒரு பெரிய ஆரம்பத்தை உண்டாக்கி தருகிற அன்பு தெய்வம், அவர் தொடர்ந்து நம்மை நடத்துவார்.

0: அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஆண்டவர் த ஃபைட் சீரீஸ்ல கடந்த நாட்களில் நாம தியானிச்சதை எழுதியிருக்கிறபடி 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் 9-10 வசனங்கள், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது
1: கேட்கவும் இல்லை,
0: மனுஷருடைய இருதயத்தில் அவைகள்
1: ஒன்றமும் இல்லை,
0: நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே
1: வெளிப்படுத்தினார்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சோ ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற காரியம் உலகத்தில் இல்லை, அது அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்கு.
1: ஆமென்.
0: ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற
1: வார்த்தைக்குள்ளதான்
0: அந்த பிளெஸிங் இருக்கு. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஃபெய்த்த டீச்சிங்கா தர்றாரு, நாளைக்கு இந்த டீச்சிங் தான் பிளெஸிங்காவே மாறப்போகுது.
1: ஆமென்.
0: டீச்சிங் மட்டும் இருந்து டீச்சிங்கான பிளெஸிங் இல்லைன்னா அந்த டீச்சிங்க்கு உசுர் இருக்கா?
1: இல்லையே. திருப்பி போடப்படாத அப்பமாக அல்லவோ இருக்கும்.
0: அதனால அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும்
1: செய்வார்,
0: செய்கிற ஆண்டவர்,
1: செய்கிறார், செய்கிற ஆண்டவர்.
0: So what God has promised to you and me is not in the world, but it is in His word. ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியம் இந்த உலகத்துல இல்ல, அது அவர் நமக்கு அருளி செய்திருக்கிற வாக்கு தத்துவத்துக்குள்ள இருக்கு.
1: ஆமென்.
0: அவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு ப்ராமிஸ் வேர்ட்ல இருக்கு.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இதை நாம அப்படியே என்ன செய்யணும்?
1: விசுவாசிக்கணும்,
0: விசுவாசிக்க வேண்டும்.
1: ஆமென்.
0: விசுவாசிக்க வேண்டும்.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: விசுவாசிச்சா மட்டும் பத்தாது,
1: விசுவாச அறிக்கையிட வேண்டும்.
0: அதை நாம் நம்முடைய வாயால், இருதயத்துல விசுவாசம் இருக்கு, ஆனா அது வாயினால் அதை அறிக்கை பண்றப்பதான் அது ரட்சிப்பா மாறுது.
1: ஆமென்.
0: நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ணப்ப ரட்சிக்கப்பட்டோம். பாவங்களை அறிக்கையிட்ட பொழுது
1: ரட்சிக்கப்பட்டாயிற்று,
0: ரட்சிக்கப்பட்டாயிற்று. அது போல விசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுது அற்புதம் நடக்கிறது.
1: ஆமென்.
0: Confessing your sins, அது ஒரு அனுபவம். Confess your faith, அது இன்னொரு அனுபவம்.
1: Yes.
0: Hallelujah சொல்லுங்க.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப அற்புதம் என்பது மனுஷனால முடியாத காரியம், ஆனா தேவனால் மட்டுமே செய்யக்கூடிய காரியம். Only God can do a miracle. அற்புதத்தை யாரால மட்டும்தான் செய்ய முடியும்?
1: அவரால்
0: மட்டும்தான் செய்ய
1: முடியும்.
0: மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும்.
1: எஸ்,
0: தேவனால் எல்லாம் கூடும்,
1: எல்லாம் கூடும்.
0: அதனாலதான் சாராள்கிட்ட வந்து பேசுறப்ப அவர் என்ன சொன்னாரு? அதியாமம் 18
1: தேவனால்
0: தாராளமா நகைக்கிறப்ப 18-14 ஆண்டவர் சொல்வார், கர்த்தரால் ஆகாத காரியம்
1: உண்டோ?
0: உண்டோ. உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன்
1: இருப்பான்,
0: இருப்பான்,
1: இருப்பான்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: இருப்பான் அப்படிங்கிறார். நான் வர்றப்ப என்ன செய்வா?
1: இருப்பான்,
0: இருப்பான். Sarah will have a son. Sarah will have a baby. Amen.
1: Amen.
0: ஆண்டவர் அபிரகாமுக்கும் சாராளுக்கும் செய்த அற்புதம் இது. என்னது இது?
1: அற்புதம் இது.
0: அத சொல்றப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்னா, என்னால் வசனத்துக்கு வாங்க, 18-14,
1: கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ?
0: இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் காட்? இஸ் எனிதிங் டூ டிஃபிகல்ட்? for the Lord.
2: Yes.
1: Hallelujah.
2: Hallelujah. Hallelujah.
0: கடினமானது அவருக்கு எதுவுமே இல்லை.
2: Yes.
0: அதான் தந்தையவர்கள் பாடினாங்கல்ல.

0: நாம முயற்சி செஞ்சா தேவனுக்கு பிரியமானவங்களா மாறணும்
1: இல்லையே?
0: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது
1: கூடாத காரியம்.
0: அப்ப நம்முடைய ரட்சிப்பை நாம சுதந்திரிச்சதுக்கு நாம செஞ்ச முயற்சி காரணமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல நாம வச்ச விசுவாசம் காரணமா?
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல நாம் வச்ச விசுவாசம் காரணம்.
0: அப்ப மறுபடியும் பிறந்தது அற்புதம் தானே?
1: அற்புதமே.
0: சிகரெட்டையும் குடியும் குடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு திரிஞ்சவன் இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கிற ஒரு மனுஷனா என்டையர்லி கம்ப்ளீட்டா அடியோட மாறி போனானே,
1: திருத்தொண்டனானே,
0: அடியாளா இருந்தவன் அடியாரா இருக்கிறானே.
1: ஆமென்.
0: இது அற்புதம் தானே?
1: அற்புதத்தில்
0: மனுஷரால கூடாதது, ஆனா இது
1: தேவனால்,
0: தேவனால் மட்டுமே கைகூடி வந்த ஒரு காரியம். இந்த மாற்றம் நாம தவத்தையும் அதையும் இதையும் செஞ்சு ஆண்டவரை பிரியப்படுத்தினதுனால நாம சுதந்திரிச்ச ரட்சிப்பு இல்ல. என்னுடைய விசுவாசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல நான் வச்ச விசுவாசம் எனக்காக பலியாகி, என்னுடைய பாவங்களுக்காக பலியாகி, நான் அவரோடு கூட பிழைத்திருக்கும்படி எனக்காக மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த தேவகுமாரன் மேல நான் என்னுடைய விசுவாசத்தை வைக்கிறதுனால நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு இப்படி அடியோட மாறி போனேங்கிறது ரட்சிப்பு. இது ஒரு அற்புதம்.
1: ஆமென்.
0: இது ஒரு அதிசயம்.
1: எஸ்,
0: இது மனுஷரால கூடி வந்தது இல்ல, தேவனே செஞ்ச காரியம்.
1: ஆமென்.
0: அந்த ஆண்டவர் சொல்றார் மார்க் 10:27, இயேசுவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும்.
1: எல்லாம் கூடும்.
0: தேவனால்
1: எல்லாம்
0: கூடும்.
1: Yes.
0: All things are possible with God.
1: God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Humanly speaking, it is not impossible. It is impossible. மனுஷிகமா பேசினா, மனுஷனா இருந்து பேசினா இது என்னது? சாத்தியமே இல்ல.
1: Yes.
0: ஆனா பட் நாட் வித் காட். நான் மனுஷனா இல்ல, நான் தேவனோடு இருக்கிற மனுஷன், நான் தேவ மனுஷன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப மனுஷன் பேச முடியாதத தேவ மனுஷன் பேசிடுவான்.
1: ஆமென்.
0: தேவனோடு இருக்கிற மனுஷன் பேசிடுவான்.
1: பேசிடுவான்.
0: என்னால கூடாதியா, ஆனா என்னோடு இருக்கிற தேவனால கூடும்யா.
1: Yes.
0: நானும் அவரோடு என்ன செய்யறேன்?
1: இருக்கிறேன்.
0: இருக்கிறேன்யா. இருக்கிறீங்களா யா? நீங்க
1: இருக்கிறீங்களா?
0: ஆண்டவர் கேக்குறாரு, டே நான் உன் கூட இருக்கிறேன், நீ என் கூட என்ன செய்றியா?
1: இருக்கிறியா? எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: The God is working in our life. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இது

0: God. கிரியை செய்கிற ஆண்டவரோட என் வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்புகிற ஆண்டவரோட நான் இணைஞ்சு செயல்படணும்னா எனக்கு என்ன வேணும்? ஃபெய்த் வேணும்.
1: ஃபெய்த் வேணும்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: So through faith we are working together with God.
1: Amen.
0: Only through faith you can do this. விசுவாசத்தினால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவனோடு நாம இணைந்து செல்ல முடியும்.
1: Amen.
0: நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியையும் செய்ய விரும்புறாரு.
1: Amen.
0: Christ is living in me. எல்லாரும் சொல்ல முடியுமா? ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் உள்ள பொதுவான கன்ஃபஷன் இது. Christ is living in me. அவர் எனக்குள்ளே வாழ்கிறார், எனக்குள்ளே உலாவுகிறார். இது எந்த அளவு நிஜமோ அதே அளவு God is working in my life.
1: Yes.
0: என்னுடைய வாழ்க்கையில தேவன் கிரியையும் செய்கிறார். அப்ப வாழ்க்கையில எப்படி கிரியை செய்ய விரும்புகிறார்னா, தம்முடைய வார்த்தையை அனுப்பி.
1: ஆமென்.
0: நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்பிட்டார்னா, He will send His word.
1: Yes.
0: அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நேராக என்ன செய்கிறார்? அனுப்புகிறார்.
1: அனுப்புகிறார்.
0: என் வாயிலிருந்து புறப்படும்
1: வசனமும்
0: இருக்கும்,
1: அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல்,
0: அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல்,
1: அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும்.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: அல்லேலூயா.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: They will do the work I sent them to do. That message is there. They will do the work I sent them to do. They will complete the assignment I gave them. What a powerful word.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்படி விசுவாசம் பிச்சுக்கிட்டு அடிக்குதா இதை வாசிக்கிறேன்.
1: Amen.
0: So will the words that comes out of my mouth not come back empty handed? என் வாயிலிருந்து புறப்பட்டு போன வார்த்தை செயல்படாம வெறுமையா என் கைக்கு வராது.
1: Amen.
0: என் வார்த்தைக்கு, என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைக்கு வீசுனகையும் வெறுங்கையுமா என்னிடத்துல வர தெரியாது.
1: Amen.
0: God has sent His word to you and me. It's a spoken word. God has spoken it. ஆண்டவர் எனக்குன்னு ஒரு ரேமா வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது.
1: Amen.
0: The words that come out of my mouth. Hallelujah.
1: Hallelujah.
0: திரும்ப என்கிட்ட எப்படி வராதா? வீசின கையும்
1: வெறுங்கையுமா வராது.
0: வெறுங்கையுமா வராதா? எப்படி இருக்கு பாருங்க அந்த வேர்ட வாசிக்கிறப்ப.
1: Yes.
0: ஆண்டவர் நம்முடைய பிரச்சனையை பார்த்து உனக்கு இதை நான் செய்வேன், நீ கலங்காத, நீ பயப்படாத, உன் வாழ்க்கையில நான் கிரியை செய்ய விரும்புறேன்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை நமக்கு தரும் பொழுது, என்னை நோக்கி அனுப்பப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வசனம், என்னை நோக்கி வந்திருக்கிற அந்த வசனம், என் வாழ்க்கையில தேவன் விரும்புகிற காரியத்தை செய்ய முடியல, என்னால் அதை செய்யறதுக்கு திராணி இல்லைன்னு சொல்லிட்டு அது வீசினகையும் வெறுங்கையுமா ஆண்டவரிடத்துல திரும்பி போகாதான்.
1: ஆமென்.
0: இதான் பாராஃப்ரைஸ் பண்ண அந்த வசனத்துக்கான அருமையான வியாக்கியாரம்.
1: எஸ்.
0: என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Not come back empty
1: handed.
0: Handed. It will not return to me void, useless, without result. ஆண்டவர் சொன்ன வார்த்தை எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனம் இருக்கு.
1: ஆமென்.
0: எனக்கு இதை செய்வேன்னு சொல்லி

0: இருக்கிறாரு. நான் வேதத்தை தியானிக்கிறப்போ, செய்தியை கேட்கிறப்போ, ஜபம் பண்றப்போ, ஒரு ஆராதனையில பங்கெடுக்கிற பொழுது, God has sent this word to me. ஒரு தெள்ள தெளிவான ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. தெய்வம் சொல்றாரு, பரிசுத்த ஆவியனர் சொல்றாரு, இந்த வார்த்தை ரிசல்ட் இல்லாம திரும்பாதான். என்ன இல்லாம திரும்பாதான்?
1: ரிசல்ட் இல்லாம திரும்பாதான்.
0: ரிசல்ட் இல்லாம திரும்பாதான்.
1: Hallelujah.
0: NLT பாருங்க, I sent it out and it always produces fruit. Hallelujah சொல்லுங்க.
1: Hallelujah.
0: உரைக்கப்பட்ட வார்த்தை தேவன் விரும்பின காரியத்தை நம்ம வாழ்க்கையில உற்பத்தி செய்யும்.
1: ஆமென்.
0: ஆண்டவர் வாயிலிருந்து உரைத்திருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம், என்ன காரியத்தை நம்ம வாழ்க்கையில தேவன் செய்ய விரும்பி அந்த வார்த்தையை நம்மிடத்துல பேசினாரோ, அந்த விருப்பத்தை, அந்த அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில அது உற்பத்தி செய்யும்.
1: உற்பத்தி செய்யும்.
0: அல்லேலூயா. அதனால எதை பத்தியும் கவலைப்படாம அவர் சொன்னதை மாத்திரம் என்ன செய்வோமாக?
1: சொல்லிக்கொண்டே இருப்போமாக.
0: ஆமென். They'll do the work I sent them to do. அதான் நம்ம ஏற்கனவே தியானிச்சோம், ஒரு ரேமா வேர்டுங்கிறது நம்மை நோக்கி அனுப்பப்பட்ட அப்போஸ்தலிக் வேர்ட்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அனுப்பப்பட்ட அப்போஸ்தலனாக அந்த வார்த்தை நம்ம இடத்துல வந்திருக்கு. எதுக்கு வந்திருக்குன்னா, ஆண்டவருடைய பணியை செய்ய ஆண்டவர் அந்த வார்த்தையை அனுப்பியிருக்கிறாரு. ஆண்டவர் அந்த வார்த்தையை அனுப்பும் பொழுது அந்த வார்த்தைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு.
1: எஸ்,
0: இதுதான் ஒரு அசைன்மெண்ட் உனக்கு. இந்த அசைன்மெண்ட், இந்த கிரியைய போய் முடிச்சுட்டு என்ன செய்யுங்க, வாங்கன்னு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு,
1: அனுப்பியிருக்கிறாரு.
0: அத மாதிரி அவர் அனுப்பின வார்த்தை என்ன செய்யுமா, They'll do the work I send them to do. என் வார்த்தையை அனுப்பிச்சிருக்கா, நீ ஏன்டா பயப்படுற? அனுப்பியிருக்கிறேன் வார்த்தை, நான் விரும்பின காரியத்தை அது செய்யும்.
1: ஆமே.
0: They will complete the assignment I gave them. என்ன பணியை அவங்க கையில கொடுத்து அனுப்பணும், அந்த பணியை அது செஞ்சு முடிச்சிட்டு தான்
1: திரும்பும்.
0: டன் அப்படின்னு வரும்.
1: Yes.
0: Lord, இதை செய்யறதுக்கு தான் நீ அனுப்பிச்சிங்க, அதை செஞ்சு என்ன செஞ்சாச்சு,
1: முடிச்சாச்சு. Hallelujah.
0: வார்த்தை அனுப்பிச்சிட்டாருனாலே வெறுமை இல்ல, வெற்றி தான் உண்டு.
1: வெற்றி தான்.
0: வெறுமையா வேர்டு திரும்பி போகாது, வெற்றியோட தான் திரும்பி போகும்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா சொல்லு.
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் அனுப்பின வார்த்தை நம்ம வாழ்க்கையில அவர் விரும்பின காரியத்தை செஞ்சுட்டு திரும்ப எங்க போகும் அந்த வாய்க்கு? வெற்றியோட தான் போகுமே ஒழிய, நீங்க அனுப்புனீங்க, என்னால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு வெறுமையா போகாது. தேவன் பேசின வார்த்தை வெறுமையா போகாது, வெற்றியில தான் போய் முடியும்.
1: ஆமென்.
0: இவ்வளவு தெளிவா ஆண்டவர் நம்மளோட இடைபடுறாரு. இன்னுமா தேகத்தில் சந்தேகம்.
1: எஸ்,
0: நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை அனுப்பிக்கிறிய செய்ய விரும்புகிறார். His words and his work.
1: Yes.
0: சொல்லுங்க, அவருடைய வார்த்தை,
1: அவருடைய வார்த்தை,
0: அவருடைய கிரியை,
1: அவருடைய கிரியை,
0: அவருடைய வார்த்தையையும் அவருடைய கிரியையையும் நகமும் சதை மாறி. அதனாலதான் கிரியை செய்ய விரும்புகிற பொழுதெல்லாம் he sent his word.
1: Amen.
0: எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறாரோ, வர்க் பண்ண விரும்புகிறாரோ, அப்பொழுதெல்லாம் he will send his word. Hallelujah.
1: Hallelujah.
0: வசனம் அப்படித்தானே இருக்கு, my word, my work. சொல்லுங்க, my word, my work. ஆண்டவர் அப்படித்தான் சொல்றார், என்னுடைய பணிக்கு என்னுடைய வார்த்தையை அனுப்பிச்சிருக்கிறேன்.
1: Amen.
0: நான் விரும்புகிற காரியத்தை செய்ய என் வாயிலிருந்து ஒரு வசனத்தை புறப்பட பண்ணியிருக்கிறேன்.
1: ஆமென்.
0: ஆண்டவருடைய வேர்டையும் ஆண்டவருடைய வேர்க்கையும் you cannot separate it.
1: Yes. Hallelujah. Hallelujah.
0: Word?
1: His work.
0: And his work. word of God and the work of God.
1: Amen.
0: நீங்க உங்க வாழ்க்கையில தேவன் செய்த கிரியையை சாட்சியா சொல்றப்ப நீங்க எதையும் சொல்லாம சொல்ல முடியாது. இந்த வசனத்தை அனுப்பிதான் இந்த கிரியையை செய்தா
1: செய்தா.
0: God has sent this word and God has finished this work in my life.
1: Amen.
0: இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் அனுப்பி இந்த வசனத்தின்படியே என் வாழ்க்கையில கிரியையை செய்து முடித்தார்
1: முடித்தார் முடித்தார். ஹல்லேலூயா.
0: இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கலாமா?
1: ஆமென்.
0: என் வாயிலிருந்து புறப்படும்
1: வசனமும் இருக்கும்
0: அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல்
1: அது நான் விரும்புகிறதை செய்து
0: அதை நான் அதை அனுப்பின காரியமாகும்படி
1: வாய்க்கும்.
0: காரியம் வாய்க்குமா அப்படின்னா நீங்க எதை பார்க்கணும்? ஆண்டவர் அனுப்பி தந்த வார்த்தைய
1: வார்த்தைய.
0: அல்லேலூயா. வார்த்தை இருக்குன்னா கிரியையும் இருக்கு.
1: ஆமென்.
0: வேர்ட் இருக்குன்னா ஆண்டவருடைய வர்க்கும் இருக்கு.
1: ஆமென்.
0: He is going to work it out.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சொல்லுங்க. His word.
1: His word.
0: And His work.
1: And His work. Hallelujah.
0: Word இல்லைன்னா தானே பயப்படணும். புரியுதா உங்களுக்கு? அதான் கொட்டிட்டு இருக்கிறாரு,
1: பொழிந்தருள்கிறாரு, கொப்பளிக்கிறாரு.
0: Yes.
1: Hallelujah.
0: So word ஆண்டவருடைய வசனம் ஆண்டவருடைய கிரியை. அப்ப என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறார்
1: விரும்புகிறார்.
0: ஆண்டவர் கிரியை செய்ய விரும்பினா மட்டும் பத்தாது
1: பத்தாது.
0: இங்கதான் நமக்கு இடிக்குது. நீங்களே வசனத்தை அனுப்புங்க, நீங்களே கிரியை செய்யுங்க. எனக்கு ஒரு தொந்தரவு இல்ல, எல்லாத்தையும் லெகுவாக்கிட்டீங்க. நீங்களே சொல்றீங்க, நீங்களே செய்வேன்னு சொல்றீங்க, அதனால சந்தோஷம். நான் பாட்டுல அமைதியா உட்காந்துருக்கேன். நீங்க என்ன விரும்புறீங்களோ
1: அதை செஞ்சிருங்க.
0: செஞ்சுட்டு எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் கையில என்ன செஞ்சுட்டு போயிருங்க.
1: நான்
0: சிரிச்சிருவேன், சந்தோஷமா இருப்பேன்,
1: இருப்பேன்.
0: மற்றபடி நீங்க சொல்றதோட ஒத்துக்கிறதுக்கெல்லாம் என் மைண்ட் இடம் கொடுக்கல. நீங்க என்னென்னமோ என்ன செய்றீங்கன்னா
1: சொல்லிக்கிட்டே இருக்கீங்க,
0: சொல்றீங்க இந்த வசனன்றீங்க அந்த கிரியன்றீங்க. எனக்கு இதெல்லாம் மைண்ட்ல என்னன்னா புரியவே இல்லை. அதனால இதுல நான் தலையிடவே என்னன்னா
1: இல்ல
0: விரும்பல. நீங்களாம் வாங்க, நீங்களா செஞ்சு கையில மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போயிருங்க
1: போயிருங்க.
0: மற்றபடி இந்த ஆட்டைக்கு நான் என்ன செய்யலன்னா
1: வரல.
0: அப்படி இருந்தா நடந்துருமா?
1: இல்லையே.
0: எல்லாரும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறோம்.
1: எஸ்.
0: என்னை மட்டும் இழுக்காதீங்க, என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிருங்க.
1: ஆசீர்வாதத்தை மட்டும் கையில கொடுத்துருங்க.
0: நீங்க மகராசன். நீங்க என்னை மட்டும் என்ன செய்யாதீங்கன்னா எங்கேயும் இழுக்காதீங்க. எனக்கு எசக்கு இல்லை, எனக்கு திராணி இல்லை, எனக்கு பலன் இல்லை, நான் சோர்ந்துட்டேன், நான் களைச்சு போயிட்டேன். Don't pull me Lord.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மண்டையில என்னை இழுக்காதிரும் ஆண்டவரே. அதான் செய்தி. ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்பினா மட்டும் பத்தாது, நம்மளும் அவரோட சேர்ந்து
1: கிரியை செய்யணும்.
0: சேர்ந்து நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது, ஆனா அவர் செய்கிற கிரியையோடு நீங்க என்ன
1: செய்யலாம்.
0: அதான் நான் சொன்னேன், unless you have faith in God you cannot work together with God.
1: Amen.
0: இத செய்யிறதுக்கு தான் நம்ம சைடு என்ன தேவைப்படுது? Faith தேவைப்படுது.
1: Yes.
0: இந்த பேஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவன் வார்த்தையை தந்துட்டாரு, அந்த வார்த்தை வந்து வெறுமையா திரும்பாது, நான் அனுப்பின காரியமாகும்படி
1: வாய்க்கும்
0: வாய்க்கும், நான் விரும்பின காரியத்தை செய்யும்ட்டாரு. இது ஆண்டவருடைய பாட்டு. இத அவர் சொன்னா மட்டும் நமக்கு நடக்க போறது இல்ல, இத நான் விசுவாசிக்கணும்.
1: விசுவாசிக்கணும்.
0: தேவன் அனுப்பி இருக்கிற வார்த்தையை நான் என்ன செய்யணும்? விசுவாசிச்சு என் வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவனோட நான் என்ன செய்யணும், இணைஞ்சுக்கிறனோ
1: இணைஞ்சுக்கிறனோ.
0: So unless you have faith, unless you put your faith in God's word, you cannot work together with God.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So faith is nothing but you are working together with God.
1: Amen.
0: விசுவாசம் என்பது தேவன் என் வாழ்க்கையில நடப்பிக்க விரும்புகிற ஒரு கிரியையோட நான் என்ன செய்யறேன்னா இணைஞ்சுக்கிறேன்.
1: இணைஞ்சுக்கிறது.
0: இத செய்யறதுக்கு என்ன வேணும்னா faith வேணும்.
1: Amen.
0: என்ன செய்யலன்னா வரல ஆனா என் காரியத்தை மட்டும் வாய்க்க பண்ணுங்க. உன்னுடைய மறுவாதி, உன்னுடைய கௌரவம் அவ்வளவு முக்கியமா போச்சு. என்ன அப்பனா என்ன இல்ல, ஏன் என் கூட உன்னால இணைஞ்சு பணியாற்ற முடியலன்னா நடக்குமாங்கிற சந்தேகம் உனக்கு இருக்கு. இதெல்லாம்
1: நடக்குமா
0: நடக்குமாங்கிற டவுட் இருக்கிறதுனாலதான் உன்னால என்னோட இணைஞ்சு பணியாற்ற
1: முடியல
0: முடியல. புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த காரியத்தை?
1: எஸ்.
0: ஃபெய்த் இல்லாம யூ கேன் நாட் வர்க் வித்
1: காட்.
0: காட்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ரெல்ம். எந்த சாமானிய மனுஷனுக்கு இது சாத்தியமே என்னன்னா
1: இல்லை,
0: இன்க்ளூடிங் மை செல்ஃப்.
1: எஸ்.
0: நம்ம எல்லாருக்குமே இது என்ன இல்லை,
1: சாத்தியமே இல்லை.
0: சாத்தியமே இல்லை. இது ஒரு இன்னொரு மண்டலம். இது இட்ஸ் ரெல்ம். இந்த ரெல்ம் வந்து நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்டது. அறிவுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட இந்த மண்டலத்துக்குள்ள நாம பிரவேசிக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன தேவை
1: இருக்குன்னா.
0: Unless you have faith in God's word, you cannot enter into the supernatural realm. உலகத்தையே மறந்துருங்க.
1: Yes.
0: Faith வந்து உலகத்தோடு தொடர்புடையதல்ல. இது தரிசிச்சு நடக்கிற காரியம் இல்ல,
1: விசுவாசிச்சு நடக்கிற காரியம். Hallelujah. Hallelujah.
0: அதனால அற்புதத்தை எதிர்பார்க்கிறவங்க லைஃப்ல faith வந்து தான் பிரதானம். அதுக்கப்புறம் நம்ம மோசமான நடக்கையெல்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மனுஷனா மாறினதுக்கு காரணம் என்னன்னா grace of God.
1: Yes.
0: நம்மளை ஹோலி ஆக்குறாரு, பரிசுத்தப்படுத்துறாரு, மன்னிக்கிறாரு, என்னென்னமோ பண்ணி நம்ம வாழ்க்கையில பாலத்துக்குரியல் என்னென்ன செய்யறாரு. ஆனா faith in God deals with his power.
1: Yes. Hallelujah.
0: நல்லவனா இருந்தா மட்டும் பத்தாது, வல்லவனாவும் இருக்கணும்.
1: Amen.
0: நல்ல சாட்சிக்கு காரணம் grace, வல்லவங்கிறது காரணம் faith.
1: Faith. Amen.
0: குடிச்சுக்கிட்டு இருந்தா இப்ப குடிக்கல, grace.
1: அநேக குடிகாரர்கிட்ட போய் பேசுறா எல்லாம் இயேசுவை ஏத்துக்கிறாங்க. என்னப்பா இவ்வளவு வல்லமை இந்த மனுஷன்,
0: பவர்,
1: பவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: சோ இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ரெல்ம். இந்த மண்டலத்துல நாம பிரவேசிக்க we need to have faith.
1: Yes.
0: In God's word.
1: Amen. ஹல்லேலூயா. Hallelujah.
0: So word of God and work of God, you cannot separate the word of God and the work of God.
1: Yes.
0: Both are intertwined. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய கிரியையும் நம்மளால தனித்தனி என்ன செய்ய முடியாது,
1: பிரிச்சு பார்க்க முடியாது.
0: பிரிச்சு பார்க்க முடியாது. ரெண்டும் பின்னி பிணைஞ்சிருக்கு.
1: ஆமென்.
0: அதோட நாம இணைஞ்சுக்கிறோம்.
1: ஆமென்.
0: வார்த்தையும் கிரியையும் பின்னி
1: பிணைஞ்சிருக்கு,
0: பிணைந்திருக்கு. அதோடு விசுவாசிக்கிற என்ன செய்யறான், இணைந்து கொள்ளுகிறான். ஆண்டவர் சொல்றார், நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் சாமி, என்னோட நீ என்ன செஞ்சுக்கோ, இணைஞ்சுக்கோ,
1: இணைஞ்சுக்கோ.
0: தேவன் செயலாற்றுகிற தேவனோட இணைஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன தேவை, ஃபெய்த் தேவை.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: இந்த ஃபெய்த்தையும் தேவனே ப்ரொடியூஸ் பண்றார்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: இந்த ஃபெய்த்தெல்லாம் தானா என்ன செய்யாது,
1: வரவே வராது,
0: வரவே வராது.
1: அவரே ப்ரொடியூஸ் பண்றார்,
0: ப்ரொடியூஸ் பண்றார். ஃபுல் கிரெடிட் யாருக்கு தான்,
1: அவருக்கு தான்,
0: அவருக்கு தான்.
1: ஆமென்.
0: ரோமருக்கு எழுதின நிருபம் 4:17-21 முடிய வாசிக்கலாமா? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி
1: அவன் தான் விசுவாசித்தவருமாய்
0: மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற
1: தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான்.
0: அப்ப வார்த்தையின்படி ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக என்ன ஆயிட்டான்,
1: தகப்பன்,
0: தகப்பன் ஆயிட்டான். மனுஷனுக்கு முன்னாடி இன்னும் ஆகல,
1: எஸ்,
0: மனுஷனுக்கு முன்னாடி யார் ஆகல,
1: தகப்பன் ஆகல.
0: ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி அவன் தேவனுடைய பார்வையில யார் ஆயிட்டான்,
1: தகப்பன் ஆயிட்டான்,
0: தகப்பன் ஆயிட்டான். தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும்
1: தகப்பனானா.
0: உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே
1: நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும்
0: அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான்.
1: அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏற குறைய 100 உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான்.
0: அந்த 17 வசனம் லகு தமிழ் மொழிபெயர்ப்புல, இலங்கை தமிழ் மொழிபெயர்ப்புன்னு நினைக்கிறேன், இலங்கை லகு தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன, அநேக நாடுகளுக்கு நான் உன்னை தந்தையாக்கினேன் என்று எழுதியிருக்கிற தேவ வசனத்தின்படியே ஆபிரகாம் தான் விசுவாசித்த இறைவனின் பார்வையில் நம்முடைய தந்தையாக இருக்கிறான்.
1: ஆமென்.
0: தான் விசுவாசித்த
1: இறைவனின்
0: பார்வையில் நம்முடைய
1: தந்தையாக இருக்கிறான்,
0: இருக்கிறான். ஆண்டவர் சொல்ல, நீ தந்தையாக போகிறவன் இல்ல, தந்தையாக இருக்கிறவன்.
1: ஆமென்.
0: யாருடைய பார்வையில,
1: அவருடைய,
0: என்னோட பார்வையில நீ ஏற்கனவே தந்தையாக இருக்கிறவன். ஆனா மனுஷங்களுடைய பார்வையில நீ தந்தையாக போகிறவன்.
1: ஆமென்.
0: அப்ப கத்தர் தந்தையாக போகிறவனை எப்படி பார்க்கிறாரு, தந்தையாக பார்க்கிறார்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: இந்த சிந்தை விந்தையாக இருக்கிறது.
1: ஆமென். நம்முடைய கந்தையை எல்லாம் அகற்றுகிறதா,
0: தந்தையாக போகிறவன கத்தர் எப்படி பார்க்கிறாரு, தந்தையாக இருக்கிறாய்,
1: இருக்கிறாய், தந்தையாக இருக்கிறாய்,
0: இருக்கிறாய்,
1: இருக்கின்றார்.
0: இறைவனே இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கிறவர், முன்பில்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறார் என்று ஆபிரகாம்
1: விசுவாசித்தான்.
0: கர்த்தர் இருக்கிறவைகளை அழைக்கிறவர் அல்ல, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர்.
1: ஆமென்.
0: பவர்ஃபுல் அது.
1: எஸ்,
0: இருக்கிறத அழைக்க எல்லாராலும் முடியும். அங்க இருக்கிற ஒரு தம்பியை பேரை சொல்லி, ராஜா
1: பாப்பா
0: இங்க வான்னு அழைக்க முடியும், ஏன்னா அவன் இருக்கிறான், அதனால அழைக்கிறேன். ஆனா இந்த இடத்துல என் கண்ணுக்கு முன்னாடி இல்லை. அத விசுவாசம் எப்படி அழைக்குதுன்னா, இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அழைக்குது.
1: ஆமென்.
0: இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அழைக்கும் பொழுது அந்த இல்லாததுக்குள்ள இருந்து தேவன் சொன்னது வருது.
1: ஆமேன்.
0: மாதிரியான ஒரு தேவரகமான விசுவாசம் உங்க வாழ்க்கையில் இருக்கும்னா, உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவனோடு நீங்களும் இணைந்து தந்தைன்னு சொல்லிட்டான்ல, அதனால தெல்லான ஜாதிகளுக்கு தகப்பன்ற பேர் ஃபாதர் ஆஃப் மெனின்னு பேர் ஆபிரஹாம்ல நினைவா மாத்தி விட்டேன்.
1: ஆபிரஹாம்,
0: அப்புறம் அந்த பேரை வச்சுட்டு இந்த மனுஷன் என்ன பாடுபட்டாரு என்னன்னா
1: தெரியல,
0: எவ்வளவு கூச்ச மறந்துருக்கோம். நீங்க சொல்லுங்க பாப்போம், 99 வயசுல உன் பேர் ஆபிரஹாம் இல்ல,
1: ஆபிரஹாம்,
0: ஆபிரஹாம், எக்ஸால்டட் ஃபாதர் இல்ல, உயர்வான தகப்பன் இல்ல, இனிமே நீ யாரு?
1: ஃபாதர் ஆஃப்
0: many. ஃபாதர் ஆஃப் many னு சொன்னீங்களே, ஆனா இந்த ஃபாதருக்கு
1: சிங்கிள் இல்ல,
0: ஒரு கண்மணி என்னன்னா
1: இல்லையே,
0: கற்பத்தின் கண்மணி என்ன, கற்பத்தின் கனியை கொடுக்காம நீங்க பாட்டுல ஃபாதர் ஆஃப் many-ன்றீங்களே,
1: many-ன்றீங்களே,
0: நீங்க many-ன்றீங்க, என் வாழ்க்கையில கனி இல்ல,
1: கனி இல்ல, மணி இல்லையப்பா, கண்மணி,
0: மணி இருக்கு, அந்த மணி இருக்கு,
1: ஆமா,
0: கற்பத்தின் கனி இல்ல,
1: கனி இல்ல,
0: ஆனா நீங்க பாட்டுல என்ன பார்த்து என்ன சொல்றீங்க, you are father of many அப்படின்றீங்க. ஐயா எனக்கு புரியல, எனக்கு இது என்ன செய்யல,
1: புரியல,
0: அறிவுக்கு எட்டல,
1: yes.
0: ஒரு கற்பத்தின் கனி இல்லாதவனை பார்த்து உன் பேர் ஆபிரகாம், நீ ஃபாதர் ஆஃப் many அப்படிங்கிறார்,
1: yes,
0: தமிழ் இங்கிலீஷ்ல, நீ இது முதற்கொண்டு ஃபாதர் ஆஃப் many அப்படிங்கிறார்,
1: ஃபாதர் ஆஃப் many.
0: உடனே ஆபிரகாம் சொல்ற, லார்ட் ஐ ஹேவ் நோ கனி அப்படிங்கிறார். இங்கதான் தேவனோடு என் வாழ்க்கையில கிரி செய்ய விரும்புகிற தேவனோடு இணைந்து பணியாற்ற எனக்கு faith வேணும்.
1: Amen.
0: I agree, Lord.
1: Yes, Lord.
0: உங்களுக்கு முன்னாடி நான் அப்பாவா இருக்கிறேன், இதுக்கு நான் அக்ரி பண்றப்ப என்னுடைய விசுவாசம் என்ன, மனுஷனுக்கு முன்னாடி யாரா மாற்றும்னா தந்தையாய் மாற்றும்.
1: Amen. Hallelujah. Hallelujah.
0: நீ தந்தையாக இருப்பாயின்னு சொல்லி ஆண்டவர் பேசல, தந்தையாக இருக்கிறாய் என்று சொல்லி பேச.
1: Amen.
0: He was not saying, I am going to make you a father of nations. அப்படி சொல்லல.
1: தந்தையாக்கினேன்.
0: I have made you father of many nations. I have made you. It's a done deal. Finished work of God.
1: Yes.
0: தேவன் செஞ்சு முடிச்ச ஒரு காரியம். So எனக்கு ஆண்டவர் பண்ண ப்ராமிஸ் என்னுடைய என்னுடைய பிரசன்ஸ்ல இருக்கா அல்லது என்னுடைய ஃபியூச்சர்ல இருக்கா? இங்கதான் திணறது.
1: எஸ்,
0: தேவன் பேசுற காரியம் என் நிகழ்காலத்துல இல்ல, அடுத்து அது இருக்க போகுதுன்னு என்ன செய்யல,
1: எதிர்காலத்துல
0: சொல்லல,
1: சொல்லல.
0: அப்ப என்கிட்ட நீங்க பேசுற காரியம் எங்க இருக்கான்றன்னு கேட்டா, இட்ஸ் இன் யோர்
1: பாஸ்ட்,
0: கடந்த காலத்துல இருக்கு.
1: ஆமென்.
0: அதான் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறவைகளை அல்ல, ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவைகளை அல்ல,
1: ஆயத்தம் பண்ணினவைகளை.
0: இட்ஸ் நாட் எ ஃபியூச்சர் டென்ஸ், இட்ஸ் நாட் எ பிரசன்ட் டென்ஸ், இட்ஸ் எ டன் டீல்.
1: எஸ்,
0: இட்ஸ் இன் எ பாஸ்ட்.
1: பாஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: ஆனா எந்த ரியல்ம்ல இருக்குன்னா, சூப்பர் நேச்சுரல் ரியல்ம்ல இருக்கு.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: அப்ப இல்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் இருக்குன்னு சொல்றாரு.
1: எஸ்,
0: நல்லதா போச்சு ஆண்டவரே, இல்லாத காரியத்தை இருக்குன்ட்டீங்க, அவ்வளவுதானே. இங்க ஆண்டவர் என்ன சொல்றார்னா, நான் இருக்குன்னு சொன்னா பத்தாது, நீ என் கூட சேர்ந்தாது, இருக்குன்னு சொல்லணும்.
1: ஆமென்.
0: நான் இருக்குன்னு சொன்னா மட்டும்
1: பத்தாது,
0: என்னோட சேர்ந்து நீ என்ன செய்யணும், அது
1: இருக்கிறது
0: ஆண்டவரே,
1: இருக்கிறது ஆண்டவரே.
0: இத சொல்றவனை பார்த்தா உலகம் என்ன
1: சொல்றதுன்னா,
0: கிறுக்கு பிடிச்சிருச்சுடா இவங்களுக்கு. இவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு,
1: இருக்கு.
0: அவர் பேசின காரியத்தை அவரை போலவே நாமளும் அவரோட சேர்ந்து பேசுறப்ப, அவர் நம்மளை பார்த்து பேசின காரியத்தை நாமளும் அவரோட சேர்ந்து அதையே நாமும் பேசணும். ஏன்னா இந்த வாக்கு எனக்கு தந்திருக்கிறவர் உண்மை உள்ளவர் மட்டும் இல்ல, இந்த வாக்கின்படியே எனக்கு செய்ய வல்லவரும் கூட.
1: ஆமென்.
0: எபிரேயர் 11:11 வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர்
1: உண்மை உள்ளவர்,
0: அப்படிதானே இருக்கு.
1: எஸ்,
0: விசுவாசத்தினாலே சாராளும்
1: வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி
0: கற்பம் தரிக்க பலனடைந்து
1: வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள்.
0: வாக்குத்தத்தம் பண்ணினவர் யாரா இருக்கிறாரு?
1: உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.
0: நட்சத்திரங்களை எண்ணு என்று சொன்னவர் ஒரு பக்கம் எண்ணிக்கிட்டே மனசுல இன்னொரு எண்ணம் வருது, இதை சொன்னவர் உண்மை உள்ளவர்.
1: உண்மை உள்ளவர்
0: நட்சத்திரத்தை எண்றப்பைய என்ன எண்ணம் வருது? இதெல்லாம் நடக்குமாங்கிற எண்ணம் வரல. கனி இல்லாதவன பார்த்து மெனின்னு சொல்லி முடிஞ்சா என்னன்ட்டு போயிட்டாரு. அதை எண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப மனசுல எந்த எண்ணம் வரல? இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லைங்கிற எண்ணம் வரல. இதை என்னோடு பேசின ஆண்டவர் உண்மை உள்ளவர்.
1: உண்மை உள்ளவர்
0: யாரா இருக்கிறாரு?
1: உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.
0: Hallelujah. Who had given her the promise to be reliable and true to his word. நம்பத்தக்கவர் பேசியிருக்கிறார்.
1: Yes.
0: 11:11 உண்மையுள்ளவர். அதே ரோமர் 4:21 வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் அப்படிங்கிறாங்க.
1: வல்லவர்
0: ஃபெய்த்தினுடைய ரெண்டு பகுதி, சொன்னவர் உண்மையுள்ளவர். இது ஃபெய்த்தினுடைய ஒரு பக்கம். ஃபெய்த்தினுடைய மறுபக்கம் அதை செய்ய வல்லவர்.
1: செய்ய வல்லவர்
0: சொன்னவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்ய வல்லவர்.
1: வல்லவர்
0: சில பேர் உண்மையா இருப்பாங்க, உண்மையா பேசுவாங்க, ஆனா அதை செய்யறதுக்கு என்ன இருக்காது?
1: வல்லவர்
0: வல்லவரா இருக்க மாட்டாங்க. ஆனா என் ஆண்டவர் சொன்னதை
1: செய்து முடிப்பு.
0: உண்மையா சொல்லியிருக்கிறார். உண்மையுள்ளவர் பேசியிருக்கிறாரு. பேசியதை செய்ய
1: வல்லவர்.
0: வல்லவர்
1: வல்லவர்.
0: அப்போ நீங்க ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிற நபர்னா, ஆண்டவரே எனக்கு நிகழப்போகிற காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றது இல்லை, அது அது உண்மை இல்லை. God, I believe what is going to happen. நடக்க போற காரியத்தை நான் பிலீவ் பண்றேங்கிறது அது இல்லை ஃபைத்.
1: Hallelujah. Hallelujah.
0: என்ன பார்த்து நீங்க சொன்ன காரியம் ஏற்கனவே செய்து
1: முடிச்சிட்டீங்க.
0: முடிச்ச ஒரு காரியம்,
1: yes.
0: ஆபிரகாமை பார்த்து பேசுறப்ப, I am not going to make you a father னு சொல்லல, for I have made you a father. நான் உன்னை தகப்பனா ஏற்படுத்திட்டேன் தான் பேசினாரே ஒழிய, நான் உன்னை தகப்பனாக்க போகிறபடியால் பேசல.
1: Yes.
0: எனக்கு நிகழப்போகுதுங்கிறது உலகத்துல வரப்போகுது, ஆனா ஸ்பிரிட் ரியல்ம்ல அற்புதங்களின் மண்டலத்துல அது ஏற்கனவே முற்று பெற்று முழுமையடைந்த காரியம். இந்த காணாத உலகத்துல நிகழ்ந்து முடிஞ்ச ஒரு காரியத்தை, காணாத உலகத்துல
1: நிகழ்ந்து முடிந்த காரியத்தை,
0: நாம காணக்கூடிய உலகத்துக்கு நம்முடைய விசுவாசம் தான் அழைச்சிட்டு வருது.
1: ஆமென்.
0: திரும்ப சொல்லவா? காணாத உலகத்துல நமக்காக தேவன் செய்து முடித்த காரியத்தை நம்முடைய ஃபெய்த் தான் எல்லாரும் அதை காணக்கூடிய உலகத்துக்கு அழைச்சிட்டு வருது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. ஏற்கனவே தேவனால செய்து முடிக்கப்பட்ட காரியம் இப்ப மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக வெளிப்படுகிறது.
1: எஸ்.
0: வெளிப்பாடு வெளிப்பாடாவே இருக்காது. வெளிப்பாடு எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உருப்பெற்று தேவன் விரும்பின காரியமாக வெளிப்படும்.
1: வெளிப்படும்.
0: அது வெளிப்படுகிற வரைக்கும் அந்த வெளிப்பாட்டை வெளிப்படையா பேசிக்கிட்டே இருங்க.
1: ஆமென்.
0: தேவன் தந்த வெளிப்பாட்டை வெளிப்படையா பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வெளிப்பாடு அற்புதமாக நம்ம வாழ்க்கையில வெளிப்படும்.
1: வெளிப்படும்.
0: It's a faith principle.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: மனுஷங்க பார்வையில நாம எப்படி இருக்கிறோங்கிறது நிஜம் இல்ல, தேவனுடைய பார்வையில நான் யாரா இருக்கிறேங்கிறதான்
1: நிஜம்.
0: ஃபெய்த்னா என்ன? தேவன் பார்க்கிற மாதிரி நம்மளை பார்க்கிறது.
1: ஆமே.
0: பயந்த கிதியோனை பார்த்து எப்படி பார்த்தாரு? பராக்கிரமசாலியா பார்த்தாரு. சபைகளை துன்பப்படுத்தின சவுல சபைகளை ஸ்தாபிக்கிற அப்போஸ்தலனா பார்த்தாரு.
1: ஆமென். கொலைக்காரனாகிய மோசேயை கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற பிரமாணத்தை கொடுக்கிற ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியாக பார்த்தார்.
0: சொல்லிக்கிட்டே போலாம்.
1: எஸ்,
0: நான் அல்ல போல இருந்த பேதுருவுக்குள்ள, சீமோனுக்குள்ள பாறையை போல இருக்கிற ஒரு பேதுருவை பார்த்தாரு. மூணு பேருக்கு முன்னாடி மறுதளிச்ச, மூன்று முறை மறுதளிச்ச பேதுருவுக்குள்ள 3000 பேரை ரிட்சிப்புகள் நடத்துகிற அப்போஸ்தலன் என்ன செஞ்சாரு?
1: பார்த்தார்.
0: கிழட்டு மலடியான சாராளுக்குள்ள ஜாதிகளுக்கு
1: தாயை பார்த்தார்.
0: ஆபிரகாம் என்கிற தாத்தாவுக்குள்ள தந்தையை பார்த்தார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நானிய மனைவி கல்யாணம் முடிஞ்ச புதுசுல வந்து நீ தந்தையாக போகிறான்னு சொன்னா அது எனக்கு இனிச்சிருக்கும். நான் யாரா ஆயிட்டேன்?
1: தாத்தாவாய்.
0: தந்தையாகாமலேயே தாத்தாவாகி விட்டேன். ஒரு தாத்தாவை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் உன்னை தந்தையாக்கினேன். அப்ப ஆபிரகாம் யாரா இருக்கிறாருங்கிறத விட்டார் ஆண்டவர். நீ மனுஷங்க பார்வையில தாத்தாவா இருக்கிற, ஆனா என் பார்வையில தந்தையா இருக்கிற,
1: தந்தையாக இருக்கிறாய். ஆமென்.
0: இது என்ன மண்டலம்? யாது
1: விசுவாசம் மண்டலம்.
0: இது விளங்குதாயா உங்களுக்கு? ஏதாவது
1: விளங்கல.
0: அன்லன் சொல்ல, unless you have faith in God you cannot work together with God.
1: hallelujah hallelujah.
0: தாத்தாவா இருக்கிறான பார்த்து நீ தந்தையா இருக்கிறாயின்னு சொல்றப்ப, தேவனோட இணைஞ்சு நடக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்?
1: faith
0: வேணும்.
1: ஆமென். விசுவாசித்து

0: விசுவாச அறிக்கை செய்த சுதந்தரிப்பே. ஹல்லேலூயா.
1: அப்ப தேவனுடைய பார்வையில 99 வயசு தாத்தா யாரா இருக்கிறாரு?
0: தந்தையாக.
1: அந்த உலகத்தினுடைய பார்வையில தாத்தா ஒருபோது என்னவாக முடியாது?
0: தந்தையாக முடியாது.
1: தந்தை தாத்தாவாக முடியும்.
0: ஆனால் தாத்தா
1: இன்றைக்கு தந்தையாக இருக்கிறவர் நாளைக்கு யாராக முடியும்?
0: தாத்தாவாக முடியும்.
1: ஆனா இன்றைக்கு தாத்தாவாக இருக்கிறவர் நாளைக்கு எப்படி தந்தையாக முடியும்?
0: அவர் சொன்ன வார்த்தையின் நிமித்தம், விந்தையான வார்த்தையால் அவர் தந்தையானார். விசுவாசித்ததால்.
1: You should work together with God.
0: Hallelujah. Hallelujah.
1: But faith என்ன செய்து, மனுஷனுக்கு முன்னாடி நான் யாரா இருக்கிறேங்கிறத மறந்துடுது, தேவனுக்கு முன்னாடி நான் யாரா இருக்கிறேங்கிறத கிளைம் பண்ணுது.
0: Amen.
1: அண்டர் சொல்லார், I have named you and have called you. உனக்கு ஆபிரகாம்ங்கிற பேரை ஆபிரகாம்னு மாத்தி நான் கூப்பிட
0: ஆரம்பிச்சிட்டேன்.
1: கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சாராயா சாராளே, சாராளே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அவரு கூப்பிட ஆரம்பிச்சா நம்மளும் கூப்பிடணும்.
0: ஆமென்.
1: இல்ல இந்த பேர் எனக்கு செட் ஆகாது. கனி இல்லாதவன் எப்படி மெனி ஆகிறது?
0: எஸ்,
1: கற்பத்தின் கனி இல்லாதவன்
0: எப்படி மெனி ஆகிறது?
1: ஆண்டவரே, நான் தந்தையாவேன்னு சொன்னீங்க, நான் அதை நம்பி இருந்தேன். தந்தையாக போறேன், தந்தையாக போறேன், தந்தையாக போறேன்னு நான் என்ன செஞ்சேன்? நம்பி
0: இருந்தேன்,
1: இருந்தேன். கடைசியில காத்திருந்து காத்திருந்து நான் கடைசியில யாராயிட்டேன்?
0: தாத்தாவை.
1: இந்த நேரத்தில் நீங்க வந்து சொல்றீங்க, தாத்தாவுக்குள் ஒரு தந்தையா கேட்டாலே ஆத்தாடின்னு இருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் என் கூட பேசாம இருந்தா தேவலாண்டவர், என் கூட நீங்க
0: பேசாம இருந்தா தேவலாண்டவர்,
1: நீங்க வாயை திறந்தாலே இப்ப எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா நீங்க வாயை திறந்தா நானும் திறந்தாக வேண்டியிருக்கு.
0: இது
1: ஒரு பலமான ஒரு சந்திப்பு.
0: சந்திப்பு
1: தேவனுடனான சந்திப்பு தான் நமக்குள்ள இருந்த சந்தேகங்களை தொடச்சு போட்டுட்டு நமக்குள்ள ஃபைத்தை விதைக்குது.
0: ஆமென்.
1: இது போல பலமா தேவனோடு, தேவன் நம்மோடு இடைபடாம இந்த தேவ ரகமான விசுவாசம் நமக்கு யாருக்குமே சாத்தியம் இல்லை.
0: எஸ்,
1: ஒரு மனுஷன் ஒரு தேவ ரகமான விசுவாசத்தோட தேவனோட சேர்ந்து பேசுறானா, தேவன் அவனோட ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கிறார்.
0: Yes.
1: It's a powerful encounter.
0: Amen. Hallelujah.

0: ரெண்டு காரியம். நம்பர் ஒன், முதல் என்ன சொன்னாரு, ஆண்டு விசுவாசம் இல்லாம ஆண்டோட இணைஞ்சு என்ன செய்ய முடியாது, பணி செய்ய
1: முடியாது.
0: நம்பர் டூ என்ன, ஆண்டவர் வந்து ஒரு பவர்ஃபுல் என்கவுண்டர் நம்மளோட நடந்திருக்கிறதுனால மனுஷங்களுக்கு முன்னாடி நம்ம யாரா இருக்கிறோங்கிறது இல்லை. தாராள் மனுஷங்களுக்கு முன்னாடி மலடி, ஆனா தேவனுடைய பார்வையில் தரலான ஜாதிகளுக்கு அவர் தாய்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சோ ஃபர்கெட், மனுஷங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கோம் என்ன செஞ்சிருங்க,
1: மறந்துருங்க,
0: மறந்துருங்க. பை ஃபைத், விசுவாசத்தினால தேவனுக்கு முன்பாக நீ யாரா இருக்கிற, யூ ஆர் ஃபாதர் ஆல்ரெடி.
1: ஆமென்.
0: இட்ஸ் எ டன் டீல். டீல முடிச்ச ஒரு ஹீல் பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா?
1: அட்டாயம் பண்ணுவார்.
0: டீல் உண்டுனா ஹீலிங் உண்டுங்க,
1: அட்டாயம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: தேவன் உங்களை என்னையும் அவர் பக்கமா ஈர்க்க, எல்லாரும் சொல்லுங்க ஈர்க்க,
1: ஈர்க்க.
0: அவர் வாயிலிருந்து ஒரு வசனத்தை நம்மளை நோக்கி புறப்பட்டவர் பண்ணியிருக்கிறார்.
1: ஆமென்.
0: ரேமா வேர்டு வந்த உடனே நம்மளுடைய மைண்ட், நம்முடைய மொத்தமும் ஆண்டவர் பக்கமா போய் ஒட்டிக்கிறதா,
1: ஒட்டிக்கிறது.
0: ஆண்டவரை நம்ம பக்கமா இழுக்கிறது வேற, ஆண்டவரை நம்ம பக்கமா
1: இழுக்கிறது வேற,
0: தேவன் அவர் பக்கமா நம்மளை ஈர்க்கிறது வேற.
1: ஆமென்.
0: இதான் இந்த மெசேஜினுடைய மையத்துக்கு நான் வர்றேன். நம்ம பக்கமா நாம விரும்புறபடி தேவனை நம்ம பக்கமா இழுக்கிறது வேற, ஆனா தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அவர் பக்கமா நம்மளை மொத்தமா ஈர்க்கிறது வேற,
1: ஈர்க்கிறது வேற.
0: பதினேழாவது அதிகாரத்தில் ஆதியாகம 17 ஆண்டவர் ஆபிரகாம அவர் பக்கமா ஈர்க்கும்படி பேசிட்டு இருந்தப்போ ஆபிரகாம் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தேவனை ஆபிரகாம் தன்னோட பக்கமா இழுக்கிறார்.
1: எஸ்,
0: என்ன சொல்லி இழுக்கிறாரு, முகங்குப்புற விழுந்து நகைத்து,
1: இஸ்மவேல் உமக்கு முன்பாக
0: பிழைப்பானாக. And the stronger soldier, not Ismael. I am going to give you a son and you will name him Isaac.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ ஒரு காரியம் நடக்க வாய்ப்பு இல்லைன்னா அவிசுவாசம் என்ன செய்யுது, தன்னுடைய பக்கம் தேவன் என்னன்னா இழுக்குது. அவிசுவாசம் தன்னுடைய பக்கமா தேவன் என்னன்னா இழுக்குது,
1: இழுக்குது.
0: ஆனா தேவன் என்ன பண்ற, தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் பக்கமா நம்மளை ஈர்த்து கொள்ளுகிறார்.
1: ஆமென்.
0: அற்புதம் நடக்க போறதுக்கு முன்னாடி இந்த ஈர்ப்பு நிகழும்.
1: எஸ்,
0: இந்த ஈர்ப்பு என்ன செய்யும்,
1: நிகழும்,
0: நிகழும். இந்த ஈர்ப்பு நிகழாம நீங்க தேவ ரகமான விசுவாசத்துக்குள்ள வரவே என்னன்னா
1: முடியாது,
0: முடியாது. இந்த உன்னத அனுபவத்துக்கு பின்னாடி ஆபிரகாமுடைய மொத்தமும் தேவனோட ஒட்டிக்கிருச்சு.
1: ஆமேன்.
0: ஆபிரகாமுடைய
1: மொத்த விசுவாசமும் ஒட்டிக்கிச்சு.
0: தேவனுடைய சத்தத்தை கேட்காம நம்முடைய மொத்தமும் தேவனோட ஒட்டிக்கொள்ள வாய்ப்பே என்னன்னா
1: இல்லை,
0: இல்லை,
1: இல்லை.
0: என்ன செஞ்சிட்டீங்கன்னால எனக்கு என்ன
1: எதிர்பார்க்கல, கேட்கல.
0: இஸ்மவேல் பொழைச்சா என்னன்னா
1: போதும் சார்.
0: டேய், நான் காலிங்க குறிச்சு பேசுறேன், நீ பொழப்ப குறிச்சு பேசிட்டு. நான் உன்னுடைய அழைப்பை குறிச்சு பேசுனேன், நீ இஸ்மவேலுடைய
1: பிழைப்ப பத்தி பேச
0: பிழைப்ப குறிச்சு என்ன சரியாப்பா
1: பேசுறியப்பா
0: பேசுறியப்பா. பாண்டர் என்ன பண்றார், நான் உன் விருப்பத்தை என்கிட்ட வந்து திணிக்காத, என் விருப்பத்துக்கு ஏற்றபடி நீ உன்னுடைய மொத்தத்தை எனக்கு அர்ப்பணி அப்படிங்கிற.
1: ஆமென்.
0: சரண்டர் யுவர் செல்ஃப் டு மை வில்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா. ஐ ஹவ் டிக்ரீட்.
1: எஸ்.
0: அக்ரீ வித் மீ. உன் வாழ்க்கையில என்ன செய்ய போறேங்கிறத உன்ன என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டேன். So I expect a total surrender from your side.
1: Yes.
0: If you want to see my miracle in your life, then learn how to surrender to God.
1: Hallelujah.
0: மொத்தத்தை உனக்கு என்ன செய்ய எனக்கு அர்ப்பணிச்சிரு. அப்ப ஆண்டவரை நம்ம பக்கமா என்ன செய்ய முடியாது,
1: இழுக்க முடியும்.
0: நிறைய பேர் இதைத்தான் பண்றோம்.
1: எஸ்.
0: பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல எல்லாரும் என்ன பண்றோம்,
1: மொத்த பேரும் ஆண்டவர் நம்ம பக்கம் இழுக்க தான் செய்யறோம்.
0: ஆண்டவரும் உங்களுக்கு நான் அற்புதம் செய்ய போறேன், எல்லாருமே சேர்ந்து என்ன உங்க பக்கம் இழுத்துருங்கடா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு.
1: இல்லையே,
0: என்ன இழுத்துக்கங்கடா உன் பக்கத்துல, நான் உங்க வாழ்க்கையில நான் ஒண்ணு செய்ய போறேன், என்ன உங்க பக்கம் என்ன செய்யுங்க என்ன இழுத்துக்கங்கடா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு.
1: இல்ல
0: இல்ல,
1: என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே நாங்கள் ஓடி வருவோம்.
0: அப்ப என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவிசின என்ன அர்த்தம், ஆண்டவரே நான் விரும்புகிறபடி உங்களை என் பக்கம் இழுக்க என்னால
1: முடியாதப்பா,
0: நீங்க விரும்புகிறபடி என்னை ஈர்த்து கொள்ளும்.
1: ஈர்த்து கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை ஈர்த்து கொள்ளும் ஆண்டவரே.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப ஒரு மனுஷனை ஆண்டவர் ஒரு ரேமா வேர்ட் தந்து இதன் வாழ்க்கையில நான் செய்ய போறேன்னு சொல்லி அவனை அவர் பக்கமா ஈர்த்திருக்கும் பட்சத்துல அவனும் அவரை போல எப்படி பேச ஆரம்பிக்கிறான்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல ஆண்டவரை போல அவனு கூப்பிட ஆரம்பிக்கிறான்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா. இந்த காந்தம் இரும்ப என்ன செய்தனா ஈர்த்து கொள்கிறத போல,
1: ஈர்த்து கொள்கிறதை போல
0: ஆவியானவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நம்மளை நோக்கி அனுப்புறப்ப நம்முடைய மொத்தமும் ஆண்டு நமக்கு உரைச்ச தீர்க்க தரிசன வார்த்தையோடு போய் ஒட்டிக்கிறது.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: காந்தத்தினுடைய பிடியில் இருக்கிற ஒரு இரும்பால தன்னை விடுவிச்சு கொள்ள முடியுமா சொல்லுங்க. காந்தத்தோட பிடியில சிக்கின ஒரு இரும்பால
1: தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியுமா?
0: அது அதனால முடியாத ஒரு
1: காரியம்.
0: அந்த ஈர்ப்ப நம்மளால விளங்கிக்கிற முடியாது.
1: எஸ்.
0: இந்த ஈர்ப்பு நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும்
1: எட்டாதது.
0: இந்த ஈர்ப்பு நம்முடைய மொத்தத்தையும் இழுத்து பிடிச்சிருச்சு.
1: எஸ்.
0: இந்த பிடி வலுவானது. இந்த பிடியில இருந்து நம்மளால விடுபட
1: முடியாது.
0: முடியாது. இதான் ஃபெய்த். வாக் வித் காட்.
1: ஆமென்.
0: இந்த பிடி இருக்கா உங்க லைஃப்ல? அதனாலதான் உங்க டாபிக் உங்களால மாத்திக்கிற முடியல.
1: எஸ்.
0: ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசன வாக்கியத்தை 20 வருஷம் ஆனாலும் ஏன் மாத்திக்கிற முடியல? ஆண்டவர் அவரு பக்கமா உங்களை ஈர்த்துட்டாரு.
1: ஆமென்.
0: இந்த உன்னத அனுபவம் இருக்கிறதுனாலதான் காலேபால 45 வருஷமா டாபிக்கே மாத்தல. மலைநாட்டை எனக்கு
1: ஆறும்
0: ஆறும் ஜாஷுவாட்ட கேக்குறாரு. காலடி மிதிக்கிற எவ்விடத்தையும் உங்களுக்கு தரப்போறேன்னு சொன்னாரா? தந்தேன்னு சொன்னாரா?
1: தந்தேன்.
0: முடிஞ்சிருச்சு. It's already happened in the past.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா என்னுடைய faith தான் என்ன செய்ய போகுதுன்னா வருங்காலத்துக்கு கொண்டு வர போதாத.
1: Amen.
0: ஆனா நிகழ்காலத்துல தேவன் எங்கேயும் ஓடாம என்ன இழுத்து பிடிச்சுக்கிட்டாரு.
1: Yes. Hallelujah.
0: ஒரு அடி நிலம் கூட ஆபிரகாமுக்கு அருளப்படல, ஆனா ஈர்ப்பு வலுவா இருந்தது.
1: Amen.
0: தேசத்தினுடைய நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து
1: திரி.
0: இது ஒரு ஈர்ப்பு. வார்த்தையினால அவருடைய மொத்தம் யார் பக்கம் ஒட்டிக்கிருச்சு போய், ஆண்டவர் பக்கம் ஒட்டிக்கிருச்சு.
1: ஆண்டவர் பக்கம் ஒட்டிக்கு.
0: அந்த தரிசன வாக்கியத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள ஆபிரகாமால முடியல.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இந்த தரிசன வாக்கியத்தோடு ஐசக்கோட பிறப்பும் இணைஞ்சிருந்துச்சு.
1: எஸ்.
0: அதனாலதான் ஜனத்தோடு கூட நிலம்ட்டார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: சந்ததி என்ன குடும்பனால் என்னன்ட்டாரு. பூமியின் தூளை என்ன முடியும்னா உன் சந்ததிய
1: எண்ணலாம்.
0: ஆண்டவர் கேக்குறாரு, ஆண்டவரை உங்க பக்கம் இழுக்க ட்ரை பண்றீங்களா, அல்லது ஆண்டவர் தம்முடைய அதிக உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தைகளை தந்து உங்களை மொத்தமா அவர் பக்கம் ஈர்த்துட்டாரா?
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தையை தந்து அவர் பக்கம் எங்களை ஈர்த்து கொண்டான்.
0: அவருடைய காரியத்தை சுதந்திரிக்க அவருடைய தளத்துக்கு நானும் வந்தாகணும்.
1: ஆமென்.
0: அதனாலதான் நான் இருக்கிற இடத்துக்கு அவர் வராம
1: அவர்
0: இருக்கிற இடத்துக்கு என்னை இழுத்துக்கிட்டார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்படின்னா உங்களுக்கு அற்புதம் வந்து.
1: ஆமென். நீ என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம்.
0: வேர்ட கொடுத்து என்கிட்ட வரல ஆண்டவர். அவர் விரும்புற இடத்துக்கு என்ன என்ன பண்ணிட்டார்னா,
1: ஈர்த்து கொண்டார்.
0: ஈர்த்து கொண்டார்.
1: ஈர்த்து கொண்டார்.
0: ஈர்த்து கொண்டுட்டு ஆண்டவர் சொல்றார், நான் சொன்னதை சொல்றேன் அப்படிங்கிறார்.
1: ஆமென்.
0: நான் சொன்னதை என்ன செய்ய
1: சொல்லு
0: சொல்லு அப்படி சொல்லிட்டு நீ இருக்கிற இடத்துக்கு நான் வாக்கு பண்ண காரியத்தை கூப்பிடுறேன் அப்படிங்கிறார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கல அப்படி. So your faith confession, உங்களுடைய விசுவாசத்தை நீங்க அறிக்கை செய்யும் பொழுது தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற காரியத்தை என் பக்கமா நான் என்ன செய்யறேன்னா
1: ஏத்துக்கொள்ளுகிறேன்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: 100% நாம ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தையை மட்டுமே சார்ந்து கொண்டு ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற காரியத்தை நாம சுதந்திரிக்கும் பொழுது அது அவர் நமக்கு செய்த அற்புதம் ஆயிருது.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: கிடியோனை இந்த இடத்துக்கு ஆண்டவர் படிப்படியாகவும் கொண்டு வந்தார். ஆபிரகாம் சாராள இந்த இடத்துக்கு ஆண்டவர் படிப்படியா என்ன செய்தார்,
1: கொண்டு வந்தார்.
0: கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிற காரியம் அவரால் வாய்க்கும். நமக்கு உதவி செய்ய அவர் வந்திருக்கிறாரு. நமக்கு உதவி செய்ய
1: அவர் வந்திருக்கிறார்.
0: மனுஷர்ல யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துல நமக்கு உதவி செய்ய அவர் வந்திருக்கிறாரு. அதுதான் அற்புதம்னு சொல்றோம். அவர் செய்ய போற அற்புதத்துக்கு மனுஷனுடைய உதவி தேவையில்லை. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போற அற்புதத்துக்கு மனுஷனுடைய உதவி
1: உங்களுக்கு தேவையில்லை.
0: விருதா
1: விருதா.
0: நீங்க மிராக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா?
1: முடியாது.
0: நாலு மனுஷங்க நம்மளுக்கு உதவி செய்ய முடிஞ்சிருந்தா தானே அதுவே நடந்திருக்குமே.
1: எஸ்.
0: ஆனா என் லைஃப்ல யாருமே எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த இடத்துல நான் இருக்கிறேன். அந்த இடத்துல எனக்கு ஒரு காரியத்தை செய்ய வந்திருக்கிறாரு. அதான் அற்புதம் சொல்றேன். அந்த அற்புதம் நிகழ்ற நேரத்துல நம்ம எதையாவது ஒன்னு செஞ்சு ஆண்டவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது. ஆண்டவர் என் ஹெல்ப்பை நீங்க கொஞ்சம் என்ன செஞ்சுக்கங்க,
1: வெச்சுக்கொள்ளுங்க
0: வெச்சுக்கங்கன்னு நம்ம அவரை பார்த்து சொல்ல முடியாது. டேய், விசுவாசத்தை மட்டும் அறிக்கை பண்ண.
1: எஸ்.
0: அற்புதம் தானா என்னன்னா
1: நிகழும்.
0: 100% இது என்னுடைய காரியமா இருக்கிறபடினால இதுல நான் மாத்திரமே கிரியை செய்ய விரும்புகிறேன். அஸ் எ ஹியூமனா என்னோட நீ என்ன செய்யலாம், இணைஞ்சுக்கலாம்.
1: இணைஞ்சுக்கலாம்
0: உன்னுடைய விசுவாசத்தின் மூலமாக என்னோட இணைஞ்சு நீ ஒரு கூட்டறிக்கை பண்ணலாம்.
1: எஸ்.
0: நாளைக்கு தியானிக்கலாம் குறிச்சு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: என்ன அறிக்கை?
1: கூட்டறிக்கை.
0: கூட்டறிக்கை. ஆமென் சார்.
1: ஆமென்.
0: ஓ பாஸ்டர், நானும் இந்த எண்ணத்தை தட்டி விடலான்டா என்ன செய்யறேன்,
1: ஆக்குறேன்.
0: என்னதான் தட்டி விட்டாலும் அது ஒட்டிக்கிட்டுச்சு. அந்த எண்ணம் என்ன செய்யுது,
1: ஒட்டிக்கிருச்சு.
0: தேவன் எனக்கு தந்த தரிசனத்தை நானும் விட்டுட்டு அந்த மாதிரி பண்ணலான்னு தான் பாக்குறேன். ஆனா அதுல இருந்து என்னால மீளவே என்னன்னா
1: முடியல.
0: அப்படின்னா நீங்க ஆண்டவர் உங்க பக்கம் இழுக்கல, அதை செய்யவும் உங்களால
1: முடியாது.
0: ஆண்டவர் உங்களை அவருடைய பக்கமாக ஈர்த்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 17 ஆண்டவர் ஆபிரகாமையும் சாராளையும் அவருடைய பக்கமாக ஈர்த்து விட்டார். 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல அன்னால தேவன் ஏலி என்கிற ஆசாரியன் வாயிலிருந்து புறப்பட பண்ணின வார்த்தையை கொண்டு அன்னால தம்முடைய பக்கமாக தேவன் ஈர்த்து விட்டார். யாத்திராகம 3 அதிகாரம் 4 அதிகாரத்துல மோசையோடு ஆண்டவர் பவர்ஃபுல்லான விதத்துல இடைபெற்று மோசைய அவருடைய பக்கமாக ஈர்த்து விட்டார். ஆனா மோசை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நான் வாக்கு வல்லவே இல்ல, நான் திக்கு வாங்கி, நான் மந்தனாவு, நான் போனாத யாரு நம்ப மாட்டாங்க, அது இதுன்னு சொல்லி தேவனை இவர் பக்கமா மோசே இழுக்க நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் அந்த 2 சாப்டர்ல மோசைய தம்முடைய பக்கமாக ஈர்த்து கொண்டு விட்டார். பெரிய காரியத்தை பேசுறேன், உனக்கு ஃபெய்த் இல்ல, வேணும்னா அடையாளத்தை கேளு, நான் தர்றேன். என்ன விசுவாசிக்க தேவையான அடையாளத்தை கேளு, தர்றேன். கோலை கீழே போடுற, பாம்பா மாறும், புடுறா வாழை, கோலா மாறும், முதல் அடையாளம்.
1: ஆமென்.
0: கைய மடியில போடு, குஷம். கைய வெளியில எடு, குஷம் போயிருச்சு, 2வது அடையாளம். இதுல நம்ப வரலையா? தண்ணி எடுத்து தரையில ஊத்து, ரத்தமா மாறும். நீ கேட்கிற அடையாளத்தை நான் தருவேன்.
1: Yes.
0: ஆனா உனக்கான டாபிக் நான் மாத்த மாட்டேன்.
1: ஆமென்.
0: பயமா இருந்தா அடையாளத்தை கேளு. உன் ஃபெய்த் இன்னும் ஷார்பன் பண்ண தேவையான சயின்ஸ் உனக்கு நான் தருவேன். ஆனா ஐ வில் நெவர் எவர் சேஞ்ச் மை சப்ஜெக்ட்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த 2 சாப்டர்ல ஆண்டவர் மோசேயை அவர் பக்கம் என்ன பண்ணிட்டார்னா ஈர்த்துட்டார்.
1: Yes.
0: இந்த அனுபவம் உங்களுக்கு நடந்திருக்கா கடந்த நாட்கள்ல? இந்த அனுபவம் நடந்திருக்குன்னா உங்க டாபிக் உங்களால என்ன செய்ய முடியாது, மாற்றிக்கொள்ள
1: முடியாது,
0: முடியாது.
1: ஏன்னா
0: இது ஒரு பவர்ஃபுல்லான என்கவுண்டர். இந்த எண்ணத்தை தட்டி விட என்னன்னா முடியல, தட்டி விட்டனா நிம்மதி போயிடும். நான் இல்லை நினைச்சாலும் அது இருக்கு இருக்குன்னு தான் என் மனசுல என்னன்னா அப்படி உச்சத்துல அந்த வேர்டு தொணிச்சுக்கிட்டே இருக்கு.
1: ஆமென்.
0: அதனால என்னால இதுக்கு நான் நோ சொல்ல என்னன்னா
1: முடியாது,
0: நான் ஆண்டவருக்கு ஆமென் சொல்லிட்டேன்.
1: ஆமென்.
0: அவர் ஆம்னு சொல்லிட்டாரு,
1: நான் அதுக்கு ஆமென் சொல்லிட்டேன்.
0: ஆண்டவர் உங்களை அவர் பக்கமா மொத்தமா ஈர்த்துட்டாரு.
1: எஸ்.
0: இந்த விஷனை விட்டு நீங்க என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. Revival through refining ங்கற விஷன் வேர்ட் எங்களால மாத்திக்கிற முடியாது. மொத்தமா ஈர்த்துட்டார். அதே போல ஜொகானனுக்கு எடுத்த காரியத்துல ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு மொத்தமா எங்களை என்ன பண்ணிருச்சுன்னா
1: ஈர்த்து
0: ஈர்த்துருச்சு. எங்க டீமே ஈர்த்திருக்கு.
1: ஆமே.
0: அதனால எங்களால அதை மாத்திக்கிற முடியாது,
1: முடியாது.
0: நாங்க எங்க பக்கம் ஆண்டவரை இழுக்கல, ஆண்டவர் அவர் பக்கம் எங்களை ஈர்த்துட்டாரு.
1: ஆமே.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அதனால இந்த எண்ணத்தை உங்களால தட்டி விட
1: முடியாது.
0: இத கண்ணு காணாம உங்களால போக
1: முடியாது.
0: இத பைபாஸ் பண்ணி நீங்க போகவும்
1: கூடாது,
0: கூடாது,
1: கூடாது.
0: அதனால இந்த அனுபவம் எனக்கு இருக்கு பாஸ்டர், என்ன ஆண்டவர் இழுத்துட்டாரு. இரும்ப காந்த ஈர்த்திருக்கிறது போல ஆண்டவர் என்னோடு பலமா இடைப்பட்டது என்னுடைய மொத்தமும் ஆண்டவரோட போய் என்ன செஞ்சுன்னா ஒட்டிக்கிருச்சு.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.

0: சொல்லல,
1: அக்ரி வித் மீ, என்னோடு உடன்படு.
0: இட்ஸ் ஆல் அபவுட் சிம்பிளி அக்செப்டிங் காட் வில் ஃபார் மீ.
1: எஸ்,
0: எனக்கான தேவனுடைய திருவுள்ள சித்தத்தை நான் அப்படியே என்ன செய்கிறேன்,
1: ஏற்றுக்கொள்ளுகிறேன்.
0: Don't try to do something silly. Just accept what God has said to you.
1: Hallelujah.
0: He has told you something powerful. ஒரு அற்புதமான காரியத்தை உன்னிடத்தில் ஆண்டவர் உரைத்திருக்கிறார்.
1: Hallelujah.
0: Hallelujah. அதை நான் என்ன செய்யறேன், நான் அக்செப்ட் பண்றேன். இதை குறித்து நாளைக்கு தியானிப்போம். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த டீச்சிங்ஸ்க்காக உமக்கு நன்றி. இந்த டீச்சிங்ஸோடு சேர்ந்து எங்கள் லைஃப்பில் வரப்போகிற பிளெஸ்ஸிங்ஸுக்காகவும் நாங்கள் தேங்க் பண்ணுறோம். ஆண்டவரே, பிளெஸ்ஸிங் தான் இந்த டீச்சிங்கை வந்து எல்லாரும் நடுவுலையும் நிரூபிக்க போகிறதப்பா. சந்தோஷமாக இருக்குது நாங்கள் ப்ரீச் பண்ணுறப்போ. நீங்கள் அனுப்பின வார்த்தை வெறுமையாக இடத்துக்கு வராது, வீசுனகையும் வெறுங்கையுமாக வராது. என்ன காரியத்தை நடப்பிக்கும்படி நீங்கள் மனசில் வச்சு அனுப்புனீங்களோ அந்த காரியத்தை நடத்தி முடிச்சுட்டு தான் அந்த வேர்டு உங்கள்கிட்ட வர்ற ஆண்டவரே. அதே போல எங்க வாழ்க்கையில என்ன காரியத்தை செய்ய நீங்க தீர்மானிச்சு எங்களை நோக்கி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை அனுப்புனீங்களோ அதை நிறைவேற்றி முடிச்சுட்டு தான் அந்த வேர்டு உங்கள்கிட்ட வரான்னு வரேன். அந்த வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே உங்க பக்கமா எங்களை மொத்தமா ஈர்த்து இந்த தேவரகமான விசுவாசம் எங்களுக்கு தந்து நீங்க பேசுற மாதிரியே எங்களையும் கூட சேர்ந்து பேச வச்சு ஒரு கூட்டறிக்கை விட வச்சீங்களே, அதுக்காக நன்றி. இதை குறித்து நீங்கள் இன்னும் எங்களோட பேச போகிறதுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த சீசனில் அற்புதத்துக்காக காத்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே என் ஆண்டவர் மொத்தமாக ஒரு பக்கம் ஈர்த்திருக்கிறார், ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிற காரியத்தினுடைய நிறைவேறுதலுக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி உங்களோட இணைஞ்சு அறிக்கை செய்கிறார்களோ, ஆண்டவரே வருகிற நாட்கள்ல, வருகிற மாதங்கள்ல, வருகிற வருஷத்துல நிறைய சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் நீங்க பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல செய்ய போற தயவுக்காக உமக்கு நன்றி. அப்பா அப்படியே செய்யுங்க. எங்க விசுவாசம் உங்களை கனம் பண்ணுது, நீங்களும் எங்க விசுவாசத்தை கனம் பண்ணுவீங்க. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும், மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே

அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும்

பொண்ணு பொருள் எல்லாமே சேர்த்து வைத்தேன். வீடு வயல் செல்வங்களை சம்பாதித்தேன். இனிமேல் கவலை இல்லை என்று நினைத்தேன். அது நிரந்தரம் இல்லை என உணர்ந்தேன். நீங்கதான் இயேசுவே, நீங்கதான் நிரந்தரம்.

தரித்திரராய் கோலம் கொண்டு அவதரித்தீரே. சத்திரத்தில் கூட இடமில்லாமல் நீர் பிறந்தீரே. இயேசுவே, எங்கள் இயேசுவே, நீர் வாழ்க, வாழ்க என்றும் வாழ்கவே.

கிழக்கிலிருந்து சாஸ்திரிகளும் வந்து பணிந்தார்கள். அவர்கள் தேவனையே மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டார்கள். இயேசுவே எங்கள் இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க என்றும் வாழ்கவே.

ராஜா வீட்டு அரண்மனையில் நீ பிறக்கவில்லை. அந்த ராஜாக்களும் மந்திரிகளும் உம்மை காண முடியவில்லை. இயேசுவே நீர் வாழ்க, வாழ்க என்றும் வாழ்கவே.

சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ன ஒரு நிச்சயம். அவர் நம் மெய்ப்பராயிருக்கிறார். ஏகோவா ரூபா என்று சொன்னால்

உயிரோடு கூட கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கையை பற்றிய அநேக கேள்விக்குறிகளோடு ஒருவேளை நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறது? சூழ்நிலைகள் அந்தகாரமாய் தோன்றுகிறதே. நான் கர்த்தரை தானே நம்பி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த நிலை என்ற சோர்வோடு இருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையிலும் மிகுந்த கலக்கத்தை உண்டு பண்ணின ஒரு சூழ்நிலையை நான் கடந்து வந்ததுண்டு. 2005 ஜூன் மாதம் 6 எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நான் அதிகமாய் நேசித்த என்னுடைய தகப்பனா அந்த நாளிலே ஒரு கோரமான வாகன விபத்திலே மறித்து போனார். எனக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. இழப்பு நிமித்தம் உண்டான வேதனை ஒரு புறம், தனிமை உணர்வு, எதிர்காலத்தை குறித்த பயம் ஒரு புறம் என்னை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்னுடைய தகப்பனார் மறித்த போது இனி யார் என்னை நடத்துவார், யார் என்னை விசாரிப்பார் என்று சொல்லி நான் அழுதேன். ஆனால் ஒன்று தெரியுமா, அவர் மறித்த பிறகு ஆண்டவரே எனக்கு தகப்பனாக இருந்து நான் இழந்து போன என்னுடைய தகப்பனை காட்டிலும் அதிக கரிசனையோடு என்னை நடத்த ஆரம்பித்தார். ஆம், நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் ஒரு நல்ல மெய்ப்பன். அவர் என்னை கைவிடவே இல்லை. அவர் என்னை ஆற்றி, என்னை தேற்றி, அவரே எனக்கு தகப்பனாயிருந்து ஒரு புதிய விதத்தில் என்னை நடத்த ஆரம்பித்தார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு அம்மா, அன்பு ஐயா, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கரிசனை கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆண்டவர் உடைய பிள்ளைகளை குறித்து அதிக கரிசனையாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை, நான் ஒரு அநாதை, நான் தனிமையா இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய தேவன் ஆகாரின் அழுகுரலை கேட்டவர், அவருடைய கதறலை கேட்காமல் இருப்பாரோ? அவர் ஒரு எல்ரோயே.

0: things.
1: கடந்த பல வாரங்களாக விசுவாசத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
0: And particularly about the keys to growing in faith.
1: குறிப்பாக விசுவாசத்திலே வளர்வதற்கான முக்கியமான காரியங்களை நாம் போதிக்கிறோம்.
0: And faith comes by hearing.
1: விசுவாசம் கேள்விப்படுகிறது மூலமாக வருகிறது.
0: Hearing the word of God.
1: தேவனுடைய வசனத்தை கேள்விப்படுகிறது மூலமாக வருகிறது.
0: Faith is based upon knowledge.
1: விசுவாசம் அறிவை சார்ந்திருக்கிறது.
0: I'm teaching some of that on Sunday mornings now.
1: ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அதை குறித்து தான் பேசி வருகிறேன்.
0: The faith is based upon knowledge.
1: விசுவாசம் அறிவை சார்ந்திருக்கிறது.
0: Knowledge of certain truths.
1: ஒரு சில சத்தியங்களை குறித்த அறிவு.
0: If a man needs to get saved,
1: ஒரு மனிதன் இரட்சிக்கப்பட வேண்டும் என்றால்,
0: he has to have a particular set of very specific knowledge about certain things.
1: சில காரியங்களை குறித்த குறிப்பான அறிவு அவருக்கு தேவையா இருக்கிறது.
0: That is what brings faith.
1: அதுதான் விசுவாசத்தை கொண்டு வருகிறது.
0: So in order to grow in faith,
1: ஆகவே விசுவாசத்திலே வளர்வதற்கு,
0: in order to be strong in faith,
1: விசுவாசத்திலே பலத்திருப்பதற்கு,
0: there are certain vital truths that must be known to the believer.
1: ஒரு சில மிக முக்கியமான சத்தியங்கள் இருக்கிறது விசுவாசியாவிலே அறிந்து கொள்ள வேண்டும்.
0: And after that we have talked about the name of Jesus.
1: அதன் கீழாக இயேசுவின் நாமத்தை குறித்து நாம் போதித்தோம்.
0: That is one of the great truths.
1: அது மிகப்பெரிய சத்தியங்களில் ஒன்று.
0: The power and authority that is in the name of Jesus.
1: இயேசுவின் நாமத்திலுள்ள அதிகாரமும் வல்லமையும்.
0: Now we are teaching about the blood of Jesus.
1: இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
0: Peter refers to it in the way that it ought to be referred with some reverence. He refers to it as the precious blood of Jesus.
1: அதை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படியே பேதுரு சொல்கிறார். மிகுந்த பயபக்தியோடு கூட இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம் என்று அவர் சொல்கிறார்.
0: Because it is precious.
1: ஏனென்றால் அது விலையேற பெற்றதாக இருக்கிறது.
0: It is precious because his blood does what no other blood can do.
1: வேறு எந்த இரத்தமும் செய்ய முடியாததை அது செய்கிறபடியான அது விலையேற பெற்றது.
0: It is precious because you cannot get any other blood to do what this blood does.
1: இந்த இரத்தம் செய்கிறதை வேறு எந்த இரத்தமும் செய்ய முடியாது. ஆகவே தான் அது விலையேற பெற்றது.
0: So let us refer to it in that manner.
1: ஆகவே அப்படியாகவே நாம் அதை சொல்லுவோம்.
0: Now last Sunday when we began this subject,
1: கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த தலைப்பிலே நாம் ஆரம்பிக்கும் போது,
0: I began to show you the importance that was given in the church, in the early church, to this teaching about the precious blood of Jesus.
1: ஆதி திருச்சபையிலே இந்த இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்துக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன்.
0: I showed to you that it was not some stray references that are made here and there to the precious blood of Jesus, but it was a consistent teaching of the church about what this precious blood has done for us.
1: இது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து இங்குமங்குமாக சில காரியங்களை சொல்லாமல் தொடர்ச்சியாக தொடர்ந்து இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து அவர் போதித்தார்கள் என்று காண்பித்தேன்.
0: The great apostle Paul,
1: மாபெரும் அப்போஸ்தலனாகிய பவுல்,
0: பீட்டர்,
1: பேதுரு,
0: and John,
1: யோவான்,
0: and all of the major writers of the New Testament refer to this aspect of the New Testament teaching.
1: புதிய ஏற்பாட்டை எழுதிய மற்ற பெரிய ஆசிரியர்களும் குறிப்பாக இந்த இரத்தத்தை குறித்த போதனையை குறித்து எழுதி இருக்கிறார்கள்.
0: Jesus himself spoke about his own blood that will be shed.
1: இயேசு கிறிஸ்துவும் சிந்தப்பட போகிற தம்முடைய சொந்த இரத்தத்தை குறித்து பேசி இருக்கிறார்.
0: One time as he was eating with the disciples, he took the cup and said to them, this is the cup of the New Testament.
1: ஒரு முறை சீஷரோடு போஜனம் பண்ணி கொண்டிருந்த போது திடீரென்று பாத்திரத்தை எடுத்து, இது புது உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது என்று சொன்னார்.
0: So the blood, the teaching about the precious blood of Jesus that was shed held a very important place in the New Testament church.
1: ஆகவே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்த போதனை புதிய ஏற்பாட்டு சபையிலே மிகவும் மையமாக இருந்தது.
0: Last week the final thing we saw was how in Revelation it is mentioned that the saints took victory over the devil by the blood of the lamb and the word of their testimony.
1: கடந்த வாரம் கடைசியாக வெளிப்படுத்தலிருந்து நாம் பார்த்தோம் எப்படி பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை மேற்கொண்டார்கள் என்று நாம் படித்தோம்.
0: There are many references in the book of Revelation about the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து வெளிப்படுத்தலே பல வசனங்கள் இருக்கிறது.
0: And when it says that they took the victory by the blood of the lamb and the word of their testimony,
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை மேற்கொண்டார்கள் என்று சொல்லும்போது,
0: I showed you three things.
1: மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு
0: காண்பித்தேன். The blood, the word and their testimony was there.
1: இரத்தம், வசனம், பிறகு அவருடைய சாட்சியும் அங்கு இருந்தது.
0: The blood, the word and their testimony work together.
1: இரத்தம், வசனம், பிறகு அவருடைய சாட்சி மூன்றும் ஒன்றாக வேலை செய்தது.
0: How does it work together?
1: அது எப்படி ஒன்றாக வேலை செய்கிறது?
0: The word declares what the blood of Jesus has done and the people must take it and testify of it according to what the word declares.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை வசனம் நமக்கு கூறுகிறது. வசனம் என்ன கூறுகிறதோ அதை நாம் எடுத்து நம்முடைய வாயினாலே சொல்ல வேண்டும்.
0: The blood and the word and the testimony works like this.
1: இரத்தமும் வசனமும் சாட்சியும் இப்படி தான் கிரியை செய்கிறது.
0: We testify about what the Bible says that the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது வேதம் என்ன சொல்கிறதோ அதை நாம் சாட்சியாய் சொல்கிறோம்.
0: In that one statement we have all three.
1: பாருங்க அந்த ஒரு வசனத்திலே இந்த மூன்று மடங்கு இருக்கிறது.
0: I testify.
1: நான் சாட்சியிடுகிறேன்.
0: My testimony.
1: என்னுடைய சாட்சி.
0: I testify what the word says that the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை நான் சாட்சியாக அறிவிக்கிறேன்.
0: And victory over the devil is there.
1: விசுவாசம் மீது வெற்றி அப்பொழுதுதான் எனக்கு உண்டாகிறது.
0: Later on in the teaching we are going to show about the great things that this blood does for us.
1: போதனைகளின் பிற்பகுதியிலே இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறது அதை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன்.
0: But let's go on tonight a little more.
1: இன்றைக்கு இரவு மேலும் சில காரியங்களை நாம் பார்ப்போம்.
0: I want to talk tonight about the atonement that is made through the blood.
1: இன்றைக்கு இரவு இந்த இரத்தத்தின் மூலமா உண்டாகிற பாவ நிவாரணத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
0: Let me ask you to turn to Leviticus chapter 17 and verse 11.
1: லேவியராகமம் 17 ஆம் அதிகாரம் 11 ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்
0: கொள்வோம். And we will begin here.
1: இங்கே நாம் ஆரம்பிப்போம்.
0: Leviticus 11 I mean 17:11.
1: லேவியராகமம் 17:11.
0: This is a very important verse when it comes to the teaching on the blood of on the blood.
1: இரத்தத்தை குறித்த போதனையிலே இது மிகவும் முக்கியமான ஒரு வசனமா இருக்கிறது.
0: For the life of the flesh is in the blood. And I have given it to you upon the altar to make an atonement for your souls. For it is a blood that makes atonement for the soul.
1: மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே.
0: Here it says that the life of the flesh is in the blood.
1: இங்க வசனம் சொல்லுகிறது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது.
0: Somehow God has put life in the blood.
1: எப்படியோ தேவன் இரத்தத்திலே உயிரை வைத்திருக்கிறார்.
0: That is why the blood is such an important thing.
1: ஆகவே தான் இரத்தம் அவ்வளவு முக்கியமான ஒன்றா இருக்கிறது.
0: Turn with me to Genesis chapter 2.
1: திருப்போம் ஆதியாகமம் 2 அதிகாரம்
0: verse 7.
1: 7 வசனம்.
0: And here we read about what happened when God created man.
1: தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது என்ன நடந்தது என்பதை இங்கே நாம் வாசிக்கிறோம்.
0: Says and the Lord God formed man out of the dust of the ground and breathed into his nostrils the breath of life and man became a living being.
1: தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான்.
0: Here we are told about how man became a living being.
1: இங்க மனிதன் எப்படி ஜீவாத்மாவானான் அதை பத்தி நமக்கு சொல்லப்படுகிறது.
0: Leviticus says that God put life in the blood.
1: லேவியராகமம் சொல்கிறது தேவன் இரத்தத்திலே தான் உயிரை வைத்திருக்கிறார் என்று.
0: Now when God created man,
1: தேவன் மனிதனை உண்டாக்கின போது
0: out of the dust,
1: பூமியின் மண்ணிலிருந்து
0: he breathed into the man that he had made out of the dust.
1: மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கினாரே அவனுக்குள்ளே ஊதினார்.
0: He breathed his life into him.
1: ஜீவனை அவனுக்குள்ளே ஊதினார்.
0: And the man became a living being.
1: அந்த மனுஷன் ஜீவ ஆத்மாவானான்.
0: The life that God breathed into man was carried by the blood.
1: தேவன் மனுஷனுக்குள்ளே ஜீவனை ஊதினாரே அது இரத்தத்தின் மூலமாய் அவனுக்குள்ளே சென்றது.
0: This is something wonderful to think about.
1: இது அற்புதமான ஒரு காரியம் சிந்தி.
0: The life that God breathed into man was carried by the blood.
1: மனுஷனுக்குள்ளே தேவன் ஊதிய அந்த ஜீவன் இரத்தத்தின் மூலமாக சென்றது.
0: Blood is a carrier of God's life.
1: தேவனுடைய ஜீவனை சுமந்து செல்வது இந்த இரத்தமே.
0: So the contact between the divine and the human rests in the bloodstream.
1: ஆகவே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு இந்த இரத்தத்திலே இரத்தத்தின் மூலமாக தான் உண்டாயிருக்கிறது.
0: So the blood contains something that even scientists find it difficult to explain.
1: ஆகவே இரத்தத்திலே சில காரியங்கள் அடங்கி இருக்கிறது அதை விளக்க விஞ்ஞானிகள் கூட கஷ்டப்படுகிறார்கள்.
0: It contains the very life of God.
1: தேவனுடைய ஜீவனே அதிலே அடங்கி இருக்கிறது.
0: The Bible says that it contains the very life of God.
1: வேதம் சொல்லுகிறது அதில் தேவனுடைய ஜீவனே அடங்கி இருக்கிறது என்று.
0: Well the scientists would not listen to that.
1: இத சொன்னா விஞ்ஞானிகள் கேட்க மாட்டார்கள்.
0: But this is an aspect that you have to take into consideration.
1: என்றாலும் இதையும் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
0: This is what gives us an explanation about the blood.
1: இதுதான் இரத்தத்தை குறித்த விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது.
0: It contains the very life of God.
1: தேவனுடைய ஜீவனே அதில் அடங்கி இருக்கிறது.
0: You can bottle it and freeze it but the life it contains remains unaffected.
1: அத பாட்டில் போட்டு அப்படியே நாம் வைத்தாலும் அதில் இருக்கிற ஜீவன் அப்படியே இருக்கிறது பாதிக்கப்படாமல்.
0: You know the blood is the carrier of that life that comes from God.
1: தேவனிடத்திலிருந்து வருகிற ஜீவனை சுமந்திருப்பது இந்த இரத்தமே.
0: And a person can bleed to death when the blood comes out and when the blood comes out of his system.
1: ஒரு மனிதனுடைய உடம்பில இருந்து இரத்தம் எல்லாம் வெளியே வந்து விட்டால் அந்த மனிதன் இரத்தம் வெளியே போய் சாகத்தான்.
0: Because when the blood comes out the life comes out.
1: ஏனென்றால் இரத்தம் வெளியே வரும்போது உயிரும் வெளியே வந்து விடுகிறது.
0: When Adam sinned,
1: ஆதாம் பாவம் செய்தபோது
0: something happened to man.
1: ஏதோ ஒன்று மனிதனுக்கு நடந்தது.
0: The Bible says about it in Romans chapter 5 verse 12.
1: ரோமர் 5:12 வேதம் அதை குறித்து பேசுகிறது.
0: Through one man sin entered into the world.
1: ஒரு மனிதன் மூலமாக பாவம் உலகத்தில் பிரவேசித்தது.
0: And death through sin.
1: பாவத்தின் மூலமாய் மரணம் பிரவேசித்தது.
0: And that sin and death passed upon all men so that all men were sinners and all died.
1: பிறகு எல்லாரும் பாவிகளாக இருந்து எல்லாரும் சாகும்படியாக பாவமும் மரணமும் அவன் மூலமாய் உலகத்திலே பிரவேசித்தது.
0: Now, that is a very important verse.
1: இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்க.
0: Sin came into the world through one man.
1: ஒரு மனிதன் மூலமாக பாவம் உலகத்துல வந்ததுன்னு வசனம் சொல்லுது.
0: Through sin death came.
1: பாவத்தின் மூலமாக மரணம் வந்தது.
0: Death passed upon all men.
1: மரணம் எல்லாருக்கும் வந்தது.
0: So that all men die, it says.
1: இப்போ எல்லாரும் மரிக்கலாம்னு வசனம் சொல்லுகிறது.
0: So when man sinned in the garden of Eden.
1: ஆகவே ஏதேன் தோட்டத்திலே மனிதன் பாவம் செய்தபோது.
0: The first man sinned.
1: முதலாவது மனிதன் பாவம் செய்தபோது.
0: Something happened to man.
1: மனிதனுக்கு ஏதோ ஒன்று நடந்தது.
0: In some way man was affected.
1: ஏதோ ஒரு விதத்தில் மனிதன் பாதிக்கப்பட்டான்.
0: Sin entered into man.
1: பாவம் மனிதனுக்குள்ளாய் பிரவேசித்தது.
0: Entered into man and affected the kind of life that he was enjoying.
1: மனிதனுக்குள்ளாய் பிரவேசித்து அவன் அனுபவித்து வந்த வாழ்க்கையை அது பாதித்தது.
0: The life that he carried or he possessed was something that had never seen death.
1: அவனிடம் இருந்த ஜீவன் இருக்கிறதே அந்த ஜீவன் மரணத்தையே காணாத ஒரு ஜீவனா இருந்தது.
0: There was no death in it.
1: அதிலே மரணமே இல்லை.
0: There was no sickness in it.
1: அதிலே வியாதியே இல்லை.
0: There was none of the deterioration and corruption in it.
1: கெட்டு அழிந்து போகக்கூடிய எந்த ஒரு காரியமும் அதிலே இல்லை.
0: But on the day when man sinned,
1: என்றாலும் மனிதன் பாவம் செய்த அந்த நாளிலே,
0: the very blood of man became infused with sin.
1: மனிதனுடைய இரத்தத்திலே பாவம் வந்து சேர்ந்து கொண்டது.
0: He became corrupt and sinful by nature.
1: அவன் இப்போ சுவாபத்தின்படி கெட்டு பாவம் நிறைந்தவனாகி விட்டான்.
0: And the blood that carries life, the life that he had and possessed was corrupt.
1: இப்பொழுது ஜீவனை உடையதா இருக்க அந்த ரத்தம் அவனுக்குள்ளே இருந்த அந்த ஜீவன் கெட்டு நாசமாய் போய் விட்டது.
0: Now this gives us a story about how everything started.
1: எல்லாமே எப்படி துவங்கியது என்ற காரணத்தை இது நமக்கு கொடுக்கிறது.
0: Blood is a carrier of life.
1: ரத்தம் தான் ஜீவனை சுமந்து கொண்டிருக்கிறது.
0: God breathed into man.
1: தேவன் மனிதனுக்குள்ளாய் ஊதினார்.
0: He breathed his life into man.
1: அவருடைய ஜீவனையே அவனுக்குள்ளாய் ஊதினார்.
0: This life that God breathed was somehow contained in the blood of man.
1: தேவன் ஊதிய அந்த ஜீவன் அதற்குள்ளே மனிதனுடைய ரத்தமும் அடங்கி இருக்கிறது.
0: When he sinned, somehow it became corrupt.
1: அவன் பாவம் செய்தபோது எப்படியோ அது கெட்டு போய் விட்டது.
0: Now you have to understand the unique nature of the blood of Jesus also.
1: இப்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் தனித்தன்மையை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
0: Now when Jesus was born as a man.
1: இயேசு ஒரு மனிதனாக பிறந்தபோது.
0: When Jesus was manifest in the flesh.
1: இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டபோது.
0: What kind of blood did he carry?
1: என்ன விதமான இரத்தத்தை அவர் கொண்டிருந்தார்?
0: What kind of blood did he have?
1: என்ன விதமான இரத்தம் அவருக்கு இருந்தது?
0: You know, we realize that Jesus was born of a virgin.
1: அவர் இயேசு ஒரு கன்னிக்கு பிறந்தவர் என்பது நமக்கு தெரியும்.
0: He was not born as a result of a union between a man and a woman.
1: ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்ததனாலே அவர் பிறக்கவில்லை.
0: And somehow miraculously God planted the life of his already existent son in the womb of Mary.
1: எப்படியோ ஏற்கனவே இருந்த தம்முடைய குமாரனுடைய ஜீவனை மரியாளுடைய கர்ப்பத்துக்குள்ளாக தேவன் வைத்தார்.
0: Even though Jesus was born through this woman, this virgin,
1: இந்த கன்னியின் மூலமாக இயேசு பிறந்திருந்தாலும்,
0: even though he took on his human nature from this woman,
1: தன்னுடைய மனித சுபாவத்தை இந்த பெண்ணின் மூலமாக அவர் பெற்றிருந்தாலும்,
0: he was not corrupt.
1: அவர் கெட்டு போகவில்லை.
0: He was not stained with the sin of mankind.
1: மனுக்குலத்தின் பாவக்காரை என்ன விதத்திலும் அவரை பாதிக்கவில்லை.
0: He was not stained with the sin of mankind because God somehow processed him through the womb of Mary.
1: மனுக்குலத்தின் பாவத்தினாலே அவர் எந்த விதத்திலும் கரைபடவில்லை. ஏனென்றால் தேவன் ஏதோ ஒரு விதத்திலே மரியாளுடைய கர்ப்பத்திலே அவரை கொண்டு வந்தார்.
0: The Bible says in the book of Hebrews chapter 10 verse 5.
1: எபிரேயர் 10:5ல வேதம் சொல்கிறது.
0: That he has prepared a body for him.
1: அவருக்கென்று தேவன் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி இருந்தார் என்று.
0: God had prepared the body.
1: தேவனே அந்த சரீரத்தை ஆயத்தம் பண்ணி இருந்தார்.
0: He was not going to take the Adamic blood, the spotless son of God, the sinless son of God was not going to take the corrupt blood of mankind.
1: கரைதிரையற்ற ஒரு பாவமும் இல்லாத தேவனுடைய குமாரன் மனிதனுடைய பாவம் நிறைந்த இரத்தத்தை அவர் பெற்றிருக்க போவது இல்லை.
0: God was going to provide it for him.
1: தேவனே அந்த இரத்தத்தை அவர் கொடுக்க போகிறார்.
0: He was going to be born with a sinless blood.
1: பாவமற்ற இரத்தத்தோடு அவர் பிறக்க போகிறார்.
0: Blood that is not corrupted and infused with sin and corruption.
1: எந்த விதத்திலும் பாவத்தினால கரைபட்டு கெட்டு போன ரத்தமா அல்லாது.
0: So the life that flowed in the veins of Jesus came from God himself.
1: ஆகவே இயேசுவின் நரம்புகளிலே ஓடின ரத்தம் தேவனிடத்திலிருந்து வந்த ரத்தம்.
0: That is why Mary said about this one that was growing in her, said he is God my savior, he said.
1: ஆகவே தான் தனக்குள்ளே வளர்ந்தவர் குறித்து மரியான் சொல்கிறார், என் இரட்சகராகிய தேவன் என்று.
0: There was no sin, no corruption there.
1: அவரிடத்தில் எந்த பாவமும் கிடையாது, கெட்டு போறதும் கிடையாது.
0: And it was pure, he was pure and sinless.
1: அவர் முற்றிலும் புனிதமானவராக பாவமற்றவராக இருந்தார்.
0: That is why Peter calls it the precious blood of Jesus.
1: ஆகவே தான் பேதுரு இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம் என்று அழைக்கிறான்.
0: And now when the blood of Jesus was shed,
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்ட போது,
0: on the cross of Calvary,
1: கல்வாரி சிலுவையிலே,
0: a cleansing takes place in our human soul.
1: நம்முடைய மனித ஆத்துமாக்களிலே ஒரு சுத்திகரிப்பு நடைபெறுகிறது.
0: The Bible says that our hearts are cleansed, our conscience is cleansed.
1: வேதம் சொல்லுது நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய மனசாட்சி சுத்தமானபடுகிறது.
0: All filth of our sin is washed away by the blood of Jesus.
1: நம்முடைய பாவ கரையில் அழுக்குகள் அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறது.
0: Somehow we are infused with the life of God.
1: எப்படியோ தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளாக அருளப்படுகிறது.
0: Now we saw from the beginning how the life was given.
1: ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம் எப்படி ஜீவன் நமக்கு அருளப்படுகிறது.
0: How the blood carried life.
1: எப்படி இந்த இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது.
0: How when man sinned somehow it became corrupt and sinful.
1: எப்படி மனிதன் பாவம் செய்தபோது இது எப்படி கெட்டு நாசமாய் பாவத்துக்குள்ளாகி விட்டது என்று.
0: When Jesus was born.
1: இயேசு பிறந்தபோது.
0: God provided a body for him.
1: தேவன் அவருக்கு ஒரு சரீரத்தை ஏற்படுத்தி
0: கொடுத்தார். Even though he took on his human nature from Mary.
1: மரியாளத்திலிருந்து அந்த மனித சுபாவத்தை அவர் பெற்றிருந்தாலும்
0: still he was not corrupt with sin.
1: இன்னமும் பாவத்தினாலே அவர் கறைபடவில்லை.
0: Stained by sin.
1: பாவ கறை அவரில் இல்லை.
0: He was a specially born person.
1: அவர் விசேஷமாய் பிறந்த ஒருவர்.
0: Even though he had human nature, it was sinless nature.
1: மனித சுபாவம் அவருக்கு இருந்தாலும் அது பாவமே இல்லாத சுபாவமாக இருந்தது.
0: And when his blood was shed on the cross.
1: அவருடைய இரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டது.
0: That is the blood that atones for our sin.
1: அந்த இரத்தம் தான் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறதா
0: இருக்கிறது. Let us think about the blood that was shed on the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை குறித்து நாம் பார்ப்போம்.
0: Now when we look at the so many pictures that we see in the world about Jesus hanging in the cross.
1: இயேசு சிலுவையிலே தொங்குகிறதை பற்றிய படத்தை பலதை நான் பார்த்திருக்கேன் இந்த
0: உலகத்துல. Now they've improved upon it so much that it looks actually very fancy and nice.
1: இப்ப அந்த படத்தை ரொம்ப நல்லா வரையறாங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு.
0: Now you look at it and you admire its beauty and look at it and you're not horrified by it but you look at it with some admiration.
1: இப்போ அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு பயம் உண்டாவதல்ல, இவ்ளோ அழகா வரையிருக்காங்கல அதிசயத்தோடு பார்க்கறோம்.
0: What I mean to say is the things that are portrayed today about the crucifixion of Jesus are nowhere near what it actually was.
1: என்ன சொல்ல வருகிறேன், இயேசு சிலுவையில் அறையப்பட்டதற்கும் இன்றைக்கு அந்த காட்சியை படத்துல வரைவதற்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது.
0: They show it in movies and they show it in pictures, they draw it in pictures and so on, but it is nothing like what it actually was.
1: சினிமா படங்களை காண்பிக்கிறார்கள் அல்லது படம் வரைந்து வைக்கிறார்கள், என்றாலும் என்ன நடந்ததோ அதற்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது.
0: It looks like it is kind of beautified.
1: ஏதோ கொஞ்சம் அழகாக அதை சித்தரிக்கிறார்கள்.
0: Made to look nice.
1: பார்க்க நன்றாய் வைக்கிறார்கள்.
0: It is commercialized.
1: அது வியாபார ரீதியாக காண்பித்து விடுகிறார்கள்.
0: But really when Jesus was crucified.
1: என்னால இயேசு உண்மையாகவே சிலுவையில் அறையப்பட்டபோது.
0: They say that he was crucified in the most shameful condition.
1: என்ன சொல்றா, மிகவும் அவமான நிறைந்த ஒரு விதத்திலே அவர் அறையப்பட்டார்.
0: There are some who really say that he was crucified almost naked.
1: சிலர் சொல்கிறார்கள் ஏறக்குறைய நிர்வாணமாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார்.
0: There are others who say that even the last piece of clothing that he would have was removed from him.
1: வேறு சில சொல்கிறார்கள் அவர் கட்டிய அந்த கடைசி துணியையும் கழற்றி விட்டார்கள் என்று.
0: It was the purpose was to completely put him to shame.
1: அதனுடைய நோக்கம் என்ன, முற்றிலும் அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதே.
0: So that by what we read we can understand that it is possible that he hung there without even a piece of cloth.
1: ஆகவே இதெல்லாம் வாசித்து மார்க்கும்போது கொஞ்சம் கூட துணியே இல்லாமல் ஒருவேளை அவர் தொங்கி இருப்பதும் சாத்தியம் என்பதை நாம் விளங்கிக்கொள்ளலாம்.
0: The shame and nakedness he was hanging there.
1: அந்த அளவு அவமானத்தோட நிர்வாணத்தோட அவர் தொங்கிக் கொண்டிருந்தார்.
0: And as he was hanging there
1: அவர் அங்கே தொங்கிக் கொண்டிருந்த போது
0: a crown of thorns was laid upon his head.
1: முள் முடி ஒன்று அவருடைய தலையின் மீது வைக்கப்பட்டது.
0: The crown of thorns contained long nails about 1.5 inches long and it pierced into his head.
1: முள்முடியிலே ஏறக்குறைய 1.5 inch நீளத்துக்கு அந்த முள் இருக்கும், அப்படியே தலையை கிழித்து கொண்டு அது உள்ளே சென்றது.
0: Because it ran into his head, blood pierced out of his head.
1: அவருடைய தலைக்குள்ளாய் சென்றபடியால் அங்கிருந்து ரத்தம் பீறிட்டு வந்தது.
0: It was flowing down his beard and through his face and through his body.
1: அவருடைய முகத்திலே தாடியிலே சரீரத்தில் அப்படியே வழிந்து கொண்டிருந்தது.
0: Terrible picture.
1: பயங்கரமான கோர காட்சி.
0: Coming down all from his head, he was drenched with blood.
1: தலையிலிருந்து ரத்தம் ஒழுகி அப்படியே நனைந்து விட்டிருந்தார்.
0: And then his hands and legs were nailed.
1: அவருடைய கால்களும் கரங்களும் கூட ஆணிகளால் கடாவப்பட்டது.
0: Spikes were driven through his hands and nails.
1: நீளமான ஆணிகள் கரங்கள் கால்கள் கூட அடிக்கப்பட்டது.
0: Not just a small little nail, a big nail and it was nailed through his
1: ஆணி என்றாலோ சின்ன ஆணி கிடையாது, மிகப்பெரிய ஆணிகள் கடாவப்பட்டது.
0: And blood was flowing through his hands.
1: ரத்தமுடைய கரங்களில் இருந்து வடிந்தது.
0: And the spear was thrust into his side.
1: ஒரு ஈட்டி கொண்டு விலாவிலே குத்தினார்கள்.
0: Blood and water came out.
1: ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது.
0: His back was whipped until it became like a plowed field.
1: அவருடைய முதுகு உழுகருடைய நிலம் போல ஆகும் வரைக்கும் அடித்தார்கள்.
0: 39 stripes was given.
1: 39 அடிகள் அடித்தார்கள்.
0: A full complete beating.
1: முழுமையாய் அடித்து முடித்தார்கள்.
0: Now the stripes was not just given by just a whip.
1: பாருங்கள், இந்த அடி என்று சொல்லும்போது இது சும்மா ஒரு குச்சில எடுத்து அடித்தானே கிடையாது.
0: It was given with a whip that had some iron material in it.
1: ஒரு வாரினால் அடித்தார்கள். அந்த வார் நுனியிலே இரும்பு துண்டுகள் இருக்கும்.
0: There were sharp edges in it.
1: அதிலே குறுமையான முனைகள் இருக்கும்.
0: And it literally tore into his body and tore his flesh out.
1: எழுத்தின்படி அந்த ஆணிகள் அவருடைய முதுகிலே சதையிலே பதிந்து சதையை கிழித்து கொண்டு வந்தது.
0: As they beat him every time some part of his flesh came with it.
1: ஒவ்வொரு முறையும் அவர்கள் அவரை அடித்தபோது சதை பீத்து கொண்டு வந்தது அதோடு.
0: So the crown of thorns brought out blood.
1: அவே முள் முடி இரத்தத்தை வெளியே கொண்டு வந்தது.
0: Nails in his hands and feet brought some blood out.
1: கைகளிலும் கால்களிலும் அடிக்கப்பட்ட ஆணிகள் இரத்தத்தை வெளியே
0: His sides were pierced and blood came out.
1: விலாவில குத்தினார்கள் இரத்தம் வந்தது.
0: And wounds all over his body were giving out blood.
1: சரீரம் முழுவதும் அந்த காயங்களும் இரத்தத்தை வெளியே தள்ளி கொண்டிருந்தது.
0: He was completely drenched with blood.
1: முற்றிலும் இரத்தத்தால் அப்படியே நனைந்திருந்தார்.
0: You never see a picture like that now.
1: இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு படத்தை நீங்க பார்க்கறீங்க.
0: If they ever showed you a picture like that you'll turn your face away because you cannot stand to look at it.
1: இப்படி ஒரு படத்தை காண்பித்தாலும் உங்களால் சகிக்க முடியாத முகத்தை திருப்பி கொள்வீர்கள்.
0: From head to toe, from the top of his head to the bottom of his feet, he was drenched, covered completely with blood that was flowing.
1: உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை வழிந்து ஓடுகிற அந்த இரத்தத்தால் அப்படியே அவர் நனைந்திருந்தார்.
0: The very earth was soaked with blood.
1: பூமியே இரத்தத்தால் அப்படியே நிறைந்திருந்தது.
0: The earth was soaked with blood because the blood was falling from him.
1: அவர் மீதிருந்து இரத்தம் கீழே வழிந்தபடியாலே பூமி இரத்தத்தால் நனைந்திருந்தது.
0: So the crucifixion was a spectacle of blood. Blood, blood, blood everywhere it was blood.
1: ஆகவே சிலுவை என்று சொன்ன உடனே எங்கு பார்த்தாலும் இரத்தம் தான், எல்லா இடத்திலும் இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது.
0: His whole body was covered with blood.
1: அவருடைய சரீரம் முழுவதும் இரத்தத்தால் நிறைந்திருந்தது.
0: His face, his body was covered with it.
1: அவருடைய முகம், அவருடைய சரீரம் எல்லாமே இரத்தத்தால் மூடப்பட்டிருந்தது.
0: There is a wonderful picture there.
1: அற்புதமான ஒரு காட்சி அங்க இருக்கு.
0: It is a horrible thing to look at.
1: பார்க்காத கோரமான காட்சிதான்.
0: But it meant something.
1: இன்றாலும் அதிலும் ஒரு அர்த்தம்
0: இருக்கு. Which is what I want to talk about tonight.
1: அதை குறித்து தான் இன்றைக்கு நான் பேச வருகிறேன்.
0: He was covered with blood.
1: இரத்தத்தினாலே அவர் மூடப்பட்டிருந்தார்.
0: Hanging there almost naked or completely naked.
1: ஏறக்குறைய முற்றிலும் நிர்மாணமாய் தொங்கிக் கொண்டிருந்தார்.
0: In shame.
1: அவமானத்திலே.
0: But then he was covered with blood.
1: என்னால இரத்தத்தினாலே அவர் மூடப்பட்டிருந்தார்.
0: There are some bible teachers that write about it.
1: சில வேத போதகர்கள் இதை குறித்து எழுதுகிறார்கள்.
0: They say that he hung there in that nakedness and shame because that is what happened to man when he sinned.
1: என்ன சொல்றாங்க, அவர் நிர்வாணத்திலே தொங்கினார் என்று சொன்னால் மனிதன் பாவம் செய்த போது அதுதான் அவனுக்கு நடந்தது என்று சொல்கிறார்.
0: One of the immediate consequences of man's sin was that he was naked.

0: ஆதாம் பார்த்தாலும் ஆதாமே இது போதாது.
1: See, the man never knew about clothing before.
0: பாருங்க, அதுக்கு முன்னாலே இந்த துணியை பற்றி மனிதனுக்கு தெரியவே தெரியாது.
1: He never knew what it is to clothe himself. That is why he didn't know how to make it.
0: உடை உடுத்துவது என்றால் என்னவென்று அவனுக்கு தெரியாது. ஆகவே தான் எப்படி செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை.
1: God came and said, this is not going to do.
0: தேவன் வந்தார், இது சரிபடாது என்றார்.
1: He said, this fig leaf clothing has to go.
0: அவர் சொன்னார், இந்த அத்திமரை இந்த அத்தி இலை உடை போக வேண்டும்.
1: He killed an animal there.
0: ஒரு மிருகத்தை இங்கே கொன்றார்.
1: And took the skin of that animal.
0: அந்த மிருகத்தின் தோலை எடுத்தார்.
1: And clothed man with the skin of that animal.
0: அந்த மிருகத்தின் தோலினாலே மனிதனுக்கு உடையை கொடுத்தார்.
1: The first killing happened, the first death took place in the garden.
0: ஏதேன் தோட்டத்தில் முதலாவது மரணம் உண்டானது.
1: God carried it out.
0: தேவன் தான் அதை நிறைவேற்றினார்.
1: God killed that animal.
0: தேவன் அந்த மிருகத்தை கொன்று.
1: God took the skin of that animal.
0: தேவன் அந்த மிருகத்தின் தோலை எடுத்தார்.
1: And covered man with that skin that was drenched with blood of that animal.
0: இரத்தத்தினாலே தோய்ந்திருந்த அந்த தோலை கொண்டுதான் மனிதனை தேவன் மூடினார்.
1: A more permanent clothing it was.
0: இது ஏறக்குறைய நிரந்தரமான ஒரு துணி போன்றது.
1: This is not going to tear up so easily.
0: இது அவ்வளவு சீக்கிரமாக கிழிந்து போவதில்லை.
1: The fig leaf clothing that man made for himself.
0: மனிதன் தனக்காக ஏற்படுத்திக் கொண்ட அந்த அத்தியிலை உடை இருக்கிறது.
1: It is like the man made religions of today.
0: அது இன்றைக்கு மனிதனே ஏற்படுத்திக் கொண்ட மதம் போல இருக்கிறது.
1: Man is naked because of his sin.
0: மனிதன் தன் பாவத்தினாலே நிர்வாணமாக இருக்கிறான்.
1: He realizes his shame.
0: தன்னுடைய அவமானத்தை உணர்கிறான்.
1: He wants to cover his sin.
0: தன்னுடைய பாவத்தை அவன் மூட விரும்புகிறான்.
1: He goes and looks about and sees how he can do it.
0: எப்படி அந்த பாவத்தை மூடலாம் என்று இங்கு முகமாய் தேடுகிறான்.
1: And he does his best when he picks up the leaves and puts them together and covers his body with it.
0: இலையில எடுத்து ஒன்றாய் தைத்து சரீரத்தில் போட்டுக்கொள்ளும்போது தன்னால் முடிந்த காரியனே அவன் முயற்சி செய்து முடிக்கிறான்.
1: All of man's religion is a feeble attempt of man to cover his own sin and sinfulness.
0: மனிதனுடைய மதங்கள் அனைத்துமே அவருடைய சொந்த பாவத்தையும் பாவ நிலைமையையும் மூடிக்கொள்ள அவன் எடுக்கிற பலவீனமான முயற்சிகள் தான்.
1: A very really a weak and unworthy attempt.
0: அது பலவீனமான கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒரு முயற்சி.
1: This is not really going to do.
0: இது எதுவும் செய்ய போவதில்லை.
1: Human religions are like that.
0: மனிதனுடைய மதம் எல்லாம் அப்படிதான்
1: இருக்கு. Man's rituals and ceremonies are like that.
0: அவருடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் அனைத்தும் அப்படிதான் இருக்கு.
1: All his worship is like that.
0: அவருடைய ஆராதனை எல்லாம் அப்படிதான் இருக்கு.
1: All the things that he goes through to take care of his sin problem is like that.
0: தன்னுடைய பாவ பிரச்சனையை பரிகரிக்க அவன் செய்கிற எல்லாமே அப்படிதான் இருக்கிறது.
1: It is like the fig leaves clothing.
0: அது அத்தி இலை உடையை போல இருக்கிறது.
1: It will not stand the test.
0: அது நிற்காது.
1: It is not strong.
0: அது அவ்வளவு பலமானது
1: இல்லை. It is no good.
0: அது நல்லதே இல்லை.
1: And God does not approve of it.
0: தேவனும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை.
1: God says I will provide.
0: தேவன் சொல்றான், நான் அதை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
1: I am going to provide a covering.
0: நான் உங்களுக்கு ஒரு மூடுதலை கொடுக்க போகிறேன்.
1: I am going to cover your nakedness.
0: நான் உடைய நிர்வாணத்தை மூட போகிறேன்.
1: I am going to cover your shame.
0: உடைய அவமானத்தை நான் மூட போகிறேன்.
1: It's my job.
0: அது என்னுடைய வேலை.
1: You can't do it.
0: நீங்கள் அதை செய்ய முடியாது.
1: You have no understanding to do it yourself.
0: அதை நீங்களே செய்து கொள்ளுகிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு கிடையாது.
1: You are not wise enough to do it.
0: நீங்கள் அந்த அளவுக்கு ஞானிகள் அல்ல.
1: Only God can do it.
0: தேவன் மட்டுமே அதை செய்ய முடியும்.
1: This is the picture that was given in the Garden of Eden.
0: ஏதேன் தோட்டத்திலே இந்த படம் தான் நமக்கு காண்பிக்கப்படுகிறது.
1: God was telling man.
0: தேவன் மனிதனை பார்த்து சொல்கிறார்.
1: Look at the shameful attempt you have made.
0: என்ன ஒரு வெட்ககரமான முயற்சியை நீ செய்திருக்கிறாய்.
1: Take off that clothing.
0: அந்த உடை எடுத்து போடு.
1: Take on what I give you.
0: நான் கொடுக்கிறதை உடுத்திக்கொள்.
1: Take on the covering that I give you.
0: நான் கொடுக்கிற இந்த மூடுதலை அணிந்துகொள்.
1: I only can make that.
0: நான் தான் அதை உனக்கு செய்ய முடியும்.
1: This is what happened in the Garden of Eden.
0: ஏதேன் தோட்டத்தில் இதுதான் நடந்தது.
1: And in the cross the same thing took place.
0: சிலுவையிலும் அதே காரியம் தான் சம்பவித்தது.
1: The Bible says.
0: வேதம் சொல்கிறது.
1: Jesus became sin for us.
0: இயேசு நமக்காக பாவமானார்.
1: Literally hanging there in shame.
0: எழுத்தின்படி அவமானத்தில் தொங்கிக் கொண்டிருந்தார்.
1: And the God who clothed man with that blood drenched skin coat in the Garden of Eden.
0: ஏதேன் தோட்டத்திலே இரத்தத்தினால் தோய்ந்த அந்த தோலை எடுத்து தேவன் மனிதனுக்கு உடுத்தினது போல.
1: That was only a picture.
0: அது வெறும் ஒரு காட்சி தான்.
1: That was only a picture of this atonement.
0: இந்த பாவ நிவிர்த்தியினுடைய வெறும் படம் மட்டுமே அது.
1: The word atonement literally means a covering.
0: பாவ நிவிர்த்தி என்று சொன்னால் அதன் அர்த்தம் மூடுதல் என்று வருகிறது.
1: And God was going to do it through Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் அதை செய்ய போகிறார்.
1: He is going to cover man's sins.
0: மனிதனுடைய பாவங்களை அவர் மூட போகிறார்.
1: He is going to wash away man's sins.
0: மனிதனுடைய பாவங்களை கழுவ போகிறார்.
1: He was going to remove man's sins.
0: மனிதனுடைய பாவங்களை அகற்ற போகிறார்.
1: He was going to provide a complete covering, a perfect covering for man's sin and shame.
0: மனுடைய பாவம் அவமானம் இவைகளுக்கு பூரணமான முழுமையான ஒரு மூடுதலை அளிக்க போகிறார்.
1: The animal that was killed there in the garden and the coat that was blood drenched that he wore, that there was only a picture.
0: ஏதேன் தோட்டத்திலே அன்னைக்கு கொல்லப்பட்ட அந்த மிருகமும் இரத்தத்திலே தோய்ந்த அந்த தோலையும் உடுத்திக்கொண்டன அதுவும் வெறும் ஒரு காட்சியாக படமாக மட்டுமே இருக்கிறது.
1: A picture of the blood of Jesus covering us and our shame.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மையும் நம்முடைய அவமானத்தை மூடுகிறதே அதனுடைய ஒரு படமாக இருக்கிறது.
1: And on the cross when Jesus hung.
0: சிலுவையிலே இயேசு தொங்கியபோது
1: he hung there in shame.
0: அங்கே அவமானத்திலே தொங்கினார்.
1: He became like us.
0: நம்மை போல அவர் மாறினார்.
1: Just imagine we should have been there.
0: கொஞ்சம்

0: கற்பனை செய்து பாருங்கள், நாம் தான் அங்கே இருந்திருக்க வேண்டும்.
1: Paul literally says, I have been crucified with Christ.
0: பவுல் எழுத்தின்படியே சொல்கிறார், கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டேன்.
1: I tell you my friend, that was me, that was you.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே, அங்கே அறையப்பட்டது நான், நீங்கள் தான்.
1: The nakedness was not his nakedness. He is the son of God, sinless son of God. It was your nakedness and my nakedness.
0: அந்த நிர்வாணம் அவருடைய நிர்வாணம் இல்லை, ஏனென்றால் அவர் பாவம் இல்லாத தேவகுமாரன். அந்த நிர்வாணம் உங்களுடைய நிர்வாணம், என்னுடைய நிர்வாணம்.
1: That shame was not his shame, it was my shame and your shame.
0: அந்த அவமானம் அவருடையதல்ல, உங்களுடைய அவமானம் என்னுடைய அவமானம்.
1: So Jesus hung there in utter shame.
0: அவர் இயேசுவானவர் முழுமையான வெட்கத்தோடு அங்கே தொங்கிக் கொண்டிருந்தார்.
1: The blood flowed from the top of his head to the bottom of his feet.
0: உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இரத்தம் அப்படியே வழிந்து கொண்டிருந்தபோது,
1: God was covering us with his blood.
0: தேவன் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மூடி கொண்டிருந்தார்.
1: Covering our sin and our shame.
0: நம்முடைய பாவங்களையும் அவமானங்களையும் மூடினார்.
1: The son of God did not need a covering, my friend.
0: தேவ குமாரனுக்கு ஒரு மறைவு தேவையில்லை நண்பர்களே.
1: No, he could have gotten off of the cross.
0: கிடையாது, சிலுவை அவர் தூக்கி இருந்திருக்கலாம்.
1: He could have put the men that hung him there and under his feet and literally stomp them to nothing.
0: சிலுவையிலே அவர் அறைந்த மக்களை காலின் கீழே போட்டு மிதித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கலாம்.
1: The son of God did not need a covering.
0: தேவ குமாரனுக்கு ஒரு மறைவு தேவையே இல்லை.
1: It was the covering that was given for us.
0: அந்த மறைவு மூடுதல் நமக்காக கொடுக்கப்பட்டது.
1: Jesus was covered with blood.
0: இயேசுவின் இரத்தத்தால் மூடப்பட்டிருந்தார்.
1: And when I say that he was literally covered from head to toe.
0: அவர் எழுத்தின்படியே தலைமுதல் கால் வரை மூடப்பட்டிருந்தார் நான் சொல்லும்போது,
1: part of his body was covered.
0: அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயமும் மூடப்பட்டிருந்தது.
1: God showing to the world this covering that he has brought about for man.
0: இந்த மறைவு மூடுதல், மனிதனுக்காக நான் உண்டாக்கின மறைவு என்பதை தேவன் உலகத்துக்கு அப்போது காண்பித்தார்.
1: Covering for our sin and shame.
0: நம்முடைய பாவமும் அவமானமும் அங்கே மூடப்பட்டது.
1: That is why it happened there on the cross of
0: Calvary. அதுதான் சிலுவையிலே அது அப்படி நடந்தது.
1: You see, that is why God turned his face away, the Bible says.
0: அதுதான் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டார் என்று.
1: God turned his face away.
0: தேவன் தம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்.
1: Why did he turn his face away?
0: ஏன் அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார்?
1: He could not see the son of God because the son of God became sin for us.
0: தேவன் குமாரன் நமக்காக பாவமானபடியினாலே அவரை தேவனால் பார்க்க முடியவில்லை.
1: And there God provided the perfect atonement for man. To cover his sin and shame.
0: அங்கிதானே தேவன் மனிதனுடைய பாவத்தை அவமானத்தை மூடும்படி பூரணமான பாவ நிவிர்த்தியை உண்டாக்கினார்.
1: This is something that is wonderful that took place on the cross of Calvary.
0: இதுதான் சிலுவையிலே நடந்த அற்புதமான ஒரு காரியம்.
1: Took place for you and me.
0: உங்களுக்காக எனக்காக அது சம்பவித்தது.
1: It was our covering.
0: அது நம்முடைய மூடுதல்.
1: It was not that Jesus was covered, it was we who were crucified with him and covered with that blood.
0: இதோ இயேசு மூடப்பட்டார் என்று கிடையாது, அவரோடு கூட அறையப்பட்டிருந்த நாம்தான் அவருடைய இரத்தத்தினால் அங்கே மூடப்பட்டோம்.
1: When God sees us today.
0: இயேசு தேவன் இன்றைக்கு நம்மை காணும்போது,
1: he sees us in Christ.
0: கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை காண்கிறார்.
1: He sees us under that covering.
0: அந்த மூடுதலுக்கு கீழாய் நம்மை காண்கிறார்.
1: He sees us not in our shame and sinfulness.
0: நம்முடைய பாவ நிலைமையோடு அவமானத்தோடு அவர் நம்மை பார்ப்பதில்லை.
1: Those of us who have put our faith in Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்திருக்கிற நாம் எல்லாரும்.
1: Those of us who have been born again.
0: மறுபடியும் பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும்.
1: Those of us who have believed and put our faith in the shed blood of the cross.
0: சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை விசுவாசித்து அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும்.
1: God looks upon us as acceptable people because his blood has covered our sin and shame.
0: அப்படிப்பட்டவர்களை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய ரத்தம் தான் நம்முடைய பாவத்தையும் அவமானத்தையும் மூடிவிட்டது.
1: கம்ப்ளீட் கவரிங்,
0: முழுமையான ஒரு மூடுதல்.
1: பெர்ஃபெக்ட் கவரிங்,
0: பூரணமான ஒரு மூடுதல்.
1: த்ரூ தி ப்ளட் ஆஃப் தி கிராஸ்,
0: சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலம்.
1: மீர் 1 ஜான் நவ.
0: இப்போது 1 யோவானுக்கு நாம் திருப்புவோம்.
1: 1 ஜான் சாப்டர் 5.
0: 1 யோவான் 5 அதிகாரம்
1: and verse 8.
0: 8 வசனம்.
1: 1 ஜான் 5:8.
0: 1 யோவான் 5:8
1: says, and there are 3 that bear witness on the earth.
0: பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3.
1: The spirit, the water, the water and the blood.
0: ஆவி, ஜலம், ரத்தம்.
1: And these 3 agree as one.
0: இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது.
1: The spirit, the water and the blood, these 3 agree as one.
0: ஆவி, ஜலம், ரத்தம் மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்.
1: When it is talking about the water,
0: ஜலம் என்றது சொல்லும்போது,
1: it is referring to the water of the washing of the word.
0: நம்மை கழுவுகிற வசனமாகிய ஜலத்தை குறித்து பேசுகிறது.
1: It is the word of God.
0: அது தேவனுடைய வார்த்தை.
1: And it says the blood and the water and the spirit, these 3 are one.
0: ஆவி, ஜலம், ரத்தம் இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்.
1: What is he saying?
0: என்ன சொல்கிறார்?
1: He says the blood has done something for us.
0: ரத்தம் ஏதோ ஒன்றை நமக்காக செய்திருக்கிறது.
1: The shed blood of Jesus has done something for us.
0: சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம் நமக்காக ஏதோ ஒன்றை செய்திருக்கிறது.
1: And the word of God declares what the blood has done.
0: இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை தேவனுடைய வசனம் நமக்கு அறிவிக்கிறது.
1: And the spirit of God ministers that knowledge, that revelation to us.
0: பிறகு தேவ ஆவியானவர் அந்த அறிவை, அந்த வெளிப்பாட்டை நமக்கு அருளுகிறார்.
1: In this way the 3 are one.
0: இந்த ரத்தத்திலே தான் மூன்றும் ஒன்றாக இருக்கிறது.
1: The blood covers our sin.
0: ரத்தம் நம்முடைய பாவங்களை மறைக்கிறது.
1: The blood covers our shame.
0: ரத்தம் நம்முடைய அவமானத்தை மூடுகிறது.
1: The blood has made atonement for us.
0: ரத்தம் தான் நமக்காய் பாவ நிவிர்த்தி செய்தது.
1: The blood was shed for us.
0: ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது.
1: The blood brings forgiveness of sins.
0: ரத்தம் பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறது.
1: The blood gives us access into the presence of
0: God. ரத்தம்
1: தான்
0: தேவனுடைய சமூகத்திலே சொல்லக்கூடிய சாட்சியத்தை நமக்கு கொடுக்கிறது.
1: The Bible declares so many things about what the blood has done.
0: ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று பல காரியங்களை வேதம் நமக்கு கூறுகிறது.
1: The Bible says the blood speaks in the throne room of God.
0: வேதம் சொல்லுது தேவனுடைய கிருபாசனத்தினிலே ரத்தம் பேசுகிறது என்று.
1: The Bible says that blood is our protection.
0: ரத்தம் நம்முடைய பாதுகாப்பு என்று வேதம் கூறுகிறது.
1: The Bible says through the blood we have forgiveness of sins.
0: ரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது.
1: The Bible says we have redemption through the shed blood.
0: சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாய் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று வேதம் கூறுகிறது.
1: All of these things the Bible declares and teaches.
0: இவை அனைத்துமே வேதம் தான் கூறுகிறது போதிக்கிறது.
1: And the Spirit of God takes what the Bible says about the word of God and ministers it to us.
0: தேவனுடைய ரத்தத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறதோ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை தேவாவியானவர் எடுத்து நமக்கு போதிக்கிறார்.
1: This way they three are one.
0: இந்த விதத்திலே தான் மூன்றும் ஒன்றா இருக்கிறது.
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: When Jesus was covered with the blood on that day.
0: இயேசுவானவர் அந்த நாளிலே ரத்தத்தினாலே மூடப்பட்டிருந்தபோது.
1: It is a picture of you and I covered with the blood.
0: அது நீங்களும் நானும் ரத்தத்தினாலே மூடப்பட்டோம் என்பதற்கு ஒரு படமா இருக்கிறது.
1: Completely contained in him.
0: முழுமையாக அதற்குள்ளாய் நாம் அடங்கி இருக்கிறோம்.
1: Completely in Christ.
0: முழுமையாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம்.
1: Do you see yourself in Christ?
0: கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் உங்களை பார்க்கிறீர்களா?
1: You see, that is why Paul again and again says, I am crucified with Christ.
0: ஆகவேதான் பவுல் திரும்ப திரும்ப சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன்.
1: He says it in Galatians.
0: கலாத்தியர்களே அதை சொல்கிறார்.
1: Then in Romans he says.
0: பிறகு ரோமர்களே அதை சொல்கிறார்.
1: We are dead with him, buried with him, risen with him.
0: அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தோம் என்று.
1: He sees himself there.
0: தன்னையே அவர் அங்கே பார்க்கிறார்.
1: He sees himself on the cross.
0: சிலுவையில் அவர் தன்னை பார்க்கிறார்.
1: He sees himself in that death.
0: அந்த மரணத்திலே அவர் தன்னை காண்கிறார்.
1: He sees himself covered with that blood.
0: அந்த இரத்தத்தினாலே தான் மூடப்பட்டிருக்கிறதை அவர் பார்க்கிறார்.
1: He sees the blood as his covering.
0: அந்த இரத்தத்தை தன்னுடைய மூடுதலாக அவர் பார்க்கிறார்.
1: There is a wonderful thing that happened in the Old Testament time.
0: பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அற்புதமான ஒரு காரியம் நடந்தது பாருங்க.
1: You know the people of God were marching through the wilderness as you know.
0: உங்களுக்கு தெரிந்திருக்க பிரகாரம் தேவ ஜனங்கள் வனாந்திர பாதையிலே சென்று கொண்டிருந்தார்கள்.
1: People of Israel.
0: இஸ்ரவேல் ஜனங்கள்.
1: And you know there were many enemies on the way that they had to encounter.
0: போகிற பாதையிலே பல எதிரிகளை அவர்கள் சந்திக்க நேர்ந்தது.
1: At one time a prophet was brought to curse the people of God on their way.
0: ஒருமுறை தேவ ஜனங்கள் போய் கொண்டிருந்தபோது அவர்களை சபிக்கும்படி ஒரு தீர்க்கதரிசி அழைத்து வரப்பட்டார்.
1: So that they may be cursed and their journey will not work out and they will not have any success.
0: அவர்களை சபிக்க வேண்டும், அவர்கள் பிரயாணம் வாய்க்க கூடாது, அவர்கள் வெற்றி பெற கூடாது என்பதற்காக கொண்டு வந்தார்கள்.
1: So the king brought this man and stood him up on a great mountain as the people of God were camped. He showed them and said, curse these people.
0: தேவ ஜனங்கள் முகாமிட்டிருந்த இடத்தின் பக்கத்துல ஒரு மலைக்கு அந்த ராஜா அவனை கொண்டு போய் இந்த ஜனங்களை எல்லாம் காண்பித்து இவளை எல்லாம் நீ சபிக்க வேண்டும் என்று.
1: You know this man looked up.
0: பாருங்க இந்த மனுஷன் அப்படியே பார்த்தான். அவங்களே
1: she saw something there.
0: அவன் ஏதோ ஒன்றை அங்கே கண்டான்.
1: There are many Bible teachers that say this.
0: பல வேத போதகர்கள் இது சொல்றாங்க.
1: And it is true the Old Testament also declares it and many give a lot of explanation about it.
0: பழைய ஏற்பாடும் அதை சொல்கிறது, நிறைய பேர் அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்கறது உண்மைதான்.
1: You see the people of God camped in a very particular way.
0: பாருங்க தேவ ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்திலே முகாமிட்டிருந்தார்கள்.
1: The 12 tribes of Israel were camped in the order that God told them to camp.
0: இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் அவர்கள் எப்படி முகாமிட வேண்டும் என்று தேவன் சொன்னாரோ அப்படிதான் முகாமிட்டார்கள்.
1: And each side there was three tribes.
0: ஒவ்வொரு பக்கத்திலும் மூன்று கோத்திரங்கள் முகாமிட்டது.
1: And in the middle was the tabernacle of God.
0: நடுவிலே தான் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் இருந்தது.
1: And these Bible teachers say that when you look up from a high mountain down where they are camped, the picture is like a cross.
0: வேத போதகர் என்ன சொல்லுகிறார்கள், ஒரு உயரமான மலையிலிருந்து அந்த முகாமை பார்க்கும்போது ஒரு சிலுவையை பார்க்கிறது போல அது இருந்ததா.
1: This is their explanation.
0: இதுதான் அவர்கள் கொடுக்கிற விளக்கம்.
1: If they camped according to the order that God prescribed and God prescribed a specific order, if they camped according to it, it'll look like a cross.
0: தேவன் குறிப்பா எப்படி முகாமிட வேண்டும் என்று சொன்னாரோ அப்படி அவர்கள் முகாமிட்டிருந்தால் மேலே இருந்து பார்க்கும்போது ஒரு சிலுவையை போல தான் அது தோன்றியது.
1: And when the man saw from the top of the mountain,
0: மலை உச்சியிலிருந்து அந்த மனிதன் அதை பார்த்தபோது,
1: they say that is what he saw.
0: அவர் அதைதான் அவன் கண்டான்.
1: And a revelation of the cross was given to him.
0: சிலுவை குறித்த ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கொடுக்கப்பட்டது.
1: And he saw this nation of Israel in the cross.
0: இஸ்ரவேல் தேசத்தை சிலுவையிலே அவன் கண்டான்.
1: He saw the nation of Israel covered completely by the blood.
0: இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய இரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறது அவன் கண்டான்.
1: He saw the nation of Israel completely protected from all this harm.
0: இஸ்ரவேல் தேசம் இந்த எல்லா தீங்கிலிருந்து முற்றிலுமாய் பாதுகாக்கப்பட்டிருந்ததை அவன் கண்டான்.
1: You remember as they left the nation of Egypt.
0: அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தபோது
1: The last plague was the plague of where the eldest child died.
0: கடைசி வாதை தலைச்சின் பிள்ளை மரித்த அந்த வாதை.
1: You see in that God provided a protection for them.
0: அதிலே தேவன் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தார்.
1: God said you shed the blood of a lamb and smear it on your doorpost and stay behind those doors.
0: தேவன் சொன்னார் ஆட்டுக்குட்டியை கொன்று அந்த இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களை பூசிவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்கள்.
1: And if you stay behind it there is protection.
0: வீட்டுக்குள்ளே இருந்தால் இரத்தத்துக்கு பின்னாலே இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்.
1: Protection is in the blood.
0: பாருங்க பாதுகாப்பு அந்த இரத்தத்திலே தான் இருக்கு.
1: The blood covers in many ways.
0: இரத்தம் பல விதங்களிலே நம்மை மூடுகிறது.
1: He said smear it, don't stand outside, stand inside.
0: அதை பூசிவிட்டு இரத்தத்துக்கு அந்த பக்கம் இருக்கவேண்டாம் உள்ளே இருங்கள் என்கிறார்.
1: And the angel of death will pass over.
0: சங்கார தூதன் உங்களை கடந்து போவான்.
1: There was death everywhere.
0: எல்லா இடத்திலும் மரணம் இருந்தது.
1: But here they were saved.
0: ஆனால் இங்கே இவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள்.
1: Complete protection.
0: முழுமையான பாதுகாப்பு.
1: By the blood.
0: இரத்தத்தின் மூலமாக.
1: It was a simple picture.
0: ஆனால் அது நல்ல ஒரு காட்சி அது.
1: It was a picture of what the blood of Jesus does.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்கிறது என்பதை குறித்த காட்சி அது.
1: So when the man looked from the high mountain and looked at the people of God.
0: அந்த மனிதன் உயரமான மலையிலிருந்து தேவ ஜனங்களை பார்த்தபோது
1: he saw revelation of the cross.
0: சிலுவை குறித்த ஒரு வெளிப்பாட்டை அவன் கண்டான்.
1: Some people say well it is too much to say that he saw the shape of the cross and immediately he knew about the cross.
0: சிலர் என்ன சொல்றாங்க அவன் சிலுவின் வடிவத்தை தான் கண்டான் உடனே சிலுவை பத்தி அவன் தெரிஞ்சின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அதிகம் அப்படிங்க.
1: Very unlikely he would have known about the cross.
0: சிலுவை பத்தி எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்லங்க அப்படிங்க.
1: What they say is the shape was given like the cross and he had been given a revelation concerning the cross.
0: ஆனா என்ன சொல்றாங்க சிலுவை குறித்த ஒரு வடிவத்தை அவன் கண்டான் உடனே அது குறித்த ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கொடுக்கப்பட்டது.
1: And then he said this.
0: அதன் பிறகு அவன் இதை சொன்னான்.
1: How can I curse the people whom God has blessed?
0: தேவன் ஆசீர்வதித்த மக்களை நான் சபிப்பது எப்படி?
1: I can't bless them.
0: நான் அவளை
1: I cannot curse them.
0: நான் அவளை ஆசீர்வதிக்க முடியாது.
1: God has blessed them. தேவன்
0: அவளை ஆசீர்வதித்திருக்கிறார்.
1: He has put a protection around them.
0: அவளை சுற்றி பாதுகாப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்.
1: They are covered by the blood.
0: அவர் இரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கிறார்.
1: In the tabernacle the blood sacrifices were offered.
0: ஆசரிப்பு கூடாரத்திலே தான் இரத்த பலிகள் எல்லாம் செலுத்தப்பட்டது.
1: It was speaking about the blood that was shed on the cross.
0: சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தை குறித்து அது பேசியது.
1: They were covered by it.
0: அவர் அதனாலே மூடப்பட்டிருந்தார்.
1: God has provided complete protection and provision for them.
0: தேவன் முழுமையான பாதுகாப்பை அவர்களுக்கு அங்கே அருளியிருந்தார்.
1: They were living under that shadow of God Almighty.
0: அந்த சர்வவல்லமுள்ள தேவனின் நிழலின் கீழாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள்.
1: This is what Moses writes in Psalm 91.
0: 91 சங்கீதத்திலே மோசே இதைதான்
1: எழுதுகிறார். He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty.
0: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான்.
1: Where is that shadow?
0: அந்த நிழல் எங்க இருக்கிறது?
1: Where is the place of rest and protection?
0: அந்த மறைவு பாதுகாப்பான இடம் எங்க இருக்கிறது?
1: Where is the place where you are not attacked by the enemy?
0: பிசாசு உங்களை தாக்க முடியாத இடம் அது எங்க இருக்கிறது?
1: Where is the place of complete protection?
0: முழுமையான பாதுகாப்பு நிறைந்த இடம் எங்க இருக்கிறது?
1: Dwelling in Christ.
0: கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும்போது.
1: Being in Christ.
0: கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது.
1: Being found in him.
0: அவருக்குள்ளாக இருக்கும்போது.
1: Psalm 91 is about that.
0: 91 சங்கீதம் அதை பற்றியது தான்.
1: It is not just about some promises.
0: இயேசுல வாக்குத்தத்தங்களை பற்றி மட்டும் சொல்லவில்லை.
1: That is why in the New Testament we read all the promises of God are yea and amen in him.
0: ஆவிதம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் ஆமென் என்றும் இருக்கிறது.
1: Without Christ there are no promises.
0: கிறிஸ்து இல்லாமல் வாக்குத்தத்தங்களே கிடையாது.
1: You leave Christ out and you look at the Psalm 91 promises it will not apply to you.
0: கிறிஸ்துவை வெளியே விட்டுவிட்டு 91 சங்கீதத்துள்ள வாக்குத்தத்தங்களை பாருங்கள் அது உங்களுக்கு ஒத்து வராது.
1: All the promises of God are a and amen in Christ.
0: தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் கிறிஸ்துவுக்குள் தான் ஆமென் என்றும் இருக்கிறது.
1: Without Christ there is no promises.
0: கிறிஸ்து இல்லாமல் வாக்குத்தத்தங்கள் கிடையாது.
1: That is why we read in Ephesians chapter 2.
0: ஆவிதன் எபேசியர் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
1: That the Gentiles were a people without God.
0: புறஜாதிகள் தேவன் இல்லாதவர்களாக இருந்தார்கள்.
1: And without promises.
0: வாக்குத்தத்தங்கள் இல்லாதவர்களாக இருந்தார்கள்.
1: And without hope.
0: நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தார்கள்.
1: What a terrible description.
0: என்ன ஒரு பயங்கரமான வர்ணனை பாருங்க.
1: Without God, without promises, without hope.
0: தேவன் இல்லை, வாக்குத்தத்தமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை.
1: Nothing there.
0: எதுவுமே இல்லை.
1: What is the people of God?
0: தேவ ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்?
1: They have God, they have the promises, they have hope.
0: அவளுக்கு தேவன் இருக்கிறார், வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, நம்பிக்கையும் இருக்கிறது.
1: See, it is all in Christ.
0: அவர்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறது.
1: That is why Moses is the one that wrote Psalm 91.
0: ஆகவே தான் 91 சங்கீதத்தை மோசே எழுதி வைத்தார்.
1: He knows that complete protection.
0: அவனுக்கு தெரியும் அந்த முழுமையான பாதுகாப்பு குறித்து.
1: He has experienced it.
0: அதை அவன் அனுபவித்திருக்கிறான்.
1: It was not his imagination.
0: அது அவனுடைய கற்பனை அல்ல.
1: He was not writing like a poet in a moment of inspiration.
0: ஏதோ ஒரு கவிஞன் மாதிரி அந்த நேரத்தில் அவன் ஏவப்பட்டு எழுதவில்லை.
1: He was not writing the impossible.
0: அவன் முடியாத காரியங்களை எழுதவில்லை. இல்லை.
1: He is not writing something that is inconceivable, that something that never could happen.
0: கற்பனை செய்ய கூடாத ஒரு நாள் நடக்காத காரியங்களை அவன் எழுதவில்லை.
1: He was not writing out of imagination.
0: அல்லது கற்பனை செய்து அவன் எழுதவில்லை.
1: I am telling you that he wrote out of experience.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும், அனுபவபூர்வமாய் அவன் எழுதினான்.
1: He wrote out of experience because he said the curses have bounced off of the people of God. It could not touch the people of God.
0: அனுபவத்திலிருந்து எழுதின என்ன சொன்னால் அவன் சொல்லுகிறான், சாபங்கள் தேவ ஜனங்களை தொட முடியவில்லை, அவளாம் தூரமாய் விலகி போயிட்டு.
1: They were under the shadow of this cross.
0: அவர்கள் இந்த சிலுவையின் நிழலிலே இருந்தார்கள்.
1: He used to sing a Tamil song in the old days.
0: அந்த நாட்கள்ல நல்ல தமிழ் பாட்டு பாடுவோம்.
1: That's went like this.
0: அந்த பாடல் இப்படி இருக்கு.
1: சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவே. That is very true.
0: அது உண்மையான ஒரு காரியம் பாருங்க.
1: It is very true, my friend.
0: அது மிகவும் நிஜமான ஒன்று.
1: This is what the saints knew about.
0: பரிசுத்தவான்கள் இதை தான் அறிந்து வைத்திருந்தார்கள்.
1: They knew about what the cross meant.
0: சிலுவையினால் என்ன அது அவருக்கு தெரியும்.
1: They knew what the atonement meant.
0: பாவ நிவிர்த்தி என்றால் என்ன அதுவும் தெரியும்.
1: They knew what the shed blood meant.
0: சிந்தப்பட்ட இரத்தத்துக்கு அர்த்தம் என்ன அதுவும் தெரியும்.
1: They knew what the covering meant.
0: மூடப்படுதல் என்றால் என்ன அதன் அர்த்தமும் தெரியும்.
1: They knew what the whole thing that happened on the cross meant.
0: சிலுவையில் நடந்த அத்தனை காரியங்களுக்கும் அர்த்தம் என்ன எல்லாம் அவருக்கு தெரியும்.
1: That is why they sang saying that is where I stay.
0: ஆகவே தான் அவர் சொன்னார்கள், அங்கே தான் நான் இளைப்பாறுவேன்.
1: That is my place of rest.
0: அதுதான் இளைப்பாறுமிடம்.
1: That is my place of protection.
0: அதுதான் பாதுகாப்பின் இடம்.
1: Is that your place of protection today?
0: இன்றைக்கு அது உங்கள் பாதுகாப்பின் இடமா இருக்கிறதா?
1: The one who came to curse came. சபிக்க வந்தவன் சபிக்கும்படியாகவே வந்தான். But he could not curse.
0: ஆனால் அவனால் சபிக்க முடியவில்லை.
1: He took gold and silver.
0: பொன்னையும் வெள்ளியும் வாங்கி கொண்டான்.
1: He wanted to curse.
0: சபிக்க விரும்பினார்.
1: He wanted to do his best.
0: தன்னால் முடிந்ததை செய்ய விரும்பினார்.
1: He was paid for it.
0: அதற்காக கூலி கொடுக்கப்பட்டது.
1: But he could not curse.
0: என்னால் அவனால் சபிக்க முடியவில்லை.
1: He testifies.
0: அவன் சாட்சி சொல்கிறான்.
1: Says, how can I curse the one whom God has blessed?
0: தேவன் ஆசீர்வதித்திருக்கிறவளை நான் எப்படி சபிப்பது?
1: Lot of people today are complaining about witchcraft.
0: இன்னைக்கு நிறைய பேர் இந்த பில்லி சூனிங்களை பத்தி எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காங்க.
1: Go and ask the witchcraft doctor, he will tell you how can I curse the blessed.
0: மந்திரவாதியை போய் கேளுங்க, அவன் சொல்வான், தேவன் ஆசீர்வதித்திருக்கிறவளை நான் எப்படி சபிக்க முடியும்?
1: The witchcraft doctor will tell you who you are.
0: மந்திரவாதி சொல்வான், நீங்க யாரு?
1: That you are protected.
0: நீங்க பாதுகாக்கப்பட்டீங்க.
1: That you are under the blood of Jesus.
0: நீங்க இயேசுவின் இரத்தத்தின் கீழாய் இருக்கிறீங்க.
1: That you are covered.
0: நீங்கள் மூடப்பட்டிருக்கிறீர்கள்.
1: No evil can come near you.
0: எந்த தீங்கும் உங்களை அணுக முடியாது.
1: No evil shall befall you.
0: எந்த தீங்கும் உங்களை அணுக முடியாது.
1: The words of Moses says this.
0: மோசேயின் வார்த்தையில இது சொல்றது.
1: No evil shall befall you.
0: எந்த தீங்கும் உன்னை அணுகாது.
1: It will not touch you.
0: அது உன்னை தொடாது.
1: He saw us in Christ in the cross. Under the shadow of the cross.
0: கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த சிலுவைக்குள்ளாக சிலுவை நேரிலே அவர் நம்மை கண்டார்.
1: The witchcraft doctor will tell you.
0: மந்திரவாதி சொல்லுவான்.
1: This man says.
0: இந்த மனுஷன் சொல்றான்.
1: I'm trying to do my best, O king, but I'm not able to curse.
0: ராஜாவே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிக்கிறேன், ஆனால் என்ன சபிக்க முடியலையே.
1: I'm not able to curse these people.
0: மக்களை என்னால் சபிக்க முடியவில்லை.
1: He declares that these people are blessed.
0: இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அவனே அறிவிக்கிறான்.
1: Balaam, this wicked person, describes these people are blessed.
0: துன்மார்க்கமான அந்த பீலயாம் சொல்றான், இவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று.
1: Are you there, my friend?
0: இருக்கிறீங்களா நண்பர்களே?
1: The problem today is that the people of God don't know about the cross.
0: இந்த பிரச்சனை இதுதான். சிலுவை குறித்து தேவ ஜனங்களுக்கு தெரியவில்லை.
1: They don't know about the blood.
0: இரத்தத்தை குறித்து அவங்களுக்கு தெரியவில்லை.
1: They don't know how it covers.
0: அது எப்படி மூடுகிறது அது தெரியவில்லை.
1: They don't know how God sees us.
0: எப்படி தேவன் நம்மை பார்க்கிறார் அதுவும் தெரியவில்லை.
1: As covered with the blood of Jesus.
0: இயேசுவின் இரத்தத்தால் மூடப்பட்ட மக்களாக.
1: God doesn't see our sin.
0: தேவனுடைய பாவங்களை பார்ப்பதில்லை.
1: God sees us in Christ.
0: கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்மை காண்கிறார்.
1: People don't realize that.
0: மக்கள் இதை உணர்வதில்லை.
1: That is why they pray their useless prayers.
0: ஆகவே தான் ஒன்றும் உதவாத ஜெபத்தை பண்ணிட்டு இருக்காங்க.
1: They're unworthy prayers.
0: தகுதியில்லாத ஜெபங்களை செய்கிறார்கள்.
1: They pray their doubtful prayers.
0: சந்தேகமான ஜெபங்களை செய்கிறார்கள்.
1: They pray their prayers which indicate that they have no idea of where they stand before God.
0: தேவனுக்கு முன்பாக எங்கே நிற்கிறோம் என்று கொஞ்சம் கூட தெரியாது என்று காண்பிக்கிற ஜெபத்தை எல்லாம் செய்கிறார்கள்.
1: They don't understand what God sees.
0: தேவன் என்ன பார்க்கிறார் அதை அவர்கள் புரிந்துகொள்வதில்லை.
1: They don't understand what the devil sees.
0: பிசாசு என்ன பார்க்கிறான் அதுவும் அவர்களுக்கு தெரியவில்லை.
1: Are you there, my friend?
0: இருக்கீங்களா நண்பர்களே?
1: The devil sees you this way.
0: பிசாசு உங்களை இப்படியாக பார்க்கிறான்.
1: The devil sees you in the shadow of the cross.
0: சிலுவை நேரிலே தான் பிசாசு உங்களை பார்க்கிறார்.
1: The devil sees you with God's protection.
0: தேவனுடைய பாதுகாப்போடு பிசாசு உங்களை
1: பார்க்கிறார். God, the devil sees you covered with the blood.
0: நீங்கள் இரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கீர்கள் என்று பிசாசு உங்களை
1: பார்க்கிறார். The devil sees you and says that he cannot come and touch you.
0: பிசாசு உங்களை பார்த்து சொல்கிறான், நான் இந்த மனிதனை தொட முடியாது என்று.
1: Because you are the redeemed.
0: ஏனென்றால் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள்.
1: What with the blood.
0: இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள்.
1: What with his own blood.
0: அவருடைய சொந்த இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள்.
1: God's own blood.
0: தேவனுடைய சொந்த இரத்தத்தினாலே.
1: That is why the devil says I cannot touch them.
0: ஆகவே தான் பிசாசு சொல்லுகிறான் நான் அவளை தொட முடியாது
1: that is why you should stand against the devil
0: ஆகவேதான் நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும்
1: you must say devil you cannot touch me
0: பிசாசே என்னை தொட முடியாது
1: you have no right over me
0: என் மீது உனக்கு உரிமை இல்லை
1: you have no power over me
0: என் மீது உனக்கு வல்லமை இல்லை
1: you have no authority over me
0: என் மீது உனக்கு அதிகாரம் இல்லை
1: I am under the blood
0: நான் இரத்தத்தின் கீழாக இருக்கிறேன்
1: I am protected by the blood of Jesus
0: இயேசுவின் இரத்தத்தினாலே நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன்
1: you see this is what this atonement means
0: பாருங்கள் பாவ நிவர்த்தி இதுதான் செய்கிறது
1: atonement means a covering
0: பாவ நிவர்த்தி என்றால் மூடப்படுதல் மறைவு என்றால்
1: the covering is provided through the blood
0: அந்த மூடப்படுதல் இரத்தத்தின் மூலமாய் நமக்கு
1: covering from sin and shame
0: பாவம் அவமானம் வேயிலிருந்து
1: covering from the wrath of god
0: தேவ கோபாக்கினிலிருந்து மூடுதல்
1: covering from every evil that can come from satan
0: பிசாசிலிருந்து வரக்கூடிய எல்லா தீமையிலிருந்தும் நமக்கு மூடுதல்
1: complete and perfect protection
0: முழுமையான பூரணமான பாதுகாப்பு
1: I always say
0: நான் எப்பொழுதும் சொல்வேன்
1: that if god's people knew half as much as the devil knew
0: விசுவாசிகள் தெரிஞ்சிருக்கிறதுல பாதி அளவாவது விசுவாசிகளுக்கு தெரியும்னா
1: they will have great victory
0: அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவார்கள்
1: the devil knows that he can't touch you
0: விசுவாசிகள் தெரியும் உங்களை தொட முடியாதுன்னு
1: that is why he is seeking whom he may devour
0: அவர்தான் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறார்
1: why he has to search and seek and try so hard
0: ஏன் வகை
1: தேடி and that he cannot swallow anybody and everybody
0: ஏன் வகை தேடி சுற்றி திரிகிறான் ஏன் அவனுக்கு தெரியும் யாரை வேணாலும் எல்லாரையும் விழுங்க முடியாதுன்னு
1: he cannot
0: அவனால முடியாது
1: he can only do that to people that don't know where they stand
0: எங்க நிற்கிறோம் என்று அறியாத மக்களை மட்டும் தான் அவன் தொட முடியும்
1: he can only do that to people that are ignorant of these truths
0: இந்த சத்தியங்களை அறியாமல் இருக்கறனால அந்த மக்களை மட்டும் தான் அவன் தொட முடியும்
1: they cannot claim the protection through the blood
0: இரத்தத்தின் மூலமா வரும் பாதுகாப்பை அவர்களால் கோர முடியாது
1: they do not believe in it
0: அதை அவர்களால் விசுவாசிக்க
1: முடியாது they have not been
0: taught in it அதவ போதிக்கப்படவில்லை
1: therefore they cannot have victory over the devil
0: ஆகவேதான் பிசாசின் மீது வெற்றி பெற முடியவில்லை
1: thank god we have victory over the devil through the blood
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இரத்தத்தின் மூலமாய் பிசாசின் மீது நாம் வெற்றி பெற்றோம்
1: and at the same time through the blood we can stand before god
0: அதே நேரத்திலே இரத்தத்தின் மூலமாய் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க முடியும்
1: we have access through the blood the bible says
0: இரத்தத்தின் மூலமாய் தேவனுடைய சமூகத்தில் நாம் செல்ல முடியும்
1: என்று வேதம் சொல்கிறது the very presence of god
0: தேவனுடைய சமூகத்துக்குள்ளாகவே நாம் செல்லலாம்
1: that is why jesus said
0: ஆகவேதான் இயேசு சொல்கிறார்
1: I give you authority and power.
0: நான் உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறேன்.
1: I give you power and authority.
0: நான் உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறேன்.
1: Trample upon serpents.
0: சர்ப்பங்களை மிதிக்கவும்.
1: I give you power.
0: நான் உங்களுக்கு அதிகாரத்தை
1: கொடுக்கிறேன். You have the power, my friend.
0: நண்பர்களே, உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது.
1: And the devil is on the run.
0: பிசாசு ஓடுகிறான்.
1: And you are marching forward.
0: நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
1: Because of the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நிமித்தம்.
1: Amen.
0: Amen.
1: Claim that blood.
0: அந்த இரத்தத்தை சொந்தமாக
1: claim that protection and provision through the blood
0: இரத்தத்தினால் வரக்கூடிய அந்த பாதுகாப்பை பராமரிப்பை சொந்தமாக
1: see yourself covered by the blood
0: இரத்தத்தினாலே மூடப்பட்டவர்களாக உங்களை பாருங்கள்
1: see yourself under that protection of
0: அந்த பாதுகாப்பின் கீழாக நீங்கள் இருக்கிறது போல நீங்கள் உங்களை காணுங்கள்
1: live in that with that sense
0: அந்த அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு வாழுங்கள்
1: shall we all stand up together
0: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்
1: we'll continue next week
0: அடுத்த வாரம் நாம் தொடருவோம்
1: we'll start talking about the various things that the blood does
0: இரத்தம் செய்கிற பல்வேறு காரியங்களை குறித்து நாம் அப்போது பேசுவோம்
1: all the various things that the blood of Jesus has done
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செய்திருக்கிற பல்வேறு காரியங்கள்
1: the bible declares that so many things have been accomplished through the blood of Jesus
0: பல்வேறு காரியங்கள் இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் நடந்து முடிந்திருக்கிறது என்று வேதம் கூறுகிறது
1: and we'll begin to study them one by one
0: அவைகளை ஒவ்வொன்றாக நாம் படிக்க போவோம்
1: now let us give thanks to God.
0: இப்போது தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்போம்.
1: Lift up your hearts to God.
0: உள்ளங்களை தேவனுக்கு முன்பாக
1: ஏறெடு. Thank him tonight my friend.
0: இன்றைக்கு அவருக்கு நன்றி சொல்லுங்கள்.
1: Thank him for the blood.
0: இரத்தத்துக்காக அவரை துதியுங்கள்.
1: Thank him for the covering.
0: மூடுதலுக்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
1: Thank him for the protection.
0: பாதுகாப்புக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள்.
1: Thank him for the provision of forgiveness of sin.
0: பாவ மன்னிப்பு என்ற அந்த பராமரிப்புக்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
1: Thank him for the access into the presence of God.
0: தேவனுடைய சமூகத்திலே செல்ல முடிகிறதே அதற்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Oh, thank him for the victory.
0: வெற்றிக்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
1: No evil shall befall you.
0: எந்த தீங்கு உங்கள் மீது வராது.
1: Hallelujah.
0: Hallelujah.

ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையின் போது ஆண்டவர் பாதத்தில் தொடர்ந்து 2 நாட்கள் காத்திருந்தேன். அதிகாலையில் சங்கீதம் 116:7 வசனத்தின்படி கர்த்தர் என் உள்ளத்தில் பேசினார், என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தார், நீ இளைப்பாரு. வாசித்த உடனே பதில் கிடைத்து விட்டது என்ற நிச்சயம் எனக்குள் வந்தது. ஒரு ராகமும்

கப்பல் ஏறிய பவுல் புயலின் நடுவே கர்த்தரின் வார்த்தை வந்தவுடன் திடன் கொண்டார், மற்றவர்களையும் திடப்படுத்தினார். கேப்டன் போல செயல்பட்டு அத்தனை பேரையும் கரை சேர்க்கிறார். பிள்ளைகளே, இறை வார்த்தையை நம்புவோம், எதிர்த்து வரும் புயலை வெல்வோம்.

0: யோவான் 5:35.
1: அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான்.
0: யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான்.
1: நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள்.
0: நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள். வெளிச்சத்தோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை பற்றி படித்து கொண்டே வருகிறோம். வெளிச்சம், மகிமை, இவைகள் சபைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல, இருளின் அதிகாரத்தினின்று வெளிச்சத்துக்கு வரவழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அந்தகாரத்தின் அதிகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு ஆண்டவர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இருளின் அதிகாரத்தில் நான் வாழ்ந்த நாட்கள் எனக்கு நன்றாகவே தெரியும். ஒரு நாள் ஆண்டவர் என்னை அந்த இருளிலிருந்து பிரித்து இந்த மகா பெரிய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு என்னை கொண்டு வந்து என் வாழ்க்கையை மாற்றினதை மறக்க முடியாது. இந்த இடத்தில் வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த சாட்சி இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த சாட்சி உனக்கு இல்லையா? நீ இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வராமல் இன்னும் சில பாவ கட்டுகளில் அடிமைத்தனத்துக்குள் இருந்தால் இன்றைக்கும் உன்னை விடுதலையாக்கி உன்னை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி இந்த பிரகாசிக்கிற விளக்காக அவன் மாறினான்? அவன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பிறப்பிலேயே அந்த அபிஷேகம் அவன் மேலே இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாலேயே நம்முடைய தேவன் நம்மை அறிவார். உன் தாயின் கற்பத்தில் எலும்பு உருவாகிறதுக்கு முன்னமே, உன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே உன்னை தெரிந்தெடுக்கிற தேவன். நீ வெளிச்சமாய் இருக்கத்தான் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு வரத்தான் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். இவன் எப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன்! இவன் பிறப்பதற்கு முன்னமே, பல ஆண்டுகளுக்கு முன்னமே இவரை பற்றிய தீர்க்க தரிசனம் இருக்கிறது. நான் ஒரு தூதனை அனுப்புவேன், அவன் எலியாவின் ஆவி, அவன் பலமும் உடையவனாக இருப்பான், அவன் பிள்ளைகளுடைய இருதயத்தை தகப்பனிடத்திலும் தகப்பனுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் திருப்புகிற அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புளை, நல்ல உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்த இவன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், இந்த சந்ததி இருக்குதே, உங்கள் பிள்ளைகள், உங்கள் வரப்போகிற சந்ததி, அதை கர்த்தருக்குள் நடத்தணும். உங்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டுறக்கூடாது. நிச்சயமாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடு இணைந்து இசைந்திருக்கணும். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து பார்த்துட்டு, இது விளங்காது, இது உருப்படாது, இது சரியாக வராது அப்படின்னு விட்டுருவாங்க. நிறைய அப்பா அம்மா பிள்ளைகளோடு பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்க சொல்லி சொல்லி பார்த்து மதிக்கலைன்னு தள்ளிடுவாங்க. இல்லை, உன் பிள்ளைய ஆண்டவரோடு இணைக்கணும், உன்னோட இணைக்கணும். உங்கள் இருதயம் அந்த பிள்ளைகளோடு இணைக்கப்பட்டாதான் ரொம்ப முக்கியமானது. அது அப்படியே தண்ணி தெளித்து விட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளைகள் நல்ல ஆண்டவருக்குள்ளே வரணும், கைகளை நல்லா உயர்த்தி. ஒரு மாதிரி தான் இருக்கும் இந்த காலத்து பிள்ளைகள், ஆனால் அவங்கள கத்தர் மாற்றி அமைப்பார். விசுவாசிக்கணும். அவங்கள பற்றி நல்ல எண்ணம் இருக்கணும். அவங்கள பற்றி தீர்க்க தரிசனம் இருக்கணும். உனக்கு நல்ல ஒரு தீர்க்க தரிசனம் உன் பிள்ளையை பற்றி சொல்லணும். நீ நல்லா இருப்போ, ஆண்டவர் உன்னை கொண்டு வருவார், நிறைவேற்றுவார், அற்புதம் செய்வார். உன்னை ஆண்டவர் மகிமையாக

0: எடுத்து பயன்படுத்துவா. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதனால தான் அவன் பிரகாசிக்கிற ஒரு விளக்கு. அவன் வனாந்தரத்தில் போய் இருந்தான், அங்கே ஆண்டவருடைய சத்தமாக இருந்தான் என்பதை பார்க்கிறான். உன் வாழ்க்கையில் நீ வனாந்தரமான இடத்துல இருந்தாலும் நீ பிரகாசிக்க முடியும். வனாந்தரத்தில் அவன் சத்தம் போடும்போது யூதேயா தேசத்தார், எருசலேம் நகரத்தார், இன்னும் யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள மற்ற அநேக ஜனங்கள் ஓடி வந்தார்கள் அவனை பார்க்க. அவன் பிரசங்கம் ஒன்றும் ஆசீர்வாதமான பிரசங்கம் இல்லை. இயேசு கண்ணீரை துடைப்பார், இயேசு ரொம்ப அன்பாக இருக்கிறார், அதெல்லாம் நல்ல பிரசங்கம்தான். ஊடே நம்ம அது நமக்கு வேணும். ஏன்னா நம்ம கண்ணீர் இருக்குமோ, ஆறுதல் தேவை. ஆறுதலின் பிரசங்கம் சபைக்கு தேவை தான். ஏன்னா ஆறுதல் இல்லாமல் வருகிற மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும். ஆனால் ரொம்ப வருஷமாக உட்கார்ந்து ஒரு மாற்றமும் இல்லாத ஆட்களுக்கு, மனம் திரும்பாத ஆட்களுக்கு எப்படி பிரசங்கம் தேவை? விரியம் பாம்பு சொல்லுங்கள், பாம்பு குட்டிகளாக உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணணும், ஸ்ட்ராங்காக பேசணும். ஏன்னா நம்ம லேஸ்பட்டாளில் பிரசங்கம் கேட்போம், ஆனால் உள்ள விஷம் இருக்கும், பயங்கரமாக விஷம் இருக்கும். எப்போ வெளியே தெரியும், யாராவது நம்மளை பிரச்சனை பண்ணாதான் அந்த விஷம் நம்மளை விட்டு வெளியே வருது. அதனால் விரியம் பாம்பு குட்டிகளை போல் இருக்கக்கூடாது. நீ கனி கொடுக்காவிட்டால் உனக்கு கோடாரி ஆண்டவர் வச்சிருக்கிறார். எங்கே வச்சிருக்கார்? மேலே கிளைகளை வெட்ட கத்திரிக்கோள் வைக்கலை, அவர் கோடாரி வச்சிருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை பண்ணுறவனை தேடி வர்றாங்க, ஓடி வர்றாங்க. அவங்க எல்லாரும் மனாந்திரத்துக்கு ஓடி வந்து நாங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. காரணம், அவனுக்குள்ள வெளிச்சம் இருந்துச்சு, அவனுக்குள்ள பிரகாசித்த ஒரு மனுஷனாக இருந்தான். இப்படி தான் ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சாதாரணமான ஆட்கள் அல்ல, நமக்குள்ள வெளிச்சம் இருக்குது. கர்த்தர் இந்த யோவான் ஸ்நானகனை எடுத்து பயன்படுத்தினார். யோவான் ஸ்நானகன் அவனை பார்த்து இயேசு ஒரு தடவை சொல்கிறார் மற்றவங்கக்கிட்ட, நீங்கள் யாரை பார்க்க போனீங்க மனாந்திரத்தில்? காற்றில் அணையும் அலையும் நான் அலையா, அசையும் நான் அலையா? அதாவிட்ட யாரை பார்க்க நீங்கள் போனீங்க? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா? ஒரு மனுஷனையும் நான் அலையுமா பார்க்க போனீங்க? இல்லை, தீர்க்கதரிசியை பார்க்க போனீங்க. தீர்க்கதரிசி சாதாரண தீர்க்கதரிசி அல்ல. அவன் தாயின் இந்த ஸ்திரீகளிடத்தில் பிறந்த எல்லாரை பார்க்கலாம், அவன் தான் பெரியவனாக இருக்கிறான். அவன் எனக்கு அவன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்த ஆயத்தமாக்க எனக்கு முன்னோடியாய் போனான். இவன் எப்படி அவன் பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் என்றால், இயேசுக்கும் இவனுக்கும் 6 மாதம்தான் வித்தியாசம். இயேசுவோடு கூட சேர்ந்து வளர்ந்து அந்த தெய்வத்தோடு கூட வளர்ந்து வந்தவன் இந்த யோவான் ஸ்நானகன். உங்கள் வாழ்க்கையிலும் எவ்வளவு இயேசுவோடு கூட இருக்கிறீங்களோ அவ்வளவா நீங்கள் பிரகாசிக்க முடியும், அவ்வளவா நீங்கள் வளர முடியும். எவ்வளவு நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறீங்களோ அவ்வளவாக உங்கள் வாழ்க்கையின் பிரகாசமும் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. உங்கள் இருதயம் ஒரு நல்ல உள்ளம் கொண்டதாக இருக்கணும், நல்ல எண்ணம் கொண்டதாக இருக்கணும். ஆண்டவரோடு செஞ்சிருக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவை. இவன் எப்படி பிரகாசிக்கிற ஒரு விளக்காக மாறினான் என்பதை நாம் படிக்கும்போது, அவனுடைய வாழ்க்கையில் அவன் தைரியமாக ஏறோதுக்கு முன்னால் நிற்கிறான். ஏறோதுக்கு முன்னால் நின்றுக்கிட்டு, ஏறோது ராஜாவே, நீ பெரிய ராஜா, வாழ்க, எனக்கு ஏதாவது நான் ஒட்டக ஆடையைத்தான் தரிச்சிருக்கிறேன், எனக்கு வெட்டுக்கிளி தான் சாப்பாடு இருக்குது, எது சாப்பாடை தரும், ஏதோ கொஞ்சம் பணத்தை தாருன்னு கேட்கலை. சொன்னான், ஏறோது ராஜாவே, நீ உன் சகோதரியனுடைய மனைவியை எடுத்து வச்சிருக்கிறப்பாரு, அது சரியில்லைன்னு சொன்னான் பாருங்கள். அதுதான் விளக்கு. கை வைத்து கத்துற துதிப்போம். நல்லா ரெண்டு கை வைத்து ஆமே. பெரிய பணக்காரன் ரெண்டு மனைவியோடு வர்றான்னா பார்த்து சொல்லணும், முதல் மனைவியை நீ ஒழுங்காக வச்சுக்க, ரெண்டாவது மனைவியோடு வாழாத, தள்ளிடுன்னு சொல்லணும், சத்தியம் சொல்லணும். சபைக்குள்ள சத்தியம் சொல்லாமல் இருந்தால் பிரகாசிக்க முடியாது. அவனை கொண்டு சிறையில் போட்டாலும் அவன் சத்தியத்தை சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே, சபை பரிசுத்தமாக இருக்கணும், மக்கள் பரிசுத்தமாக இருக்கணும், அதனால் நாங்கள் விளக்காக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும்னா நாங்கள் மாய்மாலம் பண்ணக்கூடாது, வெளிச்சமாக இருக்கணும். அல்லேலையா சொல்லுங்க, அல்லேலையா. ஒரு சயின்டிஸ்ட்டை டெஸ்ட் பண்ணான், வெளிச்சத்துக்கு எவ்வளோ வளமை இருக்குன்ட்டு. ரெண்டு எலி குட்டிகளை எடுத்தான், ஒரு இருட்டு அறைக்குள்ளே கொண்டு போய் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அந்த எலி குட்டியை ஒன்றை தூக்கி உள்ளே போட்டு இருட்டு அறையில் வச்சான். மூணே நிமிஷத்தில் அந்த எலி செத்து போச்சு, அந்த எலி குட்டி. ஆனால் இன்னொரு பாத்திரத்தை எடுத்து அதே அளவு தண்ணீர் வச்சு இன்னொரு எலிக்குட்டியை போட்டுட்டு மேலே அறையில் ஒரு வெளிச்சம் வர்றாப்புல ஒரு ஓட்டை ஒன்று போட்டு அது மூலமாக வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சம் அந்த இடத்துல பட்ட உடனே இந்த எலிக்குட்டி சாகலை. அந்த எலிக்குட்டி 24 மணி நேரம் அந்த தண்ணியில் அங்கும் இங்கும் அசைஞ்சு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணது. அதை எடுத்து வெளியே விட்ட போது அதுக்கு உயிர் இருந்தது, அது உயிரோடு இருந்தது. அப்போ வெளிச்சத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சான். ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி, இருளில் வாழாதே, இருளின் அதிகாரத்தில் இராத, உனக்கு நித்திய ஜீவன் இருக்காது, நீ பிழைக்க முடியாது, ஆண்டவருக்குள்ளே வந்து பார், அவர் உன் வாழ்க்கையை ஆச்சரியமாக நடத்துவார். ஆமென். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை இன்னைக்கு உயிரோடு வைத்திருக்கிற இந்த ஆண்டவருடைய வல்லமையை நீ காணத்தக்கதாக. இந்த ஆண்டவர் வெளிச்சமாக இருக்கிறார், நீ பிரகாசிக்கிற ஒரு ஆளாக இருக்கணும், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை, ஆண்டவர் உன்னை காப்பாராக. இந்த யோவான் ஸ்நானகன் தான் சொன்னால், ஆண்டவராக இயேசு எனக்கு பின்னால் வருகிறார், அவர் என்னிலும் அல்லவர், நான் உங்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். தண்ணீரின் ஞானஸ்நானம் ரொம்ப முக்கியம். தண்ணீரின் ஞானஸ்நானம் ஏன் முக்கியம்? அதுதான் பூமியில் உங்களை பற்றி சாட்சி கொடுக்குது. இந்த பூமியில் மூணு சாட்சியை நீங்கள் பெறணும், ரத்தம், ஜலம், ஆவி. இந்த மூணும் உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினால் ரட்சிக்கப்படுவது. ஜலம், நீங்கள் தண்ணீருக்குள் இறங்கி உங்கள் வாழ்க்கையில் இயேசு வந்தபோது பழைய மனுஷனை நீங்கள் அடக்கம் பண்ணி புதுசாக மாறுவது. மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர். இந்த மூணும் உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும்னு பைபிளில் சொல்லியிருக்குது. ஆகையினால நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்களா? பெறலைன்னா அதை நிச்சயமாக கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். அடுத்த ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். இந்த ரெண்டும் மூழ்கி இருக்கிற அனுபவம், ஏதோ வெளியில் இருக்கிற அனுபவம் இல்லை. மூழ்கணும், தண்ணிக்குள்ளே மூழ்கணும். சில ஆட்கள் மூழ்க மாட்டாங்க, அப்படியே விரைச்சி போய் நிற்பாங்க. அவன் மூக்கை பிடிச்சி உள்ளே அமுக்கிடணும். பழைய பாவங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் உள்ளே மாறிடணும். சில ஆள் ஞானஸ்தானம் எடுக்காது, தண்ணி நான் போய் செத்துருவேன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் சாக மாட்டீங்க. பாவம்தான் பாவத்தை அடக்கம் பண்ணுற ஒரு அனுபவம். அதை விட்டு வெளியே வந்துட்டா உயிர் தெழுதலின் அனுபவம். அதை போல் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஒரு வல்லமை உள்ள அபிஷேகம், உனக்கு பலனை கொடுக்கும். நீ கத்தருக்குள்ள வளர்றதுக்கு இந்த பலன் வர்றது ரொம்ப அவசியம். அதை நீங்கள் லேசாக விட்டுறக்கூடாது. இந்த ரெண்டும் மிகவும் அவசியமான ஒன்று. இவன் அந்த அக்கினி ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆமேன். ஒவ்வொருத்தரும் வெது வெதுப்பாக இருக்கக்கூடாது, குளிராக இருக்கக்கூடாது. இந்த அக்கினி நெருப்பு வர்றதுக்கு முன்னால் எல்லாரும் இறைச்சியெல்லாம் பச்சையாக தான் சாப்பிட்டாங்க. இறைச்சியை பச்சையாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நாத்தம் தான் அடிக்கும். மீனை பச்சையாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஜப்பான்காரன் சாப்பிடுவான், பச்சையாக தான் சாப்பிடுவான் மீனெல்லாம். அதுக்குன்னு ஒரு மீன் இருக்கும், பச்சையாக சாப்பிடுவோம். நம்ம பச்சையாக சாப்பிட மாட்டோம். நம்ம கபாப் சாப்பிட்ற ஆட்கள். அல்ல, நெருப்பில் சுட்டது எவ்வளவு நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் நெருப்பு வர்றதுக்கு முன்னால், அக்கினி வர்றதுக்கு முன்னால் எல்லாம் பச்சையாக சாப்பிட்டான். அக்கினி, இந்த எலக்ட்ரிசிட்டியெல்லாம் வர்றதுக்கு முன்னால் மக்கள் வாழ்ந்த இடம் எங்கே சூடான இடம் இருந்தோ அங்கே தான் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த குளிர் தேசத்தில் போய் வாழ்ந்ததில்லை. இப்போ எல்லாரும் குளிர் தேசத்தில் வாழ்கிறாங்க அக்கினி இருக்கிறதுனால. இந்த அக்கினி ரொம்ப விசேஷம், வெளிச்சம் ரொம்ப முக்கியம். ஆகினால் இந்த வெளிச்சம்தான் அநேகருக்கு ஜீவனை கொடுக்குது, வெளிச்சம்தான் அநேகரை வாழ வைக்குது, நம்மளை ருசியை சாப்பிட வைக்கிறது இந்த அக்கினி. இந்த அக்கினி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். நிறைய விசுவாசிகள் குளிர்ந்து போயிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. சோதனைகள் கஷ்டங்கள் விசுவாசிகளுக்கு ஜாஸ்தி வரும், நிறைய பாடுகள் வரும். உலகத்தில் இருக்கிறவன், அரசியல்வாதிகள், மற்ற உலகத்தில் இருக்கிறவெல்லாம் நல்லா இருப்பான். ஒரு அவனுக்கு ஒரு வியாதியும் இருக்காது. ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு 82 வயசு ஆகிட்டு, இன்றைக்கும் நல்லா சாப்பிட்றேன், இனிப்பு சாப்பிட்றேன், அது சாப்பிட்றேன், ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன் அதிகமாக அப்படின்னு சொல்கிறான். நல்லா இருக்கிறேன், ஒரு வியாதியும் இல்லை. மொத்தமாக போட போகிறாரு, வேறு ஒன்றும் இல்லை. நீ ஆண்டவருக்குள்ளே மாத்திரம் உன்னை பெருமை பாராட்டு. எனக்கு நான் ஒரு ஆஸ்பத்திரிக்குமே போகலை, நான் ஒன்றுமே செய்யலை, எனக்கு ஒன்றுமே வராது. நினைக்காத விசுவாசிகளே, உங்கள் வாழ்க்கையில் பல பாடுகள் வந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் நீங்கள் அனல் உள்ளவங்களாக இருங்க. கை வைத்து நல்ல கை வைத்து அனலாக இருக்கணும். நாக்காளி அனலாக்கிட்டு போயிடாதீங்க, ஆண்டவருடைய ஊழியத்தில் அனலாக இருக்கணும். அல்லேலுயா, நல்ல அல்லேலுயா சொல்லுங்கள். அல்லேலுயா அனலாக சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அனலாக இருங்கள். வந்து தூங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க, அனலாக இருங்கள். ஆண்டவருக்குள்ள அனலாக இருங்க, உற்சாகமாக ஆக்டிவாக இருங்க. அனலாக இருக்கிறதுனா ஆக்டிவாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் வயசாகி போச்சுன்னு எல்லாம் எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இனிமே நான் ரிட்டையர்டில் தான் இருக்க போகிறேன்னு மூளையில் ஒதுங்கிடாத. இனிமே தான் நீ அனலாக இருக்கணும். இனிமே தான் ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். இனிமே தான் ஆண்டவர் உன்னை எடுத்து ஆசீர்வதித்து விடுதலை ஆக்குவார். ஆமேன். நல்ல கைகளை பேத்தி ஒரு அனல், ஒரு அக்கினி எங்கள் மேலே இருக்கட்டும். ஆண்டவரே, ஒரு அனல் இருக்கட்டும். எங்கள்கிட்ட வர்றவங்க அனல் ஆகட்டும், சோர்ந்து போகக்கூடாது. எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். ஏசாயா 60:1-5 இருக்கிற வசனங்கள் மொத்தமாக வாசிக்க வேண்டாம், 1 வாசிங்க.
1: எழும்பி பிரகாசி,
0: எழும்பி நீ பிரகாசி,
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது,
0: கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிச்சது. எழும்பி பிரகாசின்னு சொல்லப்பட்டிருக்குது. எழும்பணும். உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறது, படுத்துக்கிட்டே இருக்கிறது, எப்படி நீ பிரகாசிக்க முடியும்? ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க பண்ண எழும்ப சொல்றார். எழும்பு, நீ உன் படுக்கையை விட்டு எழும்பு, உன் தூக்கத்தை விட்டு எழும்பு, உன் சோர்வை விட்டு எழும்பு. எலியா சோர்ந்து போயிட்டார், நல்ல மலையில் அக்கினிலாம் இறக்குன ஆள் தான். ஒரு பெண் சொன்னால் உன் தலையை எடுத்துருவேன், பயந்து போயிட்டான். நான் ஒரு ஆள் தான் மீதியாக இருக்கிறேன், ஆண்டவரே வைராக்கியமாக இருந்தப்பா என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சூற செடிக்குள்ளே வந்து படுத்துக்கிட்டான். ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஒரு அனலுள்ள அப்பத்தை வச்சிருக்கிறார், அவனுக்கு தண்ணீரை வச்சிருந்தார். எழும்பு, இப்போ நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி விட்டார். அவன் உற்சாகத்தோடு 40 நாள் நடந்து போகிறான். திரும்ப அவன் அதே பாதையில் திருப்பி விடுகிறார். உன் மூலிய முடியலை, உனக்கு அக்கினி தேவை என்று சொல்லி அவனுக்கு அனல் உண்டாக்கி விட்டதை நாம் பார்த்தோம். ஆண்டவருடைய வல்லமை உன்னை சந்திப்பதற்கு நீ எழும்பணும். எழும்பு, தூக்கத்தை விட்டு எழுந்துரு. நீ உன் காலத்தை வீணாக்கிறாத, உன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எழும்பணும். யாரெல்லாம் ஊழியத்தை விட்டுட்டீங்களோ, யாரெல்லாம் சோர்ந்து போய் போதும் என்று படுத்திருக்கிறீங்களோ, எல்லாரும் மறுபடியும் எழும்பி கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். ஒரு ஆத்மாவையாவது ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்த உங்களை அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாங்க அந்த வசனத்தின் 2 வாசிங்க.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இருள் பூமியையும்,
1: காரிருள் ஜனங்களையும்,
0: காரிருள் ஜனங்களையும் மூடி இருக்கும்.
1: ஆனாலும் உன்மேல் கர்த்தர்,
0: ஆனாலும் பூமியை மூடட்டும், ஜனங்களை காரிருள் மூடி இருக்கட்டும், ஆனாலும் இதெல்லாம் மூடி இருந்தாலும், ஆனாலும் கர்த்தர் உன் மேல என்ன செய்வார்? உதிப்பார்.
1: அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்.
0: அவருடைய மகிமை உன் மேலே காணப்படும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை பயத்தி நல்ல கத்துறது. ஆனாலும் கத்தர் உன் மேலே ஒரு கண் வச்சிருக்கிறார். எதுக்குன்னா உன் மேலே மகிமையை வச்சிருக்கிறார், உன் மேலே வெளிச்சம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ காட், நல்ல கை பயத்தி வெளிச்சம் மகிமை என் மேலே இருக்குது. ஆமேன். சில ஆட்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டால் ஒரு உற்சாகம் இருக்கும், சொல்லுவாங்க பாஸ்டர் இங்கேயே இருந்துடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா, சபை ஆக்சுவலாக மண்டே தான் சபை, அங்கே நீங்கள் இருக்கிற இடத்துல சபை இருக்கணும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த நாள் தான் ரொம்ப முக்கியமான நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப சிலருக்கு முக்கியமான நாளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பலனை பெற்று வெளிச்சத்தை பெற்று எங்கே வெளிச்சமாக இருக்கணும்? உங்கள் வீட்டுக்குள்ளே வெளிச்சமாக இருக்கணும், உங்கள் வேலை ஸ்தலத்தில் வெளிச்சமாக இருக்கணும், அங்கே தான் நீங்கள் மகிமையாக இருக்கணும், அங்கே தான் உங்களுக்கு அனல் வேணும். நீங்கள் தான் ஊழியக்காரர்கள். யார் ஊழியக்காரர்கள்? யார் ஊழியக்காரர்கள்? யார் சத்தமாக சொல்லுங்கள், சொல்லுங்கள், நெஞ்சில் அடித்து சொல்லுங்கள். நாங்கள் தான் பார்த்தா அப்படி தெரிய மாட்டேங்க, அதான் பிரச்சனை. இல்லை, ஊழியக்காரர்கள்னால் மேடையில் கொண்டு வைக்கணும், மேடையில் இருக்கிறவங்க தான் ஊழியக்காரங்க அப்படின்னு இல்லை. நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் தான் ஊழியக்காரர்கள், நீங்கள் தான் பிரகாசிக்கணும், நீங்கள் தான் வேலை ஸ்தலத்தில் ஒரு ஆசிரியர் இருந்தால் அந்த ஸ்கூலில் படிக்கிற 1000 பேருக்கு நீ வெளிச்சமாக இருப்பாள். எத்தனை பேர் விசுவாசிங்க? நீ நர்ஸாக இருந்தீன்னா நிச்சயமாக ஆஸ்பத்திரியில் வர்றவங்களுக்கெல்லாம் நீ தான் வெளிச்சமாக இருப்பாள். அல்லேலூயா. நீ ஊசி போடுறதே வித்தியாசமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ ஊசி போடுறதே வித்தியாசமாக இருக்கும். ஆமாப்பா, அவன் சொல்லுவான், தான் அப்பா வந்த ஒருத்தன் ஒரு போடு குட்டியை அனுப்பி வச்சிட்டாங்க, அவன் போட்ட ஊசி எனக்கு உள்ளே போய் இதாகிட்டு, நீ போடுற ஊசி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லணும். அதான் உனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம். நீ அப்போ சொல்லணும், இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரியா, அந்த அன்பு தான் உங்களை அவனு தொடுன்னு சொல்லணும். அதான் சாட்சி வெளிச்சம். அல்லேலூயா சொல்லுங்கள். போலீஸ்காரன்னா நீ வித்தியாசமான போலீஸ்காரனாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கரம் உயர்த்தி கத்துற துதிப்போம். ஐயா, நாங்கள் எத்தனையோ போலீஸ்காரங்களை பார்த்துருக்குறோம், நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கணும். அட்வொகேட்னா நீ ஒரு வித்தியாசமான அட்வொகேட்டாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். நல்ல இந்த எல்லாம் ரெண்டு கை வைத்து இந்த அட்வொகேட்ஸ்களுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. நிறைய அட்வொகேட்ஸ்கள் இருக்கிறாங்க, சாட்சியாக வாழணும், அவங்க நல்லா நடத்தணும், உண்மையான கேஸை எடுத்து சரியானபடி நடத்தி வெற்றியை வாங்கி தரணும். தவறான கேஸை எடுத்து பணம் சம்பாதிக்க எதுவும் செய்யக்கூடாது. விசுவாசிகள்னால் அப்படி தான் இருப்பாங்க. கை வைத்து நல்ல கத்திர தோத்திரமா விசுவாசிகள்னால் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ இருக்கிறவங்க ரெண்டு பக்கமும் பேசிக்கிடுவாங்க, பேசிக்கிட்டு இனத்தையாக மாற்றி விட்டுருவான். ஜாக்கிரதையாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். வெளிச்சம் இருக்கா? அந்தகாரம் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. வெளிச்சமாக இரு, ஆண்டவர் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அட்வொகேட்ஸ் மாத்திரமல்ல, எல்லாருமே ஊழியக்காரனும் அப்படி தான் இருக்கணும், வெளிச்சமாக தான் இருக்கணும். ஊழியக்காரன் சொல்லிட்டு இப்போ நிறைய ஊழியக்காரன் மிந்தி செய்த பாவங்கள்லாம் இப்போ அவங்களுக்கு வெளியே வருது. அந்த மாதிரி ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் வெளிச்சம் இல்லாமல் இருளாக இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் சரி, வெளிச்சமாயிரு. கை வைத்து பணத்துக்காக, பொருளுக்காக ஆண்டவரே, பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிற ஊழியர்கள் தேவை. ரெண்டு கை வைத்து ஜெபம் பண்ணுவோம். பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே, பொருளுக்காக வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே. வாழ்க்கையில் சுத்தமாக இருக்க, வெளிச்சமாக இருக்க உதவி செய். ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிச்சம் மகிமை வந்தது. 40 யாத்திராகமும் 34-38 வரைக்கும் கர்த்தருடைய மகிமை மேகம் ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கிட்டு. 1 Samuel 4:21 1 Samuel 4:21 வாசிக்கும் போது நாம் பார்க்குறோம், இக்கபோத் தேவனுடைய ஆலயத்தை விட்டு தேவனுடைய மகிமை போயிட்டு பார்க்குறோம். இந்த மகிமை அனல் மாத்திரம் போயிடக்கூடாது, வெளிச்சம் போயிடக்கூடாது. நிறைய பேர் புதுசாக வரும்போது நல்லா உற்சாகமாக இருப்பாங்க, வர வர வர அனல் போயிடும், வெளிச்சம் போயிடும். காரணம், அவங்க வாழ்க்கையில் பாவங்கள் வந்துடுது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், அவங்க பெட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எதுக்கு பெட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க? உடன்படிக்கை பெட்டியை. யுத்தத்தில் ஜெயிக்கணும், தோத்துட்டோம், இந்த பெட்டி வந்துட்டா ஜெயித்துடலான்னு சொல்லி நிறைய பேர் இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் மகிமையை தவறாக பயன்படுத்துவாங்க. தங்கள் ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிற ஆட்களாக இருக்கக்கூடாது. பிரச்சனை வந்துட்டுனா அந்த சமூகம் வேணும், மகிமை வேணும். பிரச்சனை போயிட்டுனா அந்த மகிமையை அலட்சியம் பண்ணுகிற ஆட்களை நம்ம பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. மகிமை தான் உங்கள் வாழ்க்கையில் வேணும். ரெண்டாவது, சாலமோன் ஆலயத்தில் தேவ மகிமை. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 8:11 வாசிங்க.
1: மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கு நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று.
0: கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அந்த மகிமை வந்துட்டு. எங்கெல்லாம் ஜெபம் இருக்குதோ அங்க மகிமை இருக்கும். ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள தேவ மகிமை இருக்கணும். ஜெபத்துக்கு நேரம் கொடுக்கணும். நல்ல ஆண்டவரோடு இசைஞ்சு இருக்கணும். மகிமை வரும். ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படி மகிமை வந்துச்சுன்னா, மோசே தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். ஆண்டவர் சொன்னபடி அவன் வாழ்ந்தான். மகிமை ஆலயத்துக்குள்ளே வந்துச்சு. தேவனுடைய மகிமை ஆலயத்துக்குள்ளே வரணும்னா ஜபம் ஆலயத்துக்குள்ளே இருக்கணும். ஜபம் இல்லாத இடத்துல மகிமை வராது. மூணாவது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மகிமை இருந்துச்சு. யோவான் 1:14 வாசிங்க.
1: அவர் வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி,
0: அந்த வார்த்தை மாம்சமாகி,
1: கிருபையினாலும் சத்தியத்தினாலும்,
0: கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
1: நமக்குள்ளே வாசம் பண்ணினார்.
0: நமக்கு உள்ளே வாசம் பண்ணினார்.
1: அவருடைய மகிமையை கண்டோம்.
0: அவருடைய மகிமை, இந்த மகிமை எப்படி வருது? இயேசுவுக்கு எப்படி வந்துச்சு? அவருடைய வாழ்க்கை கிருபையும் சத்தியமும் உடையதா இருந்துச்சு. வெறும் கிருபை மாத்திரம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் வெறும் கிருபையை உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சத்தியத்தை விட்டுட்டான். சத்தியத்தை விசுவாசிக்கிறது இல்லை. சத்தியமும் வேணும். சத்தியமாக வாழ்கிறதுக்கு கிருபையும் வேணும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சத்தியமாக இருந்துச்சு, உண்மையாக இருந்துச்சு. இயேசுவின் வாழ்க்கை மாய்மாலமாக இல்லை. இயேசுவின் வாழ்க்கை அந்தரங்கத்தில் உண்மையாக இருந்துச்சு. அவனுடைய வாழ்க்கை உண்மையாக இருந்துச்சு. அது சத்தியமாக இருந்துச்சு. அதுக்கு கிருபையும் அவருக்கு உதவி செய்தது. அதுதான் மகிமை. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இதுதான் தேவை. சத்தியம் இருக்கணும், உண்மையாக இருக்கணும். வாழ்க்கையில் பண விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா? குடும்ப விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா? வியாபார விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா? இதெல்லாம் உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்கணும். அப்படி இருந்தால் உனக்கு சத்தியம் கூட நிற்கும். கிருபை உன் கூட நிற்கும். இந்த சத்தியமாக வாழ்கிறதுக்கு நம்மளால் முடியாது. நம்ம மாம்சத்தில் நிறையா அசுத்தங்கள் இருக்குது, பாவங்கள் இருக்குது. இதை விட்டு விலகணும்னா ஆண்டவருடைய கிருபை தான் நமக்கு உதவி செய்யும். கிருபையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். புருஷன்கிட்ட சண்டை போடுறியா? சண்டை போடாமலே இருக்க முடியல. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற கிருபையை கேள். ஆண்டவர் உனக்கு அந்த கிருபையை தருவார். அப்படியே கிருபையை கேளு. அப்படி சத்தம் போடணும்னு வரும். ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டால் அப்படியே உன் வாழ்க்கையில் அமர்ந்துருவா. அது வாழ்க்கையை விட்டு மாறும். மனைவியை அடித்து அடித்து அடித்தே வாழ்கிறியா? கல்யாணம் பண்ணுனதுலேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில் இதெல்லாம் மாறணும். கிருபையை கேளு. சத்தியமாக வாழணும். ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த கிருபையை ஆண்டவர் தருவாராக. இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தரும். கிருபை, சத்தியம், மகிமை. சபையில் Ephesians 2:20-22 அப்போஸ்தலர் அஸ்திபாரம், தீர்க்கதரிசிகள் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு சபை ஆலயமாக எழும்பி வர்றது. அங்கே ஆண்டவருக்கு செலுத்துகிற ஆராதனை மகிமையை கொண்டு வரும். சபைக்குள்ளே எப்படி மகிமை வரும்னா, கர்த்தரை நல்லா ஆராதிக்கணும். ஆராதனைன்னா சும்மா பாட்டு பாடி கொட்டடிக்கிறது இல்லை. நிறைய பேர் ஆராதனைன்னு சொன்னால் பாட்டு பாடி கொட்டடிக்கிற மியூசிக் நல்ல போடுறது. இப்போல்லாம் வெளிச்சம்தான் மொத்தமாக ஆராதனையில் இருக்குது. வெளிச்சம்னா லைட் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதனால் அங்கே மகிமை வந்துடாது. இப்போ உண்மையான மேகம் வர்றதுக்கு பதிலாக என்ன என்னத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறான்? இந்த புகையை பின்னாலிருந்து போட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ அதுதான் மக்கள் இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான மேகம் வரணும். உண்மையான புகை வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை பார்த்துருக்குறீங்களோ தெரியாது. நீங்கள் உண்மையாக கத்துற உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கறது தான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை. இப்போ வர்றவெல்லாம் ஏகப்பட்ட முடியை வளர்த்துக்கிடுறான். ஒரு மாதிரி பேண்ட்டை கிழிச்சு போட்டுக்கிடுறான். வயிற்ற காட்டி கட்டுறான், எல்லாத்தையும் வச்சு கொட்டை அடிக்கிறான். மகிமை வரும்னு பார்க்குறீங்களா? இருக்கிற மகிமை போயிடும். இப்போ வர்றதெல்லாம் பாருங்கள், இந்த ஆராதனை வீரர்கள் ஒன்று ரெண்டு தான் உருப்படியாக இருக்குது, மற்றதெல்லாம் பேண்ட்டை கிழித்து போட்டுக்கிடுது, முடியை வளர்த்து போட்டுக்கிடுது. ஒரு மாதிரி ஸ்டைலில் அவன் கையை காட்டினான்னா அவன் எவ்வளவு அழகாக போடுறான்னு சொல்லி கழுத்த கழுத்தெல்லாம் ஆட்டிக்கிடுவான். இதனால் ஒரு மகிமையும் வராது. சில ஆள் உண்மையாக கழுத்தை ஆட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் இப்போ மகிமையெல்லாம் வித்தியாசமாக போயிட்டு கை வைத்து உண்மையான மகிமை வரணும். அதில் கை வைத்து விசில் அடிக்கிற குஞ்சுகள் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு விசில் அடிக்கிறவன் ஒரு பக்தி, ஒரு வினயம், ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறது. அவன் ஆடி கூத்து ஆடிக்கிட்டு ஒருத்தனை ஒருத்தன் பார்த்து சிரித்து கண் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்டவனெல்லாம் பூமியிலே வைக்கக்கூடாது. அவன் வாழ்க்கையில் உண்மையான ஆராதனை ரெண்டு கை வைத்து ஆண்டவர் என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஒரு ஆராதனை செய்ய கிருபை தாரும். சபையெல்லாம் சினிமா ஆட்டக்காரர்கள் தோற்று போயிடுவான். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் மாற்றுவாராக. கை வைத்து அல்லேலுயா சொல்லுங்கள். அல்லேலுயா. இந்த கல்யாண வீடுகள்லாம் உண்மையாக கத்தரை ஆராதிக்கிற மக்கள் நடத்துக்கிற கல்யாணமாக இருக்கணும். கல்யாணம் சர்ச்சில் பாஸ்டர்ஸ் இருக்கும்போது நல்லா நடக்குது. ஒன்ஸ் பாஸ்டர் முடிச்சுட்டு போயிட்டாருன்னா பிறகு அது என்னமோ ஒன்று கொண்டு வந்துடுறான். அது என்ன கொண்டு வர்றான்? ஆ, பிஜேயா? அது என்னத்தையோ சொல்கிறான், விளங்க மாட்டேங்க. அந்த மியூசிக்கை கொண்டு வந்து உள்ளே போட்டு அவன் விசுவாசிகள் மாதிரியே இல்லை. இப்போ உள்ள நடக்கிற கல்யாணம்லாம் பார்க்குறேன், அது இந்த கடையிலேயே எல்லாம் கொடுத்துட்றான் போல. அந்த அந்த அந்த அந்த சாரி என்ன கலரில் இருக்குதோ அந்த கலர்லேயே ஜோடிக்கிறதுக்கு ஆட்களுக்கு அவ்வளோ பெருசாக நகையை போட்டு விட்டு அது ஒழுங்காக இருந்துச்சு. இப்போ அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அனுப்பி அது பயமும் இல்லை பக்தியும் இல்லாமல் போயிட்டு. இதெல்லாம் பெந்தகோஸ்தே சபைகளில் நடக்குது. மற்ற இடத்துல நடந்தால் கூட பரவாயில்ல, துணிகரமாக நடக்கிறத பார்க்குறோம். கையெல்லாம் என்னத்தை பூசிக்கிட்டு வருவாங்களோ தெரியாது. நல்லா இருந்த கையை என்னத்தெல்லாமோ போட்டு அந்த பச்சை குத்தி, ஆண்டவர் சொல்கிற பச்சையெல்லாம் குத்தக்கூடாதுன்னு சொல்கிறான். நெஞ்சில் பச்சையை குத்திட்டு அலைகிற ஆட்கள் இருக்கிறான். இந்த மாதிரி சபைக்குள்ளே வர்ற மக்கள் சரியாக இருக்கணும். கை வைத்து நல்ல கைகளை வைத்து நிறைய கூட்டம் வருது, ஆண்டவர் எழுப்பு அனுப்புகிறார்ல இந்த காரியத்தில் சரியாக இருக்கணும் சபை. ஆண்டவர் கை வைத்து ஆண்டவரே நல்லா எங்கள் பாரம்பரியத்தெல்லாம் விட்டுட்டு பரிசுத்தமாக வாழ உதவி செய்ய. ஆமேன்னு சொல்லுவோம். ஆமேன். அதுக்காக நீங்கள் வெள்ளை சேலை கட்டிட்டு வாங்க, மூலியாக வாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. டீசெண்டாக வாங்க, நல்லா செய்யுங்க. கல்யாணத்து அன்னைக்கு நல்லா இருக்கிறது, நல்லா அன்னைக்காக ஒரு நாள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் தப்பு ஒன்றும் கிடையாது. சில இடத்துல ஒரு மாதிரி வெள்ளையாக போட்டுட்டு வருவோம். அவனை நம்ப முடியுமா? நீங்கள் உன் வாழ்க்கையில் வெள்ளை போடுறதுக்காக தோத்துறோம், ஆனால் இருதயம் சுத்தமாக இருக்கணும். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர் அதை தான் பார்க்குறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாராக. ஏசாயா 60:19-20 பேசுங்க.
1: இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமலும்,
0: சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமல்,
1: சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும்,
0: சந்திரன் உனக்கு வெளிச்சத்தால் பிரகாசியாமலும்,
1: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும்,
0: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம்,
1: உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார்,
0: உன் தேவன் உனக்கு மகிமையா இருப்பார். உனக்கு வேற ஒரு வெளிச்சம் தேவையில்லை, கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அவரே உனக்கு நித்திய மகிமையா இருப்பார். இந்த ஆண்டவர் அவ்வளவும் உன் மேலே பிரியம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். எருசலேம் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஏசாயா 62:6 அப்போ பகலும் இரவும் ஜாமக்காரன் இருந்தால் சபையிலே ஆண்டவர் மகிமையாய் தீவட்டிய போல உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். சபையை எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார்? ஒரு பட்டணத்தில் ஒரு சபை இருந்தால் அந்த நீ தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். டிசைபிள்ஸ் வந்து வெறும் லோக்கல் சர்ச்சுக்கு அல்ல, தீவட்டி எரியுமானால் நீ பிரகாசிக்கிற விளக்கா இருந்தா தேசத்துக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பான். உன்னிலிருந்து தேசங்களுக்கு ஜனங்கள் புறப்பட்டு போவார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி கத்துற தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே, தேசத்துக்கு ஆசீர்வாதமா எங்களை மாற்றுங்க, நாங்கள் பிரகாசிக்கிற இருக்கணும். அதனால்தான் இரவும் பகலும் சபையில ஜெபம் பண்ணும். ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி இந்த சபையை நல்லா கை வைத்துங்க. நல்லா எல்லாரும் கைகளை உயர்த்துங்க எல்லா இடத்துலையும். ஆண்டவரே, இந்த சபையை நாங்கள் பிரகாசிக்கிற ஒரு தீவட்டியாக நாங்கள் மாற்றுவோம். 24 மணி நேரமும் இரவும் பகலும் ஜாமக்காரன் இந்த இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ராத்திரியெல்லாம் ஜெபிக்கணும். ஆண்டவர், மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 மணி நேரம் வந்து நீ ஜெபம் பண்றதுக்கு ஒப்பு கொடுக்க கூடாதா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா இந்த இடம் ஒரு பிரகாசமா மாறும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7:16 வசனத்தில் 300 பேர் கிதியோனுடைய படையை பார்க்குறோம். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆயுதம் என்ன? வெறும் பானையை கொடுத்துட்டாரு. அதுக்குள்ளே தீவட்டியை கொடுத்து நீ எக்காலம் ஊது, ஒரு கையில் எக்காலம் ஒரு கையில் தீவட்டியும் பானையும் பிடிச்சிட்டு நீ போ, யுத்தத்துக்கு போன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பேர் அவன் கையில் கொடுத்தாரு? 32,000 பேர் வந்தான். 10,000 பயந்து ஓடிட்டான். அதுக்கு பிறகு தண்ணியை குடிக்க வச்சாரு. எதிரியை பார்த்து தண்ணி குடிக்கிறவனை கூப்பிடு, அது 300 பேர் தான். மற்றவன் எல்லாருமே பயந்த கோழிகளும் எதிரியை பார்க்க தைரியம் இல்லாதவன் குனிஞ்சி, அவன் தண்ணி தாகத்துக்கு தான் அவன் வந்தானே தவிர யுத்தத்துக்கு வரல. 300 பேரை ஆண்டவர் தெரிஞ்சு எடுத்தார். ஹல்லேலூயா. அவன் கையில் வெறும் பாணியை கொடுத்தார். அந்த வெறும் பாணியை ஒட்டைக்க சொன்னார். உனக்குள்ளேயும் ஒரு அக்கினி இருக்குது. ஆமே, உனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது. உன்னை சுற்றிலும் வெறும் பானை தான் இருக்குது. அது உடைக்கப்படும், அப்போ தான் வெளிச்சம் வரும். அல்லேலூயா. சொல்லுங்கள், நல்லா கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றும். நான் வெறும் பானை தான், ஆனால் அதுக்குள்ளே வெளிச்சம் வச்சிருக்கிறீர். ஆண்டவர் மகிமை வைத்திருக்கிறீர், பொக்கிஷத்தை வைத்திருக்கிறீர். ஆமேன். மோசே மாமனார் ஆடுகளை மேய்ச்சிட்டு வனாந்திரத்திலே இருந்தான். அவன் வாழ்க்கை அப்படியே தான் இருந்துச்சு. வாழ்க்கையில் வித்தியாசம் இல்லை. எகிப்தில் இருந்தான், நல்ல அரண்மனையில் ஓடி வந்தான். மாமனார் வீட்டில் இருக்கான். ஆடை மேய்ச்சிட்டு மேய்ச்சிட்டு வனாந்திரத்துக்கு போயிட்டு போயிடு. ரொட்டீன் வாழ்க்கை, ரொட்டீன் வாழ்க்கை தான் உனக்கு இருக்குது. டெய்லி சாப்பிட்ற, சமைக்கிற, எல்லாம் விதவிதமாக அந்த டிவியில் என்னென்ன சமைக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுக்குறான். அதை போடுற, எதோ சமைக்கிற, சாப்பிட்ற, வீட்டில் பெருக்கிற, துடைக்கிற, தூங்குற, எழும்புற, குட்டி போடுற, இவ்வளோ தான். வேறு ஒன்றும் இல்லை. ரொட்டீன் வாழ்க்கை தான் உனக்கு. இதை விட ஒரு மேலான வாழ்க்கையை மோசேக்கு வச்சதுக்கு ஒரு வெளிச்சத்தை பார்த்தாமே ரெண்டு கை வைத்து ரொட்டீன் வாழ்க்கையை மாற்றுங்க. அதில் ரெண்டு கை வைத்து ரொட்டீனாக இருக்கிற என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த ரொட்டீனாக இருக்கிற வாழ்க்கையில் நான் உண்மையாக வெளிச்சமாக இருக்கணும். என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். ஒரு வித்தியாசத்தை கொண்டு வா. உன் வாழ்க்கையில் இன்னும் உன் மூலமாக அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் சம்பாதிக்க போகிறார். பாபுலே என்ற ஒரு கர்த்தருடைய தாசன் வந்தார். அவர் ரொட்டீனாக தான் ஊழியம் செய்தார். அவர் ஒரு நாள் 92 செவிட்டுக்காது ஊமையமான ஆட்களை கூட்டிகிட்டு வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து சபைக்குள்ளே வச்சு ஜோமுன்னா இருப்பாருங்க. 92 பேருக்கும் காது திறந்துச்சு, வாய் பேசுனா. அந்த ஸ்கூலே மூடிட்டாங்க. கை வைத்து ரெண்டு கைகளை வைத்து ஆண்டவரே, எல்லோரும் கை வைத்து சபையில் ரொட்டீனாக நாங்கள் வந்துட்டு போகிற ஆட்களாக இருக்கக்கூடாது, ஊழியர்களாக இருக்கக்கூடாது. எங்கள் ஊழியத்தில் அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும், வியாதிகள் நீங்கணும், செத்தமும் உயிரோடு கூட எழும்பணும். எத்தனை பேர் விசுவாசிங்கள் செத்த கற்பங்கள் உயிரோடு எழும்பணும். கத்தாவே, மக்கள் உயிர் அடையணும். ஒரு பெரிய மாற்றத்தை நீ தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்யும். ஆமேன். ஆதியாகமும் அப்போஸ்தலர் 28:3 வாசித்தீங்கன்னா, ஒரு தீ எரிகிற நெருப்பு பக்கத்தில் பவுல் போனான் பாருங்க. போனான், அங்கேருந்து அனல் உரைத்து சத்துரு வெளியே வந்தான். பிசாசு, பயங்கரமான பாம்பு வெளியே வந்துட்டு, அந்த பாம்பு அவனை கடித்தாலும் ஒன்றும் செய்யலை. காரணம், அவன் சரியான இடத்துல இருந்தான். கைகளை உயர்த்தி ஆண்டவர் அவனை தப்பூச்சி கொண்டு வந்தார். தப்பான வெளிச்சத்துக்கு போயிடாத. வெளிச்சம் தீ வந்து நல்ல விதத்தில் உனக்கு உதவி செய்யும். உன்னை அழிக்கக்கூடிய உண்டு. அழிக்கக்கூடிய தீக்கு போகாத. அந்நிய அக்கினியை கொண்டு வராத உன் வாழ்க்கையில், அந்நிய வாழ்க்கையை கொண்டு வராத. தப்பான வாழ்க்கை வாழக்கூடாது. சரியான வாழ்க்கையை ஆண்டவர் வாழ உதவி செய்வார். கடைசியில் மத்தேயு 24 27 வாசிக்கும் போது, சகரியா 14:7 வாசிங்க. சகரியா 14:7,
1: ஒரு நாள் உண்டு,
0: ஒரு நாள் உண்டு,
1: அது கர்த்தருக்கு தெரிந்தது,
0: அது கர்த்தருக்கு தெரிஞ்ச ஒரு நாள்,
1: அது பகலும் அல்ல இரவும்
0: அல்ல, இரவும் அல்ல,
1: ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும்,
0: சாயங்காலத்தில் அது வெளிச்சத்தை கொண்டு வரும். இது ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லியிருக்கு. ஆண்டவருடைய வருகை மின்னல் அடிக்கிற வேகத்தில் அது வரும், வெளிச்சமா வரும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வெளிச்சத்தில் நீங்களும் நானும் அந்த வெளிச்சத்தில் நம்ம இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வெளிச்சத்தில் நாமும் போவோம். அந்த வெளிச்சம் சீக்கிரமாக வரப்போகுது. ஆண்டவர் வரப்போகிறார் இந்த பூமிக்கு. காரியங்கள் மாறி போகிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம எல்லோரும் ஜெபமிடுவோம். எல்லோரும் ஜெபமிடுவோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கத்துருவோம். எத்தனை பேருடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கணும் ஐயா? வெளிச்சத்தோடு நான் ஐக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரமானோம். எல்லாரும் வாயை திறந்து தோத்திரமானோம். வெறுமையாக போகக்கூடாது. இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு போகணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை அனலாக இருக்கணும். ஆண்டவரே, மெதுவெதுப்பாக இருக்குது. நான் ஒன்றும் செய்யாமல் சாதிக்காமல் என் வாழ்க்கையில் இருக்கிறேன். என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்கணும். இந்த நாட்களில் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க தினந்தோறும் இந்த உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்க ஜெபம் பண்ணுங்க. எங்கெல்லாம் இருள் இருக்குதோ, எங்கெல்லாம் பாவம் இருக்குதோ, அதை அறிக்கை பண்ணிடுங்க. ஐயா, என் வாழ்க்கை இன்னும் ரட்சிக்கப்படலை, இன்னும் நான் மனம் திரும்பலை, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், என் வீட்டுக்குள்ளே இருள் இருக்குது, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நான் ரட்சிக்கப்படணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறவங்க கைவேத்தி காண்பீங்கள். தைரியமாக எங்கே இருந்தாலும் கைவேத்தி காண், சீக்கிரம் எங்கே இருந்தாலும் புதுசாக வந்தவங்க கைவேத்தி காண்பிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளணும் என் இருதயத்துக்குள்ளே. ஆண்டவர் வரணும். கை வைத்தன நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்துருங்க, சீக்கிரமாக எழுந்துருங்க, கரம் வைத்த எழுந்துருங்க, பயப்படாதீங்க, எழுந்துருங்க. அவங்களுக்கு வர்றதுக்கு இடம் கொடுங்க. உன்னால் வாங்க ஐயா. ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், சமாதானம் தருவார். வாழ்க்கையில் வித்தியாசம் உண்டு. பாவத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. அவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கை மாறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கைகளில் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ஜெபம் பண்ணுவோம். இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறப்பா, இவங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வரட்டும், ஒரு சமாதானம் வரட்டும், வாழ்வு வரட்டும், கஷ்டங்களை எல்லாம் மாற்றி போடும், வேதனைகளை மாற்றும், அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு நல்ல அமைதி வரட்டும், சாந்தம் வரட்டும், அவங்க கைட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் வரட்டும், கடன் தொல்லைகளெல்லாம் மாற்றப்படட்டும், இந்த கடன் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா போராட்ட ஆவிகளையும் மாற்றி அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு நல்ல வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஊழியர்கள் கைக்கு வைத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நீர் காணிக்கைகளை ஆசீர்வதியும், உடைய நாமத்தின் மகிமைக்கென்று கொடுக்கிற காணிக்கை அங்கீகரியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாலை கூட்டம் விசேஷமானது. ஜெபம் பண்ணி ஒரு ஆத்மாவையாவது சந்தித்து ஃபோன்லேயாவது கூப்பிட்டு அழைத்து நீங்கள் அனுப்பி வையுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக, ஆமேன்.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

0: ரயில்வே ஸ்டேஷனில் நான் படுத்துட்டு இருந்தேன். இப்போ ரயில் வரப்போகுது, நான் போய் விழ போகிறேன், என் உயிர் பிரிய போகுது, அவ்வளோதான் நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பாஸ்டர். அப்போது நான் போயிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நான் நிற்கிறேன், நிற்கும்போது என்க்குள்ள பிசாஸ் பேசுகிறான்.
1: கிறிஸ்தவர்களே, எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான சாட்சியை நம்ம கேட்கப் போகிறோம், கர்த்தரை துதிக்கப் போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்வாராக. ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர்,
2: ப்ரைஸ் லார்ட்.
1: உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள முடிய வந்திருக்கிறீங்க. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் இந்த சாட்சியை பார்த்து ஆண்டவர் துதிக்கப் போகிறாங்க. ஒரு புதிய ஒரு தெம்பு அவர்களுக்கு வரப்போகுது. ஆகவே கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவாரா? முதலாவது நம்ம ஆரம்பிப்போம். முதலாவது உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது பிறந்த டைமில் உள்ள காரியங்கள், அப்பா அம்மா, உங்கள் குடும்ப டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அப்புறமா அடுத்த காரியங்களை நம்ம சொல்லுவோம்.
0: என்னோடய பேர் வந்து பிரதர் காட்சன் ராஜ்குமார். என்னுடைய ஊர் வந்து வெள்ளூர் மாவட்டம், பேர்ணம்பட்டுன்ற பகுதியில் நான் இருக்கிறேன். அப்படி இந்த பேர்ணம்பட்டில் பக்கத்தில் கிராமம், ஒரு கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். அந்த கிராமத்து பேர் கள்ளிப்பேட்டை. அந்த கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்து, என் தகப்பன் கிறிஸ்டியன், அவங்க ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான். நான் என் அம்மா வந்து இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க. அப்போது என்னுடைய அம்மா வந்து திருமணம் ஆகும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, அதுக்கு பிறகு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வரவும் கணவன் மனைவியாக ஆண்டை தொழுது கொள்ளுகிற ஒரு குடும்பத்தில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு பக்தி வைராக்கியத்தோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஸோ அவங்க குடும்பத்தில் தான் நான் வந்து ரெண்டாவது மகனாக, எனக்கு மூத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னுடைய தங்கச்சி ஒருத்தர் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு ஆண்டவர் வந்து ரெண்டாவது ஒரு மகனாக எங்கள் வீட்டில் பிறப்பதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். ஸோ பிறந்து வாழ்க்கையில் அப்படியே கர்த்தர் நடத்தி கொண்டிருந்தார். இதுதான் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்.
1: பிற்பாடு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்களுடைய கல்வி எப்படி இருந்தது, உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது என்பதை லைட்டாக சொல்லுங்கள்.
0: இப்போ நான் வந்து ஒரு மிஷினரி ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ படிக்கும்போது அந்த அளவுக்கு பெரிய ஒரு வசதியான குடும்பத்தில் நாங்கள் இருக்கலை. அந்த நாட்களில் நாங்கள் எங்கள் கிராமத்திலிருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு, பேர்ணம்பட்டுன்ற பகுதிக்கு தான் போனோம். ஏறத்தாழ எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 இல்லை 4 கிலோமீட்டர் வரும். அப்போது எங்களுக்கு எந்த விதமான வசதியுமே கிடையாது, நாங்கள் நடந்து போயிட்டு தான் நடந்து வரணும். அப்படி நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 1வது வகுப்பு படிக்கும்போதுலேருந்து 10th வரைக்கும் நாங்கள் நடந்து போய் தான் படிச்சுட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலை, எங்கள் ஃபேமிலியில் என் தகப்பனார் வந்து ரோட்டு ஓரத்தில் ஒரு சின்ன கடையை வச்சு தான் அவர் வியாபாரம் பண்ணி, என் அம்மாவும் தெருவில் வியாபாரம் பண்ணி, இப்படி தான் எங்களை படிக்க வச்சாங்க. அந்த நாட்களில் நோட்டு புத்தகம் வாங்கிறதுக்கு கூட எங்கக்கிட்ட காசு இருக்காது. நிறைய நேரங்களில் என் அம்மா அழுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, என் பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வைக்கணுமே, எப்படியாவது வந்து அவங்க பிள்ளைங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுமேன்னு சொல்லிட்டு நிறைய முறை அவங்க அழுதுருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஒரு முறை நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களுக்கு நோட்டு வாங்கிறதுக்கு எங்ககிட்ட காசு இல்லும்போது என் அம்மா தாலி சரடை எடுத்து அவங்க அந்த தாலியில் இருந்த அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டு நகை கடையில் வச்சு அந்த ஒரு மாதம் நாங்கள் அந்த 1 இயர் படிக்கிறதுக்கு கத்தர் அவங்க இருதயத்தில் பேசி, அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை ஆனாலும் பிள்ளைங்க வாழணும் படிக்கணுன்றதில் என் அம்மா நிறைய உதவி செஞ்சாங்க. என் அப்பாவும் அது போல தான். அப்போது ஒரு நிலத்தில் நாங்கள் குத்தகைக்கு வேலை செஞ்சுருந்தோம். அந்த நிலத்துலேயும் வேலை செய்வார். மாலை நேரத்தில் போயிட்டு அந்த தெரு ஓரத்தில் அந்த கடை போட்டு அதில் வர்ற கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறதுக்கு என் அப்பா ரொம்ப முயற்சி எடுத்தார். அது மூலமாக தான் நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் +1 +2 நான் குடியாத்தம்ன்ற பகுதிக்கு நான் படிக்கிறதுக்கு நான் வந்துட்டேன். பிறகு எம்ஏவும் டிடெட் படிப்பதற்கு கர்த்தர் படிப்படியாக உயர்த்தி செஞ்சார்.
1: சரி சரி. இப்போ இந்த படிக்கிற டைம்ல எல்லாம் உங்கள்ட்ட தெய்வ பக்தி எப்படி இருந்தது? சர்ச்சை போவீங்களா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது? அதை
0: என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எத்தனையோ முறை நான் ஆண்டவரை வந்து நான் தேடுறதே கிடையாது. ஏன்னா எனக்கு உலக பிரகாரமான சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பைபிள் எடுத்துகிட்டு போகிறது, ஜபம் பண்ணுறது, ஆராதிக்கிறது, அலுலியா சொல்கிறது, இப்படிலாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஏன்னு சொன்னால், நான் சின்ன வயசுலேருந்து என்னோடு இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் எல்லாம் விளையாட்டில் கேம்ஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணதுனால பல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட நான் போக மாட்டேன். பைபிளே நான் எடுத்ததில்லை முதலாவது 17 வயசு வரைக்கும் பைபிளே நான் தொட்டதும் கிடையாது, நான் அதை வாசித்ததும் கிடையாது. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அந்த தேவ பயம்ன்றது எனக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. ஒரு முறை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு சம்பவம். நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக போயிட்டேன், கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நான் கிரவுண்டில் போய் விளையாடிருக்கிறேன். அந்த நாள் வந்து சண்டே ஆராதனை, ஓய்வு நாள். அந்த ஆராதனை நேரத்தில் நான் போயிட்டு சர்ச்சு அட்டன் பண்ணாமல் நான் போயிட்டு கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தேன். சண்டே சர்ச்சுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி டேடியெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துருக்காங்க. சர்ச்சில் நான் இல்லைன்னு உடனே சர்ச்சு முடிச்சுட்டு என் அம்மா கோபம் கோபமாக ஓடி வந்து, அது எனக்கு சொன்னால் இப்போ கூட ரொம்ப சிரிப்பாக இருக்கிறது. ஆனால் ரொம்ப அந்த அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. அந்த வீட்டு பெருக்கிற தென்னன் தொடப்பத்தில் அப்போது அவங்க அந்த பெருக்கு பெருக்கி பெருக்கி அந்த எஜ்ஜெல்லாம் ரொம்ப ஷார்ப் ஆகிட்ருக்கும் இல்லையா, அந்த தென்னன் தொடப்பத்தில் ஓங்கி அடித்தாங்க. வேகமாக அந்த அந்த தொடப்பம் வந்து என் காலில் குத்திக்கிச்சு. நிறையா அந்த குச்சியெல்லாம் குத்துருந்தனால அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா அங்கங்கே அப்படியே பிளட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்போ மருந்தெல்லாம் எதுவுமே இல்லை, வீட்டுக்கு ஃபேஸுக்கு போடுற அந்த பவுடர் தான், அதை எடுத்து அப்படியே அதில் எடுத்து நான் பூசும்போது நிறையா ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு முடிவு பண்ணேன், இனி நம்ம அடி வாங்க கூடாது, இனி அம்மா அப்பா கிட்ட நம்ம அடி வாங்கக்கூடாது. என்ன உங்களுக்கு தேவை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் அவ்வளோதானே, இனி நம்ம சர்ச்சுக்கு போயிடலாம், இனிமேல் சண்டே நம்ம என்ன பண்ணக்கூடாது கட்டடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து தான் நான் சபைக்கு ரெகுலராக போகலாம் அப்படின் தான். அப்போ கூட நான் வந்து நான் பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டேன், கடைசியில் போய் உட்காந்துட்டு நான் போகிறேன் வரேன் அப்படின் தான் இருப்பேனே தவிர ஆண்டவரை பற்றி தான் அறிவோ அந்த எண்ணமோ ஆண்டவரை தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு சுத்தமாக இருந்ததே இல்லை. ஃபஸ்ட்டு
1: பைபிள் வாசிக்கிறதுக்கோ ஜபிக்கிறதுக்கோ வீட்டில் உங்களை ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க,
0: அது தெரியாதுன்றதுனால அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சுக்கு வரணும் ஆண்டவரை தேடணும்
1: அவ்வளோதான் வீட்டில் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இல்லை.
0: ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய அனுபவம் இல்லாததுனால, அவங்க பாரம்பரிய கிறிஸ்துவத்தில் இருந்ததுனால அவங்க அதை பற்றி சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. சரி சரி சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நான் பேசிட்டு அப்படியே போயிடுவேன். ஊரில் இருக்கிற எல்லாரும் கிராமத்தில் கூட சொல்லுவாங்க இவன் ரொம்ப அரட்டை பண்ணுறான், பைக் எடுத்தாவே நான் வந்து ரொம்ப வேகமாக ஓட்டுவேன். அப்போ ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து உருப்பிடாது, இது எப்படி பாரு இந்த கிராமத்தில் இப்படி சுற்றி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவமானமாக என் வீட்டுக்கு நான் இருந்திருக்கிறேன். நிறைய நேரத்தில் ஏன் இப்படி பண்ணுறேன், சண்டை போடுவேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு கோபம் அதிகமாக வரும். அப்போ அந்த கோபப்பட்டுனான்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அப்படி ஒரு முறை நானும் என் ஃப்ரெண்டு பைக்கில் நான் வந்துட்டு இருந்தேன் பாஸ்டர், வந்துட்டு இருக்கும்போது டூ வீலர் நான் பைக்கில் வந்துட்டுருக்குறேன், ஒரு ஷூ ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு வேன் வருது. அப்போ வேன் வந்துட்டு இருக்கும்போது நான் அதை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கிறேன். அவள் எனக்கு கிராஸிங் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக 100 ஸ்பீடில் போயிட்டு சடனாக யூ-டர்ன் அடித்து எகிரி அந்த பிடிச்சி அந்த வேன்காரரை எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுட்டே இருக்கிறேன். அவருக்கு ரத்தம் வந்துடுச்சு, அப்புறம் ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சேர்ந்துட்டாங்க. அவ்வளோ கோபம், காரணம் என்னென்னா அதுக்கு நம்ம ஒரு ஆண்டர் பிள்ளையே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லை எனக்கு அந்த நேரத்தில். எனக்கு கோபம் அதிகமாக வரும், அதனால் நான் வந்து ஒரு உலக பிரகாரமான ஒரு சாதாரண மனுஷனாக தான் வாழ்ந்தேன் தவிர ஆண்டவரை பற்றி தான அறிவு எனக்கு அப்போ இல்லாமல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு
1: காலேஜ் முடிச்சிட்டீங்க, முடிச்சுட்டு அப்புறம்
0: இப்போதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் 17 வயசில் நான் 2007 2007 ஆம்பூரில் கன்கர்டியா ஆசிரியர் பயிற்சி பள்ளின்ற அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படிப்பதுக்காக போகிறேன். நான் ப்ளஸ் டூவில் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தேன். என் அப்பா சொன்னார், நீ நிச்சயமாக ஒரு வாதியாக ஒரு டீச்சராக மாறணும், ஏன் சொன்னால் நம்ம கஷ்டப்படுற குடும்பம், நீ டீச்சருக்கு படிச்சுன்னு சொன்னால் நீ ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவேன், நம்முடைய குடும்ப சூழ்நிலையெல்லாம் மாற்றப்பட்டுடும், அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய வருமானம் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க பாஸ்டர். அப்போது நான் சரி விருப்பப்பட்டு நான் ஆசிரியருக்கு படிக்கணும், சரி படித்து இதுக்கப்புறம் நம்ம நல்ல முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் நான் 10th ஃபெயிலு, 12th நான் ஃபெயிலு. என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு படிப்பு அறிவுன்றது எனக்கு சுத்தமாக கிடையாது, நான் ஒரு மக்கு வேஸ்ட்டுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் பாஸ்டர். என் வீட்டில் கூட எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க, இவன் ஒன்றும் படிக்க மாட்டான், இது தத்தி இது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த 10th ஆந்திர எப்படியோ தேவ கிருபை தான் சொல்லுவேன், நான் பாஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் டூவும் பாஸ் பண்ணிவிட்டு டீச்சர் ட்ரைனிங் போயிட்டு நான் ஜாயின் பண்ணுறேன் 2007. அப்போ தான் என்கிட்ட ஒருத்தர், நான் அப்படி பஸ்லேருந்து இறங்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி என்கிட்ட பேசினாங்க, ஏசு கிறிஸ்து நல்லவர், மா நானே கிறிஸ்டியன் தான், எனக்கே சொல்லாதீங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய முறை நான் படித்தது வந்து அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படித்ததுனால அது ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனம், அங்கே போய் ஜாம் பண்ணுவாங்க, எனக்கு ஜாம் பண்ண தெரியாது, ஹாஸ்டலில் பைபிள் படிவாங்க, அது நான் செய்ய மாட்டேன். இப்படியே இருக்கும்போது நான் ரோட்டில் மீட் பண்ண அந்த சகோதரி ஒரு முறை அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்டாங்க, கன்வென்ஷன் மீட்டிங்கு. அந்த கூட்டத்தை கூப்பிடும்போது எனக்கு விருப்பமே கிடையாது, சும்மா இந்த அலேலியா அலேலியான்னு கத்திட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சும்மா கத்துவாங்க, அந்த அந்நிய பாஷையில் பேசுறதெல்லாம் நிறையா எவ்வளோ கேலி பரிகாசம் பண்ண முடியுமோ அவ்வளோ கேலி பரிகாசம் பண்ணியிருக்கிறேன். அந்நிய பாஷையில் அப்படியே பேசுகிறதெல்லாம் நான் அப்படியே பேசி சிரித்து அந்த ஸ்டூடெண்ட் எல்லோரும் சிரிக்க வைப்பேன். அவங்க எல்லாருக்குமே அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை, ஒரு பக்கம் துன்மார்க்கமான ஜீவியம் எப்படின்னு சொல்லனா, அடங்காத ஒரு மனுஷனாக யாரானா நான் தான் அப்படின்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம் பாஸ்டர். அது அப்படி இருந்த சூழ்நிலையிலும் கூட அந்த கூட்டத்துக்கு என்னை எப்படியோ அந்த சகோதரி கூப்பிட்டதுனால சரி நம்ம போவோம், போய் பார்க்கலாம் அது போய் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த 2007 அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு நான் பின்னாடி போய் லாஸ்ட் வரிசையில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஊழியக்காரர் பேசினார், உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார். அப்போது நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவமே இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயமே நடந்ததில்லை, ஏன்னா நான் பிறந்தது ஒரு ஏழை குடும்பத்தில், என் அப்பா ஒரு ஏழ்மையான வியாபாரம் பண்ணுறாரு, எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல வருமானம் இருந்ததில்லை, சரியானபடி எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கலை, படிப்பிலும் நான் ஃபெயிலியரு, இனி எங்கள் வாழ்க்கையில் போய் என்ன அதிசயம் நடக்கப்போகுது, அவ்வளோதான் வாழ்க்கை, வாழ்கிற வழிக்கு வாழ்ந்து ஏதோ வர வருமானத்தை வச்சு வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அப்போ அந்த பிரசங்கியாளர் பேசும்போது என் மனசுக்குள்ளே தெளிவாக ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், இது உனக்கு தான், இது உனக்கு தான், இன்னும் ஒரு மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எனக்கு வந்துச்சு. அது வரைக்கும் நான் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லை. அன்னைக்கு உனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி பேசின உடனே அப்படியே நான் பயபக்தியோடு பின்னாடி கண்ணை மூடி நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே கண்ணை மூடி நான் அமைதியாக இருக்கிறேன், அந்த ஊழியக்காரர் வந்து என் தலைமையில் கை வச்சு கத்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டோம், உன்னை அதிசயங்களை காணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து என் வாழ்க்கையை அந்த நாள் தான் முதல் முதல் ஆண்டவருக்கு என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஃபஸ்ட்டு அன்னிலிருந்து நான் என் வாழ்க்கையில் என்னுடைய பேச்சு மாறினது. அன்றைக்கு இரவே நான் போய் ஹாஸ்டலில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஜெபிப்பேன்னா, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஏன்னா நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலும் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, நான் நோட்டில் எழுதுவேன், இப்போ முதலாவது பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவே, ஆண்டவரே, நல்ல மெய்ப்பனே, தூயாதி தூயவரே, எப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது முதல்ல ஸ்டார்டிங்கு அப்படி எழுதி நான் ஹாஸ்டலில் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு பிறகு ஹாஸ்டல்லையே நான் அவனுடைய வார்த்தையை பேசுகிற அளவுக்கு வசனத்தை அதிகமாக படிக்கணுன்ற ஒரு எண்ணம் ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு. 2007 ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஏக்கம் வந்துடுச்சு, ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவருக்காக எப்படியாவது இந்த பூமியில் ஜெயமாக இருக்கணும், இந்த பூமியில் இது காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நான் தீர்மானம் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் கூட என்னால் ஒன்றும் செய்ய முடியல, இப்படி என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது பாஸ்டர். அப்படி போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் அதிகமான காலங்கள் இந்த டீச்சர் ட்ரைனிங்களுக்கும் நான் பாஸ் பண்ணுவேனா, அல்லது நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை நம்பி அப்பா வந்து எங்கள் ஊரில் ஒரு லேண்டு வச்சுருந்தார் பாஸ்டர். அந்த லேண்டு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பை ரொம்ப பக்கமாக இருக்கிற ஒரு பில்டிங், இன்றைக்கி அதோடைய மதிப்பு ஏறத்தாழ ஒரு 20 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் அந்த நாளில் எனக்கு ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டணும், என்னுடைய ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டுவதுக்கு அப்போது 1 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டணும், 2 வருஷத்துக்கு 2 லட்சம் கட்ட வேண்டியதாக இருந்தது. ஆனாலையும் எங்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. என் அப்பா ஏழ்மை, அந்த தெருவோர கடையை வச்சு, அந்த தள்ளு வண்டி கடையை வச்சு அவர் வியாபாரம் பண்ணி ஒரு நாளைக்கு 150 ரூபா இல்லை 200 ரூபா தான் வருமானமே வரும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் அண்ணன் சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு இருந்தார், நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறேன், என் தங்கச்சி ஸ்கூல் படிக்கிறாங்க, எங்கள் 3 பேருடைய வாழ்க்கைக்கும் அவர் பணத்தை கொடுக்கணும். அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. என் அம்மாவும் தெரு ஓரத்தில் அந்த கடையை போட்டு அந்த கடையிலேருந்து வர்ற கொஞ்சம் வருமானத்தெல்லாம் சேகரித்து தான் எங்களுக்கு கொடுக்கணும். அப்போ எங்களுக்கு இருந்த அந்த ஒரு இடத்த விற்று தான் சரி என் மகன் படிக்கணுன்றதுக்காக என் தகப்பனார் அது விற்றுட்டார். அது அன்றைக்கு விற்கும்போது 40,000 ரூபா, ஒரே 40,000 ரூபாய்க்கு அந்த லேண்டை சேல்ஸ் பண்ணிவிட்டு என்னை படிக்க வச்சார். எதுக்கு படிக்க வச்சார்னா, எப்படியாவது நம்ம குடும்ப கஷ்டமெல்லாம் மாறிடும், நீ படித்து முன்னேறிட்டேனா போதும் அப்படின்னு நினச்சார். ஸோ நானும் படித்து முடிச்சிட்டேன். அப்படி என் வாழ்க்கையில் என்னோட கூட நிறைய பேர் எக்ஸாம் எழுதினாங்க, அதில் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் தனியாக, அப்புறம் கவர்மெண்ட் எய்டு அனுப்பிச்ச ஸ்டூடெண்ட் தனியாக இருந்தாங்க. அதில் மேனேஜ்மெண்ட்டில் ஏறத்தாழ ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு கம்மியாக தான் எல்லோரும் எக்ஸாமில் பாஸ் பண்ணதே. மேக்ஸிமம் 35-38 ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எல்லாருமே தமிழ் சப்ஜெக்ட்லேயே ஃபெயில் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ ரொம்ப எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால டீச்சர் ட்ரைனிங் ரொம்ப அதிகமான பேர் அப்ளை பண்ணுவாங்க, ஆனால் ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். எனக்கு டீச்சர் ட்ரைனிங் சீட்டு கிடைச்சதே ஒரு பெரிய அதிசயம். நான் 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எனக்கு எப்படியாவது மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை, ஆனால் எப்பா சொல்லிட்டார் இனி ஒன்றும் என்னால் என்ன பண்ண முடியாது படிக்க வைக்க முடியாது சொல்லிட்டாரு. சரி, நான் பக்கத்தில் இருக்கிற லெதர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டேன். ஒரு ஹெல்பர் வேலையில் போயிட்டு ஒரு 2 மாதம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ என் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என் அப்பா பார்க்கும்போதெல்லாம் அழுவார், எப்படியாவது என் மகனை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. அவருடைய பிரியாசத்தையும் அவருடைய நம்பிக்கையும் தான் கடவுள் வந்து கேட்டு அதை வந்து அதை வாய்க்கு செஞ்சார் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறோம், உங்களுக்கெல்லாம் சீட் கிடையாது, நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்களை விரட்டி விட்டாங்க. ஆனும் வேதனையான கஷ்டத்தோடு என்ன இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு ரொம்ப கஷ்டம் ஃபீல் பண்ணி நான் வந்துட்டேன். அந்த ஷூ கம்பெனியில் போய் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். யார் வேணான்னு சொன்னாங்களே அவங்களே அந்த ஹெட்மாஸ்டரே கால் பண்ணி, சி குரூப்பாக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அப்போ நான் படித்த 12th வந்து ஹிஸ்ட்ரி குரூப், சி குரூப் இருந்ததுனால கடவுள் எப்படி மேட்ச் பண்ணிடுறாரு பாருங்க. ஒரு வேளை நான் சி குரூப் எடுக்கலன்னு சொன்னால் எனக்கு அதில் படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்காது. நான் என் வாழ்க்கையில் அப்படியே வேலை செஞ்சுட்டு அப்படியே ஷூ கம்பிலிருந்து என் வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கோம், படிப்புக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்கோம். அப்போ அப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு கிருபை செஞ்சாருன்னு நான் அதுக்கு பிறகு இப்போ நான் வரும்போது நான் யோசிக்கிறேன். ஆனுடைய கிருபு தான் நம்மளை நடத்தி வந்திருக்குது.
1: படித்து முடிச்சுட்டு அடுத்தது என்ன
0: பண்ண? டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன். அப்போ தான் என் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரமே ஸ்டார்ட் ஆச்சு.
1: சரி சொல்லுங்க.
0: ஏன் சொன்னால் நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன் 2009. அதுக்கு பிறகு நிறையா வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2007 நாங்கள் அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நான் எங்கள் சர்ச்சில் ஒரு ஜபக்குழுவும் ஆரம்பித்து நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அப்படியே ஜபக்குழுவில் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். காரியங்கள் அப்படியே போயிட்டு இருந்தது. குடும்பத்தில் என்ன ஆகிடுச்சின்னு சொன்னால், படித்து முடிச்சுட்டு இவன் வேலைக்கு போவான். அப்போ கவர்மெண்ட் வந்து டெட் எக்ஸாமு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த எலிஜிபிள் எக்ஸாம்னால் என் வாழ்க்கையில் நிறைய டைம் நான் எக்ஸாம் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. பிறகு நான் வேலைக்காக காத்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப என் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் எங்கள் வாழ்க்கைக்காகவே என் அம்மா வந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க. அவங்க சந்தோஷத்தை இது வரைக்கும் அவங்க நினச்சதே கிடையாது. என் பிள்ளைங்க வாழணும், என் பிள்ளைங்க படிக்கணும், எங்கள் பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அப்படி இருக்கிற என் தாயார் நான் வேலைக்கு போகாதனால வார்த்தைங்க வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, 10 ரூபா சம்பாதிக்கிறது உனக்கு தகுதி இல்லை, நீ ஏன் இந்த பூமியில் வாழ்கிற, எங்கேயாவது என் வீட்டை விட்டு போயிடு. அதுவும் நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த தட்டு எடுத்து வச்சுருப்பேன், நான் அந்த சாப்பாடு கையில் இருக்கும், அவங்க அப்படியே கடுமையான வார்த்தைங்க பேச ஆரம்பிப்பாங்க. காரணம், அந்த வீட்டின் வறுமையினால் கஷ்டத்தினால நான் ஒரு வாலிப பையன். 2009 நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வருமானத்தை கொண்டு வருவான்னு எதிர்பார்த்துருக்கிற சூழ்நிலை. நான் வேலைக்கு போகாதனால எனக்கு நிறைய அவமானமான வார்த்தை. என் அப்பா ஒரு பக்கம் திட்டுவார், என் அம்மா ஒரு பக்கம் திட்டுவாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் பலம்பரை சாப்பாடு தட்டு வச்சுட்டு அழுவேன். பஸ் நான் அழும்போது என் கண்ணில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த சாப்பாட்டில் விழும். ஆண்டவரே, இந்த சாப்பாட்டுக்கும் நான் தகுதி இல்லையே, என்னாவது சம்பாதிக்க முடியலையே. அப்போ தான் நான் வாழ்க்கையில் வேலை இல்லாத ஒரு சாபமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நான் வேலையை தேடி தேடி தேடி அடைஞ்சிட்டு இருந்தேன் பாஸ்டர். அப்போது சில மாதம் 2-3 மாதங்கள் நான் தேடுறேன். பிறகு எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பல வருஷம் ஏறத்தால 3-4 வருஷமாக எனக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. அப்போது என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இந்த ஊர்லேயே இருக்காது, நீ போயிடு, நீ எதுக்கு வாழ்கிற அப்படின்னு நிறையா முறை பேசுனதுனால இனி இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு போயிட்டேன் ஃபஸ்ட்டு. சென்னையில் என் அண்ணன் அப்போ வேலை முடிச்சுட்டு அவர் அங்கே வந்திருக்கிறாரு. நான் அவருக்கு சொல்லாமே நான் சென்னைக்கு போயிட்டேன். சென்னைக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் வீட்டிலேருந்து வந்துட்டேன், இனி நான் ஊருக்கு போக மாட்டேன், நான் வந்து இங்கே தான் வேலை தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் அண்ணனும் இல்லை, எங்கள் வேலையெல்லாம் நம்ம இப்போ தேட முடியாது, நீ ஊருக்கு போயிடு ஊருக்கு போயிடுன்னு நிறைய முறை சொன்னார். அப்புறம் நான் இல்லை, நான் இங்கே வேலை தேடி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எதுக்கு இந்த வாழ்க்கை, வாழ்கிறத விட நம்ம செத்து போயிடலாம், இன்றைக்கி நம்ம படித்தோம் பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, உறவுகளும் என்னை விரு எல்லாரும் வெறுக்கிறாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை ஆண்டவர், நான் வாழ்கிறத விட செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இங்கே இருக்கவும் கூடாது அங்கேயும் போகக்கூடாது, நம்ம செத்து போயிடலான்னு சொல்லிவிட்டு நான் மறுபடியும் ஊருக்கே வந்துட்டேன். வந்துட்டு நான் ஒரு நாள் கூட இல்லை, அன்றைக்கெல்லாம் என் மனசுக்குள்ளே நான் அழுறேன், ஆண்டவர் எதுக்கு ஆண்டவரே என்னை இந்த பூமியில் வச்சிங்க, எதுக்காக ஆண்டவர் இந்த பூமியில் என்னை படைச்சிங்க, என்னை படைச்சதுக்கான நோக்கம் என்ன ஆண்டவரே, ஆண்டவர் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஜபக்குள்ள ஊழியம் கிராமங்களில், அப்புறம் நிறைய கேம்ப் மினிஸ்ட்ரி தெரு மினிஸ்ட்ரி இப்படி நிறைய ஊழியங்களில் இருந்தேன். 2007 ஒரு ஊழியத்தோடு இணைஞ்சு வாலண்டியராக அந்த காலங்கள் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏசப்பா உமக்காக இவ்வளோ காரியங்களை நம்ம செஞ்சுருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டரோட பேச ஆரம்பிக்கிறேன். ஒரு வார்த்தை கூட ஆண்டர் கையிலேருந்து வரல, அந்த நெருக்கத்தை அனுமதிக்கிறதுக்காக கடவுள் விட்டாரா என்னன்னு எனக்கு தெரில. அப்படி கஷ்டப்பட்டு இருந்தேன், செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மாஸ்டர். தற்கொலை தான் இதுக்கு ஒரே முடிவு.
1: அப்போ உங்களுக்கு செத்து போனா தற்கொலை பண்ணிட்டா அப்படி முடிவு வேறன்னு ஒரு எண்ணம் ஏதாவது?
0: அது எதுவுமே எனக்கு வரல.
1: எப்படியாவது
0: செத்து போயிடணும், என் மனசு முழுசா இந்த பூமியில இருக்க கூடாது.
1: இப்ப நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு, ஊழியம் செய்துட்டு இருக்கீங்க.
0: ஆமா, அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அந்த வேலை இல்லாதது, அந்த வார்த்தைங்க, அந்த வழியை கொடுத்ததுனால எனக்கு வந்து இந்த இதெல்லாம் என்னுடைய காரியங்கள்லாம் மறைக்கப்பட்டு பிசாசு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கொடுத்துட்டான். தற்கொலை தான் இதுக்கு முடிவு, தற்கொலை தான் என்ன, எத்தனையோ முறை நம்ம வசனத்தை பேசியிருந்தாலும் இந்த வேலை இல்லாததுனால குடும்பத்தின் வார்த்தைகள் இதெல்லாம் எனக்கு ஒரு விரக்தியை கொடுத்துருச்சு, வருமானத்தை சம்பாதிக்க முடியல. பல முறை நான் தனியார் ரூமில் இப்போ அழுத, என்னால் ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியலையே, எதுக்கு நான் வாழணும் அப்படின்னு நான் அழுது இருக்கிறேன். நிறைய நேரங்கள் நான் தனியுமே இல்லை, நான் அழுதுறதுக்கு அளவே இல்லை பாஸ்டர். அந்த அளவுக்கு நான் வேதனையில் கடந்து போயிட்டேன். அப்புறம் நான் உண்மையாகவே செத்து போயிடணும் அப்படின்றதுக்காக எங்கள் பேர்நம்பட்லேருந்து ஆம்பூரில் ரெஹபிலிட்டேஷன் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். கத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, வாழ்க்கையில் சாவு தான் இதுக்கு முடிவு அப்படின்னு என் மனசுக்குள்ளே நான் ஒரு முடிவோடு எங்கள் ஊர்லேருந்து அது ஒரு 20 கிலோமீட்டர் வரும் நான் பஸ் ஏறி போயிட்டேன். போயிட்டு இனி அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நம்ம விழுந்து செத்து போயிடலாம், நம்ம யாருக்கும் வேதனையாக இருக்கக்கூடாது, இந்த பூமிக்கும் நம்ம வேதனையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் செத்து போயிடணும்னு போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நான் படுத்துட்டு இருந்தேன். இப்போ ரயில் வரப்போகுது, நான் போய் விழ போகிறேன், என் உயிர் பிரிய போகுது, அவ்வளோதான் நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பாஸ்டர். அப்போது நான் போயிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நான் நிற்கிறேன். நிற்கும்போது எனக்குள்ளே பிசாசு பேசுகிறான், என்னென்னவோ ஆண்டவருக்காக சாதிக்கணும்னு சொன்னியே, ஏதோ ஆண்டவருக்காக பண்ணுன்னு சொன்னியே, உன்னை எங்கே வந்து கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கேன் பார்த்தியா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் சரீரம் துண்டு துண்டாகி உன் சதையெல்லாம் இங்கே கீழே விழப்போது, இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் அதை பொறுக்கி கொண்டு போய் உன் சொந்த ஊருக்கு வைக்க போகிறாங்க, நீ சாவதான் போகிற அப்படின்னு சொல்லும்போது அப்போது என் மனசுக்குள்ளே ரொம்ப வலியும் வேதனையும் என்னை நெருக்கிடுச்சு. இனி எவ்வளோதான் வாழ்க்கை விடு, நம்ம செத்து போயிடலாம், எதுக்கு நம்ம வாழணும்னு நான் நினச்சிட்டு அப்படியே நான் அழுதுட்டுருக்குறேன். அப்படியே என் கண்ணில் தார தாரியாக தண்ணி ஊற்றிட்டு இருக்குது, என்னை சுற்றிலும் ஏதோ ஒரு இருள் இருக்குது, என்னை எதை குறித்து யோசிக்க முடியல, என் அப்பா அம்மா யோசிக்கலை, என் சகோதரர்களை யோசிக்கலாம், எதுவுமே யோசிக்கலை, செத்து போயிடணுன்ற ஒரே எண்ணம் மட்டும் எனக்குள்ளே இருந்துட்டு நான் அழுதுட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுகிறாரு, மகனே நான் மரணத்திற்காக உன்னை தெரிந்து கொள்ளலை, நான் உன்னை மரணத்துக்காக தெரிந்து கொள்ளலை, சாவு இதுக்கு முடிவு இல்லை, நான் உன்னை பயன்படுத்துவேன், இல்லை ஆண்டவரை வேணாம் ஆண்டவரை, எதுக்கு ஆண்டவர் இந்த வாழ்க்கை, என்னால் இந்த பூமியில் வாழ முடியாது, மரணம் மட்டும்தான் அந்த தற்கொலை மட்டும்தான் எனக்கு சமாதானத்தை கொடுக்கும், என்னை விட்டுருங்க, இல்லை நான் உன்னை பயன்படுத்துவேன், நீ வா வா. ஆண்டவர் பல முறை நோடு கூட என் இருதயத்தில் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துலேருந்து நான் தனியாக வந்து கொஞ்ச நேரம் அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஓரத்துலேயே உட்காந்து நான் அழுதுட்டு இருந்தேன். நீ வீட்டுக்கு போட்டோமா என்ன செய்யட்டும்னு சொல்லிட்டு அப்படி கஷ்டப்பட்டு முதல் முறையாக அந்த தற்கொலைக்கு அனுபவத்துக்கு போயிட்டு கடவுள் வந்து, இல்லை நான் உன்னை அடைச்சிருக்கிறேன், கத்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துடுச்சு. அப்புறம் நான் கடந்து போயிட்டு வீட்டில் 2 மாதம் இருந்துட்டு மறுபடியும் நான் சென்னை போயிட்டேன். சென்னை போயிட்டு என்னுடைய ரெசியூம் எடுத்துகிட்டு தெரு தெருவாக ஒவ்வொரு கடை விடாமல் என் ரெசியூம் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, என் அப்பா அம்மாவை நான் வீட்டில் ஒரு ஏழை கிராமத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சென்னையில் எங்கெல்லாம் தேட முடியுமோ என் ரெசியூம் என் ஃபைலை எடுத்துகிட்டு நான் தேடி தேடி தேடி தெரிஞ்சேன். பல முறை எனக்கு சாப்பிடாமல் நடுத்தெருவில் அப்படியே அந்த தெரு ஓரங்களில் அந்த டி நகர் பஸ் ஸ்டாப்லாம் உட்காந்து நான் அழுதுருக்கிறேன், பசிக்கும், ஆனால் கையில் காசு இருக்காது, அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ வேதனை. அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், எதுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் அழைச்சார், மறுபடியும் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார், அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன். அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார், அன்றைக்கு ஊழியக்கார மூலமாக பேசினார், இன்றைக்கி ஒரு அற்புதம் செய்யக்கூடாதா அப்படின்னு நான் நிறைய முறை ஏக்கத்தோடு கஷ்டத்தோடு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இது வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது முறையாக என் தற்கொலை முயற்சிக்கு நான் போயிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்போ அங்கே அந்த மெரினா பீச்சில் என் சர்டிஃபிகேட் எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, என் ரெசியூமெல்லாம் தூக்கி அந்த மணலில் வீசி எறிஞ்சிட்டு அந்த கடல்லே விழுந்து நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் மணிஞ்சிட்டு அந்த மணலில் அப்படியே படுத்துட்டேன். பார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போயிட்டு அந்த கடல் விழுந்து செத்து போகலாம், எனக்கு நீச்சலும் தெரியாது, எப்படியும் இந்த கடலுக்குள்ளே போனோம்னா அந்த கடல் அலைகள் என்ன பண்ணோம், எடுத்துகிட்டு போயிடும், நம்ம செத்து போயிடலாம், அப்படி யாருக்கு தெரியாமல் இந்த பணமாக நம்ம மறைஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில் அழுது படுத்துட்டு இருந்தேன். அப்போது ஆண்டவர் எப்படி பேசினாருன்றதை இன்றைக்கி வரைக்கும் என்னால் மறக்க முடியல. நானும் ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள்னு சொல்லிட்டு பாஸ்டர், அதில் நான் எழுதியிருக்கிற இந்த என்னுடைய காரியங்கள் எல்லாம். அப்போ நான் ரொம்ப வேதனையோடு படுத்துட்டு இருக்கும்போது என் எதிரில் வரிசையாக எறும்பு அப்படியே போயிட்டு இருந்துச்சு பாஸ்டர். அப்போ எறும்பு ஒன்றோடு ஒன்று அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிட்ட பேச ஆரம்பித்தார், நீ அந்த எறும்பை பாரு, அந்த எறும்பை பாரு நீ அப்படின்னு சொன்னார். அதை பார்க்கும்போது ஒரு எறும்பையே நான் வாழ வைப்பேன்னு சொன்னால் உன்னை நான் வாழ வைக்க மாட்டேனா, அதுக்கு நான் உணவை கொடுக்குறேனே, அதுக்கு நான் வந்து ஜீவனை கொடுத்துருக்குறேனே, அதை வாழ்கிறதுக்கு ஒரு வழியை வச்சுருக்கிறேனே, உனக்கு நான் அந்த வழியை வைக்க மாட்டேனா அப்படின்னு சொன்ன உடனே என் மனசுக்குள்ளே ஒரு தெளிவு வந்தது, என் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அப்போ நான் பரவாயில்ல, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சென்னையில் அந்த மேடவாக்கத்தில்தான் நான் தங்கியிருந்தேன். அங்கே இருக்கிற ஒரு ஹோப் ஏஜி சர்ச்சுன்ற ஒரு சர்ச்சில் வாசப்பேட்டில் போயிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, இந்த சென்னையில் எனக்கு யாருமே தெரியாத ஆண்டவர், நான் என்ன ஆண்டவரே பண்ணுறது, வாழ்க்கையில் நெருக்கம், வேதனை, கஷ்டம், வேலை இல்லாததுனால நான் நிறைய அவமானங்களை சந்தித்தேன் ஃபஸ்ட்டு. யாரெல்லாம் என்னை நேசித்தாங்களோ அவங்கெல்லாம் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கிராமத்தில் வெறுக்கப்பட்டேன், குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டேன், பல விதமான அவமானங்களை சந்தித்தேன். அப்போ நான் அந்த காலையில் போயிட்டு அந்த சர்ச் வாசிப்பில் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயத்தை செஞ்சார். என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அந்த சர்ச்சிலேருந்து ஒரு அண்ணன் வந்து, தம்பி ஏன் நீங்கள் அழுது ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த அண்ணா அந்த டைமில் வர வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் அவர் எப்படியோ வந்துட்டு அவர் என்கிட்ட சொன்னார். அப்புறம் நான் அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி நான் ஊர்லேருந்து வந்துட்டேன், இனி எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு வேலை மட்டும் வேணும்ண்ணே, எப்படியாவது அந்த வேலையை நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், வாங்கி கொடுங்க, எங்கேயாவது ஒரு சின்ன வேலை கிடச்சா கூட போதாண்ணே, ஒரு 5,000 ரூபாய் 7,000 ரூபாய் சம்பளம்னா கூட நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன். அப்போ அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு காலைல 10 மணிக்கு நீ ரெடியாகி சச்சாண்டே நில்லுப்பா, நான் வரேன், நான் வந்து என் பைக்கில் உன்னவே கொண்டு போகிறேன், நான் ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்ச இடத்துல உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஒரு டெலிகாலிங் ஜாப்புக்கு டி நகரில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ், அந்த ஜெமினி கணேஷன் அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேக்ட்ரி, அந்த டெலிகாலிங் கம்பெனியில் எனக்கு ஒரு டெலிகாலராக எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு பாஸ்டர். அது ஒரு 5,000 ரூபாய் சம்பளத்தில் நான் டி நகருக்கு தினமும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் அது அந்த கம்பெனி வந்து லேண்ட் ப்ரொமோட்டிங் சேல்ஸிங்கு அப்பார்ட்மெண்ட்டு இப்படியெல்லாம் கட்டுற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கம்பெனியாக அவங்க அதை நடத்திட்டு இருந்தாங்க. அதில் அப்புறம் வந்து ஃபீல்டு ஆஃபீஸராக என்னை போட்டாங்க, அதில் அடுத்த லெவலில் சூப்பர்வைசிங், அப்போ ஜிஎம் லெவலில் நான் அப்படியே வந்து ஒரு குரூப்பை நான் ஃபார்ம் பண்ணி நடத்துகிற அளவுக்கு கத்தர் எனக்கு உதவி செஞ்சார். நான் நல்ல ஒரு போஸ்டிங்க்கு வந்துட்டேன், மாதம் எனக்கு ஒரு 25,000 ரூபாய் சம்பளம், நல்ல ஒரு வேலை. அப்படி இருக்கும்போது நான் மேடவாக்கத்துலேருந்து டி நகருக்கு பைக்கில் போயிட்டு வந்துகிட்டே இருப்பேன். ஒரு நல்ல சம்பளம், நல்ல பதவி, நல்ல ஒரு எனக்குன்னு தனியாக ஒரு கேபின், இப்படி நல்லா வாழ்ந்து கொண்டிருந்து என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை செஞ்சிட்டேன், ஆனால் நான் உன்னை இதுக்கு தெரிந்து கொள்ளலை அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார் பாஸ்டர். அப்போது ஆண்டவர் என்னை எதுக்கு நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னு நான் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நாங்கள் வாடகைக்கு இருந்த ரூம் ரொம்ப சின்ன ரூம், அது 10x10 தான் இருக்கும், அதுலேயும் பாதி கிச்சன் இருக்கும். அதில் நான் ஒரு மூலையில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி நைட்டு முழுசும் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவர் என்ன கொடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நானும் ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட அழைப்பு இல்லை ஆண்டவரே, நான்லாம் ஊழி செய்யறதுக்கு தகுதியான பாத்திரம் கிடையாது, நான் இப்படியே வேலை செஞ்சுட்டு என் கையில் வர்ற வருமானத்தில் தசம பாகத்தையும் காசையும் சச்சி கொடுத்துட்டு நான் என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஊழியமெல்லாம் வேணாம் அப்படின்னா சொல்லிட்டேன் மாஸ்டர். அப்படி தான் ஆண்டர் என்கிட்ட பேசினார். பேசினதுக்கு அப்புறம் நான் போயிட்டு ஆண்டர் கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு ஊழியத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, இது எப்படி நடத்தணும் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லும்போது இவ்வளோ ஆண்டுகள் நான் உன்னை நடத்தியிருக்கிறேன், நான் 2007 ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு ஊழியத்தோடு நான் இணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பித்தேன் பாஸ்டர். எப்படின்னு சொன்னால் அந்த ஊழியத்தில் வால் போஸ்ட் ஒட்டுவேன், பேனர் கட்டுவேன், நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் எல்லா சர்ச்சஸ் கொடுப்போம். ஒரு ஊழியக்காரர் வந்தாங்கன்னா அவங்கள கொண்டு வந்து அவங்கள அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கொண்டு போய் விடுற வரைக்கும் எல்லா பணிவிடையுமே நான் வந்து பார்த்துப்பேன் மாஸ்டர். அவங்கள வந்து டீ வாங்கி கொடுக்குறது, டிஃபன் வாங்கி கொடுக்குறது, லஞ்ச் வாங்கி கொடுக்குறது, டின்னருக்கு அவங்க கூடவே அந்த ரூம்லேயே கூட ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ஊழியக்காரங்களோடவே பேசிட்டு இப்படி இந்த காரியங்களெல்லாம் நிறைய செய்வேன். பல முறை நிறைய கன்வென்ஷன் கூட்டங்களை அந்த நாட்களில் அவங்க நடத்துவாங்க. அப்போது மழை வரும், ரொம்ப அதிகமான மழை வந்துடும், கிரவுண்ட் ஃபுல்லாக ஒரு 500 சேர்ஸ் இருக்கும், அந்த சேர்ஸ்லாம் தண்ணி நின்றுட்டு இருக்கும். நான் எங்களோடு இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் நாங்கள் போயிட்டு அந்த சேரை ஒவ்வொரு துணி எடுத்து தொடச்சி அந்த மீட்டிங்கெல்லாம் நடத்தி முடிப்போம். அப்போ ஆண்டர் இதெல்லாம் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். இத்தனை ஆண்டுகள் ஒரு பணிவிடை காரணம் நீ எந்த இல்லை, இனி இன்னும் அதிகமாக எனக்காக என் பாரத்தை நிறைவேற்றத்துக்காக நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோபு 36:32 வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள் மூடி அது இன்னினதை அடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு லைட்னிங்கை ஆண்டு ஒரு தரிசனமாக காமிச்சு அவருடைய கரத்துலேருந்து வெளிச்சம் ஜனங்க மேலே போகிற மாதிரியும் ஒரு வெளிச்சத்தை நான் கொண்டு போகிற மாதிரியும் கர்த்தர் என்னோடு கூட ஒரு தரிசனத்தில் ஆண்டர் பேசினார். அன்றைக்கி என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்து, சரி ஆண்டவர் நான் உமக்காக செய்கிறேன், எப்படி செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் ஆண்டர்கிட்ட கேட்கும்போது ஆண்டர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். இந்த தரிசனத்தை ஆண்டவரே நான் யாராவது ஊழியக்காரங்க என்கிட்ட என்ன பண்ணோம் ஜெபிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அப்போ 2-3 அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆம்பூரில் ஒரு ஊழியக்காரர் அவர் ஜெபம் பண்ணி தீர்க்க

0: அது ஒரு முறை என் அம்மா சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா, என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்து, நான் என் அம்மாவுடைய வயிற்றில் 3 மாதம் கர்ப்பத்திலாம் இருக்கும்போது, பாஸ்டர், என் அம்மா வந்து ஒரு பாலும் கிணத்துல போய் விழுந்துட்டாங்களாம். எதுக்கு இந்த மனுஷனோடு வாழணும், வாழ்கிறத விட செத்து போயிடலான்னு சொல்லிட்டு, அப்போவே ஒரு வேளை நான் தாயின் கருவறையிலே 3 மாதம் இருக்கும்போதே நான் செத்து போயிருக்கணும். எத்தனை 3 முறை மரணத்திலேருந்து கத்தர் என்னவ அவர் ஜீவனோடு என்னை வச்சிருந்தாரு, வச்சிருக்கிறாரேன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டு ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நான் உணர ஆரம்பித்து, அந்த ஊழியக்கார ஜெபம் பண்ணது இதெல்லாம் வச்சு நான் ஒரு தெளிவான முடிவு கொண்டேன். ஆண்டவர் நம்மை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. ஆனாலும் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் மாஸ்டர். வேலை செஞ்சுட்டு அப்படி ஊழியர் செஞ்சுட்டு இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணேன். அப்புறம் ஒரு ஊழியக்கார கையில் போய் நீ பேசு அப்படின்னு கத்தர் என்கிட்ட ஆலோசனை பேசினேன். அப்புறம் நான் அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு நான் போயிட்டு ஆண்டு வெளிப்படுத்தின அந்த மனுஷன் இடத்துல, அந்த ஊழியக்கார இடத்துல நான் சொன்னேன், பாஸ்டர், இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை ஆண்டர் கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் நான் வந்து சென்னைக்கு நான் போகும்போது ஆண்டவரே வேணாம், இனி இந்த ஆண்டவருக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு வேலை இல்லை, கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய மாதிரி நான் போயிட்டேன். ஆனால் வேலையை கொடுத்து மறுபடியும் திரும்பவும் அந்த ஊழியத்தில் கட்டி, திரும்பவும் என்னை கத்தர் அந்த ஊழியத்தில் நிறுத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு அந்த ஊழிய பாரத்தை கொடுத்து, ஊழியத்துக்கான அழைப்பை கொடுத்து கத்தர் என்னை நடத்தினார் பாஸ்டர்.
1: எப்படி ஊழியத்தில் கால் வச்சிங்க, எப்படி தொடங்கினீங்க ஊழியத்தை?
0: அப்போதான் நான் இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசின உடனே நான் போயிட்டு அந்த ஊழியக்கார இடத்துல நான் பேசினேன். பேசும்போது கத்தர் எனக்கு இந்த மாதிரி எல்ஜேஎம் லைட்டிங் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரின்ற அந்த மினிஸ்ட்ரியை கத்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறாரு. எனக்கு என்ன பாரம்னா, கிராமங்கள் எப்படியாவது இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரணும். இயேசு கிறிஸ்துவ கிராமத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க, சபைகள் அவருடைய வெளிச்சத்தை, வசனம் என்ற வெளிச்சத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும், அநேகருக்கு கற்றுக் கொடுக்கணும். என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தற்கொலையை மாற்றுகிறவராக வந்தார். அநேகர் தற்கொலைக்கு போகிறவங்களை நம்ம விடுதலை ஆக்குறவங்களா நம்ம மாறணும் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நானும் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவர் என்னை வெளிச்சமாக பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக வாலிப பிள்ளைங்களுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக சபைகளுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த ஊழியக்காரர்கிட்ட நான் போய் சொன்னபோது அவர் சொன்னார், தம்பி உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன செய்யலாம்னு நீங்கள் விரும்புகிறீங்க சொல்லுங்கள், உங்கள் விருப்பந்தான் உங்கள் அழைப்பு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது. ஓ கத்தர், அப்போ நம்ம விரும்புறது கூட ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் காரியத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். 2014 பாஸ்டர் ஏப்ரல் 19 இந்த ஊழியம் பிரதிஷ்டை பண்ணோம். எப்படி பிரதிஷ்டை நடந்துச்சுன்னா, நான் அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் வாங்குகிற சம்பளம் என் வீட்டு வாடகைக்கும் என்னால் முடிஞ்ச கொஞ்சம் தொகையை என் வீட்டுக்கு நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். 1 ரூபா கூட என் கையில் ஊழியத்துக்குன்னு செலவு பண்ண எனக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. 10 ரூபா கூட நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட காசு இல்லை. நான் சொன்ன பாருங்கள் அந்த ஊழியக்காரர், அவர் என்ன சொன்னார்னா, இப்படி ஒரு பிரதிஷ்டை ஆராதனை நம்ம வைப்போம், அந்த பிரதிஷ்டை பண்ணிவிட்டு ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க தம்பின்னு சொல்லிட்டு, அங்கே எங்கள் பேரணம்பட்டில் ரோட்டரி கிளப்பில் ஒரு ஹால் இருக்குது, அந்த ஹாலை வந்து வாடகைக்கு எடுக்க சொல்லி அவரே வால் போஸ்ட்டுக்கான பணத்தொகையை, அந்த ஹாலுக்கான காசை, என் பிரதிஷ்டுடைய எல்லா செலவும் அந்த ஊழியக்காரை பொறுப்பெடுத்து என்னை பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணி என்னோடு கூட வாலி பிள்ளைங்களாம் சேர்த்து பிரதிஷ்டையோடு 2014 இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிராமத்தில் ஆண்டரை பற்றி சொல்ல, ஆண்டருக்காக ஊழியம் செய்ய, வாலிபர் கூட்டங்களை நடத்த, உபவாச கூட்டங்களை நடத்த, கேம்பை மினிஸ்ட்ரி செய்ய, இப்படி நிறையா ஊழியங்களை கத்தருக்காக செய்ய 1.5 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டே தான் ஊழியம் செஞ்சுட்டேன். இந்த மாதிரி சென்னையிலேருந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் ஊருக்கு. ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் சில ஆண்டுகள் வேலை இல்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் நான் டெஃபண்டம், காது வாய் பேச முடியாத பிள்ளைங்களுக்கு நான் டீச்சராக சொன்னால், நான் டீச்சரை நீங்கள் முடிச்சுட்டு நான் அந்த கோர்ஸ் படிக்கலை, ஆனால் அந்த சைன் லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, ஆனாலையும் மிஷினில் ஒர்க் பண்ணும்படியா அந்த லுத்ரன் டிஃபெண்டம் ஸ்கூலில் நான் கொஞ்ச நாள் டீச்சராக ஒர்க் பண்ணேன். இப்போது அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பேசுகிறத வச்சு, அவங்க பண்ணுற சைனை வச்சு சில காலம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேயும் நான் வேலையிலேருந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் வந்து ஒரு தி ஸ்மார்ட் ஷாப்னு ஒரு வெப்சைட் கம்பெனி, அந்த வெப்சைட் கம்பெனியுடைய ரீஜினல் ஜோனல் ஆஃபீஸராக நான் இருந்தேன். அப்போ என் கூட வந்து நிறைய வேலை இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுருந்தேன். எங்கெல்லாம் வேலைக்கு போகிறோமோ 3 மாதம் 6 மாதம் இப்படி தான் என் வேலை போயிட்டே இருக்கும். நான் பல முறை நினைக்க, எதுக்கு எனக்கு இப்படி போயிட்டுருக்குது காலம்னு சொல்லிட்டு, கடைசியாக நான் HR எங்கள் பேர்நம்பட்லே இந்தியன் ஷூஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லிட்டு அந்த ஷூ கம்பெனியில் HR நான் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன். அந்த நிர்வாகம் சொல்லுது, ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி

0: வேலைக்கு வந்தாகணும், அப்படி வேலைக்கு வந்தால் தான் உங்களுக்கு ஜாப் இல்லைனா வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் நெருக்கப்படுறேன், இப்போ வேலையை விட்டுடலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா, ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும் போது, ஓய்வு நாள் ஆராதனை தான் முக்கியம், ஆண்டவரை தொழுது கொள்வது தான் முக்கியம், ஆண்டவர் நம்மளை நடத்துவார்னு சொல்லி நான் ஜெபித்தேன், ஆண்டவர் என் மனசுக்குள்ளே பேசினார். அப்போ நான் யோசித்தேன், என்னை ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டு ஆண்டவருக்கு நான் ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் ரிசைன் பண்ணிட்டேன், நான் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஆனாலும் என் குடும்ப சூழ்நிலைக்காக நான் போயிட்டு இப்போ ரெசியூமை எல்லா ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுவேன் கொடுப்பேன், கால் ஃபார்ம் வந்துச்சு என்னை அழைச்சாங்கன்னா நான் வேலையில் ஜாயின் பண்ணிவிடுவேன், அப்படி அழைப்பு இல்லைன்னா ஊழியத்துக்கு என்னை நீங்கள் என்ன பண்ணணும் அழைக்கணும், இந்த ரெண்டு காரியத்தில் ஏதாவது ஒன்று என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெசியூமை டைப் பண்ணி ஏறத்தால 30 கம்பெனிக்கு மேலே ரெசியூம் கொடுத்துருக்குறேன் பாஸ்டர். ஆம்பூர் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஷூ யூனிட்லேயும் போயிட்டு நான் ரெசியூம் கொடுத்துட்டேன், ஒரு கால் ஃபார்மும் எனக்கு வரல. அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன், நான் அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தேன், தினமும் காலையில் இரவும் நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன், என்னை ஏதாவது ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அல்லது சபையில் ஆராதிக்கிறதுக்கு, அந்த அமாவாசை விடுதலை கூட்டங்களில் என்னை வர்ஷிப் பண்ணுறதுக்கு பாட்டு பாடுறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ நான் போயிட்டு ஒரு ரெண்டு பாட்டோ ஒரு பாட்டோ ஆராதனையோ இப்படி நான் சில காலங்கள் ஊழிய செஞ்சுட்டே இருந்தேன். 2.5 வருஷம் நான் வந்து வேலை செஞ்சுட்டு ஊழிய செஞ்சேன். அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். இதை இந்த 3-4 வருஷமாக ஆண்டவர் என்னை முழு நேர ஊழியத்தில் நடத்துகிறாரு. என் வாழ்க்கையில் ஊழியத்தில் கத்தர் நடத்தி வந்த பாதைகளை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10 ரூபா கூட இல்லாமல் நான் ஊழியத்தை துவங்கினேன், ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் எத்தனையோ ஆயிரங்களை கத்தர் கொடுக்குறாரு, அவைகளை செலவு பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை செஞ்சார். இது ஒரு புறம் என் வாழ்க்கையில் நடந்தது. என் திருமண வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். ஏன் சொன்னால் என் வாழ்க்கையில் நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன். என் அப்பா அம்மாலாம் அவங்க நான் என்ன தான் ஊழியம் செஞ்சாலும் அவங்கள அல்ல அந்த ஊழியத்துடைய மகத்துவத்தையும் அந்த மகிமையும் அவங்களால என்ன பண்ண முடியல புரிஞ்சுக்க முடியல. காரணம் என்னென்னா அவங்க கஷ்டமும் அவங்க வேதனையும் அவங்க கவலைகள் தான் அவங்கள வந்து என்ன பண்ணிடுச்சு தவிர நெருக்கிடுச்சு, அவங்களால இயேசுவின் அன்பை உணரவே முடியல. ஆனால் பல முறை அம்மா நீ வாழ்கிறத விட செத்து போயிடுறா பல முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் அழுதுருக்கிறேன், ஆண்டவரே எதுக்கு ஆண்டவர் என்னை வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதுக்குன்னா ஃபஸ்ட்டு என் அம்மாவுக்கு ஒரு வேலை கஷ்டம் ஒரு ரொம்ப வியாதி ஆயிடுச்சு ரொம்ப பலவீனமாயிட்டாங்கன்னு சொன்னால் என்னை ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு நான் போகும்போது அவங்க பக்கத்தில் நான் ஜெபம் பண்ணுனா என் கையை பிடிச்சி அவங்க தலை மேலே வச்சுப்பாங்க. தலை மேலே வச்சுட்டு நீ கை வச்சு ஜெபம் பண்ணு அப்போ தான் எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது தான் ரொம்ப ஆண்டவுடைய அந்த அன்பையும் அந்த அபிஷேகத்தையும் என்னால் உணர முடிஞ்சிச்சு. கையை பார்த்து நான் பழமரம் அழ ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். இந்த கையில் 10 ரூபா சம்பாதிக்கிறது எனக்கு வழி இல்லையே, என் குடும்பத்துக்கு உதவி செய்ய எனக்கு வறுமை எனக்கு ஒரு பலன் இல்லையே, என்னை படிக்க வச்சிங்க ஆனால் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கோ குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு திறன் இல்லையே அப்படின்னு நான் அழுதுருக்கிறேன். ஆனால் இந்த கையை இன்னைக்கு கை வச்சு
1: மாற்றிட்டேன். எப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் செய்துட்டுருக்குறீங்க
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறைய கிராம ஊழியங்களை கத்தர் கிருபியில் செஞ்சுட்டு இருக்கிறோம். இயேசுவை அறியாத சில கிராமங்களில் போயிட்டு நற்செய்தி கூட்டங்களை போடுறது, வாலிபர் கூட்டங்களை நடத்துறது, இப்படி கிராம ஊழியங்கள் மற்றும் கன்வென்ஷன் மினிஸ்ட்ரிஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போது கத்தர் இந்த 2021 எல்லா மாவட்டங்களிலும் ஒரு ஜப ஊழியத்தையும் நாங்கள் துவங்கியிருக்கிறோம். கடந்த நாட்களில் பாண்டிச்சேரி பகுதியில் ஒரு 2 நாள் தங்கி ஜபம் பண்ணோம். இனி இங்கே இருக்கிற 38 மாவட்டங்களிலும் ஆண்டவர் இந்த ஆண்டு என்னாகமம் 13:2 தேசத்தை சுற்றி பார்த்து அதில் கால் மிதித்து ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டர் பேசினார். அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். டெலிவிஷன் மினிஸ்ட்ரி பண்ணுறோம். ஒவ்வொரு மாதமும் குணமாக்கு மேசு என்ற மாத இதழ், ஒவ்வொரு மாதமும் ஒரு புத்தக மினிஸ்ட்ரியும் நாங்கள் செய்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் பைபிள் ஸ்டடீஸு வேதா அந்த பாடத்தை வந்து டீச் பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை செஞ்சார். என் மனைவியும் ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். அவங்க வந்து எம்இ காலேஜ் லெக்சராக இருந்து அவங்களும் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து திருமணம் பண்ணிக்கினா ஒரு ஊழியக்காரரை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காத்திருந்தாங்க. அவங்க பேர் பியூலா காட்சன்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி கத்தர் எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாருந்தான் நான் என்னால் சொல்ல முடியும். மனைவியை கண்டடிக்கிற நன்மையை கண்டடிக்கிறான்னு சொல்கிறது போல் அவங்க எல்லா விதத்துலையும் என்னை விட அவங்க உயர்ந்ததாக இருந்தாங்க. படிப்பிலும் அவங்க எம்இ மேல் படிப்பு, அவங்க வீடு வசதியானவங்க, நாங்கள் ஏழ்மையான குடும்பம், அப்படி நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்களானே ஒரு கேள்விக்குறி தானே பாஸ்டர். ஏன்னா நிறைய முறை நான் அழுதுருக்கிறேன் ஆண்டு சமூகத்தில் போயிட்டு 21, 44 இப்படிலாம் உபாசம் பண்ணி ஜாம் பண்ணியிருக்கிறேன். எதுக்குன்னு சொன்னால் ஆண்டவரே ஊழியக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்குறதுனா இந்த நாட்களை ரொம்ப என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க ஆண்டவரே, நீங்கள் தான் என் வாழ்க்கை துணையை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் அழுது ஜாம் பண்ணியிருக்கிறேன். உண்மையாகவே நான் நம்புகிறேன், என் கண்ணீரை பார்த்த தெய்வம் தான் சரியான நேரத்தில் ஒரு துணையை கடவுள் எனக்கு உண்டாக்கி. ஏன் இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கு பெண் கொடுக்கறதுக்கு விரும்பலை அப்படின்னா வருமானம் எப்படி வச்சு காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என் வாழ்க்கையில் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்து, இந்த இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு, இந்த 2 வருஷம் 2வது வருஷம் வரப்போகுது.
1: சரி சரி,
0: கர்த்தர் இது வரைக்கும் என்ன ஆசீர்வாதமாக நடத்திட்டு வராரு. என்னோட கூட ஒரு 30 வாலிப பிள்ளைங்க நாங்கள் ஒரு டீமாக ஒரு ஃபெலோஷிப் வச்சு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அதிகமான ஊழியங்களை கர்த்தருக்காக அந்த பட்டணத்தில் எங்கள் மாவட்டத்தில் சேர்த்து கர்த்தர் கிருபை செய்கிறார்.
1: பரவாயில்ல, அநேக நெருக்கடிகள் மத்தியில் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருக்காக உழைக்கணுங்கிற ஒரு சரியான ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருக்குது, அதை பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவார், உங்கள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீண்ட தூரத்திலிருந்து வந்து உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க, அநேக மக்கள் உங்களுடைய சாட்சியில் கேட்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்து நிமித்தம் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பேச முடியும்னா 2-3 நிமிஷம் சொல்லுங்க.
0: அன்பின் ஆண்டவர் இயேசுவி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். இந்த அற்புதமான உலகம் அறியட்டும் என்ற இந்த சாட்சியின் பகுதியில் என்னையும் கர்த்தர் அழைத்து வந்து இந்த அற்புதமான இந்த பிளாட்ஃபார்மில் கர்த்தர் என்னை பேசும்படியாக கர்த்தர் கிருபை செய்ததுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவர்களாய் தேவனை அறிந்த நாம் இன்னும் அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்தார் என்று வசனம் சொல்கிறது. அந்த வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்துவை இருளில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு நாம் கொண்டு போக வேண்டும். இன்றைக்கு இயேசுவின் அன்பை சொல்ல கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நாம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டோம், நாம் ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டோம், நாம் எதற்காக தேவனால் நாம் இந்த சமூகத்திலே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் தேவனுக்காய் சாட்சியாய் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அநேக பிள்ளைகள் இருக்கலாம், தேவனுக்காக நீங்கள் பற்றி எரியும்படியாய் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கருத்தாய் போதிக்க வேண்டும் என அன்பானவர்களே. ஏனென்று சொன்னால் இந்த நாட்களிலே பிள்ளைகளை தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரமாய் அநேகர் வளர்க்கிறார்கள். ஆண்டவர் எதை தெரியுமா விரும்புகிறார், உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் இயேசுவுக்காய் நற்காந்தங்களாய் நல்ல தூபங்களாய் கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ்ந்து ஒரு கூட்டத்தை உங்கள் நிமித்தமாய், உங்கள் குடும்பங்கள் நிமித்தமாய், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நிமித்தமாய் ஒரு புதிய ஆத்மாவை தேவனுக்கிறனாய் நடத்துவதை தேவன் விரும்புகிறார். எத்தனை ஆண்டுகள் தேவனை நாம் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், ஆனால் என் நிமித்தமாக என் குடும்பத்தின் நிமித்தமாய் எத்தனை பேருக்கு கிறிஸ்துவின் அன்பை நான் சொல்லியிருக்கிறேன், யோசித்து பாருங்க. இந்த வேளையில் உலகம் அறியும்படியாய் உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் குடும்பங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் இந்த அற்புதமான வேளையில் என்னுடைய இருதயத்திலிருந்து பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், மீகா 7:8 சொல்லுகிறது, இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அப்போ கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருப்பார்னு சொன்னால் இருளை நீக்குகிற வல்லமை எனக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களிடத்தில் பழகுகிறவர்கள், உங்களிடத்தில் உறவு கொள்ளுகிறவர்கள், உங்களிடத்தில் பேசுகிறவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வெளிச்சத்தை அறிந்து கொள்வார்கள். அவர்களை அறியும்படியாக நீங்கள் முயற்சி எடுங்க, ஜெபிங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார்.
1: ரொம்ப நன்றி அன்பானவர்களே. நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டாலும் தேவனற்றவராக வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம கேட்டோம். பிற்பாடும் அநேக நெருக்கங்கள் அவளை சூழ்ந்து கொண்டது. சொந்த தகப்பனும் தாயும் கூட தூஷிக்கிற துரத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்பட்டார்கள். பிறகு பார்க்கும்போது வேலை இல்லாத காரணத்தினால் 2 முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவற்றின் நடுவில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து திடப்படுத்தி இன்றைக்கு ஒரு வல்லமையான ஊழியக்காரராய்ட்டு ஆண்டவர் மாற்றி அமைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதை கேட்கிற நீங்களும் அவங்க சொன்னபடி ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய நீங்கள் ஆயத்தமாகுங்கள். நம்மை கொண்டு தான் அநேகர் ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கலாம், மற்றவர்கள் வெறுக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம், அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், என்னை மரண பரியந்த நடத்துவார், நான் அவருக்காக பயன்பட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு இந்த உலகத்தில் வாழுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் கூட வந்து நீண்ட தூரத்திலிருந்து வந்து உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டீர்கள். இயேசு நாமத்தில் கூட வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.

0: இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.
1: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா,
1: மகிமை உண்டாகட்டும்.
2: Glory to God.
1: Thank you, Lord.
2: Thank you, Jesus.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Stotram appa.
2: Hallelujah.
1: Hallelujah. Amen. Thank you, Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto God.
1: இந்த பரிசுத்தமான இந்த ஆராதனையிலே
2: in this holy service
1: நம்மை சுகத்தோடு கொண்டு வந்து சேர்த்ததுக்காக எல்லாரும் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம்.
2: Let us all praise God. The Lord has brought us with all hell.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Amen.
2: Amen.
1: ஏனென்றால் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் பலவிதமான பொல்லாத கிரியைகள், தீங்குகள், சாத்தானுடைய பலவித அம்புகள் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கிறதை நாம் உணர்கிறோம்.
2: Each and every day the Satan is working against us with all his arrows.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: சத்துருக்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள்.
2: The enemies are increasing.
1: Suvisesham
2: against the gospel.
1: சத்தியத்துக்கு விரோதமாக.
2: Against the truth.
1: சபைகளுக்கு விரோதமாக.
2: Against the churches.
1: கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக.
2: Against the children of God.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: எப்பொழுதும் ஒளியை இருள் பகைக்கிறது.
2: Always the enmity between light and
1: இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இல்லை.
2: No fellowship with light and darkness.
1: Hallelujah. பலவிதமான தீய சக்திகளை கொண்டு நம்மை பிசாசானவன் தாக்குவதற்காக அவன் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறான்.
2: The devil is keep on trying to attack us by his weapons.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: கர்த்தர் தாமே நம்மோடு இராவிட்டால்,
2: the Lord is not with us.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: தேவன் நமது பட்சத்திலே இருந்தால்,
2: if the Lord is with us,
1: நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்?
2: Hallelujah. Who can be against us?
1: நமக்கு விரோதமாய் இருப்பவன்
2: who can be against us?
1: கர்த்தர் நமது பட்சத்திலே இருந்ததற்காக நம்ம எல்லாரும் ஒரு மூன்று முறை அல்லேலூயா சொல்வோம்.
2: Shall we all say hallelujah 3 times? Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah. Hallelujah.
1: மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில். அந்த சங்கீதத்தை நீங்க வாசித்தீங்களா? 124 சங்கீதத்தில் முதல் வசனத்தில் ஸ்தோத்திரம், நமது பக்கத்தில் இராவிட்டால் என்று. 2 வசனத்தில் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால்.
2: If it had not been the Lord who was on our
1: Hallelujah.
2: side,
1: அவர் கோபத்தில் நம்ம என்ன செய்திருப்பாங்களா? உயிரோடு விழுங்கி இருப்பார்களா? Hallelujah.
2: They would have swallowed us.
1: Hallelujah. Amen. உயிரோடு விழுங்கிறது மலைப்பாம்பு. Hallelujah.
2: The snake will swallow
1: முதல
2: the crocodile.
1: Hallelujah. இதெல்லாம் மனுஷனை உயிரோடு விழுங்கி போகுது.
2: It will swallow.
1: அது போல
2: the same way
1: அந்தகார கிரியைகள்,
2: the darkness,
1: நமக்கு விரோதமாக பல விதங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது.
2: Working against us in different ways.
1: Hallelujah. அப்பொழுது தேவனுடைய ஜனமாகிய நாம் அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது, நம்மை தாக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் அவைகளை எப்படி மேற்கொள்ளுகிறோம்?
2: When it is attacking us and what are the steps we take to overcome?
1: Hallelujah.
2: Hallelujah.
1: பிரியமானவர்களே,
2: dear children of God,
1: கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
2: The Lord is with us.
1: கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார்.
2: He has given promises.
1: அவன் மேல் வாஞ்சியா இருக்கிறபடினால் நான் அவனை என்ன செய்வேன்? விடுவிப்பேன்.
2: I will deliver him because he
1: is கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார்.
2: The Lord is delivering us.
1: Hallelujah. நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
2: The Lord who delivers us.
1: Hallelujah. Amen.
2: Amen.
1: யாரை விடுவிக்கிறார்?
2: Whom the Lord deliver.
1: அவர் மேல் வாஞ்சையா இருக்கிறவளை கர்த்தர் விடுவிக்கிறார்.
2: Those who have thirst upon him.
1: Amen. அவரை விட்டு தூரம் போகிறவளை கொண்டு அல்ல.
2: Not those who are going away.
1: பிசாசின் வலையிலே போய் விழுகிறவர்களை அல்ல.
2: Not those who are entangled with the devil.
1: பிசாசினுடைய படுகுழியிலே போய் விழுகிறவர்கள் அல்ல.
2: Not falling down in the pit of the devil.
1: அவர் மேல யார் வாஞ்சையா இருக்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் விடுவிக்கிறார்.
2: Whoever has desire upon him.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்து நம்மை எல்லா விதத்திலும் எல்லா விதமான தீங்கிலிருந்தும் நம்மை விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார்.
2: The Lord who keeps away from all the evils.
1: Hallelujah. எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார்.
2: The Lord who delivers us from all kinds of oppression.
1: Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto holy.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God,
1: இந்த நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது.
2: When you have this assurance,
1: அதே நேரத்திலே சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அந்த காரியங்கள், ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், கர்த்தர் நமக்கு சொன்ன ஒவ்வொரு காரியமும் சில நேரத்தில் நமக்கு ஒரு சந்தேகத்தை கொடுக்கக்கூடியதாய் மாறிவிடும்.
2: At the time of trials, we may doubt the promises of God.
1: Hallelujah. Hallelujah.
2: Hallelujah.
1: இது எப்படி ஆகுமோ?
2: How is it possible?
1: எப்படி இருக்குமோ?
2: How it would be?
1: Hallelujah. ஒரு பயம்,
2: fear.
1: இன்றைக்கு அநேகர் பயந்து கொண்டிருக்கிறார்.
2: Many are under
1: fear. மரணத்துக்கு பயந்து கொண்டிருக்கிறார்.
2: Fear for death.
1: பலவிதமான சத்துருக்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்.
2: Fear for the enemies.
1: Hallelujah. தாக்குதலுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்.
2: Fear for the attack.
1: வேதம் சொல்லுகிறது, நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான்.
2: The righteous will be bold. Hallelujah. Like a lion.
1: எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தைரியமாயிருக்கிறேன்?
2: How many could say I am bold?
1: Hallelujah. நான் தைரியமாயிருக்கிறேன்.
2: I am bold.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Thank you Jesus.
2: Thank you Jesus.
1: நான் மரண இருளின் பொல்லாக்கிலே நடந்தாலும், பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டேன். Hallelujah.
2: Though I walk in the valley of death, I will not fear.
1: மரண இருளின் பள்ளத்தாக்கு.
2: The valley of death.
1: Hallelujah. Hallelujah.
2: Hallelujah.
1: மரண இருளின் பள்ளத்தாக்கு.
2: The valley of death.
1: Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto God.
1: Amen. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God,
1: அப்படிப்பட்டதான பள்ளத்தாக்குகள்,
2: The valleys,
1: மரண இருள், நாம் பயப்படாமல் இருக்க வேண்டுமானால்,
2: if you don't want to be fearful,
1: தைரியமா இருக்க வேண்டுமானால்,
2: if you want to be bold,
1: நம்மிடத்தில் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும்.
2: We should have faith.
1: விசுவாசித்தால் மாத்திரம்தான் பிரியமானவர்களே,
2: when you have faith alone,
1: hallelujah,
2: amen,
1: நம் பயத்தை நம்ம விட்டு அகற்றி போட முடியும்.
2: We can remove the fear.
1: Hallelujah. இந்த காலவேளையிலே,
2: in this morning,
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto God.
1: எத்தனை பேர் சொல்ல முடியும்,
2: how many could say,
1: நான் விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறேன்.
2: I am firm in my faith.
1: நீங்கள் விசுவாசத்தில் உறுதியா இருக்கும் பொழுது,
2: when you are firm in your faith,
1: உங்களை சோதனைகள் தாக்கும் பொழுது,
2: when the trials attack you,
1: அக்னி பற்றி எரியும் பொழுது,
2: when the fire is burning,
1: சாத்தான் பலவிதமான அம்புகளை எய்யும் பொழுது,
2: Satan throws the arrows.
1: Hallelujah. அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு என்னவாக இருக்கிறது, கேடகமாக இருக்கிறது.
2: The faith will be the shield for
1: Hallelujah.
2: you.
1: பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நில்லுங்கள். Hallelujah.
2: Hold on the shield of faith.
1: அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை,
2: the shield of faith,
1: யார் பிடித்து கொண்டு நிற்கிறார்களோ,
2: whoever is holding on,
1: அந்த அம்புகள், அந்த தீ பிழம்புகள், அக்னி ஆஸ்திரங்கள்,
2: the fiery dots,
1: அக்னி ஆஸ்திரங்கள்,
2: the fiery dots.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அப்போ அக்னியின் நடுவிலே நாம் கடந்து வருகிறோம்.
2: We are traveling through fire.
1: தீயை கடந்து வருகிறோம்.
2: We are crossing the fire.
1: தண்ணீரை கடந்து வருகிறோம்.
2: We are crossing the water.
1: மனுஷரை நம் தலையிலே ஏறி போக பண்ணுகிறார்.
2: He is allowing man to walk upon us.
1: சங்கீதம் 66ல வாசிக்கும் பொழுது,
2: when we read in Psalm,
1: அங்கே நம்மை எங்கே கொண்டு வந்து விடுகிறார்,
2: where he brought us,
1: நாம் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணுகிறீர்.
2: You allowed the man to walk upon our heads.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: எங்களையோ கர்த்தர் பசுமையான இடத்துல கொண்டு வந்து விடுகிறார்.
2: The Lord is bringing us
1: செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுகிறார.
2: The place of prosperity.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
2: How many of you believing?
1: இப்படி வனாந்திரத்தின் பாதையிலே,
2: இந்த பாத் ஆஃப் வில்டர்னஸ்,
1: இடுக்கத்தின் மத்தியிலே,
2: இந்த மிட்ஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன்
1: மத்தியிலே நாம் காணப்பட்டாலும் கூட,
2: we are in the oppression,
1: நம்மை கர்த்தர் அதன் மத்தியிலே வழிநடத்தி கொண்டு வந்து நம்மை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார்.
2: He is able to lead us into the prosperity.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God,
1: இதை அறியும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்?
2: When we understand this,
1: நாம் கொஞ்சம் கூட அந்த சந்தேகத்துக்கு பயத்துக்கு அவிசுவாசம்
2: the unbelief
1: அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது.
2: We should not give room for the unbelief, the fear and doubt.
1: பிரியமானவர்களே, அவிசுவாசத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நாம் கர்த்தரை மறுதலிக்கிறவர்களாகி விடுவோம்.
2: When we give room for the unbelief, we deny God.
1: Hallelujah. இயேசு சிலுவையை தூக்கி கொண்டு போகும் பொழுது,
2: When Jesus was taking the cross,
1: பேதுருவை பார்த்து ஒரு வேலைக்காரி சொல்றா,
2: The servant girl said,
1: நீயும் அவரோடு இருந்தவர்தானே.
2: You were with him.
1: Hallelujah. என்று சொல்லும் அந்த மனுஷனை நான் அறியேன்.
2: I never knew him, he said.
1: என்று பயந்து அவன் மறுதலிக்கிறான்.
2: And Peter is denying.
1: பயத்தினால் மறுதலிக்கிறான்.
2: Because of the fear.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God.
1: Hallelujah. என்ன வந்தாலும் சரி,
2: Whatever it may be,
1: நான் பயப்பட மாட்டேன்.
2: I will not get fear.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நான் பயப்பட மாட்டேன்.
2: I will not get fear.
1: நான் தைரியமாய் இருப்பேன்.
2: I will be bold.
1: Hallelujah. எதிர்த்து நிற்பேன்.
2: I will resist.
1: என்கிற நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது மாத்திரம்தான்,
2: When you have that assurance,
1: நாம் என்ன செய்ய முடியும்?
2: What can we do?
1: நம்முடைய யுத்தங்கள், நம்முடைய போராட்டங்கள்,
2: Our battle,
1: நமக்கு விரோதமாய் வந்திருக்கிற பலவிதமான சோதனைகள்,
2: tribulations and trials,
1: எல்லாவற்றிலிருந்து நாம் வெளியில வர முடியும்.
2: We can come out from all
1: Alleluia.
2: This.
1: அது மாத்திரமல்ல,
2: Not only that.
1: ஒரு சாட்சியாக ஆண்டவர் நம்மை நிறுத்துவார்.
2: The Lord will make us a good testimony.
1: Hallelujah. நீங்கள் ஜெயம் பெற்று விட்டீர்கள்.
2: You got the victory.
1: Hallelujah. Oh, thank you Jesus. பிரியமானவர்களே,
2: Dear children of God,
1: இன்றைக்கும் இந்த காலவேளையில கர்த்தர் சொல்லுகிறார்,
2: In this morning the Lord says,
1: ரோமருக்கு எழுதின 16வது அதிகாரத்திலே,
2: Romans 16,
1: 20வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது,
2: and 20,
1: சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன செய்வார்? நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக.
2: Thou hast man to ride over our heads.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழ் என்ன செய்வார்? நசுக்கி போடுவார்.
2: God of Israel bruise Satan under your feet shortly.
1: ஏ ஆண்டவர் இந்த வாக்குத்தை நமக்கு கொடுக்கிறார்.
2: Why the Lord is giving such promise?
1: பழைய ஏற்பாட்டின் காலத்திலே,
2: the Old Testament.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆண்டவர் அவனோடு அவர் பேசுகிறார்.
2: And God is talking to Satan.
1: Hallelujah. எப்பொழுதென்றால்,
2: when
1: யோபனுடைய புத்தகத்திலே,
2: Book of Job,
1: முதலாவது அதிகாரத்திலே நீங்க வாசிக்கும் பொழுது,
2: 1,
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அவன் கர்த்தருடைய சந்ததியிலே சந்நிதியிலே வந்து நிக்கிறான்.
2: He is coming at the presence of God.
1: Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு,
2: Lord is saying,
1: Hallelujah. வாசிக்கலாவது 6வது 7வது 8வது வசனத்தை படிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய்? கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, விருதாவாகவா பயப்படுகிறான்? அவனையும் வீட்டையும் எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையோ? போதும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Excellent of God,
1: இந்த காரியத்தை நீங்கள் படிக்கும் பொழுது சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால்,
2: When you read this,
1: தேவாதி தேவன், மகத்துவமான தேவன் ஒரு சாத்தான் இடத்துல போய் பேசுகிறார்.
2: The Almighty God is talking to Satan here.
1: அந்த சாத்தானை பார்த்து கேட்கிறார்,
2: He is asking Satan,
1: நீ எங்க இருந்து வர?
2: Where are you from?
1: ஆண்டவருக்கு தெரியும் அவன் எங்க போறான், எங்க வரான். அவர் பார்க்க, அவர் காண்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
2: How many of you believing that he is the God who sees us?
1: அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒண்ணுமே இல்ல.
2: Nothing is hidden before God.
1: ஆனா சாத்தானை பார்த்து நீ எங்க இருந்து வரேன்னு கேக்குறாரு.
2: God is asking, where are you from?
1: Hallelujah. அப்புறம் என்ன சொல்றாரு?
2: Then what?
1: என் தாசனாகிய யோபின் மேல கண் வைத்தாயோ?
2: Have you considered my servant Job?
1: யோபு கிட்ட யோபின் மேல உனக்கு கவனம் இருக்குதா?
2: Do you consider my servant Hallelujah. Job?
1: Amen.
2: Amen.
1: அவன் அதுக்காக தான் வந்திருக்கிறான்.
2: That's why he has come.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அது ஆண்டவர் அறிந்து தான் கேக்குறாரு.
2: The Lord knows it, then he asks.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God.
1: அப்புறம் என்ன சொல்றாரு?
2: What he says?
1: Hallelujah. அந்த சாத்தான் சொல்ற காரியம் என்ன? விருதாவாக பாவனுக்கு நீர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறீர்.
2: And you made a hedge around him.
1: Hallelujah. அவன் விருதாவாக உங்களுக்கு பயப்படுறான்.
2: Does Job fear God for nothing?
1: அவனுக்கு வேலி அடைத்து வைத்திருக்கிறீர்.
2: You made a hedge around
1: Hallelujah.
2: him.
1: அவனை பாதுகாக்கிறீர்.
2: You are protecting him.
1: நன்மை செய்கிறீர்.
2: You do goodness.
1: Hallelujah. அதனால தான் உங்களுக்கு எல்லாம் பயப்படுறான்.
2: That's why he
1: Hallelujah. இதுல ஆண்டவர் ஏன் அவனை பேச வச்சாரு அப்படின்னு சொல்லும் பொழுது,
2: Why God allowed him to talk?
1: Hallelujah. சாத்தானோட ஆண்டவர் பேச வேண்டிய அவசியம் இல்ல.
2: Not necessary to talk with him.
1: சாத்தான் ஒரு எதிராளி.
2: And Satan is enemy.
1: Satan என்றால் நீங்க டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா அட்வர்சரி. அட்வர்சரி என்றால் எதிராளி. எதிராளி என்றால் சத்ரு.
2: Satan means adversary.
1: அவர் விரோதி.
2: And he is the adversary, enemy.
1: அந்த சத்ருனிடத்தில் ஆண்டவர் பேச வேண்டிய அவசியம் இல்ல.
2: God is God need not talk to him.
1: Hallelujah. ஆனால்
2: but
1: கர்த்தர் இந்த சாத்தானோடு பேசும் பொழுது,
2: when God talks with him,
1: Hallelujah.
2: Hallelujah.
1: சில காரியங்களை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்.
2: The Lord is revealing some part.
1: அவன் பூமியெல்லாம் சுத்தின்னு வரான்.
2: He is roaming around the earth.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: எதுக்காக சுத்திட்டு வரான்?
2: What for?
1: எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல என்ன செய்றான்? அவன் சுத்தி கொண்டு வருகிறான்.
2: As the roaring lion is,
1: என்பதை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார்.
2: The Lord is revealing, he is roaming around.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நமக்கு விரோதமாக அவன் கிரியை செய்கிறான்.
2: He works against us.
1: Hallelujah. ஆனா ஒரு காரியத்தை சாத்தான் வாயிலிருந்து வெளிப்படுத்துறார் ஆண்டவர்.
2: The Lord brings out from Satan's mouth.
1: ஏன் ஆண்டவர்கிட்ட வந்து நிக்கிறான் அவன்?
2: Why did he come to the Lord?
1: தொட முடியல.
2: He could not touch him.
1: Hallelujah. என்ன செய்ய முடியல?
2: He could not touch.
1: தொட முடியல.
2: He could not touch.
1: ஏன்?
2: Why?
1: அவனை சுற்றிலும் என்ன அடைக்கப்பட்டிருக்கிறது? வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது.
2: There is a hedge around him.
1: கர்த்தர் இந்த வேளையில அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
2: The Lord is revealing it for us.
1: பொல்லாங்கன் அவனை தொடான்.
2: The evil cannot touch him.
1: பொல்லாங்கன் அவனை தொடான்.
2: Evil cannot touch him.
1: பொல்லாங்கன் அவனை தொட முடியாது.
2: Evil cannot touch us.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஏனா கர்த்தர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறார்.
2: Because God has fenced us.
1: Amen. அந்த வேலி இல்லனா அவன் நேரடியா போயிருப்பான்.
2: If there is no hedge, he would have entered.
1: Amen. இது பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம்.
2: This is the incident happened in Old Testament.
1: புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது,
2: in the New Testament,
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
2: the Lord Jesus Christ,
1: மிக தெளிவாக சொல்லிட்டாரு.
2: He told very clearly,
1: சாத்தானுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு நான் என்ன செய்றேன்? அதிகாரம் கொடுக்கிறேன்.
2: I give authority against the devil.
1: ஏனென்றால்,
2: because
1: அந்த லூக்கா 10வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது,
2: Luke 10,
1: சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழுகிறதை நான் கண்டேன்.
2: I could see the devil is coming down like lightning.
1: எப்படி விழுந்திருக்கிறான்?
2: How did he fall?
1: மின்னலை போல கீழே தள்ளப்பட்டான்.
2: He was pushed down like lightning.
1: Hallelujah.
2: To the earth.
1: Amen.
2: Amen.
1: அவன் தள்ளப்பட்டவன்.
2: He was pushed down.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: அவன் விழுந்து போனவன்.
2: He is fallen.
1: Hallelujah. ஆகவே அவனுடைய வேலை என்ன?
2: What is his work?
1: தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்ய வேண்டியது.
2: Against the children of God he works.
1: அவர்களை துன்புறுத்த வேண்டியது.
2: He just makes trouble.
1: இதுதான் சாத்தானுடைய கிரியைகளா இருக்கிறது.
2: That is the works of the devil.
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto God.
1: அப்ப யோபுனுடைய வாழ்க்கையில சொன்னது போல ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே என் பிள்ளைகள் மேல கவனம் தாயா என்று சொல்றது இல்ல.
2: He is not saying, do you consider my children? Because
1: பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார்.
2: In order to destroy the works of the devil, the son of man came down.
1: Hallelujah. ஆண்டவருக்கு தெரியும் நாம் வசிக்கிற உலகம் பொல்லாத ஒரு உலகம்.
2: Full of evil in this world, the Lord knows.
1: கலாத்திற்கு நிருபம்,
2: Galatians,
1: முதலாவது அதிகாரம்,
2: chapter 1 நான்காவது
1: வசனத்தில் வாசிக்கும் பொழுது
2: fourth verse
1: இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே என்ன செய்தார் ஒப்பு கொடுத்தார்
2: he committed himself because of our sin
1: hallelujah
2: hallelujah
1: hallelujah,
2: hallelujah.
1: நம்மை பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து என்ன செய்தோம் கர்த்தர் மாத்திரம் தான் விடுதலை ஆக்க முடியும்
2: only the lord could deliver us from all the world
1: ஏன் விடுதலை ஆக்குகிறார்
2: why is delivering us
1: கொலோசேயர் 1:13 ல வாசிக்கும் பொழுது
2: கொலோசேயர் 1:13
1: இருளின் அந்தகார அதிகாரத்தினை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினதா இருக்கிற பிதாவாகிய தேவனை இருளின் அதிகாரத்திலிருந்து
2: the power of darkness
1: hallelujah
2: hallelujah
1: அருமையானவர்களே
2: dear children of god
1: இருளின் அதிகாரம்
2: the power of darkness
1: hallelujah இந்த அந்தகாரமாகிய இந்த இருளின் அதிகாரத்துல தான் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னன்னா
2: important truth
1: நாம் இப்ப எந்த நிலையில இருக்கிறோம்
2: what is our condition right now
1: இதுக்கு முன்னாடி எந்த நிலையில இருந்தோம்
2: how we were
1: என்கிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும்
2: we have to understand it very clearly
1: எபேசியர் 2 அதிகாரம்
2: Ephesians 2
1: முதல் ரெண்டு வசனத்தை வாசிக்கும் பொழுது
2: first two verses
1: அங்க என்ன வாசிக்கிறோம் அலேலூயா எங்க நாம் எதில மரித்து கிடந்தோம்
2: how did we die
1: அக்கிரமங்களிலும் உங்களை என்ன செய்தார் உயிர்ப்பித்தார்
2: he quickened us
1: ஒரு காலத்திலே உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமீன் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக அல்லேலூயா
2: அல்லேலூயா
1: அல்லேலூயா
2: அல்லேலூயா
1: ஏன் இந்த மனுஷன் இவன் ஏன் போய் திருடுறான் அந்த இருளின் அதிகாரம்
2: the power of darkness
1: ஏன் இவன் போய் மற்றவங்களை தாக்குறான் கொலை செய்யறான்
2: why is murdering
1: ஏன் தற்கொலை பண்ணிக்கொள்றான்
2: why he commits suicide
1: ஏன் இப்படிப்பட்ட அநியாயங்கள்லாம் நடக்குது உலகத்துல
2: why cruel things are happening
1: அக்கிரமம் ஏன் நடக்குது
2: why the wicked things happening
1: இதெல்லாம் செய்ய வைக்கிறது யாரு
2: who is making to do
1: அங்க என்ன வாஸ்தவம் மறுபடியும் படிங்க அல்ல ரெண்டாவது வசனம் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி எல்லாம் கவனிங்க இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு யாரு ஆகாயத்து அதிகார பிரபு
2: பிரின்ஸ் ஆஃப் தி பவர் ஆஃப் தி ஏர்
1: அவன் என்ன செய்யறான் இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே அவன் பலவிதமான கேடுகளை செய்வதற்கு அவன் கிரி நடப்பிக்கிறான்
2: He is working to do evil things by men.
1: அதனால தான் கலகம் எங்க பார்த்தாலும் உள்நாட்டு கலகம் இலங்கையில எடுத்துக்கொண்டீங்களா பயங்கரமான போராட்டங்கள்
2: In Sri Lanka
1: Ukraine யுத்தங்கள்
2: Ukraine
1: ஒரே நாட்டுக்குள்ளே யுத்தம்
2: war between
1: உள்நாட்டு கலகம்
2: inside the country
1: உள்நாட்டு பூசல்கள்
2: all internal
1: குடும்பத்திலே சண்டைகள்
2: fight in the family
1: ஒரே ஊர்லே பயங்கரமா ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி கொலை
2: the same place they are fighting
1: யார் செய்ய வைக்கிறது
2: who makes it
1: இந்த ஆகாயத்து அதிகார பிரபு
2: the prince of the air
1: இந்த உலகத்துல கலகத்தை கொண்டு வரான்
2: he brings the confusion
1: அருமையானவர்களே
2: dear children of god
1: அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க போய் சத்தியம் சொன்னா
2: if you go and tell the truth
1: போய் அறிவிச்சா
2: if you go and tell the gospel
1: நல்ல இந்த சுவிசேஷம் நல்ல சுவிசேஷம்
2: it's a good gospel
1: இது நற்செய்தி தான்
2: it is good news
1: இயேசு தான் உங்களுக்கு வேண்டும்
2: we need have to add jesus
1: அவங்களே நீங்க என்னதான் சொன்னாலும் சரி
2: whatever you say
1: அவங்களுக்கு அது விளங்காது
2: they will not understand
1: நான் நீ வணங்கறே இந்த இந்த நீ வணங்குற சாமி பரிசுத்தமா இருக்குதா
2: இஸ் இட் ஹோலி
1: இல்லையே
2: நோ
1: அசுத்த வாழ்க்கை தானே இருக்குது
2: இட் ஹஸ்
1: என்ன வேணாலும் சொல்லுங்க
2: அவன்
1: அதை ஒத்துக்க மாட்டான்
2: he will not accept
1: hallelujah
2: hallelujah
1: இயேசு தான் பரிசுத்தர் பாவமே செய்யல
2: jesus never committed
1: அவர் தான் நமக்காக மரித்தாரு
2: he died for us
1: நீங்க சுவிசேஷம் சொல்லி பாருங்க
2: tell that gospel
1: அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்
2: he will not accept
1: உன் மேல் அன்பா இருக்கிறாரு
2: he loves you he loves you
1: உனக்காக ஜீவனே கொடுத்தாரு
2: he has given his life
1: என்ன சொன்னாலும் சரி
2: whatever you say
1: அதெல்லாம் ஒண்ணும் முக்கியம் இல்ல
2: it is not important for
1: hallelujah
2: hallelujah
1: என்று சொல்லி அவன் சாத்தான் சொல்றது தான் அவன் செய்யறான்.
2: It does whatever Satan says.
1: ஏன்னா
2: because
1: அவனால இந்த தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான், முதல்ல கண்ணை பிடிங்கிட்டான்.
2: And the devil has plucked the eyes.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ரெண்டு கொரிந்தியர் நாலாம் அதிகாரத்தில்
2: செகண்ட் கொரிந்தியன்ஸ்
1: 4 வசனத்தை பார்க்கும் பொழுது
2: 4
1: அங்கே பார்க்கிறோம்.
2: There we read.
1: என்ன பார்க்கிறோம்? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் படிங்க ரெண்டு கொரிந்தியர் 4. Hallelujah. பிரகாசமாக இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை என்ன செய்தான், குருடாக்கிட்டான்.
2: The God of this age has blinded them.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: என்ன கண்டு தெரிஞ்சா இவங்க தப்பித்துக் கொள்வாங்க.
2: If they have eyes, they can escape.
1: அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்களா, நிறைய சிறு பிள்ளைங்க தெருவில் விளையாடுற பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டே இருப்பாங்க.
2: The children used to play on the street.
1: அப்படியே அவங்கள திருடி டக்குன்னு தூக்கி போட்டு கார்ல ஏத்திட்டு போயிடுவாங்க.
2: They steal the children and take
1: 10-20 குழந்தைகளை திருடின்னு போயிடுவான் ஒரே ஆளு.
2: One man can take even 10 or 20 children.
1: போய்
2: by stealing them
1: Bombay-la kondu poi
2: taking to Bombay
1: anga poi avanga kannugal ellam pidinga eduthruva chinna pullaigala.
2: He removes all the eyes.
1: Edhukku theriyuma?
2: For what?
1: Kanna pidingittu kurudaakittu
2: making them blind.
1: Anga road la okkara vechi pichai kekka veipan
2: and ask them to
1: andha pullaiga enna seiyum?
2: What the children do?
1: Appa enga amma enga veedu enga eppadi thirumbi poga mudiyadha na kannu kurudaai pochu
2: because eyes have blinded.
1: Pichai edukka veipan
2: so making to beg.
1: அதுதான் பிசாசு செய்யற வேலை.
2: That is the work of the devil.
1: இன்றைக்கு
2: today
1: இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை பார்க்க கூடாதபடி அவன் குருடாக்கி வச்சிட்டான்.
2: And he made them blind not seeing the truth.
1: தேவனுடைய மகிமையை பார்க்க முடியல.
2: They could not see the glory of
1: ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto God.
1: தேவன் நம்முடைய மனக்கண்களை திறந்தார்.
2: The Lord has opened our inner eyes.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: பாருங்க நம்முடைய கண்ணு மாத்திரம் திறந்துச்சுனா
2: if our eyes are opened
1: நாம தைரியமா இருக்கலாம்.
2: We can be bold.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நம்ம கண்ணு திறக்காத வரைக்கும்
2: unless our eyes are open
1: நம்முடைய மாம்ச கண்ணல மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும்
2: if you look only through fleshly eye
1: நம்ம சில நேரத்துல ஏமாந்து போய்டுவோம், வஞ்சிக்கப்பட்டு போவோம்.
2: Sometimes we'll be deceived.
1: ஆனா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது தான்
2: when the spiritual eyes are open
1: நமக்கு எவ்வளவு பெரிய மகிமை இருக்குதுன்னு நமக்கு தெரிய வரும்.
2: We can understand the glory of God.
1: அது உலகத்தை பார்க்க முடியாது.
2: World cannot see.
1: இவங்க என்ன சாதாரணமான மக்கள்.
2: They are ordinary people.
1: இவங்க ஒரு கிறிஸ்தவங்க தான, minority people.
2: They are all minority people.
1: இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது.
2: They cannot do anything.
1: இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது.
2: They cannot do anything.
1: என்று அவன் நினைக்கிறான்.
2: They think that.
1: ஆனா ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் 6 அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது
2: Second Kings and Shit chapter
1: எலிசாவினுடைய வேலைக்காரன்
2: the servant of Elisha
1: adigalile veete vittu veliye varan.
2: Early morning he came out
1: vandu paatha ange periya raanuva nikkudu.
2: Big army was there.
1: Anda raanuva Syriaudaiya raanuva nikkum bodhu
2: from Syria
1: avan enna seiran?
2: What did he do?
1: Ayyo aandavare
2: alas
1: naanga enna seivom pa?
2: What can we do?
1: Namba orthar dhaan inge irukrom.
2: We are alone.
1: Ivlo periya raanuva inga vandirukudhe.
2: The big army has come.
1: Hallelujah. Odi poi ayya kitta solran.
2: He went and told sir
1: appo thirkadesh enna seiraru
2: the prophet
1: பயப்படாதப்பா.
2: Fear not.
1: பயப்படாத.
2: Fear not.
1: இங்க நம்ம ரெண்டு பேர் இல்ல.
2: Not only two.
1: அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும்
2: more than them.
1: நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். Hallelujah.
2: The one who
1: அவனுக்கு புரியல.
2: He could not understand.
1: என்ன இது? ஆயிரக்கணக்கான பேர் ரதங்களும் குதிரைகளும் நிக்குது இங்க.
2: Thousands of people with come with chariots.
1: இவரோட சாதாரணமா பதில் சொல்றாரு.
2: He is answering simply.
1: அப்பா முட்டி போடுப்பா.
2: Come on kneel down.
1: அவர் மேல கை வைக்கிறாரு.
2: He put the hand up.
1: ஆண்டவரே கண்ணை கொஞ்சம் திறங்கப்பா
2: சொன்னார். Open his eyes.
1: கண்ணு திறந்துச்சு.
2: Eyes were open.
1: பார்த்தா.
2: He looked.
1: அங்க வந்திருக்கிற ரதம்லாம் சாதாரண ரதம்.
2: The ordinary
1: சாதாரண குதிரை.
2: Ordinary chariot.
1: என்ன பார்க்கறான்?
2: What did he see?
1: அக்கினிமயமான குதிரைகள்.
2: The fiery horses.
1: அக்கினிமயமான ரதங்கள்.
2: Fiery chariots.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இமே பயம் தேவையில்லை.
2: No need fear.
1: அவர்களோடு இருக்கிறவளை பார்க்கிலும்
2: more than the people
1: உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகமான பேர்.
2: The one who is with you is greater than the one who is in the world.
1: Amen.
2: Amen.
1: இவன் பார்க்கும்படி உன்னுடைய கண்களை திறந்தருளும்.
2: The Lord opened his eyes so that he can look unto that.
1: கர்த்தர் அவன் கண்களை திறந்த பொழுது
2: and the Lord opened his eyes
1: எலிசாவை சுற்றிலும்
2: around Elisha
1: அக்கினிமயமான குதிரைகளும்
2: the fiery
1: ரதங்களும்
2: and chariots.
1: அந்த மலை நிறைந்திருக்கிறது அவன் காண்க.
2: It is filled on the
1: தேவ ஜனமே,
2: children of God.
1: உனக்கு தெரியுமா?
2: Do you know?
1: நீங்க தனிமையா இல்ல.
2: You are not alone.
1: நீ ஒரு தனி ஆள் இல்ல.
2: You are not alone.
1: உன்னை சுற்றிலும்
2: around you
1: எப்பொழுதும்
2: all the time
1: அக்கினிமயமான குதிரைகள்
2: fiery horses
1: அக்கினிமயமான தேவ தூதர்கள்
2: ஃபயரி ஏஞ்சல்ஸ்
1: ஆமென் அல்லாஹ் கர்த்தர் சொன்னார் உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான்
2: those who touch you they touch my eye
1: hallelujah
2: hallelujah
1: hallelujah
2: hallelujah
1: ஆமென்
2: ஆமென்
1: பிரியமான தேவனுடைய ஜனமே
2: dear children of god
1: சாத்தான் நமக்கு விரோதமாய் கிரியை செய்வதற்கு ஒரு பக்கம் அவன் நின்று கொண்டிருந்தாலும் hallelujah
2: Satan may be standing against us to work
1: கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார்
2: the lord is with us
1: hallelujah
2: hallelujah
1: கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடியாலே
2: since the lord is with us
1: உரகாபாலா சந்தரபோரியானா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியாலே
2: he is fighting for us
1: hallelujah
2: hallelujah
1: அவருடைய அதிகாரம் நமக்கு செல்லாது
2: his authority cannot
1: Amen.
2: do anything
1: கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்னவென்றால்
2: the truth the lord is revealing
1: hallelujah
2: hallelujah
1: அந்த இருளின் சக்திகள்
2: the power of darkness
1: உன்னை மேற்கொள்ள முடியாது
2: it cannot prevail over you
1: hallelujah
2: hallelujah
1: Amen.
2: Amen.
1: எத்தனை பேருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார்
2: how many eyes were opened by lord
1: amen அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த நாட்களிலே அவன் போய் பிரசங்கம்
2: பண்ணினான்
1: சில ஸ்திரீகளுக்கு அங்கே ரத்தாம்பரம் விற்கிற ஒருத்தி இருந்தாள்
2: and there was a lady
1: சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது
2: when he was preaching gospel
1: hallelujah
2: hallelujah
1: பவுல் சொல்றதை உடனே அவ ஏற்றுக்கொள்ளல
2: she did not accept immediately
1: ஆனா வேதம் சொல்லுகிறது
2: the bible says
1: அந்த ஸ்திரீனுடைய ரத்தாம்பரம் விற்கிறவளுடைய கண்ணை கர்த்தர் திறந்தார்
2: the lord opened the eyes
1: hallelujah.
2: of the lady who
1: இப்பொழுது அவளுக்கு தெரிகிறது
2: now he knows
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே
2: dear children of god
1: நல்ல கவனிங்க
2: listen
1: உங்களுக்கு வசனம் தெரியலையா
2: don't you know the verse
1: சத்தியம் தெரியலையா
2: don't you know the truth
1: உங்களுக்கு ஒருவேளை சந்தேகமா இருக்கா
2: do you have any doubt
1: பயமா இருக்குதா
2: be fear
1: இதெல்லாம் நடக்குமா
2: will it happen
1: என்கிற கேள்வி இருக்கா
2: do you have question
1: உடனே என்ன செய்ய ஆண்டவரே
2: immediately say
1: என் கண்ணை கொஞ்சம் திறந்துருங்கள்
2: lord open my eyes
1: நான் மகிமையை பார்க்கணும்
2: let me see glory
1: தூரத்தில் உள்ள ராஜாவை
2: the king
1: மகிமையான ராஜாவை
2: the glorious king
1: என் கண்கள் பார்க்க வேண்டும்
2: let me see
1: உம்முடைய மகத்துவத்தை என் கண்கள் பார்க்க வேண்டும்
2: let me see your mighty
1: ஜெபம் பண்ணி பாருங்க
2: just pray
1: உங்களை சுற்றிலும்
2: around you
1: தேவ தூதர்கள் நிற்பார்கள்
2: angels will be around
1: hallelujah.
2: you
1: hallelujah
2: hallelujah
1: hallelujah
2: hallelujah
1: hallelujah
2: hallelujah
1: hallelujah
2: hallelujah
1: அந்த காலத்துல பாத்தீங்களா
2: in those days
1: தேவ தூதர் இந்த ராஜாக்கள்
2: the kings
1: இந்த தேர்
2: the chariots
1: சாமியாக நடந்து போவாங்க
2: they all just walk
1: அப்ப எல்லாருக்கும் ஒரு கொடை புடிச்சு போவாங்க
2: they have umbrella
1: எதுக்கு அந்த கொடைன்னா
2: what for
1: திடீர்னு மழை வந்தா நனைய கூடாது
2: if the rain comes it should not be wet
1: சாதாரண மழை வந்தா நனைய மாட்டாங்க
2: if it is ordinary rain they will
1: heavy rain அடிச்சிச்சுன்னு வெச்சீங்க
2: if it is heavy rain
1: அவ்வளவுதான்
2: that's
1: all ஆல்க்கு ஒரு பக்கம் ஓடி போய் வேற இடத்துல போய் தஞ்சம் போந்துருவாங்க
2: they go to shelter
1: இத நான் கண்ணால பாத்துக்கிறேன்
2: i have seen
1: hallelujah
2: hallelujah
1: ஒருமுறை நாங்கள் ஒரு கிராமத்தில் மேல்நெடுங்கல் என்கிற கிராமத்தில்
2: once we went to a village
1: அங்க பாஸ்டர் ஜேம்ஸ் சந்தோஷம் ஒரு பாஸ்டர் இருந்தார்
2: பாஸ்டர் ஜேம்ஸ் சந்தோஷம்
1: வாஸ் அவர் இன்றைக்கு கர்த்தருக்குள் நித்திர அடைந்து விட்டார்
2: now he is
1: அவரோடு கூட சேர்ந்து கொண்டு
2: with him
1: மலை மேல போய் நாங்க உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம்
2: we took fasting on the mountain
1: மலை விட்டு கீழே இறங்குறது இல்ல
2: we don't come down
1: அந்த மலை மேல டீ கடையோ எதுவும் கிடையாது
2: no tea shop in the mountain
1: ஒண்ணும் கிடையாது தண்ணி கூட கிடைக்காது
2: no water also
1: ஆனால் இப்ப போய் பாத்தீங்களா அந்த ஜபமலையின அது ஜபமலை ஆக்கிட்டார்
2: இந்த now it has become prayer mountain
1: hallelujah ஆனா அந்த இடத்துல நாங்க ரெண்டு பேர் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது
2: when we were praying together
1: திடீர்னு heavy rain மழை சரியான மழை
2: suddenly heavy rain
1: hallelujah ஆனா மழை பெஞ்ச சத்தம் கேட்டுச்சு
2: we hear the
1: ஆனா
2: voice
1: ஜபத்தை நிறுத்தல
2: we did not stop the
1: ஜபம் பண்ணிட்டோம் ரொம்ப நேரம் ஜோம் பண்ணி
2: we were praying
1: கண்ண திறந்து பார்த்தா
2: when we opened our eyes
1: எங்க பார்த்தாலும் அப்படியே மழை ஆறு மாதிரி ஓடுது
2: and the water is running like river
1: நாங்க அங்கதா முட்டி போட்டுக்கிறோம்
2: we are kneeling down there
1: எங்களை சுற்றில நாங்க முட்டி போட்டுக்கிற இடம்லாம் காய்ந்து போன தரை
2: it is dry land dry land where
1: hallelujah.
2: we prayed
1: எனக்கு ஒண்ணுமே விளங்கல
2: we are did not understand
1: யாரோ கொடை புடிச்சு நின்ன மாதிரியே இருக்குதே
2: somehow
1: hallelujah
2: had umbrella
1: கர்த்தர் அந்த இடத்துல மழையின் நடுவிலே
2: in the midst of rain
1: நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே
2: when we were praying
1: எங்களை சுற்றிலும் மழை
2: around us
1: நாங்கள் முட்டி போட்ட இடத்துல மழையே இல்ல
2: but no rain when
1: hallelujah
2: we
1: கர்த்தர் கூட இருக்கிறார்
2: the lord is with us
1: மழையானாலும் சரி
2: maybe rain
1: குளிரானாலும் சரி
2: maybe cold
1: hallelujah வெயிலானாலும் சரி,
2: மேபி ஹீட்

0: அவர் நம்முடைய பக்கத்திலே இருக்கிறார், நம்முடைய அருகாமையிலே
1: இருக்கிறார்.
0: தேவனுடைய பிரசன்னம் நம்மை தாங்கிக்
1: கொண்டிருக்கிறது.
0: அவர் ஒருபோது நம்ம வெட்கப்பட்டு போக விடவே
1: மாட்டார்.
0: இது போல நான் அநேக அனுபவங்களை சொல்ல முடியும்.
1: I can say lot of experiences.
0: Hallelujah. அநேக அனுபவங்களை சொல்ல முடியும்.
1: I could say lot of experiences.
0: Hallelujah. அந்த அதே போல பல வருடங்களுக்கு முன்பதாக,
1: same way many years ago,
0: நீங்க ரெட்டில்ஸ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்க பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் வந்துருச்சு.
1: ரெட்டில்ஸ் லேக் நியர் பை there are a lot of
0: நாட்கள்ல,
1: in those days,
0: ரெட்டில்ஸ் ஏரி ஓரத்துல,
1: near the ரெட்டில்ஸ் லேக்,
0: நானு பாஸ்டர் அம்மா,
1: myself pastor amma,
0: கூட ஒரு மூணு சகோதரர்கள்,
1: three brothers.
0: Hallelujah. எங்களோட வருவாங்க.
1: They come with us.
0: கொஞ்சம் துணி எல்லாம் எடுத்துக்குவாங்க.
1: They bring clothes.
0: Hallelujah. அந்த பிரதர்ஸ்ங்க எங்க துணி எல்லாம் அந்த ஏரியில தான் துவைப்பாங்க.
1: The brothers, they wash the clothes.
0: நாங்க என்ன செய்வோம்னா,
1: what we do,
0: நாங்க போய் அந்த அந்த ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்கு,
1: there is a,
0: அங்க போய் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுவோம்.
1: We just kneel down in the mango garden.
0: அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது,
1: when we pray,
0: hallelujah,
1: hallelujah,
0: காலையில இருந்து நாங்க ஜெபம் பண்ணி பார்த்தா மணி 5 ஆயிடும்.
1: And from morning till 5,
0: hallelujah,
1: we pray.
0: அதுக்கு பிறகு,
1: after that,
0: அங்க வந்து சொன்னார் ஒருத்தர்,
1: somebody came and said,
0: ஐயா இங்க இந்த மாந்தோப்புள்ள எப்படி நீங்க வந்தீங்கன்னு கேட்டார்.
1: How did you come into the mango garden?
0: நிழலா இருக்குதனால தான் வந்தோம்.
1: Since it is shadow we came.
0: இல்லங்க,
1: no,
0: இந்த மாந்தோப்புக்குள்ள யார் வந்தாலும் சரி,
1: whoever comes in,
0: ஒரு மோசமான ஒரு ஆள் இருக்காருங்க,
1: bad,
0: அவர் யாருனே பார்க்க மாட்டாரு,
1: he won't see anyone,
0: உருட்டு கட்டை எடுத்து அடிச்சுடுவாருங்க,
1: will bring and kill them.
0: நீங்க எப்படி வந்தீங்க?
1: How did you come?
0: இல்ல காலையில இருந்து இங்க தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்.
1: We are praying since morning.
0: அப்படியா? எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதே.
1: It is awesome.
0: Hallelujah. கர்த்தருடைய கிருபை பாருங்க.
1: கிரேஸ் ஆஃப் காட்.
0: அதே மாந்தோப்புல,
1: சேம் மேங்கோ கார்டன்,
0: நாங்க அடிக்கடி ஜெபம் பண்ணுவோம்.
1: We pray frequently.
0: என்ன அங்க வீட்ல ஜெபம் பண்ண முடியாது.
1: We could not pray.
0: அங்கதான் போய் நாங்க ஜெபிப்போம்.
1: We go there and pray.
0: ஆனா அந்த ஜெப நாட்கள்ல,
1: in those days,
0: அப்பதான் ஆண்டவர் சொன்னார், அப்ப வந்து சபை கிடையாது,
1: no churches in those days,
0: அப்ப பைபிள் காலேஜ் கிடையாது,
1: no bible school,
0: ஒண்ணும் கிடையாது,
1: nothing.
0: அப்ப கர்த்தர் எங்க கூட பேசுவார்.
1: The Lord used to talk to me.
0: நான் இப்படிப்பட்ட ஒரு சபையை தருவேன்.
1: I'll give such church. இப்படிப்பட்ட
0: பைபிள் காலேஜ் நீ தொடங்குவே.
1: You have to open the Bible school.
0: ஊழியர்களை உருவாக்குவே.
1: You will make the servants of God. The Lord said.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது அநேக நாட்களுக்கு பிறகு நிறைவேறிற்று.
1: It was fulfilled after many years.
0: என்ன நடந்து தெரியுங்களா?
1: What happened?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இப்ப பாத்தீங்கன்னா,
1: if you look at
0: தமிழ்நாட்டுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம ஊழியக்காரன் ஒருத்தர் இருப்பான்.
1: There is the servant of God in all districts.
0: வட இந்தியாவுல போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு ஊழியக்காரர் இருப்பாரு.
1: North India you can see the servant of God.
0: இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே,
1: the church of the living God,
0: அநேக ஊழியர்களை கர்த்தர் உருவாக்கினார்.
1: The Lord made lot of servants of God.
0: எத்தனை கிராமங்களிலே,
1: in many villages.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை வட இந்தியாவிலே,
1: in North India.
0: ஆசிய நாடுகளிலே,
1: Asia.
0: அநேக தேவ ஊழியர்களை,
1: many servants of God,
0: அனுப்ப கர்த்தர் உதவி செய்தார்.
1: And the Lord made
0: அறுவடை மிகுதி, ஆட்கள் கொஞ்சமா இருக்கிறது.
1: The laborers are few.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: சாத்தானுடைய திட்டங்கள் நிறைவேறவில்லை.
1: The plans of devil should not be fulfilled.
0: சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு போனா,
1: the Satan is defeated.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் என்ன சொன்னாரோ,
1: whatever the Lord says,
0: அது மாத்திரம்தான் நிறைவேறிற்று.
1: It is fulfilled.
0: இப்போ அந்த காலவேளையில கர்த்தர் சொல்றாரு,
1: in this morning the Lord says,
0: என்ன சொல்றாரு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
1: What does he say?
0: அவர் சொல்லுகிறது நிறைவேறும்.
1: Whatever he says it will be fulfilled.
0: அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்?
1: Who can stop him?
0: யாராலும் தடுக்க முடியாது.
1: Nobody can stop.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கட்டாயமா நடக்கும்.
1: Certainly it will happen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள்.
1: One thing you understand,
0: நம்முடைய இந்த கடைசி நாட்களிலே,
1: in these last days,
0: நாம் கர்த்தருக்காக கிரியை செய்யும் பொழுது,
1: when we work on for the Lord,
0: பலவிதமான சத்துருவின் போராட்டங்கள் நமக்கு விரோதமாய் வரும்.
1: The evil will work against us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: சங்கீத புத்தகத்துல,
1: Psalm
0: 81 சங்கீதம்
1: 81
0: 13-14 வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. 13 வசனத்தை 15 வசனத்தை பார்த்து 14-15 வாசிங்கன்னா,
1: 14 and 15.
0: Hallelujah. நான் எதிராளிகளை என்ன செய்வேன்? தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக என்ன செய்தேன் திருப்புவேன். கர்த்தரை பகைக்கிறவர்கள் இச்சகம் பேசி என்ன செய்வார்கள் அடங்குவார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அவரை பகைக்கிறவர்கள் இச்சகம் பேசி என்ன செய்வார்கள், ஏன்னா நான் சீக்கிரத்திலே எதிராளிகளை என்ன செய்வேன் தாழ்த்துவேன்.
1: I turn my hand against their adversaries.
0: அல்லேலூயா. முதல் முதல்ல ஜீவனுள்ள தேவனுடைய சபை தொடங்கும் பொழுது
1: the church of the living God opened.
0: ஒரு தென்னை ஓலையில தான் நாங்கள் பந்தல் போட்டு ஆராதனை நடத்திட்டு இருந்தோம்.
1: We had hurt and we were conducting the service.
0: அப்போ அது கொளுத்துறதுக்காக ஒருத்தர் திட்டம் போட்டார்.
1: One plan to fire it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் நம்ம சபையில தான் இருந்தாரு.
1: He was in our church.
0: இப்போ இல்ல.
1: Now he is not here.
0: முடிஞ்சா ஒரு நாள் அவர் சாட்சி சொல்ல வைக்கலாம்.
1: Sometime maybe
0: கொளுத்துறதுக்காக வந்தார்.
1: He came to fire it.
0: என்னாச்சு தெரியுங்களா?
1: What happened?
0: அவர் ரட்சிக்கப்பட்டார்.
1: He got saved.
0: மனம் திரும்பினார்.
1: Repented.
0: இன்றைக்கு சுவிசேஷகன் ஆகிவிட்டார்.
1: Now he has become evangelist.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவரை கேட்டா சொல்வார்,
1: He will say,
0: நான் ஜீவனுள்ள தேவனுடைய சபை கொளுத்துறதுக்காக வந்தேன்.
1: I came to fire the church.
0: ஆனா ஆண்டவர் என்னை ரட்சித்து விட்டார்.
1: But the Lord has saved me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள்.
1: They come through one way.
0: ஏழு வழியாய் அவர்கள் ஓடி போவார்கள்.
1: They run away through seven ways.
0: என்ன கர்த்தர் சீக்கிரத்தில் அவர் நியாயம் செய்கிற தேவனாய்.
1: The Lord will do the judge.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: லூக்கா 18 அதிகாரம் 7-8 வசனங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது
1: லூக் 18:7-8
0: தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அவர்களுக்கு என்ன செய்வார் எல்லாம் சொல்லுங்க. சீக்கிரம் எப்ப செய்வார்?
1: சர்டன்லி
0: சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்கள் கீழே அதில் நசுக்குவார்.
1: He will just bring down the devil.
0: உங்களுக்கு என்ன செய்வார்? நியாயம் செய்வார்.
1: Certainly you will do the judge.
0: இந்த காலையில இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே,
1: those who are hearing the message,
0: வாழ்க்கையில எத்தனையோ முறை அன்னை உள்ள நாள் ஆச்சு ஒன்னும் நடக்கலையே,
1: nothing happened so far,
0: நீ கவலைப்பட்ட நாட்கள்ல,
1: when you are worrying,
0: சீக்கிரமாக உன் வாழ்க்கையில எதெல்லாம் நீ கேட்டு அதை கொடுத்தாரா இல்லையா?
1: Whatever you ask, the speedily the Lord has given.
0: ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
1: Say hallelujah.
0: சில நேரத்துல
1: sometimes
0: நன்மை பெற்றுகிட்ட பிறகு நம்ம மறந்துடுறோம்.
1: After receiving goodness we forget.
0: Hallelujah. ஆனா அந்த நாட்கள்ல,
1: in those days,
0: ஐயோ ஒண்ணு நடக்கலையே,
1: nothing happened,
0: ஒரு சோர்ந்து போன நாட்கள்,
1: we were discouraged,
0: தலை குனிந்த நாட்கள்,
1: we bowed down,
0: உண்டு.
1: There were,
0: ஆனால் கர்த்தர் சீக்கிரத்துல செய்வேன் என்றார்.
1: The Lord said,
0: இன்றைக்கும் அதே வார்த்தையை சொல்கிறார்.
1: Today the Lord says,
0: இன்ன எதெல்லாம் உனக்கு தாமதித்துக் கொண்டிருக்கிறதோ,
1: whatever it is tarrying,
0: அதை நான் சீக்கிரத்துல செய்து முடிப்பேன்,
1: I will do it speedily,
0: என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says,
0: ஆனா சாத்தா என்ன செய்வானா?
1: What the Satan does.
0: அவருடைய வேலை தடை செய்கிற வேலை.
1: His work to stop.
0: நல்லா நடக்கிறது போல இருக்கும்.
1: It looks like happening good.
0: பவுல் சொல்றார், நான் எத்தனையோ முறை உங்களிடத்தில் வர மனதா இருந்தேன்.
1: Paul said,
0: சாத்தானோ எங்களை தடை பண்ணினான்.
1: But then devil stopped me.
0: சாத்தான் தடை பண்றான்.
1: The Satan stops.
0: உங்களுக்கு வர ஆசீர்வாதங்களை,
1: the blessings of God,
0: நடக்க போற நன்மைகளை,
1: the goodness of God,
0: அவன் தடை பண்ணுவான்.
1: He will stop.
0: ஆனால்
1: பட்
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
1: ப்ரைஸ் பீ அன்டு காட்.
0: அவன் எவ்வளவுதான் தடை பண்ணாலும் சரி,
1: வாட்எவர் ஸ்டாப்,
0: ஹல்லேலூயா, நாம் அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் பொழுது,
1: when we resist him,
0: அவனை கர்த்தர் நிர்மூலமாக்குவார்.
1: The Lord will destroy
0: him. ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: வாசித்து பார், 2 கொரிந்தியர் 10:3 வாசிக்கும் பொழுது,
1: 2 Corinthians 10:3,
0: இதோ எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாயிராமல் அறங்களை நிர்மூலமாக்க தேவ ஜனமே,
1: ஓ காட்ஸ் பீப்பிள்,
0: நீ பலவீனமா இருக்கலாம்,
1: யூ மே பி வீக்,
0: பாஸ்டர்மா கூட இங்க வரும்பொழுது பாட ஏஞ்சி நடக்கவே முடியாம தான் வந்தாங்க.
1: பாஸ்டர்மா ஈவன் could not walk properly.
0: நான் சொன்னேன்,
1: ஐ செட்,
0: நீ வந்து பாடு,
1: கம் அண்ட் சிங்,
0: கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார்.
1: தி லார்ட் வில் கிவ் தி ஸ்ட்ரெngth.
0: அதே போல அவருக்கு பலன் கொடுத்தார்.
1: தி லார்ட் ஹஸ் गिवन தி ஸ்ட்ரெngth. ஹalleluya. டு சிங்.
0: நம் சில வேளைகளில் பலன் குன்றி போகும் பொழுது,
1: சம்டைம்ஸ் when we have weakness,
0: கர்த்தர் நான் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர்.
1: தி லார்ட் சேஸ், ஐ வில் ஸ்ட்ரெngthen யூ.
0: சரீர பலம் நமக்கு குன்றி போகும் பொழுது,
1: when we lose our strength,
0: தேவ பலம் நம்மை தாங்குகிறது.
1: We God strength will support.
0: நாம் மாம்சத்தில் யுத்தம் பண்ணுகிறவர்கள் அல்ல.
1: We don't fight with flesh.
0: நம்ம மாம்சத்தில் யுத்தம் பண்றது கிடையாது.
1: We don't do battle by flesh.
0: மாம்சத்தில் யுத்தம் பண்ணுவாங்க.
1: The worldly people does.
0: மாம்ச பிரகாரமான மனிதர்களை வைத்துக்கொண்டு, அறங்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் எல்லாம் சொல்லுங்க. அரண்களை
1: நிர்மூலமாக்குவதற்கு
0: தேவ பலம். மறுபடியும் சொல்லுங்க.
1: To destroy the forts,
0: எல்லாம் சொல்லுங்க. மறுபடியும்
1: again and again. Pulling down of strongholds.
0: ரெண்டு காரியத்தை நிர்மூலமாக்குறார் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர்.
1: Two things the Lord is destroying.
0: உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற அரண்,
1: the forts which is stopping, the man's fort,
0: அதை உடைப்பார்.
1: The Lord will break it.
0: இரண்டாவது,
1: secondly,
0: ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறோம்.
1: Verse 5.
0: தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக. அல்லேலூயா.
1: Casting down imagination.

0: என்ன செய்வேன் சொல்கிறார், நிர்மூலமாக்குவார்.
1: The Lord will cast down
0: all the imaginations. Isaiah 54.
1: உனக்கு
0: உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும்.
1: No weapon.
0: உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவியும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாயிருக்கிறது.
1: Hallelujah. No weapon that is formed against you shall prosper.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: சத்ருவை விரட்டி அடிக்க,
1: to drive away the devil,
0: யோபுனுடைய வாழ்க்கையில ஆண்டவர்
1: அனுமதித்தார். The Lord permitted it.
0: ஆனால் புதிய ஏற்பாட்டிலே,
1: the new testament,
0: ஏன் அதை நமக்கு சத்ருவை அனுமதிக்கிறது இல்லை தெரியுமா?
1: He is not allowing devil to do
0: work. மிக தெளிவா சொல்லிட்டாரு.
1: The Lord told very
0: clearly, இதோ இந்த உலகத்தின் அதிபதி வரான்,
1: the prince of the world is coming.
0: அவருக்கு ஒன்றும் இல்லை.
1: He has nothing in me.
0: இப்பொழுதே அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான்.
1: He has judged right now.
0: இப்பொழுதே அவனை நியாயம் தீர்க்கிறார் ஆண்டவர்.
1: He is judging him.
0: சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி போட்டார்.
1: He crushed the head of the devil.
0: சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி போட்டார்.
1: He crushed the head of the Satan.
0: Hallelujah. Hallelujah. ஆகவே தான் பிரியமானவர்களே, சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பி வரும்பொழுது,
1: when the Satan comes against us,
0: 59 அதிகாரம்
1: Isaiah 59
0: வசனத்த வாசிக்கிறோம்.
1: 19.
0: Hallelujah. அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக என்ன செய்வார்? கொடியேற்றுவார். Hallelujah.
1: The Lord will hoist Alleluia. This flag
0: Alleluia.
1: Against the devil.
0: ஆகவே தேவ ஜனமே,
1: ஓ காட்ஸ் பீப்பிள்,
0: உனக்கு விரோதமாக எழும்பி வருகிற ரதங்களையும் குதிரைகளையும் கண்டு நீ என்ன செய்யாதே, பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says don't get fear about the horses or chariots.
0: உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள்.
1: They come through one way and Hallelujah. Go through seven
0: ways. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார்.
1: The Lord is with you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார்.
1: He is doing battle for
0: Hallelujah.
1: You.
0: Hallelujah.
1: பெரிய
0: பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமி ஆவாய்.
1: Hallelujah. He will become flat.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: செருபாபேலுக்கு முன்பதாக
1: before Zerubbabel
0: நீ சமபூமியாவாய்.
1: He will become flat.
0: Hallelujah. எம்மாத்திரம்,
1: who are you?
0: தைரியமா சொல்லுங்க எல்லாரும்.
1: Be bold.
0: நீ எம்மாத்திரம்,
1: who are you?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ எம்மாத்திரம்,
1: who are you?
0: தைரியமா சவால் விட்டு சொல்லுங்க.
1: You can challenge and say
0: Hallelujah. ஆகவே அந்த பிசாசுனுடைய தந்திரங்கள்,
1: the works
0: of the அதிகாரங்கள்,
1: power of darkness,
0: எல்லாவற்றையும் இருந்தும் நம்மை விடுதலையாக்க,
1: not to deliver us.
0: Hallelujah. கர்த்தர் நம்மை அந்த இருளின் அதிகாரத்தில் இருந்து திருப்பி இப்ப ஒளியின் இடத்திற்கு கொண்டு வந்து விட்டார்.
1: The Lord has turned us
0: to light. ஆச்சரியமான ஒளியின் இடத்தில் இப்பொழுது இருக்கிறீர்கள்.
1: We are in the amazing light.
0: அதனால தான் பவுலுக்கு சொன்னார் கர்த்தர் அப்போஸ்தலர் 26:18
1: Acts 26:18
0: Hallelujah. யாராவது படிங்க அப்போஸ்தலர் 26:18
1: 26:18 Acts.
0: Hallelujah. இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் அல்லேலூயா, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு அல்லேலூயா.
1: From darkness to light.
0: Amen. சாத்தானுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
1: There is the kingdom for Satan.
0: சாத்தானுக்கு தேவ தூதர்கள், அவனுக்கு ஒரு அசுத்த தூதர்கள் உண்டு.
1: Satan has his angels.
0: அந்த ராஜ்யத்தை, அந்த தூதர்களை,
1: the angels,
0: அந்த இருளின் அதிகாரத்தை,
1: the darkness.
0: Hallelujah. அவருடைய வல்லமை,
1: his power.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:10 வாசிக்கும் பொழுது,
1: Acts 10,
0: அவர் மாம்சமாயிருந்த நாட்களில்,
1: when he was in flesh,
0: அவர் என்ன செய்தாராம்?
1: What did he do?
0: பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டின யாவரையும் அல்லேலூயா சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. தைரியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்தார்.
1: Boldly the Lord Jesus did it.
0: ஏன்னா அவர் வந்த

0: எதுக்கு வந்தார்?
1: லூக்கா
0: 12:31 வாசித்து பாருங்க.
1: லூக்கா
0: 12:31 இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது.
1: ஜட்ஜ்மென்ட் ஹஸ் கம்.
0: நியாய தீர்ப்பு.
1: ஹalleluya.
0: இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான்.
1: The prince of the world
0: Alleluia.
1: is rejected.
0: ஹalleluya. அவனை கர்த்தர் அப்பே தள்ளிட்டாரு.
1: The Lord has pushed him back.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: புறம்பே தள்ளிட்டார்.
1: Yes, pushed him
0: outside. வெளிப்படுத்தல் 12:10 வாசிக்கிறோம்.
1: And Revelation 12:10.
0: என்ன வாசிக்கிறோம்?
1: What did we read?
0: ரட்சியும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தேவ பிள்ளையே,
1: child of God,
0: உனக்கு விரோதமாய் குற்றம் சுமத்துவதற்காக,
1: not to blame against you,
0: உனக்கு விரோதமாய் சத்ருவானவன் அவன் குற்றம் சாட்டுகிறவன்.
1: He always is blaming you.
0: குற்றம் கண்டுபிடிக்கிறவன்.
1: The devil finds fault in you.
0: என்ன குற்றத்தை போடலாம்?
1: What fault we can put?
0: தானியேலை குற்றம் சுமத்தும் பொழுது,
1: when they Hallelujah. blame Daniel,
0: அவனை குற்றம் சுமத்தினவர்களை அந்த கெபியில போட்டார்கள்.
1: They put
0: they, ஆனால் தானியேலோ வெளியே வந்தான்.
1: ஒரு
0: சேதமும் அடையவில்லை.
1: No harm in him.
0: உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள்,
1: whoever comes against you,
0: Hallelujah. யார் எழும்புவார்களோ,
1: whoever come against you,
0: அவர்களையே ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார்.
1: The Lord will judge them.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
1: Obey to the Lord.
0: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
1: Resist the devil.
0: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
1: Then he will flee away.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சொல்லுங்க, ஜெயமோ கர்த்தரால் வரும்.
1: Victory comes from God.
0: ஜெயம் கர்த்தருடையது.
1: Victory belongs to God.
0: வெளிப்படுத்தல் 12:11.
1: Revelation 12:11.
0: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும்,
1: though it is death,
0: அதற்கு தப்பும்படி,
1: not to escape,
0: ஜீவனையும் பாராமல், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவன் என்ன செய்தார்கள்?
1: அவருடைய
0: ஆட்டுக்குட்டியின் ரத்தம்,
1: the blood of the lamb,
0: சாட்சியின் வசனம்,
1: the word of
0: witness. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்கிட்ட இயேசுவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காண்பி.
1: I am washed by the blood of the lamb.
0: எனக்குள்ள ஆண்டவருடைய சாட்சியின் வசனம் இருக்குன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காண்பி.
1: I have the word of
0: Hallelujah.
1: testimony.
0: இது ரெண்டு கொண்டு நீங்க என்ன செய்றீங்க? ஜெயிக்கிறீங்க.
1: With this you overcome.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இன்றைக்கு பிரசங்கம் தோற்று போனவர்களுக்காக அல்ல.
1: And the message is not for defeated one.
0: எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க.
1: Open your mouth.
0: நான் ஜெயிக்கிறவன்.
1: I am born to take victory. I am to take victory.
0: நான் ஜெயித்து கொண்டிருப்பேன்.
1: I am taking victory.
0: நான் ஜெயித்து கொண்டிருப்பேன்.
1: I am taking victory.
0: ஜெயித்து கொண்டிருப்பேன்.
1: I am taking victory.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிள்ளைகளே,
1: children,
0: வாலிபரே, பெரியோரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஜெயிக்கிறவர்கள்.
1: You take victory.
0: 1 John 2:13 வாசிக்கிறோம்.
1: 1 John 2:13.
0: பிதாக்களே,
1: Father,
0: ஆதி முதல் நீங்கள் அறிந்திருக்கிறதனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால். அல்லேலூயா. அநேக வாலிப பிள்ளைகள் பாருங்க, கண்களின் இச்சையில, மாம்ச இச்சையில,
1: lust of the flesh,
0: பாவ இச்சையில,
1: and the lust of eyes,
0: விழுந்து போயிடுறாங்க.
1: They
0: அவங்களால அதை மேற்கொள்ள முடியல.
1: They could not overcome.
0: பாவம் செய்ய கூடாதுன்னு நினைச்சேன்.
1: I don't want to do sin.
0: நான் விழுந்துட்டேன்.
1: But I am fallen.
0: பாவம் செய்துட்டேன்.
1: I have committed sin.
0: நீ தோத்து போயிட்டே.
1: You are defeated.
0: பிசாசு சொல்வான்.
1: Devil will say.
0: நீ தோத்து போயிட்டே.
1: You are defeated.
0: பாவம் செய்ய பரவாயில்ல.
1: You continue to do sin.
0: என்று இன்னும் அநேக பாவங்களை செய்ய வைப்பான்.
1: He will bring many more sins.
0: எனக்கு அநேக வாலிபர்கள்,
1: many youth,
0: நான் தோத்து போயிட்டேன்.
1: I am defeated.
0: நான் பாவம் செய்துட்டேன்.
1: I have committed sin.
0: ஆண்டவர் என்னை கைவிட்டார்.
1: The Lord has forsaken me.
0: என்று ஆண்டவர் விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்.
1: They are going away from the Lord.
0: Hallelujah. Anala valibane,
1: oh young man,
0: Hallelujah. உன் இளமையில சந்தோஷப்படு.
1: You rejoice at the time of youth.
0: வாலிபனாக உன் இதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும்.
1: Let your heart give enjoyment.
0: நெஞ்சின் வழியிலும் கண்ணின் காற்றில் நட.
1: You walk according to your sight.
0: ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி.
1: Understand that the Lord will bring to the judgment.
0: இப்பொழுதே தேவனிடத்தில் ஓடி வா.
1: Come to the Lord.
0: இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்?
1: What we read.
0: வாலிபரே,
1: oh young man,
0: பிள்ளைகளே,
1: oh children,
0: Hallelujah. நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன்.
1: You have overcome the evil.
0: பிள்ளைகளே,
1: children.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலே உங்களுக்கு எழுதுகிறேன்.
1: Hallelujah. You have overcome the wicked.
0: கர்த்தர் சாத்தானை ஜெயிக்க நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: The Lord has chosen us in order to take victory.
0: Hallelujah.
1: Against the devil.
0: 14th வசனத்தை வாசிக்கும் பொழுது
1: in 14
0: இல்ல 14 1 யோவான் 2 14 ல
1: பிதாக்களே Father
0: வாலிபரே பலவான்களாய் இருக்கதாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் அப்ப எப்படி நீங்க ஜெயிச்சீங்க
1: How did you overcome
0: தேவ வசனம்
1: The word of God.
0: Hallelujah. Deva vasanam.
1: The word of God.
0: Hallelujah. Deva vasanam.
1: The word of God.
0: Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை.
1: The word of God.
0: இந்த காலவேளையில நமக்கு ரொம்ப உஷ்ணமாக இருக்கலாம்.
1: In this morning it may be heat.
0: நேரம் அதிகமா இருக்கலாம்.
1: Maybe time is over.
0: ஆனாலும்
1: but
0: அதெல்லாம் முக்கியம் இல்ல.
1: That is not so important.
0: ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தையின் மூலமாக.
1: The word of God.
0: அதை நாம் நம்முடைய இதயத்திலே பதித்து வைத்துக்
1: கொள்ளாவிட்டால்
0: தோற்கடிச்சிருவான்
1: நினைக்கிறத
0: செய்வாங்க
1: அவங்களுக்கு
0: வேதம் என்ன சொல்றது தெரியுமா நூதன சீஷர்கள்
1: They are all the disciples
0: நூதன சீஷர்களை தான் பிசாசு பிடிக்கிறான்
1: the devil is catching them
0: ஒன்று யோவான்
1: for John
0: 5வது அதிகாரம்
1: 5
0: 19வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க
1: 19
0: நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அது ஒன்னு திமத்தேயு
1: ஃபர்ஸ்ட் திமத்தேயு
0: மூணாம் அதிகாரம்
1: 3
0: ஆறாவது வசனம்
1: 6
0: அவன் இரும ஒன்னு திமத்தேயு 3 6
1: ஃபர்ஸ்ட் திமத்தேயு 3 அண்ட் 6
0: அவன் இருமா படைந்து பிசாஸ் பாருங்க நூதன சீஷர்களா இருக்கிறாங்க இல்லையா சில விசுவாசிங்க
1: அவங்க
0: எல்லா விசுவாசி போலும் கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டாங்க
1: they will not obey
0: அவங்க சாட்சியா இருக்க மாட்டாங்க
1: they will not be witness
0: அவங்களுக்கு எது இஷ்டமோ அதான் செய்வாங்க
1: whatever they like they do
0: நான் கிறிஸ்தவன்
1: but I am Christian
0: நான் ரட்சிக்கப்பட்டவன்
1: I am saved
0: நானும் ஜெபம் பண்றேன்
1: I also pray
0: நானும் பைபிளை தூக்குறேன்
1: I take the bible
0: ஆனா நூதன சீஷன்
1: but
0: அவனுக்குள்ள இருக்குறது என்ன தெரியுமா இருமாப்பு
1: and
0: என்னது
1: the pride
0: இருமாப்பு
1: the pride
0: அந்த இருமாப்பு இருக்கிற வரைக்கும் அவன் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டான்
1: he will not obey at all
0: அப்படிப்பட்டவங்க பிசாசு என்ன செய்றான்
1: what the devil does
0: பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீஷாதனா இருக்க கூடாது ஏழாவது வசனத்துல வாசிக்கிறோம்
1: not at
0: all நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு அல்லேலூயா ஆமென் எட்டாவது போதும்
1: enough
0: ஏழாவது வசனத்துல வாசித்தோம் பிசாசின் கண்ணியில என்ன செய்ய கூடாது விழக்கூடாது
1: you should not be fallen into the
0: அல்லேலூயா
1: அந்த
0: எட்டாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது
1: in 8th verse
0: பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்
1: Those who commit sin is made out of devil.
0: 1 John 3 8.
1: 1 John 3 and 8.
0: பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்.
1: Those who commit sin.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: இந்த இருமாப்புள்ள விசுவாசி.
1: The prideful believers.
0: அந்த பிசாசினுடைய கண்ணிலே போய் சிக்கிக்கொண்டு.
1: They are entangled with the snare of the devil.
0: தவிப்பான்.
1: They commit sin.
0: அப்பொழுது அவனால் ஒன்னு செய்ய முடியாது.
1: They could not do anything.
0: அதனால கர்த்தர் சொல்றாரு தேவனுடைய
1: children of God.
0: இந்த கடைசி நாட்களிலே
1: in these last days
0: கர்த்தருடைய வசனம் விதைக்கும் பொழுது
1: when we show the
0: word of God,
1: how many of you listening?
0: இன்னைக்கு ரொம்ப பிசாசுக்கு ரொம்ப எரிச்சல் அதிகமா இருக்கு.
1: The devil is anger.
0: என்னடா உண்மையெல்லாம் சொல்லி கொடுத்துறாங்களே.
1: He teaches
0: ஐயோ நம்முடைய வேஷம்லாம் கலஞ்சி போச்சே.
1: No I could not do anything.
0: பிசாசு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டு வரான்.
1: The devil is putting
0: நம்முடைய வேஷம்லாம் கலஞ்சி போச்சே.
1: Like my appearance has gone.
0: அப்ப இவங்க மறுபடியும் கீழே தள்ளறது எப்படி?
1: How to bring them down?
0: ரொம்ப சிம்பிள்.
1: Simple.
0: நல்ல வசந்த கேட்கும் பொழுது,
1: when they hear the word of God,
0: சத்தியத்தை கேட்கும் பொழுது,
1: when they hear the truth,
0: ரொம்ப உற்சாகம்,
1: cheerfully,
0: ரொம்ப தைரியம்,
1: boldly,
0: ரொம்ப நம்பிக்கை,
1: with a hope,
0: ரொம்ப திட நம்பிக்கை,
1: very firm.
0: சரி கேட்டுக்கோ,
1: let them listen.
0: கேட்டுக்கு வெளியே வரும் பொழுது,
1: when they come to the gate,
0: பொல்லாங்கன்,
1: the evil,
0: விதைத்த வசனங்களை என்ன செய்வான், பொறுக்கிக் கொள்வான்.
1: The wicked picks up away the word.
0: Hallelujah. எங்க வாசிக்கிறீங்க அந்த வசனத்தை?
1: Where do we read?
0: Hallelujah. பொல்லாங்கன் விதைத்த வசனங்களை என்ன செய்றானா? உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவன் யாரு? நல்ல கேட்ட வசனத்தை,
1: word of God.
0: இங்கிருந்து நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே,
1: before you reach home,
0: இந்த வாசலை விட்டு வெளிய போறதுக்கு முன்னாடியே,
1: before you leave the gate,
0: உங்க இருதயத்துல இருந்து அவ்வளவு வசனத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு பறிச்சு எடுத்துறோம்.
1: He will pluck away all the word of God.
0: Hallelujah. அதான் பிசாசு செய்யற தந்திரம்.
1: That is the trick of the devil.
0: ஏன்னா வசனம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அவனால ஒண்ணும் செய்ய முடியாது.
1: When you have the word of God, he cannot do anything.
0: அந்த வசனம் உங்களை விட்டு எடுத்துட்டா,
1: when the word of God is taken,
0: அவங்களை தாக்குறது ரொம்ப சுலபம்,
1: easier to attack you.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த கடைசி நாட்களிலே,
1: in these last days,
0: பிசாசானவன்,
1: the devil,
0: hallelujah,
1: amen,
0: நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து,
1: he works in our lives,
0: வசனங்களை நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளாதபடிக்கு,
1: not to be taken,
0: hallelujah,
1: away.
0: அவனுடைய கிரியைகளை எல்லாம்,
1: all his works,
0: எதிர்த்து நிற்கத்தக்கதாக,
1: to resist him.
0: Hallelujah. நம்ம விரோதம் செய்ய அவன் நின்றுட்டே இருக்கிறான்.
1: He is standing against.
0: Hallelujah. ஒரு வசனத்தை வாசிங்க, சகரியாவின் புத்தகம்,
1: சகரியா
0: 3rd chapter,
1: 3rd chapter,
0: முதலாம் வசனம் 2nd வசனத்தை பாருங்க,
1: 1 and 2.
0: சகரியா 3:1-2.
1: சகரியா 3:1-2.
0: கடிந்து கொள்வாராக, அப்புறம் அக்னி என்று தப்பி வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா?
1: அல்லேலூயா.
0: இந்த வசனம் சங்கீதம், இந்த சகரியா 3:2 என்னால மறக்கவே முடியாது.
1: I cannot forget சகரியா 3. அல்லேலூயா. அல்லேலூயா.
0: பல வருடங்களுக்கு முன்பதாக,
1: many years ago,
0: நம்முடைய மூப்பர் அவர்கள்,
1: அவர் எல்டர்,
0: ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து சரீரத்துல அவருக்கு,
1: the big trouble in his body,
0: அப்படியே துடிக்கிறார்,
1: he is struggling,
0: எல்லா சொந்தக்காரர் அவங்க எல்லாம் வந்து கூடிட்டாங்க, வீடு ஃபுல்லா வெறும் ஜனம்தான்,
1: relatives have come.
0: அப்போ பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க,
1: and
0: he called me, ஊழியத்துல வளர்ந்துட்டு வரேன்,
1: I was growing in the ministry,
0: வந்து பார்த்தா,
1: when I came there,
0: அவர் கஷ்டப்படுறாரு,
1: he is struggling,
0: ஒண்ணு செய்ய முடியல,
1: he could not do anything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு,
1: I got fear.
0: நான் ஜெபம் பண்ணேன்,
1: I prayed.
0: ஜெபம் பண்ணேன்,
1: I prayed.
0: மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன்,
1: again I came back.
0: வீட்டுக்கு வந்து கதவை சாத்துனேன்,
1: I closed the door.
0: ஆண்டவரே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல,
1: Lord I don't know what to do.
0: ஐயோ ஆண்டவரே இறங்கப்பா,
1: oh Lord show your mercy.
0: கதறி ஜெபம் பண்றேன்,
1: I was praying.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்தார்,
1: the Lord has given this word.
0: அதனால தான் இதை நான் மறக்கறதே இல்ல,
1: I don't forget.
0: அவன் அக்னியிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொள்ளின்னு சொன்னார், ஒரே வார்த்தை,
1: plucked out of the fire.
0: அவன் யாரு?
1: Who is he?
0: பயப்படாத,
1: don't get fear.
0: அக்கினிலிருந்தே அவனை வெளியே கொண்டு வந்திருக்கிறேன் நான்,
1: I have brought him out.
0: ஒண்ணும் நடக்காது,
1: nothing will happen.
0: இந்த வசனம் கடச்ச உடனே எனக்கு போன் கால் வருது,
1: after hearing this word,
0: விடுதலை கடச்சுச்சையா?
1: I got the deliverance.
0: நல்லா ஆயிட்டாரு. Hallelujah.
1: I became all right.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்புறம் மூப்பரையாட்ட கேளுங்க, சொல்லுவாங்க அது உண்மையா போய்யா.
1: Hallelujah. You can ask whether it is true or not.
0: நிறைய சாட்சிகள் உண்டு,
1: a lot of testimonies.
0: என்ன சொல்ல வரேன் தேவ ஜனமே,
1: what I am trying to say,
0: அல்லேலூயா, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயான்னு அந்த காலத்துல கேட்டார்.
1: Have you noticed,
0: இந்த காலத்துல அப்படி இல்ல,
1: this time not like that.
0: ஒரு பக்கம் உனக்கு தீங்கு, உனக்கு தீங்கு செய்ய உன் வலது பக்கத்துல சாத்தான் நிக்கிறான்,
1: one side,
0: விரோதம் செய்ய,
1: he is doing evil against you.
0: உன்னை கடிந்து கொள்வார்,
1: the Lord Hallelujah. will rebuke you
0: கர்த்தர் சாத்தானை யோபுனுடைய புத்தகத்துல அவங்ககிட்ட அழகா பேசுறாரு நினைக்கிறீங்களா
1: are you thinking that the Lord is talking to Satan
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சாத்தானை வெட்கப்படுத்துறதுக்கு தான் அவங்க கிட்ட பேசுறார்
1: and the Lord is talking
0: Hallelujah.
1: to him to become ashamed
0: Hallelujah. அவனால ஒண்ணும் செய்ய முடியல
1: he could not do anything
0: கர்த்தர் கடிந்து கொண்டார்
1: the Lord rebuked him
0: பாருங்க வேற கடைசியா நான் ஒன்னு சொல்லி முடிக்க போறேன்
1: the lastly I say
0: வேதத்துல பேதுரு யூதாஸ்
1: பீட்டர் அண்ட் ஜூடாஸ்
0: யூதாஸ் நான்கு கொண்டு செத்தா
1: ஜூடாஸ் committed
0: suicide ஆண்டவர் காட்டி கொடுத்தா
1: he betrayed
0: காரணம் என்ன
1: why
0: அவனுக்குள் சாத்தான் புகுந்தான்
1: the satan entered into him
0: அவனுக்குள் சாத்தான் புகுந்தான்
1: satan entered into him
0: ஏன் புகுந்தான்
1: why did he enter
0: hallelujah
1: hallelujah
0: அவர் இடம் கொடுத்தாரு புகுந்தாரு hallelujah
1: the room
0: அவ்வளவுதான்
1: that's all
0: ஆனா பேதுருக்குள்ள
1: in peter
0: சாத்தான் கிட்ட போயிட்டாரு ஆனா தொட முடியல
1: satan could not touch him
0: அப்ப ஆண்டவர் சொல்றார் பேதுருவே சீமோன் பேதுருவே
1: oh simon peter
0: hallelujah உன்னை சுளகினால் புடைக்கிறதுக்கு சாத்தான் இந்த இடத்துல என்ன செய்றான் உத்தரவு கேக்குறான் பா
1: the devil asked to shift you
0: ஆனா நானோ
1: but I
0: hallelujah
1: but I
0: நானோ
1: but I
0: உன் விசுவாசம்
1: faith
0: ஒழிந்து போகாதபடி
1: should not be spoiled
0: உனக்காக வேண்டிக் கொண்டே
1: I prayed for you
0: hallelujah தேவ ஜனமே
1: oh god's people
0: தேவ ஜனமே
1: oh god's people
0: நீ போராடும் பொழுது
1: when you struggle
0: நீ சோதனையிலே போராடும் பொழுது
1: when you struggle
0: நீ கஷ்டப்படும் பொழுது
1: when you suffer
0: யார் ஜெபிக்காவிட்டாலும் சரி
1: உன்
0: விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறது எதற்காக தெரியுமா
1: உன்னை
0: சுளகினால் புடைக்க பிசாசு அடிக்கடி நெருங்கி வருகிறான்
1: the devil is coming to
0: அவனால் ஒன்றும் செய்ய முடியாது
1: he cannot do anything
0: அவன் தோற்க அடிக்கப்பட்ட சத்துரு எல்லாரும் எழுமி நிற்போமா எல்லாரும் எழுமி நிற்போமா இந்த கால வேளையிலே தேவ ஜனமே இதோ கடைசி காலத்துல வந்துட்டோம் கற்புள்ள கன்னிகையாகிய சபையை சாத்தான் வஞ்சிக்கிறதுக்கு இடம் தேடிக்கொண்டிருக்கிறான்
1: அல்லேலூயா
0: பழைய பாம்பாகிய சத்துரு
1: வலு
0: சர்பம்
1: உன்னை
0: தேடி வந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆனால் சபையை கர்த்த வேலி அடைத்து வைத்திருக்கிறார் அக்னி மதிலாய் இருக்கிறார்
1: சபை
0: அவருடைய மனவாட்டி அந்த மனவாட்டியை தொட முடியாது
1: எல்லாரும்
0: கர்த்தர் சோதனம் பண்ணுங்க உள்ளத்தின் ஆழத்தில் மகிமையை செலுத்துங்க எல்லாரும் வாய்கள்
1: திறக்கப்படும்
0: துதிக்கிற இந்த வேளையில சத்துரு வெட்கப்பட்டு ஓட போறான் சத்துரு வெட்கப்பட்டு ஓடுறான் எல்லா கர்த்தர் சோதரி கர்த்தர் மகிமைப்படுத்து எல்லாரும் எல்லாரும் இந்த வேளையில
1: நீங்கள்
0: துதிக்கிற வேளையில சோதிக்கிற வேளையில தேவ வல்லமை இறங்குகிறது
1: எல்லாரும்
0: வாய் திறக்கப்படட்டும்
2: உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார் அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள் அப்படி நாம் செய்வது பாவம் என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன் சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும் அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும் நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார் அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார் நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 3:19 முதல் 25 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதற்கு ஆபிரகாமை எடுத்துக்காட்டாக பவுல் கூறியதை கற்றுக்கொண்டோம். மேலும் நியாய பிரமாணம் நம்மை சிலுவைக்கு நேராக வழி நடத்தும் ஒரு பணியாளராக இருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 3:26 முதல் 4:3 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே எது நம்மை தேவனுடைய குமாரர்களாக்குகிறது, நாம் எப்படி ஆபிரகாமின் சந்ததியினராக முடியும், தேவன் எப்பொழுது நம்மை பூரணமுள்ளவர்களாக பார்க்கிறார், ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.

டிரான்ஸ்வல் ரேடியோவின் இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சியிலே இன்று நாம் கலாத்தியர் 3:26 முதல் 4:4 வரைக்கும் சிந்திக்க போகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதற்கு ஆபிரகாமை எடுத்துக்காட்டாக பவுல் விளக்கினார். மேலும் நியாயப்பிரமாணம் நம்மை சிலுவைக்கு நேரே வழிநடத்தும் ஒரு பணியாளை போல இருக்கிறது என்றும் கூறினார். விசுவாசம் வந்த பின்பு நாம் அந்த நியாயப்பிரமாணம் என்னும் உபாதிக்கு கீழானவர்கள் அல்ல என்றும் குறிப்பிட்டார். கவுனியங்கள் வாசிக்கிறேன், கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. கலாத்தியர் 3:10 மீதி பகுதியிலேயும் 4:1 முதல் பகுதியிலேயும் நியாயப்பிரமாணத்தின் கீழ் நாம் பெற்றுக்கொள்ள முடியாத எந்தெந்த நன்மைகளை கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை விவரிக்கிறார். நியாயப்பிரமாணம் எவ்வகையிலேயும் ஒரு விசுவாசிக்கு தேவனுடைய குமாரனுக்குரிய சுபாவத்தை கொடுக்க முடியாது. கிறிஸ்து மேலே நாம் வைக்கும் விசுவாசமே நம்மை தேவனுடைய குமாரர்களாக்குகிறது. இந்த 26 மிக தெளிவாக விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய குமாரராகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து மேலே நாம் வைக்கும் விசுவாசமே சட்டப்படி நம்மை தேவனுடைய புத்திரராக்குகிறது. சட்டப்படியான குமாரர் என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், தேவனுக்கு சட்டப்பூர்வமான குமாரர்கள் மட்டுமே உண்டு. கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாசத்தினாலே நீங்கள் தேவனுடைய புத்திரராகுகிறீர்கள். அதற்காக நீங்கள் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருக்கும் ஒரு இஸ்ரவேலன் ஒருபொழுதும் தேவனுடைய குமாரனாகவில்லை. அவன் ஒரு அடிமையாக, ஒரு பணியாளாகத்தான் இருந்திருக்கிறான். தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை தன்னுடைய குமாரன் என்று அழைத்திருக்கிறார். யாக்கோபு 4:22 நீங்கள் அதை பார்க்கலாம். ஆனால் இஸ்ரவேல் மக்களிலே எந்த ஒரு தனி நபரையும் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கவில்லை. யெகோவாவின் ஊழியக்காரன் என்றுதான் அழைக்கப்பட்டார்கள். உதாரணமாக யோசுவா 2:2 சொல்லும் பொழுது, என் தாசனாய மோசே மரித்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேத புஸ்தகத்திலே சர்வன்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனாயிருந்தாலும், தாவீதை குறித்து தேவன் சொல்லும் பொழுது 1 Kings 11:38 என் தாசனாய தாவீது செய்தது போல என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நியாயப்பிரமாணத்தை ஒருவராலும் கை கொள்ள முடியாது. உங்களுடைய நீதி நியாயம் எல்லாம் தேவனுடைய நீதிக்கு குறைவாகவே இருக்கிறது. அவருடைய புத்திரராக வேண்டுமென்றால் அவருடைய நீதி நமக்கு தேவை. புதிய ஏற்பாட்டிலே மிக தெளிவாக நாம் வாசிப்பது என்ன? யோவான் 3:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவரை விசுவாசிப்பதை தவிர வேறு எதையுமே நாம் செய்யாமல் இருக்கும் பொழுதும் அவருடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நிக்கோதேமு எனும் பெயருள்ள ஒரு பரிசேயன் சமயம் சார்பான அத்தனை காரியங்களையும் அறிந்து அதை கை கொள்ளுகிறவனாயிருந்தாலும் அவனும் தேவனுடைய குமாரன் அல்ல. அவனை பார்த்துத்தான் இயேசுவும் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கூறினார். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜபங்களோ, தாலந்துகளோ, பாரம்பரியங்களோ, உங்கள் காணிக்கைகளோ, ஏன் உங்கள் ஞானஸ்நானமோ கூட உங்களை தேவனுடைய குமாரன் ஆக்காது. இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் வைக்கிற விசுவாசம் மட்டுமே உங்களை தேவனுடைய குமாரனாக்கும். இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகிற மிகப்பெரிய வேத புரட்டு என்னவென்றால், உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தேவன் பிதா என்றும் உலகத்தில் உள்ள எல்லாரும் சகோதரர்கள் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட எதையுமே கூறவில்லை. ஞாபகம் இருக்கிறதா, யோவான் 8:16 அந்நாட்களிலே சில யூத சமய தலைவர்களையும் பார்த்து அவர் என்ன சொன்னார்? கவுனியங்கள் வாசிக்கிறேன், யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். கவனித்தீர்களா, இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலேயும் கூட தேவனுடைய குமாரராக இல்லாதவர்களும் இருந்தார்கள். இன்றைக்கும் இந்த உலகத்திலே பிசாசானவன் எண்ணற்ற பிள்ளைகளை உடையவனாயிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய குமாரனும் குமாரத்திகளுமாக வேண்டுமென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால்

மட்டுமே ஆக முடியும். கலாத்தியர் 3:27, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. இந்த வசனமானது தண்ணீரினால் பெறும் ஸ்நானத்தை குறிக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். தண்ணீரினாலே பெறும் ஸ்நானம் வெளிப்பிரகாரமான ஒரு சமய சடங்கு. தண்ணீருக்குள்ளே மூழ்கி ஞானஸ்நானம் பெறுவது ஞானஸ்நானத்தின் அர்த்தத்தை மிக தெளிவாக கூறுவதால் பல திருச்சபைகள் இந்த வழிமுறையை கையாண்டு வருகிறார்கள். பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அங்கமாயிருக்கிறது, விசுவாசிகளின் ஐக்கியத்திலே ஒரு அங்கத்தினராக்குகிறது. 1 Corinthians 12:13 பாருங்கள், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். இதன் பொருள் என்னவென்றால், திருச்சபை என்னும் விசுவாசிகளின் ஐக்கியத்திலே அங்கத்தினராக அடையாளப்படுத்தப்படுகிறோம். இப்பொழுது மீண்டும் கலாத்தியர் 3:27 பாருங்கள், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. இப்பொழுது தேவன் உங்களை கிறிஸ்துவிலே பார்க்கிறார், எனவே உங்களையும் பூரணமானவர்களாக பார்க்கிறார். கலாத்தியர் 3:28, யூதனென்றும் கிரேக்கனென்றும் இல்லை, அடிமையென்றும் சுயாதீனென்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். கவனித்தீர்களா, திருச்சபையின் ஐக்கியத்திலே எந்த ஜாதி வித்தியாசமும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற எந்த சகோதரனும் என்னுடைய சகோதரன், எந்த சகோதரியும் என்னுடைய சகோதரி. அவர்களின் தோலின் நிறம் என்ன என்பது முக்கியமல்ல, அவருடைய இருதயத்தின் நிறமே முக்கியமானது. ஜாதி வித்தியாசம் பார்க்கிறவன், ஜாதியை குறித்து பேசுகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம். இந்த உலகத்திலே எந்த குடும்ப பின்னணியத்திலே நாம் பிறந்திருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே வரும்பொழுது நாம் எல்லாரும் ஒரே குடும்ப அங்கத்தினர்களாகிறோம். நாம் எல்லாரும் நித்திய நித்தியமாய் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழப்போகிறோம். இங்கே அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அந்நாட்களிலே ரோம சாம்ராஜ்யத்திலே அதிகமான அடிமைகள் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களும் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது ஒரே குடும்பத்தினராகிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ளே வரும்பொழுது ஆணென்றும் பெண்ணென்றும் கூட வித்தியாசமில்லை. ஆத்ம வாழ்க்கையிலே தேவன் நம் எல்லாரையும் ஒரே விதமாய் பார்க்கிறார். இது எத்தனை அற்புதமானது இல்லையா? கலாத்தியர் 3:29, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நாம் எப்படி ஆபிரகாமின் சந்ததியினராக முடியும்? ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். நாமும் விசுவாசத்தினாலேயே ரட்சிக்கப்படுகிறோம். ஆபிரகாம் ஒரு மிருகத்தை பலியாக கொண்டு வந்தான். அது உன்னதமான பலியான தேவனுடைய குமாரனை சுட்டி காட்டுகிறதா இருந்தது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து எனக்காக மரித்து விட்டபடினாலே சரித்திரத்தை பின்னாலே திரும்பி பார்த்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக தேவனுடைய குமாரன் இந்த உலகத்திலே வந்தார், எனக்காக சிலுவையிலே மரித்தார், எனக்கு ஜீவனுண்டாக அவர் மரித்தார், நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல முடியும். ஊழியர் ஒருவர் யூதர்கள் சிலரிடத்திலே பேசும்படியாய் கடந்து சென்றிருந்தார். அப்பொழுது அவர் செய்தியை ஆரம்பிக்கும் பொழுது ஆபிரகாமின் குமாரர்களிடத்திலே பேசுவதற்கு எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினார். அப்பொழுது எல்லாருடைய முகமும் மிக மலர்ந்தது. சற்று நேரம் கழித்து நானும் ஆபிரகாமின் குமாரன்தான் என்று அவர் சொன்னபொழுது அதை குறித்து யாரும் மகிழ்ச்சி அடையவில்லை. சிலர் கேள்விக்குறியோடு அவரை கவனிக்க ஆரம்பித்தார்களாம். அருமையானவர்களே, நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால், நாம் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம். வாக்குத்தத்தத்தின்படி அவருடைய சந்ததியாயிருக்கிறோம்.

0: இப்பொழுது கலாத்தியர் 4 அதிகாரத்தை நாம் சிந்திக்க போகிறோம். இங்கேயும் விசுவாசத்தினாலே நாம் எப்படி நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்பதை குறித்து குறிப்பாக ஆகார், சாராய் இவருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை விவரிக்கிறார். இந்த அதிகாரத்திலே நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியாத மற்றொரு காரியத்தை எப்படி கிறிஸ்துவின் மேலே நாம் வைக்கிற விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம் என்பதையும் விவரிக்கிறார். அதுதான் தேவனுடைய குமாரர் என்னும் ஒரு நிலைமை. முழுவதுமாக வளர்ச்சியடைந்த ஒரு குமாரனின் நிலைமைக்கு நம்மை அது கொண்டு செல்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் துவங்கும் பொழுது நாம் குழந்தைகளாயிருக்கிறோம், முதிர்ச்சிக்குள்ளே வளர வேண்டியவர்களாயிருக்கிறோம். என்றாலும் தேவன் நம்மை முழுமையாக வளர்ந்த குமாரர்களாக, குமாரத்திகளாக நடத்துகிறார். கலாத்தியர் 4 அதிகாரம் 1 வசனம், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறுபிள்ளையாயிருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. கலாத்தியர் 3 அதிகாரம் 26 வசனத்திலே புத்திரர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே சிறுபிள்ளை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சிறுபிள்ளை என்று சொல்லும்பொழுது குடும்பத்திலே ஒரு அடிமைக்கு சமமாகவே கருதப்பட்டார்கள். பவுலப்போஸ்தலன் கொடுக்கும் உதாரணங்களை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ரோம கலாச்சாரத்தை நாம் சற்றே கவனிக்க வேண்டும். ரோம சாம்ராஜ்யத்திலே ஒரு குடும்பத்தின் தலைவனின் பல பொறுப்புகளை அடிமைகள் ஏற்று செய்து வந்தார்கள். வீட்டில் உள்ள அசைக்கக்கூடிய, தூக்கி செல்லக்கூடிய தட்டுமுட்டு ஜாமான்களுக்கு ஒரு அடிமை அதிகாரியாயிருப்பான். மற்றும் ஒருவன் அந்த எஜமானுக்குரிய ஆடு மாடுகளில் அவற்றிற்கும் பொறுப்பாயிருப்பான். இன்னும் ஒருவன் எல்லா வரவு செலவு கணக்குகளையும் பார்க்கிறவனாயிருப்பான். மற்றும் ஒருவன் குடும்பத்தில் உள்ள சிறுபிள்ளைகளை குறித்து பொறுப்புள்ளவனாயிருப்பான். ஒரு குழந்தை அந்த குடும்பத்திலே பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை கவனித்து, அதற்கு உடை உடுத்தி, அழுக்கு செய்யும் பொழுது அதை சுத்தம் செய்து, மற்ற அடிமைகளின் பிள்ளைகளோடு அந்த குழந்தை விளையாடிக் கொண்டிருக்கும். அந்த அடிமைகளுடைய சொந்த பிள்ளைகள் எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டுமோ அதுபோலத்தான் இந்த எஜமானின் பிள்ளைகளும் அந்த அடிமைக்கு பூரணமாக கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வளருவார்கள். கலாத்தியர் 4 அதிகாரம் 2 வசனம், தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். கவனித்தீர்களா? தகப்பன் குறித்த காலம் வரைக்கும், இது எந்த காலம்? தன்னுடைய மகன் இப்பொழுது தானே சொந்தமாக தீர்மானங்களை எடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான் என்பதை தகப்பன் உணரும் மட்டும். அதாவது முழுமையாக வளர்ச்சி பெற்ற ஒரு மனிதனுடைய ஸ்தானத்திற்கு அவன் கொண்டு வரப்படுகிறான். நன்றாக கவனியுங்கள். மகன் ஒரு முதிர்ச்சி பெற்ற நிலைமைக்கு வந்துவிட்டான் என்பதை தீர்மானிப்பது மகன் அல்ல, தகப்பன்தான். இந்நாட்களிலே நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறது போல இத்தனை வயது வந்தால் அவன் முழுமையான மனிதன் என்று சொல்கிறார்களோ, அப்படி அல்ல. ஒரு காலத்திலே 25 வயது வரும்பொழுது ஒரு வாலிபன் முழு மனிதனாகிறான் என்று கருதப்பட்டது. இப்பொழுது 21 வயதிலேயே அவன் முழு மனிதனாகிவிட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னும் சிலர் 18 வயதிலேயே முழு மனிதனுக்குள்ள வளர்ச்சி பெற்று விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்னும் சிலர் 65 வயதானாலும் முழு மனிதனுக்குள்ள வளர்ச்சி பெறாதவர்களாயும் இருக்கிறார்கள். ஆனால் பவுலப்போஸ்தலனுடைய நாட்களிலே ஒரு மகன் முதிர்ச்சி பெற்றவனாகிவிட்டான் என்பதை தீர்மானிப்பது தகப்பனாருடைய பொறுப்பாயிருந்தது. அதை குறித்து தகப்பனார் தீர்மானம் செய்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து அந்த நிகழ்ச்சியிலேதான் அவன் ஒரு முழு மனிதனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான். ஒரு நூற்றுக்கு அதிபதியை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ரோம சாம்ராஜ்யத்திலே பல நேரங்களிலே பல இடங்களிலே யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். எனவே அந்த ரோம நூற்றுக்கு அதிபதி குடும்பத்தை விட்டு பல மாதங்கள், ஏன் சிலர் பல வருடங்கள் கூட இராணுவத்தோடு கூட தூரமான இடங்களிலே இருப்பார்கள். அப்படி ஒரு நூற்றுக்கு அதிபதி ஒரு நாள் வீட்டிற்கு திரும்ப வரும்பொழுது தான் சவரம் செய்யும் கத்தியை யாரோ பயன்படுத்தி இருப்பதை பார்த்தவுடனே, யார் இதை செய்தது, யார் என்னுடைய கத்தியை எடுத்தது என்று குரல் எழுப்பியிருப்பான். வேலைக்காரர்கள் எல்லாரும் பதட்டத்தோடு ஓடி வந்திருப்பார்கள். வந்து, ஐயா, உங்கள் மகன்தான் அதை எடுத்தான் என்று சொல்வார்கள். அப்படியா, அவனை இங்கே வர சொல்லுங்கள் என்ற உடனே மகனை அவர் சந்திப்பார். மகனை பார்க்கும் பொழுது அவன் முழுமையாக வளர்ச்சி பெற்ற ஒரு வாலிபனாய் காணும் பொழுது, சரி, இப்பொழுது நம் குடும்பத்திலே உள்ள எல்லா தாத்தாமார், பாட்டிமார், அத்தைமார், மாமாமார் எல்லாரையும் வரவழைக்க வேண்டும், இவனை முழு மனிதனாக ஏற்றுக்கொள்வதற்கான நிகழ்ச்சி ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று கூறுவான். அதுதான் அந்நாட்களிலே ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த வழக்கம். அந்த நிகழ்ச்சியிலே தகப்பனார் மகனுக்கு ஒரு புதிய ஆடையை அணிவிப்பார். இயேசு கிறிஸ்துக்குரிய மனம் திரும்பிய மைந்தனின் ஓமையிலேயும் இதை மனதிலே கொண்டுதான் அவர் பேசினார். அந்த இளைஞன் திரும்ப வந்தபொழுது அவனை முழுமையான வளர்ச்சி பெற்ற முழு மனிதனாக தகப்பனார் ஏற்றுக்கொள்கிறார். அவனுக்கு வஸ்திரத்தை தரிப்பிக்கிறார்கள். தகப்பன் அவனுடைய கையிலே ஒரு மோதிரத்தை அணிவிக்கிறார். அது தகப்பனாருடைய முத்திரை மோதிரமாக இருக்குமாம். தகப்பனாருக்கு இணையான அதிகாரத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். இந்த உடையோடு கூட மோதிரத்தோடு கூட அவன் தெருவிலே செல்லும் பொழுது வேலைக்காரர்கள் அல்லது அடிமைகள் இப்பொழுது அவனை எந்த காரியத்திலேயும் முந்திய காலத்திலே அவனை திருத்தியது போல திருத்த அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இப்பொழுது அந்த அடிமைகள் தங்கள் சொந்த பிள்ளைகளை கண்டிப்பது போல அவர்களை கண்டிக்க முடியாது. அதே நேரத்திலே அடிமைகள் தவறு செய்வார்கள் என்றால் இந்த குமாரன் அவர்களை கண்டிக்கலாம். இதையெல்லாம் மனதிலே கொண்டவராகத்தான் பவுல் இவ்வாறு கூறுகிறார். கவனியங்கள் வாசிக்கிறேன். கலாத்தியர் 4:3. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். இங்கே இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு என்று சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருப்பதை குறித்து பேசுகிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ஆரம்ப காலத்திலே குழந்தைகளாயிருந்த நாட்களிலே நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்களுக்கு கீழே வாழ்ந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் கேட்ட சத்தியங்களை நம் மன கண்முன் சற்று கொண்டு வருவோமா? கிறிஸ்து இயேசுவை இரட்சகராக விசுவாசித்து கிறிஸ்துவின் குடும்பத்து அங்கத்தினராய் நாம் மாறும் பொழுது நமக்குள்ளே எந்த வித்தியாசத்தையும் பாராதவர்களாய் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தாளந்தின் அடிப்படையிலோ நிறத்தின் அடிப்படையிலோ இந்த உலகத்திலே ஒருவருக்கு இருக்கிற செல்வத்தின் அடிப்படையிலோ தருத்திரத்தின் அடிப்படையிலோ அல்லது தேவனை அறியாதவர்கள் பேசும் ஜாதி வித்தியாசத்தின் அடிப்படையிலோ வித்தியாசம் பாராட்டக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம். இரண்டாவதாக, நாம் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்படுவதனாலே தேவன் நம்மையும் பூரணம் உள்ளவர்களாய் பார்க்கிறார். அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு சிறுபிள்ளையைப் போல அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை, முதிர்ச்சி பெற்ற முழு மனிதர்களாக அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அடிமையானவனுக்கு கீழே இருந்த ஒரு சிறுபிள்ளையைப் போல அல்ல, முதிர்ச்சி பெற்றவர்களாய் ஏற்றுக்கொள்கிறார். ரோம சாம்ராஜ்யத்திலே இள வயதிலே பிள்ளைகள் அடிமைக்கு கீழே வாழ்ந்தார்கள். அதுபோல இஸ்ரவேல் மக்கள் ஆரம்ப காலங்களிலே நியாயப்பிரமாணத்திற்கு கீழாய் வாழ்ந்தார்கள். ஆனால் இதுவும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே மாற்றம் பெற்றது. அதை குறித்து தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். கிறிஸ்தவ ஐக்கியத்திற்குள்ளே அவருடைய திரு இரத்தத்தினாலே கடந்து வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் திருச்சபையிலே மற்றவர்களை நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகளாக பார்க்க வேண்டியதும் பழக வேண்டியதும் அவசியமானதாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய திருச்சபையிலே மற்றவர்களை நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி பழகுகிறோம், எப்படி அவர்களை நிதானிக்கிறோம், அவர்களுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கிறோம் என்பதை குறித்து கவனமுள்ளவர்களாயிருப்போமா? நாம் எல்லாரும் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள். அப்படிப்பட்ட ஐக்கியத்திற்குள்ளே பகையோ பொறாமையோ ஒருவரை குறித்து ஒரு குறை பேசுவதோ எத்தனை அசுத்தமான ஒரு காரியம் இல்லையா? நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய திருச்சபையிலே சகோதர சிநேகத்தை நிலைநாட்ட ஒரு தீர்மானம் செய்வீர்களா? சகோதர சிநேகத்தை கெடுக்கக்கூடியவர்களிடத்திலே தனித்து பேசி கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒற்றுமையை குறித்து சரியான உறவை குறித்து எடுத்து கூற நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட வேத சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நியாயப்பிரமாணத்தினாலே நாங்கள் ரட்சிக்கப்படுகிறதில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது எங்களை உம்முடைய பிள்ளைகளாக முழு வளர்ச்சி அடைந்த பிள்ளைகளாக நீரை ஏற்றுக்கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் என்ற ஒரு பெரிய அந்தஸ்தை எங்களுக்கு நீர் தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் கிறிஸ்தவ ஐக்கியங்களிலே, திருச்சபைகளிலே, நாங்கள் வேலை செய்யும் அலுவலகங்களிலே, நாங்கள் வேலை செய்யும் ஸ்தாபனங்களிலே ஆண்டவரே, ஜாதி வித்தியாசம் பார்க்காதவர்களாக கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்ற அந்த உண்மையான அன்பும் ஐக்கியமும் காணப்பட எங்களையும் ஒரு கருவியாய் பயன்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஜாதி வித்தியாசம் பார்க்கிறவனும் ஜாதியை குறித்து பேசுகிறவனும் கிறிஸ்தவன் அல்ல என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் ஜாதி வித்தியாசம் பார்க்கிறவனும் ஜாதியை குறித்து பேசுகிறவனும் கிறிஸ்தவன் அல்ல என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு.
2: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்திருக்குமே. சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். நாமும் விசுவாசத்தினாலேயே ரட்சிக்கப்படுகிறோம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால் நாம் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம். உங்களுடைய ஜெபங்களோ தாளந்துகளோ பாரம்பரியங்களோ காணிக்கைகளோ ஏன் உங்கள் ஞானஸ்தானமோ கூட உங்களை தேவனுடைய குமாரராக்காது. இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் வைக்கிற விசுவாசமே உங்களை தேவனுடைய குமாரர்கள் ஆக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
4: மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நீதிமொழிகள் 29:25.

நாம் யாவரும் முழந்தார்படியிட்டு இந்த காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் எங்கள் இருதயத்தை பொங்க பண்ணுகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்க பானை வெறும் பானையா இல்லாமல் ராஜாவே பொக்கிஷங்களை இந்த மண் பாண்டங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். வெறுமனே மண் பாண்டம் அல்ல, இது பொங்கி வழிகிற பானை என்று நேர்த்து பேசினீரப்பா. ஒரு நாளும் எங்க மனசுல ஆயிரக்கணக்கான வெடிப்பின் நிமித்தம் வெளியே நடிப்பு காணப்படாது. ஒவ்வொரு நாளும் யதார்த்த வாழ்க்கை வாழும்படியாக உமோடு இணைந்த நிலையில் உமையே வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே. உம்முடைய அன்பை நினைக்கிறோம் அப்பா. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் ராஜாவே நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்கள் என்று, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே எங்களை அழைத்தீர் என்பதை நினைவு கூர்ந்து மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க ராஜா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிரகம் செய்யுங்கப்பா. இந்த நாள் நீர்

அப்பா, சிறுமையும் எளிமையுமான எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே, உங்களுக்கு ஆயிரம் கோடி நன்றிகள் அப்பா. எங்களை திருப்தியாக்குகிறவர், எங்களை விருத்தியாக்குகிறவர், எங்களை திரட்சி ஆக்குகிறவர் எல்லாம் நீரப்பா. எத்தனை அன்பு தெய்வம், ஒவ்வொரு நாளும் எங்க உள்ளத்தை பொங்க பண்ணுகிற உங்களுடைய அன்பை நினைத்து நன்றி அப்பா. உள்ளத்தில் கள்ளம் இருக்கக்கூடாது, துள்ளும்படியான பொங்கும்படியான அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்க வாழ்வில் செய்கிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. எங்க உள்ளம் என்னாலும் கள்ளம் இல்லாமல் உம்முடைய சமூகத்தில் துள்ளுகிற உள்ளமாக மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகத்தின் எந்த அசூசியான காரியமும் எங்க வாழ்வில் தொட நாங்கள் அனுமதிக்காதபடி உமக்குள் மறைந்து வாழ ராஜாவே, எதுக்குமே நாங்க உலக காரியத்திற்கு அனுமதி கொடாமல் உமக்கு மாத்திரம் எங்க வாழ்க்கை என்னாலும் திறந்து தரக்கூடிய மக்களாக மாற்றிவிடுவீரா. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு ஒருவன் திறந்தான், நான் உன் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொன்னீரே. இதய கதவை என்னாலும் உமக்கு மாத்திரமே திறந்து கொடுக்கிற மக்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. இந்த நாளிலும் தொடர்ந்து எங்க உள்ளம் பொங்கும்படியாக எங்களை பாட வைக்க போகிறீர், ஜெபிக்க வைக்க போகிறீர், உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பாக்கியமுள்ள காதுகளாய் மாற்றி தர போகிறீர். நன்றி என்று சொல்லுகிறோம். உம்முடைய சித்தத்தின்படியே நடந்து காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும், போதக பிதாக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். வாளாகாமல் தலையாவார்களாக, கீழாகாமல் மேலாவார்களாக, ஒவ்வொரு நாளும் உமக்குள் திருப்தி நிறைந்த வாழ்வை எங்களுக்கு தந்து நடத்துகிற எங்க இயேசு ராஜாதி ராஜாவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. யாவரும் அமர்ந்த நிலையில் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் தந்த வெற்றியின் நாள். அகமகிழப் போகிறோம், அக்களிக்க போகிறோம், அல்லேலூயா பாடப் போகிறோம். நம்முடைய உள்ளமெல்லாம் அவருக்குள் பொங்கும்படியாக நாம் தொடர்ந்து அப்பாவை பாடப்போகிறோம். நம்முடைய தெய்வம் தொட்டுக்கோ தொடச்சிக்கோ, கால் வயிற்றுக்கு கஞ்சி குடி, ஓடா மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி போ, இதற்காக நம்மை அழைக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர் நம்மை அவருக்குள் திருப்திப்படுத்துகிறவர், நம்மளை திருப்திப்படுத்துகிறவரும் அவர்தான், நம்மை விருத்தி ஆக்குகிறவர், திரட்சி ஆக்குகிறவர், பிள்ளை தாட்சி ஆக்குகிறவர், அதிகாரி ஆக்குகிறவர். அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ சிறையாக்குகிறவர், நமக்கு விரோதமாய் வருகிற பிசாசு சிறையாக்குகிறவர். அந்த திருப்தி நிறைந்த தெய்வம், திருப்தி கொடுக்கிற தெய்வம், வாளாகாமல் உங்களை தலையாக்குவார், கீழாகாமல் நீங்கள் எல்லாரும் மேலாவீர்கள். இந்த காலை நேரத்தில் அப்பா, எங்களை திருப்தியாய் நடத்துகிற உமக்கு ஆயிரம் கோடி நன்றி அப்பான்னு சொல்லி அப்பா ஏற்றிய பாடல் திருப்தியாக்கி

0: கொடுக்க வைப்பான்
1: என்று பாடி அப்பாவை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா அதிருப்தி விரக்தி எல்லாத்தையும் மாத்தி சத்ருவை நமக்கு கீழே பாதபடி ஆக்கி எந்த பிரச்சனையிலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்கி நிச்சயமாகவே ஒரு பெரிய காரியங்களுக்கு செய்து நம் தலையை நிமிர பண்ணுகிற அப்பாவுக்கு நன்றி பலியை தொடர்ந்து செலுத்த போகிறோம். திருப்தியாக்கி நடத்திடுவீர், எங்கள் தேவைகளை சந்திப்பீர் என்று சொல்லி பாடி தொடர்ந்து அப்பாவை நாம் கொண்டாட போகிறோம்.

0: பாடும்போதே சொல்றீங்க, இருக்கிற நிலைமைக்கு எங்கிருந்தியா பாடுறது அப்படின்னு. இவ்வளோ பாடுகள் இருக்கு, பாடுகளின் மத்தியிலும் பாடிக்கொண்டே இருக்கும்போது அவரே அற்புதத்தை செய்கிறார். பவுல் சீலா வாழ்க்கையில் எத்தனை பாடுகள், சிறைச்சாலையில் கைகள் கால்கள் எல்லாமே தொழு மரத்தில் கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் வழிந்த நிலைமையிலும். பெர்க்மன் சப்பா சொல்லுவாங்க, நல்ல வேலை கையை காலை கட்டினவங்க வாயை கட்டாமல் விட்டானுங்கிறாங்க. அவங்க பாடுகிறார்கள், பாடுகளின் மத்தியிலும் பாடுகிறார்கள். நடந்த சம்பவம் நமக்கு நன்றாகவே தெரியும், அது ஒரு சம்பவம் அல்ல, சரித்திரம். வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்கிறீங்கள, இதன் மத்தியில் நீங்கள் பாடுவீங்கன்னா இதையே கர்த்தர் சரித்திரமாக மாற்றுவார். உங்கள் தரித்திரம் நீங்கும், நீங்களே ஒரு சரித்திரமாக மாறுவீர்கள். எந்த சிறைச்சாலைக்காரன் தொழு மரத்தில் கைகளை கால்களை கட்டி ரத்தம் வழியும்படியாய் அடித்தானோ அதே சிறைச்சாலைக்காரன் தான். ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்யணும்? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையும்படியாக, எல்லாருடைய கட்டுகளும் கழலும்படியாக மகத்தான கிரியைகளை செய்தவர் உங்கள் வாழ்க்கையில். 5 ரூபா இருந்தாலும் அவர் தான் தேவையை சந்திக்கணும், 500 ரூபாவாக இருந்தாலும் சரி, 5000 ரூபாவாக இருந்தாலும் சரி, 50000 இருந்தாலும், 50 5 லட்சமாக, 50 லட்சமாக, 5 கோடியாக, 50 கோடியாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேல எத்தனை ஜீரோ நீங்க போட்டாலும் சரி, 5 ரூபாயில இருந்து எத்தனை ஜீரோ ஜீரோ ஜீரோ போட்டாலும் அவர் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அதனால் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, அவரை முன்னிறுத்துகிறவர்களை முதலாளிகளாகத்தான் கர்த்தர் வைப்பாரே தவிர கடனாளிகளாக வைக்கவே மாட்டார். எத்தனை கடன் பிரச்சனை இருந்தாலும் ராஜாவே நீங்க தான், உங்களை தான் நான் சார்ந்து வாழ்கிறேன் என்று சொல்லி அவரையே சார்ந்து, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று அவரையே நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் போது, கட்டாயம் சொல்றேன், இந்த 5 அப்பம் 2 மீன் எம்மாத்திரம், 5000 புருஷர்களுக்கு எம்மாத்திரம், புருஷர் மாத்திரம் 5000, அப்புறம் கூடி வந்தவர்களுடைய கணக்கு இல்லை, அப்ராக்சிமேட்டாக எடுத்தாலும் 20000 பேர். ஆனாலும் 5 அப்பமும் 2 மீனும் அப்பா கையில் இருந்தது. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை யார் கையில் இருக்கு? அப்படியே எழும்பி நின்ற அப்பா, என் வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், நீங்கள் தான் என் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை செய்யணும், உங்களையே நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும் அளவும் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது.
1: நீங்கதான் ஏதாவது செய்யணும்.

அப்பா, கடந்த நாட்கள்ல நீங்க எங்க வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளையும் உம்முடைய அன்பையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக எங்களோடு பேச போகிற நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்வோமா?

0: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அகாப்பே அன்பு குறித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதமான விதத்தில் நம்மோடு இடைபெற்று வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய சாட்சியல் வழியாக நாங்கள் கேட்டு சந்தோஷப்படுற காரியம் என்னென்னா, இந்த டீச்சிங் கண்களை திறந்து விடுது, என்னை விடுதலையாக்குது என்கிற உங்கள் அற்புதமான சாட்சிகளை கேட்டு சந்தோஷப்பட ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென்,
1: ஆமென்.
0: ஆண்டவர் தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து ஊற்று குறித்து பேசுறதுனாலேயே ஊற்று சுரந்துக்கிட்டே இருக்கு. அந்த அனுபவத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஊற்றை குறித்து பேசுகிறப்ப ஊற்று ஊறாமல் இருந்தால் அது நல்லாவாக இருக்கும். பேசுறது ஊற்றை குறித்து, ஆனால் ஊற்றை என்ன செய்யலை,
1: ஊரலை,
0: ஊரில் என்ன நல்லாவாக இருக்கும்,
1: நல்லா இருக்காது.
0: ஸோ ஊற்றை குறித்து பேசுகிறப்ப ஊற்று ஊறுறது நமக்கு நல்லாவே தெரியுது.
1: ஆமென்.
0: ஓகே, அந்த மாதிரி விதத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைபட்டு நமக்குள்ளே காணப்படுகிற அறியாமை இருளை அவர் அடியோடு நீக்கி போடுகிற இந்த

0: தேவனுக்கு
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதுலேயும் ஒரு காலையில் நம்மளுடைய மிகச்சிறந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறப்ப அந்த நாளில் எந்த குப்பையும் வந்து விழுறதுக்கு முன்னாடி இந்த தொட்டி நிரம்பிடணும்.
1: ஆமென்.
0: தண்ணியால் தொட்டி நிரம்பிடணும்.
1: எஸ்.
0: இல்லைன்னா அன்றைக்கி அது குப்பை தொட்டி ஆயிரும்.
1: எஸ்.
0: தொட்டி வந்து தண்ணியில் நிரம்பியிருந்தால் அதுக்கு மதிப்பு. எம்டியா இருந்தா கொஞ்ச நேரத்துல பிசாசு வந்து என்னத்தை கொட்டிட்டு போயிருவான்,
1: குப்பையை கொட்டிட்டு போயிடுவான்,
0: குப்பையை கொட்டிட்டு போயிருவான். அதனால குப்பை தொட்டியா இருக்கிற போல ஆண்டவரே ஒரு தண்ணி தொட்டியா இருக்கு கிருபை செய்யப்பா.
1: ஆமென்.
0: இந்த நாள் முழுவதும் என்ன தொட்டி?
1: தண்ணி தொட்டி.
0: தண்ணி தொட்டியா இருக்கு. தண்ணி தொட்டிக்கு தான் மதிப்பு.
1: ஆமென்.
0: குப்பை தொட்டிக்கு
1: மதிப்பே இல்லை.
0: அதனால ஆண்டவரே உங்க பிரசன்னத்தால உம்முடைய நிறைவுகளால நிரம்பி இருக்கிற பாத்திரமா. ஆமென்.
1: ஆமென்.
0: தண்ணி தொட்டியா இன்னைக்கு இருக்கு, எனக்கு என்ன செய்யுங்கப்பா?
1: கிருபை செய்யுங்கப்பா.
0: தண்ணீர் நிரம்பி இருக்கிற ஒரு தொட்டியா இருக்கு, எனக்கு என்ன செய்யுங்கப்பா?
1: கிருபை செய்யுங்கப்பா.
0: இந்த கால நேரத்தை விட்டோம்னா கொஞ்ச நேரத்துல வந்து ஊர் உலகத்துல இருக்க எல்லா குப்பையும் கொண்டாந்து எங்கதான் தட்டுவான்?
1: நம்ம சிந்தனையில தான்,
0: நம்ம சிந்தனையில தான் தட்டுவான். அதனால காலையில ஊற்று சுரந்துருச்சுன்னா தொட்டி நிரம்பிடும்.
1: ஆமென்.
0: அதுக்கப்புறம் கவலையே இல்லை, எதை குறித்து என்ன செய்ய வேண்டியது இல்லை,
1: கவலை
0: கவலையே இல்லை. நிரம்பி இருக்கிறப்ப ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால. நிரம்பி இருக்கிறப்ப நமக்கு விரோதமாக சத்ருவால் ஒன்றும் செய்ய
1: முடியாது.
0: ஸோ ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே நாங்கள் குப்பை தொட்டியாக இல்லாதபடி உங்கள் தண்ணீரால் நிரம்பி இருக்கிற உங்களுடைய தண்ணீர் தொட்டியாக வச்சிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா.

0: ரோமருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம் வசனம் 20-21 அகாப்பே அன்பு குறித்த காரியங்களை நாம் தினசரி தியானித்து கொண்டு வருகிறோம். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால்
1: அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.

0: இந்த வசனமும் எந்த அன்பை குறிச்சு தான் பேசுது?
1: அகாப்பே அன்பை.
0: அகாப்பே அன்பு. சிநேகிதன் பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுன்னு சொல்லல.
1: சத்ரு பசியா இருந்தால்
0: அவனுக்கு
1: போஜனம் கொடு.
0: அவன் தாகமா இருந்தால்
1: அவனுக்கு பானம் கொடு.
0: நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை
1: அவன் தலையின் மேல் குவிப்பாய்.
0: நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. தலையில சத்ருவோட தலையில அக்கினி தழலை குவிக்கிறதுக்காக நான் இப்ப அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் ஆண்டவரே. அவன் தலையில அக்கினி தழல்
1: குவியட்டும் அப்பா.
0: குவிவதற்காக அவனுக்கு நான் தண்ணி குடிக்கிறேன். தண்ணி விடுறான் சத்ருவே.
1: குடிடா தண்ணி.
0: தண்ணி குடுறா. தண்ணி குடுறா.
1: சாப்பிடு.
0: சாப்பிட்றா. சாப்பிட்றா. எதுக்கடா சாப்பாடு வர்ற? அன்புனாலையா பழி வாங்கிறதுக்கு சாப்பாடு? இன்னைக்கு உனக்கு சாப்பாடு போட்டா என் தெய்வம் உன்னை பழி வாங்கும்டா. அங்க எங்க அன்பு இருக்கு சொல்லுங்க பாப்போம்.
1: அன்புதான் இருக்கு.
0: சோறு போடுறதே சத்ருவுக்கு எதுக்கு?
1: அக்கினியே
0: தெய்வம் நின்று கொள்ளும்டா. தெய்வம் நின்று கொள்ளும். என் ஜாமி உன்னை பழிக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக உனக்கு சோறு போடுறேன் நான். இது ஒரு வித்தியாசமான மெத்தடா இருக்கா? அப்ப இந்த வசனத்துக்கு தான் அர்த்தமா?

0: பல பேர் இந்த வசனத்தை இப்படிதான் அர்த்தம் எடுத்துக்கிட்டு அநேகருக்கு சோறு போடுறாங்க, தண்ணி தண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா, இந்த வெள்ளியை சுத்திகரிக்கிறப்ப அந்த களிம்பு கலந்திருக்கிற வெள்ளி மேலே அது தலையில் தூக்கி நெருப்பள்ளி குவிச்சோம்னா அந்த சூட்டில் அந்த வெள்ளியோட கலந்திருக்கிற களிம்பு வெளியேறிடும்.
1: எஸ்,
0: இப்போ இது மட்டும் மிஞ்சும்,
1: வெள்ளி மாத்திரமே,
0: வெள்ளி மாத்திரம் மிஞ்சும். அப்போ உன் சத்ருவுக்கு நீ செய்கிற நன்மை அவனை சுத்திகரிக்குதுன்றார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: உன் சத்ருவுக்கு நீ செய்கிற நன்மை அவனை
1: சுத்திகரிக்கிறது,
0: சுத்திகரிக்குது அவனை, அவனை சுத்திகரித்து சுத்தமாக்குது.
1: ஹல்லேலூயா.
0: அப்போ எதுக்கு பகைவனுக்கு நன்மை செய்ய சொல்கிறாரு? சங்கரம் பண்ணுறக்க
1: இல்லை,
0: அவனை சுத்திகரித்து சுத்தம் பண்ணணும்னா அவனுக்கு ஒரு நன்மை நீ என்ன செய்ய. தன்னை பகைச்ச சவுலுக்கு தாவீது நன்மை செய்த பொழுது அந்த நன்மை சவுலை கொஞ்ச நேரத்துக்காவது சுத்திகரிச்சா?
1: சுத்திகரித்தது.
0: ஒரு உணர்வுக்குள்ள வந்தாரா?
1: வந்தார்.
0: ஹல்லேலூயா. சோ நமக்கு தீமை செஞ்சவனுக்கு நாம நன்மை செய்கிறது எதுக்கு அப்படின்னா, அது அவனை சுத்திகரிச்சு சுத்தம் பண்ணுது. பிலிப்பு சிறைச்சாலையில சிறைச்சாலைக்காரனுக்கு தீமை செஞ்ச ரோம அதிகாரிகளுக்கு பவுல் நன்மை செஞ்சப்ப அந்த அதிகாரியையும் அதிகாரி குடும்பத்தையும் சுத்திகரிச்சாரா?
1: சுத்திகரிச்சேன்.
0: எப்படி எப்படி நெருப்பு தூக்கி போட்டாரு பவுல்? உனக்கு கெடுதி ஒன்றும்
1: செய்து கொள்ளாதே,
0: நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். ஸோ நீ தீமையினால வெல்லப்படாமல்
1: தீமையை
0: நன்மையினாலே வெல்லு. இதை செய்யறதுக்கு என்ன அன்பு வேணும்?
1: அகாப்பே,
0: அகாப்பே அன்பு வேணும். ஆண்டவருடைய நேசம் நமக்குள்ள ஊற்றெடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி நற்செயல்களை செய்ய நம்மளால
1: முடியும்.
0: முடியும். பல சமயங்களில் நம்மளால பிலி அன்புல காணப்படுகிற ஒரு பெரிய குறைபாடு என்ன அப்படின்னா, அதாவது சுமூகமான உறவின் நிமித்தமா ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு உருவாகிற அன்புல காணப்படுகிற ஒரு குறைபாடு, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்ன இருக்கும்?
1: எதிர்பார்ப்புகள்.
0: ஆனா அகாப்பை அன்புல எதிர்பார்ப்புக்கு வேலையே இல்லை. அகாப்பை அன்புல அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் அங்க பிரதானமா இருக்க ஒழிய, அந்த அந்த எதிர்பார்த்து அன்பு செஞ்சா அது அகாப்பை அன்பு இல்லை. அதனாலதான் அந்த நிபந்தனையற்ற அன்பு. உன்ட்ட எனக்கு எந்த எதிர்பார்ப்பும்
1: இல்லை.
0: இல்லை, நீ எப்படி இருக்கிறியோ உன்னை அப்படியே நான் நேசிக்கிறேன். என் அன்பை பெறதுக்கு நீ என்ன மாதிரி செய்யணுங்கிற அவசியம்
1: இல்லவே இல்லை.
0: இல்லை, நான் அன்பா இருக்கிறதுனால தான் நீ என்ன மாதிரி செய்வேன்.
1: எஸ்.
0: ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அன்பை பெறுவதற்கு என்ன மாதிரி செய்யணுங்கிற அவசியம் நமக்கு
1: இல்லவே இல்லை.
0: இல்லை, செய்யவும் முடியாது. எதையாவது செஞ்சு அவர் கவனத்தை கவர விரும்புகிறேன், எதையாவது செய்து அவருடைய அன்பை நான் சம்பாதிக்க விரும்புகிறேன். அதெல்லாம் கிருபையின் காலத்தில் ஒர்க் அவுட் ஆகாது சாமி. அது அது அதெல்லாம் நியாயப்பிரமாணம். அது அது கிரியையாக போயிடும். கிருபைக்கு அங்கே வேலையே
1: இல்லை.
0: கிருபையின் பிரமாணம் என்ன சொல்லுது? என் அன்பை பெற்றுக்கிட்டா தாண்டா நீ என்ன மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிற. என்ன மாதிரி செய்யறதுனால உன் மேல நான் அன்பா இருப்பேன்னு நினைக்காத. எப்பவும் உன் மேல அன்பா இருக்கிறேன், அதனால நீ என்ன மாதிரி செய்ய.
1: எஸ்.
0: உங்க மேல நான் எவ்வளவு பிரியமா இருக்கேன் தெரியுமா ஆண்டவரே? அதுக்காக என்னத்தையாவது செய்யாத. நான் உன் மேல அன்பா இருக்கிறத நீ எப்பெல்லாம் நீ அனுபவிக்கிறியோ அப்பதான் நீ எனக்காக எதையாவது செய்ய முடியும். இப்ப பிலிய அன்புல நிறைய பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், நிறைய
1: எதிர்பார்ப்புகள்,
0: எதிர்பார்ப்பு. அப்ப ஜூட் என்கிட்ட எதிர்பார்க்கறத நான் ஜூடாக்கு செஞ்சா ஜூடாவுக்கு என் மேல ஒரு பிரியம் வருது. ஓகே. அதே போல நான் எதிர்பார்க்கிறத ஜூட் எனக்கு செஞ்சா எனக்கு ஜூடு மேல என்ன வருது? பிரியம் வருது, ஒரு அன்பு வருது. பிலிய அன்புல என்னமாவது செஞ்சா தான் அன்பே வருது. பிலியல என்ன என்ன அன்பு என்ன வருது? நான் ஏதாவது யூதாவுக்கு செஞ்சா தான் என் மேல யூதாவுக்கு என்ன வருது? அன்பு வருது. அதே போல நான் எதிர்பார்க்கிறத யூதா எனக்கு செஞ்சா தான் யூதா மேல எனக்கு என்ன வருது?
1: அன்பு.
0: அன்பு வருது. பிலிய அன்பு என்ன பண்ணது? எதையாவது நீ செய்யடா, என் அன்பை பெறணும்னா நீ எனக்கு எதையாவது செய்யணும். நீ என்னமாவது எனக்கு ஒரு நல்லது செஞ்சா தான் உண்மையில எனக்கு என்ன வரும்?
1: அன்பு. பெரிய
0: அன்பு அப்படி
1: பொங்கும்
0: பொங்கும்டா. எல்லா நேரமும் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் எதிர்பார்க்கறதே செய்ய முடியுமா?
1: முடியாது.
0: அந்த அளவுக்கா நம்ம எல்லாரும் மிஸ்டர் என்ன சொல்றது, பிறர் எதிர்பார்க்கிறத நிறைவேற்றக்கூடிய நிலையிலையா எல்லா நேரமும் நம்ம இருக்கிறோம்?
1: இல்லை
0: இல்ல.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா இந்த இந்த அகாப்பே அன்புன்னு வர்றப்ப பிறர் மேல நமக்கு அஃபெக்ஷன் வர்றது அவங்களை குறிச்ச அண்டர்ஸ்டாண்டிங்னால.
1: ஹல்லேலூயா.
0: நான் எதிர்பார்க்கிறத செயல் செஞ்சா அன்பு வருது, செய்யலைன்னா அதோடு அவங்க மேல இருக்கிற பிரியம் நமக்கு சுத்தமாவே வாடி போயிருது, அல்லது லேசாவது ஒரு வாட்டம் வருது. அதுவரை இருந்த நாட்டம் இப்ப
1: வாட்டமாகிவிட்டு,
0: கொஞ்சம் லேசா ஒரு வாட்டம். என்னையா ஜூடானைக்கு போற கொஞ்சம் லேசா வாட்டமா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நான் எதிர்பார்த்தது அண்ணன் என்ன செய்யல
1: செய்யல.
0: அப்ப நேத்து இருந்த நாட்டம் ஏன் இன்னைக்கு வாட்டமாச்சு?
1: எதிர்பார்த்தத
0: செய்யல. எதிர்பார்த்தேன் இது அண்ணன் செய்வார்னு என்ன செஞ்சேன்?
1: எதிர்பார்த்தேன்.
0: அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாததுனால நேத்து அண்ணன் மேல இருந்த நாட்டம் இன்னைக்கு கொஞ்சம் வாட்டமாயிடுச்சு. இதுதான் வந்து பிலிய அன்பு. ஆனா அகாப்ப அன்பு வர்றப்ப இந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி மாறுதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறிடுது. சரி இப்படி ஏதோ ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு மூட்ல இருந்திருப்பாங்க போல இருக்கு, ஏதோ ஒரு ஒரிடா இருந்திருப்பாங்க போல இருக்கு, அல்லது இந்த காரியம் அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கும் போல இருக்கு, அல்லது ஏதோ ஒரு வீக்னஸ் இருந்திருப்பாங்க போல இருக்கு, அல்லது நீங்க ஒருவேளை நேத்த அளவு ஜெபம் இல்லாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல சக மனுஷனை புரிந்து கொள்ள இந்த அகாப்பே அன்பு நமக்கு துணை செய்கிறது. அகாப்பே அன்பு உள்ள இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அன்போட பிரதானமான வேலையே என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ள அது நமக்கு தயவு செய்கிறது.

0: அப்ப என்ன மாதிரி ஒன்று செயல் செஞ்சு ஆண்டோடைய அன்பை பெற நம்மளால முடியாது. ஆண்டவர் நம்மால நம்ம மேல அன்பா இருக்கிறதுனால தான் அவருக்காக எதையாவது செய்யவே நம்மளால முடியும். ஒரு சின்ன திருத்தம் பார்வையில் எவ்வளவு பெரிய விடுதலை கொடுக்குது. நமக்குள்ள காணப்படுகிற எவ்வளவு குற்றப்பள்ளி உணர்ச்சிகளை நம்மளை விட்டு வேரோட பிடுங்கி போடுது. ஐயோ இன்னைக்கு ஒரு செயலை செய்யலையே, இந்த செயலை செஞ்சிருந்தா ஆண்டவர் என் மேல இன்னும் பிரியமா இருந்திருப்பாரே, அந்த மாதிரி கோணத்துல நினைக்கிறது மதம் பிரமாணம். அது அதுக்கு போல ஆண்டவரே இன்னைக்கு உங்களோட உறவாடி உங்க அக்காப்ப அன்பு எனக்குள்ள ஊற்றெடுக்கும்னா நான் நிறைய இன்னைக்கு செயல்பட முடியும் ஆண்டவரே.
1: ஆமென்.
0: நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற
1: அவருடைய
0: பலத்தின்படி போராடி
1: பிரயாசப்படுகிறேன்.
0: அதான் வந்து ரகசியம். More love, more power. That's all.
1: Hallelujah.
0: அதிகமான வல்லமை வேணும்னா அதிகமான அன்பு ஊற்றெடுக்கணும்.
1: ஆமென்.
0: எந்த அளவு அகாப்பை உள்ள ஊற்றெடுக்குது அந்த அளவு தான் எனர்ஜி.
1: ஆமென்.
0: எந்த அளவு அகாப்பை நமக்குள்ள ஊற்றெடுக்குது அந்த அளவு தான் அண்டர்ஸ்டாண்டிங்.
1: ஆமென்.
0: Hallelujah. ரகசியம். நம்முடைய நிலையிலிருந்து அவரை பார்க்க கூடாது, அவருக்குள்ள இருந்து நம்மளை பார்க்கணும்.
1: ஆமென்.
0: அகாப்பை அன்பு அவருக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பார்க்க வைக்குது.
1: Yes.
0: அவருக்குள்ள இருந்து நான் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது என்னுடைய பார்வை, என்னுடைய கோணம், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய மனோபாவம், என்னுடைய ஆட்டிடியூட் எல்லாமே டோட்டலாவே டிஃபரெண்ட்
1: ஆயிடும்.
0: அப்ப இன்னைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், இந்த நாள் நான் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழணும்னா அவருக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நமக்குள்ள இருந்து அவரை பார்க்க கூடாது. நமக்குள்ள இருந்து
1: அவரை பார்க்க கூடாது.
0: அவருக்குள்ள இருந்துதான்
1: நாம் எல்லாவற்றையும் பார்க்கணும்.
0: எல்லாவற்றையும் பார்க்கணும். அப்பொழுது நம்முடைய எல்லாம் மாறி போகும்.
1: ஆமென்.
0: அப்ப எந்த எதிர்பார்ப்பும் யாரு மேலே நமக்கு வராது. எல்லாரையும் புரிஞ்சு கொள்ற ஒரு மனுஷனா இருப்பேன். மூத்துகுமாரனுக்கு அப்பாட்ட இருந்தது அன்பா எதிர்பார்ப்பா?
1: எதிர்பார்ப்பு.
0: ஆட்டுக்குட்டி கொடுத்திருந்தா எப்படி இருந்திருப்பான்?
1: சந்தோஷமா
0: சந்தோஷமா இருந்திருப்பான்.
1: என் சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கும்படி
0: சிநேகிதரோட சந்தோஷமா இருந்திருப்பான். அப்பா மேல அன்பா இருந்திருப்பான்.
1: அன்பா இருந்திருப்பான்.
0: அப்ப அப்பா மேல அவனுக்கு அன்பு வரணும்னா அப்பா ஏதாவது அவனுக்கு
1: செஞ்சு
0: செய்யணும்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப இந்த எதிர்பார்ப்பு இருக்குனாலே அங்க அகாப்பே அன்பு இல்ல. இந்த எதிர்பார்க்கிற ஆளுக்கு அவன் எதிர்பார்க்கிறதை செஞ்சாதான் நம்ம மேல பிரியமா
1: இருப்பான்.
0: சில நேரம் நமக்கு நம்ம வீதியில் இருக்கிறப்ப இந்த உதவி கேட்பாங்கல்ல, அங்கங்க சில பேர் கஷ்டப்படுறவங்க ஏதாவது கொடுங்கன்னு உதவி கேட்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் சில்லறை இல்லை காசு இல்லைன்ற மாதிரி தடவிட்டு நம்ம இல்லைன்னு சொன்னோம்னா வரும் பாருங்க ஒரு கோபம், ஒரு திட்டு திட்டிட்டு என்ன பண்ணிடுவோம்?
1: திட்டு திட்டு
0: போயா நீ எல்லாம்
1: அப்புறம் நமக்கு கோபம் வந்துடும், என்ன கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி கேட்குற அப்படின்ட்டு.
0: ஸோ அது இயல்பாகவே எப்படி மனுஷனுடைய மனுஷிகம் பயாலஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா பிறருடைய பிரியத்தை சம்பாதிக்கணும்னா நம்ம என்ன மாதிரி அவங்க எதிர்பார்க்கறது அவங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா அகாப்பே அன்புன்னு வர்றப்ப அங்க நான் எதிர்பார்க்கறத அவன் செஞ்சாலும் சரி அல்லது செய்யாம போனாலும் சரி எனக்கு ஏன் அவரை தொடர்ந்து நான் நேசிக்கிறேன் அப்படின்னா அவரை நான் புரிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷனா இருக்கிறேன். I understand his weakness. I understand his shortcomings. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் அவர் அப்படி நடந்துக்கிட்டா இருப்பா விடுப்பா அப்படிங்கிற ஒரு பெருசாக எடுத்துக்கொண்டு அவங்கள தொடர்ந்து சிநேகிக்கணும்னா எனக்கு என்ன தேவை? அகாப்பே அன்பு. அது குறித்து நான் டீட்டெயிலாக நான் அடுத்து நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். இன்றைக்கி டைம் இல்லை. அப்ப அகாப்பே அன்புங்கிறது எதிர்பார்ப்புக்கு அல்ல, புரிதலுக்கு தான் முதலிடம் கொடுக்குது.
1: ஆமென்.
0: அகாப்பே அன்புனாலே அதனுடைய அலங்காரமே அண்டர்ஸ்டாண்டிங் தான்.
1: எஸ்.
0: ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை என்ன செய்கிறவர்? புரிந்து கொள்ளுகிறவர்.
1: ஆமென்.
0: நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல
1: சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்.
0: எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும்
1: ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும்
0: தைரியமாய் கிருபாசன தண்டைகளே
1: சேரக்கடவும்.
0: Hallelujah. We don't have a priest who is out of touch with our reality.
1: Hallelujah.
0: நம்முடைய யதார்த்தம் தெரியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்ல.
1: Yes.
0: நம்முடைய நிலவரம் தெரியாத பிரதான ஆசாரியர் நமக்கு
1: இல்லவே இல்லை.
0: அவர் நம்முடைய நிலையிலிருந்து நமக்கு ஊழியம் செஞ்ச பிரதான ஆசாரியர். நம்முடைய நிலையிலிருந்து நமக்கு ஊழியம் செஞ்ச பிரதான ஆசாரியரா இருக்கிறதுனாலதான் நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிறார். நம்முடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நிலைக்கு இறங்கி வந்தாரு. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க.
1: உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உங்களை போல அரவணை.
0: அந்த வசனம் திரும்ப

0: சோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு?
1: எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி
0: எக்ஸெப்ட் சின்.
1: எஸ்,
0: நம்ம பலவீனங்கிற நிலைமையை கடந்து அடுத்து பாவங்கிற நிலைமைக்கு போயிடுறோம். ஆனா அவர் பலவீனத்தை தேவனோட உறவாடி உறவாடி பலனா மாத்தி இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: He's been through weakness and testing, experience it all. நமக்கு இருக்கிற பலவீனம் சோதனை எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? அனுபவிச்சாரு. All but the sin. ஆனா பலவீனத்தை பலனா மாத்தினாரு. ஒழிய பலவீனத்தை பாவமாக விடல.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சோ இந்த காரியம் இருக்கிறதுனாலதான் அவர் என்ன செய்கிறார்? புரிந்து கொள்ளுகிறார். நம்ம நிலை என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியுது. எப்படி ஆண்டவரே தெரியட்டே, உன் நிலையிலிருந்து நான் பார்த்தேன்டா, நீ ஒருபடி மேல போயிட்ட, நான் வந்து நான் எப்படி வாழணும், இந்த நிலைமையில எப்படி வாழணுங்கிறத உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நான் வாழ்ந்து
1: காட்டினேன்.
0: இந்த நிலையில எப்படி ஆண்டவரே வாழ்றது, இந்த நிலையில எப்படி வாழ்றது, நான் உனக்கு சொல்லி தரேன் பாரு. So he understands our weakness. Hallelujah.
1: Hallelujah.
0: அதனாலதான் அன்பினால நமக்கு அவர் இவ்வளவு ஊழியம்
1: செய்கிறார்.
0: முடியல இளையகுமாரன மூத்தவனால என்ன செய்ய முடியல?
1: சகிச்சு ஏத்துக்க முடியல.
0: அவனால சகிச்சு ஏத்துக்கொள்ள முடியாத அந்த நபரை பார்த்தாலே அப்பனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. உன்னால சகிக்க முடியல, எனக்கு சந்தோஷமா இருக்குடா. அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, எனக்கு சகிக்க முடியல அப்படின்னு. எனக்கு அவனை பார்த்தா தாண்டா சந்தோஷம் வருது. உனக்கு பார்த்தாலே சகிக்கல, எனக்கு பார்த்த பிறகுதாண்டா சந்தோஷமே வந்துச்சு. சகிச்சு ஏற்றுக்கொள்ள காரியங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள பிலியை அனுபவிச்சுக்கிட்டுலாம் வண்டி ஓடாது. சகிக்கவே முடியலன்ற அப்புறம் சந்தோஷம் அதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப சகிக்க முடியாத காரியங்களை சகிச்சு சந்தோஷமா ஏற்றுக்கொள்றதுக்கு தான் எனக்கு என்ன தேவை? அகாப்பேன்.
1: ஆமென்.
0: லூக்கா 15 அதிகாரத்துல இளையகுமாரன் வீட்டுக்கு வந்த பின்னாடி வீட்டுல காணப்பட்டது எல்லாமே என்னதான்?
1: அகாப்பே அன்புதான்.
0: அகாப்பே அன்பு கொண்டாட்டாங்க.
1: எஸ்.
0: போன வாரம் ஒரு டிடி ஜேக்ஸ் அவங்களுடைய அந்த பாட்டர்ஸ் ஹவுஸ் அவங்களுடைய பிஷப்போட மெசேஜ் நான் கேட்டுட்டு இருந்தப்ப திரும்பவும் கேட்கணும் அந்த வேர்டை. வழக்கமாக நான் அந்த லூக்கில் சாப்டரில் ப்ரீச் பண்ணுறதான். அவன் வந்து பன்றிகள் மேய்ச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக ஸ்மெல்லு, என்னது
1: ஸ்மெல்,
0: அப்படி ஒரு ஸ்மெல்லோட வர்றான். ஒரு யூதன் வந்து பன்றிக்கு யூதனுக்கும் ஆகவே
1: ஆகாது
0: ஆகாது. ஆனால் அப்படி ஒரு அருவறுப்பான இடத்துலருந்து வந்தவனை பார்த்த உடனே இல்லை அப்படியே பயங்கர ஸ்மெல் அடிக்குது. நிப்ப முதல்ல போய் நல்ல பிள்ளை சோப் போட்டு குளிப்பாட்டிட்டு என்ன செய்யுங்கப்பா,
1: வாங்கப்பா,
0: நல்லா அவனை சுத்தம் பண்ணி வாசனை திரவியங்களால் அவன் என்ன செய்யுங்கப்பா,
1: அலங்கரிங்கப்பா,
0: அலங்கரிச்சுட்டு வாங்கப்பா. அந்த மாதிரி அவனை குளிப்பாட்டி அவனுக்கு பவுட்ரு போட்டு சென்ட் அடித்து அவனுக்கு எல்லாம் மேக்கப்லாம் போட்ட பின்னாடி இப்ப எடுத்துட்டு வாங்கடா ட்ரெஸ் என்ன சொன்னாரு?
1: இல்லை
0: ஜேக்ஸ் அதை அதை அந்த பிஷப் எப்படி வியாக்கியானம் பண்றாருன்னா, அந்த அழுக்கு கோலத்தோடு இருந்தான் பாருங்க, அதுல தூக்கி உயர்ந்த வஸ்திரத்தை போட்டாராம். அப்படிதான் இருக்கு. குளிப்பாட்டிட்டு வந்து போட்டாங்கன்னா என்னன்னா,
1: எழுது
0: அவன் பேசிட்டு இருக்கிறப்ப உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வாருங்கள்னு சொல்லிட்டு சும்மா பன்றி மேய்ச்சிட்டு சேரு ஜகதீமா பயங்கர டர்ட்டியா இருந்த மேல இப்ப என்ன உழுது,
1: உயர்ந்த
0: வஸ்திரம், மோதிரம், பாதரட்சை, கொளுத்த கடை, அதுக்கப்புறம் தான் சுத்தம் பண்ற வேலை. முதல்ல அலங்கரி அவனை அவனை அலங்காரமாக்கு, அலங்கோலத்தை மூடியா முதல்ல, அப்புறம் பேசிக்கலாம். எப்படி அலங்கோலத்தை மூடுறது? ஒரு அலங்காரத்தை. அப்ப அலங்கோலமா வந்தவனை அலங்கரிச்சு பாக்குறதுக்கு தாங்க அகாப்பே அன்பு வேணும். அகாப்ப அன்பு அலங்கோலமா வர்றவனை அலங்கரிச்சு அழகு பாக்குது.
1: என்ன
0: செஞ்சு என்ன எப்படி அழகு பார்த்தாரு? அலங்கரிச்சு அழகு பார்த்தாரு. எவ்வளவு பெரிய மனசு வேணும் தெரியுமா? எவ்வளவு பெரிய விசாலம் வேணும் தெரியுமா? சகிக்கவே முடியாத ஒரு நாற்றம். முன்னாடி நமக்கு பேசினார் தவப்பனுடைய இருதயத்துல சுவாசமா வாசமா அப்படின்னு சொல்லு. இன்னும் உன் ஆசையில சுவாசம் இருக்கடா, இன்னும் நீ உயிரோடு இருக்கடா. அதுதான் கட்டி பிடிக்கிறப்ப அப்பனுடைய மைண்ட்ல வந்துச்சே ஒளிய, அந்த நாசியில அவன் மேல இருந்து வடுகிற துர்நாற்றத்தை அது நுகரல. தான் புள்ள மேல வந்த துர்நாற்றத்தை அவர் நுகரல. அந்த புள்ள தான் மேல அப்பா வச்ச அன்பன்
1: நுகர்ந்தான்.
0: ரெண்டு நாசி வேலை செய்து, இவருடைய நாசி புள்ள மேல இருக்கிற வாசனை நுகரல, துர்நாற்றத்தை நுகரல. அந்த பக்கம் இருக்கிற நாற்றம் முடிச்ச மகன் அப்பா தன் மேல வச்சிருக்கிற அன்பை என்ன செய்கிறான், நுகர்கிறார். இவர் உச்சி முகர்கிறார், அவன் அன்பை நுகர்கிறான்.

0: அல்ல நல்ல கவனிங்க. ஒரு மகனை ரொம்ப ரொம்ப நம்ம மேல பிரியம் வச்சிருச்சோம், புள்ள மேல இஷ்டம் ஆகி போச்சுன்னா நம்ம நம்ம தமிழ்ல நம்ம சொல்ற காரியம் என்ன, அப்படி உச்சி என்ன
1: செய்கிறான்,
0: உச்சி
1: முகர்றேன்,
0: அப்படி உச்சி முகர்ந்து உச்சி முகர்ற மாதிரி என்ன இருந்துச்சு,
1: ஒண்ணுமே இல்லை.
0: ஆனால் இவர் போய் என்ன செய்யறாரு, பிள்ளைய உச்சி முகர்கிறார். அப்படி தகப்பன் பிள்ளைய உச்சி முகருகிற பொழுது பிள்ளை தகப்பனுடைய அன்பை நுகருகிறான்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப சிலர் ஏன் நம்மளால உச்சி முகர முடியலன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: எதிர்பார்ப்பு உள்ள இருக்கிறதுனாலதான் உச்சி முகர முடியல.
1: ஹல்லேலூயா.
0: நாம் உச்சி முகர முடியாததுனாலதான் அந்த அகாப்பை அன்பை நுகர அவங்களால முடியல. சகிச்சு ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன தேவை, அகாப்பே அன்பு.
1: ஆமென்.
0: இந்த அகாப்பே அன்பு ஒருவருக்குள் ஒருவர் ஊற்றெடுக்கிற பொழுதுதான் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய நம்மளால அன்பினாலே
1: ஒருவருக்கு
0: நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். என்ன அன்புல, கிறிஸ்துவோட உறவாடி உங்களுக்குள்ள ஊற்றெடுக்கிற அன்புனால.
1: ஹல்லேலூயா.
0: அந்த அகாப்பு அன்பு ஊற்றெடுத்த அந்த சன பொழுதுல பிறர் மேல நமக்குள்ள எதிர்பார்ப்பு கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆகி அவங்க எந்த நிலைமையில இருந்து வந்தாலும் சரி அதை நம்ம உடனே புரிஞ்சுக்கிறோம். அந்த தகப்பனார் செஞ்ச காரியத்துல எல்லாமே என்னதான் இருக்கு,
1: அண்டர்ஸ்டாண்டிங்.
0: அப்படி பாக்குறாரு, அப்படி மகனை ஸ்கேன் பண்றாரு, காலில் செப்பல் இல்லை புரிஞ்சுக்கிறாரு, செருப்படுத்துட்டு வா, உடம்பு பாரு எப்படி இருக்கான் பாரு, கிழிஞ்ச ட்ரெஸ் வந்திருக்கான் போய் உடனே ட்ரெஸ் எடுத்துட்டு வா பாரு, எவ்வளவு மெலிஞ்சிருக்கிறான் பாரு, அட்ரா கொளுத்த
1: கன்றையா,
0: புள்ள டல்லா வந்திருக்கிறான், கில்ட்டியா வந்திருக்கிறான், குற்ற உணர்ச்சியா வந்திருக்கிறான், இவ்வளவு நம்ம என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்கன்னு அவன் ஒரு மாதிரி சோர்வா நிக்கிறான். அதனால நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத சொல்றதுக்கு போடுறான் மேல அப்படின்னு. அவன் எப்படி வந்திருக்கான்,
1: டல்லா வந்திருக்கான்,
0: என்ன நினைப்பான்,
1: என்ன நினைப்பாங்களோ,
0: அப்பா என்ன நினைப்பாரோ, வீட்டுல இருக்கிற எல்லாரும் நம்மள குறிச்சு என்ன
1: நினைப்பாங்களோன்னு
0: கூணி குறுகி கில்ட்டியா வந்திருக்கான். அப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாரு, நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத சொல்றான், அவனு கொண்டடா கொண்டாந்து மாட்டுறா, என்ன மாட்டுறா, அப்ப உயர்ந்த வஸ்திரத்தை மாட்டினப்ப இளையகுமாரனுக்கு உள்ள என்ன ஓடிட்டு இருக்கும், நம்ம ஒண்ணு நினைச்சு வந்தோம், அவர் வேற ஒண்ணுல நினைச்சிருக்கிறாரு. அப்ப அகாப்ப அன்பு அது எவ்வளவு அற்புதமான விதத்துல காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு குற்றப்புலி உணர்ச்சியோட வர்ற ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுகிற உணர்வு, ஆண்டவர் என்ன நினைப்பாரோ, ஐயோ மனுஷன் என்ன நினைப்பானோ, இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டமே நம்மளை சேர்த்துக்குறாங்களோ துரத்திடுவாங்களோ, நம்மளை குறிச்சு என்ன நினைப்பாங்களோ, அவங்க எதிர்பார்ப்ப நாம நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லி பிறர் என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி ஒருத்தன் குற்றப்புலி உணர்ச்சியோட இனிமே நமக்கு நம்மளை நேசிக்கிறதுக்கு நம்ம தகுதியான ஆள் இல்லைங்கிற உணர்வோட ஒருத்தன் வருகிற பொழுது, டேய் நீ நினைக்கிறத விடு, நான் என்ன நினைக்கிறேங்கிறத செஞ்சு காட்டவா, எதுக்கு முத்தம் கொடுத்தாரு, நான் என்ன நினைக்கிறேன்றத புரிஞ்சுக்கடா. ஒவ்வொரு முத்தமும் என்ன சொல்லுச்சு, டே நீ என்ன நினைச்சிட்டு வந்த, இப்ப அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னு புரியுதாடா உனக்கு.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப அகாப்பை அன்பு எவ்வளவு என்ன சொல்ல பெரிய பாக்கியம் நமக்கு.
1: ஆமென்.
0: இந்த அன்புல வந்து விழுந்தமே அதுக்காக
1: ஸ்தோத்திரம்.
0: உங்க

0: வீடே என்ன செய்யுது? தகப்பன் வீட களை கட்டுது.
1: களை கட்டுது. ஹல்லேலூயா.
0: எதுக்கு இவ்வளவு களை கட்டுதுன்னா, அவன் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்திருக்கான் வீட்டுக்குள்ள, என்னென்னமோ நினைச்சிட்டு வந்திருக்கிறான். அதனாலதான் ஏடா ஓடாம பேசிக்கிட்டு நிக்கிறான். பேசுற பேச்சை பாத்தீங்களாடா, என்ன பேச்சு பேசுறான்னு சொல்லிட்டு மகன் சொல்றதுக்கு தகுதி இல்லையா? வேலைக்காரில் உத்தரவு வச்சுக்கிறாம குளிக்காரில் உத்தரவு, என்ன பேச்சு பேசுறான் பாரு வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு, என்ன நினப்புல வந்திருக்கான் பத்தி அவன், அந்த நினப்பை மாத்த வேண்டாமா? அப்ப எப்படி மாத்தலாம் நம்ம நினைக்கிறது? அவனுக்கு சொல்லுவோம், நீ நினைக்கிறது விடுற, நாங்க என்ன நினைக்கிறோன்றது இப்ப பாடுற அப்படின்னு சொல்லி, அதுக்கு நீ இப்படியா?
1: இத வாத்திய நடன கழி
0: அடிக்கிற ஒவ்வொரு மேளமும் பாத்தீங்கன்னா சும்மா அதிர்றது ஏரியாவே. பக்கத்து வீடு அண்ட வீடு எல்லாம் அந்த வேட்டெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு, வேட்டெல்லாம் போட்டு அடிச்சு மான வேடிக்கை, என்னடா வீட்டுல ஒரே திருவிழாவாடான்னு கேட்டான். ஆமா திருவிழா தான், ஒருத்தன் வந்திருக்கிறான். நினைக்கிறேன் இவ்வளவா என்ன குறிச்சு உயர்வா நீங்க என்ன செஞ்சீங்க
1: நினைச்சீங்க?
0: நான் இவ்வளவு லோக்கலா இருந்து நீங்க இவ்வளவு இவ்வளவு தூரம் என்ன நடத்துவீங்கன்னு எனக்கு என்ன செய்யலையே,
1: தெரியலையே.
0: ஹல்லேலூயா. அகாப்பே அன்பு உடையாத மனசையும் உடைச்சிடும், உருகாத மனசையும் உருக வச்சிடும்.
1: ஹல்லேலூயா.

0: சொத்தை அழிச்சிட்டு வந்தது பெருசா தெரியல, புள்ள அழியாம இருக்கானே.
1: ஆமென்.
0: சொத்து போச்சு, புள்ள செத்து போனாங்கிற அந்த அந்த அந்த துர்ச்செய்தி என் காதல விழலையே.
1: ஆமென்.
0: மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், ஆனபடியா சந்தோஷமா இருக்க வேண்டும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதான் நான் அந்த அந்த பேசேஜை டீச் பண்ணுறப்ப சொல்லுவேன், அவன் திரும்பி வந்தாங்கிறத விடுங்க, திரும்பி வந்தாங்கிறதான் அவர் சந்தோஷப்பட வச்சிச்சு.
1: ஆமென்.
0: திரும்பி வந்தாங்கிறது இல்லை, திரும்பி வந்தானே.
1: எஸ்,
0: என் பிள்ளை திரும்பி என்ன செஞ்சிட்டானே,
1: வந்துட்டானே,
0: வந்துட்டானே. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இப்போ நேசிக்க முடியாத, நேசிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத நபரை ஏற்றுக்கொள்ள நமக்குள்ள ஆண்டவருடைய நிறைவு வேணும். ஆமென். அள்ளி இறைச்சதுனால அப்பா குறைஞ்சு போயிட்டாரா? அவன் தான் குறைபட்டான், அன்புல இவர் குறைபடவே இல்லை.
1: என்ன,
0: அவர் எங்க இருந்து ஆசீர்வதிக்கிறாரு சொல்லுங்க? ஊற்றது,
1: ஊற்றது.
0: நமக்குள்ளயும் ஊற்றுல இருந்து பிறரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த நேசத்துல குறைய வராது. அதனாலதான் அந்த பிலியவை நம்பாம எதை நம்ப
1: வேண்டியிருக்கு.
0: பிலிய அன்பு அப்பப்ப ஏறுது இறங்குது, ஆனா அகாப்பே வந்து பொங்கிக்கிட்டே. இந்த ரெண்டு அன்பு கடையில இப்படியே ஊசலாடுற இந்த நிலைமையை விட்டுட்டு அதிகமா இந்த அகாப்பே ரல்மில நிலைச்சு நிக்க எங்களுக்கு என்ன செய்யுங்கப்பா?
1: கிருபை தாங்கப்பா.
0: அப்பதான்ப்பா ஒருவர் மேல உள்ள ஒருவர் வச்சிருக்கிற அன்புல நாங்க குறைய விடாம இருக்க முடியும்.
1: ஆமென்.
0: அப்பதான் ஒருவருக்கு ஒருவர் எங்களால ஊழியம் செய்ய
1: முடியும்.
0: முடியுமப்பா.
1: ஹல்லேலூயா.
0: நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தோம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற பார்வை எனக்கு எல்லாம் போயிருது. மொத்தத்துல நான் ஊற்றுங்கிறதே மறந்துடுறேன் பல நேரங்கள்ல. எது மறந்துடுது?
1: ஊற்று.
0: ஊற்றுங்கிறது மறந்து, பற்று வச்சனே, பாசம் வச்சனே, பிரியம் வச்சனே, நேசம் வச்சனே, இப்படிதான்
1: உறவாடு
0: போய் அவரோட கொஞ்ச நேரம் உறவாடு. நேசிக்க முடியாது அவனை நேசிக்க தேவையான அன்பு உனக்குள்ள என்ன செய்யும்? ஊற்றெடுக்கும். நிறைவுகள்
1: அதனால
0: ஒரு குறுகிய மனோபாவம் எனக்குள்ள இல்லாமலே போயிருச்சு. எப்ப சிந்திச்சாலும் சிலர் விசாலமா பெருசா சிந்திக்கிறானா, அவனுக்குள்ள பொங்குகிற ஊற்று அவன் அப்படி சிந்திக்க வைக்கிறது. அவனுக்குள்ள பொங்குகிற ஊற்று அவனுடைய இருதயத்தை இந்த அளவு விசாலமாக்கிடுச்சு.
1: ஆமென்.
0: மனசு அப்படியே சுருங்குது. அப்படின்னாலே இப்ப நமக்கு என்ன அன்பு தேவை? அகாப்பே அன்பு தேவை. ஏன் ஊற்று இருந்தும் பொங்கல் அப்படின்னா, உறவாட வேண்டியவரோட என்ன செய்யல? எதிர்பார்ப்பு தான் இருக்க ஒளி, அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த ஊற்று பொங்காதனால தான் நம்மளால விசாலமா சிந்திக்க முடியல. இந்த ஊற்று பொங்காதனால தான் தீமையை நன்மையால வெல்ல அதுக்கான ஸ்லாக்கியம் பாக்கியம் கிருபை நமக்கு இருந்தும் அதை செய்ய நம்மளால முடியல.
1: ஹல்லேலூயா.
0: யாருக்குள்ள ஊற்று பொங்குதோ அவன் தான் பெருசா சிந்திக்கிறான், அவன் தான் அதிகமா புரிஞ்சுக்கிறான். ஒரு மனுஷன் பேசுறப்ப அதுல அதிகமான அண்டர்ஸ்டாண்டிங் காணப்படுதுன்னா அவன் மனசு பொங்கி இருக்குன்னு அர்த்தம். மனசுல அகாப்பே அன்பு பொங்கிருச்சுன்னா அதிகமா அவனுடைய பேச்சில் காணப்படுறது எல்லாமே என்னது? அண்டர்ஸ்டாண்டிங்,
1: புரிதல்.
0: எதிர்பார்ப்பு அங்க இருக்காது,
1: புரிதல் தான் இருக்கும்.
0: விடு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவ்வளவுதான். அதுக்கு மேல அவனால முடியாது. பேசாம நம்ம அதை சகிச்சுட்டு புரிஞ்சுட்டு என்ன செய்ய வேண்டியதான்?
1: போக வேண்டிய,
0: போக வேண்டியதான்.
1: அல்லேலூயா.
0: இப்ப மனசு வந்து பொங்கி இருக்கிறப்ப தான் இந்த மாதிரியான புரிதல் நமக்குள்ள அதிகமாவே ஆபரேட் ஆகும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: குயிக்கா புரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும். புரிஞ்சுகிட்ட உடனே எது அடியாயிருது?
1: எது?
0: எதிர்பார்ப்பு அடியா இருக்கு. எதிர்பார்ப்பு நிறைவேறலன்னா கூட புரிஞ்சுக்கிற இருதை இருந்தா தொடர்ந்து நம்ம நேசிக்க முடியும். அதுக்குதான் அகாப்பே நமக்கு உதவி செய்யுது. நேசிக்க முடியாத தன்னுடைய சகோதரரை திரும்ப பார்த்தப்ப அப்படியே யோசேப்போட உள்ள கோபத்துல குதிச்சுச்சா, அன்புல பொங்குச்சா?
1: அன்புல பொங்குச்சு. ஹல்லேலூயா.
0: அதுன்னா பிளட் நான் பொங்குச்சு
1: இல்ல?
0: ஆண்டவரோட உறவாடி.
1: எஸ்
0: ஆண்டவருடைய நோக்கம் என்ன, ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன, எதுக்காக இதெல்லாம் சம்பவிச்சுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால அவருடைய உள்ள என்ன
1: செஞ்சுச்சு.
0: அதனாலதான் அவரு பேசுறப்பே சொல்லுவார், நீங்க என்ன விற்று போட்டதை நினைச்சு நீ சஞ்சலப்படாதப்பா,
1: அது உனக்கு விசனமாவும் இருக்க வேணாப்பா.
0: எனக்குள்ள வசனம் இருக்குடா.
1: ஏப்பா நீ விசனப்படுற?
0: அதனால எனக்குள்ள வசனம் இருக்கிறதுனால உங்க மேல எனக்கு விசனம்
1: இல்ல. நீங்களும் விசனப்படாதீங்க.
0: படாத.
1: ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு எல்லாம் ஜீவரட்சணை செய்யறதுக்காக தான் என்ன இப்படி அனுப்பிச்சு வச்சாரு. நீ விற்று போடலப்பா.
1: என்ன அனுப்பி வச்சப்பா?
0: I was not sold by you, I was sent by God.
1: Amen.
0: அவர் என்ன அனுப்பி வச்சாருப்பா?
1: Yes.
0: பூமியில உங்க வம்சம் ஒளியாம இருக்கிறதுக்கு தான்ப்பா என்னை அனுப்பிச்சு வச்சாரு.
1: ஆமென்.
0: என்னை உயர்த்தினதே நம்ம குடும்பத்துக்காக தான்ப்பா.
1: எஸ்.
0: இது எல்லாமே என்னது?
1: அண்டர்ஸ்டாண்டிங்.
0: இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எதனால வருதுன்னா உள்ள ஊற்றெடுத்திருக்கிறது கிறிஸ்துவனுடைய நிறைவு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப யோசேப்பு தான் ஊற்றுங்கிறத நல்லா என்ன செஞ்சாரு, ஆசீர்வதிக்கப்பட்டதே அநேகரை ஆசீர்வதிக்க.
1: ஹல்லேலூயா.
0: ஆசீர்வதிக்கப்பட்டதே யாரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கல, எல்லாரையும் புரிந்து கொள்ள.
1: எஸ்
0: ஆண்டவர் ஊற்ற நமக்கு தந்தவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பிறரிடமிருந்து எதிர்பார்க்கல, எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு.
1: எஸ்
0: புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தேவைப்படுற நன்மையை செய்ய. எங்க இருந்து ஆண்டவரே செய்ய வேண்டே உறவாடுறா, அவனுக்கு செய்ய தேவையான நன்மை உனக்குள்ள இருந்து ஊற்று எடுக்கும். எங்கிருந்து செய்வேன்னு கேட்காதரா. ஊற்று ஊற்று உறவாடுறப்ப உள்ள பொங்கி வர்றதுல கொடுக்கறதுனால குறைஞ்சிருமா? எதுலையும் குறைபட போறது
1: இல்லை.
0: இல்லை. ஆனா எல்லாமே நிறையுது. அப்ப நாம புரிஞ்சுக்கிறப்ப நீ எனக்கு பதிலுக்கு பதில் செய்வேன்னு எதிர்பார்த்து இதை நான் உனக்கு செய்யல. ஆண்டவருடைய நன்மை, ஆண்டவருடைய நிறைவுகள் எனக்குள்ள ஊற்றெடுத்திருக்கிறதுனால தான் இந்த நன்மையை நான் உனக்கு செய்கிறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான காரியங்கள் இதெல்லாம் வந்துட்டு. ஃபிலிய அன்பு எதிர்பார்த்து நன்மை செய்யும். ஆனால் அகாப்ப அன்பு, எப்பா எனக்குள்ள ஒன்று பொங்கிக்கிட்டு இருக்கு, இப்போ நான் இறக்கலைன்னா எனக்கு தாங்காது. சுரக்கிற காரியத்தை ரிலீஸ் பண்ணலன்னா வலிக்கும். வெளியில ரிலீஸ் ஆகலைனால நன்மை செய்யலாம். சோ எதையாக எதிர்பார்த்து நன்மை செய்கிற மனுஷனிடத்துல அன்பு இல்ல, ஆசை இருக்கு. ஆனா எதையுமே எதிர்பார்க்காம நன்மை செய்கிறவன் அகாப்பே
1: அன்பு இருக்கு.
0: அன்பு இருக்கு. அதனாலதான் இந்த சாதாரண மனுஷங்க தாங்கள் செய்கிற நன்மைக்கு மக்கள் பதில் நன்மைகள் செய்வாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் நன்மையை செய்யறான். இன்னைக்கு இதை செஞ்சோம்னா நாளைக்கு அவன் நமக்கும் செய்வான். இப்ப நான் எதுக்கு இதை செய்யறேன்னா, இப்படி செஞ்சாதான் அவன் நாளைக்கு எனக்கு என்ன செய்வான்?
1: இப்படி செய்வான்.
0: செய்வான்.
1: ஹல்லேலூயா.
0: அதுக்கு பேரு தான் மொய். என்னது
1: மொய்?
0: மொய் எல்லாரும் அடுத்தவங்க மேல இருக்கிற அன்புல செய்யறோம். சொல்லுங்க. ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாரு பாவம். அதனால அன்புலையா நம்ம மொய் செய்யறோம். அன்புல மொய் செஞ்சா எந்த பேர் எழுதாம ஒரு கவர்ல சும்மா கொடுத்துட்டு நேரா கொடுத்து வந்திருக்க, நோட்ல எழுதிடாதீங்க. அப்ப கிளீனா இன்சியல் போட்டு ஊரு போட்டு பேருக்கு முன்னாடி இன்சியல் ஒழுங்கா போடுறா, நம்ம பேர்ல எத்தனை பேர் இருக்கிறான், ஏன் தப்பா போயிடாம அப்படின்னு சொல்லி கரெக்டா அட்ரஸை போட்டு அச்சு பழை இல்லாம கிளீனா எழுதி ஏன் மொய் போடுறோம்னா ஒரு எதிர்பார்ப்பு தான். என்னது
1: 500 ரூபா போட்டு 600 ரூபா போடாம ஏன் போயிடுவாங்க?
0: ஆமா, இன்னைக்கு 500 போட்டு அவன் 1000 போடாமலா போயிருமா? 1000 போட்டு அவன் 2000 கொடுக்காமலா போயிருமா? எல்லாம் பிசினஸ் கணக்கு வழக்கு. அங்க வந்து ஃபுல்ல எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்க ஒழிய எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும்
1: இல்லை.
0: ஆனா அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து ஏதாவது செய்யறவங்க காதுங்காதும் வச்ச மாதிரி ஏதாவது ஒரு தொகையை கையில கொடுத்துட்டு பிளஸ் பண்ணிட்டு அண்டர் செஞ்சிருவாங்க வந்துடுறாங்க. ஏய், நான் எதையும் எதிர்பார்க்கல. ஐ ஜஸ்ட் லவ் யூ.
1: Yes.
0: I want to bless you. உன்னை நான் நேசிக்கிறதுனால நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அதுக்காக உனக்கு இதை நான் செஞ்சுட்டு போகிறேன்னு சொல்லி அவங்க செஞ்சதுக்கான எந்த தடையுமே எங்கேயும் தெரியாத அளவுக்கு ரகசியமாக வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாமல் போயிடுவாங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்போ சராசரி லெவலில் நாம் ஏன் இதை வந்து செய்கிறோம் அப்படின்னா திரும்ப நமக்கு செய்வாங்கன்ற எதிர்பார்ப்புல செய்யறமே ஒழிய அவங்க கஷ்டப்படுறாங்கன்றத புரிஞ்சு நம்ம செய்யல. ஆனா தேவனுடைய ஊற்று பொங்குற உள்ளத்துல இந்த மாதிரி எதிர்பார்ப்பு காணப்படுறதே, இன்னைக்கு நான் நன்மை செஞ்சா பதிலுக்கு பதில் நீ எனக்கு நன்மை செய்வேங்கிற எதிர்பார்ப்புல நான் செய்யல, நான் உன்னை புரிஞ்சுக்கிறதுனால உனக்கு நான் இந்த நன்மையை செய்யறேன், எனக்குள்ள அவருடைய நிறைவு ஊற்றெடுக்கிறதுனால இதை உனக்கு செய்ய சொல்லி அவர் என்ன நெருக்கி ஏவுறதுனால நான்
1: செய்யறேன்.
0: அவருடைய அன்பு இதை செய்ய சொல்லி என்னை நெருக்கி ஏவுதியா, அதனால இந்த நிறைவை நான் உனக்கு அள்ளி இறக்கிறேன், மற்றபடி நீ எனக்கு திரும்ப செய்வேங்கிற எதிர்பார்ப்புல இதை நான்
1: செய்யல
0: செய்யல. அதனாலதான் தனக்குள்ள சுரக்கிறத அள்ளி இறக்கிற ஒரு மனுஷன் எந்த கைமாறையும் எதிர்பார்க்கறதே இல்லை. இதுதான் அகாப அன்போட ஸ்பெஷல். லூக்கா 6:34, 35, 36 ஆண்டவர் எவ்வளவு அருமையா இந்த காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். லூக்கா 6:34
1: திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால்
0: உங்களுக்கு பலன் என்ன?
1: திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள்,
0: கைமாறுகிறதாமல் கடன் கொடுங்கள்,
1: அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும்,
0: உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள்,
1: அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே,
0: ஆகையால்
1: உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள்.
0: இப்ப யாருக்கு என்ன செய்ய சொல்றாரு? கைமாறுகிறதாம ஏதாவது செய்ய.
1: எஸ்,
0: 100 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் வட்டி வாங்காத. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1,00,000 ரூபாய் வட்டி வாங்காத. கொடுத்ததை விட வாங்கினது அதிகமா இருக்கு. கொடுக்கறது எது கொடுக்கறான்?
1: அதிகம் வாங்குறது.
0: அதிகம் வாங்குறது கொடுக்கறான். இப்ப மொய் போடுறது எதுக்கு போடுறோம்? அதிகமா வாங்குறதுக்கு தான் மொய் போடுறோம். இப்போ இங்கே எல்லாம் எங்கே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபுல்லாக பயாலாஜிக்கல் சிஸ்டம் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. நான் தியாலஜி வர்றப்போ அது அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறுது. அகாப்பை அன்பு வருகிறது பொழுது புரிதலாக மாறுகிறது. திரும்ப செய்வாங்கன்னு இல்லைப்பா, எனக்குள்ளே இருக்கிற நிறைவை உனக்கு வாரி இறைச்சிட்டு உன்னை ஆசீர்வச்சிட்டு போக வந்திருக்கிறேன் சாமி. நல்லா இருக்கு சாமி.
1: ஹல்லேலூயா.
0: இதை யாரால செய்ய முடியும் தெரியுமா? நான் ஒரு ஊற்று அப்படிங்கிற பார்வை வந்தா தான் இந்த செயலை என்னால செய்ய முடியும். கொடுத்துட்டா நான் குறைஞ்சிருவனே அப்படிங்கிற அந்த எண்ணம் ஊற்றுக்கு வருவதே ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனுக்கு வருகிற ஒரு ஒரு அற்புதமான வெளிச்சம் என்னன்னா, இதை கொடுக்கறதுனால நான் குறைய போறது இல்லை, இப்ப இதை நான் வாரி இறைக்கிறதுனால நான் இன்னும் நிரம்பி வழிய போறேன்.
1: ஹல்லேலூயா.
0: ஊற்று, நான் ஊற்று, நான் தேவனோட உறவாடுகிற பொழுதெல்லாம் அவருடைய நிறைவு எனக்குள்ள சுரக்குது அப்படிங்கிற அந்த அகாப்பை அன்பு அந்த மண்டலத்துல தான் இந்த மாதிரி கைமாறுகிறதாம மற்றவங்களை பிளஸ் பண்ணிட்டு போக
1: முடியும்.
0: ஆண்டவர் பிளஸ் பண்ணு அப்படிங்கிற ஒரு முறை அண்ணன் அருமையான ஜெய்சல் அண்ணன், ஜெய்சல் அண்ணன் கிருபாக்கா, ரெண்டு பேரும் இங்க வந்தாங்க. எத்தனை வருஷம் இருக்கும்
1: முன்னாடி
0: ஜஸ்ட் வந்தாங்க. தம்பி ரொம்ப நாளாக ஊழியத்தை எல்லாம் பார்க்கணும், நாங்கள்லாம் அந்த காலத்தில் தங்கச்சி மடத்தில் எவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கோம் தெரியுமா. இன்றைக்கி அந்த பகுதியில் கத்தர் இந்த மாதிரி உங்களையெல்லாம் எழுப்பியிருக்கிறாரு. அன்னைக்கு நாங்கள் பட்ட பிரயாசங்களுக்கான பலனை இப்போ நான் நேரில் வந்து பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். நானும் அக்காவும் வர்றோன்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க,
1: ஒவ்வொரு ரூமாக வந்து ஆசீர்வதி,
0: ஒவ்வொரு ரூமாக ஆசீர்வதி,
1: ஆண்டவரே இவங்களை எல்லா தேவைகளையும் சந்திங்க, இவங்க வீடெல்லாம் கட்டப்படணும், இதெல்லாம் மாறணும் அப்படின்னு எங்களுக்கு காணிக்கையும் கையில கொடுத்து, இந்த மாதிரி யாரெல்லாம் ஊழியக்காரர் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஜஸ்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொல்றாருன்னு அந்த பயணத்தை மேற்கொண்டார்.
0: ஃபுல்லா கையில காசை வச்சுக்கிட்டு அப்படியே ஊழியர்களுக்கு ஊழியம் செய்ய சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். ஊழியருடைய உள்ளங்களை இளைப்பார பண்ணுன்னு சொன்னாராம். அதனால வந்ததே ஒவ்வொரு வீட்டுக்கு வந்ததே ஜஸ்ட் ஐ எம் ஹியர் டு bless your ministry and your family.
1: Yes.
0: ஆசீர்வச்சிட்டு
1: போயிட்டே
0: இருந்தாங்க.
1: ரூபாவுடைய வயிற்றுலையும் கை வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக, எல்லாம் துக்கமும் சந்தோஷமும். அவங்க எப்படியெல்லாம் மனசார சொல்லி ஆசீர்வச்சாங்களோ அதெல்லாம் கத்தர் அப்படி ஆயிடுச்சு.
0: சரி, நிறைஞ்ச மனசோட போய் ரெண்டு வார்த்தை நீங்க சொல்லி பாருங்க, அப்படியே ஆயிடும். நீங்க சொல்ற வார்த்தை ஒன்று கூட தரையில விழாம அப்படியே நிறைவேறணும்னா உள்ள ஊற்று எடுக்கிற அந்த நிறைவிலிருந்து நமக்குள்ள பொங்குற அந்த வேர்ட்ஸை சொல்லி நீங்க ஆசீர்வச்சு பாருங்க. அது என் வார்த்தை இல்லை, எனக்கெல்லாம் அப்படி பேச என்ன செய்யாது,
1: தெரியாது.
0: என் வாயில வந்த அவரோட வார்த்தை
1: ஆமென்,
0: ஊற்றுல இருந்து வந்த வார்த்தை ஒன்று கூட தரையில விழாதுங்க
1: ஆமென்.
0: ஊற்றிலிருந்து வர்ற வார்த்தை நம்மளை ஆசீர்வதிக்கு தான் வருது. ஆண்டவரே எல்லாரையும் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற அந்த அகாப்பைய அன்பு எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற உங்களுடைய நிறைவுகளை நான் பார்க்குற எல்லாருக்கும் வாரி இறைச்சி எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற உங்களுடைய கிருபையின் பாத்திரமா நான் வாழ, எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாழ்க்கை நீ எவ்வளவுதான் ஆசீர்வதிச்சாலும் நீ வற்றி போகவே
1: மாட்டேன்,
0: வறண்டு போகவே மாட்டேன். வாரி இறக்கிறவனுக்கு வறட்சிங்கிறதே இல்லை.
1: ஹல்லேலூயா.
0: வாரி இறக்கிறவனுக்கு
1: வறட்சி என்பதே இல்லை.
0: எவ்வளவு பெரிய உன்னதமான மேன்மையான மகிமையான ஸ்தானத்துல கத்திருத்தமுடைய பிள்ளைகளை வச்சிருக்கிறார் பாருங்க. இந்த அன்புல நான் மூழ்கி இருக்கேன், இந்த அன்புல நான் நிரம்பி நிரம்பி வழி எனக்கு என்ன செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் நாம பேச வேண்டியிருக்கு. ஊற்று குறிச்சு பேசுறப்ப ஊற்று
1: போக்கு
0: சுரந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில புதுசா ஆண்டவர் சில காரியங்களை பேசினாரு. ஆனா ஆண்டவரே பழைய முடிச்சுட்டு வர்றேன் ஆண்டவரே, அதுக்கப்புறம் நம்ம தொடரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சுட்டு நேற்று நான் விட்ட இடத்துலேருந்து நான் உங்களுக்கு நான் தொடர்ந்துருக்கிறேன். இன்னும் அதில் தொடர வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதனால் ஊற்று ஏராளமாக தாராளமாக சுரக்கிறதுக்காக அவருக்கு
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்திரம். அருமையாக பாருங்கள், அவன் என்ன நினச்சிட்டு வந்தாங்கிறது இல்லை,
1: அவர்
0: நான் என்ன நினைக்கிறேன்றது உனக்கு இப்போ நான்
1: சொல்றேன்.
0: நம்ம சொல்லணும் பாருன்னு சொல்லிட்டு அந்த அந்த அந்த வெளிச்சம் இது இங்கே புதுசாக இன்னைக்கு அடிச்சிச்சு பாருங்க பீடத்தில். அதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்.
1: ஒரு பக்கம் கொட்டு, இன்னொரு பக்கம் வேட்டு
0: வேட்டு உச்சி உச்சி. இவர் நுகருகிறார், அவன் அன்பை நுகருகிறான். என்ன என்ன சந்தோஷமா இருக்கு. இதுக்காகவே இந்த பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஸோ நாளைக்கும் நாம இன்னைக்கு வியாழன் என்ன, நாளைக்கு நாம கன்னி பண்ணுவோம், ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்போம். எதுலேயும் குறைஞ்சி போக இந்த தேவன் என்ன செய்ய மாட்டார், விட முடியாது. எப்பெல்லாம் ஒரு சோர் வருதோ அப்பெல்லாம் ஒரு நினைவு, நான் ஒரு ஊற்று ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆண்டவரே. எனக்கு ஒரு நாளும் குறைவுங்கிறது இல்ல ஆண்டவர். என்ன நீங்க தொட்டு தொட்டு ஆசீர்வதிக்கிறதுனால எனக்குள்ள எல்லாமே பொங்குது ஆண்டவர். இந்த மாதிரி நாம அவர் மேல நம்பிக்கை வச்சு ஓடுறப்ப இந்த தெய்வம் என்ன சொல்லு? ஹலே லோயா.

தகப்பனே, நாங்க ஏன்பா கலங்கணும்? எங்க குறைவு மட்டும் இல்லை, எங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய உம்முடைய நிறைவுகள் எங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற அந்த இடத்துல எங்களை நீங்க வச்சிருக்கிறதுனால ஒரு நன்மையும் குறைபடுவது இல்லைப்பா. நாங்க ஊற்றுனா நிச்சயமா எங்களை சுத்தி ஒரு தோட்டம் இருக்காண்டவரே, எங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே பச்சையா இருக்கும்ப்பா. அந்த மாதிரி ஆண்டவரே பிறரை வளமாக்குகிற ஒரு ஊற்று எங்க உள்ளத்துல நீங்க வச்சு எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறதற்காக நன்றி. ஏதாவது செஞ்சு உங்க அன்பை சம்பாதிக்க எங்களால முடியாத ஆண்டவரே, உங்க அன்பை எங்களுக்குள்ள நாங்க ஊற்றெடுக்கிறதுனாலதான், உங்க அன்பு எங்களுக்குள்ள ஊற்றெடுக்கிறதுனாலதான் எங்களால ஏதாவது செய்யவே முடியுது ஆண்டவரே. எங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா குற்றப்பழி உணர்ச்சிகளை வேரோட பிடுங்கி போடுகிற இந்த இந்த இந்த பார்வைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உமக்குள்ளிருந்து நாங்க பாக்குறப்ப எல்லாமே மாறுதுன்னு சொல்றீங்களே, அதுக்காக நன்றி. நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களை குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்றதுக்காக எங்களுக்கு நீங்க உடுத்தி வச்ச அலங்காரங்களுக்காக நன்றி ஆண்டவர். கோபம், கோபத்தில் கொதிக்க வேண்டிய உள்ளத்தில் புரிதல் நிமித்தம் அன்பு பொங்கு கிருபு செய்கிறீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கைமாறுகிறதாம ஆண்டவரே, நாங்கள் மற்றவங்களை புரிஞ்சு நேசிக்கிற அந்த உன்னதமான அனுபவத்தை குறித்து எங்களோட நீங்கள் பேசுகிறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளை உங்களுடைய சமூகத்திலிருந்து நாங்கள் துவங்க எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி. வெறுந்தொட்டியாக எழுமணும் இந்த டிவோஷனில் எங்கள் தொட்டியை உம்முடைய சமூகத்தால், உம்முடைய வசனங்கிற தண்ணீரால் ஆண்டவரே இப்போ நிரப்பி எங்களை இந்த நாளில் துவங்க எங்களுக்கு பாராட்டுகிற இந்த நல்ல துவக்கத்துக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுதும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம்பெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட், காட் பிளஸ் யூ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட

0: வார்த்தைக்கு செல்கிறோம். சங்கீதம் 91 திருப்புவோம். சங்கீதம் 91. நம்மை மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் இருக்கிறது. ஆகையால் தான் பிரசங்கிக்கிறோம். பிரசங்கிக்கிறது ஏதோ சபையினுடைய சட்டத்திட்டங்களையும் கோட்பாடுகளையும் பிரசங்கிக்கிறது அல்ல. பிரசங்கிப்பது கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை மாற்றக்கூடியதா இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. விஞ்ஞானத்திலும் அறிவிலும் முன்னேறி வளர்ந்து கொண்டிருக்கிற நாம் சந்திர மண்டலத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடியே, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல முன்னாடியே போயிட்டு வந்தாச்சு. அப்படிப்பட்ட நாம் மனிதனுடைய உள்ள இன்னும் மாற்ற முடியாமல் இருக்கிறோம். மனிதனால் மாற்ற முடியாது, மனிதனுடைய அறிவினால் மாற்ற முடியாது, மனித ஞானத்தினால் மாற்ற முடியாது. மனிதனுடைய வாழ்க்கையை அவனுடைய ஜீவியத்தை அவருக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றால் அது கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே அந்த மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஆகையால் தான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். ஆகையால் தான் ஆலயத்துக்கு வருவது மிகவும் அவசியம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது அவசியம். கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது அவசியம். அதை தியானிப்பது அவசியம். அதில் சொல்லப்பட்டிருப்பவைகளை அப்படியே செய்வது அவசியம். ஏனென்றால் அதை செய்யும் போது அதிலே ஒரு வல்லமை இருக்கிறது, அதிலே ஒரு பெரும் சக்தி இருக்கிறது. அது நம்மை மாற்றுகிறது. அதை சொல்லுகிறதை கேட்டு அதை தியானித்து அதன்படி செய்ய ஆரம்பிப்போம் என்றால் கொஞ்ச நாள்ல நமக்குள்ளேயே பார்ப்போம், ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுவதை நாமே காண்போம். 91வது சங்கீதம் முதல்ல இருந்து வாசிக்க போகிறேன். இன்றைக்கு 8, 9, 10 வசனங்களை நாம் கவனிக்க போகிறோம். போன வாரம் 7 வசனத்தை படித்தோம். எல்லாவற்றையுமே வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எல்லாரும் ராமேன் சொல்லுவோமா? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. போன வாரம் அதை பார்த்தோம். அநேகர் அந்த வசனத்தை என்ன நினைக்கிறார்கள்? ஏதோ ஊரெல்லாம் நாசமோசங்கள் நடக்கிறது, ஊரெல்லாம் பொல்லாத கொடிய நோய்களும் நாசமோசங்களும் பலவிதமான தீமைகளும் நடைபெறுகின்றது பலருக்கு, ஆனால் எனக்கு அது நடைபெறாது என்பதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி இருக்கிறதுனால அங்கே ஊர் உலகத்தில் நடக்கிறது பலவிதமான தீமைகள், நாசமோசங்கள், அழிவுகள், நோய்கள், இவைகள் எல்லாம் அங்கே நடக்குது, நமக்கு அது வராது என்கிற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆகையால் தான் இதை இராணுவ வீரர்களின் சங்கீதம் என்று அழைப்பது கூட உண்டு. ஏனென்றால் ஒரு கதை நான் கேள்விப்பட்டேன், உண்மையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் அற்புதங்களை விசுவாசிக்கிறீங்க? இராணுவ வீரன் ஒருவன் இருந்தான். யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கும் போது துப்பாக்கி சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது அவன் மீது ஒரு குண்டு படுகிறது. குண்டு பட்டவுடன் அந்த குண்டினால் தாக்கப்பட்டு அவன் விழுந்து எழுந்து பார்க்கும் போது அவனுடைய பாக்கெட்ல வைத்திருந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக அந்த குண்டு பாஞ்சிருக்குது. அதனால நெஞ்சுக்குள்ள பாயல. எடுத்து பார்த்தா, நாம் வேதத்தை திறந்து பார்த்தா, புதிய ஏற்பாடு திறந்து பார்த்தா அதுல சங்கீதமும் இருக்குது. அந்த சங்கீதத்துல 91வது சங்கீதத்துல 7 வசனத்துக்குள்ள அந்த குண்டு இருந்துச்சாம். இதை ரொம்ப நாளா சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க, உண்மையா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன் உண்மையா இருக்க கூடாது? கர்த்தர் அற்புதமாய் காக்கிறவர் என்பதை நான் நம்புகிறேன். கர்த்தர் அற்புதங்கள் செய்கிறவர், அற்புதமாய் காக்கிறவர் என்பதை நம்புகிறேன். எத்தனையோ நேரத்தில் கர்த்தர் என்னை காத்திருக்கிறார், அற்புதமாய் காப்பாற்றி இருக்கிறார். நான் உண்மையாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை நம்புகிறேன். ஆனால் இந்த வசனம், 7 வசனம், ஏதோ ஊர் உலகத்தில் எல்லாம் நாசமோசங்கள், அழிவு, வியாதி, நோய்கள் நடக்குது, ஆனா உனக்கு அதை அணுகாது என்று அந்த அர்த்தத்திலே சொல்லப்படவில்லை. எப்படி சொல்லி இருக்கிறது? உன்னை எதிர்த்து வரும் சக்திகள், பிசாசின் வல்லமைகள், பிசாசினால் ஏவப்பட்டு, பிசாசினால் ஊக்குவிக்கப்பட்டு, உன்னை எதிர்க்க அனுப்பப்பட்ட சக்திகள், அது மனிதர்களாக கூட இருக்கலாம், அவர்கள் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேருமாய் விழுவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இது ஏதோ ஊர் உலகத்தில் நடக்கிற அழிவையும் நாசமோசத்தையும்
1: சொல்லி அது உனக்கு வராதுன்னு சொல்லல. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் என்று சொல்லுகிறது. உங்களை எதிர்த்து வருகிற சக்திகள், உங்களை நாசமாக்க வேண்டும் என்று அழித்து போட வேண்டும் என்று நினைக்கிற சக்திகள் உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுவார்களாம். ஏன் அப்படி சொல்லுகிறோம்? மோசே இந்த சங்கீதத்தை எழுதினார். சங்கீதம் எல்லாம் தாவீதால் எழுதப்படவில்லை. 90வது சங்கீதம் மோசே எழுதினது தான். 91வது சங்கீதம் மோசே எழுதினது. நான் அநேக வருஷங்களாக இந்த சங்கீதத்தை நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம், இதை பிரசங்கிக்க கேட்டிருக்கிறோம். ஆனால் நான் கண்டுகொண்டது என்ன, இப்பொழுது பிரசங்கிக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் கண்டுகொண்டது என்ன, இதை படிக்க படிக்க மோசேயையும் அவருடைய அனுபவத்தையும் படித்து விட்டு இதை படித்தால் இன்னும் நன்றாக இந்த சங்கீதம் விளங்குகிறது. ஏன்னா அவர் எழுதினார். அவருடைய அனுபவங்கள், அவர் அனுபவித்த காரியங்கள், அவைகளை பின்னணியாக கொண்டு இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பேசுகிறார். ஆவியானவர் அவருடைய அனுபவத்தையும் அவருக்கு நடந்த அற்புதங்களையும் கொண்டு இந்த சங்கீதத்தை அவர் எழுதும்படியாக செய்கிறார். ஆகையால் மோசேயினுடைய அனுபவத்தை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல், கணக்கில் எடுக்காமல் இந்த சங்கீதத்தை விவரமாக வியாக்கியானம் சரியாக பண்ண முடியாது. மோசேயினுடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த சங்கீதத்தை வியாக்கியானம் பண்ண வேண்டும். ஏனென்றால் இது அவருடைய சங்கீதம், அவருடைய வார்த்தை. நான் போன வாரத்தில் வாசித்தேன் உபாகமத்திலே, ஒருவன் 1000 பேரையும் இருவர் 10000 பேரையும். இதே பாஷை இதே மாதிரி சொல்றார். 1000 பேர் உன் பக்கத்தில், 10000 பேர் உன் வலதுபுறத்தில் சொன்னது போல. போன வாரத்தில் வாசித்தோம், ஒருவர் 1000 பேரையும் 2 பேர் 10000 பேரையும் ஓட்டுவது எப்படி? எப்படி நம்முடைய மக்கள் ஒருவன் 1000 பேரை தீர்த்து கட்டுறான், இன்னொருத்தன் 10000 பேரை தீர்த்து கட்டுறான், எப்படி இவ்வளவு பெரிய ஜெயம் இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். எப்படி கிடைக்கிறதாம்? அவர்களுடைய கண்மலை, அவர்களுடைய அவர்களை ஏவி விடுகிற அந்த பிசாசு, அவர்களுடைய அவர்கள் நம்பி இருக்கிற தெய்வங்கள் அவர்களை கைவிடுகிறது. ஆனால் நாம் நம்பி இருக்கிறவரோ, நம்முடைய கண்மலையோ வித்தியாசமானவர் என்று சொல்லுகிறார். அவர் அதை சொல்லும் போது 1000 10000 பேர் என்கிற அந்த மொழியை உபயோகப்படுத்துகிற வேளையிலே விரோதிகளை தான் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள் பல விரோதிகளை சந்திக்க வேண்டியதா இருந்தது. பல ஜாதிகள் தேசங்கள் அவர்களுக்கு எதிர்த்து வந்தார்கள். அவர்களை நசுக்கி விடலாம், அழித்து விடலாம், ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடலாம் என்று எண்ணினார்கள். பார்வோனே எண்ணினான், ஒரு ஆண் குழந்தையும் வாழக்கூடாது என்று திட்டமிட்டு கிரியை செய்தான். ஆனால் கர்த்தரோ அவர்களை விடுவித்தார், அவர்களை வெளியே கொண்டு வந்தார். பார்வோனையும் அவன் சேனையும் கர்த்தர் அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். அவர்களை நசுக்க நினைத்தவர்கள் அவர்கள் பக்கத்தில் 1000 பேராகவும் அவர்கள் வலதுபுறத்தில் 10000 பேராகவும் விழுந்தார்கள். ஆனால் அவர்கள் இவர்களுக்கு செய்ய நினைத்த ஒரு காரியம் இவர்களை அணுகவில்லை. அதைத்தான் சொல்கிறார் மோசே. அதை தான் சொல்றார். இன்றைக்கும் இந்த பூலோகத்திலே நாம் ஒரு கொடூரமான பூலோகத்தில் வாழ்றோம். தீமைகள் நிறைந்த உலகம், எப்படி மற்றவர்களை அழிக்கலாம் என்று பலவிதமான சக்திகள் கிரியை செய்து கொண்டு வருகின்றன. பிசாசு பகையையும் விரோதத்தையும் பலவிதமான பொறாமைகளையும் உண்டு பண்ணி ஜனங்கள் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்ளும்படியாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற உலகத்திலே நாம் வாழ்கிறோம். ஆனால் தேவனுடைய மக்களாகிய நீங்கள் வாக்கு தத்தத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எதிர்த்து வருகிறவர்கள் விழுவார்கள், எதிர்த்து வருகிற சக்திகள் அழிந்து போகும், ஒழிந்து போகும். ஆனால் அந்த அவர்கள் நினைக்கிற காரியம் நமக்கு நடக்காது, அந்த அழிவு நமக்கு நேரிடாது என்கிற அர்த்தத்திலே தான் அது சொல்லுகிறது என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுதுதான் அது உண்மையாகவே அர்த்தமாகிறது. எப்படி அவர்கள் அழிந்து போவார்கள்? 4 விதத்தில் அழிந்து போவார்கள் என்று சொல்லுகிறார். மோசேயினுடைய அனுபவத்தை வாசிக்கும் போதும் நாம் பார்க்கலாம், அநேக நேரம் தேவன் வந்து நேராக வந்து ஒன்றும் பெரிய அவரே ஒரு கோலை வந்து எடுத்துட்டு வந்து அடிச்சு ஒழிக்கல. அவங்கள எப்படி அழிந்து போனார்கள்? இவர்களை எதிர்த்து வந்தவர்கள் அநேக நேரத்திலே சாதாரண காரியங்களால் அழிந்து போனார்கள். என்ன காரியங்கள்? 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது, உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். இவைகள் மத்தியில் தாக்கி பிடிக்க முடியாமல் அவர்கள் என்ன பண்ணுவார்களாம்? அழிந்து போவார்கள். இவைகளின் மத்தியிலே நிற்க முடியாமல் அவர்கள் ஒளிந்து போவார்கள். ஆனால் அது உன்னை அணுகாது. எது? அந்த தீமைகள், அந்த நாசமோசங்கள், அவர்கள் எண்ணின அழிவு, அவர்கள் திட்டமிட்ட அந்த தீமை உங்களுக்கு நேரிடாது என்று அவர் சொல்லுகிறார். சாதாரண காரியங்கள் அவர்களை வந்து அழித்து போடுகிறது. ஆனால் நாமோ பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறோம். நாம் பார்த்தோம், இஸ்ரவேல் மக்களை எதிர்க்கிறவர்களை கர்த்தர் அழித்தார் என்று. அவர்களை அழிக்கிறதுக்கு முன்னால பொறுத்து பார்க்கிறார், அவர்கள் திருந்துவார்களா என்று பார்க்கிறார். ஜனங்களை அழிப்பது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல, அழிக்க வேண்டாம் என்று தான் நினைக்கிறார். அவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்படுவார்களா, எப்படியாவது ஆண்டவரிடத்தில் திரும்புவார்களா என்று எதிர்பார்க்கிறார். நினைவே சொன்னேன், எப்படி அந்த பட்டணத்தில் போய் யோனா பிரசங்கித்த போது அழிவு வரப்போறது வரப்போறது பிரசங்கம் பண்ணா, ஏன்னா ஆண்டவரே தான் சொன்னார் போய் பிரசங்கம் பண்ணு அழிவு கொண்டு வர போறேன். கடைசியில் அழிவே வரல, ஏன்னா எல்லாரும் மனம் திரும்பினார்கள், எல்லாரும் ஆண்டவரிடத்தில் திரும்பி தங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு அவர்கள் சீர்பொருந்தினார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் அழிக்கவில்லை, ஆண்டவர் அழிக்க பார்த்து கொண்டில்லை ஜனங்களை. ஆனால் ஜனங்கள் சில நேரத்தில் அழிந்து போகிறார்கள். ஏன் அழிந்து போகிறார்கள்? அவர்கள் பிசாசினுடைய டீம்ல சேர்றதுனால, பிசாசினுடைய கிரியைகளை செய்கிறதுனால, பிசாசோட சேர்ந்து தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் எதிர்க்கிறபடியினாலே ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். இஸ்ரவேல் மக்களை எதிர்த்தவர்களை ஏன் ஆண்டவர் அழித்து போட்டார்? அவர் ஆண்டவர் அவ்வளவு கொடூரமானவரா? ஏன் அவர்களை அழித்து போட்டார்? ஏன் அழித்து போட்டார் என்றார், ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார் இஸ்ரவேல் மக்களுக்காக. அவர்கள் மூலமாக மேசியா வர வேண்டும், அவர்கள் மூலமாக பல திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று வைத்திருந்தபடினாலே அவர்களை எதிர்த்தவர்கள் ஆண்டவரையே எதிர்த்தவர்களாகிறார்கள். ஆகையால் தான் அவர்களை அழித்து போடுகிறார். பொறுத்து பார்க்கிறார், கேட்கவில்லை என்றால் அவர்களை அழித்து போடுகிறார். கடைசி காலத்திலேயும் நியாய தீர்ப்பு நாளில் அப்படித்தான் நடக்கப் போகிறது. நான் சொன்னேன், நரகத்தை குறித்து அநேகர் கேள்வி கேட்கிறார்கள், எப்படியா நல்ல ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நரகத்தை மக்களை பிடிச்சி தள்ளுறதுக்குன்னு வைத்திருக்கலாமா? நான் சொன்னேன், நரகம் நமக்காக ஏற்படுத்தப்படவில்லை, அக்கினிக்கடல் மக்களுக்காக ஏற்படுத்தப்படவில்லை. வேதமே சொல்லுகிறது, இயேசுவே சொன்னார். இயேசுடைய வாயிலிருந்தே வந்த வார்த்தை என்ன? அந்த அக்கினிக்கடல் நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டது. எல்லாரும் ராமன் சொல்லுவோம், உங்களுக்காக அல்ல, எனக்காக அல்ல, வெளியில் இருக்கிற பாவிக்காக அல்ல. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றது தேவனுடைய சித்தம், அழிந்து போக கூடாது என்பது தேவனுடைய சித்தம், ஒருவராவது அக்கினிக்கடல தள்ளப்படக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம். மக்களுக்காக நரகம் உண்டாக்கப்படவில்லை, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காக தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டது. ஆனா பிசாசின் பக்கத்துல தான் நிற்பேன், பிசாசை தான் நான் பின்பற்றுவேன்றவங்க பிசாசு போற இடத்துக்கு தான் போய் ஆக வேண்டியதா இருக்கிறது. கடைசியில தொடர்ந்து பார்ப்போம், எட்டாம் வசனம், ஏழாம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த 3 வசனங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எவ்வளவு நம்மை எதிர்த்து சக்திகள் கிரியை செய்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்தாலும், நம்ம எதிர்க்கும் சக்திகள் அநேகம் இருந்தாலும், நாம் ஒரு காரியத்தை சரியா செய்ய வேணும். அது என்ன? நாம் கர்த்தரை நமக்கு தாபரமாக கொண்டிருக்க வேண்டும். அவருடைய அடைக்கலத்தில் நாம் வாழ வேண்டும். அவருடைய செட்டைகளின் கீழாக நாம் அடைக்கலம் புக வேண்டும். அவருடைய நிழலின் கீழாக நாம் தங்க வேண்டும். அவருடைய மறைவிடத்திலே நாம் இருக்க வேண்டும், அங்கே தங்க வேண்டும். உன்னதமான அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். தாபரமாக கொண்டாய் என்றால் பெர்மனன்ட் dwelling place, permanent place to dwell. ஏதோ போய் அப்பப்ப தேவையான நேரத்தில் கர்த்தரிடத்தில் போயிட்டு வர்றதில்லை. உனக்கு தாபரமாக கொண்டாய் என்றால் எப்போதுமே நீ தங்கி இருக்கிற இடமாக கொண்டாய் என்றுதான் அர்த்தம். இதனாலதான் இந்த சங்கீதம் சிலருக்கு வேலை செய்யறது இல்லை. ஏன்னா அவர்கள் தேவை வரும்போது ஜனங்கள் அநேகர் ஆண்டவரிடத்தில் ஓடி வருவார்கள். ஆபத்து நேரத்தில் ஆண்டவரிடத்தில் ஓடி வாருங்க, ஐயோன்னுவாங்க. ஆண்டவரே என்ன காப்பாத்தும், ஆண்டவரே என்ன சுகமாக்கும், ஆண்டவரே என்ன இப்படி பண்ணும், ஆண்டவரே என்ன ஆசீர்வதியம் என்று ஆபத்து நேரத்தில் ஓடி வருவார்கள். மற்ற நேரத்தில் அந்த ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் தங்க மாட்டார்கள், அந்த மறைவிடத்திலே இருக்க மாட்டார்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ மாட்டார்கள், கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்க மாட்டார்கள், கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்க மாட்டார்கள். அந்த ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் இருக்க மாட்டார்கள். மற்ற நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாதான் ஆவிக்குரிய காரியமே ஞாபகம் வருது, கோயில் தான் ஞாபகம் வருது. சில ஆட்களை பார்க்கும்போதே எனக்கு தெரியும் ஏதோ பிரச்சனைன்னு, சிலர் பார்த்தாலே தெரியும் ஏதோ பிரச்சனை. ஏன்னா அப்போதான் பிரச்சனை தான் கோயிலுக்கு, கோயிலை பார்க்கறது பிரச்சனைனா தான் ஆண்டவரை தேடுறது. அப்படிப்பட்ட ஆளுக்கு இந்த 91வது சங்கீதம் வேலை செய்யாது. யாருக்கு இது வேலை செய்ய போகிறது? எப்போதுமே அவருடைய மறைவிடத்திலே இருக்கிறவன். மறைவிடம் என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக, அவரோடு கூட நாம் தேவனுக்குள்ளாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற நிலை. மறைவிடம் என்றால் நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கை, நம்முடைய புது வாழ்க்கை, நம்முடைய மறுபிறப்பு, அந்த அனுபவம், அதன் வாழ்க்கை, அதை குறிக்கிறது. அந்த மறைவிடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். அவருடைய நிழலின் கீழாக எப்போதும் இருக்க வேண்டும். அந்த நிழலை விட்டு வெளியே வந்தா என்ன ஆகிறது? அப்பொழுதுதான் உஷ்ணம் படுது, அப்பதான் மழை நம்ம மேல அடிக்குது. அந்த நிழல் அந்த கொடைக்கு கீழாக எப்போதும் இருக்க வேண்டும், அந்த பாதுகாப்பின் கீழாக எப்போதும் தங்க வேண்டும். அவருடைய சிறகு கீழாக, அவருடைய சட்டையின் கீழாக எப்போதும் அடைக்கலம் புகுந்திருக்க வேண்டும். எப்போதாவது வந்து விசிட் பண்ணிட்டு போறதில்லை, அவருடைய மறைவிடத்தையும் அவருடைய நிழலையும் சட்டையையும் அவருடைய சிறகையும் எப்போதாவது வந்து நேரம் இருக்கும் போறதுல வந்து விசிட் பண்ணிட்டு போறதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்போதுமே வாழ்கிற வாழ்க்கை, ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்கிற வாழ்க்கை. எந்த நாளும் எந்த நேரமும் நாம் அந்த நிலையிலே, ஆவிக்குரிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த சங்கீதம் நமக்கு வேலை செய்கிறது. 9வது வசனம் ஒரு நிபந்தனை, எல்லாரும் அதை புரிந்து கொள்வோம். மூணு இடத்துல நிபந்தனைகள் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை சரிசமமா பிரிச்சு, முதல்ல நிபந்தனை, நடுவில் ஒரு நிபந்தனை, அப்புறம் கடைசியில நிபந்தனை, இப்படி பிரிச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் இது வெறும் சும்மா அப்படியே இந்த வாக்கு தத்தங்கள்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிரியை செய்யும் என்று யாரும் எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த நிபந்தனைகளை திருப்திப்படுத்துகிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள், அவர்களுக்கு இது கிரியை செய்யும். யாருக்கு இது கிரியை செய்கிற போறது? எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். மோசே அதை அனுபவித்திருக்கிறார். எதை அனுபவித்திருக்கிறார்? அவருடைய நிழலின் கீழ், அவருடைய மறைவிடத்தின் கீழே தங்குகிற வேளையில, அங்கே நாம் ஜீவிக்கிற நேரத்தில், அவருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகிற நேரத்திலே, அதை விட்டு விலகாமல் இருக்கிற நேரத்திலே, அதிலேயே வாழ்ந்து அதிலேயே அவரே பின்பற்றி செல்கிற நேரத்திலே, எந்த தீங்கும் நம்மை அணுகாது என்பதை மோசே அனுபவ ரீதியாக அறிந்து கொண்டிருக்கிறார். ஒன்று சொல்லுகிறேன், நிறைய நேரத்தில் கஷ்ட நேரத்தில், எதிர்ப்புகளின் நேரத்திலே, பிரச்சனைகளின் நேரத்தில் தான் ஜனங்கள் என்ன பண்றாங்க, அந்த கொடைக்கு கீழே வெளியே போயிடுவாங்க. அந்த மறைவிடத்திலிருந்து அந்த நேரம் தான் வெளியே போவாங்க. ஏன்னா, ஐயோ எனக்கு நல்ல ஒண்ணுமே சரியா இல்லைங்க, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் என்ன தாழ முடியல, எனக்கு அநேக பிரச்சனைகள், அநேக தேவைகள், அநேக போராட்டங்கள், அநேக வருத்தத்துக்குரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில. ஆகையால் நான் கொஞ்ச நாள் கோயிலுக்கு கூட போகல, கொஞ்ச நாள் வேதத்தை வாசிக்கல, கொஞ்ச நாள் ஜெபிக்கல, கொஞ்ச நாள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் வாழவில்லை என்று ஜனங்கள் சொல்வார்கள். ஏன்? பிரச்சனை வரும்போது அவர்கள் அந்த விட்டு போய்விடுகிறார்கள், அந்த வாழ்க்கையை விட்டு தூரமாய் போய்விடுகிறார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? பிரச்சனை வரும்போது தான் எங்க இருக்கணும், இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாய் அந்த மறைவிடத்தில், அந்த நிழல்ல நாம் இருக்கிறோமா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த எதிர்ப்புகள் வந்தாலும், எந்த விதமான சோதனைகள் நேரிட்டாலும், அந்த நேரத்தில், அந்த சோதனையின் நேரத்தில் தான் இன்னும் ஜாக்கிரதையா நாம் அந்த நிழலுக்கு கீழே இருக்கிறோமா, அந்த பாதுகாப்பின் மறைவிடத்தில் இருக்கிறோமா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த சோதனையின் நேரத்தில், ஐயோ எனக்கு சோதனை ரொம்ப அதிகமா இருக்குது, என்னால் முடியலன்னு சொல்லி அந்த மறைவிடத்திலிருந்து வெளியே வந்தா சோதனை இன்னும் அதிகமாகிறது ஒழிய அது குறைகிறது கிடையாது. எதை செய்யக்கூடாதோ அதை கரெக்டா செய்வோம். எல்லாத்தையும் நம்ம பிரச்சனை வர நேரத்துலதான் இன்னும் நடுவில், அந்த கொடைக்கு நடுவில் போய் நின்னுக்கணும். எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகிற வேளையிலே, நாம் அதிகமாக தாக்கப்படுகிற வேளையிலே தான் நாம் என்ன பண்ணோம், ஜாக்கிரதையாய் அந்த நிழலிலே, அந்த மறைவிடத்தில் இருக்கிறோமா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுவாங்க ஜனங்க, பிரச்சனை ரொம்ப அதிகம் தாங்க, இதெல்லாம் முடிட்டு நான் அப்புறம் கோயிலுக்கு வர்றேன், இதெல்லாம் முடிஞ்ச ஆளே, இந்த பிரச்சனை ஆளையே முடிச்சிடும். பிரச்சனை இருக்கும்போது தான் இன்னும் அதிகமா வசனத்தை தேடணும். பிரச்சனை இருக்கும்போது தான் இன்னும் வசனத்தின் இடத்துல வரணும். நம்முடைய கோட்டை, நம்முடைய அடைக்கலம் என்ன? நம்முடைய கோட்டை என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவிப்பது தான் நம்முடைய கோட்டை. அதுதான் நம்முடைய பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரெங்க், நம்முடைய பலத்தின் இடம் அதுதான். கோட்டைன்னு சொன்னா எது? அந்த அரண், அதற்கு பின்னாலே நின்று கொண்டு, பாதுகாப்பான அந்த அரணுக்கு பின்னாலே நின்று கொண்டு எதிரியை தாக்குவதுதான் கோட்டை. எங்கிருந்து நீங்க எதிரியை தாக்க முடியும்? சும்மா போய் வெளியில நின்றுட்டு தாக்க முடியாது, அந்த அரணுக்கு பின்னாலே வந்து நிற்க வேண்டும். அந்த அரண் என்ன? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வதுதான் அந்த அரண். அந்த அடைக்கலம் என்ன? அடைக்கலம் புகுவா என்று சொல்லியிருக்கிறது. எங்க அடைக்கலம் புகுகிறது? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதான் அடைக்கலம் புக முடியும். பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் நேரிடும் போது வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷருக்கும் வர்ற பிரச்சனை தான் நமக்கும் வருது. ஒன்றும் புது பிரச்சனை இல்லை, எல்லா மனுஷருக்கும் வர்ற பிரச்சனை தான் நமக்கு வருகிறது. அதிலிருந்து தப்பித்து கொள்ள வழியை ஆண்டவர் நமக்கு உண்டாக்குறது. எங்க தப்பித்துக் கொள்ற வழி இருக்குது? வசனத்துல தான் இருக்குது. அப்ப தப்பித்துக் கொள்கிற வழிக்குள்ள ஓடி வரணும், அடைக்கலத்துக்குள்ள ஓடி வரணும். வசனத்துக்கு, வசனத்தை நோக்கி, வசனத்தின் மேல இன்னும் நம்பிக்கை வச்சு, அதிகம் விசுவாசம் வைத்து வசனத்தை நோக்கி வர வேண்டுமே தவிர, வசனத்தை விட்டு ஓடக்கூடாது. தேவனை விட்டு விலக கூடாது. எங்க ஓடி வரணும்? பிரச்சனை அதிக அதிகமாக ஆக இன்னும் வசனத்துக்குள்ளாக நம்பிக்கை வைத்து, இன்னும் வசனத்துக்குள்ளாக வந்து நாம் அடைக்கலம் புக வேண்டும். அந்த பலத்தின் இடத்தில், அந்த கோட்டைக்குள்ளாக நாம் நிற்க வேண்டும். அவர்களுக்கு தான் இந்த சங்கீதம் கிரியை செய்கிறது. சில நேரத்தில் நியாயம் 91 சங்கீதத்தை வாசித்து விட்டு அநேகருக்கு பெரிய அதைரியம் தான் ஏற்படுகிறது. இதெல்லாம் சொல்லியிருக்குது, எவ்வளவு அருமையா இருக்குது, பாட்டு தான் பாட முடியுது, ஒழிய இதெல்லாம் நடக்குதான்? கண்டிப்பா நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடக்குமா நடக்காதா? ஆனால் நாமும் என்ன பண்ண வேணும்? அவருடைய அடைக்கலத்திலே அவரை நாம் அடைக்கலமாய் கொண்டு அவரை தாபரமாக நாம் கொள்ள வேண்டும். தாபரம் என்று சொன்னால் பெர்மனன்ட் டுவெல்லிங் பிளேஸ், ஹாபிடேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தங்குமிடம். அவரை என்னவாய் தெரிந்து கொள்ள வேண்டும்? தங்குமிடமாக. கிறிஸ்து வண்டியில் வந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் கிறிஸ்து வண்டியில் வந்திருக்கீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, எப்படி வந்திருக்கிறீர்கள் ஆண்டவரிடத்தில்? இனிமேல் நான் இங்கேயே தான் தங்கிட போறேன், ஆண்டவருக்குள்ளேயே தான் நான் ஜீவிக்க போறேன், இனிமே என்னுடைய வாழ்க்கை இதிலே தான், இனிமே இயேசுக்குள்ளாக தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, அவருக்குள்ளாக தான் என்னுடைய ஜீவியம் இருக்கிறது, நான் இனி அவருடைய பிள்ளை, நான் அவருக்குள்ளாகவே ஜீவிக்க போகிறேன் என்று சொல்வதுதான் தங்குமிடம். இந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை நீங்கள் தங்குமிடம், வந்து விசிட் பண்ணிட்டு போற இடம் இல்ல. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை என்ன இடம்? தங்குமிடம். எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை, இந்த மறுபிறப்பின் வாழ்க்கை, இந்த புதிய வாழ்க்கை, நான் தங்குமிடம். எத்தனை பேர் தங்க போறீங்க இதுலயே? ஹல்லேலூயா! இதுலயே தங்கிடணும். இதுக்கு வெளியே போனாதான் வம்பு, இதுக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் வம்பே கிடையாது. இதுக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு போராட்டத்தை சந்தித்தாலும் அதிலிருந்து நமக்கு விடுதலை உண்டு, பாதுகாப்பு உண்டு, அற்புத விதமான பாதுகாப்பு நமக்கு உண்டு. ஆகையால் பிரச்சனைகள், இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இவைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நாம் எங்க இருக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், அங்கேயே தங்கிவிட வேண்டும். அங்கே தங்குகிற போது அது உன்னை அணுகாது. சிலர் சொல்லுவாங்க, அப்படி சொல்ல முடியாதுங்க, சில நேரத்தில் அது அப்படி ஆயிடுது. கிடையாது, எல்லாரும் சொல்லுவோம், அது உன்னை அணுகாது. வேத வசனம் அது உன்னை அணுகாதுன்னா அணுகாதுதான். அப்புறம் அணுகிச்சுன்னா ஏன் அணுகிச்சுன்னு பார்க்கணும் ஒழிய, சில நேரத்தில் அது அணுகும், சில நேரத்தில் அணுகாதுன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்றார், அது உன்னை அணுகாது. எத்தனை பேர் சொல்றீங்க அது என்ன அணுகாதுன்னு? எல்லாரும் சொல்லுவோம், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன் அணுகுது? பின்ன பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்குது. ஆனா ஏன் நேரிடுகிறது? நான் சொல்லுகிறேன் காரியத்தை, நன்றாய் கவனித்துக் கொள்வோம். நான் ஏற்கனவே கொஞ்சம் அதை பார்த்தோம். கர்த்தர் நம்மை சுற்றி வேலி அடைத்திருக்கிறான்னு பார்த்தோம் இல்லையா? வேலி அடைச்சிருக்காரா இல்லையான்னு சந்தேகமா இருந்தா பிசாசை தான் கேட்கணும், அவனுக்கு நல்லா தெரியும் வேலி அடைச்சிருக்கிறான். விசுவாசிகள் நிறைய இடத்துல தெரியறது இல்லை, விசுவாசிகள் நிறைய நினைக்கிறது இல்ல, கர்த்தர் நம்ம சுத்தி வேலி அடைச்சிருக்கிறார், பாதுகாக்கிறார்ன்றது விசுவாசிகள் சில நேரத்தில் நம்புறது இல்ல, பிசாசையே நம்புறான். பிசாசு உங்களை பார்த்து, ஐயோ வேலி அடைக்கப்பட்டிருக்கிறதே, நான் ஒண்ணு செய்ய முடியலையே, வெளியே தான் நிக்க வேண்டியதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறான் பிசாசு. வேலி அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, கர்த்தர் நாம் ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ளாக நாம் வந்து விடுறோம் பாருங்க, அப்ப நம்ம சுற்றி ஒரு சர்க்கிள் போடுறார். He draws a circle around us. நம்ம சுற்றி ஒரு வட்டம் போடுறார். இந்த வட்டத்தை போட்டு விட்டு பிசாசுக்கு என்ன சொல்றாரு? இந்த வட்டத்துக்குள்ள நீ எந்த காரணத்தை கொண்டும் நுழைய கூடாதுன்றார். ஆனா நம்ம என்ன சொல்றார்? இந்த வட்டத்துல வந்து தங்குன்றாரு, இங்க இருன்றாரு, நீ என்ன அடைக்கலமா ஏற்றுக்கொள்ள என்று சொல்லுகிறார், இங்கேயே தங்கிட்டதை விட்டு வெளியே போகாதன்னு சொல்றார். ஆனா கழுத்தை பிடிச்சி உள்ள தங்க வைக்க, ஹலோ இருக்கிறீங்களா? கழுத்தை பிடிச்சி உள்ள தங்க வைக்க போறது இல்ல, வட்டம் போட்டுட்டு இங்கேயே தான் இரு, நீ உள்ளே போக முடியாதுன்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இன்றைக்கு நீங்க எனக்கு ஆண்டவர் வேணாம், இயேசுவே எனக்கு வேணாம், நான் போறேன்னா ஆண்டவர் பேசாம இருக்க தான் போறார். உங்களை கழுத்தை பிடிச்சி உள்ள உட்கார வைக்க முடியாது. பிசாசை உள்ளே வரக்கூடாது என்று கட்டளை இடலாம், அவனை தடை செய்யலாம். ஆனால் விசுவாசி இந்த வட்டத்தை விட்டு வெளியே போகாம தடை செய்கிறது இல்லை. ஆண்டவர் வெளியே போகாதன்னு அறிவுரை சொல்றார், வெளியே போகாதன்னு போதிக்கிறார், அவருடைய வழியை காண்பிக்கிறார், இதுதான் பாதுகாப்பான இடம் என்று சொல்லுகிறார், இதுல தங்கிடுன்றார். இந்த வட்டத்துக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த வட்டத்தை விட்டு வெளியே போகாத, இதுலயே இருன்றார். உங்களோட கெஞ்சதான் முடியும், சொல்லதான் முடியும், போதிக்கதான் முடியும், எடுத்து உரைக்கதான் முடியுமோ ஒழிய கழுத்தை பிடிச்சி உள்ள வச்சிருக்க முடியாது. எல்லாரும் அந்த வட்டத்துக்குள்ள வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலேயே அந்த வட்டத்துக்குள்ள வந்துட்டோம். கர்த்தர் போட்ட அந்த வட்டத்துக்குள்ள நமக்கு அனுமதி கிடைச்சிருச்சு, உள்ள வந்தாச்சு. வேலியை பற்றி பேசினப்ப சொன்னேன், அந்த வேலியில தொலை போடுறது என்ன? பயம். பயத்தை அனுபவித்தா அந்த வேலையில் என்ன ஆயிடுது? வழி உண்டாயிடுது, பிசாசுக்கு வழி உண்டாயிடுது. யோபு எல்லாத்த குறித்தும் பயந்தான், ஒரே ஒரு காரியத்தை குறித்து தான் பயப்படல. எல்லாத்த குறித்தும் பயந்தான், செத்துடுமோன்னு சாவை குறித்து மட்டும்தான் நம்ம பயப்படவில்லை, அதனால தான் சாகல. மீதி எல்லாம் எதெல்லாம் பயந்தானோ அதெல்லாம் வந்தது. சாவை குறித்து பயப்படல, சாவு வரல, மீதி எல்லாம் வந்தது. எதை குறித்தெல்லாம் பயப்படுறோமோ அது நம்ம வந்து பிடிக்குதுன்னு சொன்னேன். பிசாசுக்கு வழி உண்டாகி விடுகிறது, அந்த வட்டத்துக்குள்ள வருகிறதுக்கு நாமே கதவை திறந்து விடுகிறோம் பயத்தின் மூலமாக என்று சொன்னேன். இன்றைக்கு இன்னொரு விதத்தில் சொல்கிறேன், நாம் உள்ள இருக்கிறோம், அந்த வட்டத்துக்குள்ளாக இருக்கிறோம். அநேக நேரத்தில் நாமே அந்த வட்டத்தை விட்டு வெளியே வருகிறோம். ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? நாமே என்ன பண்ணிடுறோம், அந்த வட்டத்தை விட்டு கொஞ்சம் அப்படியே வெளியே வருகிறோம். அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரும்போது மாட்டிக்கிறோம், நமக்கு இந்த வட்டத்தின் மேன்மை புரியறதில்லை. இந்த தேவனுடைய நிழல், அவருடைய மறைவிடம், அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலம் போகுகிறது என்பது இந்த ஆவிக்குரிய அருமையான சத்தியம், உண்மை நமக்கு அநேக நேரத்தில் அது மேன்மையா விளங்குகிறது கிடையாது. நாம் எங்கே இருக்கிறோம் என்கிற மேன்மையான ஸ்தானம் நமக்கே விளங்குகிறது இல்லை. நம்மை சுற்றி ஆண்டவர் வேலை அடைத்திருக்கிறார், வட்டம் போட்டிருக்கிறார், பிசாசுக்கு கட்டளை எடுத்திருக்கிறார், நம்ம தொடக்கூடாது என்று. பிசாசு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அவன் நின்று வாயை பொழுது பார்த்துட்டு தான் இருக்க முடியும், அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், பிசாசு எப்படி இருக்கிறான்? யாரை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல் அவன் அந்த வட்டத்துக்கு வெளியே நின்றுட்டு உரு உரு உருன்னு சுத்திக்கிட்டே இருக்கிறான். கெச்சிக்கிற சிங்கம் தான் அவனு, யாரையும் விழுங்குற மாதிரி தெரியல, யாரை விழுங்கலாமோன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறான். எல்லாரையும் விழுங்கிட முடியாது, எல்லாம் வட்டத்துக்குள்ள இருக்கிறார்கள். அவன் சுத்தி சுத்தி வர்றான், கெச்சித்துக் கொண்டே இருக்கிறான், ஆனால் யாரையும் ஒண்ணு திடீர்னு வந்து விழுங்கிட முடியாது. ஆனால் இந்த வட்டத்தை விட்டு வெளியே வரும்போது என்ன ஆக முடியும்? நிச்சயமாக விழுங்க முடியும். நல்லா சொல்றேன் கவனிங்க, வேலியை குறித்து சொல்லும் போது சொன்ன அந்த வேலி எப்படி பலமுள்ளதாக நம்ம பாதுகாக்கிறதுன்னு சொன்னேன். அந்த வேலியினுடைய பலன் என்ன? எப்படி அந்த வேலி ஸ்ட்ராங்கா நமக்காக நிக்குது, எல்லா சக்தியையும் தடுத்து நிறுத்துகிறது? விசுவாசம் தான். விசுவாசம் தான் அந்த வேலியை என்ன பண்ணுது? நிக்க வைக்குது. பயம் என்ன பண்ணுது? அந்த வேலிய விழ வைக்குது. விசுவாசத்துல நாம் நிற்கிற வரைக்கும் அந்த வேலி நல்லா ஸ்ட்ராங்கா நிக்குது, யாரையும் உள்ள விடாது. பயம் பண்ணும்போது, பயம் வரும்போது வேலி விழுந்து விடுகிறது. அதே போலதான் இந்த வட்டமும், இந்த வட்டத்துக்குள்ளே நாம் அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பி அங்கே தங்குகிற வேளையிலே இந்த வட்டத்தை தாண்டி எப்பேற்பட்ட பெரிய பிசாசா இருந்தாலும் சரி உள்ள வரவே முடியாது. இந்த வட்டத்தை விட்டு வெளியே வர்றோம். பாருங்க, எப்படி வெளியே வர்றோம் நாம இந்த வட்டத்தை விட்டு? உண்மையாகவே ஒரு பெரிய கோடு ஒன்று போட்டு வச்சிடல ஆண்டவர். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இல்லையா? நம்ம கோடு போட்டு இந்த கோடை தாண்டாதுன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம், சத்தியம். அதனால நல்லா விளக்கணும். இதை எப்படி அந்த வட்டம் வேலை செய்து, எப்படி அந்த வட்டத்துக்குள்ள தங்குறோம், எப்படி அந்த வட்டத்தை விட்டு வெளியே வருகிறோம் நாம் எப்படின்னு சொல்றேன். ஆண்டவரை நம்பாமல், அவருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசியாமல், சந்தேகம், பயம், சோதனை, இந்த மூன்று காரியங்கள் நமக்குள்ள வரும்போது இந்த வட்டத்தை விட்டு நாம வெளியே வந்துடுறோம். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை சந்தேகிக்கிற வேளையிலே, பயப்படுகிற வேளையிலே, சோதனைக்கு நாம் விழுந்து விடுகிற வேளை. நல்ல கவனிங்க, பிசாசு மூன்று காரியங்களால் ஜனங்களை தொட பார்க்கிறான். மூன்று காரியம் என்ன? ஒன்று சோதனை, இன்னொன்று பயம். சோதனையில் என்ன சொல்றான் சாத்தான்? எல்லாரும் செய்யறாங்களே, நீயும் செய்யலாம், அதுல என்ன தப்பு இருக்குது? எல்லாம் அப்படிதான் பண்றாங்க. எத்தனை பேர் இதை கேட்டிருக்கீங்க? அதை கேட்டாலே பிசாசு தான் தெரிஞ்சுங்க, அது பிசாசு தான் அப்படி பேசுவோம். எப்படி சொல்றான்? அது செய்யறது தப்புன்னு தெரியும், வேதம் நமக்கு தெரியும், வேத வசனம் தெரியும், மனசாட்சி நமக்கு உறுத்துது, எல்லாம் நமக்கு சொல்லுது தப்புன்னு. ஆனா பிசாஸ் என்ன சொல்வான்? அதெல்லாம் பார்க்காத, எல்லாம் செய்யறாங்க, எல்லாரும் செய்யறதுனால அது சரிதான் என்று சொல்லுவான். அதான் சோதனை. அந்த சோதனைக்கு நாம் விழும்போது, அது எந்த வாழ்க்கையில எந்த விதமான சோதனையா இருந்தாலும் சரி, எந்த விதமான தவறுகளா இருந்தாலும் சரி, எந்த பாவமா இருந்தாலும் சரி, பிசாஸ் வந்து நம்மை சோதித்து எல்லாம் செய்யறாங்க, அதனால நீயும் செய்யும் சொல்லும் போது அவனுடைய பேச்சை கேட்டு அதற்கு விழுந்து நாம் அதை செய்கிற வேலையில என்ன ஆகிறது? அந்த வட்டத்துக்கு வெளியே நாம வந்துடும், காலை எடுத்து வெளியே வச்சிடறோம். அப்புறம் இந்த கர்ச்சிக்கிற சிங்கம் அங்க உலாத்திட்டு இருக்கிறான் காலை கவர்றதுக்காக. என்றைக்கு நாம் அந்த சோதனைக்கு விழுந்து பிசாசுக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படியாம போறோமோ அன்றைக்கே அந்த வட்டத்திலிருந்து வெளியே காலை எடுத்து வைத்து விடுகிறோம். ரெண்டாவது பெரிய காரியம் பிசாசு பண்றது சந்தேகம். எல்லாம் சொல்லுங்க, முதலாவது சோதனை, ரெண்டாவது சந்தேகம். சந்தேகத்தை எப்படி பிசாசு உண்டாக்குறான்? அவர் பார், அவருக்கு அது வேலை செய்யலை, இதெல்லாம் நம்பினார், அதெல்லாம் பண்ணும் நடக்கல.
2: அந்த பிரசங்கியார பாரு, இந்த விசுவாசிய பாரு, அந்த அம்மாவை பாரு, இந்த பையனை பாரு, அந்த பொண்ணை பாரு, இவங்களுக்கெல்லாம் இது வேலை செய்யல. உனக்கு இது வேலை செய்ய போதா? எனக்கு தெரிஞ்ச அஞ்சு பேருக்கு இது வேலை செய்யல. நீ ஆறாவது ஆள், உனக்கும் அப்படியேதான் ஆக போகுது. அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யல, உனக்கும் அப்படியேதான் ஆக போகுதுன்னு பிசாசு சொல்லுவான். எல்லாம் சிரிக்கிறாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கான் போல. கண்டிப்பா சொல்லுவான், பிசாசுக்கு சந்தேகத்தை உண்டாக்குகிற வேலை. என்ன சொல்றான், அவங்கள பாரு, இவங்கள பாரு, எல்லாருக்கும் இது நடந்ததா? இதெல்லாம் நம்பி போனாங்க, இதுல இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் இது நடந்ததா? உனக்கும் அது நடக்காதுங்கிற சங்கீத அந்த அந்த அந்த சந்தேகத்தை உண்டாக்குவான். சந்தேகத்தை உண்டாக்கும் போது சங்கீதத்துக்கு தான் வரணும். சொல்லணும், பிசாசு அது என்னை அணுகாது. அவங்களுக்கு என்ன ஆச்சு எனக்கு தெரியாது. நான் ஒண்ணு கர்த்தர் இல்லை எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. அவங்களுக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு, இது எப்படி ஆச்சு, அது எப்படி? நம்ம கர்த்தர் இல்லை, எல்லா ஞானமும் நமக்கு இல்லை, எல்லா வெளிப்பாடும் நமக்கு கிடையாது. எனக்கு ஒன்றுதான் தெரியும், இந்த வசனம் சொல்லுது, அவரை எனக்கு தாபரமாக நான் கொண்டிருந்தேன் என்றால், அந்த வட்டத்துக்குள்ளே நான் தங்கினேன் என்றால், அந்த மறைவிடத்தில் அந்த நிழலிலே அவருடைய சட்டையின் கீழாக சிறகு கீழாக அடைக்கலம் புகுந்தேன் என்றால், அங்கே தங்கினேன் என்றால், அது என்னை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாத என் கூடாரத்தை அணுகாது. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஹலோ, இருக்கிறீங்களா? ஏன் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றே இருக்கிறீங்க? என்னமோ நடந்துட்டு போகுது. உங்களுக்கு விளங்கலன்னா விட்டுருங்க. விளங்குற வேத வசனத்தை பார்ப்போம், என்ன நடந்ததுன்னு பரலோகம் போன பிறகு கண்டுபிடிச்சுக்குவோம். இருக்கிற வேத வசனத்தை பிடிக்காம இதை செய்யாம விளங்காத காரியத்தையே போட்டு ஆராய்ஞ்சிட்டு இருப்பாங்க சிலர். வேத வசனம் என்ன சொல்லுது? நீ அங்கே தங்கினால் கொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, அது உன்னை அணுகாது. நடக்குமா நடக்காதா? சந்தேகம், இவங்களுக்கெல்லாம் நடக்கல, உனக்கு மட்டும் நடக்க போதா? அமெரிக்காவில் சில பிரசங்கியார்கள் செய்த தவறுகள் சமீபத்தில் பெரிய விளம்பரமெல்லாம் ஆகி இப்படி சபைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நாங்கள் போயிருந்தப்போ சொன்னாங்க, பாருங்கள் இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க, அதனால தான் நான் கோயிலுக்கெல்லாம் போகிறதில்லைங்க. ஏங்க என்ன பாருங்கள், இந்த பிரசங்கியார் அப்படி, அந்த நான் சொன்னேன், ஒரு கெட்ட பிரசங்கியார் நீங்கள் காமிச்சிங்கன்னா அது ஒரு ஒரு பிரசங்கியாருக்கும் நூறு நல்ல பிரசங்கியாரை நல்லா காமிக்க முடியும். அதை பிசாசு காமிக்க மாட்டான். ஹலோ, ஒரு கெட்டு போன ஆளை காமிப்பான ஒளிய நூறு பேர் நல்லவர் காமிக்கவே மாட்டான் பிசாசு. பிசாசனுடைய வேலையே என்ன, யார் தோல்வியுற்றார்கள், யாருக்கு எது நடக்கலன்னு பார்த்தா அவங்கள காமிப்பான். இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் நடக்கல, உனக்கும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை என்று சந்தேகம். சந்தேகத்தை கொண்டு பிசாசு நம்மை சோதிக்கிறான் இல்லையா? மூன்றாவது பயம். பயம்னா என்ன? இரவில் நடக்கும் கொள்ளை நோய், பகலில் பறக்கும் அம்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இருள் நடமாடும் கொள்ளை நோய், இதெல்லாம் பார்க்குறோம். வெளியில் நடக்கிற நாச மோசங்கள், அநியாயங்கள், இதெல்லாம் பார்க்குறோம். எல்லா விதமான அழிவுகளையும் பார்க்குறோம். பலருக்கு நேரிடுகிற காரியங்களை பார்க்குறோம். பிசாசு என்ன சொல்கிறான், உனக்கு மட்டும் நடக்காதுன்னு நினைக்கிறியா? உனக்கு நடந்தா எப்படி இருக்கும் எண்ணிப்பார்ன்ற ஒரு பயத்தை உள்ள உண்டாக்குகிறான். யோபு எப்படி பயந்தான்னு நினைக்கிறீங்க? அவன் பார்த்துருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன், அக்கத்து வீட்டுக்காரன், அந்த ஊரில் இருந்தவன், மற்ற தன்னை போல பெரிய பணக்காரன் யாராக இருந்தால் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு யோசித்து பார்த்துருப்பான். அவனை மாதிரி எனக்கு ஆச்சுடா, நான் என்ன ஆகிறது, எனக்கு மட்டும் நடக்காமல் இருக்குமா, எனக்கும் அதே மாதிரி ஆகுமே என்று அப்படிதான் பயமே வர்றது. அவங்களுக்கு நடந்தது, நமக்கு நடந்தா என்ன ஆகிறது, இப்படி தான் எண்ணுகிறது. பயத்தை கொண்டு வருகிறான் சோதனை. எல்லாம் செய்கிறாங்க, நீயும் செய்யலான்னு சொல்லி எப்படியாவது உங்களை விளைவிக்கிறது, சோதனைக்குள்ளாக்குகிறது. ரெண்டாவது, இது யாருக்குமே வேலை செய்யலை, இன்னாருக்கெல்லாம் வேலை செய்யலை, உனக்கு மட்டும் வேலை செய்ய போதா, உனக்கு இது வேலை செய்யாதுன்னு சந்தேகத்தை உண்டாக்குகிறது. மூன்றாவது, அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்தது பாரு, அதே மாதிரி உனக்கும் நடக்க போது, ஏன் உனக்கு நடக்க கூடாதுங்கிற ஒரு பயத்தை உண்டாக்குகிறது. சோதனை சந்தேகம் பயம், சோதனை சந்தேகம் பயம், சோதனை சந்தேகம் பயம், எல்லாம் சொல்லுவோம், சோதனை சந்தேகம் பயம். இந்த மூணுத்தையும் வச்சு அப்படியே உள்ள இருக்கிற ஆளை போட்டு மனதை என்ன பண்றான், சோதிக்கிறான். இந்த மூணுல எதுக்காவது ஒண்ணுக்கு நாம் விழும்போது அந்த வட்டத்துக்கு வெளியாக நம்ம காலை எடுத்து வைத்து விடுகிறோம், அந்த நிழலுக்கு வெளியே வந்து விடுகிறோம், அவருடைய சட்டைக்கு வெளியாக வந்து விடுகிறோம், அவருடைய சிறகுகளில் இருந்து நாம் வெளியே வந்து விடுகிறோம். அந்த கோட்டை, அந்த அடைக்கலத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறோம். கோட்டை அடக்கலன்னா என்ன? தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து அதுல நிற்பது. அதுல இருந்து வெளியே வந்துடுறோம். அதனால தானே சந்தேகப்படுறோம், ஆகையால் தானே சோதனையில விழுகிறோம், ஆகையால் தானே பயப்படுகிறோம். அதுல இருந்து வெளியே வர்றோம். வெளியே வந்த உடனே, அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்த உடனே சாத்தா என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், தாக்க ஆரம்பிக்கிறான். இதனாலதான் அநேகருக்கு இது வேலை செய்ய மாட்டேங்கிறது.

பாவம் செய்து போய் வட்டத்துக்கு வெளியே போயிடுறோம். பாவம் செய்த வாழ்க்கையில தேவனுடைய பாதுகாப்பு கிடையாது. பாவத்தில் ஜீவிக்கிறவனுக்கு தேவனுடைய பாதுகாப்பு கிடையாது. அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறான். அந்த பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே பாவம் மன்னிப்பை பெற்று பாவங்களை கழுவப்பட்டு மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை சீர் செய்து கொண்டு அந்த வட்டத்துக்குள்ள அவன் என்ன பண்ண வேண்டும், நுழைய வேண்டும். அப்பொழுது மறுபடியும் அவனுக்கு பாதுகாப்பு உண்டு. ஆனால் பாவத்தில் விழுந்து பாவத்தில் ஜீவிக்கிற வேளையில அதுலயும் ஜீவித்துக் கொண்டு எனக்கு பாதுகாப்பு வேணும்னா அது நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. அதே போல சந்தேகத்தில் ஜீவித்துக் கொண்டு அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யல, எனக்கு அது வேலை செய்யாது, இது கிரியை செய்யாது, இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சந்தேகத்தில் வாழ்கிறவருடைய வாழ்க்கையிலையும் இந்த 91 சங்கீதம் வேலை செய்யாது. பயப்படுகிறவர் வாழ்க்கையிலையும் வேலை செய்யாது. ஏனென்றால் இந்த சோதனைக்குள்ளாகிறவர்கள், சந்தேகிக்கிறவர்கள், பயப்படுகிற இந்த மூணு விதமான ஆட்களும் என்ன பண்றாங்க, ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அந்த வட்டத்துக்குள்ளே இருந்தாலும் இந்த சோதனை, சந்தேகம், பயம் என்கிற மூன்று காரியத்தினாலே ஏதாவது ஒரு காரியத்தின் மூலமாக அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறார்கள். அதனால பிசாசு என்ன பண்றான், பிடிச்சிடறான். அப்ப அந்த வட்டத்துக்குள்ள எப்படி தொடர்ந்து இருக்கிறது? பிசாசு ஆண்டவர் வெளியே வச்சிருவார், அதை பற்றி கவலை இல்லை. நீங்க வெளியே போகாம இருந்தா போதும். ஹலோ, பிசாசை குறித்து நீங்க பயப்படாதீங்க. பிசாசு ஆண்டவர் வெளியே நிறுத்திட்டார். அவன் யோபுவை பற்றி ஆண்டவர் சொல்றான், ஐயா நான் உள்ளவே போக முடியல, எல்லாத்தையும் போட்டு அடைச்சு லாக் பண்ணி வச்சிருக்கிறீரே, பெரிய கோட்டை மாதிரி அவன் செவரு வச்சுட்டு உள்ள உட்காந்துருக்கான், யாரும் அவனை ஒன்றும் தொட முடியலையே என்று பிசாசு சொல்லுகிறான். பிசாசு உள்ள நுழைய முடியாது. நீங்க வெளியே போகாம இருந்தா சரி, சோதனை, சந்தேகம், பயத்தினால எப்படி உள்ளே தங்குவது? அந்த வட்டத்துக்குள்ள தொடர்ந்து எப்படி நாம் தங்குவது எப்படின்னு சொல்றேன். ட்ரஸ்ட், ஃபெய்த், விசுவாசம். தொடர்ந்து ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி பாடணும் இல்லையா, கார் மேகம் அவர் முகத்தை மூடும் வேளையில் எப்போதும் போல அவரை நான் நம்புவேன். அவர் முகத்தை பார்க்காத வேளையில கூட, அவர் இருக்கிறாருங்கிற பிரசனத்தை உணராத வேளையில கூட, சூழ்நிலைகள் சரியா இல்லாத நேரத்தில் கூட, சந்தேகம் எழும்புகிற நேரத்திலும் கூட, எப்போதும் போல நான் அவரை நம்புவேன். அப்படிதான் அந்த வட்டத்தை உள்ள தங்குறோம். எத்தனை பேர் தங்க போறீங்க? இன்னொரு காரியம், ஒபீடியன்ஸ். இதெல்லாம் விளக்கமா சொல்ல முடியாது, சொல்லிட்டு பாரு. ஒபீடியன்ஸ், அதாவது கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடத்தல், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஜீவியம், கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிறது, கர்த்தருக்கு இணங்குகிறது, yielding and obedience. அதன் மூலமாக trust, obedience and yielding, இதன் மூலமாக அந்த வட்டத்துக்குள்ளேயே நாம் தங்கிவிட முடியும். ஆண்டவர் கீழ்ப்படியாம, அவருக்கு இணங்காம, அவரை விசுவாசியாமல் நாம் அடி எடுத்து வைக்கும் போதுதான் அந்த வட்டத்துக்கு வெளியாக நாம் வந்து விடுகிறோம். நல்ல கவனிங்க, விரோதிகள் வந்து இஸ்ரவேல் மக்களை தாக்கவே முடியல. விரோதிகள் வந்து தாக்க முடியல, ஏன்னா ஆண்டவர் பார்த்துட்டார். அநேக நேரத்தில் அவனுக்குள்ளேயே பெரிய சண்டையை மூட்டி விட்டு அவனே அவன் ஒருத்தனை கொண்டுட்டு போயிட்டான், ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. விரோதிகள் இஸ்ரவேல் மக்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் அநேக நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் தங்களையே அழித்து கொண்டார்கள். தெரியுமா, விசாஸ் அங்கே பூந்துட்டான் உள்ள, தங்களையே அழித்து கொண்டார்கள். மோசேக்கு எதிராக அவனுடைய சகோதரி மிரியம் போன்றவர்கள் கூடி, நீர் மட்டும்தான் தீர்க்கதரிசியா, உம்மிடத்தில் மட்டும்தான் கர்த்தர் பேசுறாரா, உம்மை பேச்சை கேட்டு நாங்கள்லாம் என்ன போயிட்டு இருக்கணுமா அப்படின்னு எதிர்க்க ஆரம்பித்தார்கள். அப்படி எதிர்க்க ஆரம்பித்தவுடன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி 40 வருஷமா வனாந்திரத்தில் காத்த தேவன், ஒரு குரவலார் காத்தவர், அந்த நேரத்தில் அந்த அம்மா அந்த வட்டத்தை விட்டு உடனே வெளியே வந்து விட்டார்கள். என்றைக்கு மனதில் அப்படிப்பட்ட ஒரு விரோதத்தை, அப்படிப்பட்ட ஒரு கெட்ட காரியத்தை கடவுளுடைய மனுஷனுக்கு எதிராக, தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனுக்கு எதிராக அவர் வைத்தார்களோ, அன்னைக்கே ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த ப்ரொடெக்ஷனை எடுத்து போட்டார், அந்த வட்டத்துக்கு வெளியே வந்துட்டார். கொடிய நோயினால் தாக்கப்பட்டார்கள். கோராவின் புத்திரரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்களும் இப்படிதான், எல்லாமே நீ செய்யற வேலையை செய்தெல்லாம், எல்லாருமே பரிசுத்தவான்கள், நீர் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, நீர் என்ன பெரிய கடவுளால் அழைக்கப்பட்டவரா என்று மோசேயை எதிர்த்தார்கள். மோசேயும் ஆரோனையும் நாம் வாசிக்கிறோம், பூமி வாயை திறந்து அவர்களை விழுங்கி போட்டது என்று. அந்த வட்டத்துக்கு வெளியாக அவர்கள் வந்துவிட்டால், எப்படி வந்தாங்க வட்டத்துக்கு வெளியாக, எதிர்க்கிறதன் மூலமாக, தேவனையே எதிர்க்கிறதன் மூலமாக, தேவனுடைய மனுஷரை எதிர்க்கிறது மூலமாக, அவிசுவாசமும் அவநம்பிக்கையும் கீழ்ப்படியாத நிலையும் இருந்ததுனாலே அவர்கள் அந்த வட்டத்துக்கு வெளியே வந்து தேவனுடைய பாதுகாப்பு இழந்தார்கள். ஒரு பெரிய உதாரணம் என்னவென்றால், இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் முறுமுறுத்தார்கள், என்னையா அவ்வளவு தூரம் கொண்டு வந்துடுறேன், பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நீர் கொண்டு போவீரா, வழியிலே சாகடிப்பீரா என்று இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு அற்புதத்தையும் பார்த்துட்டு, இவ்வளவு அதிசயங்களை ஆண்டவர் செய்த பிறகும், வனாந்திரத்தின் வழியா கூட்டிட்டு வர்றாரு, கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார், பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்கு கொண்டு போறார், எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார், ஏற்கனவே ஆசீர்வாதத்தை தான் வச்சிருக்கிறார்,

0: ஒரு நாளும் அவர்களுக்கு மன்னா வராம இருந்ததில்ல, தண்ணி கிடைக்காம இருந்ததில்ல, ஒரு நாளும் அவர்கள் கஷ்டப்பட்டதில்லை, கேட்டதெல்லாம் கிடைச்சது அவர்களுக்கு வனாந்தரத்தில். அப்படி வச்சிருக்கும் போது மோசேயை எதிர்த்தார்கள். அவர்கள் எதிர்த்து, நீர் எங்களை கானான் தேசத்துக்கு எங்க கொண்டு போக போறீர், இங்கே சாகடிக்க போறீர் என்று பேசினார்கள். பேசினோடனே என்ன ஆச்சான், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அந்த வனாந்திரத்திலிருந்து கிளம்பி வந்து எல்லாரையும் கடித்து போட்டது. நிறைய பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் சாக ஆரம்பித்தார்கள். என்னாகவும் 21 அதை வாசிக்கிறோம், கேளுங்க. நிறைய பேர் சாக ஆரம்பிச்சாருங்க. நான் கேட்கிறேன், அந்த கொள்ளிவாய் சர்ப்பம்லாம் எங்க இருந்தது இவ்வளவு நாள்? திடீர்னு ஆண்டவர் உற்பத்தி பண்ணாரா வனாந்திரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பம்? ஒரு 200 உற்பத்தி பண்ணி விட்டாரா இப்போ கடின்னு? கிடையாதுங்க. கொள்ளிவாய் சர்ப்பம்லாம் அங்கே தான் இருந்தது, வனாந்திரத்தில் தான் இவ்வளோ நாளும் சுற்றிக்கிட்டு இருந்தது. இந்த வனாந்திரத்தை சுற்றி சுற்றி வந்திருந்தது. ஆனால் இத்தனை நாள் இவர்களை தொடவே இல்லை. ஏனென்றால் அந்த வட்டத்துக்குள்ளாக அவைகள் வர முடியாது. தேவனுடைய பாதுகாப்பு என்கிற வட்டம் அவளை சுற்றி போடப்பட்டிருந்தது. இவ்வளவு நாள் வனாந்திரத்தில் இருந்த சர்ப்பம் தான், புது சர்ப்பம் இல்லை, நேத்து பிறந்த சர்ப்பம் அல்ல, நேத்து உண்டாக்கப்பட்ட சர்ப்பம் அல்ல, இவ்வளவு நாள் வனாந்தரத்திலேயே இருந்த சர்ப்பம் தான். இத்தனை நாள் கடிக்காத சர்ப்பம் அன்னைக்கு என்னைக்கு முறுமுறுத்தானோ அன்னைக்கு வந்து கடிக்க ஆரம்பிச்சு சாக ஆரம்பிச்சிட்டாங்களா? அந்த வட்டம், அந்த வட்டத்துல தங்குகிறது எப்படி? விசுவாசம், நம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தையை நம்புவது, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு இணங்குதல், அதன் மூலம் அந்த வட்டத்தில் தங்க. என்றைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு எதிராக கிளம்பி கர்த்தருக்கு விரோதமாய் நாம் கிரியை செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொள்கிறோமோ அன்றைக்கு நாம் என்ன பண்ணுகிறோம், அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறோம். வெளியே வரும்போது இந்த சங்கீதம் நமக்கு பலிக்காமற் போகிறது. பலிக்க வேண்டும், இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். ஆனால் இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி நடக்கும்? இந்த வட்டத்துக்குள்ளேயே நாம் தங்க வேண்டும். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்வோம், என்னை சுற்றி கர்த்தர் வட்டமிட்டிருக்கிறார், பிசாசை வெளியே நிறுத்தி இருக்கிறார், தீங்கனுக்கு அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, நான் இந்த வட்டத்துக்குள்ளாகவே தங்குவேன், ஆண்டவரை விசுவாசிப்பேன், அவருக்கு கீழ்ப்படிவேன், அவருடைய வழிகளில் நடப்பேன், தொடர்ந்து அவரையே நான் அண்டிக் கொள்வேன். அதுதான் அங்க ரகசியம். அது செய்யும்போது உண்மையாகவே அணுகாது, வெளியே வந்துடுற போது எல்லா விதமான பொல்லாப்புக்கும் நேரிட வாய்ப்புகள் உண்டு. நல்லா கவனிங்க. அநேக நேரத்தை வேதம் சொல்லும்போது சிறகுகளாலே உன்னை மூடுவார், சட்டையின் கீழே நீ அடைக்கலம் போகுவாய், அவனுக்கு கோட்டை உனக்கு அடைக்கலம்னு சொல்லும்போது கோட்டையும் பார்க்கல, அடைக்கலத்தையும் பார்க்கல, சிறகையும் பார்க்கல, ரெக்கையும் பார்க்கல, ஒன்றுத்தையும் பார்க்கல. நாம் எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் சொன்ன ஆவிக்குரிய காரியங்கள் இவைகள் எல்லாம். கோட்டைனா தேவனுடைய வார்த்தையை நம்புறது, அதை விசுவாசி, அப்படிலாம் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்தேன். இது சிறகும் ரெக்கையும் கோட்டையும் அடைக்கலத்தையும் எதையும் ஒன்று பார்க்கல நாம். ஆனால் ஒன்றை நாம் பார்ப்போம். என்னத்தை பார்ப்போம்? உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். பாருங்க, இந்த கான்டெக்ஸ்டே, நம்ம எதிர்த்து வருகிற சக்திகள், நமக்கு எதிராக எழுப்பப்படும் ஆயுதங்கள், நம்மை அழிக்க நினைக்கிற சக்திகளை குறித்து தான் நீங்க சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லுகிறது? உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து. நம்முடைய சிறக பார்க்க முடியல, நம்மை மூடிக்கொண்டிருக்கிற அவருடைய ரெக்கையை நாம் பார்க்க முடியவில்லை, நம்முடைய கோட்டையை நாம் காண முடியறதில்லை, நம்முடைய அடைக்கலத்தை நாம் பார்க்க முடியறதில்லை. ஆனால் அது ஒரு ஆவிக்குரிய காரியம். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதை நம்பி அதில் நாம் ஜீவிக்கிறோம். அதுதான் கோட்டை நம்புறோம், அதுதான் அடைக்கலமான இடம் என்று நம்புகிறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது எதை பார்க்கிறோம்? துன்மார்க்கருடைய அழிவை நாம் கண்களால் காண்கிறோம். துன்மார்க்கருடைய அழிவை நம்முடைய கண்களால் நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நிற்பதை நாம் காண்போம், அவர்கள் விழுவதை நாம் காண்போம், நாம் ஜெயிப்பதை நாம் காண்போம், நம்மை எதிர்த்து வருகிற ஆயுதங்கள் வாய்க்காமற் போகிறதை நாம் காண்போம், அவர்கள் தோல்வி அடைவதை நாம் காண்போம், நாம் வெற்றி அடைவதை நாம் காண்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? உங்களை அழித்து விட வேண்டும், நாசமாக்க வேண்டும் என்கிற சக்திகள் ஒருபோதும் கிரியை செய்ய முடியாது. என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, இந்த வட்டத்துக்குள்ளாக நில்லுங்கள். எத்தனை பேர் நிக்க போறீங்க இந்த வட்டத்துக்குள்ளாக? வட்டத்துக்குள்ளாக நில்லுங்கள், வட்டத்துக்கு வெளியே கால் எடுத்து வைக்காதீர்கள். எப்படி நிக்க போறீங்க? விசுவாசம், கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கு இணங்கி ஜீவிப்பது, ஆண்டவருடைய காரியங்களை நிலைப்பது, அவரை தாவரமாக கொண்டிருப்பது, அவரை தங்குமிடமாக நாம் கொண்டிருப்பது, அந்த வாழ்க்கையிலே நிலைத்திருப்பது. இந்த வட்டத்தை விட்டு விலகாமல் அதுக்குள்ளே நில்லுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை எப்படியா மாற்றுகிறார் என்பதை நீங்கள் காண முடியும். எல்லாரும் எழுந்திருக்கிறார்.
1: அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த ஈகைக்கு எங்களுடைய அர்ப்பணிப்பு, சாக்ரிஃபைஸ், தியாகம் ஒன்றுமே பெரிதல்ல என்று சொல்லி அனைவரிலே எங்களே நாங்கள் திடப்படுத்திக் கொள்வோம்.

ஆமாம், நான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நிறைய நேரங்களில் பிள்ளைங்க ஞாபகம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். நிறைய நேரத்தில் அதை நினைக்கும் பொழுது ரொம்ப மனசு சங்கடமாக இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு சந்தோஷத்தையும் அவங்களுக்காக கொடுக்க வேண்டிய ஒரு நேரத்தையும் எங்களால் கொடுக்க முடியல. ஒரு தகப்பனாக அந்த அதை சகிக்க முடியாது. ஏன்னா பக்கத்தில் இருந்தால் பிள்ளைக்கு என்ன நடக்கும், எப்படி இருக்கா என்னன்னு பார்க்கலாம். ஆனால் நாங்கள் இருக்கிறது தூரம். அவள் இந்த நேரத்தில் எங்களுடைய அரவணைப்புக்காக ஏங்குவாங்க அந்த பிள்ளைங்க. ஆனால் அந்த எந்த நேரத்துலேயும் அது எங்களுக்கு சாத்தியமே கிடையாது, நாங்கள் போக முடியாது. அது கஷ்டமாக இருக்கும். அந்த அது வந்து வலி, அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. அவங்களுக்கு சரீரத்திலேயோ இல்லை அவங்களுடைய ஆவிலேயோ எந்த விதமான பாதிப்பும் வராதுங்கிற நம்பிக்கை மட்டும் நாங்கள் மனசில் வச்சுருப்போம். அந்த நம்பிக்கை தான் அவங்க தூரத்தில் இருந்தாலும் நாங்கள் தூரத்தில் இருந்தாலும் எங்களை நடத்துது. மறுபடியும் நாங்கள் அவங்கள சந்திக்கும் பொழுது அவங்கள நல்ல நிலமையில் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி நாங்கள் இந்த இழக்கிற அந்த இழப்பீடுகளுக்கு தகுந்த பலனை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் கூட்டி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது நிச்சயமாக கடவுள் கொடுப்பார். அந்த நம்பிக்கையினால் அந்த நேரங்களெல்லாம் எங்களுடைய மனசை நாங்கள் கல்லாக்கிக்கிட்டு இருந்துக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவும் செய்ய முடியாது.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அவரை சேர்ந்தவனாய் அறியப்பட்டு அவரால் பலப்படுத்தப்படும் போது ஆனந்த பாடல்கள் ஆர்ப்பரித்து புறப்படும் அல்லவா?

நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் காணிக்கைகளை கொடுப்பதற்காக அல்ல, விதைப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.

We praise you. உன் நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ நல்லவர். Thank you Jesus. We love you. We worship you. We adore you. We exalt you. உன் நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ சிறந்தவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை. உம்மை போல ஒரு தேவன் எங்களை ஆசீர்வதிக்க இல்லவே இல்லை. அப்பா உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே சொந்தம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பாத்திர. Who else is worthy to receive all the praise, all the glory and all the honor? You deserve it my master. எத்தனை நன்மைகளை செய்திருக்கிற நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் ராஜா, ஏற்றுக்கொள்ளும்.

ஆண்டவரே, வறண்டதும் விடாய்த்ததுமான இடத்துல என் ஆத்மா உண்மையில் தாகமாயிருக்கிறது. என் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறது ஆண்டவரே. வயல்வெளியாய் மாற்றும்படி வாரும் ஆண்டவரே. அவாந்திர வெளிகளில ஆறுகளை ஊற பண்ணுவேன் என்று சொன்னீரே, இறங்கி வாரும் ஆண்டவரே.

அந்த உன்னதமான தேவனை நாம் தொடர்ந்து ஆராதிக்கப் போகிறோம். தேவ பிள்ளைகளே, அவர் மறுபடியும் இறங்கி வரப்போகிறார். அவரை வரவேற்பதற்காக நாம் ஆயத்தப்படும்.

உலகம் எதை எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமோ பந்தய பொருளாம் இயேசு கிறிஸ்துவை அடையத்தக்கதாக இலக்கை நோக்கி ஓட வேண்டும். ஓடலாமா?

இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். அவருடைய நாமத்துக்கு இணை ஏதும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்னாரே. வாங்க சேர்ந்து பாடி அப்பாவுடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய நாமத்துல இன்றைக்கு ஒரு அற்புதம்.

சொன்னா சும்மா திருறதில்ல. பாதாளத்தை நடுங்க வைக்கிற ஒரு நாமம் உண்டு, அந்த நாமத்தை சொன்னால் நரகம் அதிர ஆரம்பிக்கும், பேய்கள் ஓடும், சாத்தான் நடுங்கி போவான்.

தாயையும் தந்தையையும் இழந்து யாரும் இல்லாத அனாதையாக இருக்கிறேன் என்று கலங்குகிறீர்களோ? உனக்காக நேசிக்க ஒருவர் இருக்கிறார்.

யாக்கோபை போல ஒரு கோலும் தடியுமாக நான் கடந்து வந்தேன். அந்தவர் என்னை புரியாமல் வெறுத்தவர்கள் அநேகம் பேர், என்னை நேசிக்க யாரும் இல்லை என்று கதறின நாட்கள் இரவுகள் பல உண்டு. ஆனாலும் ஆண்டவரே, யாக்கோபோடு நீ செய்த உடன்படிக்கையை மறந்து போகிறவர் அல்லவே யாக்கோபே. நான்

சொந்த ஜனத்தை இனத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்த எங்களுக்கு ஆண்டவரே இந்த தேசத்தில் எத்தனை கிருபை பாராட்டியிருக்கிறீர் ஆண்டவரே. தேவைகள் நிறைந்து நின்றது ஒரு நாள், மற்றவர்களை போஷிக்க என்னை உயர்த்தினது இந்த நாள். ஒன்றும் இல்லாமல் நாங்கள் வந்தோம் அப்பா, எங்கள் மேல் இவ்வளவு அன்பு வைத்து இவ்வளவா எங்களை உயர்த்தி வைத்தீரே சுவாமி. உமக்கு நாங்கள் என்ன செய்வோம்? எங்கள் வாழ்க்கையே உமக்கு அர்ப்பணிப்போம். நானும் என் வீட்டாரும் உண்மையே

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீர முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. அக்கினி ஆராதனை வால்யூம் 16 என்ற இந்த சீடிக்காக ஜெபிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாஸ்டர் டெர்லி தங்கையா, பாஸ்டர் ஜோனத்தான், பாஸ்டர் ரேச்சல் ஜான் அவர்கள் அருமையான பாடல்களை ஏற்றியிருக்கிறார்கள். பாஸ்டர் பால் தங்கையா அவர்களும் உடைய மகன் சாமி தங்கையா அவர்களும் இந்த பாடல்களை அபிஷேகத்தோடு பாடியிருக்கிறார்கள். பிரதர் வின்சென்ட் ஜார்ஜ் மியூசிக் மைண்ட் அவர்கள் இந்த சீடியை ப்ரொடியூஸ் பண்ணி அநேகருக்கு இவைகளை விநியோகம் பண்ண ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி வருகிறார். பாஸ்டர் பால் தங்கையா அவர்களை ஆண்டவர் தாயின் கற்பத்திலிருந்து பிரித்தெடுத்து அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு அழைத்து இந்தியாவை குறித்த ஒரு திட்டத்தையும் பாரத்தையும் இந்த அடியானுக்கு கட்டளையிட்டு பெங்களூர் பட்டணத்தில் சிறிய அளவில் ஒரு சபையை விசுவாசத்தோடு ஆரம்பிக்கவும், அது இன்றைக்கு பெரிய அளவில் வளர்ந்து வரவும், அதன் மூலமாக அநேக சபைகளை ஸ்தாபிக்கவும், சபைகளின் கட்டிடங்களை கட்டவும், ஏராளமான பணத்தை தாராளமாக அருளி செய்து தேவ கிருபை நிமித்தமாக இந்தியா இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் என்ற ஒரு எழுப்புதலின் ஆவியோடு இந்த பாடல்களை பாடியிருக்கிறதை நீங்கள் கேட்பீர்கள். ஆண்டவர் இந்த அடியானை கொண்டு அநேக உள்ளங்களை ஆறுதல் படுத்தி இந்த பாடல் வரத்தை கட்டளையிட்டு ஏராளமான வாலிபர்கள் அவருடைய செய்தியை கேட்கவும் பாடல்களை கேட்கவும் ஓடி வருகிறார்கள். தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து அபிஷேகத்தோடு கூட ஒவ்வொரு ஊழியத்தையும் முழு இதயத்தோடு செய்ய ஆண்டவர் தடியானுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்தியா மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் பல இடங்களுக்கு போகவும், போகிற இடமெல்லாம் ஒரு அபிஷேகத்தின் ஆவி மக்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை உத்தமத்தோடு நிறைவேற்றி வருகிற இந்த அடியானுக்கு ஆண்டவர் இன்னும் பல கிருபைகளை கொடுத்து பெரிய எழுப்புதலை ஆண்டவர் அருளி செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அக்கினி ஆராதனை என்ற இந்த பாடல் சீடிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தின் வார்த்தைகளை நீர் கொடுத்திருக்கிறீர்கள். அபிஷேகத்தோடு பாடப்பட்ட இந்த பாடல்கள் அநேக உள்ளத்தை தொடும்படியாகவும், அநேகரை ரட்சிக்கும்படியாகவும், அநேகரை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கவும், பிசாசின் போராட்டத்தில் அகப்பட்டிருக்கிற மக்களை இந்த பாடல் கேட்டவுடனே அந்த பிசாசுகள் ஓடவும், ஆராதனைகளில் பாடும்போது தேவனுடைய மகிமை இறங்கி வரும்படியாகவும், கர்த்தாவே அநேகர் சுகமடையவும் ஆறுதலடையவும் பலனடையவும் இது ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தியல்ல, இதற்காக உதவி செய்தவர்கள், இசை அமைத்தவர்கள், இதை ஆண்டவரே அநேகர் வாங்குகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தல்ல, விசேஷமாக உம்முடைய கரம் இதோடு கூட இருந்து உம்முடைய திருநாமம் மகிமைப்பட்டு உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.

0: நம்முடைய மேய்ப்பனாய் இருக்கிறாரே. நமக்கே கவலை, எந்த சோதனையிலும் எந்த வேதனையிலும் நம்மோடு இருக்கும் நம்முடைய அன்பு தெய்வத்தை நாம் பாடி துதித்து போற்றுவோமா. ஹல்லேலூயா.
1: நீங்க மேய்ப்பனாக இருக்கும் போது கவலை இல்லை.

Jesus. Praise, hallelujah. நன்றி சுவாமி. Thank you, Lord. கரங்களை உற்சாகமாய் தட்டி இந்த மாதிரி சத்தத்தோட

உற்சாகமாய் தட்டி நம்முடைய அன்பு மேய்ப்பனுக்கு நன்றி என்று சொல்வோமா? நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, தேங்க் யூ மா, தேங்க் யூ. நீர் நம்முடைய நல்ல மேய்ப்பராய் இருக்கிறதே, நன்றி ஆண்டவரே, தேங்க் யூ ஜீசஸ்.

ஆண்டவருடைய பிள்ளை. எத்தனையோ பேர் மாறலாம், உங்களுடைய காட்சிகளும் கனவுகளும் இந்த வருஷத்துல எத்தனையோ நான் கனவு கண்டேன், ஆனா எதுவுமே நிரந்தரமாகல, எல்லாம் மாறிடுச்சு. நான் போட்ட திட்டங்கள் எல்லாம் மாறிடுச்சு, என்னுடைய எண்ணம் எதுவுமே நடக்கல, என்னுடைய விருப்பம் எதுவுமே எனக்கு கைகூடி வரல. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் மாறவே இல்லை, ஆண்டவர் மாறவே இல்லை. இந்த வருடம் ஒருவேளை நம்மை உருவாக்குகிற ஆண்டாய் வைப்பாரேயானால், வருகிற வருடம் நம்மை பயன்படுத்துகிற ஆண்டாய்தான் கர்த்தர் மாற்றுவாரே தவிர, ஓ ஹாலேலூயா, நம்மை அமைதியாய் உட்கார வைக்கவே மாட்டார்.

உங்களை அங்கீகரிக்க வேண்டிய பல ஜனங்கள், உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பல ஜனங்கள் ஒருவேளை உங்களை மிக நிராகரித்திருக்கலாம். என் கணவனார் என்னை ஏற்றுக்கொள்ளணும், ஆனா என்னை நிராகரிச்சிட்டாங்க. என் மனைவி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய என் மனைவியே என்னை நிராகரிச்சிட்டாங்க. என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய எங்க அம்மா அப்பாவே என்னை வேண்டான்னு நிராகரிக்கும் போது, என்னை சுற்றி இருக்கிற எங்கிட்ட உதவி வாங்கின எத்தனையோ பேர் என்னை நிராகரிக்கும் போது, உங்களை அழைத்த தெய்வம், இந்த ஜபத்திற்கு உங்களை அழைத்து வந்த கர்த்தர் சொல்லுகிறார், யார் நிராகரிச்சாலும் நான் உன்னை நிராகரிக்கவே மாட்டேன், உன்னை வேண்டாம் என்று தள்ள மாட்டேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ என் பிள்ளை, நீ என்னுடைய தாசன், நீ எனக்காக முன்குறிக்கப்பட்ட தேவ பிள்ளை, நான் உன்னை ஒருபோதும்

தகப்பனே, எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குப்பா. இது புது வருஷத்திற்கான ஆயத்தம். எங்களை ஆயத்தப்படுத்துறீங்கன்னாலே ஏதோ ஒரு நோக்கம் நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்த போதிலும், இந்த தேசத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்த போதிலும், இந்த ஜபம் எத்தனையோ பேருக்கு தெரிஞ்ச போதிலும், எங்களை மட்டும் தனியா செலக்ட் பண்ணி இந்த ஜபத்துல கலந்து கொள்றதுக்கு உதவி செய்வீரே. ஆனால் எங்களை கொண்டு நீர் ஏதோ ஒன்று புதிய ஆண்டுல நீர் வைத்திருக்கிறீர், நீர் வைத்திருக்கிறீர். ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டம் இல்லாம எங்களை நீங்க இந்த இடத்துல கொண்டு வரலன்னு நாங்க நம்புறோம். இந்த ஜபத்துல கலந்து கொள்ள வைக்கலன்னு நம்புறோம். உங்க கரங்கள் எல்லாம் தாழ்த்தும். நீர் எங்களை உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போறோம். ஒருவேளை முழங்கால நிற்க முடியாதவர்கள் நீங்கள் கீழே உட்கார்ந்து கூட கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை நாம் எல்லாரும் திறந்து இன்றைக்கு இந்த மூன்றாம் நாளிலே ஆண்டவர் வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை வைத்தார். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 10 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே,

காயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹலேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மூன்று நாட்களாக 2021 வருஷம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போறார், எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார் என்கிறதை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லி கொண்டே இருக்கிறார். முதல் நாள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், உங்களோடு எத்தனை பேர் வருகிற ஆண்டு இருக்கிறார்களோ இல்லையோ, ஆனா ஆண்டவர் முன்கூட்டியே வாக்கு கொடுத்தாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இரண்டாவது நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானித்தோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார், நான் உனக்கு துணை நிற்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து விசுவாசிக்கிறேன், வருகிற ஆண்டு ஆண்டவர் எனக்கு துணையாய் நிற்க போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். உலகமே எதிர்க்கலாம், என் சொந்தங்கள் எல்லாரும் எதிர்க்கலாம், நான் நம்பினவர்கள் எல்லாரும் எதிர்க்கலாம், ஆனால் கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்பாரே ஆனால் நான் நம்புறேன். எவ்வளோ பேர் எதிர்த்தாலும் அது என்னை ஒன்றும் செய்யாது. சத்துருக்களுக்கு முன்பாய் எனக்கு ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த மூன்றாவது நாள் நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் என்றால் நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஒருவேளை கடந்த நாட்களிலே பார்த்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் சந்தித்து உங்கள் பலன் இழந்து போய் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். உண்மையா பாஸ்டர் சொல்ல போனா வெளி தோற்றத்திற்கு நான் ஒரு பலன் உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு நிறைய பலன் உள்ளவன மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க, ஆனா என்னை தொட்டா நான் விழுந்துருவேன், என்ன ஓங்கி ஒரு திட்டு திட்டுனா அவ்வளவுதான் நான் கீழே விழுந்துருவேன், எனக்கு உள்ள பலனே இல்லை. எல்லாருக்கும் முன்பாகவும் பலன் உள்ளவனை போல நான் காண்பித்து கொள்ளுகிறேன், எனக்கான பலனே இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய தேவன் யார் என்றால் நமக்கு பலன் தருகிற ஒரு கண்மலை. இந்த உலகத்திலே இருக்க மனிதர்கள் வந்து நம்மை பலப்படுத்தலாம், நான் உன் கூட இருக்கிறப்பா, நான் உனக்கு அப்படி செய்வேன்ப்பா அப்படின்னு பலப்படுத்தலாம், ஆனால் அந்த பலன் ரொம்ப நேரம் நமக்கு இருக்க போறதில்லை. ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், யாரெல்லாம் மனதிலையும் சரீரத்திலையும் பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்களோ உங்களை வருகிற ஆண்டு கர்த்தர் பலப்படுத்தி நிறுத்துவார். நீங்கள் பலவீனப்பட்ட இடத்துல, நீங்கள் சோர்ந்து போன இடத்துல கர்த்தர் வருகிற ஆண்டு உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. காலை நேரத்திலிருந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் எதற்காக நம்மை பலப்படுத்துவாராமா? முதலாவதாக நாம் போராட ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய தேவன் நம்ம சில காரியங்களிலே போராட வேண்டியது இருக்கிறது. நம்ம நிறைய நேரத்தில் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, எனக்கு இவங்களோட போராடுறதற்கு பலன் இல்லை, இந்த பிரச்சனையோட போராடுறதற்கு பலன் இல்லை, எத்தனை நாள் தான் நான் போராடுகிறது, எத்தனை நாள் தான் நான் போராடி ஜெபிப்பது, எத்தனை நாட்கள் நான் போராடி இந்த குடும்பத்தை காப்பாற்றுவது, இனி எனக்கு போராடவே முடியல. இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க கூட நீங்கள் நினச்சிட்டு வந்திருக்கலாம், பாஸ்டர் ஆண்டவர் இனி என்னை எடுத்துக்கணும், எனக்கு போராட பலன் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரப்போறாருன்னா, உங்களை போராடுகிறதற்கு கர்த்தர் பலன் தரப்போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், வருகிற ஆண்டில் நீங்கள் யாரோடெல்லாம் இவங்களோட போராட முடியாது, அவங்க தான் ஒருவேளை இந்த வருஷம் ஜெயிக்கிறவர்களா இருக்கலாம், நீங்கள் தோற்று போகிறவர்களா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு போராடுகிறதற்கு பலன் தருவாரே ஆனால்
நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்களை மேற்கொள்ள வைப்பார். அது சத்துருவினிடத்துல போராடி நம்ம மேற்கொள்ளுவோம், மனுஷனிடத்துல போராடி நம்ம மேற்கொள்ளுவோம். வேதம் யாக்கோபை குறித்து அப்படித்தான் சொல்லுகிறது, நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு நான்

தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுடைய நிறைய போராட்டங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவார். ஹாலேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு நல்ல போராளியாய் ஆண்டவர் மாற்றுவார். சிலர் நினைக்கலாம், அவ்வளவுதான், கொஞ்ச நாள் இவன் நம்மளோட போராடுவான், அதுக்கப்புறம் விட்டுட்டு இவன் ஓடி போயிடுவான், இவன் நம்ம கூட நிக்க மாட்டான், இவனோட இவனால போராட முடியாது, அதனால இவனுக்கு நிறைய பிரஷர் கொடுப்போம், இவனுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுப்போம். அப்படி உங்களுடைய வேலை ஸ்தலத்திலோ, உங்களுடைய வீட்டிற்கு சுற்றியோ, இல்லையென்றால் சத்ருவோ உங்களோடு போராடுனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நீங்களும் நானும் எது வரைக்கும் போராட போறோம் தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் போராடக்கூடிய சகல பலத்தையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். போராட்டத்தில் நம்ம சோர்ந்து போக கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஹாலேலூயா. அப்போ முதலாவதாக ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதற்கு பலன் தருகிறார் என்றால், போராட பலன் தருகிறார். இரண்டாவது, நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என் உள்ளத்துல பேசினாரு, கர்த்தர் போராடுறதற்கு பலன் தருகிறது மட்டுமல்ல, தாங்கக்கூடிய பலன் தருகிறவராமா. சிலர் அடிக்கடி சொல்ற வார்த்தை இந்த வார்த்தை தான், என்னால தாங்கவே முடியல, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, நான் என்னத்தை போய் தாங்குகிறது, இனி இந்த போராட்டம் தொடர்ந்தால், இனி இந்த பிரச்சனை தொடர்ந்தால் நான் தாங்க மாட்டேன், ஏதாவது ஒண்ணு பண்ணிக்குவேன், என்னென்ன சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை வேறு விரிப்பாரே, ஆனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தருவார்னா, உங்களை தாங்கிறதற்கு கர்த்தர் பலன் தருவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அவனுக்கு வந்த எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் தந்தார். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவமானங்கள், நிந்தைகள், பழி சொற்கள் எத்தனையோ வந்துருச்சு, ஆனால் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பலத்தை கர்த்தர் தந்தார். பரிசுத்தவான்களுக்கு எப்படி தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் தந்தாரோ, அதே போல வருகிற ஆண்டும் நீங்கள் தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு எதற்காய் பலன் தருவார் என்றால், கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பலன் தருவாராமா. ஆமேன் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் இதுவரையிலையும் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற சில காரியங்கள் நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு தடையா இருக்கலாம். நீங்க சொல்லலாம், என்னால நிறைவேற்றவே முடியாது, எனக்கு ஒரு காலத்துல தரிசனம் இருந்தது உண்மைதான், நான் ஜெபிச்சது உண்மைதான், அல்லனா நீங்கள் ஒருவேளை துவங்கி இருக்கலாம், துவங்குற நீங்கள் நீ முடிப்போம் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு சுத்தமா இல்லாம போயிருக்கலாம். பாஸ்டர், நான் ஆரம்பிச்சது உண்மைதான் பாஸ்டர், ஆனா நான் முடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, என்னிடத்துல பலன் இல்லை, என்னிடத்துல எந்த திறமைகளும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், உங்க மூலமாய் ஒரு காரியத்தை கர்த்தர் துவங்குவாரே, ஆனால் உங்க மூலமாய் அதை நிறைவேற்றுவதற்கும் வல்லவராயிருக்கிறார். உங்க கை அஸ்திபாரம் போட்டது, அந்த கையே அதை திறக்கவும் கர்த்தர் பண்ணுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். உங்க கைகளை கொண்டு ஆரம்பித்தவர், உங்களை கொண்டு ஆரம்பித்தவர், உங்களை கொண்டே அதை முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹாலேலூயா. இன்றைக்கு பலன் இழந்து வந்திருக்கிற அநேகரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அதை நிறைவேற்றுவதற்கு நான் உனக்கு பலன் தருவேன், என் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பலன் இல்லை பாஸ்டர், நான் ஆரம்பித்ததை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பலன் இல்லை பாஸ்டர், என் பிள்ளைகளை பெத்தெடுத்த ஆனால் வளர்த்துவதற்கு எனக்கு பலன் இல்லை, நான் கடைசி வரைக்கும் இவர்களை கரை சேர்ப்பேனா, நான் நடத்துவேனா அப்படின்னு உங்களுடைய இருதயம் ஒருவேளை ஏங்கும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல, அப்படி இல்லன்னா கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை தந்திருக்க மாட்டார், அப்படி இல்லன்னா கர்த்தர் உங்க மூலமா அதை ஆரம்பிச்சிருக்கவே மாட்டார். உங்க மூலமாய் கர்த்தர் ஆரம்பிச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களுக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு, உங்களுக்கு தந்த கர்த்தர் அதை கடைசி வரைக்கும் கரை கொண்டு சேர்க்கக்கூடிய பலனை அவர் ஒருவரே உங்களுக்கு கட்டளையிடுவார். நான் நம்புறேன்,
இந்த ஜெபத்தை ஆண்டவர் எதற்காக இப்படி கர்த்தர் முன்குறித்தார் என்றால், உங்களை பலப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். இந்த காரியத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது வேறு ஒரு மூன்று காரியங்களை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய பலன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன செய்யும் என்கிறதை குறித்து வேகமாய் நம்ம தியானிச்சு நம்ம இன்றைக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்திலே 18 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 18 வசனத்தை வாசிக்க போகிறோம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. நீங்கள் அந்த 15 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே பேதுரு என்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, அதாவது தேவனுடைய சீடர்களிலே மிகவும் முக்கியமான ஒரு சீடன் தான் இந்த பேதுரு. இந்த பேதுரு ஆண்டவரோடு கூட நடந்தவன், மிகவும் ஊழியத்திலே ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒருவன் தான் இந்த ஊழிய இந்த பேதுரு. நீங்கள் வந்து இவனை குறித்து அநேக இடங்களில் நம்ம வாசிக்க முடியும். எல்லா இடத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா இவன் முன்பு இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஆண்டவர் கடல் மேல நடந்து வராரு, அப்போ ஆண்டவரை பார்த்து கேக்குற, ஆண்டவரே நடந்து வருகிறது நீரே, ஆனால் நானும் நடந்து வரட்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, உடனே நடந்து வாப்பா அப்படின்றாரு. ஆனா அவனால என்ன பண்ண முடியல அப்படின்னா, நிக்கவே முடியல. சுத்தி அடிக்கிற காற்றுகளை எல்லாம் பார்த்த உடனே அப்படியே மடிந்து போனான். உடனே கர்த்தர், அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு ஆண்டவர் அவனை தூக்கி விட்டாரு. அதற்கு பிறகு ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவைக்கு போகிறதற்கு முன்னாடி அவனை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ என்ன 3 என்ன பண்ணுவ, மறுதளிப்ப? உடனே அவன் சொன்னான், இல்ல இல்ல இல்ல, காவலிலும் சாவிலும் நான் உண்மை பின்பற்றுவேன், நானாவது உங்களை மறுதளிக்கிறதாவது. ஆனா இப்படிப்பட்ட இந்த பேதுரு, வேதம் சொல்லுது பேதுருன்ற பேருடைய அர்த்தம் வந்து நானல் அப்படின்னு அர்த்தம். ஆனா ஆண்டவரை வந்து சேவல் கூவுறதற்கு முன்பாக 3 மறுதளித்தான். இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் நினைச்சது மாதிரி என்னால பலனா இருக்க முடியல, நான் நிறைய தீர்மானங்களை எடுத்தேன், ஆனா அந்த தீர்மானத்துல என்னால நிற்கவே முடியல அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. ஆண்டவர் ஒரு பெரிய பலத்தை அவனுக்கு கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். இந்த பலன் என்ன செஞ்சுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு கோழையா இருந்த இந்த பேதுருவை தைரியசாலியாய் மாற்றினது. நீங்கள் இந்த பேதுருனுடைய அடுத்த அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அவன் போய் நின்று பிரசங்கம் பண்ணும் போது ஜனங்கள் 5,000, 3,000 அப்படின்னு ரசிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ இவன் பிரசங்கம் பண்ண கூடாதுன்னு சொல்லி உடனே அவனை கைது பண்றாங்க, சிறைச்சாலையில போடுறாங்க. ஆனா இந்த பேதுரு எதற்குமே பயப்படல. கடைசியில இவனை வந்து நாங்க உன்னை கொல்ல போறோம், நாங்க உங்களை ரத்த சாட்சியா கொடுக்க போறோம், உன்னை சிலுவையில அறைய போறோம் அப்படின்னு சொல்லும் போது கூட தன்னுடைய மரணத்தை குறித்து எவ்வளவேனும் பயப்படாம, என்ன தலகீழ சிலுவையில அடிங்கன்னு தன்னுடைய வாழ்க்கையே ஒப்பு கொடுத்தான். அப்ப நான் என்ன நம்புறேன், ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ளே வருமானால் யாரெல்லாம் கோழைகளா இருக்கிறீர்களோ அவர்களை தைரியசாலிகள்
ஆண்டுகளாய் மாற்றும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 2020 வருடம் இந்த ஜபத்திலே இருக்கிற நிறைய பேர் நீங்கள் கோழைகளாய் இருக்கலாம், நீங்கள் கோழைகளாய் மாற்றப்பட்டிருக்கலாம். யாரோ ஒருத்தருடைய வார்த்தை இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடக்கிற சில சம்பவத்தினால உங்களுக்கு தைரியத்தை அனைத்தையும் நீங்கள் இழந்து போனவர்களா இந்த இடத்துல வந்திருக்கலாம். பாஸ்டர் எனக்கு தைரியம் சுத்தமா இல்லை, பாஸ்டர் என்னை நான் பலவீனப்பட்டு போனேன். ஆனா இன்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்தும் போது உங்களை அறியாமல் ஒரு தைரியம் வரும். இந்த ஜபம் முடிக்கும் போதே ஒரு தைரியம் வரும். இந்த 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜபம் முடியும் போது நீங்கள் தைரியத்தோடு புறப்பட்டு போக போகிறீர்கள். பழைய தைரியம், இதற்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தைரியத்தை மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்தில், இனி இருக்கிற உலகத்தில் வாழ்றதற்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, தைரியம் ரொம்ப தேவை. தைரியம் இல்லாத ஒரு மனுஷனால இந்த உலகத்துல வாழவே முடியாது. ஏன் அப்படின்னா, நம்மை சுற்றிலும் பயப்படுத்துகிற செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. நீங்க டிவியை திறந்தா யாரை பார்த்தாலும் பயப்படுகிற செய்தி தான் கேட்கிறது. இந்த கொரோனா வந்த புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மன அழுத்தத்திற்கு ஆளானார்கள். அந்த மன அழுத்தத்திற்கு ஆளாகிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை, அவங்க அதிகமான இந்த நியூஸை கேட்டு கேட்டு தான் அவங்க வந்து மனசில் பலவீனம் ஆயிட்டாங்க. இன்னைக்கு இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க, இன்னைக்கு இவ்வளோ பேர் அட்மிட் ஆயிட்டாங்க. இந்த செய்தியை கேட்க கேட்க கேட்க நிறைய பேருடைய தைரியம் போய் நிறைய பேர் கோழைகளாய் மாற்றப்பட்டார்கள். அப்போ இனி வாழ்கிற உலகத்தை பொறுத்த அளவில் எல்லாருக்குள்ளேயும் என்ன செய்தி தான் வரும் அப்படின்னா, தைரியமற்ற செய்தி, நம்மை கோழையாக்குற செய்தி. எங்க போனாலும் நம்மள முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட இந்த உலகத்துல கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளை மட்டும் தனியா செலக்ட் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது மகிமையை கொடுக்கிறார், ஒரு புது அபிஷேகத்தை கொடுக்கிறார். இல்ல இல்ல, உன்னை நான் தைரியசாலியாய் நான் நிறுத்துவேன். ஹாலேலூயா. சத்துரு வெள்ளம் போல வரும்போது அதற்கு விரோதமாய் கொடி பிடிக்கக்கூடிய தைரியம், உனக்கு விரோதமாய் யுத்தம் எழும்பும் போது அதிலே நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தைரியம், உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற சகல பொறுப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு பெரிய தைரியத்தை இதோ கர்த்தர் இப்பொழுது இந்த ஜெபத்திலே அநேகருக்கு கட்டளையிடுகிறார். கரங்களை தட்டி எனக்கு அது வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள். 2021 வருஷம் கர்த்தாவே, கோழையாய் இருக்கிற என்னை தைரியசாலியாய் மாற்ற நீர் வாரும், நீர் வாரும் தகப்பனே, நீர் வாரும். அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆமேன் சொல்லுங்கள். உண்மையிலே நிறைய பேர் என்னிடத்துல வந்து இதே வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க, நீங்க இவ்வளவு தைரியமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. நிறைய பேர் என்னிடத்துல கவுன்சிலிங் வரும்போது இல்லை என்றால் என்னுடைய காரியங்கள் எல்லாம் குறித்து அறிந்தவர்கள் நிறைய பேர், பரவாயில்லையே இவ்வளோ தைரியமாக இதை செய்கிறீங்களே. அப்போது நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நினைப்பேன், இந்த ஜபத்திலே இருக்கிற, இந்த ஜபத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரை விட ஒரு நாள் நான் கோழை. அதை நான் அடிக்கடி சொல்கிறேன். வெறும் ஃபோன், செல்ஃபோன் வந்து என் வீட்டில் ஒரு ரூமில் அடிச்சிட்டு இருந்தா அந்த செல்ஃபோனுடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியாது. செல்ஃபோன் அடிக்கும் போதே நெஞ்சு படப்படப்படப்படன்னு அடிக்கும், யார் கால் பண்ண போகிறாங்களோ, என்ன ஃபோன் வரப்போதோ அப்படின்ற ஒரு பயம். அவ்வளவு பயப்பட்டு கோழையாக இருந்த என்னை இன்றைக்கு கர்த்தர் நிறைய பேருக்கு முன்பாய் கர்த்தர் அவருடைய பலத்தை கொடுத்து கர்த்தர் தைரியசாலியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அந்த தேவன் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், 2021 வருஷம் கர்த்தருடைய பலன் கோழையா இருக்கிற உங்களை தைரியசாலிகளாய் மாற்றும், தைரியசாலிகளாய் மாற்றும். ஆமேன் சொல்லுங்கள். இரண்டாவது, ஆண்டவருடைய பலன் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன செய்யும்? இந்த காரியத்தெல்லாம் எழுதி வச்சு நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொடுக்கிற வார்த்தை. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது யாரெல்லாம் அதை ரிசீவ் பண்ணி திரும்ப திரும்ப திரும்ப அதற்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படியே நடக்கும். ஆமேன் சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் கலந்து கொண்டிருக்கிறோம், நீங்க தயவு செய்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க, இதை விட்டுறாதீங்க. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசும்போது நீங்க இதெல்லாம் எழுதி வச்சு இதற்காக நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே அடுத்த ஆண்டு நீங்க இதெல்லாம் எனக்கு செய்வேன்னு வாக்கு கொடுத்தீங்க, நீங்க எனக்கு செய்யணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வருஷம் உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம்,
எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 8 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரத்திலே 19 அதிகாரம் 8 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். நீங்கள் அதை 5 வசனத்திலிருந்து வாசிப்பீர்களேயானால், ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலினால் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2 விசை வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இங்கே நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளையே. தீர்க்க தரிசி ஆகிய எலியாவுக்கு 1 கூட எடுத்து வைக்கிறதுக்கு அவனுக்கு பலன் இல்லை. அவன் என்ன சொல்றான், ஆண்டவரிடத்துல ஒரு தனியாக ஒரு இடத்துல வந்து படுத்து கிடந்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. சோ அவன் எதுக்கு வந்துட்டான் அப்படின்னா, மலையை நிறுத்தினவன் இவன் மூலமாய் ஆண்டவர் இவன் வாயினால என்ன வார்த்தையை சொல்றானோ அந்த வார்த்தை அப்படியே நடந்துருச்சு இது வரைக்கும். ஆனா இவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோர்வு, இவன் பலவீனப்பட்டு போயிட்டான். வேதம் சொல்லுது ஒரு சூரை செடிக்கு கீழே போய் படுத்துக்கிட்டு ஆண்டவரிடத்துல சொல்றான், இனி 1 கூட நடக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, என் ஜீவனை இந்த இடத்துலேருந்தே எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை. வேதம் சொல்லுகிறது 1 தூதனை அனுப்பி கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்து கர்த்தர் பலப்படுத்துகிறார். அப்பமையும் தண்ணீரும், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய வசனமும் பரிசுத்தாவியானுடைய பலனும். நம்மும் அப்படிதான் சோர்ந்து போய் சூரை செடியின் கீழே படுத்து கிடக்கும் போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறதற்கு வசனத்தை அனுப்புறாரு. அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தட்டி நம்மளை எழுப்புறார். அப்படி இவனுக்கு 1 விஷயம் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்னை தட்டி எழுப்புறாரு. ஆனா திரும்பவும் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, சோர்வனுடைய உச்ச கட்டத்துல அதை புசித்துட்டு திரும்பவும் படுத்துட்டான். 2 விசை ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் இல்லை. உடனே அந்த சாப்பாடை புசிச்சிட்டு இரவும் பகலும் 40 நாட்கள் ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் அவன் நடந்து போனான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இனி 1 கூட என்னால எடுத்து வைக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு தேவ மனுஷனுக்கு கர்த்தருடைய பலன் கொடுத்ததுக்கு பிறகு அந்த பலத்தினால 40 நாட்கள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் அவன் நடந்து போனான். இன்றைக்கு ஆண்டவர் 2 உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்களும் ஒருவேளை எலியாவை போல இந்த இடத்துல வந்திருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பலன், உன்னதமானவருடைய பலன் உங்களுக்குள்ளேயே கடந்து வந்து இப்ப என்ன சொல்லுது தெரியுமா, உன்னுடைய ஓட்டம் முடியல, உன்னுடைய வாழ்க்கை முடியல, கர்த்தர் உன்னை வெகு தூரம் ஓட வைக்க போகிறார். காலாட்களுடைய ஓடும் போது நீங்கள் இழைத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்கே இருக்கிற அநேகரை கர்த்தர் குதிரைகளோடு ஓட செய்ய போகிறாரு. வருகிற ஆண்டு நீங்கள் சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற வருடம் அல்ல. கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு இங்கே என்ன வேலை, உனக்கு இங்கே என்ன வேலை, உனக்கு இங்கே என்ன வேலை, நீ சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற இடம் இதுவல்ல, இதுவல்ல, இதுவல்ல, நீ ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும், ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும்,
இந்த ஜபத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க சொல்லி வந்திருக்கலாம், இதுக்கு மேல ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாதுன்னு அவங்கள பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல உன்னை வெகு தூரம் நான் கொண்டு போக போகிறேன், ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வைக்க போகிறேன். கர்த்தர் இந்த ஒரு வாரம் முழங்கால் யுத்த ஜபத்துல உங்களுக்கு கொடுக்கிற அந்த பலன், ஹாலேலூயா, வருகிற ஆண்டு உங்களை வெகு தூர பிரயாணத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். இதுவரையிலும் படுத்து கிடந்த நீங்கள் இனி ஒரு பெரிய பிரயாணம் உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்ய போறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க கைகளை மேல உயர்த்தி நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே. நீ சோர்ந்து போய் கிடக்க வேண்டிய ஆள் இல்லை, உன் தரிசனம் மூடி போகல. கர்த்தவங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறார், கர்த்தவங்களுக்கு புது பலனை கொடுக்க விரும்புகிறார். இல்ல, உங்களுடைய ஓட்டம் இனிதான் ஆரம்பிக்க போகிறது. கர்த்தர் இனிதான் உங்களை ஓட்டத்தை கர்த்தர் தொடங்கி கர்த்தர் முடிக்க போகிறார். சத்தமா எல்லாரும் ஆமே நான் நம்புறேன்னு சொல்லுங்க. அப்படியே ஒரு ஜபத்தை ஏறிடுங்க. இப்போ அந்த பலன் இந்த ஜபத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும், இறங்கட்டும். சாமி, நான் தான் அப்படி வந்தேன், நான் தான் அப்படி வந்தேன், நான் படுத்துட்டேன்ப்பா, நான் ஒரு இடத்துல ஓரத்துல படுத்துட்டேன், நான் நினைச்சது எதுவுமே நீ நடக்காது, நான் என்னத்தை நீ செய்ய போறேன், என் ஓட்டம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய தரிசனம் முடிஞ்சிருச்சு, இதற்காகவா அழைச்சார், இதற்காகவா வேறு பிரித்தார், இதற்காகவா என்ன ார் இதற்காகவா என்னை இணைத்தார். ஆனால் ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு இந்த மாலை வேளையில திரும்பவும் திருவிழம் பற்றுகிறார். இல்லை இல்லை, இனிதான் உன்னுடைய ஓட்டத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன். 2021 வருஷம் தான் இங்கே இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் ஓட பண்ணுகிறார், கர்த்தர் உங்களை நிறுத்துகிறார், அந்த ஓட்ட பந்தயத்திலே நிறுத்துகிறார். கர்த்தரும் உங்களோடு சேர்ந்து உங்களை உற்சாகப்படுத்தி ஓட பண்ணுவேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆமென் சொல்லுங்கள். ஸோ ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, படுத்து கிடக்கிறதுக்கு, சோர்வாய் கிடக்கிறதுக்கு உங்களை விடவே விடாது. ஆமென் சொல்லுவோம். அது உள்ளுக்குள்ளே இருந்து தட்டி சொல்லிட்டே இருக்கும், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது ஒன்று, கூடி போனால் ஒரு நாள், இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு நாளெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ அப்படியே எக்ஸ்ட்ரீம் போனால் 3 நாள், அவ்வளோதான். என்னுடைய சோர்வை பொறுத்த அளவில் 1 நாள் இல்லைன்னா 2 நாள், 3 நாள். 3 நாளைக்குள்ள ஆண்டவர் வந்து எப்படியாவது ஒரு வார்த்தையை கொடுத்து, ஒரு அபிஷேகத்தை கொடுத்து தட்டி, நீ இங்கே படுத்து கிடக்க வேண்டியவன் இல்லைப்பா, நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணி நீ நடைய ஆரம்பிச்சிருன்னு கர்த்தர் என்னை உந்தி தள்ளினதை நான் பார்த்துருக்கிறேன். இந்த அனுபவம் இந்த ஜபத்தில் இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் வருகிற ஆண்டு கர்த்தர் தருவார். ஆமென். இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் 1 வருஷமாக சோர்ந்து போய் படுத்து கிடக்கலாம். பஸ், நீங்கள் 3 நாள் எப்படி சொல்கிறீங்கன்னு தெரில. நான்லாம் 6 மாதமாக ஒன்றும் பண்ணாமல் உட்காந்துருக்குறேன். நான் சரியாக வாழ்ந்து 1 வருஷம் ஆச்சு, நான் ரொம்ப சோர்ந்துட்டேன் பாஸ்டர், நான் ரொம்ப சோர்ந்துட்டேன். இல்லை இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பலத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். 3வதாக ஆண்டவருடைய பலன் ஒரு மனுஷனை என்ன செய்யும் அப்படின்றதை குறித்து நான் தியானிக்கும் போது இன்னொரு வசனம் எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் எடுத்துக்கொள்ளுங்கள், 16 அதிகாரத்திலே. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:28 வாசிக்கலாமா? 28 வசனம். அதற்கு சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு கண்ணுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தியரின் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி இருக்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையிலையும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தியரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க, அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் எல்லார் மேலும் விழுந்தது. இவ்விதமாய்
அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலும், அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். ஆமேன் சொல்லுங்கள். இங்கே சிம்சோன் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு திரும்பவும் ஒரு தேவனுடைய பலன் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனுக்கு பலன் கொடுத்திருந்தார், ஆனா அந்த பலத்தை அவன் இழந்துட்டான். அந்த பலத்தை இழந்ததுனால அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு போயிருச்சு, அவனுடைய ஊழியம் அவனை விட்டு போயிருச்சு. அப்போ திரும்ப ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிறான், என்னை இந்த ஒரு விசை மாத்திரம் பலப்படுத்தும் ஆண்டவரே, உங்க பலன் இல்லாம நான் ரொம்ப சிரமப்படுறேன், உங்க பலன் இல்லாதனால என் கண்ணெல்லாம் நோண்டிட்டாங்க. அப்போ கடைசியாக ஆண்டவர் திரும்பவும் சிம்சோனுக்கு பலன் கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது, அவனுக்கு விரோதமாக இருந்த அத்தனை எதிரிகளையும் அவன் தோற்கடிக்க கூடிய அபிஷேகம் அதுல இருந்துச்சு. ஆமேன் சொல்லுங்க. இந்த வருஷத்தினுடைய துவக்கத்துல நிறைய பேர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலனை இழந்திருக்கலாம். எனக்கு ஒரு காலத்துல நல்ல பலன் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு, அந்த பலத்தை நான் இழந்துட்டேன். ஆனா இன்றைக்கு இந்த ஜபத்துல திரும்பவும் அந்த பலனுக்காக ஜபிக்க போறோம். ஆண்டவருடைய பலன் மூன்றாவது உங்களுக்குள்ள வரும்போது நான் நம்புறேன் உங்களுக்கு விரோதமா இருக்கிற எதிரிகளை தோற்கடிக்க கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகளும் உங்களோட போராடின சத்துரு வருகிற ஆண்டு போராட போவது இல்லை. ஏனென்றால் அவன் வெட்கப்பட்டு போறான். கர்த்தர் நம்மளை ஜெயிக்க பண்ண போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ முடிஞ்சவங்க எல்லாம் முழங்கால நின்று, முடியாதவருடைய எழும்பி நின்று கொண்டு, ஹாலேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஒன்று மட்டும் கேட்க போறோம், என்னை பலப்படுத்தும், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு மூன்றாவது நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம், 2021 வருஷம் கர்த்தர் நம்மை பலத்தால் இடை கட்ட போகிறார். நம்மை கர்த்தர் பலத்தால் இடை கட்ட போகிறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். இந்த வருடம் போதும் என்று நினைத்த அநேக தேவனுடைய பிள்ளைகள், இல்லை இல்லை, கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்த போகிறார். இனி உங்கள் பலன் அல்ல, உங்கள் சரீர பலன் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, தேவனே என்னை பலப்படுத்தும், உம்முடைய பலத்தை எனக்கு தாரும். கேளுங்க, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கூட கேளுங்க, இந்த உலகத்தை ஜெயிக்க, சத்துருவை ஜெயிக்க, மகனே உனக்கு உன் பலன் அல்ல, தேவ பலன் உனக்கு வேண்டும், தேவ பலன் உனக்கு வேண்டும். எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, இயேசுப்பா உங்க பலன் எனக்கு தாரும் என்று கேளுங்க. தாங்க ஆண்டவரே, உங்க பலன் எனக்கு தாரும். ஆண்டவரே கேளுங்க, ஒவ்வொருத்தரும் கேளுங்க, உங்க பலன் எனக்கு தாரும். ஹாலலூயா. போராட்டங்கள் எல்லாம் சூழ்ந்ததால மனம் நொந்து போய் தான் பாய்ந்த இடத்துல வந்திருக்கிறேன்.

அப்பனா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கேட்க போறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை திறந்து பாருங்கள். சிம்சோன் தன்னுடைய பலத்தால எதிரிய வீழ்த்தணும்னு நினைச்சிட்டான். அதான் தெளிலாள் வந்து, சிம்சோனே, இதோ பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டாங்கன்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு பெரிய கான்பிடென்ட் அவனுக்குள்ள இருந்துச்சு. எனக்குள்ள என்ன இருக்கு, எனக்குள்ள என்ன இருக்கு, பலன் இருக்கு. அந்த பலத்தினால ரெண்டு டைம் மூணு டைம் தான் மேற்கொள்ள முடிஞ்சிருச்சு. ஆனா நாலாவது டைம் அவனால என்ன பண்ண முடியல. இங்க இருக்கிற நிறைய பேரு உங்களுடைய பலத்தினால சில நேரத்துல ஒரு மூணு பிரச்சனை நாலு பிரச்சனையை தான் ஓவர் கம் பண்ண முடியும். சில சூழ்நிலைய என்னால ஓவர் கம் பண்ணவே முடியலன்னு சொல்லாதீங்க. அது யார் உங்களோட கூட இருந்தாதான் ஓவர் கம் பண்ண முடியும் சொல்லுங்க. அது ஆண்டவருடைய பலத்தால மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. இதை நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து நேருக்கு நேர் பார்த்துருக்கிறேன். ஒரு காரியத்துல வந்து என்னால எத்தனையோ பேருக்கு சவால் விட்டேன் நான். அந்த காரியத்தை குறித்து நிறைய பேருக்கு சவால் விட்டேன். இல்லை இல்லை, நான்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டேன்ப்பா, நான்லாம் அந்த காரியத்தெல்லாம் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடுவோம்ப்பா, பயங்கரமாக சவால் விட்டேன். ஆனால் அதே காரியம் என்னுடைய வாழ்க்கையில் தொற்றுச்சு வந்து என்னால் ஓவர் கம் பண்ணவே முடியல. எனக்கு நல்லாவே தெரியுது ஆண்டவருடைய நடத்தது அதில் இல்லை, ஆண்டவருடைய சித்தம் அதுல இல்ல, ஆண்டவர் என்ன வேற பாதையில தான் வச்சிருக்கிறாரு, எனக்கு நல்லா தெரியுது. ஆனா என்னால ஓவர் கம் பண்ணவே முடியல. கடைசியில ஒரு ஏழு நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து என்னால முடியலப்பா, நான் நிறைய பேரிடத்துல சவால் விட்டது உண்மைதான், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். இந்த விஷயத்திலிருந்து எனக்கு வெளியே வர்றதற்கு உங்க பலன் தான் வேணும்னு கேட்டேன். அந்த ஏழு நாட்கள் போராடினேன். கர்த்தர் சமூகத்துல கொடுத்ததற்கு பிறகு ஆண்டவரே அதை ஜெயிக்க கூடிய பலத்தை கர்த்தர் தந்தார். இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் ரொம்ப நினைக்கிறேன், நான் மட்டும் அன்னைக்கு அந்த விஷயத்திற்காக ஜெயிக்கிறதுக்கு பலனை வாங்கல அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஊழியத்தை நான் செஞ்சிருக்கவே முடியாது. இன்னைக்கு உங்க முன்பாக ஊழியக்காரனா நின்றுக்கவே முடியாது. என்னுடைய பாதை, என்னுடைய ட்ராக்கே வேற மாதிரி போயிருக்கும். நான் வேற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருப்பேன். இன்றைக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். இன்றைக்கு இருக்கிற வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு 100% அது கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க போகிற பாதை ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு தெரியும். ஆனா உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஓவர் கம் பண்ணவே முடியாது. நீங்க அதுக்கு அடிமையா இருப்பீங்க. கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க ஆண்டவரிடத்துல பலத்தை கேளுங்க. என்னால முடியலப்பான்னு சொல்லுங்க. கர்த்தரே உங்களை பலப்படுத்தி அதிலிருந்து அழகா வெளியே கொண்டு வருவாரு. உங்களுக்காக ஒரு பெரிய மாணிக்கத்தையே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா சத்ரு என்ன பண்றான் தெரியுமா, மண்ணை உங்களுக்கு காமிச்சு மாணிக்கத்தை எடுக்கணும்னு வகை பார்க்கிறான். இல்ல, நீங்க விட்டுறவே கூடாது. சோ இன்றைக்கு எல்லாரும் இந்த ஜபத்தை முடிக்கிறதுக்குள்ளாடி ஆண்டவரே 2021 வருஷத்துல ஏன் பலத்துல நான் உள்ள நுழைகிறதுக்கு விரும்பலப்பா, யாருடைய பலத்தாலதான் நான் போக விரும்புறேன். எலியாவுக்கு கொடுத்த அதே வசனம், அதே பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு தரணும். நான் ஜெயித்து வெகு தூரம் நான் ஓடணும் ஆண்டவரே. வருகிற ஆண்டு இதுவரைக்கும் நான் தொடாத, நான் தொற்றாத உயர்வுகளை நான் தொடறதுக்கு கர்த்தர் பலம் தரணும். எல்லாரும் கையை உயர்த்தி சத்தமா ஆண்டவரிடத்துல ஜபமாய் கேளுங்க. ஆண்டவரே உங்க பலன் எனக்கு வேண்டும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. கேளுங்க அப்பா சமூகத்துல கேளுங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் வேண்டும் என்று கேளுங்க. ஆண்டவரே அந்த பலன் எனக்கு தாரும். ஊழியம் செய்கிறதற்கு பலன் தாருமப்பா, உபவாசம் இருக்கிறதுக்கு பலன் தாருமப்பா, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலன் தாருமப்பா. ஆண்டவரே சத்துருவை ஜெயிக்கிறதற்கு எனக்கு பலன் வேணும். உங்க பலன், உங்க பலன், உங்க பலன். இப்போ இப்போ இந்த மாலை வேளையில ராஜாவே எனக்கு உங்க பலத்திற்காய் கெஞ்சுறேன், உங்க பலன் எனக்கு தேவை. இந்த ஜபத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, எந்தெந்த ஊர்ல இருந்து இந்த ஜபத்துல அட்டன் பண்றாங்களோ, அவங்க அத்தனை பேர்
இருக்கும். இப்பொழுது கர்த்தருடைய பலன் அவர்கள் இருக்கிற இடத்துல கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பலன் அவர்களுக்குள்ள இறங்கும் போது அவர்களை அறியாமல் ஒரு உற்சாகம் வருவதாக, ஒரு தைரியம் வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். இப்பொழுது போராடக்கூடிய பலன், தாங்கக்கூடிய பலன், நிறைவேற்றக்கூடிய பலன் இப்பொழுது இறங்குவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி.

மூன்றாவது நாள் முழங்கால் யுத்த ஜபத்திற்காக கோடி நன்றி. எங்களுக்கு இந்த ஜபத்துல கலந்து கொள்றதற்கு நீர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆம் என்றும் ஆமேன் என்று நாங்கள் நம்புறோம். நான் உன்னை பலப்படுத்துவேன். இதை தவிர வேற எங்களுக்கு வேற என்னப்பா வேணும்? நாங்க வர்ற வருஷத்துல காலடி எடுத்து வச்சு ஒவ்வொரு சூழ்நிலைக்கு போகும்போது பின்னாடி உட்கார்ந்து நான் கூட இருக்கிறப்பா, உன்னை பலப்படுத்துவேன்னு. நீங்க பலப்படுத்திட்டீங்கன்னா போதும்ப்பா, போதும்ப்பா. எவ்வளோ பெரிய மதுளையும் நாங்கள் தாண்டுவோம், எவ்வளோ பெரிய அக்னியை நாங்கள் தாண்டுவோம். தண்ணீர் எங்களை சேதப்படுத்தாது, வெள்ளங்கள் எங்களை ஒன்றும் செய்யாதுன்னு நாங்கள் நம்புறோம். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்க மகிமை உங்க பிள்ளைகள் எல்லாரையும் மூடிக்கொள்ளட்டும். எங்க திருச்சபைக்கு ஒரு சொந்த இடத்திற்காக உங்கள்கிட்ட கேட்டுட்டே தான்ப்பா இருக்கோம். எங்க ஜபம் உங்க சமூகத்துல வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க காலதாமதம் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு நன்மை இருக்கும்னு நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆனாலும் நாங்க வெட்கப்பட்டு போகாதபடி உங்க சித்தம் என்னன்னு எங்களுக்கு தெரியல, உங்க சித்தத்திற்கு முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜயோக்கியமா நாங்க ஒரு இடத்துல சொந்தமான இடத்துல உங்களை ஆராதிக்கிறதுக்கு எங்களை நம்புங்கப்பா. இந்த இடத்தை விட்டு இனி எங்களை அனுப்ப வேண்டாம்ப்பா. இந்த இடம் எங்களுக்கு ரகபோத்தா மாறிடட்டும் ஆண்டவரே. இயேசுக்கு எங்களுக்கு முடிஞ்சிருச்சு, சித்தனாவும் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த இடம் எங்களுக்கு ரகபோத்தா தான் மாறணும் ஆண்டவரே. இது ரகபோத்தா மாறணும். இந்த இடத்துல கர்த்தர் எங்களுக்கு இடம் உண்டாக்கினா அது எப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியல. இதற்காக உழைக்கிற கொடுக்கிற எத்தனை பேர் இருக்காங்கப்பா. இந்த ஊழியத்தை நேசிக்கிறவங்க அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்திற்காக ஒரு ரூபா கொடுத்தா கூட அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கட்டும். தொடர்ந்து உடைய மகிமை நடத்தட்டும். நாளைக்கு காலையில உங்களை நோக்கி நாங்க வரும்போது உங்க பிரசன்னத்தை இந்த மூணு நாளும் இருந்ததை விட அதிகமா எங்களுக்கு தந்துருங்கப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்யணும். இயேசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அநியோனி ஐக்கியம் நம்மனிரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை நிறைய பேருக்கு ஆன்லைன்ல பாக்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த செய்திகள் போய் சேரட்டும். தொடர்ந்து கலந்து கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

பிரேசிலான கட்டிற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படின்னு ஒரு சிறு சாட்சியாய் இந்த இடத்துல கொண்டு வந்து டேனியல் பிரதருக்காய், டேனியல் பாஸ்டருக்காய் ஸ்தோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு பாடலை பாடி சாட்சியை நான் மேற்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். நீ நம்ப பண்ணின உந்த

கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தருக்கு தேவனுடைய மகிமைக்கு கிருபையும் மகா இரக்கத்துக்குமாய் நன்மை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதோ அடியோடைய சிறு சாட்சியை உங்களை பகிர்ந்து கொள்கிறேன். ஆம், இதை காண்கிற யாவருக்கும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. என் பேர் வந்து ஜோஷ்வா கபூர். சொந்த ஊர் வந்து சிதம்பரத்தில் இருக்கிற கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கிராமங்கள் உள்ள மதுராந்தனூர் என்ற ஒரு சின்ன கிராமம், ரொம்ப பலவீனமான ரொம்ப சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் நான், எங்கள் அப்பா பேர் ராஜ்குமார், எங்கள் அம்மா பேர் பூங்குழலி, எங்கள் அண்ணன், எங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் மூன்று பேர், அண்ணன் பேர் ராஜேஷ் கண்ணன், என் தம்பி பேர் பூங்குன்றன், மூணு பேரும் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக இருந்து அம்மா பேர் பூங்குழலி, ஐந்து பேர் என் குடும்பத்தை சார்ந்தவங்க. அப்போ ஐந்து பேர் நான் குடும்பத்தை எடுக்கும் போது நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், ரொம்ப பலவீனப்பட்ட, ரொம்ப அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், கிராமங்களில் நம்ம ஓடி அறுவடை பண்ணாதான், கூலிக்கு போனாதான் அந்த நாட்கள் நாங்கள் சாப்பிட முடியும். அப்படியான பெரிய பலவீனமான காலங்களில் கூட என் தாய் தகப்பன் எனக்காக எல்லா பெரிய ஆசைப்பட்டு நாங்கள் ஒன்றிலிருந்து அந்த விவசாயத்தை பண்ணி ஓடினாதான் கூலி என்று அறுவடைக்கு போவோம். காலையில் அறுவடைக்கு போனோம்னா நாங்கள் சாயங்காலம் தான் வருவோம். சாயங்காலம் அறுவடைக்கு நிற்கும்போது அந்த இடத்துல அங்கே என்ன உணவு தராங்களோ அதை கொண்டு எடுத்துகிட்டு வந்து தான் நைட்டு அதை சமைச்சு சாப்பிடுவோம். சில நேரங்களில் அங்கே பெரிய ராஜாக்கள் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே சாப்பாடு போடுவாங்க, அதை வாங்கிட்டு வந்து இரவு நாங்கள் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு அப்புறமா விடிஞ்சு அதிகாலையில் எழுந்துருச்சு உடனே நாங்கள் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மீண்டுமாய் நாங்கள் அறுப்புக்கு ஓடி அப்படியே போஷிக்கத்தக்கதாய் ஓடிட்டு இருந்தோம். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயேசுவை பற்றி யாரும் அறியாத ஒரு குடும்பம், இயேசுவை யாரும் அறியாத குடும்பமாக நாங்கள் இருந்தபோது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு ஐயப்பன் கோயிலோட பூசாரியாக இருந்தார். அப்போ பூசாரியாக இருக்கும்போது மாதம் அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ஐயப்பன் கோயிலுக்கு அவங்க பூஜை பண்ணுறது, மலைக்கு போகிறது, 40 நாள் விரதம் எடுப்பாங்க, 48 நாள் இப்படியே கண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ நான் இருக்கும் போது நான் என்ன செய்வேன்னா அது ரொம்ப பக்தி விரயக்கமாக இருந்தேன். ஸோ இதுதான் நம்ம கடவுள், இதுதான் நம்ம சாமி, அப்பா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு நான் ஒரு காரியத்தோடு காத்திருந்தேன். அப்போ இருக்கும்பொழுது நம்ம அதுதான் நம்ம சாமி, நம்ம சாமி சொல்கிறத கேட்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறோம். வைராக்கியத்தோடு இருக்கும்போது நான் அப்படியே கடந்த காலமாக சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து நான் பிறந்து வளர்ந்து 17 வயசு வரைக்கும் அப்படியே அந்த என்ன சொல் விக்கிரகத்தில் அவங்க ஊறி இருப்பதனால நான் அவங்களை சார்ந்திருக்கும்படியாக நான் வாழ்ந்துட்டேன். அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு 17 வயசு இருக்கும்போது நான் சரியாக 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். 10ஆம் வகுப்பு படித்து திருப்பி பாஸ் ஆகி வரும்போது திருப்பி 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்போ 12ஆம் வகுப்பு படிக்கும் போது நான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கூல் வந்து எங்கள் வீட்டே கிட்டே இருக்கும். அப்போ ஸ்கூல் வீடு கிட்டே இருப்பதனால அப்போ 9ஆம் வகுப்பு வரைக்கும் நாங்கள் வீட்டு ஸ்கூலுக்கிட்ட படித்தோம். அப்போ ஸ்கூலுக்கிட்ட படிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பா வந்து ஸ்கூலில் வந்து சும்மா அந்த பெருக்குவார், கூட்டுவார். அவங்களுக்கு அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா எப்படியாவது ஒரு 30 ரூபா 20 ரூபா கொடுப்பார், பெரிய காசு. அந்த காசை கொண்டு எங்களுக்கு என்ன செய்வார், பிள்ளைங்களுக்கு வேணுமேனு சொல்லிட்டு அதில் ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பாவை மறைச்சி நம்ம எங்கே இருக்கும்போது கூடவே இருப்பார். அந்த 10ஆம் வகுப்பு அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது என்னென்னா பார்த்தீங்கன்னா அப்பா அந்த வேலை செய்யும்போது சின்ன சின்ன வேலை செய்வோம். அப்போ ஒரு சார் என்ன சொல்கிறேன், நான் சண்டை வாங்குறது அதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவோம் ஸ்கூலில். பிரச்சனைனா என்னென்னு தெரியாது, ஒரு அடாவடியாக ஒரு பிள்ளைங்களோட சண்டை போட்டுக்கிட்டு ஒரு அப்போ உள்ள என்னென்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ படிக்கும்போது தூக்கம் மாத்திரம் இல்லை, அது இதுக்குன்னா அது அதிகமாக சாப்பிட்டா தூக்கம் வரும், கிராமத்தை பொறுத்தளவுக்கு போதைப் பொருள் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சுட்டாங்க. ஆனால் தூக்கத்துக்காக தான் கொடுக்கப்பட்டது, ஆனால் அவங்க போதைப் பொருள் அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க. சரின்றப்போ அப்போ சாப்பிட்டுட்டு போது சண்டை ஒரு மதியம் லஞ்ச் டைமில் நாங்கள் சாப்பிட்ட பிறகு எனக்கு ஒன்று போட்டுன்னா ஒரே போதையானோன்னே எங்கள் அப்பா என்னை நான் சறுக்கு அடிச்சிட்டேன், நான் ஒரு குடி குடிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா என்னை ரொம்ப போட்டு அடிச்சிட்டார். அப்போ அடித்த உடனே எனக்கு மனசு தாங்க முடியாமல் ரொம்ப பலவீனப்பட்டு நான் ரொம்ப இந்த அப்போ அங்கேருந்து ஒரு சார் சொன்னார், இங்கே வேணாம், இந்த ஸ்கூல் வேணாம்ப்பா, அவங்க அப்பா முன்னாடி இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை மீண்டுமாய் கடந்து சென்று அருகில் உள்ள ஒரத்தூர் என்ற ஒரு ஸ்கூலில் ஒரத்தூரில் போயிட்டு திருவள்ளூர் மேல்நிலை பள்ளியில் என்னை வந்து 10ஆம் வகுப்பு சேர்க்குறாங்க. அப்போ அந்த 10ஆம் வகுப்பு சேர்க்கும் போது 9ஆவதுலேருந்து இங்கே 10ஆம் வகுப்பு போகும்போது அந்த 10ஆம் வகுப்பு போகும்போது அங்கே அப்பா அம்மாவோட கண்ணை மறைச்சி, ஏன்னா அங்கே இருந்தால் ஒரு வேளை நல்லா வளர்ந்துருப்பணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா சொல்ல இன்னும் நிறைய காரியங்கள் சொல்கிறேன். அப்போ அங்கே 10ஆம் வகுப்பு படிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே எனக்கு கூடின கூட்டாளிகள், நண்பர்கள் எல்லாருடையும் சந்தோஷம் சமாரமாக இருப்பேன் அங்கே போனவுடனே. ஆனால் பாருங்கள், அப்போ 10ஆவது படிக்கும் போது 10ஆவது படிச்சுட்டு நான் போயிட்டேன். 10ஆவது படிச்சுட்டு போகும்போது திருப்பி வந்து என்ன செய்கிறேன், 10ஆவது பாஸ் ஆகணும்,
பத்தாவது பாஸ் ஆகும்போது அந்த பத்தாவது எக்ஸாமுக்கு நேரம் என்ன செய்யறேன்னா என்னையே வந்து சரக்கு அடிக்க மற்றபடி போது போகிறதுக்கு அடிமையாக்க இன்னும் பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் நான் மட்டும் ஒரு உறுதியாக இருப்பேன், ஏன்னா அதுப்போ இயேசப்பா உன தெரிஞ்சிக்கல, அதுக்கு முன்பதாகவே எனக்கு இது பிடிக்காது, வேணாம் ஒதுங்கி ஒதுங்கி இருந்தேன், இப்போ ஏன் ஒதுங்கி இருக்கிறேன்றது எனக்கு இப்போ தெரியுது நல்லா. அப்போ வேணான்னு அப்படி இருக்கும்போது அவ்வளோ தீமையான பழக்கங்கள், சண்டை போகிறது, கிளாஸு கட்டடிப்பேன், அப்பா அம்மாவுக்கு மறைச்சி, ஏன்னா அப்பா அம்மா வந்து 2 கிலோமீட்டர் எங்கள் வீட்டுக்கும் இந்த ஸ்கூலுக்கு 2 கிலோமீட்டர், அப்போ பிள்ளை படிக்க போயிருக்கான் படிக்க போயிருக்கான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா, படிக்க தான் போயிருக்கானு. ஆனால் இங்கே வந்து நான் வந்து பசங்களோட சேர்ந்து விளையாடுறது, கட்டடிச்சுட்டு போகிறது, படம் பார்க்குறது, தேவையற்ற படங்கள் இது தேவையற்ற காரியங்கள் எல்லாம் சேர்த்து திருடுறது, அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொம்டிக்காய் மிளகாய் இதுமாரிலாம் போட்டிருப்பாங்க, அது அதை பறித்து திருடி கொண்டு கடையில் போட்டு விற்று அதில் காசு வரத்தை தேவையற்ற சினிமாவுக்கு போகிறது இப்படியே இருந்துட்டோம். அப்போ மறைச்சோடனே அப்போ பத்தாவது பிள்ளை படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய நாட்களில் வந்து தெருக்குத்துலாம் ஆடுவாங்க. அப்போ இன்னொன்று என்ன தெருக்குத்து, அந்த தெருக்குத்து ஆடும்போது என்னென்னா அப்பா நிறையத்துக்கு இட்டு போவாங்க, என்ன நான் போய் நடிச்சிருக்கேன், நடிக்காத ஏரியாவில் நடிச்சிருக்கிறேன். ஆனால் நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எனக்கு சில காரியங்கள் வேண்டான்னு ஒதுக்கப்பட்டு பத்தாவது பரிபூரமாக வந்து படிக்கும்போது நான் வந்து பத்தாவது ஃபெயில் ஆகிறேன். அப்போ பத்தாவது ஃபெயில் ஆனோடனே எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, ஐயோ நம்ம பிள்ளை கண்ணு முன்னாடி இருந்தால் நல்லா இருந்திருப்பானே, இங்கே போனதுனால தானே இவன் ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லிவிட்டு அப்பாலாம் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப பாரத்தோட அம்மா அப்பாலாம் இருந்தாங்க. ஏன்னா கிராமங்களில் படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா, அப்போ படிப்பு முக்கியம் அப்படின்றதுனால தான் அவங்க ரொம்ப அப்பா ஏன்னா அறுபடை தான் 30 ரூபாய் எங்கள் அப்பாலாம் ரொம்ப 30 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு ரொம்ப பலவீனப்பட்டு அந்த அறுப்பறுத்து வந்து எனக்காய் கஞ்சி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப நான் பார்த்து ரொம்ப அழுவேன். அதை நீங்கள் எப்படி சொல்கிறது, சாட்சி சொல்கிறேன், ஆனால் என்னால் என்ன முடியல கணங்கிறது. ஏனெனில் ஏன்னா ஒரு நாள் ஆக்கின சாப்பாடை 3 நாளைக்கு சாப்பிட்ருவோம், பழைய சாதம் அது நல்லா இருக்காது, ஆனால் அது எங்களுக்கு பெரிய சாதம், பெருசாக எங்களுக்கு வேணும், அது வேணுமேனு சொல்லி அழகாக ரசித்து சாப்பிடுவேன். அவ்வளோ அந்த சாதம் அப்படி இருக்கும். அப்போ அந்த சாதத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அப்பா கூட விளையாண்டுக்கிட்டே அப்பாட்டி போகும்போது எனக்கு ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கும்போது பத்தாவது ஃபெயில் ஆட்டமேன்னு சொல்லிவிட்டு திருப்பி பாஸ் ஆகிறேன். திருப்பி பாஸ் ஆன பிறகு அருகில் உள்ள பக்கத்தால் நம்ம வீட்டுக்கிட்ட ஸ்கூலில் மீண்டுமாய் 11வது வகுப்பு சேர்றேன். மீண்டுமாய் 11வது வகுப்பு சேர்க்கும்போது அப்போ எங்கள் சாமி என்னென்னா ஐயப்ப சாமி தான், நாங்கள் ஐயப்ப சாமி அப்படி கும்பிடுவோம். அப்பா எங்கள் அதாவது ஐயப்ப சாமி மேலே சொல்லுவாங்களே, ஐயப்ப சாமி மேலே சத்தியம் பண்ணால் நான் ஓகே நான் அப்படி பர்ஃபெக்ட்னு சொல்லுவேன். ஆனால் அப்படி வைராக்கியத்தோடு இருந்தேன், எங்கள் சாமி இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது 11வது போச்சு. 11வது படிக்கும்போது அப்படி ஒரு காலத்தில் சில காதல் இப்படிலாம் வந்தது. அது சில காதல் வரும்போது நம்மளை அறியாமல் வாலிப பருவத்தில் என்ன நடக்குது என்னென்னு தெரியாதபடி நம்ம விழுந்து விடுவோம். அந்த வாலிப நாட்கள் அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு சில காரியங்கள் நடந்தது, அதிலெல்லாம் மீட்டு தேவன் என்னை கொண்டு வந்தார். அப்போ அதுலேருந்து இருந்துக்கிட்டு அப்போ இருக்கும்போது அப்பா என்னை அடிச்சிட்டார், இதெல்லாம் தப்புப்பான்னு. ஆனால் எனக்கு வாலிப வயசில் தெரியல, இன்றைக்கி வாலிப பிள்ளைங்களை நம்ம வாலிப வயசில் என்னென்னா நம்ம செய்யத்தான் சரி, நம்ம செய்யத்தான் நடந்தால் கரெக்டாக நம்ம நம்புவோம். ஆனால் அது அப்போ நான் உணரலை, இன்றைக்கி நான் உணர்றேன், அன்றைக்கி ஏன் எங்கள் அப்பா அடித்தாங்க, ஏன் எங்கள் அப்பா திட்டினாங்க அப்படின்றத இன்றைக்கி நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ 12வது வகுப்பு படிச்சிட்ருக்கேன். 12வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக எல்லாத்தையும் நான் பகிர்ந்து கொள்ளுவேன். அப்போது அந்த 12வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய மாமா பையன் ஒருத்தன்னா செஞ்சார், எப்பயுமே என்ன செய்வான், அவன் வந்து கிளாஸில் வந்து ஏசப்பா ஏசப்பா நம்புங்க அப்படி சொல்லுவான். அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஏசப்பா வந்து வேறு கடவுள், வெளிநாட்டிலேருந்து அந்த கடவுள், இவன் சும்மா காசுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் ஓடிட்டான்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணி அவனை சர்ச்சைக்கு போனால் அடிக்கிறது நொறுக்கிறது இப்படியே சண்டை வாங்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து சொல்லுவான், மாமா வந்து மாமா மாமா கூடுவான், எங்கள் அத்தை பையன்தான், மாமா நான் உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படி சொல்லுவான். என்ன ஜெபம் கீபம் போடா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, என்ன சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க, எங்கள் சாமி என் குலதெய்வம் இருக்குடா, என் குலதெய்வம் என்னை காப்பாற்றும், நீ யார் சொல்கிறது போடான்னு சொன்ன பிறகு என்ன சொல்லும்போது 12வது ஃபெயில் ஆகிட்டேன். 12வது ஃபெயில் ஆகிட்டேன், உருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அப்படியே கடந்தேன். அப்போ அந்த 12வது ஃபெயில் ஆன உடனே ரொம்ப நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு கடந்த போது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத இருக்கும்போது தான் எங்களோடய மாமா பையன் வந்தான். அந்த மாமா பையன் வந்து, மாமா நான் மீண்டுமா உனக்கு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லும்போது, சரி ஜெபம் தானே பண்ணு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டியா சரி ஓடு ஓடு இதுமாரிலாம் ஏசப்பா இதுமாரிலாம் சொல்லிவிட்டு இங்கே வந்து வரக்கூடாது அதெல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு ஓடுன்னேன். அப்போ ஓடுன்னு சொன்ன பிறகு இவன் போயிட்டு எனக்கு பிரத்யேகமாக ப்ரேயர் பண்ணியிருக்கிறான். அப்போ பிரத்யேகமாக ப்ரேயர் பண்ணும்போது அவர் ரொம்ப ஜெபிக்கும்பொழுது அவன் என்ன செய்கிறான்னா, இதுமாரி ரிட்சிக்கப்படணும் அவன் பாஸ் ஆகும்னு சொல்லிடும்போது நான் என்ன சொன்னேன்,
இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் நம்ம பிடிக்காது, நம்ம சாமி என்ன, நம்ம குலதெய்வம் என்ன, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை என்ன, நம்ம பிறந்த பிறப்பு என்ன, இது இயேசு சாமி இதென்ன தூக்குற, இது என்ன தீக்கி வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனாலும் அவன் கேட்காதன்னு சொன்னான், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்து பிரேயர் பண்ணிட்டே இருப்பான். நான் பார்த்தேன், சரி நம்மளுக்கு இயேசப்ப சாமி அது வேணாம் இல்லையா, இயேசப்ப சாமி அது வேணாம், நம்ம சாமி இருக்குன்னு சொல்லிட்டவுடனே எங்கள் ஊரில் குலதெய்வம்னு சொல்லிட்டு காத்தாயம்மன் சொல்லிட்டு குலதெய்வம், அப்போ அந்த குலதெய்வத்துக்கு நாங்கள் எல்லாம் போகிறோம். அப்போ அந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு அஞ்சு பேர் ஃபெயில் ஆகிட்டோம். அப்போ அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம், ஒரு முடிவு எடுக்கிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு, என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா காடு, காட்டில் தானே இருக்கோம், நம்ம சாமியிலான செய்வாங்க காட்டில் தானே வைப்பாங்க. அப்போ நினச்சிக்கிட்டேன், காடுனால் பெரிய காட்டில் வச்சுட்டு போகும்போது பொங்கல் வைக்கணும், கெடா வெட்டணும், சாப்பாடு சமைக்கணும், எல்லாருக்கும் போடணும், இப்படி தானே இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்போ அப்பாவுடைய தாத்தா காலங்களில் நம்ம அதை நடந்து அதோடைய போயிருப்போம் இல்லையா. ஸோ இப்படியே இது போயிட்டு இருந்தப்போ நாங்கள் ஃபெயில் ஆன பிறகு நான் அஞ்சு பேர் சேர்ந்து, அஞ்சு பேரும் என்ன சொல்கிறேன், சிலர் வரலன்னாங்க சிலர் வரலன்னாங்க, நான் பார்த்தேன் நம்ம சாமி நம்மளை காப்பாற்றாமல் யாரை காப்பாற்ற போகுதுன்னு சொல்லிட்டு காலையிலே போவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனடி தேர்வு, அப்படி உடனடி தேர்வு, ஒரு மாதத்தில் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும். அப்போ பார்த்தீங்கன்னா 12th ஃபெயில் ஆகிட்டேன் மேக்ஸில், ஒரே ஒரு சப்ஜெக்டில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஃபெயில் ஆகினேன் மேக்ஸ் மட்டும்தான் ஃபெயில் ஆகிட்டேன். அந்த ஃபெயில் ஆன பிறகு உடனடி தேர்வு எழுதி பாஸ் ஆகணும். அப்போ அந்த உடனடி தேர்வு எழுதி பாஸ் ஆகணுன்னொடனே என்ன சொல்கிறேன், சரி நம்ம சாமி நம்மள்கிட்ட இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் செய்கிறேன், காலையிலே போவேன். காலையிலே போயிட்டு நம்ம குலதெய்வத்தை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அதை வணங்கிட்டு அதுக்கு என்ன செய்வேன், அதை வணங்கிட்டு அதை எடுத்து நல்லா என்ன செய்வேன், நேராக அழகாக போயிட்டு அதை க்ளீன் பண்ணுறது, துடைக்கிறது, தண்ணி ஊற்றி இப்படி வச்சுப்பேன். எப்படின்னா ஒரு 50 குடம் தண்ணி ஊற்றுவோம், இன்றைக்கி 50 குடம், நாளைக்கு 60 குடம்ன்ட்டு குளத்துலேருந்து மொண்டு வந்து கஷ்டப்பட்டு அந்த சாமி சாமின்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வத்து மேலே ஊற்றுவோம். அப்போ ஊற்றும்போது அதை வந்து கழுவி தேய்ச்சி கழுவி ஃப்ரெஷ் ஆகி கீழே வந்து சாணி கரைச்சி மொழுகி அதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த இடத்த நல்லா ஆக்கி கோலம் போட்டு பூ வாங்கிட்டு வந்து வெத்தி சூடம் பூ தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். வெள்ளி சனி ஞாயிறு வெள்ளி செவ்வாய்க்கிழமை வேண்டியது பிரத்யேகமாக இருக்கும், மற்ற நாட்களில் நாங்கள் நல்லா செய்வோம். இப்படியே ஓடிட்டே இருக்கும்போது தினைக்கு செய்வேன், மந்திரம் படிப்பேன், எல்லாம் செய்வேன், மந்திரம் படிச்சுட்டே இருப்பேன் ஆனால் ஒரு நாள் நஞ்சாரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்துச்சு. எக்ஸாம் வந்தோடனே நைட்டு பூரா கணக்கு போட்டுக்கிட்டே கிடக்கிறேன், போட்ட உடனே ஒன்றுமே என்னால் இது நம்மள. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் காலையில் எழுதிட்டு அடுத்த ஒரு மாதத்துக்கு நான் திருப்பி அந்த காசு செலவாகிட்டே இருக்கேன், எவ்வளோ 50, 50, 30, 50, 30 அந்த பூ வாங்கிறது, அந்த வத்தி வாங்கிறது, அந்த சூடை வாங்கிறது இப்படியே போயிட்டே இருக்கு. பார்த்தா நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆன உடனே எல்லாருமே இல்லை, நான் மட்டும் யாரும் ஒருத்தன் பாஸ் ஆனால் பார்த்தா நாங்கள் 4 பேர் ஃபெயில் ஆகிட்டோம். ரொம்ப ரொம்ப அழுக தாக முடியல, ரொம்ப அழுகும்போது ஐயோ நம்மளுக்கு இப்படிலாம் இருக்குதே, நம்ம இப்படிலாம் வந்துட்டோமே, நம்ம நடக்க முடியலையே, நம்மளால் ஏன் நம்ம சாமி நம்ம கை விட்டுது, நம்ம சாமி பேசுன்னு சொன்னாங்களே, நம்ம சாமி நம்ம சாமி தான் நம்ம சொன்னார், அப்பா சொன்னாரே இது பேசும் நடத்தும்பா, நம்ம சாமி தான் வேறு யாரும் இல்லை எனக்கு கும்பிடுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் நான் செஞ்சேன். செஞ்சு பார்த்தா எல்லாமே இதான உடனே வெறுத்துட்டேன், என்ன நம்ம சாமி ஃபெயில் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே வீட்டிலிருந்து 1 லிட்டர் மண்ணாணை கிணை எடுத்தேன். மண்ணாணை கெண்ணை எடுத்துகிட்டு, மண்ணெண்ணா சீமை எண்ணெய், சீமை ஆயில் சொல்லுவாங்க கிராமங்களில், மண்ணாணைன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துகிட்டு நேராக போகிறேன். அப்போது என்னை கேட்குறாங்க, இல்லை எங்கே போகிறப்பா, மண்ணெண்ணை வாங்கிட்டு வீட்டு தானே போவேன், நீ எங்கே போகிறேன், இல்லை எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், பாவம் உங்கள் வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வரேன். ஆனால் சொல்கிறேன்னு அழுதுகிட்டே வரேன், நீ எப்படியாவது அந்த கோயிலை நம்ம கொளுத்திடணும் எரிச்சிடணும் அப்படின்னு வரேன். அப்போ என்னோடய நண்பர் வந்து ரவி மயில்வர்மன் சொல்லிட்டு என் நண்பர் இருக்கார், மாவன் பையன், அப்புறம் வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டார் மாப்பிள்ளைங்க போகிறான்னு சொல்லிட்டு. அப்புறம் போகிறான்னு ஓடுறேன், வேகமாக ஓடி ஓடி போய் பார்த்தா, போய் பார்க்குறேன் அந்த இடத்துல பிடிச்சிட்டான், மாரி வந்து செய்யக்கூடாது, இது வந்து தவறான ஒரு விஷயம், இது வந்து கோயில் என்பது கவர்மெண்ட்டு, உன்னை வேறு மாதிரி லைஃபே மாறிடும், நீ வீணாயிடுவேன்னு சொன்னோடனே எனக்கு மனசு உடஞ்சி, இல்லை நான் கொளுத்திடுவேன் சொல்லிட்டு போயிட்டு அதை என்ன செய்கிறேன், அது எல்லாத்தையும் கழி எடுத்து அடித்து தட்டி விட்றேன். தட்டி விட்டுனே கொட்டா, அதாவது கூரை கொட்டான்னு சொல்லுவாங்க, கீத்து கீத்து போட்டு இப்போ தென்னை மட்டையால் கீத்து போட்டு வச்சுருப்பாங்க, அப்போ தட்டி விட்றாங்க. அப்போ அதை தட்டி விட்டோடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து சொன்னோடனே அங்கே அப்பாட்ட வந்து சொல்கிறேன், அப்பா ஃபெயில் ஆகிட்டேன்ப்பா, எங்கள் அப்பா ஒரே ஒரு அடி அடித்தார், வேகமாக அடித்தார், எதுக்குமே லாகில்லை, உன்னால் என்ன பிரயோஜனம், எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டார்.
அப்போ நான் சோர்ந்து உட்காந்துருந்தேன். அப்போது சோர்ந்து உட்காந்துருக்கும் போது என் மாமா பையன் வரார். என் மாமா பையன் வந்து அந்த இடத்துல இருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து இருந்து அவர் சொல்கிறாரு, நீ ஏசப்பாவை நம்பு, ஏசப்பாவை நம்பு, ஏசப்பான்னு செய்வார். நான் ஒன்று கேட்குறேன், மாமா ஏசப்பா நம்புறேன் எல்லாம் செய்வார்னு சொல்கிறீங்களே, உண்மைதானா? இல்லை இல்லை, நீங்கள் ஏசப்பா நம்பி பாருங்கள் எல்லாம் செய்வார்னு சொல்லிட்டு. சரி, அடுத்தது அக்டோபர் மாதம் ஒரு எக்ஸாம் வரும். சரி, இந்த அக்டோபர் மாதம் அவ்வளோதான், ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா உடனடி தேர்வுக்கு அப்புறம் ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்போது இந்த அக்டோபர் மாதம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே நான் அவனு என்ன செய்கிறேன், சரி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறேன். ரெடி ஆகும் போது என் மாமன் பையன் வந்து பேசுகிறான், இமாரி நானும் ஜெபம் பண்ணுறேன். சரி ஜெபம் பண்ணு, நான் சொல்கிறேன் ஜெபம் பண்ணு, ஏசப்பா நம்புவார்ல, ஏசப்பா செய்வார்ல, அப்போனா நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு சரி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே ஜெபம் பண்ணான். சரி ஜெபம் பண்ணிட்டேன், அதாவது சாட்டிஸ்ஃபேஷன் இல்லை, சும்மா ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா ஜெபம் பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணேன். நான் எப்போ ஜெபம் பண்ணேன்னா, சரி சொல்லியிருக்காங்களே ஏசப்பா ஜெபம்னா எப்படின்னா, அப்போ இப்போ ஜெபம் பண்ண தெரியாது எனக்கு, அப்போ என்னென்னா ஜெபம் பண்ண தெரியாது, ஏசப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இந்த நாட்களில் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், சரி இப்போ ஜெபம் பண்ணுன்ட்டு பார்த்து சொல்கிறேன், ஏசப்பா நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, என்ன பாசகம் வைப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நான் படுத்துட்டேன். படுத்தவுடனே எங்கள் ரிலேட்டிவான எங்கள் அத்தை வந்து தூத்துக்குடியில் இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து நம்ம இந்து குடும்பத்தில் அம்மா போய் பார்த்துட்டு வந்தபோது என்ன, ஒரு பைபிள் ஒன்று கொடுத்தாங்க. அந்த பைபிள் தான் இன்ன வரைக்கும் என்னோட ஜெயனிச்சிட்ருக்கு, பயணிச்சிட்ருக்கு, அதில் தான் ஆண்டு நடத்திட்டுருக்காரு. ஸோ அந்த பைபிள் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு இப்போ ஆண்டு ரெண்டு பேசுவீங்களான்னு சொல்லும் போது, சரியான ஒரு ஒளி, நல்ல சிலுவை நிறந்த ஒளி, பல பல பல பலன்னு ஒரு ஒளி என் தலைக்கு மேலே சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்போ நான் இயேசு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது. அதுதான் வேறு எதனா பார்க்கல. அப்போ இருக்கும்போதே அவர் மாமா வந்தப்போ சொன்னேன், இமாரி நைட்டு இமாரி நடந்து மாமா நான் ஜெபம் பண்ணுறேன், உனக்காக நான் ஜெபம் பண்ணிட்டுருக்கேன், நைட் நடந்தது மாமா அப்படிலாம் இருந்ததுன்னு சொன்னேன். சரிப்பான்னு சொல்லிட்டு, ஐயா இருக்காங்க வாப்பா ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு, அப்போ தான் எங்கள் ஊர் பக்கத்து ஒரு 1 கிலோமீட்டரில் பாஸ்டர் கிறிஸ்டோபர்னு சொல்லிட்டு சபை ஊழியை நடத்திட்டு இருந்தாங்க. இயேசு வாழ வைக்கிற ஊழியங்கள், இயேசு மகிமையின் திருச்சபையில் நாங்கள் வந்து அதை பார்த்தோம். அப்போது அங்கே இருக்கும்போது அவர் என்ன செஞ்சார், அவர் வந்து ஜெபம் பண்ண வச்சார். சார் நான் ஜெபம் பண்ணுறேப்பா, நான் ஜெபம் பண்ண கேபியா அப்படின்னாரு. ஐயா நான் சொல்கிறீங்க மாமான் தான் கூடுவான் அவரை, மாமா சொல்கிறீங்க ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிற எப்படின்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு, இல்லை நீ ஏசப்பா நம்பி முழுமையாவா அப்போ ஆர்டர் நடத்துவார்னு சொன்னார். சரி, எவ்வளோ நம்ம குலதெய்வம், நம்ம குலதெய்வம் சாமி எல்லாத்தையும் செஞ்சிட்டோமே, நம்ம தான் ஒன்றுமே இல்லையே, ஆனால் இவங்க சொல்கிறாங்களே சரி போய் பார்ப்போம், ஏன்னா எனக்கு அந்த நாட்களில் ஏசப்பா பிடிக்காது, நான் அடிச்சிருக்கிறேன், திட்டிருக்கிறேன், ஏன் சர்ச்சைக்கு போயெல்லாம் கேட்டிருக்கிறேன், ஆனால் இப்போ நான் உணர்ந்தேன்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போது திட்டும் போது நான் நினச்சிட்டேன் இப்படி இருந்தேன். அப்போது கொஞ்ச நாள் கழித்து, கொஞ்ச நாள் எடுத்து வந்து அப்புறமா நான் பார்க்குறேன், அதை நான் கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஜெபம் பண்ணுறாரு, ஜெபம் பண்ணி ஆண்டவனுக்கு பாஸ் ஆகுன்னு சொல்கிறாருப்பா, அப்படிங்களா சொல்கிறாரா சரியே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போது எக்ஸாம் வந்தது. எக்ஸாம் வந்த உடனே, எக்ஸாம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எழுதுனேன். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேங்க, என்றைக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேனோ, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு வேதம் வாசிக்க தெரியாது, எனக்கு பாட தெரியாது, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அந்த நாட்களில் ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொன்னார் ஏசப்பா நான் உங்கள் நம்பி போகிறேன்னு சொல்லிட்டு போட்ட கணக்கவே போட்டுக்கிட்டு, எழுதின கணக்கவே எழுதிக்கிட்டு, வெறும் பக்கத்தில் 35 அதாவது 70 1 மார்க் ஏதுனாலே அதில் 70 1 மார்க் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 70 1 வேர்டு நான் பாஸ் பண்ணேன். 70 1 வேர்டு எழுதி எழுதி எழுதி மீண்டும் மீண்டுமாக அழுகுறேன், கண்ணீரோடு அழுகிறேன். நான் அப்படியே என்ன சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப பலவீனப்பட்டு ரொம்ப நான் அழுதேன். ஏசப்பா நம்மளுக்கு இப்படி செய்யலையே, எனக்கு யாரும் இல்லை ஏசப்பா, எங்கள் அம்மா அடிப்பாங்களே, எங்கள் அப்பா அடிப்பாங்களே, ஏசப்பா நம்ம நம்பி வந்துட்டேன், உங்களை நான் கும்பிடும் போது எங்கள் வீட்டில் கும்பிடும் போதே எங்கள் வீட்டில் என்ன அடிக்கிறாங்கப்பா திட்டுறாங்கப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப அலைவினப்பட்டு ரொம்ப அழுதுகிட்டே நான் எழுதுறேன். அப்போ எழுதுன அந்த இடத்துல அந்த வந்த ஆசிரியர் பார்த்துட்டு என்னப்பான்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் இதோட கடைசி எக்ஸாமு, 2 எக்ஸாம் நான் ஃபெயில் ஆகிட்டேன், எங்கள் அப்பா என்ன போனால் விட மாட்டாங்க, என்ன அடிச்சிருவாங்க, நொறுக்குவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, போய் விடாமல் எழுதுப்பான்னு சொன்னாங்க. ஒன்றே இட நான் ஒன்றுமே எழுதலைங்க, எனக்கு படிக்க தெரியாதுங்க, எனக்கு படிக்க தெரியாது, ஆனால் என்ன படிச்சுன்றத சொல்கிறேன் பாருங்கள், படிக்க தெரியாது, எனக்கு கணக்கு வராதுங்க, கணக்கு போட்ட கணக்கையே போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் தெரியும், எனக்கு தெரியும், தெரியும் இது நடக்காது, நான் எழுதுந்தெல்லாம் ஒரு 1 வேர்டு தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது பலவீனப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நான் எழுதுனேன். ஆனால் நீ ஏசப்பா எனக்கு எல்லாம் பற்றியும்
எழுதின உடனே அப்போது ரிசல்ட் அன்னைக்கு எங்கள் வீட்டு எகுத்தால் ஒரு பாஸ்டர் வருவாங்க. அந்த பாஸ்டர் வரும்போது ஜெபம் பண்ணுவேன், ஆனால் அந்த பாஸ்டர் வரும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், இவர் எப்படியாவது அடிக்கணும், ஒரையாவது உதைக்கணும், ஒரையாவது திட்டணும், ஏன்னா ஏன் அப்படி பண்ணுறாரு, ஏன் ஊருக்குள்ளே பேசுகிறாரு, ஏன் அப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு எரிச்சல் உண்டாகிட்டே இருக்கும். ஆனால் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அன்னைக்கு தான் எனக்கு வந்து ரொம்ப ரிசல்ட் அன்னைக்கு தான் எனக்கு அந்த சித்தி வீட்டில் எகுத்த வீட்டில் சித்தி வீட்டில் அன்னைக்கு தான் பாருங்கள் உபவாச கொடுக்க வச்சுருக்கிறாங்க. உபவாச கொடுக்க வச்சோடனே ரிசல்ட்டுக்கு எல்லாம் பயந்துட்டுருக்காங்க. நான் எங்கேயுமே போகல, அந்த உபவாசத்தை கொடுக்க போனேன். போகும்போது நான் அழுதுகிட்டே இருந்தேன். அங்கே பாஸ்டர் வந்து ஒருத்தர் கேட்டாங்க, பாஸ்டர் சொல்கிற கேட்டாங்க, ஏன்ப்பா அழுதுகிட்டே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இல்லைங்க ஐயா, இன்னும் எனக்கு ரிசல்ட்டு, இன்றைக்கி ரிசல்ட்டு வரலன்னா நான் பாஸ் ஆகலன்னா சத்தியமாக நான் செத்துரும் ஐயா, வீட்டில் மருந்து வாங்கி வச்சுட்டேன் ஐயா, நான் செத்துரும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சொன்னபோது அப்போ சொன்னார், இல்லை நீ பாஸ் ஆகிடுவப்பா, தைரியமாக இரு, இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது, ஜெபம் பண்ணிட்டேருன்னு சொன்னார். அந்த கூட்டத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு பாடல் பாடினாங்க. அப்போ அந்த பாடல் ரொம்ப நொறுக்கப்பட்டது. அப்பா கலங்களை பாடினாங்க, கலங்களை எகோவா ஈரே கலங்க

களங்களப்பா. அப்போ அந்த களங்களப்பா களங்களப்பான்னு சொன்ன உடனேவே என் தம்பி, சின்ன தம்பி எனக்கு வீட்டில் இருக்கிறான், அப்படியே வந்து சொன்னான், அண்ணா நீ பாஸ் ஆகிட்டேனேன்னு சொன்னான். ஐயோ நான் பாஸ் ஆகிட்டேண்ணா, எத்தனை மார்க் இல்லையே, நான் வாய்ப்பு இல்லையே, நான் ஃபெயில் தானடா, நான் ஆகிடுவேன், நான் உண்மையை சரியாக எழுதுலையே. இல்லை நீ 70 மார்க் எடுத்துட்ட, 70 மார்க் தான் பார்டர் மார்க், நீ 70 மார்க் எடுத்துட்டேன்னு சொன்ன உடனே அப்படியே இயேசப்பான்னு கீழே விழுந்து அன்னைக்கு பிடிச்ச அந்த புடிய இயேசப்பாக்குள்ளே ஒரு நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக நான் மாறப்பட்டேன், உடைக்கப்பட்ட கிருபையாக நான் மாறப்பட்டேன். இயேசப்பா எனக்கு இப்படி செஞ்சிருக்கீங்களே, என் குலதெய்வம் காத்தாயம்மன் ஐயப்பன் சொல்லி நான் வீணாய் கடந்துட்டேனே, எனக்கு இவ்வளோ ஒரு அற்புதத்தை நீ செய்திருக்கீங்களே, எனக்கு இப்படி தான் நடத்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு அற்புதத்தை என் தேவன் எனக்குள்ளே வைத்தார், ஒரு எனக்குள்ள ஒரு பிணைப்பை வைத்தார், எனக்குள்ள ஒரு ஆவிக்குறி விஷயம் கொடுத்தார். அன்னைக்கு பிடிச்ச அவர் காலை, அன்னைக்கு பிடிச்ச அவர் கரத்தை இன்ன வரைக்கும் அவர் விடலை. அல்லேலூயா, என்னை இன்ன வரைக்கும் விடலை, என்னை விட்டு கொடுக்கவும் இல்லை. அன்னைக்கு பிடிச்ச அது சந்தோஷம், அந்த நாட்கள் முழுக்க சந்தோஷம். ஏன்னா நான் ஊரில் அப்படி ஒரு பண்ணுவேன், நான் ஊரில் எப்படி இருப்பேன்னா சண்டை போடுவேன், அடிப்பேன், கிண்டல் கேலி பண்ணுவேன். ஒருத்தனை கிண்டல் பண்ணனா அவனை கேலி கிண்டல் பண்ண சொல்லி அடிப்பாங்க, உதைப்பான். அந்த அளவுக்கு நான் இருந்த எண்ணிய கருத்தரை நான் அந்த நாட்களில் பிடிச்சாரு. அன்னைக்கு பிடிச்ச புடியில இன்ன வரைக்கும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அப்படி இன்னொன்னு பெரிய ஒரு பாக்கியங்க, பெரிய ஒரு சிலாக்கியம், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இல்லையா? நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நடக்குது என்ன? ஏன்னா ஒரு ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படின்னா அவனுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு தான் அவனை பிடிக்க வைப்பார் இல்லையா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசப்பா அப்படி நல்லவர். அப்படி இருக்கும்போது அப்படி இருந்தவுடனே ரொம்ப மகிழ்ச்சியாகி, மீண்டுமாய் மகிழ்ச்சியாகி, நல்ல சந்தோஷம் சமாதோடனே அப்புறம் சர்ச்சுக்கெலாம் போவாள் லைட்டாக ஆரம்பித்தேன். ஏன்னா சர்ச்சுக்குனா அந்த சர்ச்சை நான் அடிச்சிருக்கேனே, அந்த சர்ச்சை நான் சண்டை வாங்கியிருக்கேனே, அந்த சர்ச்சை நான் சண்டை வாங்கியிருக்கேன், அடிச்சிருக்கிறேன், அங்களை உதச்சிருக்கிறேன். அப்போது வந்து அடித்து சண்டை வாங்கி திட்டுதல் பண்ணியிருக்கேனே, போகும்போது என் கால் கோசிச்சு. அப்போ இயேசப்பா உம்மை நம்பி வந்துட்டேன்ப்பா, இனிமேல் நான் யாருக்கும் இல்லாமல் உமக்கென்று என்ன செய்யணும், உமக்கென்று செய்யணும், உமக்கென்று ஊழிய செய்யணும். அப்போ தான் அந்த ஊழிய செய்யணும். அன்றைக்கி மெசேஜ் ஊழியக்காரன் என்ன செய்வார், ஊழியக்காரன் அக்கினி ஜோலியை மாற்றுவார்னு வேத வசனம் சொல்லுதான்னு சொல்கிறான். அப்போ புதுசு இந்த வசனங்க இருக்குது எப்படி சொல்லி அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போது அப்படி இருக்கும்போது அப்போது ரொம்ப பாஸ் ஆகிட்டேன், ரொம்ப சந்தோஷம், வீட்டில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது, பாஸ் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அப்பா கையில் காசு இருக்காது, ரொம்ப பயனப்பட்ட ஃபேமிலி தான். ஆனாலும் எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து ஒரு ஏம் என்னென்னா நான் ஒரு டாக்டர் படிக்கணும், அப்படி தான் எனக்கு ஒரு ஆசை, டாக்டர் படிக்கணும். டாக்டர் படித்து எல்லாருக்கும் ஏதாவது நம்மளால் முடிஞ்சது எதாவது செய்யணுன்றேன். ஆனால் எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம பண்ணுறது நம்ம நல்லா பாஸ் ஆகியிருந்தேன்னா, மார்க் அதிகமாக எடுத்து நான் பாஸ் ஆகியிருந்தேன்னா எனக்கு மெரிட்டில் எதாவது கிடச்சிருக்கும். ஆனால் நான் ரொம்ப கம்மியான மார்க்கு தாங்க. அப்போது 1200 மார்க்குக்கு 1200 மார்க்கு ஃபுல் மார்க்கு, நான் எடுத்து வெறும் 635 மார்க்கு தான். அப்போ இந்த மார்க் எடுத்து டாக்டர் படிக்கணும் ஆசைப்பட்டேன், ஆனால் முடியல. ஆனாலும் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப என்னை கஷ்டப்பட்டு பிரத்யேகமாக எல்லாரையும் படிக்க வைக்கணும். இன்றைக்கும் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்காக ஒரு நான் செய்ய முடியல. ஏன்னா என் ஆண்டவர் எடுத்திருக்கிறாரு, என்னை தேர்ந்திருக்காரு, அவனும் புரிய வைக்க முடியல. ஆனால் அப்படி இருக்கும்போது அப்போ திருப்பி ஜெபம் பண்ணுறேன். அப்போ 2 சீட்டு வந்தது, ஒன்று பிபிடி, ஒன்று அக்ரி. என் கூட படித்தவங்க எல்லாம் எம்ஏ பிஎஸ்சி மேக்ஸு ஃபிசிக்ஸு சயின்ஸு டீச்சர் ட்ரைனிங்கு பயோடெக் இப்படி தான் கிடைக்கிது. ஆனால் எனக்கு தான் கிடைச்சிது பிஎஸ்சி அக்ரி கிடச்சிது, 2வது பிபிடி நரம்பியல் டாக்டர் கிடச்சிது. அப்போ அவங்க ஐயா தீர்க்கதரிசனமாக பேசுவார். அப்போது தீர்க்கதரிசனமாக பேசும்போது ஆண்டு சொன்னார், உன்னை அக்ரி தான்ப்பா ஆண்டு படிக்க வைக்க சொல்கிறார். அக்ரின்னொன்னே அப்புறம் அக்ரினா என்ன ஐயா, எனக்கு தெரியாத ஐயா அப்படின்னு சொல்லும்போது, அக்ரின்னா என்னென்னா இந்த விவசாயத்தை பற்றி பேசி விதைகளை விதைக்கணும், அதை அறுவடை பண்ணணும், அதுலேருந்து எனக்கு ஒரு காஸ்ட்டு உனக்கு பிஸ்னஸாக பண்ணி ஆண்டு மாற்றுவார், இதெல்லாம் அக்ரி சம்மந்தம்னார். அப்போது சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நான் முதலாவது பிஎஸ்சி அக்ரி சேர்றேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அது. எல்லாரையும் குடும்பத்தோடு சேர்ந்து என்னை காலேஜ் சேர்த்து வச்சாங்க. 4 ஆண்டு படிக்க கருத்து கிருபை செய்தார். அப்போ 4 ஆண்டு படிக்கும்போது என்னதுன்னா அப்போ ஐயா கூட போவேன். அப்போ எங்கள் ஐயா கூட போகும்போது சின்ன சின்ன ஊழியம் பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருந்தேன். அப்புறமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கேரளா கிட்ட ஒரு ஊர் போயிட்டு நாங்கள் எப்பவுமே ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். ஆந்திரா கிட்ட போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். அப்படி வரும்போது எங்கள் ஐயா கூட ஊழியம் செய்யும் போது சில மிராக்கள் அற்புதம் நடக்கும். அவர் கூட சேர்ந்து சேர்ந்து ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊழியம் பண்ணிக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி ஜெபிச்சுக்கிட்டு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது காணிக்க கொடுப்பாங்க. எனக்கு 5 ரூபா 10 ரூபா தான் பெரிய விஷயம்.
கிராமம் இல்லையா அது கொடுக்குறாங்க பெரிய விஷயம். அப்போ நான் காணிக்கெலாம் வாங்க மாட்டேன், எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு காணிக்கெலாம் வாங்க மாட்டேன். என்னென்னா பாவம் அவங்களே டீ குடி காசு இல்லாமல் இருக்காங்க, வயசானவங்க வெத்தில போடாமல் இருக்காங்க, அவங்கள்ட்ட எப்படி வாங்குறது சொல்லிட்டு அப்புறம் அப்படி ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஜெபிக்கும் பொழுது ஆண்டர் சில காரியம் பேசினார், அது ஒன்று போஷிக்கு மகனே நீ வாங்கிக்கோன்னு சொன்னார். ஏன்னா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஏழ்மை, ஓடுனா தான் கூலி வேலை செஞ்சு தான் அந்த காசை அவங்க கொண்டு வந்து இருப்பாங்க இல்லையா. அப்போ நான் ஜெபிக்கும் போது அந்த காசை அவங்க எனக்கு கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது அந்த காசு கொடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது என்னோடய மாமா பையன் பசங்க எல்லாம் யாரும் ரட்சிக்கப்படல, அந்த ஊரிலேயே வாலிப பிள்ளைங்களே நான் மட்டும்தான் ரட்சிக்கப்படேன். கிறிஸ்தவர்கள் எங்கள் ஊரில் இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவங்க, அவங்க ஆதி தலைமுறையாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு நான் மட்டும் ஒரு ஒரு தைரியமாய் சத்தியமாய் ஓடும்போது, அப்போ அந்த கிராமங்களில் நான் வரும்போது ஊழியத்துக்கு போயிட்டு வர இப்போ சொல்லுவாங்க கபூர்னு தான் சொல்லுவாங்க, இன்னையே கபூர் வராண்டா அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க, அப்போ காணிக்கதான் ஆகிட்டு சொல்லிட்டு என் மாம்பையன் எல்லாமே என்ன எல்லாமே போதைப் பொருளுக்கு அடிமையாகி சரக்கு ஹேண்ட்ஸு இதுமாரி பான்பிராக்கு இந்தமாரி பொருள்களுக்கு எல்லாமே அடிமையாகி இருந்ததுனால அந்த காசு எடுத்துகிட்டு வரமாதிரி வந்து பிடுங்குவாங்க. மாமா எனக்கு 10 ரூபா கொடுங்க, மாமா எனக்கு 5 ரூபா கொடுங்க அப்படின்னு பிடுங்கும்போது நான் அதை கொடுத்துருவேன். அப்போ எனக்கு தெரியல, சரி எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அடிப்பானோ, இல்லைனா நீ ஏன் இயேசுவை பற்றி சொல்கிற, இயேசுவை பற்றி எதுக்கு போகிறேன்னு சொல்லி நான் அடிப்பானுங்க. அப்போ அடிக்கும்போது அவன் என்ன செஞ்சானா, நான் என்ன ஒரு நாள் செஞ்சேன், ரொம்ப எல்லாமே ஒரு நாள் தீபாவளி நாட்களில் ஒரு மாதிரி 3 மணி இருக்கும், நான் அப்போது நான் எனக்கு தீபாவளிலாம் வேணாம் நம்ம தான் இசப்புக்குள்ள வந்துட்டோமேனு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தனிமையாக இருக்க ஆரம்பித்தேன். அப்போ என்னென்னா நான் என்ன சொன்னால் கிண்டல் பேணுவேன், கேலி பண்ணுவேன், எல்லோரும் சிரிக்கி வைக்கிறது தான் என் வேலையே, எப்படியாப்பட்ட கூட்டத்திலையும் வந்து எல்லோரும் சிரிக்கி வச்சுருவேன். ஸோ இப்படி இருந்த மனுஷன் ஏன் இப்படி மாறினான்றது அவனுக்குள்ள ஒரு கேள்வி. ஏன் நல்லா தானே மாமா வந்தாலே கலகலப்பாக இருப்பார் பேசுவார், ஏன் இப்படி மாறினான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கேள்வி. அப்போ அப்படி இருக்கும்போது ஆனால் எல்லோரும் சரக்கு போட்டு என்ன செஞ்சானுங்க, சரி நீ கபூர் வரான் இன்றைக்கி அவனை என்னென்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லி இன்னும் பிளான் பண்ணி வச்சுருக்கான்ட்டு எனக்கு தெரியல. நான் எப்பயும் போல் சர்ச்சுக்கு போகலாமேன்ட்டு கிளம்பி போவார் அவர் 3 மணிக்கா. அப்போ அந்த 3 மணிக்கா கிளம்பி போகும்போது அவனை அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக கரெக்டாக மாமா என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் போதில் எல்லாமே சரக்கு அடிச்சுட்டு எல்லாமே 18 வயசு 17 வயசு பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க, அத்தை பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாருமே சரக்கு, எல்லோரும் சரக்கு அடிச்சுட்டு ரொம்ப குடிவெறியின் ஆவி அங்கே ரொம்ப இருக்கிறதுனால எல்லாம் சரக்கு அடிச்சுருந்தாங்க. அப்போ இருக்கும்போது என்னை கேட்குற உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சவொடனே சரி ஏசப்பாக்குள்ளே இருக்கிற உனக்கு வந்து கோபமே வராதான், இல்லை மாப்பிள்ள எனக்கு கோபம்லாம் வந்தது தான், ஆனால் ஏசப்பாக்குள்ளே என்றைக்கு நம்ம போனனோ அன்னிலேருந்து எனக்கு கோபம்லாம் எதுவும் வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி கோபமே வராதான்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன்னு சொல்லிட்டு டீ வாங்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி டீக்கு தானே, டீ தானே நம்ம எல்லாமே என்ன செய்வோம், ஒரு டீ எங்கள் ஊரில் வேணா 2 ரூபா அப்போ 2 ரூபா 2000 ரூபா தான் டீ. சரி டீ வாங்குடா, சரி டீ கொடுத்தேன். டீ எனக்கு சரக்கு அடிச்சாலும் டீ சாப்பிட மாட்டேன்னு தெரியும், ஆனால் எதுக்கு வாங்க சொன்ன பார்த்தா 3 டீ வாங்கி 3 டீ உங்களுக்கு கோவமே வராதா, கோவம் வராதுன்னு சொன்னேன். உட்காரணும் சொல்லி டக்குன்னு வச்சுனா படான்னு டீ எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டாங்க. மூஞ்சி எடுத்தோடனே அப்படியே பாலோட மூஞ்சி அப்படியே அப்படியே அழுகையோட கண்ணீரோட அழுகுறேன், ஆனால் அவங்க விடவே இல்லை என்னையே. அப்போ டீ எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் தொடச்சிட்டேன். சரி அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா ஆண்டர் சொல்லிட்டேமே ஆண்டருக்குள்ளே இருக்கிற கோவம் வராது, சாந்த குணம் அன்பு தானே கிரியேச்சின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், தொடக்கிறேன் மூஞ்சி தொடச்சிட்டு சொல்லுங்கள் சொல்லு மச்சா. சரி என்ன சொன்னால் அப்பயும் கோவம் வரல, இப்போயும் உனக்கு கோவம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆற்று மண் எடுத்துகிட்டு போவோம், மாட்டு வண்டியில் தான் எங்கள் சைடு வந்து மண் எடுத்து போவாங்க, சீராக தானே போவோம், மாட்டு வண்டியில் மண் அள்ளி மூஞ்சில் சும்மா நம்ம போட்டாலே நம்மளுக்கு அப்படியே குத்துற மாதிரி இருக்கும், படா மழை மூஞ்சில் மண் அள்ளி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதிகமாக போடும்போது எனக்கு அப்படியே சொல்லு சொல்லு வலிக்குது எரியுது. அப்பயும் நான் கண்ணெலாம் ஒரே மண் ஏறிடுச்சு, கடை கண்ணு தலையெல்லாம் உதறிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சொல்லு மச்சான் இப்பயும் என்ன சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான், ஏய் உனக்கு இப்பயுமே கோவம் வரலையா, அப்போ ஏசப்பா வந்து முறுக்கிற சுமந்தாரே தலையில் முள்ளு சுமந்தாரே நீனும் சும்மன்னு சொல்லிட்டு அந்த நேரம் பாருங்கள் எனக்கு தான் பெரிய காக்கா குண்டு மேலேருந்து கீழே உழுது. அந்த நேரம் கரெக்டாக அந்த காக்கா குண்டை எடுத்து தலையில் வச்சு அப்படின்னு சொல்ல கையால் கையால் அடிக்கிறானுங்க. அடிக்கும் போது எனக்கு குத்தி ரத்தம் அடி பிளட்டு வருது, ரத்தம் வருது. அப்பயும் உன் கோவம் வரல, எனக்கு கோவமே வரல, உங்களெல்லாம் மன்னிக்கணும் சொல்லி, நீ என்ன பெரிய இவரா ஏசப்பாவை பேசப்பாக்குள்ளே இருந்தான் பெரிய இவரான்னு சொல்லிட்டு எனக்கு திட்டுறானுங்க அடிக்கிறானுங்க. எல்லாம் போத பொருள் சண்டை சமாளம் அப்படியே கிரியே பண்ணிட்டு கிடக்குறானுங்க. அப்போ வாங்கும்போது ரத்தம் அழியுது, அதனால எடுத்து எட்ட போறீங்க. பெரியப்பா வந்து எடி என்னடா அண்ணன் அப்படி செய்றீங்க மாமாவோட செய்யணும்னு சொல்லிட்டு ஏந்திரன் சொல்லிட்டு என்னை எழுப்பி அதை எடுத்து எட்ட போட்டுட்டு திருப்பி நான் போயிட்டு குளிச்சுட்டு ரோட்டு பக்கம் வரவே இல்லை. ரொம்ப எனக்கு அழுவ பாரம், அந்த ஒரே இப்படியாப்பட்ட பிள்ளைகளை வச்சுருக்கீங்க இவன் கோவம் வரும்னு சொன்னேனேப்பா, அப்போ நீங்கள் எப்படிப்பா எனக்காக ரத்தம் செஞ்சுருப்பீங்க, நீங்கள் எப்படிப்பா நீங்கள் எனக்காக ரத்தம் செஞ்சுருப்பீங்க, அந்த சிலுவை பாடு
ஆனால் வேதத்தில் பார்க்குறோம், இன்றைக்கி நான் பார்க்குறேன், அந்த சிலுவை 150 கிலோ சிலுவையா, 17 மணி நேரம் தண்ணி இல்லாமல் நின்னாரா, தண்ணியாராக தரமாட்டாங்களான்னு உனக்கு எனக்குமே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போல இருந்தார். இன்றைக்கி அவர் ஆட்டுக்குட்டி போல இருந்து சொல்கிறேன் நான் அவள் எல்லாத்தையும். அப்போது எப்படி இவர் சுமந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்போது சுமந்து இருக்கும்போது அப்போனோடனே நைட்டு பூரா ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே என்னப்படி செஞ்சுட்டாங்க, நான் கோவப்படலப்பா, அவங்களை எல்லாம் மன்னிங்கப்பா, நீ மன்னிப்பான்னு மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லிவிட்டு நான் சொல்ல சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் விடிஞ்சு வந்து யார் என்ன தலையில் அந்த முள்ளை வச்சு அழுத்தினானோ அவன் வந்து சொன்னான், மாமா என்னை மன்னிச்சுட்டு பெரிய ஒரு ஒலி மாரி வந்தது, என் பிள்ளைய நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி என்னை யாரோ பயமுறுத்திட்டாங்க எனக்கு சொல்லுன்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது அங்கே இருந்தவன் எல்லாருமே வந்து காலையிலே வந்து ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது இசப்பா இவங்களாம் ரட்சிக்கப்படணும், இவங்கள மன்னிங்க, தவறாக செஞ்சிட்டாங்க மன்னிங்கன்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது எந்த இடத்துல என்னை தள்ளினாங்களோ, எந்த இடத்துல என்னை அடித்தாங்களோ அந்த இடத்துலாம் போகும்போது அப்போ எங்கள் ஐயா எனக்கு அப்போது ஞானஸ்தானம் கொடுத்து பேர் வைக்கும்போது ஜோஷுவா கபூர்னு வச்சார். அதனால எனக்கு பேர் இயேசுவா இயேசுவா இயேசுவான்னு கூடுவாங்க, சில பேர் ஆண்டவரேன்னு கூடுவாங்க, சிலப்பா இயேசப்பா பிள்ளைன்னு கூடுவாங்க, சிலர் இயேசுன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் எனக்குள்ள அது அந்த இயேசுவோ அந்த ஆண்டவரோ அந்த ஜோஷுவாவோ இது மகிமை இல்லை. அப்பா அவன் வாயில் உங்கள் பேர் வருதே அப்படின்னு சொல்லிட்டு மன மகிழ்ச்சியோடு நான் இருந்தேன். மன மகிழ்ச்சியோடு இருந்து அப்படியே இருந்துக்கிட்டு அவரை காலேஜ் போக ஆரம்பித்தேன். அப்புறம் அதுலேருந்து பார்த்தா இனி எல்லோரும் மரியாதையாக அதோட வாங்க ஐயா சோதனை ஐயா ஐயா கிண்டல் பண்ணுறாங்களோ அவளோட உண்மையிலே சொல்கிறாங்களோ அது எனக்கு தேவையில்லை. ஆனால் ஏசப்பா நாம் அங்கே தெரியுதில்ல, நான் யார் நாங்கள் நிறுத்துறாருல, எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்த காரியம் என்னென்னா ஏசப்பான்ற ஒரு வார்த்தை அங்கே வருதே, ஏசப்பான்றதாங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப எனக்கு மன ஆறுதலாக இருந்தது. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். அன்னிலேருந்து எனக்கு இன்ன வரைக்கும் ஊருக்கு போனால் ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க, சில பேர் கபூர் வந்துட்டார்னு சொல்லுவாங்க, சில பேர் ஏசப்பா வந்துட்டார், சில பேர் ஏஷோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தேவன் நாமம் இன்னைக்கு மகிமைப்படுதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அப்படி இருந்த எல்லாவற்றையும் இருந்துட்டு அப்புறமா பாருங்கள், அப்படியே காலங்கள் செய்த 4ஆம் ஆண்டு அப்போது நாங்கள் வந்து என்ன செய்யணும், காலேஜ் முடிக்கிறேன். முடித்த உடனே வீட்டில் இருந்தவுடனே என்னோடய ஃப்ரெண்டு ஒரு கம்பெனியில் சேர்த்து விட்றான். அந்த ஃப்ரெண்டு என்னை கம்பெனியில் சேர்த்து விட்ட உடனே அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எனக்கு மாதம் 50,000 சம்பளம்னு சொன்னாங்க. அப்போ 50,000 சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ண கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா பிஎஸ்சி அக்ரி முடித்ததுனால ஜாயின் பண்ண கம்பெனி லிங்கா கெமிக்கல்ஸ்னு மதுரையில் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணேன். அப்போது ஜாயின் பண்ணும்போது தேவன் எனக்கு சில காரியங்களை செஞ்சு கொடுத்தாரு. அந்த கம்பெனியில் நான் இருந்தப்போ நல்ல காரு நம்மளுக்கு சம்பளம் நல்லா கொடுத்தாரு. அப்போ கொடுக்கும்போது நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் இன்டோஃபின் ஒரு கம்பெனியில் சேர்ந்தேன். அப்புறம் அந்த கம்பெனியில் நல்ல சேல்ரி 40,000 சேல்ரி கொடுத்தாங்க. ஆண்டவர் நல்லா சேவிக்க பண்ணார், நல்ல ராஜபோகமாக வாழ்ந்தேன். அப்புறம் வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது நம்ம தான் ஊழியம் பண்ணிகிட்டே இருக்கிறோமே, அப்படி இருக்கும்போது அப்படியே போயிடுது, மாதம் 40,000 சம்பளமாக நல்லா போயிட்டு இருந்தது. நம்ம தான் ஊழியம் பண்ணி இருக்கிறோமே, அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நாள் ஜெபம் பண்ணுறேன், அண்டரே நான் எங்கள் ஊரில் வந்து கடை வைக்க போகிறேன், அக்ரி கிளினிக்னு சொல்லுவாங்க. அக்ரி கிளினிக்னால் ஒரு தாவரத்துக்கு என்ன மருந்து, என்ன டானிக்கு என்ன ஊட்டச்சத்து, என்ன பொருள், அப்படி யூரியா பொட்டாஷிய காம்ப்ளெக்ஸு ஹைட்ரோக்சிடன் ஃபிக்ஸன் எல்லாமே கொடுப்பாங்க. அப்போ எல்லாமே கொடுக்கும்போது எல்லாம் அந்த மருந்தை கொடுக்கும்போது அதுக்கு ஏறி என்ன சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா பார்க்குறாங்க, அந்த கம்பெனியில் வேலை கிடச்சி எங்கள் ஏரியாவே என்ன போட்டாங்க. அப்போ அது போடும்போது எங்கள் அப்பா அம்மா பார்க்குறாங்க, நம்ம பிள்ளை பெரியால் ஆகிடுவான், நல்லா இருக்கிறான், பெரியால் ஆகிடுவான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும்போது அந்த இடத்த பார்க்குறாங்க. அந்த இடத்த பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசைப்பட்டு சந்தோஷப்பட்டு சமாதானத்தை இருக்கும்போது பிள்ளை பெருமையாக இருக்குது. உளுந்துக்கோ நெல்லுக்கோ எந்த மருந்து ஏறி கொடுக்குனா ஒரு ரிசல்ட் நல்லா வந்துடும், நல்ல விளைச்சலை காண்பாங்க, எனக்கு ஒரு காசு கொடுப்பாங்க வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நல்லா ஆகிட்டேன், நல்லா சர்வீஸ் ஆகிட்டேன், நல்ல ஒரு ஆண்டு கொடுத்து கிருபியால் நல்லா வளர்ந்துட்டேன். ஆனால் இப்போ கடைசி ஸ்டேஜில் நிற்கும் போது சரி ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டு சொல்கிறார், அப்பா கடை வைக்கலான்னு சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில், இவ்வளோ நல்லா பண்ணுறியே அப்போ நீ ஒரு கடை வச்சு சொல்லிட்டு

ஆறு அந்த நாட்கள் அன்றைய உன்னதம் போதுன்னு பிடிச்சேன். அந்த பிடிச்ச வேலையில் அந்த வேலையை ரிசைன் பண்ணேன். என்னப்பா செய்யணும், வேலையை ரிசைன் பண்ணினார். மறுநாளே வேலையை ரிசைன் பண்ணேன். நான் எங்கள் கம்பெனியில் நல்ல பேர் வாங்குவேன், நல்ல வெரி குட் தான் வாங்குவேன், எனக்கு வெரி குட் தான் பேரே வைப்பாங்க. அப்போ நல்ல பேர் வாங்கினேன், நல்ல சந்தோஷமாக இருந்தேன். அப்போ நல்ல பேர் வாங்கும்போது ஏன் போகிற போகிறேன்னு சொல்லிட்டேன் இல்லை, என்னை ஏசப்பா கூப்பிட்டாரு வந்துட்டேன். ஐய் சொன்னேன், ஐய் பைத்தியக்காரா, ஏசப்பா கூப்பிட்டார்னா என்னடா, அந்த காலத்தில் சம்பாதி பணம் தாண்டா முக்கியம், பணம் தாண்டா எல்லாம் செய்யும், ஏசப்பா சும்மா ஒரு மனசில் வச்சுக்கேன்னார். எனக்கு வாழ்க்கை கொடுத்தவரே அவர் தான், என்னை உயிர்ப்பித்தவரே அவர் தான், ஒன்றுமில்லாம் அதை சும்மா கடந்த என்னையை இன்றைக்கி உயர்த்தி வச்சுருக்காருன்னா என்னை ஏசப்பா தான் சொன்னாலே. 40,000 சம்பளம், காரு, உனக்கு 2 பிஏ இருக்கிறாங்க, ஒரு டிரைவர் இருக்கார், எப்படி அதெல்லாம் விட்டு போகிறேன், எனக்கு எதுவுமே வேணாம், ஏசப்பா மட்டும் போதுன்னு சொன்னேன். எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தமாக இருந்துச்சு, அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் செய்ய முடியலையேன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கும் பலவீனப்பட்டு தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் ஒன்றும் இல்லையன்னு சொல்லும் போது நான் வேலையை விட்டு வந்தேன். வேலையை விட்டு வந்து ஆண்டவர் தானே பிடிச்சேன், ஆண்டவர் பிடிச்சி வேலையை விட்டு கரெக்டாக ஒரு 2 மாதத்தில் எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தாரு. அவங்க அதை வந்து கடலூரில் இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து ஷேரன் இந்துமதி. அவங்க வந்து அவங்களும் என்னை போல் ஒரு இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க தான். அவங்க அப்பா அம்மா வந்து கொஞ்சம் வேலையில் இருக்கிறாங்க. அப்பா வந்து ஹாஸ்டல் வார்டனாக இருக்கிறாரு, இவங்க வந்து வீட்டில் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய புள்ள, நல்ல ஆவிக்குரிய நிறைஞ்சி ஜெபம் பண்ணுறவங்க, ஆண்டர் தேசத்துக்கு எல்லாத்துக்குமே ப்ரேயர் பண்ணுற ஒரு நல்ல மகள் அவங்க. அப்படி இருக்கும்போது பி இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாங்க. வேலையெல்லாம் வந்தது, அவங்க எல்லா வேலையும் ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்களும் வேலையை வேணான்னு அவங்க வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடச்சிது, அதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடச்ச வேலையை ரிசைன் பண்ணி வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நானும் இந்த அக்ரி ஃபீல்டுலேருந்து வேலை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்த பிறகு எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு, அவங்கள்ட்ட பேசுகிறோம். பேசினவுடனே அப்போ போய்ட்டு நான் ஜோம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, என் ஃபோட்டோ நான் அனுப்பியிருந்தேன். அப்போ அந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்பும்போது நான் ஜோம் பண்ண, ஆண்டவரே இது என்ன, ஆண்டவரே உண்மைக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி, எது கேட்டேன்னா நாங்கள் என்ன பண்ணாலும் ஒரு அசைவு நகர்ந்தாலும் தேவன்கிட்ட கேட்டுட்டு தான் செய்கிறேன் இன்னைய வரைக்கும். அப்போது அது செய்யும் போது நான் சொன்னார், இவள் உனக்காய் நியமிக்கப்பட்ட மகள் அப்படின்னாரு. ஆனால் சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு போகலாமா, சரி போகலான்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன், ஷெவ்லாம் பண்ணிவிட்டு போகிறோம். போனாக்க அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ரெடியாக இருந்துட்டு அந்த பொண்ணு அவங்க என்ன செய்யறாங்க, கேள்வி கேட்குறாங்க, ஆவிக்குரியஸ் நீங்கள் எப்படி இருப்பீங்க, அன்புக்குள்ளே இருப்பீங்களா. ஏன்னா இப்போ நம்ம தெரியாத ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிச்சுட்டு, தெரியாத ஒரு மகளுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு ஓடி நிற்கிறத விட தேவன் இணைக்கிற இணைப்பு இருக்க மிகப்பெரிய ஒரு பாலம், ஒரு பலம் இல்லையா. தேவன் இணைக்கிறது யாராலையும் ஒன்றும் தடைபட முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் நாங்கள் பேசுகிறோம், வீட்டுக்கு போயிட்டோம், அவங்க டீ கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. எப்பயுமே நம்ம கிராம வழக்கங்கள், நம்ம தமிழ்நாட்டில் வழக்கம்னா மாப்பிள்ளைக்கிட்ட பொண்ணும் பொண்ணுக்கிட்ட மாப்பிள்ளையும் பேசுகிற வழக்கம் இருக்கும். அவங்க என்னென்னா நீங்கள் யார் அப்படின்னு கேட்டுப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தானே கேட்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கேட்டுக்கல, அவங்க என்னை கேட்ட கேள்வி, 1 ஹவர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு ஃபீலிங்ஸை நாங்கள் உணர்ந்தேன். என்னோடய மனைவிக்கிட்ட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் என்ன கேட்பாங்கன்னா, இந்த கம்பெனிக்கு எப்படி இருக்கீங்க, கம்பெனி ஒர்க் பண்ணிங்களா, என்ன பண்ணின்னு எதுன்னு எல்லாம் தெளிவாக கேட்பாங்க இல்லையா. அப்படி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஊழித்து என்ன பண்ணுறீங்க, ஊழியத்தில் என்ன மிராக்கள் நடந்திருக்கு, எப்படிலாம் பயன்படுத்துகிறாரு, எங்கெங்கே போகிறீங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஷெடியூல் என்ன, ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, அது எல்லாத்தையும் எனக்கு அனுப்பணும், நீங்கள் எப்படி செய்யணும், அப்படி செய்ய புதுசாக இருக்கு நீங்கள் எப்படி தோணும், இப்போ அண்ணா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க போயிடலாமா அப்படிலாம் தோணலை. ஆனால் என்று தேவன் சொன்னாரே, இவள் உனக்காக நியமிக்கப்பட்டன்னு தேவன் சொன்ன வார்த்தை நிமித்தம் என்ன போது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த பொண்ணு சொன்னாங்க ஒரு காரியம், எனக்கு என்ன ஆண்டவர் உங்களை பற்றி பேசலை, போயிட்டு வாங்க, ஒருவேளை ஆண்டு சித்தம் தான் நம்ம இணையலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம கொஞ்சம் ரிலேட்டிவ் அப்படின்றதுனால அங்கே கொஞ்சம் எல்லாம் நினைஞ்சாங்க, சேர்ந்து பேச ஆரம்பித்தாங்க. அப்போ ரிலேட்டிவ்ன்றதால் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து பேச ஆரம்பித்ததுனால அங்கே என்னென்னா, மாப்பிள்ளை இதுமாரி இருக்குது, நீ இப்போ ஒன்று கோச்சிக்காதீங்க, பொண்ணு இப்படி சொல்லிடுச்சு, எனக்கு ஒரு வருத்தமும் இல்லைங்க, ஏசப்பா என்னைகிட்ட சொல்லி அவள் தான் சொல்லிட்டாரு, அதே போல் நான் அவளுக்குன்னு சொல்லுன்னு சொன்னோடனே. அப்புறம் அந்த மகள் 2 நாளாக ஜெபம் பண்ணி ஆண்டர் சொன்னார். அப்போ கூட அவங்க ஏன் சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல அவங்களுக்கு நெருக்கப்பட்டதுனால சரி ஓகே சொல்லணும்னு சொன்னாங்களாம். இப்போ தான் அது எனக்கே எப்போ சொன்னாங்கன்னா, என்னோடய பேபி பிறந்ததுக்கப்புறம் சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு உறுதி இல்லையா, சரி நம்மளுக்கு தேவன் யாரை வழிகாட்டுறது இருக்குன்னு பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சொன்ன பிறகு அந்த அப்போ தான் எனக்கு தெரியும், ஓ நம்மளை விழா எலும்பு இவங்க தானே நம்மளுக்கு தெரியுது, அவங்களுக்கு இன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏசப்பா புரியவீங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு சண்டே ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்து ஒரு 3 நாள் இருக்கும். அந்த லாஸ்ட்டு சண்டே நாங்கள் வந்து என்ன செய்கிறேன்னா ஜெபம் பண்ணுறேன்.
என்னை வீட்டில் கேட்குறாங்க, சரி சொல்லுப்பா இல்லை வேறு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு. இல்லைண்ணா எனக்கு ஆண்டர் எங்கள் அண்ணன் கேட்குறாரு, என்ன சொல்லுப்பா வேறு பொண்ணு பார்த்துருக்கேன், ரெண்டு வரன் வந்திருக்கு பார்க்கலாமா? இல்லைண்ணே தேவன் என்ன சொல்லியிருக்காரு, நான் காத்திருக்கிறேன் இல்லை.

0: அம்மா நான் காத்திருக்கிறேங்க, அம்மா அடி சொல்கிறேன், அப்பா அடி சொல்கிறேன். ஏன்னா அவங்க இந்து இல்லை, அவன் இயேசப்பல்ல ரட்சிக்கப்பல்ல இல்லை, அவன் ஏதாவது முடிச்சு விடணும் பிள்ளைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அற்புதமாக செய்தான். அந்த திருப்பி அவங்க என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன செஞ்சாங்க, நேராக போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி உட்காந்து கேட்டதுனால ஆண்டவர் செய்திருக்காருங்க வாங்கன்னு சொன்னோடனே அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு நிச்சயம் பண்ணுறோம். நிச்சயம் பண்ணிலேருந்து நிச்சயமாக நிச்சயம் பண்ணி கரெக்டாக எங்களுக்கு 4 மாதம், 4 மாதம் ஃபோன் கால் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவல், அவ்வளோ ஒரு ப்ரேயர், அவ்வளோ ஒரு ஞானமான வேத வசனங்கள் வார்த்தைகள் தான். லவ் பண்ணுவோம், லவ் பண்ண கொஞ்சம் லவ் பண்ணுவோம், அப்புறம் ஏசப்ப ஃபுல்லாக லவ் பண்ணோம் ரெண்டு பேரும். அப்போ சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நாங்கள் ஜெபம் பண்ணி தான் எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் நடந்தது. அப்போ நாங்கள் என்னென்ன நினச்சோன்னா, எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் 7 மணிக்கு அவங்க வீட்டில் 7 மணி தான், ரெண்டு வீட்லேயும் பலவீனப்பட்டதாக இருந்தது. நாங்கள் என்ன முடிவு பண்ண இசப்பா, நாங்கள் வந்து ஊழியக்காரங்களாக தேர்ந்தெடுத்துட்டீங்க, என்னையும் ஊழியக்காராக தேர்ந்தெடுத்தீங்க, அவளையும் ஊழியக்காரங்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஸோ அதனால் என்னென்ன இசப்பா, எங்களுக்கு வந்து நீங்கள் ஊழியக்காராக தேர்ந்தெடுத்தனால எங்களை சபையில் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மண்டபத்தில் கல்யாணம் வச்சு ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பிரயாசப்பட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் பெருமை எப்பயுமே இருக்கும், கொஞ்சம் இருக்கும் இல்லையா, பெருமை, கிராமங்களில் பெருமையாக செய்யணும். அப்போ நாங்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்யணாங்க. நாங்கள் ஜெபம்மன் ஆண்டவரே ரொம்ப சீப்பாக நடத்துங்க கல்யாணத்தை, ரொம்ப சீப்பாக நடத்துங்க, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி சீப்பாக நடத்த சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் கல்யாணம் நெருங்குந்து ஆண்டவர் எல்லாத்தையும் சந்தித்தார். ராஜாக்கள் மத்தியில் எங்களை உயர்த்தினார். எங்கள் அண்ணன் கொஞ்சம் அரசியல் சீற்றத்தில் இருக்கிறதுனால 6 MLA, 2 அமைச்சர் மினிஸ்டர் வந்தாங்க. அங்கே இருக்கிற வீட்டில் எல்லாம் கவுன்சிலர் ஏரியா எல்லாம் வந்தாங்க. நாங்கள் கேட்டது கொஞ்சோண்டு கேட்டோம். ஆண்டவர் அது பெரிய பிரத்யேகமான சொல்லிட்டார், ராஜாக்கள் மத்தியில் அதை அப்படியே மதிச்சிட்டார். அப்புறமா வச்சவொடனே தன்னை கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சு பாருங்கள், சரி இங்கே ஊழியம் பண்ணலான்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சு கரெக்டாக ஒரு 43 நாள் இருக்கும். அந்த 43 நாளில் தேவ ஜெபிச்சிட்ருக்குறோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஜெபி 43 நாள் இருக்கும். அப்போ நாள் முத ஒரு பிசாசு பிடிச்சாங்க, ஒரு பொண்ணு வந்துடுச்சு. அப்போ வந்து கிராமங்கள்னா பொண்ணு மாப்பிள்ளை எங்கேயும் போகக்கூடாது, பேய் பிடிச்சி விடுவாங்களா, பேய் பிடிச்சிருச்சு அடி விடுவாங்களா, பேய் பிடிச்சிச்சு ஒரு பொண்ணுக்கு ஜெபிக்கார விடுவாங்களா, விட மாட்டாங்க. புது மாப்பிள்ளை புது பொண்ணுங்கலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க சொல்லும்போது நான் என்ன செஞ்சேன்னா, போகலான்னு சொன்னபோது எங்கள் அப்பா சொல்கிறாரு, சரி போகலான்னு கிளம்புப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணிட்டு வெளில கால் எடுத்து வைக்கிறோம். எங்கள் அப்பா பெரிய பாறையில் பாறையும் கத்தியும் எடுத்து வச்சுட்டு, நீங்கள் ஊழியத்துக்குன்னு கிளம்புனா உங்களை ரெண்டு பேரையும் இங்கே நான் வெட்டிடுவேன், இங்கே நான் கொலை பண்ணிவிடுவேன், அப்படி இருந்தால் ஊழியத்துக்குன்னு போகிறதாந்தா இது தாண்டி போவேன், நான் கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொல்கிறார் எங்கள் அப்பா. அப்போ இவர் சொன்னான், அப்போ என் மனைவி சொன்னாங்க, நம்ம ஆண்டுக்குள்ளே எதுக்காக வந்தோம், ஊழியம் பண்ண தான் வந்தோம், ஆண்டுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ பாடுகள் மத்தியில் எல்லாம் வந்தோம், எல்லாத்தையும் செஞ்சோமேன்னு சொல்லிட்டு சொல்லி அழுது ஜெபிக்கும் போது அப்போ ஆண்டு சொன்னார், நீ கடலூர் போன்னு சொன்னார். உடனே நாங்கள் அந்த நாளே அந்த மறுநாளே வந்து கடலூர் வீட்டை பார்த்துட்டு இருவருமா சேர்ந்து கடலூர் வந்தோம். கடலூர் பாருங்கள், கடலூர் வர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கடலூர் வந்த உடனே எங்கள் வீட்டுக்கெல்லாம் சொல்கிறாங்க, ஏசப்பா எங்களுக்கு எப்படி பாருங்கள் ஒரு அன்பாக இருக்கிறாரு. அப்போ கடலூர் வந்தவுடனே அது ஆசையாக அன்பாக சந்தோஷமாக எங்கள் குடும்பத்தில் ஜாமத்தெல்லாம் ஏற்றி எல்லாம் விட்டாங்க, ஜாமத்தை ஏற்றிட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அப்போது அருமையாக செஞ்சு வந்தவுடனே நாங்கள் கடலூர் வந்து இன்றைக்கி இருக்கிறோம். அப்போ கடலூர் வந்தோடனே இப்போ பாருங்கள், அந்த 2-3 மாதமாக ஏன் கடலூர் போனீங்க, எதுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சண்டை வாங்குறாரு. இவ்வளோ கடல் பிரச்சனை இருக்குது, இவ்வளோ எல்லாம் இருக்குதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்பா நான் அன்றைக்கே நான் என்ன சொன்னேன்னா, நீ அழகாக ஒரு சர்ச்சில் கல்யாணத்தை வச்சுட்டு சின்ன மண்டபத்தில் நம்ம வந்து கல்யாணத்தை வச்சுருக்கலாம், செலவு கம்மியாக இருக்கும், போட்ட ஏதோ நகை நட்டுகள் வந்த வருமானங்கள் மொய் ஏதாவது பிடிச்சிருப்பாங்க அப்படிலாம் எனக்கு கிராமத்தில் நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ நம்ம சொல்லுவேன், என் பிள்ளைக்கெலாம் சொல்லுவேன், எதுனா வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன், வரதட்சணை இதெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஆனால் என் கிராமத்தில் சொன்னால் கேட்க மாட்டாங்களே, அவங்க பெருமைக்காகவே செய்வாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப இருந்துச்சுன்னு கடன் பேசினே சண்டை அதிகமாக வீட்டில் ரொம்ப பிரச்சனை அதிகமாகிடுச்சு. அப்போ பிரச்சனை அதிகமானவுடனே நெருக்கப்படுறேன். அப்போ ஆண்டவர் எங்கள்கிட்ட பேசுகிறார். அப்போ ஆண்டவர்களுக்கு பேச என்னென்னா, நிறையா காரியங்களை வாழ்க்கையில் இப்படி நடத்துங்க, இப்படி போங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த வாழ்க்கை நடத்தும் போது நாங்கள் ரொம்ப பயந்துருந்தோம். அப்போ இதுக்கு என்ன முடிவு அப்படின்னு நாங்கள் வந்து அதை நின்னோம். அப்போ வந்து நிற்கும் போது தான் இன்றைக்கி கடலூர் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 7 மாதம் ஆனோடனே என் பிள்ளை வந்து கல்யாணம் ஆகி ஒரு 1 மாதத்தில் எனக்கு ஒரு ஒரு சொப்பனம், அதில் வந்து என் மாமியார் வந்து என்னோட காட்டுறாங்க, எங்கள் மனைவியோட அம்மா வந்து என்ன காட்டுறாங்கப்பா ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னுட்டு நான் சொல்லிவிட்டேன், சரிங்க தான் சொல்லிவிட்டு சொல்கிறேன். என் மனைவிட்ட சொல்கிறேன், வீட்டில் ஏன் சொல்கிறேன் இமாரி கிணக்கு கண்டேன் அப்படின்னோடனே, எனக்கு கிணக்கு கண்டா எல்லாமே நடக்கும் ஆண்டு நடத்தான் சொல்லுவார். ஸோ அப்படி நடக்கும்போது அதை நான் தெளிவாக நான் கேட்கும்பொழுது என்றான் என்னும்போது, அப்போது அவனுக்கு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஆண்டு சொல்கிறார், இவனை முத்திரை மோதிரமாக விற்பேன், இவன் என்னை பார்த்துனோடனே எல்லாரும் ரொம்ப பார்த்துனோம் அதுன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அப்போ தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோம் அப்போ தரான்னு சொல்லிட்டு 7 மாதம் ஆச்சு. 7வது மாதம் ஒரு ப்ரேயருக்கு நாங்கள் போயிட்டு வந்து அந்த வீட்டில் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். அப்போ ஆண்டு சொல்கிறாரு, அவனுக்கு தானியல்னு பேர் வைகின்றார், தானியல்னா டேனியல் அப்படின்னு பேர் வைகின்றார். ஆனால் அவனுக்கு முன்னாடி நான் ஒரு பேர் குறித்து வச்சுருந்தேன், என்னென்னா காட்சன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குறித்து வச்சுருந்தேன். அப்போது என்னென்னா, ஆமாம், லாஸ்ட்டு இந்த ஜனவரி மாதம் அவ்வளோ ஒரு போராட்டம், ஏன்னா ஜனவரி மாதம் நான் ஒரு கேம்புக்கு போவேன் எப்பயும், அங்கே போய் ஆகணும். 12ஆம் தேதி நான் 12ஆம் தேதி கிளம்பணும். அப்போ அந்த 12ஆம் தேதி கிளம்பும்போது அந்த என்ன செய்யணும்னா, குழந்தை பிறந்துடணும், பிறந்ததானே நம்ம 12ஆம் தேதி ஃப்ரீயாக போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன செய்கிறேன், காத்திருக்கிறேன். காத்திருக்கும்போது நைட்டு நான் சொல்கிறோம், சரி 12ஆம் தேதி 10 ஆயிடுச்சு தேதி, இன்னையோட 10 ஆயிடுச்சு, விடிஞ்சால் 9ஆம் தேதி நைட்டு நாங்கள்ன்றோம். அப்போ விடிஞ்சால் 10 ஆயிடுச்சு. ஸோ இந்த 10 ஆன பிறகு நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டு ரெண்டு பேரும் நல்லா ஜெபம் பண்ணுறோம். நல்லா நானும் என் மனைவிமா அக்கினி அபிஷேகத்தோட வல்லமையோட ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் தேவன் நடத்தி இன்னொன்னே அந்த சொல்கிறாரு, நீங்கள் அதிகாலையில் 3 மணிக்கு மருத்துவமனைக்கு போவீங்கன்னு சொன்னார். அதேமாரி அதிகாலையில் 3 மணிக்கு நான் போகிறேன் நைட்டு 12 மணி, ஆமாம் 3 மணி இருக்கும், பனிக்கூடம் ஒன்னே உடஞ்சிருச்சு. சரி நார்மல் தானே, யூஸ்வல் தானே, நீ படுப்பா காலைல போகலான்னு சொன்னேன், இல்லை எனக்கு ஒரு பயமாக இருக்கா போகலான்னு சொன்னேன். ஜிகிச்சு கிட்ட சரின்ட்டு நாங்கள் போகிறோம், எங்கள் மாமியார்ட்ட ஃபோன் பண்ணி அவங்களும் வந்துட்டாங்க. போயிட்டுன்னு டாக்டர் சொல்கிறாங்க பனிக்கூடம் உடஞ்சிருச்சின்னு சொல்லிட்டாங்க. சரின்னுட்டு நான் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்கள், 5 மணிக்கு நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். 5 மணிக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன்னா 8 மணிக்கெலாம் என்னோடய மச்சான் ஒரு 6 பேர் இருக்காங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாருமே கேட்குறாங்க, சும்மா கிண்டல் பண்ணிட்டு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் என் பையன் தான் பிறப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ கேட்குறாங்க, கடைசியாக கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், மாமா மச்சான் எனக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும், அவன் பேர் வந்து காட்சன் டேனியல்னு ஆண்டர் கொடுத்துட்டாரு, சரியாக கரெக்டாக இந்த ஈவினிங்குள்ளே பிறக்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அப்போ சொல்லும் போது பாருங்கள் சொல்லிட்டாங்க, சிரித்தானோ ஒரே சிரிப்பு, ஏன்னா அப்புறம் ஜாதி இருக்கவங்க என்ன நம்ப மாட்டாங்க இல்லையா, ஒரே சிரிப்பு. சரி சிரிச்சா சிரிச்சிங்க, அதேன்னு தெரியாது, என் தேவன் என்னை வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் என்று சொல்லி நான் உட்கார்ந்துருக்கிறேன். இப்போ நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஜெபிச்சே இருக்கிறேன். என் மனைவி கூட வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வந்தாங்க. 7 பேரில் எல்லாருமே அதை பனிக்கூடம் தண்ணி பிள்ளை குடிச்சிருச்சு, குழந்தை குடிச்சிருச்சின்னா எல்லா ஹாஸ்பிட்டலுமே டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணி டக்குன்னு எடுக்க பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க, அப்போ பனிக்கூடம் உடஞ்சிருச்சு பிள்ளை தண்ணி குடித்தா செத்துருவோம் அப்படின்னா சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டு சொன்னார், இவனுக்கு இவ்வளோ கீட்டிலாம் நடக்கும், இந்த காரியம் இருக்கும், இவனுக்கு இப்படி போகும் வரும்னு எல்லாம் தெளிவாக சொன்னதுனால நான் என்ன சொல்கிறேன், சரி பனிக்கூடம் குடிஞ்சு சொல்கிறாங்க டாக்டர் மீன் ஒன்றும் செய்ய முடியாது, சரின்னு சொல்லிட்டோன்னு சரின்னு சொல்லிட்டேன். சொன்ன பிறகு எனக்குள்ளே ஒரு வாஞ்சேன், சரி சொல்லிட்டோம், ஆனால் தேவன் சுகபிரசன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்போ நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட பாருங்கள் 11 மணி நேரம் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சரியாக காலையில் 5 மணிக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன்னா தண்ணி குடிக்கலை, எதுவும் செய்யலை. ஏன் மச்சான் பார்த்துட்டு ஜூஸாஸ் குடிங்க மாமான்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் வாங்கி கொடுத்தாரு. 1 மணிக்கு 11 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். 11 மணி நேரம் ஜெபம் பண்ணும் போது குழந்தை அவளுக்கு மட்டும் பிரத்யேகமாக டாக்டர் பார்த்துட்ருக்காங்க, செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஆண்டர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே தேவன் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எங்கள் சேவன் சொன்னார் சொன்னான்னு சொல்லும் போது மச்சானா வந்துட்டார். அப்படியே ஜெபிச்சிட்டு 11 மணி நேரம் அந்த குழந்தை அந்த பனிக்கூட தண்ணியை குடிக்காமல் அவன் 11 மணி நேரம் அவன் தாயின் கருவத்தில் இருந்தான். அப்போ இருக்கும்போது கரெக்டாக சரியாக 2:58 அவன் பிறந்தான். பிறந்த உடனே மனைவி சொன்னான், நான் இப்படியாப்பட்ட வழியாதான் பிறவான்னு சொல்லிட்டு அவன் பிறந்த தீக்கி அவன் மேலே போட்டாங்க. சிவபரசன் தான் திறந்து அப்படி பிறந்த தீக்கி போட்டு பைபிளை கொடுத்தானா, பைபிளை பிடிச்சிக்கிட்டானா. காட்சன் டேனியல் 3 வாட்டி கூட சொல்கிறார், ஆண்டர் சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சேன். அதேமாரி காட்சன் டேனியல், ஆனால் என் மனைவிட்டு என் குழந்தைய காட்டல, அம்மா என்ன குழந்தை தெரியுமான்னு டாக்டர் கேட்டாரான். பையன் டாக்டர் காட்சன் டேனியர் திருப்புங்க அப்படின்னாரான். உடனே என்னம்மா இவ்வளோ விசுவாசமாக இருக்கீங்கன்னு வச்சிக்கின்னு போட்டு டாக்டர் உடனே வச்சுட்டு போயிட்டேன்ட்டாரான். இவ்வளோ விசுவாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு அதனால் காட்சன் டேனியல்னு பேர் வச்சு தேவன் ஒரு அற்புதத்தை செஞ்சார். அந்த அற்புதத்தின் நிமித்தம் ஒட்டுமொத்த குடும்பமும் ஸ்தம்பித்து நின்னுது. ஐயோ எப்படி இவர் துல்லியமாக இவ்வளோ காரியங்களை தேவன் சொன்னார், ஏசப்பா சொன்னார், ஏசப்பா சொன்னார்னு தெளிவாக சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த பேர்லேருந்து அவன்லேருந்து அவன் இத்தனை கிலோ முத வேண்டிய தேவன் சொன்னார். பிள்ளை எல்லாத்தையும் நான் யாருமே இன்ன வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. அவன் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆகுது, யாரும் கேட்கவே இல்லை, கேள்வி கேட்கல. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற்றுகிறார், அவர் வார்த்தையை சொன்னதெல்லாம் நிறைவேற்றுகிறார் இல்லையா. அப்படியாக இருந்த இன்றைக்கி பாருங்கள், அவன் பிறந்து 4 மாதம் ஆகுது, 4 மாதத்துக்கு அவனுக்கு ஜெபந்தான், 4 மாதத்துக்கு எங்களுக்கு ஜெபந்தான். நாங்கள் வந்து இந்தியோட ஒரு 9 மாதம் ஆகும், ஒவ்வொரு வருஷம் வரப்போது கடலூர் வந்து இந்த 9 மாதத்தில் சரியான சோறு இல்லைன்னு சொல்ல முடியாது, சோறு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே வந்த ஒரு அண்ணன் மூலியமாக பழக்கம் ஏற்பட்டது. அங்கே அண்ணன் ஒரு ஹோம் வச்சுருக்காரு, அந்த ஹோமுக்கு என்னை ப்ரேயர் பண்ண கூடுவார். அந்த ஹோமுக்கு என்னை ப்ரேயர் பண்ணி கூடும்போலாம் அவரே ஃபோன் பண்ண மாட்டாரான்னு ஏங்கி நிற்பேன். ஏன்னா அவர் ஃபோன் பண்ணி கூட்ட உடனே நான் போவேன், போன உடனே ஜோம் பண்ண சொல்லுவார், நான் ஜோம்லாம் பண்ணுவேன், எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவர் அரிசி கொடுப்பாரு. ஐயோ அந்த அரிசி கொடுத்தானா போதுன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நேத்தி கூட அந்த அரிசியை சாப்பிடும்போது நான் நன்றி சொன்னேன் அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நீங்கள் கொடுத்த அரிசி தானே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஐயோ பிரதர் அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் ஒரு வழியாக காரணாங்க வந்திருக்கீங்க, கருத்தர் கொடுக்க சொன்னால் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த அரிசி தான் எங்களை வாழ வைக்கி நேத்தி பார், அந்த அரிசி இல்லை, அந்த அரிசியை வச்சு நான் சாப்பிட்டுருந்தோம். ஆனால் கருத்தர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறார், நாங்கள் ஒரு நன்மை இல்லைன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் ஜெபத்தில் மாத்திரம்தான் எங்கள் வாழ்க்கையோடு. நான் என் மனைவி இன்னைக்கு நாங்கள் சம்பாரிச்சேன்னா, நாங்கள் சம்பாரிச்சிருந்தா ஒரு வேளை இருந்த உலக காரியத்துக்கு நாங்கள் சம்பாரிச்சேன்னா அவங்க அவ்வளவா எனக்கு கொடுத்துருப்பாங்க. சம்பளம்னா 40,000 அவங்க ஒரு வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க ஒரு 20,000 சம்பளம் வாங்கியிருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் மாதம் ஒரு 70,000 நாங்கள் ரெண்டு பேரும் இருந்திருக்கலாம். ஆனால் எங்களுக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் நான் வந்துட்டோம். நாங்கள் தேவ சமூகத்தில் வந்து நின்றதுனால இன்றைக்கி நிறையா பேரை கொண்டு கருத்தைகளை போஷிக்கிறார். இன்றைக்கி கூட காலையில் நான் பார்க்குறேன், எனக்கு வீட்டு வாடகை தரணும், 4,000 ரூபாய் தரணும், நான் 1 ரூபா கூட இல்லை. ஆனால் இன்றைக்கி ஏசப்பா இன்றைக்கி என் வாழ்க்கையை குறித்து நான் பேசி ஜெபம் பண்ணிவிட்டு அது ஒரு ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போய் போடுறேன். ஆச்சரியமாக இருக்கு அவர் நடத்துகிற நடிப்புகள், ஆச்சரியமாக இருக்கு என் தேவன் நடத்துறது. அந்த 4,000 ரூபாயை தேவன் எனக்கு கொடுத்தார், எனக்கு கொடுத்தார். அது கொண்டு கரெக்டாக அந்த வீட்டு வாடகை ஓடுறது கரெக்டாக வந்து அண்ணா வாடகை தள்ளின்னு கேட்குறேன், உடனே எடுத்து கொடுத்த என் தேவன் என்னை அப்படி ஆச்சரியமாக நடத்துனார். ஒருவேளை நான் அந்த வேலையில் இருந்து நான் சம்பாரிச்சேன்னா அந்த நிம்மதி இருக்குமான்னு தெரியல. ஆனால் இன்னும் எசப்பை நான் அடைச்சாங்க, அடைச்சது நிமித்தம் வந்த நீ போ, உனக்கு நான் செய்ய வேண்டிய வழிகளை காட்டுவேன், நான் உன்னை போதித்து நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன்னு சொல்லி நான் அழைச்சேன். இயேசுவாவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருந்து காரியம் பெரிதாக செய்வேன்னு சொன்னார். அதே போல் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நடத்துகிறாரு. பால் வாங்கின தவிப்பேன், ஆனால் என் தேவனை தவிக்க விட மாட்டேன். கரெக்டாக அந்த பாலுக்கு யாராவது சந்திப்பாங்களா, சந்திக்க மாட்டேங்கிறத யோசிப்பேன். என் மனைவி சொல்லுவாங்க, பயப்படாதப்பா, ஆண்டவர் நம்மளை நடத்துவார்ப்பான்னு சொல்லி கொண்டே இருப்பான், நான் அழுது ஜெபம் பண்ணுவேன், அந்த பாலை சந்திக்க வைப்பாரு. நேத்தி பாருங்க, வீட்டில் சாம்பார் வைக்க எல்லாம் இருக்குது, ஆனால் தக்காளியே இல்லையே, அப்படி சரி புளியை கரைச்சி வைன்னு சொன்னேன். ஒரு பாஸ்டர் வந்து கூப்பிட்டு போய் அங்கேயே போனோம், திடீர்னு காய்கறிகளை பூந்து உங்களுக்கு என்னென்ன வாங்கிக்கிறார். ஐயா எனக்கு இது வேணாம் ஐயா, தக்காளி மட்டும் போதும் ஐயான்னு சொன்னேன். 1 கிலோ தக்காளி எனக்கு 27 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அப்படி தக்காளியை கொடுத்து ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணியிருந்தேன். அப்படியே என் மனைவிக்கு கன்சியூவாக இருக்கும்போது 1000 சொந்தங்கள் இருந்து எல்லாம் இருந்தது. ஆனால் நான் ஜெபம் பண்ணி என் பிள்ளை சரியான சத்தில் வளரலை, நட்ஸில் வளரலை, எதுவும் இல்லை, ஆண்டவர் கிருபியால் வளர்க்கப்பட்ட மகனவன். அவன் எல்லாத்துக்கும் ஜெபம் தான் நான் சொல்லுவேன். அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, எங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா, ஆனால் நீங்கள் கொடுத்த கிருபை இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி தண்ணி ஊற்றி தண்ணி கொடுப்பேன். இந்த தண்ணியை குடிச்சிட்டு சோத்திரம் சொல்லுவாள், அதில் என் பிள்ளை வளர்க்கப்பட்டது. நான் சாட்சியாக சொல்லுவேன் தேவன் சமூகத்தில் பிள்ளையே வளர்க்கப்பட்டது. அன்றைக்கி அநேக இடத்துல இப்போ கடலூரில் நிறைய பேர்கிட்ட இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அறிமுகமாகிறோம், எல்லாத்தையுமா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியப்படுறோம். ஆனாலும் தேவன் சில சபைகள் எடுத்து பயன்படுத்துகிறாரு, எனக்கு தேவைகளை சந்திக்கிறார். அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது, என் தேவன் சந்திப்பார். ஒன்றுமே இல்லாத இடத்துல எங்களை தேவன் உயர்த்துகிறார். அவர் அழைத்த அழைப்பு உண்மைங்க, நிச்சயமாக சொல்கிறேங்க. கல் வணங்கி, கல் சாதாரண கல், அந்த கல் நீங்கள் இன்றைக்கி போய் கேட்டால் கூட ஒன்றும் தராதுங்க, காது இருந்தும் கேட்காதுங்க, கண் இருந்தும் பார்க்காதுங்க, என்னென்னா அப்படி வளர்க்கப்பட்டுங்க. இதுதான் நம்ம சாமி, எங்கள் அப்பா சொல்லி சொல்லி, ஏன் இது நம்ம சாமியான்றி என்னென்ன. ஆனால் இது நம்ம சாமி அல்ல, உண்மை உள்ள தேவன் நமக்காய் அப்பா மறுதளித்த தேவன் அவர். அப்பா யாருங்க? பெத்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரும் வரமாட்டாங்கம்மா, யாரும் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் எல்லாருமே சொல்கிறேன், நம்மளுக்கு பெத்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரும் வரமாட்டாங்க. நமக்காக சிலுவில் அடிக்கப்பட்ட இயேசப்பா மட்டும்தாங்க. அவர் ஏங்க அடிக்கப்படுறோம், நமக்காக தாங்க அடிக்கப்பட்டார். ஐயோ ஏன் பிள்ளை, நான் படைச்ச பிள்ளைங்க, நான் படைச்சனேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் வேதனைப்படுறாரு. ஒருவேளை அவர் வருகை இன்னைக்கு இரவாக கூட இருக்கலாம், ஆனால் இரவாக கூட இருக்கலாம் அந்த இரவு. ஆனால் ஐயோ இன்றைக்கி கூட வந்துடலாம். ஆனால் சொல்கிறாரு, நான் சொன்னேன் அப்பா உமது வருகை வரட்டுமேப்பா அப்படின்னு சொன்னேன், சரி சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் எப்படி தேர்ந்தெடுத்தேன், உன்னை எப்படி நான் அழைச்சேன், அதே போல் நான் படித்த பிள்ளைகளா. அதான் வேதத்தில் பார்க்குறோம், ஏவனான்னு ஒரு மனுஷன் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து அவன் வந்து நான் தரிசித்துக்கு ஓடிடுவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா அந்த பட்டணத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது அதை நீ சொல்லுவீங்க அழிக்கிறேன்னு சொல்லுவீங்க, ஆனால் அழிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுவான். ஆனால் எதுக்காக சொல்கிறேன்னா, தேவன் அழிக்க மாட்டாருங்க, நம்மளை பயமுறுத்த தான் வைப்பார். இன்றைக்கி எல்லாம் சொல்கிறேன், ஆனால் எல்லாம் இன்றைக்கி எல்லாம் வேஸ்ட்டுங்க. இன்றைக்கி எல்லாமே, ஏன்னா கடைசி நாட்கள் நம்ம நிற்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் அற்புதமாக செஞ்சார். ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், துர்க்காலத்தம்மை மாரியம்மா இது எல்லாம் யாருன்னா, பின்னாடி வாழ்ந்த தலைவர்கள் முன்னோர்களுங்க. அப்போது ஒரு ராஜா ஒரு போருக்கு போகும்போது எப்படின்னா, அந்த ராஜா போருக்கு போகும்போது தளபதி இருப்பான் இல்லையா, அவன் தலையை வெட்டி வீழ்த்துட்டான செத்துட்டான செய்வாங்கன்னா, அவனை புதைச்சி அந்த இடத்துல அவன் தலையை வச்சு அவன் யூஸ் பண்ண கத்தி கம்பு வீல் அருவா எல்லாத்தையும் அதை வச்சுட்டு வருவாங்க. அதை காலப்போக்கில் படைச்சிக்கிட்டே வந்தது தாங்க. அதை என்ன சொல்லிட்டாங்க, நம்ம சாமி நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம உண்மையான தெய்வம் நம்ம இயேசு கிறிஸ்துங்க. என் வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சந்தோஷம் சமாதானம் ஏன் நான் கண்ணீர் விடுறேன்னா, என் தேவன் எனக்கு அப்படி செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார், அற்புதத்தை மகிமையாக நாங்கள் பார்க்குறோமா, ஒவ்வொரு நிமிடமும் பார்க்குறோம், எல்லாத்தையும் நிமிடத்துலையும் ஒவ்வொரு நிமிஷம் நம்ம பார்க்குறோம். எங்களுக்கு அவ்வளவாக நடத்துகிறாரு, அவ்வளோ அற்புதமாக எங்களை நடத்துகிறாரு. இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் நானும் என் மனைவியின் பிள்ளைமா நாங்கள் சேர்ந்துருக்கிறோம். ஆனால் சேர்ந்துருக்கும் போது எங்களுக்கான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுது. இந்த காரியங்களை தேவன் அற்புதமாக நடத்துகிறாரு, ஒரு வல்லமையாக இருக்குது. இன்றைக்கி பாருங்க, என் பிள்ளைக்கு என்ன தேவையோ, அவனுக்கு ஒரு பேம்பர்ஸ் தேவை, ஒரு டெட்டாயில் தேவை, ஒரு குழந்தை பிள்ளைக்கு பிறந்த பிள்ளைக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்படி இருக்கும்போது என்ன ஏதாவது காசே இல்லையே, தேவன் கரெக்டாக சந்திக்கிறார், கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் சொல்லி, அண்ணே நான் உங்களுக்கு மாதம் மாதம் உங்கள் குழந்தைக்கு நான் தரேன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் மூலமா பேசுறது. ஏன்னா தேவன் அழைத்த அழைப்பு அவர் கரெக்டாக சொன்ன வார்த்தை நிமித்தம் நடத்துகிறாருங்க. மாசான 4000 வீட்டு வாடகை சந்திக்கிறாரு, தண்ணி வாடகை சந்திக்கிறாரு, கரண்டு பில்லு சந்திக்கிறாரு. எங்களுக்கு ஒரு ஹோம்லேருந்து கொடுக்குற அரிசி நிமித்தம் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா உறவினர்களெல்லாம் ஒரு நேரத்தில் உதவுனாங்க, இப்போ யாருமே இல்லை. ஆனால் எங்களுக்கு எங்கள் தேவன் அழைச்சிருக்காரு, நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம்னு சொல்லி நிற்கும்போது தேவன் ஒவ்வொன்றாய் கொடுக்குறாரு. கடுகுலேருந்து சீரகத்திலேருந்து தக்காளியிலேருந்து காய்கறிலேருந்து எல்லாம் தேவன் தராரு, வேறு யாரும் தரல. இன்றைக்கி நான் நிலையாக நிற்கிறோம், ஊழியத்துன்னு வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம ஊழியத்துக்கு ஓடும்போது என்னான்ற செய்யணும் அப்படின்னா செய்ய காத்திருக்கும் போது கற்று சொல்றார், நீ காத்து, நான் பொறுமையோடு, இது கடைசி காலமாக இருப்பதனால, என் வருகை சமீபமாக இருப்பதனால நீ ஆயத்தப்படும் மகன் சொல்றாரு. இன்றைக்கி நானும் என் மனைவியுமாக இரவு முழுக்க செபிக்கிறோம், துதிக்கிறோம், என் பிள்ளைக்காக செபிக்கிறோம். எங்களை எல்லாவற்றையும் அற்புதம் அடையாளம் நடத்துகிறாரு. தேவன் விதமாய் காரியங்களை செய்வார் என்று எண்ணி அவர் சமூகத்தில் ஓடிட்டுருக்குறோம். எங்களுக்கு இன்னும் ஊழியத்தின் பேரை கொடுக்கல, ஏன்னா தேவன்கிட்ட ஒவ்வொன்றும் நான் கேட்டுக்கிட்டே செய்கிறதுனால என்றாரு. இன்றைக்கி பாருங்கள், சிதம்பரத்தில் நான் ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். மாதம் ஆனால் சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை வீட்டு கூடுகை வச்சுருக்கிறேன், உபவாச கூடுகை. அதில் பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் அற்புதம் அடையாளம் நடக்குது. ஒருத்தவங்களை பால் கடை வைக்க சொன்னாங்க, பால் கடைக்காய் ஜெபம் பண்ணேன், ஜெபம் பண்ணி இன்றைக்கி பால் கடை நல்லா ஓடுதுன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு பாருங்கள், சிதம்பரத்தில் அதே சிதம்பரத்தில் ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க, என் சாட்சி இது, 4 பிள்ளைங்க, ஆண்டவர் என்னோட இருக்கிறான்றதுக்கு ஒரு உதவி. 4 குழந்தை பிள்ளைங்க, ஒவ்வொன்றுக்கும் 2 வயசு 1.5 வயசு இப்படி தான் இருந்தது. செத்துட்ட இவங்க வந்து தேரமாட்டாங்க, கேன்சர், அதாவது என் கேன்சர் சாதாரண உடம்புல வந்தாலே நம்மளை தாங்க முடியாது. அந்த பாருங்கள், அந்த 22 வயசு பாப்பா, அவங்க அதுலேயே சின்ன பிள்ளையில கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூளையில் 7 அடுக்கு நம்ம சொல்லுவாங்க, தலையடுக்கு 7 அடுக்கு, அந்த 7வது அடுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, வீட்டுக்கு இட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஒரு தகவல் கிடச்சி பாஸ்டர் அப்படி ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னே நான் போகிறேன். போய் பார்த்தா குடும்பமே அழுகுறாங்க. எப்படின்னா ஒரு டெத்து வீட்டில் எப்படி அழுவாங்க, ஒரு சாவு வீட்டில் அழுமே அழுதுட்டுருக்காங்க. நான் என்ன ஒரு செத்துட்டாங்களா என்ன நினச்சிட்டு பார்க்குறேன், அவ்வளோ ஒரு கொடுமையாக அந்த பாப்பா இருந்தாங்க. போய் என்னென்னு சோமன் ஆண்டரே என்ன ஆண்டர்னு கேட்டேன், இது வேணாம்ப்பா முடிஞ்சிடுச்சு விட்டுடு போராடாதேன்னு ஆண்டர் சொல்கிறாரு. ஏன்னா கடைசி நாட்களில் கடைசி நிமிடத்தில் போயிருக்கேன், ஏன்டா போராடுறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் சோமன் அன்றைய உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, அன்றைய ஒன்றுமில்லாத இடத்துல எல்லாத்தையும் உருவாக்குற தேவன் நீராண்டவரே, நாங்கள் எல்லாம் யாரும் எங்களுக்கு கை விரிச்சாலும் தேவனே நீங்கள் இருக்கின்னு சொல்லிட்டு நான் அழுது ஜெபிச்சு மன்றாடி அழுது ஜெபித்து எல்லாரும் அழுங்கன்னு சொல்லி ஜெபிச்சு கட்டை உடஞ்சி ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அப்படியே இவ்வளவாய் நீ அன்பு கூறுகிறாயான்னு சொல்லிட்டு தேவன் அப்புறம் அந்த நிமிஷமே அற்புதத்தை நடத்தி நீ போ இதோ நான் சுகத்தை அனுப்புறேன்னு சொல்லிட்டு உடனே சுகங்கொடுக்கும் வல்லமை அந்த இடத்துல கிரியை செஞ்சுது. அந்த சுகங்கொடுக்கும் வல்லமை அது அற்புதம் செய்ய சக்தி உடனே கிரியை செஞ்சதுனால மறுநாளே அதாவது வேணா வீட்டுக்கு போங்க இவங்க செத்துருவாங்கன்னு சொல்லி அனுப்பின டாக்டர்ஸ் பாண்டிச்சேரியில் இன்னும் அவங்க மரியாதை இருக்கிறாங்க. பேர் சரணி அந்த பாப்பா பேர், பேஷண்ட் பேர் சொன்னாங்க. வேணான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தவங்கள மறுபடியும் பாண்டிச்சேரி அழைச்சி சென்று அவங்கள போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க இன்றைக்கி ஆப்ரேஷன் சொன்ன உடனே அவரு கணவருக்கு ஒரு ஆச்சரியம், ஃபோன் பண்றாரு, ஐயா ஒரு ஆச்சரியம் ஐயா ஆபரேஷன் சொல்றாங்க. சரி சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு சொல்றாரு ஐயா ஆபரேஷன், அவர் அழுகுறாரு, ஆபரேஷன் பண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா ஒருவேளை காப்பாற்றலாம் காப்பாற்ற முடியாமல் போகலாம், எல்லாத்துக்கும் ஏற்றுவீங்களான்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி சொல்லும்போது அவர் அழுகுறாரு அழுகுறாரு அழுதுகிட்டே இருக்காரு. சமாதானம் என்னால் படுத்த முடியல. உடனே நான் ஜெபம் பண்ணேன், இருங்கப்பா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன், அன்றரே இப்போ இந்த நேரத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க, நீர் உயிர் பிடித்துன்னு சொன்னீங்க சுகத்தை கொடுத்துன்னு சொன்னீங்களே எசப்பான்னு சொல்லி அந்த மகளுக்கு அந்த நிமிஷமே ஃபோனில் அந்த மகனோட ஜெபம் பண்ணி அப்பன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கருத்து ஒரு பச்சை இங்கே பேனாவில் கையெழுத்து போகிறத காட்டுறாரு. குட் அன் ஆப்ரேஷன் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன சொன்னவனே அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு கையெழுத்து போடுங்க ஐயா, இல்லை ஐயா என் மனைவி எனக்கு வேணும் ஐயா நான் போட முடியாது. பிரதர் நீங்கள் போடுங்க ஆண்டர் சொல்லிட்டா நீங்கள் போடுங்கன்னு சொன்னேன். போட்ட அடுத்த ஒரு 4 மணி நேரத்தில் எனக்கு ஃபோன் வருது, ஐயா சோத்ரையா சோத்ரையான்னு சொல்லிட்டேன், எல்லாமே ஃபேமிலியோடு அழுகுறாங்க, எனக்கு குட்டான ஆப்ரேஷன் நடந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப சந்தோஷத்துடனே எல்லாவற்றையும் அற்புதமாக நடத்தி 4 பிள்ளைகளுக்கு நல்ல தாய் பால் கொடுத்து சந்தோஷம் சமாதானத்தோடு இன்னைக்கு சிதம்பரத்தில் அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்னா அப்படியேப்பட்ட காரியங்களை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். அது ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் தேவன் எதற்காக அழைச்சாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். அப்படி சுயங்கொடுக்கும் வல்லமை அற்புத சக்தி எல்லா கிரியைகளும் எல்லா வரங்களும் வல்லமையும் கொடுத்து நிரப்பி வச்சதுனால இன்னும் எந்த இடத்து போனாலும் அற்புதம் தான், எந்த இடத்து போனாலும் அதிசயம் தான். குழந்தை எல்லாரும் குழந்தை கொடுக்குறாரு, கட்டுகளை உடைக்க சொல்கிறாரு, மந்திர கட்டளை அறுத்து போடுறாரு, எல்லாத்தையும் தெளிவாக கொடுக்குறாரு. அவர் அழைத்த அழைப்பு நிமித்தம் நான் இருக்கிறோம். ஒருவேளை நானும் என் மனைவி இந்த பூமியில் வாழறதுக்கு ஒரு தகுதி இருந்ததுன்னா அழகான செய்வோம், கம்பெனியில் ஒரு சேலரியை வாங்கிக்கிட்டு சுகபமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. இன்றைக்கி 1 ரூபான்னு என் சொக்கலை 1 ரூபா இல்லை, இன்றைக்கி 1 ரூபா வருதுன்னா என் தேவன் நம்பி தான் வரும். அவங்க கொடுக்குற காணிக்கை தான் எனக்கு இன்ன வரைக்கும் போச்சுக்குது. இன்றைக்கி நடந்து பெரிய அற்புதம், ஒரு நாளும் ஒரு அற்புதம் நடத்துகிறாரு. இன்றைக்கி நான் கொடுத்தே ஆகணும், அந்த 4000 ரூபா கொடுத்து ஆகணும் வீட்டு வாடகை. அந்த மனுஷன் இன்னும் 1/2 மணி நேரத்தில் வரப்போகிறாரு. நான் சொல்கிறேன் விசுவாசத்தோடு இருமா ஜெம்பிச்சே இரு. நான் கடைக்கு போயிட்டு இந்த ஏடிஎம்மில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டோன்னே ஏடிஎம்ஐ எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். அப்போ அந்த ஏடிஎம்மை பார்க்கும்போது அகர ஏடிஎம்மை போட்டு 1 3 அப்படின்னு போட்டு 3000 எடுத்துனா தான் 3000. நான் சார் கேட்குது 1000, 2000, 3000. நான் டக்குன்னு 3000 சத்தம் வெறும் சத்தம் அப்படியே அதே இடத்துல கண் கலங்கி அழுகிற ஆண்டவரே இது எப்படி நடந்தது, என் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு ஆச்சரியமாக நடத்தின்னு சொல்லிட்டு அழுகிறேன். அப்படியே சந்தோஷமே வந்து அதில் போயிட்டு என் மனைவிக்கு ஒரே 2 பேருக்கும் என்ன செஞ்சேன், காலையில் டிஃபன் இல்லையா அந்த காசை பார்த்தோன்னே. அதாவது இன்றைக்கி என்னென்னா பால் வாங்கி குடிச்சிட்டு முடிச்சிக்கலாம், இன்றைக்கி காலை டிஃபன் பாலோட முடிச்சிடலான்னு எண்ணணும். ஆனால் தேவன் அந்த காணிக்கு எடுத்துகிட்டு போ அந்த காசை பார்க்குறேன் 3000 கொடுத்தாரு. அந்த 3000 எடுத்துகிட்டு போயிட்டு 100 ரூபாயை கொடுத்து 2 பேருக்கும் 30 ரூபாய்க்கு கூழ் வாங்கி 2 பேரும் எடுத்துகிட்டு போயிட்டு என்னப்பா கவர்லாம் பெருசாக எடுத்து வரேன்னு மனைவி கேட்டாங்க. அப்போ சொன்னேன் ஆண்டர் கொடுத்தா நம்மளை ஆச்சரியமாக நடத்துகிறான்னு சொல்லிட்டு அவங்களும் அழுக நான் அழும்போது ஜெபம் பண்ணி சேர்ந்து ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆண்டர் இதை காட்டிலையும் இன்னும் அதிகமாக நான் அவளை செய்வேன்னு சொல்லி வாக்கு தத்தம் காலில் கொடுத்தார். அவ்வளோ ஆச்சரியமாக நடத்தினாரு. ஏன்னா அவர் அழுத்த அழைப்பில், ஏன்னா நம்ம பிறந்த இடத்துல சரி என் மனைவி பிறந்த இடத்துல சரி அங்கே இக்கட்டு சூழ்நிலை அவங்களும் நல்ல பாடுகள் மத்தியில் வந்தாங்க, நானும் பாடுகள் மத்தியில் வந்தோம். இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து தன் விழா எலும்பு யாருக்கு ஆதாம் எப்படி ஏவாளை தேவன் படைச்சாரோ அதே போல் எனக்கு ஏவாளை தேவன் கொடுத்தார், என் விழா எலும்பு தேவன் தெரிந்து கொள்ள வச்சார். இன்னைக்கு பாருங்க அவரு இணைக்கிற இணைப்பு அவர் கொடுத்த அந்த திருமணம் திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாம் ஒன்றாக இருப்பதனால இன்னைக்கு நாங்கள் இருவரும் சந்தோஷம் சமாதானத்தோடு இருக்கிறோம். எப்பயாவது பிரச்சனை வரும், பிரச்சனை வரும் மீன்ஸ் ஒரு அன்புக்காக வரும், ஏன்னா எப்பயுமே லவபிளாக இருக்கணும், எப்பயுமே ஒரு இதாகவே இருக்கக்கூடாதுல்ல. அப்போது சண்டை வரும்போது இன்னும் அன்பு அதிகமாகும். இன்னைக்கு பாருங்கள் தேவ சமூகத்தில் 2 பேரும் ஜெபம் பண்ணும். ஒரு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமலாம் இருந்தாலும் இருப்பதை விட ஜபம் இல்லாமல் நாங்கள் இருக்க மாட்டோம். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஜெபிப்போம், சேர்ந்து தான் உயர்த்து போவோம். இன்றைக்கி என் பிள்ளை பிறந்ததுனால சில இடத்துக்கு வர முடியாது, சொன்னால் ஒரு 4 மாதம் வரைக்கும், ஆனால் சேர்ந்து போவோம், சேர்ந்து ஜெபிப்போம். ஏன்னா என் பிள்ளை கற்பும் தரித்திலேருந்தே சில பேர் வண்டியில் போகக்கூடாது 3 மாதம் 4 மாதம், அவன் என்னைக்கு தரிக்கப்பட்டானோ என்னைக்கு ஆண்டு கொடுத்தாரோ அன்னிலேருந்து நாங்கள் ஊழியத்துக்கு ஓடிட்டு தான் இருக்கிறோம், வண்டியில் தான் போகிறோம். அவ்வளோ பள்ளம், அவ்வளோ மேடுகள் எல்லாத்தையும் தேவங்களை அற்புதமே பாதுகாத்தார். இன்றைக்கி நான், என் பிள்ளை, என் மனைவி 3 பேரும் அழகாக ஆண்டு சமத்தை காத்திருக்கிறோம். நிச்சயமாக எங்கள் தேவன் இந்த கடைசி நாட்களை ஆற்றும் அறுவடைக்காக வைத்திருக்கிறாரு. வருகிற எழுப்புதற்காக எங்கள் திட்டத்தை, தீர்மானத்தை போட்டு வச்சுருக்காரு. நாங்கள் கடைசி வரைகள் எங்கள் தேவன் சமூகத்தில் உண்மை உத்தம உள்ள ஊழியக்காரனே வாழ ஆசைப்படுறோம். அதுவே நிறுத்த போகிறாரு, அதுக்காக எனக்கு பாடுபடுறோம். தேவன் நடத்துகிறாரு, இன்னும் வந்து ஒரு குறையும் இல்லை. ஏன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, எங்கள் அப்பா அம்மாவில் கஷ்டப்பட்டாங்களே, அவங்களை செய்ய முடியலன்னா ஒரு வருத்தம் இருந்தது தவிர, ஆனால் எனக்கு என்ன தேவன் கொடுக்குறாரோ அது நிமித்தம் ஒரு பங்கு நான் அவங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். மாதம் மாதம் என்னால் கொடுக்க முடியல, ஆனால் எப்போ தேவன் அதை அதிகமாக கொடுக்குறாரோ அவங்களுக்கு ஒரு பங்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாவற்றையும், எல்லாத்தையும் தன் குடும்பத்தை விசாரிக்கணும் ஆண்டு சொல்கிறாரு இல்லையா. ஊழியக்காரன் விசாரிக்கும் போது எல்லாத்தையும் செய்கிறேன், ஆனால் என் குடும்பம் என்ன இன்னும் புரிஞ்சிக்கல. இன்றைக்கி கூட எங்கள் அம்மா அழுது திட்டுறாங்க, உன் நல்ல வேலைக்கு போனால் நல்ல சம்பளமாச்சு, நீ இப்படி அவள் வேலைக்கு போனால் சம்பளமாச்சுன்னு இன்றைக்கி கூட காலையில் எங்கள் அம்மா திட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எதுக்கும் கவலைப்படலை, அழைத்தவர் அவர், அவர் நடத்துகிறாரு, எந்த ஒரு குறையும் இல்லை, நேர்மை நடத்துகிறாரு. ஆனால் தேவன் சொல்கிறார், இந்த ஆடுகள் உன் மந்தையில் சேர்க்கப்படும்னு நான் ஜெபிக்கும் போதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் நான் காத்திருக்கிறேன், ஒரு நாள் என் குடும்பம் எல்லாம் என்கிட்ட வரும், நான் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் தேவன் இவ்விதமாய் எங்கள் குடும்பத்தில் எங்களை ரெண்டு பேருமே, இப்போ ரெண்டுமே பாடுகள் உள்ள குடும்பம் தான், எங்கள் நேர்த்தியாக எங்களை தேர்ந்தெடுத்து சமாதான சந்தோஷத்தோடனே நல்ல ஆண்கணி காட்சன் டேனியல் என்ற மகனை கொடுத்துருக்காரு. என் பேர் ஜோஷுவா கபூர், என் மகன் பேர் வந்து காட்சன் டேனியல், என் மனைவி பேர் ஷேரன் இந்துமதி. 3 பேரையும் தேவனை இணைத்திருக்கிறாரு ஊழியத்துக்குன்று. என்றைக்கு போய் என் பிள்ளைக்கு பேரை பிரஸ்தாபப்படுத்தணும் சபையில், அப்போ சபையில் சொல்லும்போது எல்லா ஊழியக்காரங்களும் குறை சொல்லவில்ல. ஊழியக்காரங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பிள்ளைய அது படிக்க வைக்கணும், இதை படிக்க வைக்கணும் சொல்லுவாங்க. நாங்கள் சொன்னால் அவன் இன்ஜினியர் டாக்டர் இல்லைங்க, இன்றைக்கி தேவ சம்பந்த சொல்கிறேன், அவன் ஒரு ஊழியக்காரன். இந்த எழுப்பு திட்டத்துக்காக தேவன் அவனை முன்குறித்து வச்சுருக்காரு. அவன் தாயின் கருவில் உருவாகும்னே அவர் எனக்கு காட்டினாரு. ஆனால் என் மகனை நான் வந்து தேவ சம்பந்த ஒப்புக்கொடுனா ஒரு ஊழியக்காரனை உருவாக்க, இன்றைக்கி ஊழியக்காரன் தான் சொல்லிட்டு எல்லோரும் முடியும் நான் சொன்னேன். தேவன் அப்படியே அவங்களை நடத்துகிறாரு, என்ன நடத்துவார். இந்த சின்ன ஊழியமாக ஆரம்பிச்சிருக்கோம், தேவன் நிச்சயமாக நடத்துவார்னு விசுவாசிக்கிறேன். ஒரு குறை இல்லாத தேவன் நடத்துகிறாரு. எங்களுக்கு வந்து வருமானங்களாம் எதுவுமே கிடையாது, ஏன்னா முழு நேர ஊழியன்னு சொல்லிட்டு தேவசந்தத்தில் வந்தோம். அது நிமித்தம் தேவன் யாரை கொண்டு போஷிக்கிறாரோ அது கரெக்டாக அந்த நாட்களில் நடக்கிறது. அதுவே எங்களுக்கு தேவை கொடுத்த கிருபை. அதனால் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக நடத்துகிறார். அவர் ஆச்சரியமான தேவன், அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன். ஒருவேளை நாங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ளாமல் ஆண்டவரை பற்றி பின்வாங்கி போயிருந்தேனா இன்றைக்கி இந்த லாபம் எனக்கு கிடச்சிருக்குமா, இந்த ஆண்டுக்குள்ளே இருப்போமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் படித்ததை விட, நான் படித்து ஒரு வேலை ஸ்தலத்தை வாங்கின பேரை விட இன்றைக்கி தேவ சமூகத்தில் வாங்குகிற அந்த கனமும் அந்த வாழ்த்துதலும் தேவன் மகிமை அவருக்கு மட்டும்தான் உண்டு. ஆனாலும் அவர் கனப்படுத்தும் போது நான் அடையே கண் கலங்குவேன். யாராவது துண்டு போட்டு ஒரு பிரசங்கம் பண்ண சொல்லி சபைக்கு விட்டுருப்பாங்க, ஒவ்வொரு சண்டையிலையும் நான் ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. ஒவ்வொரு சபையிலையும் நான் போயிட்டு நான் பயன்படுத்திட்டு இருக்காரு, நடந்துகிட்டு இருக்கேன். ஆண்டவர் நடத்துகிறாரு. அநேக பேருக்கு சுகம் கொடுக்கும் வல்லமையை கொடுத்து வச்சதுனால, வரங்கள் வல்லமையினால ஜெபிக்கும் போது அவங்க வெளிப்பாடுது, அவங்களை எல்லாம் தெரியப்படுது. ஜெபிக்கிறேன், சுகம் கொடுக்குறாரு. கண்ணு தெரியா கண்ணு தெரிஞ்சிருக்கு, உடல்நிலை சரியில்லாமல் பிழைச்சிருக்கிறாங்க, கேன்சர் கட்டி குணமாகுது. எல்லாத்தையும் விடலை கொடுத்து எல்லாரையும் ஆசீர்வாதமாக நடத்துகிறாரு. இன்றைக்கி அப்படியா தேவன் எங்கள் என் மனைவியும் என்னையும் என் பிள்ளையும் ஒருமனப்பட்ட ஆவியோடு ஒன்றாக இணைக்க வைத்து இந்த பூமியில் இன்னும் இருக்கிற ஆண்டவர் வருகை நிமித்தோட காத்திருக்கிறேன். அவர் நிச்சயமாக இந்த எழுப்பது நாள் எங்களை உருவாக்குறார். ஆமேன். அவர் உருவாக்குற நாட்களில் அவருக்கு நாங்கள் உண்மை உத்தமாய் ஓடும். கடைசி வரையில் முடிவறியாந்த அவரை நிலைநிற்பவன் ரட்சிக்கப்படுவான்னு சொன்னார் இல்லையா. நாங்கள் அவருக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம், அவருக்காகவே சேவிப்போம். அவரையே நாங்கள் எந்நேரம் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் மட்டும்தாங்க நம்ம எங்கள் வாழ்க்கையில், வேற யாரும் கிடையாதுங்க. அம்மா அப்பா அண்ணன் தம்பி யாருமே கிடையாது என் வாழ்க்கையில். என் மனைவியை தேவன் கொடுத்தார், என் பிள்ளையை கொடுத்தார். நாங்கள் கடைசியாக சாட்சியாய் வாழ்வோம் என் தேவனுக்கு என்று இந்த கடைசி நாட்களிலே ரட்சிப்பை கொடுக்கும்படி, ஆத்தும அறுவலை கொடுக்கும்படி. அப்பா ஓடுனுமே என்ன சொல்லுங்கப்பா, சாதாரண ஒரு மனுஷன் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தவனே அடுத்தது என்ன டார்கெட்னு கேட்டு அதை செய்கிறானே. ஆனால் நீங்கள் எனக்கு எல்லாமே கொடுக்குறீங்களப்பா, நான் உடனே சுவிசாரிக்கும்னு சொல்லும்போது நீ காத்துருன்னு சொல்லியிருக்காரு. நீ காத்துருந்தானே உனக்கு ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதம் தேவன் வச்சுருக்காரு. உன்னை கொண்டு பெரிய திட்டத்தை வச்சுருக்க மகனே, ஒரு எழுப்பர் வச்சுருக்க மகனே, நீ காத்துன்னு சொல்லியிருக்காரு. நேற்று இரவு கூட ஜெபிச்சோம். அப்போ என் மனைவிட்டு சொன்னேன், தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்காருன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஷேரன். அதனால் நம்ம ஜாகிரதையாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் எப்போ சொல்ல நடத்தணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சு கொண்டு துதிச்சு கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக என் தேவன் வரப்போகிறார். அது கடைசி நாட்கள் எல்லா ஜனங்களும் எல்லா ஜாதிகளும் புறஜாதிகளும் எல்லாம் பார்க்க போகிறாங்க. ஒரு எழுப்புதல், தீக்காக எழுப்புதல், இந்தியாவுக்கு எழுப்புதலே இந்த வாஞ்சை என்று சொல்லத்தக்கதாக நாங்கள் நிலை நிற்கிறோம். என் தேவன் இந்த சமூகத்திலே ஒப்புக் கொடுக்குறோம். நிச்சயமாய் நாங்கள் ஊழியத்துக்காக இந்த நாள் முழுக்க இந்த நிமிடம் வரைக்கும் தேவன் எங்களை வழிநடத்த விதங்கள் வெவ்வேறாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. எது நான் குறை சொல்வதற்கல்ல, ஏன்னா எங்கள் தேவன் அப்படியாய் போஷிக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார், நடத்துவார் என்று நாங்கள் நம்பி விசுவாசத்தர் ஓட்டத்தை ஜெயமனம் ஓடுகிறோம். எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் பேர் ஜோஷ்வா கபூர், என் மனைவி பேர் வந்து ஷேரன் இந்துமதி, என் மகன் மீது கார்சன் டேனியல். அவன் பிறந்து கரெக்டாக என்னோட 66 நாட்கள் ஆகிறது. மூவரின் தேவன் ஒரு குறை இல்லாமல் நடத்துகிறாரு. என்னை நடத்துவார் நம்பிக்கை காத்திருக்கிறேன். இந்த முடிவு நாட்களில் தேவ ராஜ்யத்தில் தேவனுக்கு ராஜ்யத்தை கட்ட எழும்ப பிரகாசிக்க என் குடும்பத்தை தேர்ந்தெடுத்த கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை ஆசீர்வதிக்கும்படியே என் குடும்பத்துக்காக எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்க, ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இதை பார்க்குற யாவரும் எங்கள் ஒரு விஷயமாக உங்கள் ஜெபத்தில் வச்சுக்கொள்ளுங்க, ஜெபிங்க, துதிங்க, அது போதும். இந்த வாய்ப்பை கொடுத்த டானியல் பாஸ்டருக்காக ஒப்பு கொடுக்குறேன். இங்கே அழைச்சிட்டு வந்த பாஸ்டர் ஜோஷுவா நடராஜன் ஒப்புக் கொடுக்குறேன். உங்களை எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து இந்த என்னோட சாட்சி இவ்விதமாக நீங்கள் கேட்ட விதத்துக்காய் கொடுத்த பார்த்து கொண்ட யாவருக்குமா ஒரு சின்னதாக ஒரு ஜெபிக்க போகிறேன். சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனே, உமக்கு நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். மகா இரக்கங்கள் கிருபைகள் நிறைந்த நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்க ராஜா, இந்த நல்ல நாள் ஆண்டவரே நியமித்த கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சாட்சி ஆண்டவரே தகப்பனே, ஒருவேளை நாங்கள் சோர்ந்து போய் படுத்து கிடந்து ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் கீழே விழுந்து கிடக்கல ஆண்டவரே, இந்த நாட்களுக்காய் உயிர்ப்பிக்கும்படியாய் இந்த சாட்சியை நம் சமத்தில் ஒப்பு கொடுக்கும்படியாய் அண்மையான அப்பா அப்பா டேனியல் ஐயா ஒப்பு கொடுத்துக்க ஸ்தோத்தரிக்கிறோம். அவரை கொண்டு ஆண்டவரே தகப்பனே, அப்பா நான் யோசிச்சேன், இது என்ன சின்ன செல்போன் தான், இந்த ஃபோன் மூலயமா என்ன ஐயா பண்ணுறாங்க, இதுக்கு என்ன இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு வந்த உடனே புதுசில் நான் யோசித்தேன். ஆனால் தேவனை எனக்கு உணர்த்தின காரியம்னா இதை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறதா சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அந்த உணர்தலை எனக்கு எடுத்துக்கொண்டே இருக்கிறார். இதை கொண்டு அநேகர் மத்தியில் நான் ஆண்டவரே வேக்கத்தக்கதாய் மாற்றவேன் என்று சொல்லுகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. அப்பா இன்னம்மா, அப்பா அப்பா சகோதரனை ஒப்புக்கொண்டுக்கிறேன் டேனியலை, இன்னமா நீ பயன்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. எந்த எல்லைக்கு எந்த இடத்துல போனோம் அநேக சாட்சிகளை இதேமாரி பகிர்ந்து கொள்ள, சொல்ல முடியாத இருக்கிற கிராமங்கள்ல இருந்து கூட இந்த சாட்சியை எடுத்து பகிர்ந்து கொடுக்க அப்பா தகப்பனை சகோதரன் ஒரு கருவியா வைத்து அவர் வச்சிருக்கிற சின்ன செல்போன் கருவி மூலயமாய் ஆண்டவரே வெளிக்கொண்டு வரையே உங்க கொடா கொடி ஸ்தோத்தரிக்கிறப்பா. என்னமே அவரை ஆசிரியங்க பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த சாட்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துக்காய் கூட யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ அவங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாட்சியை இருக்குதுன்னு சொல்லி இப்பா தகப்பனை உண்மை என்ன நேசிக்க, உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க, இயேசு பெரியவர், இயேசு நல்லவர், இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே இந்த நாட்களில் அவங்களுக்கு இதயத்தில் வாஞ்சி ஊற்றும்படியாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. நீர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறவங்க ஜீவனும் நல்ல பிதாவே, நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதரி, என் முழுவதுமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதரி, கர்த்தர் செய்த சபல பகால் மறவாதே. ஆமென், ஆமென். Thank you, God bless you.
1: அன்பான் the Christ Calling TV நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200731535 63. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

இயேசுக்கு சுதந்திரிப்போம் வந்திருக்குது, பரவாயில்ல. ஆனால் வேதம் சொல்லுது எதை சுதந்திரிப்போன்னு, நல்லா தான் சொல்லுங்களேன், உலகத்தை சுதந்திரிப்போம். நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் போயிட்டோம், வெறும் தேசத்தை இல்லை உலகத்தையே சுதந்திரிப்போம். உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் மாத்திரமல்ல, விசுவாசிக்கிற நம்ம எல்லாருக்கும் அது நிச்சயமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கும் எனக்கும் அது நிச்சயம். ஆமென். அப்பேற்பட்ட சந்ததி நாம் பாடுவோம்.

0: Honorable Bishop Paul Kirbakaran.
1: கணத்திற்குரிய போதகர் பாஸ்டர் பால் கிருபாகரனுக்கு நன்றி சொல்கிறேன்.
0: And to Mrs. Iris Kirbakaran.
1: Mrs. Iris Kirbakaran.
0: And Professor Inian.
1: Professor Inian.
0: Elder Selvaraj.
1: Elder Mooper Selvaraj avargal.
0: And all the fathers and the mothers and children and all those involved in the ministry.
1: அருமையான விசுவாசிகள் தலைவர்கள் இந்த ஊழியத்தில் இருக்கிறவர் எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன்.
0: It's just a privilege to be in this pulpit.
1: இந்த பலிபீடத்தில் நிற்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு சலாக்கியம்.
0: I have preached the gospel our Lord Jesus Christ for the past just few years around the world.
1: உலகம் முழுவதும் சில வருடங்களாக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நான் அநேக இடங்களில் நான் அறிவித்து வருகிறேன்.
0: Roughly about 30 years ago I was just coming out of University of Madras and I have seen both this dear Bishop Paul and Mrs. Iris Kirbakaran.
1: கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்பாக நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய படிப்பை முடித்த பிறகு நான் பாஸ்டர் பால் கிருபான் அவர்களையும் சிஸ்டர் ஐரிஸ் கிருபாகரன் அவர்களையும் நான் சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
0: You know, they were very young at that time and I was just a teenager, so they might not remember me.
1: அந்த நாட்களிலே அவர்கள் மிகவும் வாலிபர்களாக இருந்தார்கள். நானும் ஒரு டீனேஜ் வயதில் நான் இருந்தேன். அதை நன்றாக ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன்.
0: Dear teacher Amma, Mrs. Malathi Karunakaran, that is Bishop's Kirbakaran's sister called a few days ago.
1: நம்முடைய பாஸ்டர் பால்கிருபாகரனுடைய சகோதரி அவர்கள் மாலதி கிருபாகரன் அவர்களை சந்திக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைத்தது.
0: We have been ministering in their church.
1: Okay, அவருடைய சபையிலே நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன்.
0: In Krompet.
1: Krompet பகுதியிலே.
0: As a faith prayer assembly.
1: Faith prayer assembly என்கிற இடத்திலே.
0: Pastor's brother-in-law, also Pastor Victor Karunakaran.
1: பாஸ்டருடைய brother-in-law அவர்கள் Pastor Victor Karunakaran.
0: I called the pastor's wife, teacher Amma. She called and said, "Brother, we have a preacher from somewhere. He would love to minister to the church of the living God."
1: பாஸ்டருடைய சிஸ்டர் அவர்கள் மாலக்கி அவர்கள் சொன்னார்கள், இங்கே த சர்ச் ஆஃப் த லிவிங் காட்ல என்னுடைய சகோதரர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கு நீங்கள் வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள்.
0: And the pastor was so glad to invite me and I'm grateful.
1: நான் உண்மையாகவே பாஸ்டர் கூட கொடுத்த அழைப்புக்காக நான் மிகவும் சந்தோஷமாக நன்றி உள்ளவனாக இருக்கிறேன்.
0: Not that I cannot speak Tamil, but because used to be traveling just like our Bishop Paul all over the world, I have touched all the 5 continents with the gospel of the kingdom.
1: Tamilile naal prasanga panna mudiyadhu alla, but ulagam muluvadhum naan sendru ungalde podagarai pola naan pala idangalile sendru naan aandavarude suvisheshathai arivithu kondu varugiren.
0: One thing we understand, not only our God is with us, our God is for us.
1: நம்முடைய தேவன் நம்மோடு கூட மாத்திரமல்ல, அவர் நமக்காகவே இருக்கிறார்.
0: In the last chapter of Matthew's gospel we says, "Behold, I am with you always."
1: மத்தேயு கடைசி பகுதியில் நாம் வாசிக்கிறோம், இதோ நான் உங்களோடு எப்பொழுது நான் இருக்கிறேன் என்பதாக.
0: Then Romans 8:38, the great apostle tells us, "If God be for us, who can be against us?"
1: ரோமர் 8:28 நாம் வாசிக்கிறோம், தேவன் நம்மோடு கூட இருப்பார்னால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்று சொல்லி.
0: So our God is not only with us, residing in this temple of the Holy Spirit, he is for us 24/7.
1: தேவன் நம்மோடு மாத்திரமல்ல, அவர் நமக்காகவே நாள் முழுவதும் 24 மணி நேரம் நம்மோடு கூட அவர் இருக்கிறார்.
0: Amen. And, when Joy was singing, almost she touched the message that I'm going to preach. She doesn't know, the Holy Spirit knows.
1: பரிசுத்தாவின் உரிமையாவே சிஸ்டர் ஜாய் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மெசேஜ் முழுவதையும் அவர்கள் பாடலாக பாடியிருக்கிறார்கள். பரிசுத்தாவியனவர் நம்மத்திலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார்.
0: Joy is the first daughter to pastor's sister and her husband is not feeling good this morning, so he is taking rest.
1: And pastor
0: yes, her husband.
1: அவங்க மாலத்தே சாரி ஜாயுடைய ஹஸ்பண்ட் அவர்களுக்கு சில பலவீனமாக இருக்கிறபடினாலே அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: And of course, teacher Amma has a son, Joel, and his wife, Lindsay, and they are coming on the way.
1: சகோதரி மாலதி டீச்சர் அம்மா அவர்களுக்கு மகன்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: Then another son is Joshua and his wife Nancy. They got two sons. They are also coming to join us.
1: இன்னொரு மகனுடைய wife Nancy, அவர்களும் பிள்ளைகளோடு கூட அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: And I am so much blessed to hear pastor's son and daughter-in-law and their grandchildren. They are doing a great work in Romania.
1: பாஸ்டருக்காகவும் அவருடைய மகன் இனோஸ் ரோமேனியாவில் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மருமகள் குழந்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன்.
0: I was in Bulgaria and Russia doing the work of the Lord Jesus Christ and I heard about that great work that pastor's son and the family doing, but maybe one day we shall be able to visit together.
1: ரஷ்யாவிலும் நான் பல்கேரியாவிலும் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது பாஸ்டருடைய மகன் ஈனோஸ் அவர்கள் அவர்கள் ரொமேனியாவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதை நான் கேள்விப்படுகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நானும் அங்கு சென்று அவர்களை சந்தித்து ஊழியம் செய்ய எனக்கு வாய்ப்பு இருக்கும்.
0: Glad to hear. I always call Mrs. Iris your sister-in-law as teacher amma.
1: பாஸ்டர் ஐரிஸ் மிஸ்ஸஸ் ஐரிஸ் பால்கபாலனுடைய சிஸ்டர்-இன்-லா நான் இப்பொழுது நான் டீச்சர் அம்மா என்று நான் அழைப்பேன்.
0: As a family they are doing a great work, professor.
1: குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
0: I just want you to know Kripakaran in Sanskrit means the owner of grace.
1: அவர்கள் கிருபைக்காக அவர்கள் கிருபையை சொந்தம் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
0: That's the meaning of Pastor Kripakaran.
1: பாஸ்டர் கிருபாகரன் அங்க கிருபை என்கிற பெயர் அவருடைய பெயரிலே இருக்கிறது. அவர்கள் கிருபைக்கு அவர்கள் ஒரு சோர்ஸ் ஆக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: I have not explained this before but the spirit of God told me and கருணாகரன் means the owner of mercy.
1: கருணாகரன் என்று சொன்னால் அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி அர்த்தம்.
0: So both the brother-in-laws they got Christ's name in their last name, Kripakaran and கருணாகரன்.
1: இருவருக்கும் கிருபாகரன் கருணாகரன் என்று சொல்லி உண்மையாவே அது கிருபை இரக்கம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தருடைய குணாதிசயங்களுடைய பெயரிலே இருக்கிறது.
0: So what a joy to see God's people wanting to see you all for a long time. But this morning, the Lord made it possible to see your wonderful faces.
1: அருமையான தேவ பிள்ளைகளோடு கூட இந்த காலைவேளை நான் இருக்கிறதில் அதிக சந்தோஷமாக இருக்கிறேன். உங்களுடைய அருமையான முகங்களை பார்க்கும் பொழுது அதிகமாக நான் பரவசம் அடைகிறேன்.
0: When God willing, my wife Angela is an American. She is a gospel singer, just like Joy. So next year, when we come, Professor, Elder, Pastor, we want to see overflowing in the Church of the Living God.
1: என்னுடைய மனைவி அவர்களும் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நம்ம எப்படி நம்ம ஜாய் பாடினது போல உடைய மனைவியும் கர்த்தருடைய பாடல்களை சுவிசேஷ கூட்டங்களில் அவர்கள் பாடுவது வழக்கம்.
0: She is American.
1: அவங்க அமெரிக்கனாக இருக்கிறார்கள்.
0: So we will see you, God willing, next year.
1: நாங்கள் குடும்பமாக கர்த்தருக்கு சித்தமானால் உங்களை வந்து குடும்பமாக நாங்கள் சந்திக்க ஆவலாக இருக்கிறோம்.
0: Like our beloved pastor Paul Kripakaran, his first name is Paul, my last name is Paul.
1: உங்களுடைய போதகர் பாஸ்டர் பால் கிருபாகரன் அவருடைய பெயரை போல என்னுடைய கடைசி பெயரும் அது பால் என்று வருகிறது.
0: And I was a Hindu like most of you.
1: உங்கள் எல்லோரையும் நான் அதிகமாக நான் நேசிக்கிறேன்.
0: I didn't know anything about Christ.
1: உங்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது.
0: Just like most of you, I was also a Hindu.
1: நான் உங்களை போல அநேகரை போல நானும் கூட ஒரு இந்து குடும்பத்திலிருந்து நான்
0: ரட்சிக்கப்பட்டேன். But one day the Lord Jesus Christ touched my soul as a teenager.
1: நான் ஒரு இள வயதில் இருக்கும் பொழுது ஆண்டவர் தாமே என்னை அவர் சந்தித்தார்.
0: I was doing physics in the University of Madras, nuclear physics and I wanted to do some nuclear physics and Bombard made some nuclear bombs to destroy Pakistan. Now I'm just
1: நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டில நான் physics nuclear physics என்ற பாடத்தை நான் படித்து கொண்டிருந்தேன். அப்படியே ஆட்டோம் பாம் எல்லாம் இன்வென்ட் பண்ணி பாகிஸ்தானை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விளையாட்டாக சொல்கிறேன்.
0: But the Lord God changed me to explode God's bombing against satanic kingdom.
1: கர்த்தர் என்னை மாற்றி இதோ கர்த்தருக்காக அவருக்காக நான் ஒரு அணுகுண்டை போல நான் எழுந்து பிரகாசிக்கும்படியாக அவருடைய ஊழியத்தை செய்ய முடியாக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார்.
0: Yes sir, to destroy the satanic kingdom in the name of the Lord Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்திற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
0: From my childhood I had a vision that the Lord God is going to use me before kings and priests just like beloved Bishop Paul is going around the world.
1: And siru vayadile kartar ennai or or aasariyanaga or bodhagaraga eppadi ungal pastor therindukondal adhe pole kartar ennaiyum visheshamaga avar therindukondirukkar.
0: So I told my father and mother, I am not going to worship the sacred cow. I am worshiping Christ Jesus as my Lord.
1: என்னுடைய தகப்பனார் ஆயிட்டு நான் சொன்னேன், நான் உண்மையாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தான் நான் தொழுது கொள்ளுவேன், இனிமேல் நான் எந்த ஒரு பசுவையும் நான் தொழுது கொள்ள மாட்டேன் என்று நான் சொன்னேன்.
0: I don't have time to drink the cow urine.
1: நான் பசுவினுடைய சிறுநீரை நான் ஒரு இனிமே குடிக்க போகிறது என்று நான் சொன்னேன்.
0: They send me out of the home.
1: என்னை வீட்டை விட்டு அவர்கள் வெளியேற்றினார்கள்.
0: But the Lord God took care of me.
1: ஆனாலும் கர்த்தர் என்னை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்.
0: This great man like Pastor Kripakaran and

0: பிரவேசித்து விட்டார்கள்.
1: But Bishop Paul is doing a great work for the kingdom around the world.
0: உலகம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பாஸ்டர் பார்த்தபோன அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: That's what God can do for us.
0: கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாக அவர் செய்வார்.
1: May the Lord bless you and Mrs. Iris and all our elders with a long life. I want you to live 100 years, Pastor.
0: அவர்கள் மூப்பர் அவர்கள் எல்லாரும் நீங்கள் 100 வயது வரை இருந்து நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்ய நான் வாழ்த்துகிறேன்.
1: Is it above all? Amen. He says, Beloved, I wish above all things that you prosper and be in health as your soul prosper.
0: உங்களுடைய ஆத்துமா வாழ்ந்து சுகித்திருக்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாக நான் வாழ்த்துகிறேன்.
1: So the real prosperity is all right to have a lot of things in the world, but the real prosperity is to have a good health and strength.
0: உண்மையான செழிப்பு என்று சொல்லும் பொழுது நம்முடைய நல்ல ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு பலன் இருக்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு செழிப்பு.
1: The real prosperity is to have a healthy life and long life and have a good mind.
0: சுகமான ஒரு வாழ்வு, நீண்ட ஒரு ஆயுசு நாட்கள் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு செழிப்பு.
1: We read in the scriptures Moses was 120 years.
0: நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், மோசே 120 வயது வரை உயிரோடு கூட இருந்தான்.
1: It's very interesting. He didn't have dementia. He didn't have any kind of a problem with his brain.
0: அவனுடைய மூளை மற்ற இயக்கங்களில் பார்க்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் அவனுக்கு இருந்ததில்லை.
1: He didn't go to ophthalmologist for his I'm not teasing you, yeah, just saying, yeah. That's the truth.
0: Yeah.
1: He never been to any kind of a medical treatment.
0: அவர்கள் எந்த விதமான மருத்துவ உதவியையும் மோசே நாடவில்லை.
1: But the 120 years, he had such a health and strength.
0: நல்ல பலத்தோடு கூட 120 வயது வரைக்கும் மோசே காணப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம்.
1: That's what the Lord God is promising us through his word.
0: அவருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் நமக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார்.
1: Every one of you precious to God.
0: ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பாக விசேஷித்தவர்களாக இருக்கிறோம்.
1: We are kings and priests to the Most High God.
0: நாம் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, உன்னதமான தேவனுக்கு நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.
1: We are royal priesthood.
0: நாம் ராஜதீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம்.
1: As our bishop says, that's a good place to say hallelujah.
0: இந்த இடத்துல ஹalleluya என்று எல்லாரும் சொல்லலாம். Hallelujah.
1: You're a chosen generation.
0: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக இருக்கிறீர்கள். Hallelujah.
1: From nothing God has brought us so far.
0: ஒன்றுமில்லாமையிலிருந்து கர்த்தர் நம்மை இவ்வளவாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
1: We have professors, we have great business people. And all of you, we have a great pastor and pastor's wife in this assembly.
0: பேராசிரியர்கள், மூப்பர்கள், அருமையான போதகர்கள் மற்ற அநேக தலைவர்கள், விசுவாசிகள் இருக்கிறீர்கள்.
1: Those who are in the helping ministry, continue to do the work. Whatever God has given us, do that for the glory of God.
0: ஊழியத்தில் உதவியாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக உற்சாகத்தோடு கூட ஊழியத்தை செய்யுங்கள்.
1: When I came to Chennai after degree,
0: என்னுடைய டிகிரி படிப்பை முடிந்த பிறகு
1: அங்கிள் ஓவன் ராபர்ட்ஸ் கேவ் a mat and a pillow to sleep.
0: எனக்கு ஒரு பாயும் ஒரு தலையணையும் கொடுக்கப்பட்டது.
1: So from the little mat and pillow started the ministry.
0: நான் ஒரு சிறு பாயை கொண்டு ஒரு தலையணையை கொண்டு என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன்.
1: But God is so gracious.
0: ஆனால் தேவன் அதிக கிருபை உள்ளவர்.
1: Got so many degrees, MA, MPhil, still working on my PhD, but all this education is good. MA, nothing wrong MPhil, with that. This, yes sir, some of you become doctors' children, some of you become ministers, some of you become engineers and collectors. It's wonderful.
0: MA, MPhil, PhD, matter doctor pattangal, engineer pattangal, ellam thevai dhaan.
1: Just like IMR, education is wonderful.
0: கல்வி மிகவும் விஷயம்.
1: But education without God is an abomination.
0: கல்வி இல்லாம, அதாவது தேவன் இல்லாமல் நாம் வெறும் கல்வி மட்டும் படித்திருந்தால் அது தேவனுக்கு அருவறுப்பாக இருக்கும்.
1: But education with God is the greatest asset prosperity in the world.
0: தேவனோடு கூட நாம் கல்வியும் கற்றவர்களாக இருந்தால் அதுதான் நமக்கு ஒரு பெரிய செழிப்பாக இருக்கும். Hallelujah.
1: Amen. So as you read the scriptures from Genesis to Revelation, God did wonders when men and women of God began to seek God's face.
0: ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்த

0: வசனத்தின் விசேஷம் வரைக்கும் வரைக்கும் வரை வாசிக்கும் பொழுது அங்க இருக்கிற தேவ மனிதர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
1: We are opening the scriptures from Matthew's gospel this morning for the word.
0: இந்த நாளிலும் நாம் தியானித்துக்கென்று மத்தேயு சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
1: God's people, when you pray, God answers your prayer.
0: நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
1: When you, amen. When you seek our Lord Jesus Christ with fasting and prayer, God will listen to your prayer.
0: நீங்கள் உபவாசத்தோடு கூட ஜெபத்தோடு கூட நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். Hallelujah.
1: Amen. His ears and his eyes are open, Professor, 24/7.
0: 24 மணி நேரமும் அவருடைய கண்கள் நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாக பார்க்கும்படியாக அது காத்துக்கொண்டே இருக்கிறது.
1: We understand, yes, open the scripture. For example, we don't have time. You note down 2 Chronicles 7:14. If my people who are called by my name shall humble themselves and seek my face and turn from their wicked ways, then God says, I will hear from heaven and I will forgive, I will heal the land.
0: 2 Chronicles 7:14 நாம் வாசிக்கிறபடி நாம் நம்மை தாழ்த்தி தேவனுடைய முகத்தை நாம் தேடும் பொழுது நம்முடைய எல்லா விதமான துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார்.
1: You can go home and read the scripture.
0: நீங்கள் வீட்டுக்கு சென்று அந்த வசனத்தை வாசியுங்கள்.
1: God was speaking to Solomon.
0: அங்கு தேவன் அங்கு சாலமோனோடு கூட பேசினார்.
1: Now he is speaking to us this morning.
0: இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார்.
1: So from Genesis to Revelation, these great men and women of God were great people because of one thing, they were seeking God's face.
0: ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிக்கும்போது தேவ மனிதர்கள் தேவனுடைய முகத்தை எப்பொழுதும் தேடுகிறவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள்.
1: It will take 2 or 3 hours to read all the scriptures, but I know how much time our bishop has given me, so we will be short and sweet.
0: நாம் எல்லாவற்றையும் சொல்ல போனால் அது 2-3 மணி நேரம் ஆகும். ஆனால் நாம் சுருக்கமாக சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம்.
1: So we are coming from the first book of the gospel, Matthew's gospel.
0: Matthew சுவிசேஷ புத்தகம்
1: 21 chapter
0: 21 அதிகாரம்.
1: I will read from 12 onwards.
0: 12th வசனத்தில் நான் வாசிக்கிறேன்.
1: Please go home and read, and of course when I is here, somebody can read in Tamil. I will read it in English first.
0: நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். யாராயிலும் ஒருவர் தமிழிலே வாசிக்க முடியாய் கேட்டுக்கொள்கிறேன்.
1: Jesus entered the temple area and drove out all who were buying and selling there. And the Lord overturned the table of the money changers and the benches of those selling doves. I'm using the New English Version. It is written, the Lord told them, my house shall be called the house of prayer, but you have made it a den of thieves.
0: மத்தேயு 21:14 நாம் வாசிக்கும் பொழுது
1: and he healed them all. But when the chief priests and the teachers of the law saw the wonderful things the Lord did, and the children shouting in the temple area, Hosanna to the Son of David. Thank you. It is written, it says, so you will read Isaiah 56:7, Jeremiah 7:11, Zechariah 9:9. You don't have time, so get the tape so that you can get all the scriptures.
0: நீங்கள் எல்லா நேரம் இல்லை, ஆகவே சொல்ற வசனங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள்.
1: It is written already. Whatever our Lord Jesus says, he was always quoting the scripture.
0: இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொன்ன எல்லா வசனங்களை அவர் சுட்டி காண்பித்துக் கொண்டே இருந்தார்.
1: So the same portion of scripture you will read also John 2nd chapter, we don't have time, 13 to 16, and also Luke 21, 18 to 22, and also Mark 11, 15 to 18.
0: யோவான் லூக்காவை இந்த வசனங்களை நாம் எல்லாரும் சொன்ன வசனங்களை நாம் குறித்து வைத்துக் கொள்ளுவோம்.
1: Or they can get it, professor, from the audio engineer.
0: Audio tape நீங்க பிறகு நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம்.
1: So all the gospel writers have marked, have written, or have recorded this great incident.
0: சுவிசேஷ புத்தகம் எழுதின எல்லாருமே இந்த காரியத்தை அவர்கள் பதித்திருக்கிறார்கள்.
1: We are in a house of prayer.
0: நாம் ஒரு ஜெப வீட்டிலே நாம் இருக்கிறோம்.
1: We are in the temple of God.
0: நாம் தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிறோம்.
1: Not only God's temple, he says your body is also the temple of God.
0: தேவன் சொல்லிருக்கார், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்பதாக.
1: What an amen. What an honor for me to take part in this Lord's table this morning with our leaders.
0: இந்த நாளிலேயும் கூட எல்லாரோடு கூட நான் தேவனுடைய பந்திலே கலந்து கொள்வது எனக்கு பெரிய ஒரு பாக்கியம்.
1: Our Lord Jesus is saying it's going to be a house of prayer for all the nations.
0: எல்லா தேசங்களுக்கும் இது ஒரு ஜெப வீடு என்று சொல்லப்படும்.
1: So house of prayer becomes the people of prayer.
0: ஜெப வீடு என்பது அது தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபமாக இருக்கிறது.
1: First thing, the Lord is sanctifying the temple.
0: முதலாவதாக கர்த்தர் தேவாலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார்.
1: He is purifying the temple.
0: ஆலயத்தை அவர் சுத்தம் பண்ணுகிறார்.
1: So the Lord gave me a first time I'm preaching, he says people are purity.
0: ஆகவே இந்த நாளிலேயும் கூட அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், நாம் தேவனுக்காக தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது.
1: He is cleansing the temple.
0: அவர் ஆலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார்.
1: How important it is. Apostle Paul tells, when you take part in the Lord's table, wait for one another, sanctify yourself.
0: அப்போஸ்தலனுடைய பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் காத்திருந்து நீங்கள் உங்களை நீங்களே சுத்திகரித்து சோதித்து பார்த்து அந்த பந்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக.
1: Forgive one another.
0: ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள்.
1: Forgiving is also forgetting.
0: மன்னிக்கிறது மாத்திரமல்ல, மன்னித்து அதை மறந்து விடுங்கள்.
1: Many times when people have done wrong things to you, you say, Pastor, I forgive, but I am unable to forget.
0: அநேகர் சொல்லுகிறீர்கள், பாஸ்டர் அவர்கள், நான் அநேகரை நான் மன்னிக்கிறேன், ஆனால் என்னால் மறக்க முடியவில்லை என்று சொல்லி.
1: You may know how much me and Bishop Paul Krubagaran and all of us would have gone through so many things in life.
0: பாஸ்டர் பால் கிருபால் மற்ற எல்லாரும் கூட பல காரியங்களிலே கடந்து சென்றிருக்கிறோம்.
1: A lot of things have happened.
0: அநேக சம்பவங்கள் நடந்தன.
1: You don't come overnight to be a leader before people.
0: ஒரே நாளிலே ஒரு யாரும் தலைவராக ஜனங்களுக்கு முன்பாக மாறிவிட முடியாது.
1: So many have mistreated us, so many have ill-treated us, so many have gossiped about us.
0: அநேக பாடுகள், அநேக ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், எல்லா இவற்றின் மத்தியில கடந்து வந்திருக்கிறோம்.
1: So but the Lord God sustained us because we forgive and we forget.
0: என்ன சொன்னால், நாங்கள் அவர்களை மன்னிக்கிறோம், அது மட்டுமல்ல மறந்து விடுகிறோம்.
1: So as we are in the house of God, God says you are a people of purity.
0: நாம் ஜெப வீட்டிலே நாம் வந்திருக்கிறோம், நாம் சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya.
1: Let your spirit, soul, mind and body be sanctified through the power in and out. Through the power of the Holy Spirit.
0: பரிசுத்தானுடைய வல்லமையினாலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலுமாக அது சுத்திகரிக்கப்பட்டதாக இருப்பதாக.
1: So the people of prayer are the people of purity.
0: ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் உண்மையாகவே ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பார்கள்.
1: Look at the people, everybody, you know, pray in the world today.
0: உலகத்திலே நான் எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபங்களை நீங்கள் கேட்கிறீர்கள்.
1: But you and I have the living God.
0: நமக்கோ நமக்கு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார்.
1: They also say God, God, God, but they don't know our Father here when you call in the name of the Lord Jesus Christ.
0: அநேக தேவன் என்று அழைக்கிறார்கள், ஆனால் நாம் இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லி அழைக்கும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார்.
1: Because our God is not an established religious God.
0: நம்முடைய தேவன் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்த ஒரு தேவன் அல்ல.
1: Our God is not a God of religion.
0: நம்முடைய தேவன் ஒரு மதத்தை உண்டாக்கினவர் அல்ல.
1: Our Father in heaven, in the name of the Lord Jesus Christ, interest in the relationship.
0: பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு கூட ஐக்கியம் உள்ள ஐக்கியமாக இருக்கும்படியாக விரும்புகிறார்.
1: It's not a religion but a relationship.
0: இது ஒரு மதம் அல்ல, கர்த்தர் தேவனோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம்.
1: Oh, when you call on that great name above every name, he says every knee shall bow, every tongue shall confess, the whole millions of angels represented come in attention.
0: உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எல்லாருடைய முழங்கால்களும் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக முடங்கும். ஹல்லேலூயா.
1: So when you call that great name,
0: நீங்கள் அந்த பெரிய நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது,
1: the angels in heaven come to attention. My son is calling, my daughter is calling.
0: பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் என்னுடைய மகன் என்னுடைய மகள் கூப்பிடுகிறாள் என்று சொல்லி உடனடியாக அவர்கள் கவனிப்பார்கள்.
1: That is the God you and I have.
0: அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் பெற்றிருக்கிறோம்.
1: You have a direct relationship with God.
0: நீங்கள் தேவனோடு கூட ஒரு நேரடியான ஒரு தொடர்பு ஐக்கியமுடையவர்களாக இருக்கிறீர்கள்.
1: When you call 91 and 1, no time to read, and his line is always open.
0: நாம் 91:1 நாம் வாசிக்கும் பொழுது, நாம் அவருடைய நாமத்தை கூப்பிடும் பொழுது, அவர் எப்பொழுது நமக்கு அவர் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார்.
1: And when you read Psalms 50 and 15, his line, telephone line is open.
0: சங்கீதம்
1: 50 and 15
0: நாம் வாசிக்கும் பொழுது உடனடியாக நாம் அவரோடு கூட நாம் தொடர்பு கொள்கிறவர்களாக இருக்கிறோம்.
1: And Jeremiah 33, these are the telephone lines I'm giving you. Jeremiah 33 and 3. And this line is open.
0: எரேமியா 33:3 வசனத்தின்படி நாம் அவரை கூப்பிடும் பொழுது அவர் நம்மை கேட்கிறவராக இருக்கிறார்.
1: You know, when you call your friends, they say his line is, our line is busy.
0: உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் அழைக்கும் பொழுது லைன் பிஸி என்று சொல்லி நாம் ஒருவேளை கேட்கலாம்.
1: But heaven, telephone line to heaven is always open.
0: ana paralavathil irukra telephone vandu eppozhudume adu connection la irukirathu eppozhudume nam avarodu kuda thodarbu kollalam. Praise the Lord.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: So cheer up, God's people.
0: Devude janangale neengal kali koorungal.
1: People of prayer, house of prayer, people of prayer, people of prayer are people of purity.
0: அந்த ஜெப வீட்டில் இருக்கிறவர்கள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள்.
1: Hosanna means highest praise, our save, the King of Kings and the Lord of Lords. Hallelujah, there's a lot of meaning for Hosanna.
0: Hosanna என்று சொல்லும் பொழுது ராஜாதி ராஜா என்று சொல்லி நாம் பல அர்த்தங்கள் உண்டு.
1: As the Lord purified the temple, he says the blind and the lame came to the Lord at the temple and he healed them there.
0: அங்க தேவன் சுத்திகரிப்பை உண்டு பண்ணின பிறகு அங்க தேவாலயத்தில் குருடரும் சப்பானியரும் வரும்பொழுது கர்த்தர் அவர்களை சுஸ்தமாக்கினார்.
1: I call it as people of prayer are the people of power.
0: அங்க ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
1: The power of the Lord was present there, professor, to heal everyone.
0: தேவனுடைய வல்லமை அங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் சுகமாக்கும்படியாக கடந்து வந்தது.
1: And the Lord is touching you right now.
0: இப்பொழுதே தேவனுடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது.
1: Whatever the sickness you might have.
0: உங்களுக்கு எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி.
1: Whatever the problem you have.
0: என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி.
1: Whatever the pain you have in your body.
0: எப்படிப்பட்ட வலி இருந்தாலும் சரி.
1: I command the pain to leave in the name of the Lord Jesus Christ.
0: இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அந்த வலி உங்களை விட்டு கடந்து போவதாக.
1: It's gone.
0: அவர் தேவனாக இருக்கிறார்.
1: It's a done deal.
0: அவர் உடன் அவர் உங்களை சுகமாக்குகிற தேவன்.
1: When the Lord Jesus Christ, it is finished. Everything is finished.
0: இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டார்.
1: It's a done deal.
0: அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். நம்மை அவர் சுகமாக்கி விட்டார்.
1: You're healed.
0: நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்கள்.
1: You're blessed.
0: நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்.
1: You're delivered.
0: நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்.
1: In the name of the Lord Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.
1: So we see the people of prayer are the people of power.
0: தோ தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் தேவனுடைய வல்லமையுடையவர்களாய் இருக்கிறார்கள்.
1: We don't have time to go home and read Acts of the Apostles. I call it Acts of the Holy Spirit. 1:8 says, when the Holy Spirit comes upon you, you shall receive power.
0: அங்க அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் இதோ பெலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: And you shall be God's witness both in Jerusalem, Judea, Samaria to the uttermost parts of the world.
0: நீங்கள் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியோட கடைசி பரையந்தும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார்.
1: So people of prayer, who are you? You are the people of power.
0: ஜெபிக்கிற நீங்கள் இதோ தேவனுடைய வல்லமை உடையவர்களாக இருக்கிறீர்கள்.
1: You got power in the name of the Lord Jesus Christ.
0: நாமத்திலே நீங்கள் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள்.
1: The demons flee when you call on that name, great name.
0: நீங்கள் பெரிய நாமத்தை நீங்கள் கூப்பிடும் பொழுது பிசாசு நடுங்குகிறான்.
1: Witchcraft will flee when you call on the name of the Lord Jesus Christ. இயேசுவின்
0: நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது எல்லா விதமான மந்திர கட்டுகளும் உடைந்து போகும்.
1: Powers of darkness flee when you call on that great name.
0: இயேசுவின் நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது அந்த இருளின் அதிகாரங்கள் எல்லாம் அது நொறுங்கி போகும்.
1: Hallelujah. The power of God has invested, Bishop, in you.
0: ஏ கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது.
1: Every child of God, hallelujah, has the power over the power of the enemy.
0: எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இதோ சத்துருவுக்கு விரோதமாக நீங்கள் பலன் வல்லமை பெற்றிருக்கிறீர்கள்.
1: When our Lord Jesus Christ rose from the dead, he said, I will give you power over power of every power.
0: இயேசு கிறிஸ்து மரணத்தை விட்டு உயிர்த்தெழும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறேன், அது எல்லா வல்லமையை காட்டிலும் மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு வல்லமையாக இருக்கிறது என்று சொன்னார்.
1: Church of the living God, you got the power over every situation, circumstances, everything going around you.
0: ஜீவனுள்ள தேவனுடைய சபையே, எல்லாவற்றுக்கும் மேலும் எல்லா விதமான பிரச்சனை தீங்குகள் எல்லாவற்றுக்கும் பிசாசினுடைய வல்லமைக்கு மேலும் உங்களுடைய வல்லமை பெரிதாக இருக்கிறது. Hallelujah.
1: You can change the situation in this great nation.
0: இந்த தேசத்தினுடைய நிலைமையை நீங்கள் அப்படியே தலைகளாக மாற்ற முடியும்.
1: God has given the authority into the hands of God's church.
0: இதோ தேவனுடைய சபைக்கு கரங்களிலே உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
1: Church of the living God, rise up and go in the strength of the Lord today.
0: ஜீவனுள்ள தேவனுடைய சபையே, தேவனுடைய பலத்தை தரிப்பித்துக் கொண்டு நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள்.
1: Don't be afraid.
0: நீங்கள் பயப்படாதிருங்கள்.
1: There are 365 fear nots.
0: 365 முறை பயப்படாதே என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
1: There is one more leap year, so the Lord added one more fear not for us.
0: லீப் வருஷத்துக்கு 366 நாட்கள் இருக்கிறது போல ஒரு இன்னும் ஒரு முறை அவர் பயப்படாதே என்று அவர் சொல்கிறார்.
1: People of purity, people of power.
0: சுத்திகரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தேவனுடைய வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
1: Just read one scripture, Acts of the Holy Spirit. Ayyarunga, somebody amma read 10:38 please. Acts of the Holy Spirit, Acts of the Apostles, Acts 10th chapter 38th verse please.
0: Apostle 10:38 yaraiyilum vasikkalam.
1: Amen, amen,
0: amen.
1: What else you need?
0: உங்களுக்கு வேற என்ன வேண்டும்?
1: Our Lord Jesus Christ is the example.
0: இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார்.
1: How the Father has anointed.
0: எப்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம்.
1: God's people, the anointing of the Holy Spirit is the power of God.
0: தேவனுடைய அபிஷேகம் நமக்கு அது வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கிறது.
1: The power of Pentecost is the power of the living God.
0: அந்த பெந்தகோஸ்தனுடைய வல்லமை இதோ நமக்கு அது பெரிய ஒரு வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கிறது.
1: The power of Pentecost is an experience, not just a denomination.
0: பெந்தகோஸ்தனுடைய வல்லமை அது நமக்கு அனுபவமாக இருக்கிறது, ஏதோ அது ஒரு பிரிவு அல்ல.
1: As we read the scriptures and the first chapter, second chapter, Acts, 120 people with one mind, with Mother Mary, they were there to receive the anointing.
0: அப்போஸ்தலர் 1 என வாசிக்கவே 120 பேரும் மரியாளும் கூட தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் மேலறையிலே காத்திருந்தார்கள்.
1: That's what we need today.
0: அதுதான் நமக்கு இந்த நாளிலே தேவை.
1: With all the blessings that we have, we need more of God's Holy Spirit.
0: நமக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களோடும் கூட தேவனுடைய அபிஷேகம் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது.
1: Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be yours.
0: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
1: The anointing breaks every yoke.
0: அபிஷேகம் எல்லா நுகத்தையும் முறிக்கிறதாக இருக்கிறது. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The anointing breaks every bondage.
0: இது அபிஷேகம் சகல அடிமைத்தனத்தையும் முறிக்கிறதாக இருக்கிறது.
1: The anointing of Pentecost cast out all the demonic powers.
0: பெந்தகோஸ்தே வல்லமையானது எல்லா விதமான அசுத்த ஆவிகளையும் துரத்துகிறதாக இருக்கிறது.
1: Your neighbor will understand that something is different in you when you live holy and righteous before God.
0: நீங்க தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் நீங்கள் காண நீதியாய் காணப்படும் பொழுது உங்கள் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் ஒரு வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள்.
1: அம்மா, ஐயா, there is something that tells me that you are different.
0: அம்மா, ஐயா, நீங்கள் ஏதோ ஒரு வித்தியாசமான நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அவர்கள் சாட்சி சொல்வார்கள்.
1: And the difference is the power of the Holy Spirit.
0: பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் அந்த ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா.
1: I am just giving you the scripture. After resurrection, our Lord Jesus Christ said, even before that, I am giving you another comforter.
0: உயிர்த்தெழுந்த பிறகு அல்லதற்கு முன்பாகவே இதோ நான் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளை நான் அனுப்புகிறேன் அவர் சொன்னார்.
1: And the comforter is the Spirit of Truth.
0: அங்க தேற்றவாளன் அது சத்திய ஆவியாய் இருக்கிறார்.
1: The Spirit of Truth is the Spirit of Power.
0: சத்திய ஆவியானவர் அவர் ஆவியின் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
1: The Spirit of Power is the Spirit of Holiness.
0: அங்க பரிசுத்தானுடைய வல்லமை பரிசுத்தத்தை அவர் கொடுக்கிறதாக இருக்கிறது.
1: We need to have right words with our tongue.
0: நம்முடைய நாவிலே ஒரு சரியான வார்த்தைகளை நாம் உபயோகிக்க வேண்டும்.
1: Yes, holiness is the word that we can use through our tongue.
0: நம்முடைய நாவிலே பரிசுத்தம் பரிசுத்தம் என்று சொல்லி அது விளங்க வேண்டும்.
1: Amen. Because the worldly people, they use their tongue for various things.
0: உலக ஜனங்கள் தங்களுடைய நாவை பல காரியங்களுக்கு உபயோகப்படுத்துவார்கள்.
1: That's why it came like a cloven tongues on the day of Pentecost.
0: அந்த பெந்தகோஸ்தே நாளிலே எல்லாருக்கும் ஒரு நாவு அது வித்தியாசமாய் காணப்பட்டது.
1: Amen. The power of Pentecost, the power to speak wonderful words of love to your neighbor.
0: பெந்தகோஸ்தே வல்லமையானது உங்களுடைய நாவிலே வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சரியான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள்.
1: Because your neighbor speaks all kinds of dirty words, that doesn't mean that God's people. We must be careful what you say.
0: உலக ஜனங்கள் பல விஷயங்களை துன்மார்க்கமாய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படியாக காணப்படுகிறோம் என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
1: They use various words against us.
0: நமக்கு விரோதமாக பலவிதமான வார்த்தைகளை அவர்கள் உபயோகிக்கிறார்கள்.
1: That is the time that you and I need to control the tongue and say, Lord, thank you. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus.
0: நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்தி நாம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று மாத்திரம் நாம் சொல்ல வேண்டும்.
1: Because they use bad words, dirty words, that doesn't mean people are purity, people are holiness. We cannot use that.
0: துன்மார்க்க ஜனங்கள் அவர்களுக்கு தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் பொழுது பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒருபோதும் உபயோகிக்க கூடாது.
1: God is so gracious to us.
0: நம்முடைய தேவன் நமக்கு அதிக கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார்.
1: People of prayer are the people of purity.
0: அந்த ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் பரிசுத்தமுள்ள ஜனங்களாக இருப்பார்கள்.
1: People of prayer are the people of power.
0: ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருப்பார்கள்.
1: He says in Zechariah, not by might nor by power but by the spirit of the living God, say the Lord of hosts.
0: சகரியாவில் நாம் வாசிக்கிறபடி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று அவர் சொல்லி இருக்கிறார்.
1: So through the power of the Holy Spirit, I prophesy this morning, whoever left our assembly, they are coming back. Hallelujah. In the name of the Lord Jesus Christ.
0: நான் இயேசுவின் நாமத்தில் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். இங்கிருந்து சென்றவர்கள் மறுபடியும் தேவாலயத்துக்குள்ளே அவர்கள் வருவார்கள்.
1: We have a overflowing ministry here.
0: நமக்கு நிரம்பி வழிகிற ஊழியம் இருக்கிறது.
1: We have a blessed ministry here.
0: நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியம் இங்க இருக்கிறது.
1: We have a blessed leadership here.
0: இங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது.
1: Many times very difficult when our leaders try to discipline us. It's tough.
0: ஒருவேளை மூத்த தலைவர்கள் நம்மை சரி பண்ணும் பொழுது அது நமக்கு ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கலாம்.
1: But after a while it's going to bring you fruit, more fruit and much fruit.
0: அதற்கு பிறகு மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள்.
1: அல்லேலூயா. God is so gracious.
0: நம்முடைய தேவன் மிகவும் கிருபை உள்ளவர்.
1: God is so wonderful.
0: நம்மை மிகவும் அருமையானவர்.
1: There was a time I didn't have a time 30
0: வருஷத்துக்கு முன்பாக எனக்கு ஒரு 30 நயா பைசா கூட என்னுடைய கரத்தில் இல்லை. எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுப்பது குடிப்பதற்கு ஒரு 30 நயா பைசா கூட என்னுடைய கரங்களிலே 30 வருஷத்துக்கு முன்பாக இல்லாமல் இருந்தது.
1: டே பிஃபோர் யஸ்டர்டே ஃபர்ஸ்ட் சன் கேப்டன் ஏப்ரஹாம் எபனேசர் பால் கால் மீ அண்ட் சேட் டாடி ப்ளீஸ் ப்ரே ஐ எம் டேக்கிங் 737-300 பேசஞ்சர்ஸ் ஐ எம் ஃப்ளைங் ஃப்ரம் டொராண்டோ டு மயாமி.
0: என்னுடைய மூத்த மகன் எபினேசர் பால் சொன்னார்கள், நான் டொராண்டோ கனடாவிலிருந்து நான் மியாமி என்கிற அமெரிக்காவில் இருக்கிற பட்டணத்துக்கு 737 என்கிற விமானம், மிகவும் உயர்ந்த ஒரு விமானத்திலே நான் பறக்கிறேன் என்று அவர் சொன்னார்.
1: Yes sir, as a pilot,
0: அவர் விமானியாக இருக்கிறார்.
1: Even though the senior pilot will be sitting with him,
0: ஒருவேளை சீனியர் பைலட் கூட இருந்தாலும் கூட,
1: he is taking the big flight and there are lot of preachers, lot of business people, so many people are flying
0: and the vimanathile aneya business panugiravargal nariya prasanga panugiravargal ellarum adile parakkrargal migavum vilayera petra oru 737 engra oru uyirnda oru vimanam adile enoda Ebenezer Paul engra enoda magan adile oru vimaniyaga irukkar.
1: Our son's wife, Abraham's wife, is a pediatrician, a child doctor, medical doctor.
0: என்னுடைய மகனுடைய அப்ரஹாமுடைய மனைவி அவர்கள் குழந்தை நல மருத்துவராக அவர் இருக்கிறார்.
1: So both the sons, both the daughters, they are blessed.
0: என்னுடைய ரெண்டு மகன்களும் மருமகள்களும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
1: ஐயா அம்மா, ஒரு 30 காசு டீ குடிக்க 30 காசு இல்ல, ஆனா என் தேவனாய கர்த்தர் கூட இருக்கிறதுனால பாருங்க நானு to serve the Lord.
0: I didn't have even 30 paise coin, but then the Lord has blessed me so much. What a God we are serving.
1: That's what your children become. Your children also will become.
0: உங்களுடைய பிள்ளைகளும் கூட அந்த அளவுக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்.
1: So be patient.
0: நீங்கள் பொறுத்திருங்கள்.
1: Use your words carefully.
0: உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக உபயோகப்படுத்துங்கள்.
1: Because there is life and death.
0: உங்களுடைய நாவிலே அது ஜீவனும் மரணமும் உங்களுடைய நாவிலே தான் இருக்கிறது.
1: In the power of the tongue.
0: நாவின் வல்லமை.
1: Yes sir, Proverbs, we don't have time. 18 and 21.
0: நீதிமொழிகள் 18:21 இல் நாம் இப்படி ஆய் வாசிக்கிறோம்.
1: We are going to close soon. So the people, house of prayer becomes the people of prayer, and the people of prayer are the people of purity, and the people of prayer are the people of power. And finally, you see that in the same scripture, when the chief priests and the religious people, they began to be, jealous. But the children began to praise.
0: அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார்.
1: Amen. So the people of prayer are the people of praise.
0: அந்த ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் துதிக்கிற ஜனங்களாகவும் இருப்பார்கள்.
1: When you were leading the prayer, that's what I was hearing. When God's people praise, things do happen.
0: தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது பெரிய காரியங்கள் நிகழும்.
1: Amen.
0: Amen.
1: There is great power behind your praise.
0: உங்களுடைய துதியிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது.
1: Amen. There is a great power behind your tongue.
0: உங்களுடைய நாவிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது.
1: We are going to read 3 more scriptures and then our bishop is coming for final words.
0: And நாம் இன்னும் ஒரு 3 வசனங்களை பார்த்த பிறகு பாஸ்டர் அவர்கள் வசனங்களை கொண்டு வருவார்கள்.
1: Thousands and thousands of men and women have gone before us.
0: ஆயிரக்கணக்கான தேவ மனிதர்கள் நமக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிறார்கள்.
1: Since the time our Lord Jesus Christ said, I will build my church and the gates of hell cannot prevail.
0: பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்று இயேசு சொன்னார்.
1: So God's people have been blessed for the past 2000 some years.
0: 2000 வருஷங்களுக்கு மேலாக தேவனுடைய மனிதர்கள் தேவ ஜனங்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள்.
1: Millions and millions of saints have gone before us.
0: லட்சக்கணக்கான தேவ மனிதர்கள் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள்.
1: So one thing in common in this great men and women, they were people of prayer.
0: தேவனுடைய மனிதர்களுக்கு ஒரு பொதுவான காரியம் என்று சொன்னால் அவர்களுடைய தேவன் தேவ ஜெபிக்கிற பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிறார்கள்.
1: And these men and women were people of power.
0: அவர்கள் மிகவும் தேவனுடைய வல்லமை உடையவர்களாக இருக்கிறார்கள்.
1: And these men and women, millions and millions were gone before us, our forefathers have, are the people of praise.
0: நமக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிற தே முற்பிதாக்கள் அவர்கள் எல்லாம் இதோ கர்த்தரை துதிக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். Amen.
1: Only one.
0: Hallelujah.
1: We need to praise our God.
0: நம்முடைய தேவனை நாம் துதிக்க வேண்டும்.
1: Just read three more scriptures. Then, as I said, our bishop is coming.
0: மூன்று வசனங்களை பாஸ்த பிறகு
1: As you know, David was a man of prayer.
0: தாவீதை பார்க்கிறோம், தேவன் தாவீது ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான்.
1: 1118 times David's name is mentioned, bishop, in the both Old and New Testament.
0: அன் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆயிரத்துக்கு மேலாக தாவீதுடைய நேமம் நாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறது.
1: He was an ordinary shepherd boy.
0: ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பனாக இருக்கிற ஒரு பையனாக இருந்தான்.
1: But the anointing made him to be a great king in the kingdom of Judah and Israel.
0: அபிஷேகமானது அந்த யூதாவுக்கு மேலாக இஸ்ரவேலுக்காக அவர் பெரிய ஒரு ராஜாவாக அவன் உயர்த்தப்பட்டான்.
1: Just read one scripture, Psalm 89 and 12.
0: சங்கீதம் 89:12 நாம் வாசிப்போம். சங்கீதம் 89:12. வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர், தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும்.
1: That's the prayer David was praying.
0: அங்கு தாவீது ஜெபிக்கிற ஒரு ஜெபம்.
1: The Lord's name. And when you can rejoice in his name,
0: அவருடைய நாமத்திலே நாம் களி கூற முடியும்.
1: That's the name that you and I have been given.
0: நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நாமம்.
1: Some of you have Christian names.
0: சிலருக்கு கிறிஸ்தவ பெயர்கள் உண்டு.
1: Some of you have other old names.
0: சிலருக்கு மற்ற பெயர்கள் உண்டு.
1: But God's name is still the same.
0: பட் தேவனுடைய நாமம் அது அதுவாகவே இருக்கிறது.
1: So David, as you read in all the Psalms, always he began to give praises to the Father.
0: நாம் சங்கீதம் முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது தாவீது எப்பொழுதுமே தேவனுக்கு அவன் துதியை செலுத்துகிறவனாகவே காணப்பட்டான்.
1: That's the way God wants us to do.
0: அப்படித்தான் நாமும் துதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
1: He says, sing unto the Lord a new song.
0: இதோ தேவனுக்கு என்று புது பாட்டை பாடுங்கள் என்று அவன் சொன்னான்.
1: For example, read Psalm 34, 1 and 2, please.
0: சங்கீதம் 34, 1, 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 34, 1, 2 வசனங்கள் 34, 1 and 2.
1: Yes.
0: Enough.
1: What an awesome God we have.
0: எப்படிப்பட்ட அற்புதமான தேவன் நமக்கு உண்டு.
1: What a wonderful God we have.
0: எவ்வளவு அருமையான தேவன் நமக்கு உண்டு.
1: Even though at that time he was a great king.
0: அவன் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் கூட.
1: Yet my mouth shall praise God continually.
0: என்னுடைய நாவு எப்பொழுதும் அவருடைய நாமத்தை துதித்துக்கொண்டே இருக்கும் என்று தாவீது சொன்னான்.
1: Not just Sundays.
0: ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல.
1: Not just Mondays,
0: திங்கள் மாத்திரமல்ல,
1: but all the days of my life,
0: எல்லா ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்று சொல்லுகிறான்.
1: He says, I think of my days that when I was feeding the sheep.
0: இதோ நான் மேய்ப்பனாக இருந்த நாட்களை நான் எண்ணி பார்க்கிறேன் என்று தாவீது சொல்லும்போது.
1: One time the lion came.
0: ஒருமுறை சிங்கம் வந்தது.
1: One time the bear came.
0: ஒருமுறை கரடி வந்தது.
1: But through the power of the anointing of the Holy Spirit, I killed the lion and I tore up the bear.
0: பரிசுத்தாவுடைய வல்லமையினாலே தோ சிங்கத்தையும் கரடியையும் நான் கொன்று போட்டேன் என்று அவர் சொல்லுகிறான்.
1: That's why he says, I will praise the Lord at all times.
0: எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறான்.
1: My tongue will give him the glory because he is worthy to be praised.
0: அவர் துதிக்கு பாத்திரர். என்னுடைய நாவு எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டே இருக்கும்.
1: Oh my God is worthy.
0: ஏதோ என்னுடைய எங்களுடைய நம்முடைய தேவன் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார்.
1: My God is worthy because he saved my soul.
0: அவர் நம்முடைய தேவன் துதிக்கப்பட தக்கவர் என்னென்றால் என்னுடைய ஆத்மாவை அவர் ரட்சித்து இருக்கிறார்.
1: My God is worthy because he washed me from my sin.
0: ஏதோ என்னுடைய பாவத்திலிருந்து என்னை கழுவி எடுத்ததற்காய் நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன்.
1: My God is worthy because he has forgiven me.
0: தேவன் என்னுடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து விட்டார், ஆகவே தேவனை துதிக்கிறேன்.
1: My God is worthy to be praised because he has given me a new name.
0: எனக்கு புது நாமத்தை அவர் தரிப்பித்தபடினாலே நான் தேவனை துதிக்கிறேன்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: To God be the glory.
0: தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
1: Please read also Psalm 37 and 1 and 2 please.
0: சங்கீதம் 37 1 2 வசனங்களை நான் வாசிக்கலாம். Amen.
1: Completely. Thank you.
0: Nandri.
1: That's what we are asked to do.
0: Nam appadi than nam seiya vendum.
1: It's not what we do, it is the grace of God that gives us the strength to live right.
0: Nam ipdiyaga inda vasanthapadi nam jeevikkum bolude avar namakku balaneyum avar samadhanathai tharugiravaraga irukkirar.
1: Amen. I cannot live holy on my own.
0: Nan ennale parisuthamaga irukka mudiyadhu.
1: But the grace of God that gives me the strength to live right.
0: தேவனுடைய கிருபையானது நான் பரிசுத்தமாக வாழ எனக்கு அது உதவி செய்கிறதாக இருக்கிறது.
1: The world doesn't know what you mean by holiness.
0: உலகத்துக்கு ஒருவேளை பரிசுத்தம் என்றால் என்ன என்று தெரியாது.
1: The world doesn't know what you mean by righteousness.
0: நீதி என்று சொன்னால் உலகத்துக்கு தெரியாது.
1: The world doesn't know what you mean by the grace of God.
0: தேவனுடைய கிருபை என்றால் உலகத்துக்கு தெரியாது.
1: The world doesn't know what you mean by the mercy of God.
0: தேவனுடைய கிருபை என்று சொன்னால் இரக்கம் என்று சொன்னால் உலகத்துக்கு தெரியாது.
1: But God's people, you know the grace of God.
0: தேவனுடைய ஜனங்களே, இதோ தேவனுடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
1: You know the mercy of God.
0: நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை அறிந்திருக்கிறீர்கள்.
1: You know the great experience with Christ.
0: இதோ நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்.
1: All the psalms he was not ashamed to praise God. David.
0: தாவீது சொல்கிறான், நான் கர்த்தரை துதிப்பதற்கு நான் வெட்கப்படுவதே இல்லை என்று சொல்லி.
1: I am created for one thing, to lift my tongue toward heaven and say thank you for every blessing.
0: எல்லாவற்றுக்கும் நான் நன்றி சொல்லும்படியாக, துதியை செலுத்தும்படியாக தான் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறான்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The word of God is so real, saints of God.
0: இதோ எவ்வளவு அற்புதமான தேவ மனிதர்கள்.
1: Every word is helping us to live right and holy before God.
0: தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக இருப்பதற்கு ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு உதவியாக இருக்கிறது.
1: Amen. If you and I don't live right before this world, they don't know the difference.
0: உலகத்துக்கு முன்பாக நாம் பரிசுத்தமும் நீதியும் இல்லாவிட்டால் நமக்கு நம்மை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாமல் இருப்பார்கள்.
1: Amen. The church of the living God makes the difference.
0: ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும்.
1: God's people make the difference.
0: தேவனுடைய ஜனங்கள் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும்.
1: Amen. You and I make the difference.
0: நீங்களும் நானும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும்.
1: Because the righteous blood, the holy blood, the sinless blood, he said, Father, into your hands I commit my spirit. That wonderful blood that he shed wash you and me to live right. And that is the grace of God.
0: பரிசுத்தமான பாவமில்லாத இரத்தம் நமக்கு சிந்தப்பட்டதினாலே இதோ நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு நாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். Hallelujah.
1: Hallelujah. Amen. Amen. Every man of God, woman of God, they begin to see God's face.
0: ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
1: Saints of God, these are the days that I know we have prayer meetings, fasting prayer meetings, but above all we need to increase our prayer life.
0: நமக்கு अनेक ஜெப கூட்டங்கள் எல்லாம் உண்டு, ஆனால் இந்த நேரங்களிலே நாம் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
1: We need to pray for our pastor.
0: நம்முடைய போதகருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
1: Amen. We need to pray for the pastor's wife.
0: நம்முடைய பாஸ்டர் அம்மாவுக்காக ஜெபிக்க வேண்டும்.
1: We need to pray for our elders.
0: மூப்பருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
1: We need to pray for God's people, everyone. We need to pray for one another.
0: தேவனுடைய உடன் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும்.
1: One thing you can give freely, that is your prayer for one another.
0: நாம் மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதே. ஹல்லேலூயா.
1: Amen. God Amen. wants us to spend time with God.
0: நாம் தேவனோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
1: How much time before our Lord Jesus went to the cross, he prayed all night.
0: நாம் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக நாம் வாசிக்கிறோம், ஒரு இரவு முழுவதும் அவர் பிதாவோடு கூட அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார்.
1: Yes, even before he chose the 12 and then he in the garden of Gethsemane he was praying.
0: பன்னிரண்டு சீசர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாகவும் அவர் கெச்சமனை தோட்டத்திலேயும் அவர் இரவெல்லாம் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
1: It's nothing wrong to spend time before television.
0: ஒருவேளை நீங்கள் டிவி பார்ப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை.
1: Christian television, we listen to God's word, that's all right.
0: Christian channels le nam oruvela devudey vaarthigalai ketkirom.
1: But some of the people, they spend a lot of time watching cinema movies.
0: அநேகர் சினிமா பார்க்கறதிலே அதிக நேரத்தை டிவியிலே செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
1: I am not saying it is sin.
0: பாவம் என்று நான் ஒருவேளை சொல்லவில்லை.
1: I leave it to pastors. I am a visiting pastors. I don't want to say anything. But God wants us to spend more time with him.
0: பட் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனோடு கூட அதிக நேரத்தை நாம் செலவிடவில்லை இருக்க வேண்டும்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Let's read Daniel 2nd chapter 17, just two more scripture then we are going to close.
0: Daniel 2:17 ஆம் வசனம் வாசிக்கிறோம்.
1: Through
0: 23. 22 வரைக்கும்.
1: Amen.
0: Amen.
1: Daniel, Azariah, Hananiah, Mishael, they began to pray.
0: Danielum, Shadrach, Meshach, Abednego, மூன்று பேரும் அவர்கள் சேர்ந்து அவர் ஜெபம் பண்ணுகிறார்கள்.
1: The heathen gods cannot give the revelation to Nebuchadnezzar.
0: நேபுகத்நேச்சாருக்கு உலகத்தில் இருக்கிற எந்த தேவர்களும் அந்த அந்த வெளிப்பாட்டை கொடுக்க முடியாது.
1: God's people, you need revelation.
0: தேவனுடைய ஜனங்களே, உங்களுக்கு வெளிப்பாடு தேவை.
1: You want anointing?
0: உங்களுக்கு அபிஷேகம் தேவை.
1: You want power?
0: உங்களுக்கு வல்லமை தேவை.
1: Seek God's face right now.
0: இப்பொழுதே தேவனுடைய முகத்தை நீங்கள் தேடுங்கள்.
1: Anytime you can go to the presence of God.
0: எந்த நேரத்திலும் நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து செல்ல முடியும்.
1: Amen. Lord, here I am.
0: தேவனே, நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்.
1: Speak to me, Lord.
0: என்னோடு கூட பேசும் ஆண்டவரே.
1: When you speak to me,
0: என்னோடு கூட பேசும்.
1: I will obey.
0: நான் கீழ்ப்படுகிறேன்.
1: Many times obedience is lacking among God's people.
0: அநேக நேரங்களில் அநேக தேவ மனிதர்களுக்குள்ளே ஏதோ கீழ்ப்படிதல் குறைந்திருக்கிறது.
1: God's people, we need to obey when God speaks to us.
0: தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும்.
1: When our pastor speaks the word of God, the leaders, we need to say, Lord, it is for me.
0: பாஸ்டர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அது எனக்கே என்று சொல்லி அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
1: Help me, Lord, to obey what you say.
0: ஆண்டவரே, நாங்கள் கேட்ட பிரகாரம் நாங்கள் அதில் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும்.
1: Many times we say, பாஸ்டர் என்னத்தான் திட்டுறாங்க. That's what some people think.
0: சிலர் நினைக்கிறார்கள், பாஸ்டர் எனக்காக என்னையே திட்டி பேசுகிறார்கள் என்று சொல்லி.
2: That's not our ministry.
0: அது எங்களுடைய ஊழியம் அல்ல.
2: Our ministry is to encourage you.
0: இதோ தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும்.
2: Our ministry is to warn you.
0: உங்களை கண்டிப்பதுதான் தேவனுடைய ஊழியம்.
2: Our ministry is to bless you.
0: உங்களை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய ஊழியம்.
2: That's what this leadership is doing to us.
0: அதுதான் இந்த தலைமைத்துவம் செய்கிறது.
2: So when the word of God comes to us, let's obey.
0: தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும்பொழுது நாம் அதுக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும்.
2: Lord, give me the heart of obedience.
0: ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிகிற ஒரு இதயத்தை தாரும்.
2: Lord, give me the spirit of obedience.
0: ஆண்டவரே, கீழ்ப்படிகிற ஆவியை எனக்கு தாரும்.
2: Dear Jesus, give me the mind of obedience.
0: இயேசுவே, நான் கீழ்ப்படிகிற ஒரு மனதை எனக்கு நீர் தாரும்.
2: We read Apostle Paul tells us, even though